0: இணைந்து கொள்ளும் எங்களுடைய துரை செந்தில். வணக்கம் துரை செந்தில்.
1: வணக்கம்
0: துரை செந்தில். துரை செந்தில் வணக்கம். ஹலோ, கதவெல்லாம் போட்டுறீங்க போல இருக்கு. துரை செந்தில் வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, சிறப்பா இருக்கீங்களா?
0: நல்ல சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க
2: நான் கொஞ்சம் ஜார்ஜி படம் கொடுத்த செல்லு, இப்பதான் கிடைச்சி செல்லு. ஏதோ நெய்ச்சி ஒன்றை செல்லு, சரி பாட்டு மட்டும் ஓடிச்சு உங்க பாட்டு செல்லு முடிச்சிருக்கீங்களா நினைச்சுதான் டவுட்ல போன் அடிச்சேன்.
0: இல்ல இல்ல முடியல.
2: என்ன ஒரு
0: நான் இனித்தான் சாப்பிடும் நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு. இப்ப காபி குடிச்சிட்டேன்.
2: என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு?
0: இனி இந்த ரூம விட்டு வெளியில போனா என்ன?
2: ஐயா சிலுவை சந்திரராஜா வந்திருக்கலாம்.
0: இல்ல இனித்தாங்க வருவாரு. நாங்க ராஜா பாட்டு கேட்டோம்ல, அப்ப அதனால ராஜா ராஜா மாதிரி இருக்காருங்க. காலுக்கு மேல காலை போட்டு
2: நினைக்கிறேன்.
0: காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு இருக்காரு ராஜா. ராஜா
2: பாட்டு
0: ராஜா ராஜா ராஜா காலுக்கு மேல காலை போட்டு
2: நினைக்கிறேன்.
0: காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு இருக்காரு ராஜா. ராஜா
2: பாட்டு
0: ராஜா ராஜா ராஜா என்ற சொல்லு. இடையில வரலாம், முன்னுக்கு வரலாம், கடைசியில வரலாம். அந்த பாட்டு நீங்க சொல்லணும்.
2: ராஜா
0: ராஜா இடையிலே வரலாம்.
2: உபயோகமா? புரியல புரியல புரியல. சரியா கேட்டா கரெக்டா தெரிஞ்சிடும். இல்ல தொகுப்பு என்ன கொடுத்தீங்க நீங்க?
0: இல்ல இந்த ராஜா அந்த சொல்லு உங்களோட பாட்டுல வரணும்.
2: அப்படிங்களா? ராஜா என்று இந்த பாட்டு வரணும்.
0: ராசா வரக்கூடாது.
2: ராஜா ராஜா கைய வச்சாங்க
0: இளவரசு கை வச்சுட்டாருங்க ரோங்கா.
2: இளவரசுக்கு எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருவாங்க. அவங்க சாதாரண ஆள் இளவரசா?
0: அவர் எடுத்துட்டாரு. அத
2: ராஜா
0: ராஜா ராஜா
2: ராஜா ரா.
0: ஆனா நிறைய பாட்டுகள் இருக்கு, இடையில எல்லாம் ராஜா வருது.
2: வரல வர முடியல, கோயிலுக்கு போனதெல்லாம் அங்க
0: தூக்கிட்டான்.
2: அதாட்டி வந்து ஜார்ஜி படம் விட்டு மறந்துட்டேன். எல்லாம் இது பண்ணிடுவான். என்ன ராஜாவில ராசாவே ஆசான
0: வரக்கூடாது. வரக்கூடாது. நீங்க நல்லா இருக்குது.
2: ஆமா ஆமா கேட்டீங்களா? ராஜா ராஜா சரியா ராமத்துக்கு வரலையே. ராஜா ஐயோ சரியா ஞாபகத்துக்கு வரலையம்மா பாட்டே. ஒரே சிரமமா இருக்கு. நீங்க ராஜா
0: ராஜா ராஜா காலுக்கு மேல கால் போட்டுக்கொண்டு இருக்காருப்ப. சிதம்பரம் மண்டிக்கு ராஜா வந்திருக்காருங்க.
2: ஐயா சொன்னாதிரியா வாங்க வாங்க. நீங்க தூங்கிட்டீங்களோ நினைச்சேன். எப்படி நல்லா இல்லையா? நான் இப்பதான் ஜார்ஜி போட்டிருந்தேன். என்ன நிகழ்ச்சியே தெரியல, கேட்க முடியல. அதுதான் சரி அம்மாவை கேட்டேன்.
3: பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க தைப்பூசம் போயிட்டு வந்தீங்களா?
2: எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுங்க.
3: பாடல் தான் நிறைய இருக்கு. என்ன பாடல்?
2: எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது.

0: மூணு பேருக்கு ஒரு பாட்டு நீங்க நல்லா தேர்ந்தெடுத்து ஐயா நம்ம
1: இல்ல இல்ல இதான் பாடல் ராஜா கண்ணு அடி ராணி
2: அது நல்ல பாட்டு அது நல்ல பாட்டு அது அது இவருக்கு ராஜா கண்ணு
0: தாத்தாவுக்கு
1: தாத்தாவுக்கு போடுவோம் ராஜா ஒரு மகாராணி
2: அதை கேட்டுட்டாங்க போய் அதை குடுக்குறீங்க நீங்க மாமா கேட்டுட்டாங்க அது
0: ஹலோ ஐயா என்ன பாட்டு நல்ல பாட்டா ஒன்று சொல்லுங்க ஐயா
1: பாட்டு போட்டு உங்களுக்கு ராஜா அடி ராணி
2: அது என்ன படம் என்ன படம் அது அது என்ன படம் ராஜா கண்ணு அடி வாடி அம்மா அடி வாடி உங்களை தொட்டா நானும் வரவில்ல
1: அது ரதீஷ் கொண்டு வந்தாருல்ல
2: பாருங்க எத்தனை ராஜா கொண்டு வந்தாரு சொல்லுங்க
0: எனக்கு ஒரு என்னடா அடிக்கடி டாக்கில் பண்ண நேர்கள் வருத்தப்படுவானா இந்த பிறந்த நாள்னு வருது இல்ல
2: நான்
0: பிறந்த நாளுக்கெல்லாம் ஆமா எல்லா குழந்தைக்கு பிறந்த நாள் வரும்போது மரம் வைக்க
2: சொன்னேன்
0: இன்னும் ஒண்ணு செய்யலான்னு சொல்றா அது எப்படின்னா நம்ம அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஊன முற்ற புள்ளி எல்லாம் இருக்குல்லாமா
2: நிச்சயம்
0: அந்த ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு இப்ப பிறந்த நாள் எல்லாம் போய் 250 ரூபாய் கொடுத்து 350 ரூபாய் கொடுத்து கேக்கு வாங்குறாங்க அது கேக்கு வாங்காம ஏதோ ஒரு முடிஞ்ச இருக்கு சாப்பாடு மீது இருக்கிட்டு நாளைக்கு பிறந்த நாள் எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அதை போய் எந்த ஊனமுற்ற ஊனமுற்ற
1: பிள்ளைய இல்லங்களுக்கு சென்று ஏதாவது பண்ணலான்றீங்க
0: அது போய் அப்படியே போய் நம்ம கேட்டு அடுத்த வாரம் பிறந்த நாள் இந்த வாரம் போய் கேட்டுட்டு இந்த மாதிரி எத்தனை பசங்க இருக்க கேட்டு ஏதோ நம்மளோட முடிஞ்ச பிஸ்கட்டோ இல்ல டீயோ இது வந்து நான் நேர்கள்ட்ட நிறைய சொல்றேன் அது இது வரைக்கும் யாரும் செய்யறாங்களான்னு தெரியல நமக்கு தெரியல
2: அதாவது செந்தில் துரை செந்தில் அதாவது
0: செஞ்சிருக்கோம் பாப்பா பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம நம்ம கேஸ் குடுவோம் ஐயா அங்க போய் செஞ்சுட்டு தான் வந்தேன் நம்ம நேர்கள்
1: இந்த நம்ம பண்பலையோட காரைக்கால் வானொலியோட அந்த பிறந்த நாள் போய் நாங்க நீங்க வந்தீங்களா இல்லையன்றதுல ஆனா நம்ம ரமணி ரவீஷ் எல்லாம் வந்திருந்தாங்க நினைக்கிறப்ப
0: ஆமா கண்டிப்பா என்ன சொல்றேன்னா நீங்க நான் என்ன சொல்றேன்னா பெருசெல்லாம் செய்ய வேணாம் நீங்க வந்து யாரும் இருக்கப்பட்டாலும் சரி அன்றாடம் சம்பாதிக்கிறவங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நீங்க ஒன்னு ஊர்ல ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு 5 ரூபாய் பிஸ்கட்னாலும் சரி ஒரு 50 பசங்க இருக்கா பரவாயில்ல அந்த பிஸ்கட் முன்னாடி கொடுக்கலாம் அது நீங்க முன்னாடியே போய் சொல்லி அந்த இடத்துல போய் இது மாதிரி நாங்க வரேங்க ஐயா நீங்க காலையில நீங்க உங்க இதை நீங்க என்னதான் ரத்து செஞ்சுட்டு நான் கொடுக்குறேன் ஐயான்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி எழுதிட்டு வந்துடும் நம்ம அதை கொஞ்சம் செஞ்சா நம்ம நேருக்கு நம்ம ஏன்னா நிறைய பசங்களை அங்க போய் பாக்கணும்னாவே எனக்கு ரொம்ப இன்னொரு தவறு செய்யறாங்க ஐயா எனக்கு அது ரொம்ப அது இன்னொரு விஷயமும் நமக்கு அம்மான்னு கூப்பிடுறதுக்கு இப்ப நம்ம மீராம்மா மாதிரி
2: என்னன்னா
0: ஒரு நம்ம கடைகிட்ட ஒரு போஸ்டர் ஒட்டிருந்து ஒரு நம்பர் ஒட்டிருந்தது எப்படி
2: ஒட்டிருந்துருக்குன்னா
0: எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு முதியோர் சேர்க்கறதுக்கு முகவரின்னு போட்டு நம்பர் போட்டுருந்தது எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ள கலங்கிடுச்சு என்ன அப்புறம் அம்மா தாய் புள்ளனா அப்புறம் அக்கா தங்காச்சினா இதுல தங்காச்சினா இது என்ன எந்த உறவுல சேர்த்துக்கிறது எனக்கு ஒரு புரியல அவங்க எப்படி அந்த நம்பர் கொடுக்குறாங்க
1: அப்படின்னு
0: நீங்க சொல்றது அது வேற அவங்க எப்படின்னா இப்ப உங்களுக்கு முடியலன்னு வச்சுக்கேன், இப்ப மாமியா இருக்காங்கன்னு அவங்க கூட இப்ப அம்மா பாக்க முடியல கூட விடுறாங்கன்னு வச்சுக்கேன், அது கொண்டு விட்டுட்டு பணம் கட்டிடுறாங்க உங்களுக்கு, ஒரு 5,000 to 6,000 கட்டுறாங்களா மாசம் மாசம் கொஞ்சம் பணம் கட்டுறாங்களா, அப்படிதான் போட்டிருக்கா அது வாட்ஸ்அப்ல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, தாய் இருந்தாதான் இல்லைன்னா நம்ம அது வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டியதான். நம்ம மனிதா நானா இருந்தாலும் சரி நீனா இருந்தாலும் சரி அது இருக்கிற வரைக்கும் தெரியாது, இல்ல இல்லைங்கிறதால தெரியும் எனக்கு. என்னோட கருத்து
1: அவங்க வந்து அவங்களுடைய சூழ்நிலை மட்டும் பாக்குறாங்க, பெற்றவங்களுடைய சூழ்நிலை பாக்குறது இல்ல. சிலர்
0: இப்ப ஒண்ணு இல்லைங்க ஐயா, இப்ப புதுசா கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கா ஐயா, நான் பொதுவான கருத்தை சொல்றேன், புதுசா கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கா அவங்க வந்து போயிட்டு வர்ற வரைக்கும் இப்ப இப்ப நான் என்னையே வச்சுக்கல, இப்ப நானே கடைக்கு இப்ப வீட்டுல ஆளு இல்ல, எங்க மாமனார் இருக்காரு, இப்ப மாமனார் இருக்கிறதால இப்ப நான் பயம் இல்லாம நான் அப்படியே நிம்மதியா வந்து 1 to 2 போறேன். அவங்க இல்லன்னா யாரு பக்கத்து பொண்ணு படுக்க வைக்கணும், இல்ல யாரும் பக்கத்துல பசங்க இருந்துச்சுன்னு வைக்கணும் பாத்துட்டு அவங்க இல்லன்னு வச்சுங்களா, அது அத சொல்றாங்கல்ல ஆண் இல்லன்னா ஒரு மழை கட்டுன்னு சொல்றாங்கல்ல வசனத்துல, அது உண்மையா தாய் தாப்பா இல்லன்னா நம்மள வந்து அது வரைக்கும் நம்ம வாழறதே வேஸ்ட் தான் நினைச்சுக்கணும், வேற வழி கிடையாது. சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போனா அங்க பாத்தீங்கன்னா 12 ஒரே குடும்பத்துல உள்ளவங்க, ஒரே குடும்பத்துல உள்ளவங்க. நண்பர் தான் சொன்னாரு, நான் சரியா அந்த வீட்டுக்கு தான் போல போயிட்டு வந்து சொன்னாரு நண்பர் சொன்னார் நேத்திதான், 12 ஒரே இடத்துல இருக்க வீடு எல்லாம ஒரே கூட்டு குடும்பமா சாப்பிடுறாங்களாம். அவங்களுக்கு வந்து 89 ஆயிடுச்சு அவங்க மாம அவங்க பாட்டிக்கு. அந்த பசங்க என்னன்னா அந்த பேரப்பள்ளியில வந்து அந்த பசங்க அந்த பாட்டிய குளிப்பாடுற வேலை தானா, குளிப்பாடுற வேலை கொள்ளையில கொண்டு செத்த வாங்க உட்கார வச்சு பாக்குறது அப்படி அழகு படுத்தி கொண்டு வந்துருக்காங்க. அந்த மாரி இருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன், ஏன்னா கண்டிப்பா வந்து கண்டிப்பா நடக்கும் ஐயா.
2: இப்ப கேக் வாங்க வேணாம்னு சொல்லல, அவங்க வாங்கி விட்டுட்டோம், ஆனா இந்த இடத்துக்கு அந்த பிறந்த நாள்ன்ட்டு அவங்க ஏதோ
0: இல்லமா, நான் வாங்க வேணாம்னு சொல்லல, ஒரு பிசினஸ் எனக்கு இருக்கு வாங்க வேணாம்னு சொல்லமா, நம்ம பிறந்த நாள் ஞாபகம் வச்சுன்னு வச்சுக்கலாம்,
1: ஆடம்பரமா செய்யாம அதுல வர அந்த பணத்தை வந்து நீங்க ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு அதை செயல்படுத்துங்க, அவங்களுக்கு உங்க குழந்தை இன்னும் அவங்களும் சேர்ந்து வாழ்த்துவாங்கிறத அவரு வலியுறுத்துறாரு.
2: உண்மை அது மட்டும் இல்ல மாமா, ஆடம்பரமா கூட செய்யட்டும், ஆனா அதே அளவு தொகையை அந்த ஒரு இல்லத்துக்கும் கொடுத்து அவங்க செய்யட்டும், அவங்க செய்யறாங்க.
0: அத சொல்லமா நான் வந்து நான் எதுவுமே வந்து நான் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வந்து நான் எதிர்ப்பு தெரிவிக்கல.
1: நீங்க சொல்ற கருத்து அருமையான கருத்து, இப்ப
0: நிறைய
1: பேர் நீங்க வலியுறுத்துறீங்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும்
0: கிடையாது. அந்த இடத்துல போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிள்ளைக்கு ஒரு புள்ள வச்சிருக்கோம், பக்கத்து ஊர்ல 4 இருக்கணும் வச்சுக்க, 4 வந்து நல்லா நிறைய பக்கத்துல நம்ம ஒரு புள்ளி என்ன பாத்து 4 வாங்கி கொடுத்துதான் நம்ம புள்ள தீங்கன்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கா, அதை போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளே பாக்குறது நம்ம ஒரு மனசெல்லாம் என்ன சொல்றதே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அந்த இடத்துல இது வந்து ஒண்ணு பாக்குது, அது கைய பிடிக்குது களை பிடிக்குது, ஐயோ கடவுள் நடராஜா ஏன்டா இது மாதிரி இறைவனை விட்டுருக்கானே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை வச்சுதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கண்ணான்னு பாட்டு கேக்குறீங்க இல்லம்மா,
2: உண்மை
0: நீங்க கண்ணான்னு பாட்டு கேட்கும் போது அந்த நிலைமையை போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கிறது, அதுதான் சொல்றேன். ஏன்னா அவங்க பாதுகாக்கிறாங்க பாரு, அவங்க பெரிய புண்ணிய செஞ்சவங்க நினைக்க முடியும், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி அந்த பசங்களை வச்சு பாதுகாக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒரு தெய்வம் நினைச்சுக்க முடியும். ஏன்னா மாடல் இருக்கு
1: இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க செஞ்சல் அந்த மனநல குறைவு உள்ள பிள்ளைங்களை அவங்க பாதுகாக்கிறதுல ரொம்ப ஒரு தனி
0: கஷ்டமான கடினமான ஒரு
1: பிள்ளைங்க செய்யற அட்டகாசம் பாத்தீங்கன்னாக்க அதுங்களுக்கும் தெரியாது, நம்ம இதை செய்யறோங்கிறது அதுங்களுக்கும் தெரியாது, ஆனா அவங்களும் பொறுமையா டீல் பண்ணணும்,
0: அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது நான் கொண்டு பிஸ்கட் கொடுத்தேன், நீங்க எது அடிச்சு வச்சு எனக்கு மனசு கஷ்டமா விடும், நீங்க எதா இருந்தாலும் பரவாயில்ல, கீழ்த்தலம் பிரச்சனை புதுசா வாங்கி கொடுத்துருவோம் சொல்லிட்டேன் நான் உங்க மேடத்துக்கிட்ட, நாங்களாம் எதுவும் செய்ய மாட்டோம் மேடம் அப்படின்ட்டாங்க. எனக்காக அந்த ஒரு இது நம்ம நேர் செய்வாங்க நினைக்கிறேன்,
1: வெளிப்படுத்தாம
2: செய்யறாங்க, இவ்வளவு பேர் செய்யறாங்க.
0: அப்படி இல்லம்மா, இன்னொரு கருத்து என்னன்னா, நம்ம ஒரு செயல் நீ என்ன செய்யோ அப்புறம்தான் பிறகு நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கு செய்யும். அது பற்றி கன்ஃபார்மா தெரியும். நீ அடிச்சினா பின்னாடி ஒன்ன வந்து பின்னாடி அடிக்கிறது குழந்தைகள் ரெடியா இருக்கும், அதுல மாற்றமே கிடையாது. இது என்ன எனக்கு தெரிஞ்ச கருத்து, பொதுவான கருத்து இது. அந்த அம்மாவை துன்பப்படுத்துறோம்னா நம்ம ரெடியா துன்பப்படுத்துறதுக்கு பின்னாடி ரெடியா ஒரு ஆள் இருக்கிறது.
2: அதெல்லாம் உண்மை
0: கண்டிப்பா இருக்கு. அதுதான் என்ன சொல்றேன், அந்த துன்பத்தை நம்ம வந்து நம்ம முன்னாடியே கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. நம்ம அம்மாவை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தா நம்மள வந்து தாங்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாச்சும் ஒரு கீழே ஊந்துரும்னு வச்சுக்கோ, நம்ம தூக்கிடுறதுக்கு ஓடிடுவாங்க. ஆனா நம்ம வந்து நம்ம தூக்கி விடாம போனோம்னு வச்சுக்க, நம்மள தூக்கி விடுறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. கன்ஃபார்மா கண்டிப்பா.
2: இப்ப மாமா சொல்லல, பாட்டு சொல்லாம போறீங்க மாமா, சொல்லுங்க நீங்க.
1: அதுல இல்லாத ஒரு பாடல் எடுத்து போட்ட வேண்டியதான்.
2: என்ன மாமா நீங்க,
0: கண்டிப்பா கண்டிப்பா
2: நீங்க ஒரு சூப்பர் பாட்டு நீங்க எடுத்து வரீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன மாமா நீங்க. மாமா ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து வர போறாரு நான் எதிர்பார்த்துக்க. ராஜாக்கே ராஜா பாட்டு தெரியல, இது எங்க போய்
1: அனுப்புங்க.
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: நாளைக்கு மறந்துடாது கேஜி சிம்மில படம், நாளைக்கு சண்டே.
2: நிச்சயமா அது நாளைக்கு வந்து ஒளிச்சித்திரம் உங்களுக்கு என்னண்டா கரகாட்டக்காரன்
0: கரகாட்டக்கா. ராமராஜன் கொல்ல வழியில ஓடும் போது அது சிறப்பான படம். இளையராஜாவுக்கு ரொம்ப நன்றி
2: தெரியும்.
0: இளையராஜா பாரு
2: என்னமா, அந்த அம்மா சொல்ற மாதிரி சொல்றீங்க, அந்த அக்கா சொல்ற மாதிரி நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல் அது நல்ல பாடல்
1: நல்ல பாட்டு ரெண்டு பாட்டு
2: ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு. அது இல்ல மாமா எனக்கு துக்கம் எல்லாம் இதுதான் சோகம். ராஜாக்கு ராஜா பாட்டு தெரியாம போச்சு. அட மாமா ஏதோ ஒரு ராஜா பாட்டு சூப்பர் பாட்டு எடுத்துக்கொண்டு வர போறான்னு நானும் பார்த்தேன். என்ன மாமா நீங்க, அப்ப நீங்க ராஜா கண்ணோட தான் வந்தீங்களா நீங்க? அத அவருக்கு
0: கொடுத்தீங்க. பயம்புத்துற மாதிரியே ஒரு கேள்வி கேக்குறீங்க, பேய் புடிச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்றது உங்கள்ட்ட?
2: இல்ல
1: அதெல்லாம் வீட்டுக்கு போனவரு
2: வீட்டுக்கு போன. சரி எப்பயாவது நீங்க நீங்க நடந்து போகும்போது சலங்க சத்தம் கட்டிருக்கா உங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு கேள்வி? இரவுல போயிக்கல
0: இல்ல இல்ல
2: சிங் சிங்
0: அப்படி கிடையாது. நீங்க எப்படி தெரியுங்களா, நீங்க இன்னும் வில்லேஜ்ல இல்ல இல்ல உங்களுக்கு அது தெரியாது. ஒண்ணும் இல்ல,
1: அதாவது இன்னொன்னு வந்துமா, சில பேர் வந்து சவுண்ட் கேக்கும்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு வண்டு கூட அது மாதிரியான ஒரு சத்தம் கொடுக்கும்.
2: வண்டு வண்டு
1: ஆமா ஆமா, இரவுல இருந்து சிலருக்கு அது சலங்க சத்தம் மாதிரியும் கேக்கும்.
2: சலங்க சத்தத்துல வண்டு மாமா, வண்டு சலங்க சத்தம் சொல்லுதா? என்ன மாமா நீங்க பொய்யெல்லாம் சொல்றீங்க மாமா.
1: இருக்கு இருக்கு வண்டு இருக்கு.
0: இன்னொரு முக்கியமான கருத்து சொல்றேன், நம்ம வில்லேஜ்ல யாரு போய் அப்படி கொல்லவெளி பக்கம் தோட்டத்துக்கு போனாலும் வந்தாலும் சரி, ராமநாதி கேள்விப்பட்டீங்களா நீங்க? ராமநாதி எப்படி கத்துமோ அதே மாதிரி இந்த கட்டுவிரின்னு ஒரு பாம்பு இருக்கு.
2: என்ன
0: இருக்குல்ல,
2: என்ன கத்துமாமா, என்ன சொல்றாரு அவரு?
0: ஆமா இல்ல இல்ல, ஒரு முக்கியமான ஒரு கருத்து எப்படின்னா, நம்ம கருவ காட்டுக்கு அப்படி பின்பக்க தோட்டத்து கொள்ளைக்கு போறவங்க எல்லாம் ஒரு முக்கியமான கருத்து நம்ம நேயர்களுக்கு எப்படின்னா, இந்த மைனான்னு ஒரு குருவி ஒண்ணு இருக்கும், ராமநாத்தி பேரு, மஞ்சள் மஞ்சள் காப்பி கலரா இருக்கும், ரெண்டு கலரா
2: ரெண்டு கலரா,
0: அது கத்துற மாரி. ஆமா அந்த பாம்பு கட்டுவிரின்னு ஒண்ணு இருக்கு, அது கத்தும். அது கொஞ்சம் நீங்க கொள்ளவழிக்கு போகணும், ஜாக்கிரதையா போகணும்.
2: அப்படி இருக்கா, பாம்பு அப்படி கத்துமா? பாம்பு சத்தம் போடும் போலயே கத்துமா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த அந்த அந்த பாம்பு அப்படியே கத்தும்.
2: எங்கட எங்கிட்ட வர பாம்பு எல்லாம் உஷன் தானே
0: கத்தும்.
1: இல்ல இல்ல, நீங்க சொல்றது வந்து நாகராஜன சொல்றீங்க, சொல்றது வந்து கட்டுபுரிய சொல்றாரு.
0: அது எப்படி பாத்தா, சமகாலத்துல என்ன கண்டிஷன் இருக்கோ அதே மாதிரி இருக்குமா? நான் நேச்சுரலா பாத்தது இது. ஆமா, இப்ப நான் இருக்கிற ஒரு குரு பாஸ்கர் பின்னாடி ஒரு தோப்பு இருக்கு, அந்த தோப்பு நான் நேச்சுரா பாத்தது, அதுதான் உங்கள்ட்ட சொல்ல.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். பெருமாள் கோவிலில் பௌர்ணமி வலம். சிவன் முருகன் தலங்களில் மலைக்கோவிலாக அமைந்த திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் மதுரை கூடலழகர் கோவில் மலைக்கோவிலாக இல்லாவிட்டாலும் பௌர்ணமி அன்று இங்கும் வலம் நடக்கிறது. சுவாமி சன்னதியை சுற்றி 108 முறை வலம் வருகின்றனர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஓதி 108 முறை வலம் வந்து வழிபடுகின்றனர். பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவது ஏன்? பிறந்த குழந்தைக்கு நாவில் தேன் அல்லது இனிப்பு கலந்த நீர் தொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு சேனை தொட்டு வைக்கும் சடங்கு என்று பெயர். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சமூகத்தில் நற்பெயர் பெற்ற பெரியவர் ஒருவரை குழந்தையின் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும்படி செய்வர். இவ்வாறு செய்வதால் அவரது நற்குணங்கள் குழந்தைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்வது உண்டு. சரி, எதற்காக இந்த சடங்கிற்கு இப்பெயர் வந்தது தெரியுமா? சேனை என்றால் புத்தி என்று பொருள். புத்திமானாகவும் நல்லவராகவும் இருக்கும் பெரியவர் குழந்தையின் வாயில் தேன் தொட்டு வைத்தால் குழந்தையும் புத்திமானாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு பாடலை கேட்போம்.

மகரிஷி வசிஷ்டர் ஞானம் பெற ஆர்வம் கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். அவரது விருப்பத்தை அறிந்த பிரம்மா அறச்செயல் ஒன்றை செய்தால் பலன் பத்தாக பெருகும் தலம் ஒன்றை அவருக்கு காட்டி, அங்கு சென்றால் ஞானம் கிடைக்கும் என்றார். வசிஷ்டரும் அத்தலத்தில் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து ஞானம் பெற்றார். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த இந்திரன் அத்தலம் வந்து தான் செய்த ஒரு குற்றத்தை பொறுத்தருள வேண்டினான். அவனது பாவமும் தீர்ந்தது. இந்திரனின் குற்றத்தை பொறுத்து கொண்டதால் அந்த சிவன் குற்றம் பொறுத்த நாதர் என்ற பெயர் பெற்றார். இத்தல அம்பிகைக்கு கோல் வளை நாயகி என்று பெயர். மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலை ஞாயிறு இடத்தில் இவர் அருளுகிறார். தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் கருப்பரியலூர் என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சென்று வந்தால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பர் என்பதும் ஐதீகம். கல்வி விருத்திக்காக சம்பந்தர் 11 பாடல்களை இங்கு வந்து பாடியுள்ளார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் பெற்றவர்களைப் போலவேதான் வளர்கிறார்கள். ஒரு போதகரின் வீட்டுக்கு ஒரு நாய் வந்தது. அதற்கு உணவளித்து பாதுகாத்தார் போதகர். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களிடமும் அன்பாக பழகியது அந்த நாய். ஒரு நாள் பேப்பரில் காணாமல் போன தன் நாயை பற்றி விளம்பரம் செய்திருந்தார் ஒருவர். அந்த விளம்பரத்தின் வாசகங்கள் இந்த நாயை ஒத்து இருந்தன. குறிப்பாக கருப்பு நிறமுடைய அந்த நாயின் வாலில் மட்டும் 4 வெள்ளை முடிகள் இருக்கும் என்ற அடையாளமே அது. இதை படித்த போதகர், நாயின் சொந்தக்காரர் மீண்டும் அதை எப்படியோ தேடி பிடித்து விடுவார் போலிருக்கிறதே என கருதி வெள்ளை முடிகளை மட்டும் கத்தரித்து விடும்படி தன் பிள்ளைகளிடம் சொன்னார். அதாவது, நாயை உரியவரிடம் சேர்க்க வேண்டும், அடுத்தவர் பொருள் நமக்கு ஆகாது என்ற அறிவுரையை பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் அதன்படி நடந்திருப்பார்கள். இவர் தவறான நடைமுறையை போதித்தார். ஒரு வழியாக நாயின் சொந்தக்காரர் நாயை கண்டுபிடித்து இவர்களிடம் திருப்பித் தருமாறு கேட்டார். நாய்க்கு வெள்ளை முடிகள் இருப்பதாக விளம்பரத்தில் உள்ளது, ஆனால் இந்த நாய்க்கோ அப்படி இல்லை. எனவே இது உங்கள் நாய் இல்லை என அழித்து சொல்லிவிட்டார் போதகர். சொந்தக்காரர் வருத்தத்துடன் போய்விட்டார். இதன் பிறகு அந்த பிள்ளைகள் தந்தையின் போதனையின்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட ஆரம்பித்தனர். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் சொன்னவைக்கு மாறாக நடந்து தன் தந்தை கெட்ட பெயரை உண்டாக்கினார். பல முறை ஜெயில் சென்றதால் போதகரை யாரும் மதிக்கவில்லை. பைபிளில், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்ற வசனம் இருக்கிறது. இதை போதகர் பின்பற்றியிருந்தார் இந்த நிலைமை வந்திருக்குமா? குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுத்து அவர்கள் பயனுள்ள கனிகளை தரும் மரமாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மனமாக பதிந்து விட்டார், இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார்.

கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கிறார்கள். பைபிளில் இறைவன் மீதான விசுவாசத்திற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. யாவிரு என்பவரின் மகள் நீண்ட காலமாக நோயால் துன்பப்பட்டாள். அவளை குணமாக்க இயேசு சென்று கொண்டிருந்தார். அவர் மீது விசுவாசம் கொண்ட யாவீரு அவர் தொட்டாலே தன் பெண்ணுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார். செல்லும் வழியில் மற்றொரு நோயாளி பெண் காத்திருந்தாள். அவள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். அவர் அப்பெண்ணை குணமாக்க செல்லும் வழியில் என்னையும் குணமாக்குவார், இதில் சந்தேகமே இல்லை என அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினாள். அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தனர். வியாதியை குணப்படுத்த வைத்தியனால் தான் முடியும், இயேசுவால் எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்டனர். இன்னும் சிலரோ அப்படியே அவர் குணப்படுத்தினாலும் கூட அவரை தொடர்ந்து வரும் கூட்டத்திற்குள் நுழைந்து அவரை நீ எப்படி சந்திப்பாய் என்றனர். அவள் சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் கூட என்னை குணமாக்க வல்லது என்றாள். ஆம், காற்றடிக்கும் போது அவர் வஸ்திர நுனி தன் மீது பட்டால் கூட வியாதி குணமாகிவிடும் என அவள் நம்பினாள். அந்த அளவு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்தாலோ அது நடந்தது. உண்மையிலேயே அப்பெண்ணால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவரது வஸ்திரத்தின் நுனி அவள் மீது பட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக அவளை வாட்டி வதைத்த நோய் நீங்கியது. பார்த்தீர்களா, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்பினால் துன்பங்கள் பறந்துவிடும். இனி பாடலை கேட்கலாம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். ரம்ஜான் மாதத்தில் பெருநாளுக்கு முன்வரும் கடைசி 10 இரவுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போல தியாக திருநாள் அதாவது பக்ரீத்துக்கு முன்வரும் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் தொழுகை, ஜகீர் செய்தல், குரான் ஓதுதல், நோன்பு வைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் இவற்றுடன் ஹஜ் செல்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய கேலண்டர் படி ஆண்டின் கடைசி மாதம் ஹில்ஹஜ். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை. அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் நற்செயலுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாளான 9வது நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். அன்று நோன்பு வைப்பது சிறந்தது. அன்றுதான் ஹாஜிகள் அதாவது புனித பயணிகள் அராபத்தில் உள்ள உயரமான குன்றில் திரண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றனர். இறைவனிடம் கையேந்தி அழுது தொழுது பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். தம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றனர். இந்த நிகழ்வுதான் ஹஜ்ஜின் முக்கிய கட்டம் ஆகும். இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி ஹஜீரா அம்மையார் தம் குழந்தை இஸ்மாயிலுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி பாலைவன பகுதியில் சபா மர்வா என்ற குன்றுகளுக்கு இடையே ஓடினார். தன் பிள்ளை தாகத்தில் துடிக்கிறதே என கண்ணீர் சிந்தினார். இறைவனின் கருணையால் அங்கே இஸ்மாயிலின் கால் அடியில் ஒரு நீர் ஊற்று உண்டானது. அது நிற்காமல் தண்ணீர் தொடர்ந்து பாய்வதைக் கண்ட ஹஜீரா அம்மையார் அதை பார்த்து சம் சம் என்றாள், அதாவது நில் நில் என்றாள். அந்த நீர் ஊற்றுதான் சம்சம் கிணறாக திகழ்கிறது. உலகில் உள்ள அனைவரும் சம்சம் நீரை ஒரு மிடராவது குடித்திருப்பர். அதுதான் அந்த தாயின் கண்ணீரின் வலிமை. அது தண்ணீராக மாறி உலகின் ஆன்மதாகத்தை தீர்ப்பதுடன் பிரார்த்தனையின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த 10 நாட்களில் மிக அதிகமாக பிரார்த்தனை செய்து நன்மை பெறுவோம். இப்பொழுது பாடலுடன் இணையலாம்.

மதீனாவில் தான் எத்தனை நினைவுகள். அந்த மாமனிதர் ஓய்வெடுக்கும் அத்தலத்தில் வர்ணிக்க இயலாத எண்ணங்கள், ஆசைகள். அப்படியே தடுப்பை தாண்டி உள்ளே புகுந்து அன்னலாரின் திருவதனத்தை ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா? அப்படியே கொஞ்சம் அவர்களின் பூக்கரத்தை தொட்டுவிட மாட்டோமா? மணக்கும் அந்த மேனியை கட்டி தழுவி விட மாட்டோமா? எத்தனை பேராசைகள். நடக்காது என்று தெரிந்தும் உள்ளத்தின் துடிப்பு. அப்படி அன்னலார் தொழவைத்த இடம், உரை நிகழ்த்திய மேடை, அறிவுரை கூறிய இடம், ஆலோசனை நடத்திய இடம், விசாரணை செய்த இடம், தீர்ப்பு சொன்ன இடம், நபி தோழர்கள் தொழுத இடம், அழுத இடம், சிரித்த இடம், பாடம் படித்த இடம், வெளிநாட்டு தூதர்கள் வந்து போன இடம், திண்ணை தோழர்கள் பசியால் புரண்ட இடம், அருகிலேயே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பகி பெருநாள் தொழுகை திடல், முஜாஹிர்கள் அன்சாரிகள் இடையே கைகோர்த்த விவாதம் நடந்த பானு சைதா மண்டபம், உஹூத் மலை, அங்கே ஹம்சா அவர்களின் அடைக்கலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள். நபி அவர்களின் அடக்கத்தலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், அவர்களின் காலத்தை சொல்லும் நினைவு சின்னங்கள். எல்லாவற்றையும் கண்டு ரசித்து நினைத்து அழுது புலம்பி ஊர் திரும்புகையில் சொல்லில் செயலில் நிதானம், சாந்தம், விவேகம், சக மனிதர்கள் மீது பரிவு, பாசம், தெளிவு, இறை வழிபாட்டில் புத்துணர்வு என எல்லாம் கலந்த புது மனிதனாக திரும்புகிறார் ஹாஜி. ஹஜ் அவர்களது வாழ்க்கையில் திருப்பு முனை பல முனைகளில் இப்பொழுது பயிற்சி பெற்றவர். நல்லவர், பாவங்கள் இல்லாத பால் வடிவம் கொண்ட பாலகர் அவர். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. உபதேசிக்கின்றார் கீதையின் நாயகர். உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் இந்த பூமியில் மனிதனாக அவதரிக்கின்றேன். நீயும் தர்மத்தை காக்க துணிந்து நில். எல்லா உயிர்களின் இதய தாமரையில் கிருஷ்ணனாகிய நானே வீற்றிருக்கின்றேன். எனது சக்திக்கு கட்டுப்பட்டு உயிர்கள் அனைத்தும் பொம்மை போல ஆட்டுவிக்கப்படுகின்றன. பச்சிலை, மலர், தண்ணீர் எது வேண்டுமானாலும் அன்புடன் எனக்கு அளித்தால் போதும். அவர்களின் அன்பை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய தயாராக இருக்கின்றேன். குரு என்னும் திறமையான மாலுமியும் தெய்வீக அருள் என்னும் காற்றும் சாதகமாக இருந்துவிட்டால் பிறவிக் கடலை எளிதாக ஒருவனால் கடந்துவிட முடியும். மண்ணில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் பிறப்பு இறப்பு இரு நிலைகளையும் கடந்தே ஆக வேண்டும். இதுவே வாழ்வின் குறிக்கோள். ஆன்மீக வாழ்வில் முன்னேற முயற்சிக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்ய மனிதன் கடமைப்பட்டிருக்கின்றான். ஆமை தன் உறுப்புகளை ஓட்டுக்குள் உள்ளிழுத்துக் கொள்வது போல புலன்களை புத்தியால் அடக்க வல்லவன் ஞான நிலையை அடைய முடியும். மனித பிறவி மகத்தானது. அதனால் தேவர்களும் மண்ணில் பிறப்பெடுத்து அன்பு நெறியில் வாழ்ந்து உயர்ந்த குணம் ஞானம் அடைய விரும்புகின்றனர். நேர்மை, பணிவு, பொறுமை, சேவை மனப்பான்மை, மன தூய்மை, தன்னடக்கம் ஆகிய நற்பண்புகள் அறிவுடையோரின் அடையாளங்களாகும். தேனீக்கள் பல பூக்களில் இருந்து தேனை சேகரிப்பது போல மனிதன் பல வழிகளிலும் நற்பண்புகளை பெற முயற்சிக்க வேண்டும். வேலையின்றி கனப்பொழுதும் சும்மா இருக்கல் ஆகாது. அவரவர் கடமையை சரிவர செய்ய வேண்டும். செயலற்று இருந்தால் உடலை பராமரிப்பது கூட சிரமம் ஆகிவிடும். நாடாளும் மன்னராக இருந்தாலும் பெரியவர்களை கண்டால் வணங்குவது அவசியம். மனப்பூர்வமாக பெரியவர்களுக்கு சேவை செய்தால் அகந்தையை வெல்ல முடியும். கொழுந்துவிட்டு எரியும் தீ கட்டைகளை எரித்து சாம்பலாக்குவது போல என்னிடம் முழுமையாக சரணடைந்தால் பாவம் அனைத்தும் முற்றிலும் அழிந்து போகும். ஒரு பாடலுக்கு பிறகு இணையலாம்.
1: ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் எவ்வளவு ஃப்ராங்கா இருக்கோம். நமக்கு ஒரு பொண்ணுகிட்ட எல்லாம் வந்துட்டா நேரம் போய் கொட்டிடுவோம். ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடேங்க அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டா வானத்தை தொடுவாங்களாம், தத்தை கிட்ட பேசுவாங்களாம், ஆனா நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி

இது தகவல் அறியும் நேரம். மொழி அறிவோம், விழி திறப்போம். தா, கொடு, ஈ இதையெல்லாம் எங்கே பயன்படுத்துவது? ஒருவரிடம் எனக்கு பேனா தா என்று கேட்கிறோம், இன்னொருவரிடம் எனக்கு பேனா கொடு என்கிறோம். இவற்றிடையே ஏதாவது வித்தியாசம் உண்டா? தா, கொடு ஆகிய இரண்டும் ஒன்றுதான் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவற்றினிடையே நுணுக்கமான வித்தியாசமும் உண்டு. தா தனக்கு சமமான ஒருவரிடம் கேட்கும்போது தா என்று கேட்க வேண்டும். தனக்கு கீழே உள்ள ஒருவரிடம் கேட்கும்போது கொடு என்று கேட்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் தன் மனைவியிடம் எனக்கு காப்பித்தா என்கிறார். அதே சமயம் தன் மகனிடம் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்கிறார். காரணம், கணவர் மனைவி இருவரும் சமநிலையில் உள்ளவர்கள். ஆகவே தா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. தந்தை மகன் என்ற உறவு அப்படி அல்ல. தந்தை உயர்ந்த நிலையில் உள்ளார், மகன் அவரை பணிந்து செயல்பட வேண்டியவனாக இருக்கிறார். ஆகவே கொடு என்கிறார். அப்படியானால் நம்மை விட உயர்ந்த ஒருவரிடம் ஒன்றை கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும்? அதற்கு ஈ என்றொரு சொல் இருக்கிறது. ஈகை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஈ. இம்மூன்று சொற்களுக்கும் இடையே நுணுக்கமான இந்த வித்தியாசத்தை நன்னூல் என்ற இலக்கண நூல் விளக்குகிறது. நம்மை விட உயர்ந்தவரிடம் எதையாவது கேட்கும் பொழுது ஈ அல்லது ஈந்திடுங்கள் என்றும், சமமானவர்களிடம் எதையாவது கேட்கும் பொழுது தா அல்லது தாருங்கள் என்றும், நமக்கு கீழே உள்ளவரிடம் கொடு அல்லது கொடுங்கள் என்றும் நாம் சொல்லலாம். மக்கள் என்ற சொல் தற்பொழுது நாட்டில் உள்ள குடிமக்களை குறிக்கும் சொல்லாக பயன்படுகிறது. அந்த காலத்தில் ஆண் பெண் குழந்தைகளை குறிக்கும் சொல்லாகவும் பயன்படுத்தப்பட்டது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் மக்களின் மழலை சொல்லை கேளாதவர்கள்தான் குழல் இனிது யாழ் இனிமையானது என்று கூறுவார்கள் என்பதே இதன் பொருள். இங்கு மக்கள் என்ற சொல் பெற்ற மக்களையே, பிள்ளைகளையே குறிக்கின்றது. ஔவையார் கொன்றைவேந்தன் என்ற நீதி நூலில் ஏவா மக்கள் மூவா மருந்து என்கிறார். குடும்பத்தில் பிறந்தவர்களை மக்கள் என்ற சொல்லில் பயன்படுத்தி உள்ளார். சொல் பேச்சை கேட்கும் பிள்ளைகளை பெற்றவர்கள் மூப்பு அடையாமல் என்றும் இளமையாக இருப்பர் என்பது அதன் பொருள். அதே ஔவையார் ஆத்திச்சூடியில் மேன்மக்கள் சொல் கேள் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கு மக்கள் என்பது பிள்ளைகளை குறிக்கவில்லை, நல்லொழுக்கம் உடைய பெரியவரை குறிக்கின்றது. அவர்களின் சொல்லை பின்பற்று என்று கூறுவது. அந்த காலத்தில் நாட்டில் வசிக்கும் மக்கள் அரசனுடைய குழந்தைகளாக கருதப்பட்டனர். அதனால் மக்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுதும் குடிமக்கள் அனைவரும் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நீதி நூல்களில் நிர்வாகம். வாதாடி வழக்கழிவு சொல்ல வேண்டாம். செய்யக்கூடாதவை இவை என்ற பட்டியலில் வாதாடி வழக்கழிவதும் ஒன்று. வாயாடியாக இருப்பது கெடுதல், வாதாடியாக இருப்பதும் கெடுதலே. சிலர் எதற்கெடுத்தாலும் கோர்ட் கேஸ் என்று அலைவார்கள். அதனால் பயனேதும் இல்லை என்பதை சிலர் காலம் கடந்து புரிந்து கொள்கிறார்கள். அப்படியே புரிந்து கொண்டாலும் சிலர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இங்கே வாதாடி வழக்கழிவது என்பதை நீதிமன்ற வாதாடல் வழக்கு என்ற பொருளில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொதுவாக முதலாளியிடம் தொழிலாளி வாதாடுவது, முதலாளி அரசு அதிகாரிகளுடன் வாதம் செய்வது, அரசு அதிகாரி அமைச்சர்களுடன் வாதாடுவது என்று பல சூழ்நிலைகளையும் கருத்தில் கொள்ளலாம். அதனால் யாரிடமும் யாரும் வாதாடக்கூடாது என்ற பொருள் அல்ல. வாழ்க்கையில் அப்படி நடந்து கொள்ள முடியாது. ஆனால் பேசுவதனால், அதிகம் பேசுவதனால், வாதாடுவதனால், விதண்டாவாதம் செய்வதனால் காரியம் கெட்டுப்போகும் என்றால் அப்படி செய்யாமல் இருப்பது நல்லதல்லவா? பரவாயில்லை, இவன் எதிர்த்து பேசவில்லை, போகட்டும் போ என்ற வன்மம் பாராட்டாமல் உங்களில் ஒருவர் சிக்கலிலிருந்து விடுவிக்க நினைப்பாரே ஆனால் நீங்கள் வாதாடி வழக்கழிவதனால் என்ன பயன்? அதுபோலவே உலகநாதர் உலக நீதியில் சொல்லும் வேறு சில வேண்டாம்களையும் நாம் விலக்கி வைப்பது நல்லது. நானே பலவான் என்று சொல்லி கலகத்தை கிளப்பாதீர்கள். ஆனால் இன்று சில அரசியல் கட்சிகளும் சில ஜாதி சங்கங்களும் இவற்றையே செய்கின்றன என்பது வருத்தத்துடன் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. வீரம் பேசி வீண் சண்டைக்கு அலைபவர்கள் பக்கம் போகாதே என்றாலும் வீரம் பேசுபவர்களும் வீண் சண்டைக்கு அலைபவர்களும் சிறிது காலத்திற்காவது பாமரர்களை தம் பக்கம் இழுக்கிறார்கள் என்பதே உண்மை. இது கவலைக்கு உரியது, தடுக்கப்பட வேண்டியது. செல்வர்க்கு அழகு செழுங்கிழை தாங்குதல். பணம் வந்துவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட மறந்துவிடக்கூடிய

மக்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக திடீர் பணக்காரர்கள். ஆனால் பரம்பரை பணக்காரர்கள் ஓரளவுக்கு பொது காரியங்களுக்கு தான தர்மங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களில் சிலர், இதோ பார் நண்பர்களை சொல், முகம் தெரியாத புதிய மனிதர்களை சொல், அவர்களுக்கு ஏதாவது செய்கிறேன், சொந்த பந்தம் என்றால் மூச், அண்ணாவாது தம்பியாவது என்றும் சொல்கிறார்கள். உறவுகள் கசப்பதற்கும் முறிவதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் செல்வந்தராக இருந்து கொண்டு தன் உறவினர்களை தவிக்க விடுவது பண்பல்ல. செல்வர்கள் என்பவர்கள் செழுங்கிளைகளை தாங்குபவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நீதி உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் ஒன்று, உறவினர்கள் எல்லோரையும் காப்பாற்றுங்கள் என்று வெற்றி வேர்க்கை நூலினை எழுதிய அதிவீர ராமபாண்டியன் குறிப்பிட்டு விடவில்லை. செழுங்கிளை என்பதன் மூலம் நல்ல உறவினர் என்ற தகுதியையும் ஆசிரியர் உணர்த்துகின்றார். உறவினர் என்பதனாலேயே ஒருவர் நம் உதவிக்கு தகுதியானவராக மாட்டார், அவர் தகுதியான உறவினராக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். உறவு என்பதனாலேயே வேறு தகுதிகளை பற்றி கவலைப்படாமல் உதவிகள் செய்து நொந்து கொண்டவர்களும் உண்டு. தாங்கப்படும் செழுங்கிழையும் நம்மை இவ்வளவு தாங்குகிறார்களே, நாமும் அவர்களுக்கு விசுவாசமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டுமே என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பண உயர்வு தாழ்வுகளால் உறவு விட்டு போய்விடக்கூடாது என்பது எந்த காலத்திலும் உண்மைதான். ஆனால் பணக்கார உறவினர் மூலம் உதவி என்பது ஏழை உறவினரை சோம்பேறியாக்கிவிடும் என்றால் எந்த செல்வரும் அந்த செழுங்கிளையை தாங்க வேண்டுமென்ற கட்டாயம் இல்லை. ஆனால் அனுபவித்த பிறகே தெரியவரும் உண்மை இது. இணைந்திருங்கள்.

உணவை பற்றிய சில மொழிகள். ஜீரகம் இல்லா உணவு சிறக்காது, தன் காயம் காக்க வெங்காயம் போதும், சித்தம் தெளிய வில்வம், சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி, சூட்டை தணிக்க கருணைக்கிழங்கு, தேனுடன் இஞ்சி, இரத்த தூய்மை.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தர்மமிகு சென்னை என்று வள்ளலார் சுவாமிகள் பாடி சிறப்பித்த சென்னை திருவொற்றியூரில் வடிவுடையம்மன் சமேத ஆதிபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. தேவார மூவரால் பாடப்பெற்ற இந்த திருத்தலம் நித்தாலே முக்தி தரக்கூடியது. ஒருமுறை வெள்ளத்தால் உலகம் அழிந்த போது அந்த நீரை ஒற்றி எடுத்து படைப்பு தொழில் தடையின்றி நடக்க நான்முகனான பிரம்மாவுக்கு சிவபெருமான் உதவிய தலம் இது. எனவே ஒற்றியூர் என்று வழங்கப்பட்டு திருவொற்றியூர் ஆகியுள்ளது. இங்கு ஒற்றீசர்தான் ஆதி. அவர் ஆதிபுரீஸ்வரர் என வழங்கப்படுகிறார். ஒரு கவச்சத்தால் மூடப்பட்டிருக்கும் ஆதிபுரீஸ்வரரை திருமேனி புற்று மண்ணால் ஆனது லிங்க வடிவம் கொண்டது. இங்கு தியாகராஜர் சன்னதி இருப்பது சிறப்பு. இங்கு அருளும் அம்பாளை வடிவுடை அம்மன் என்று சொல்வர். பேருக்கு ஏற்றாற் போல அதி அற்புத அழகுடன் திருக்காட்சி தருகின்றாள். இந்த அன்னையை போற்றி சங்கீத மேதைகள் திருவையாறு தியாகராஜரும் முத்துசுவாமி தீட்சிதரும் கீர்த்தனைகள் இயற்றி இருக்கின்றனர். வடலூர் வள்ளலாரான ராமலிங்க அடிகளார் ஸ்ரீ வடிவுடை மாணிக்க மாலை என்ற பெயரில் 101 பாடல்கள் இயற்றி அன்னையின் பெருமையை போற்றி இருக்கிறார். வடிவுடையம்மனின் பரிபூர்ணமான அருளை பெற்ற இவர் சிறுவனாக இருந்த காலத்தில் திருவொற்றியூரில் தங்கியிருந்தார். தினமும் கோவிலுக்கு சென்று வடிவுடை அம்மனை தரிசிப்பார். ஒருநாள் அன்னையின் தோற்றத்தில் லயித்து பக்தியில் பூரித்து வெகுநேரம் அவளது சன்னதியிலேயே இருந்துவிட்டார். இரவு நெருங்கியதையும் வள்ளலார் கவனிக்கவில்லை. திடீரென்று சுய நினைவுக்கு வந்தவர் நடை சாத்தப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். கோவிலில் இருந்து விறுவிறு கிளம்பி தன் இல்லம் வந்தார். அன்று இரவு சாப்பிடாததால் வள்ளலாருக்கு கடும் பசி. உரிய நேரத்தில் வீட்டுக்கு வந்திருந்தால் அன்னியார் அன்புடன் உணவு தந்திருப்பார். நேரம் ஆகிவிட்டதால் இனி வீட்டுக் கதவை தட்ட முடியுமா? அன்னியாரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்து திண்ணையிலேயே படுத்துவிட்டார். திடீரென்று யாரோ தன்னை தட்டி எழுப்புவது போல உணர்ந்தவர் தூக்க கலக்கத்தில் எழுந்து உட்கார்ந்தார். எதிரில் ஒரு தட்டில் உணவோடு அன்னியார் புன்னகைத்த முகத்துடன் நின்றிருந்தார். உணவில் மனம் வள்ளலாரின் பசியை தூண்டியது. ஒரு இலையை விரித்தவர் அதில் உணவு இட்டு சாப்பிடு, பசியோடு படுத்திருக்கிறாயே என்றார் கரிசனத்துடன். திருப்தியாக சாப்பிட்டு முடித்த வள்ளலார் மீண்டும் திண்ணையிலேயே படுத்து உறக்கத்தை தொடர்ந்தார். சிறிது நேரம் கழிந்திருக்கும். யாரோ தன்னை மீண்டும் எழுப்ப கண் விழித்தார் அவர். எதிரே அன்னியார், ஏனப்பா இரவில் தாமதமாக வந்தாயா? கதவை தட்டி என்னை எழுப்பியிருக்கலாமே. இரவில் வெறும் வயிற்றுடன் படுத்திருக்க கூடாது. உள்ளே வா, சாப்பிட்டு விட்டு பின் தூங்கு என்று கண்டிப்புடன் சொல்ல குழம்பினார் வள்ளலார். அப்படியென்றால் சற்று முன் வந்து என்னை எழுப்பி உணவிட்டது யார்? யோசித்த போது அன்னை வடிவுடையம்மனின் திருமுகம் அவர் மனக்கண் முன் வந்து போனது. அப்பொழுதுதான் புரிந்தது, பசித்திருக்கும் தனக்கு உணவிட்டது சாட்சாத் வடிவுடை அம்மனே என்று. அன்னை தந்த உணவே வள்ளலாருக்கு ஞானத்தையும் மொழி புலமையையும் தந்தது. திருவொற்றியூர் கோவிலின் கிழக்கு சுற்றின் வெளிப்பிரகாரத்தில் வடிவுடை அம்மனின் சன்னதி உள்ளது. கருவறையில் காணப்படும் சர விளக்குகளின் ஒளியில் அன்னையின் திருமுகம் புன்னகையோடு பிரகாசிக்கின்றது. தென் திசை நோக்கின்ற திருக்கோலம், 4 திருக்கரங்கள், பின்னிரு கரங்களில் மலர்கள் ஏந்திருக்கிறாள். முன்னிரு கரங்களில் இடது கரம் திருப்பாதங்களை நோக்கி உள்ளது. வலது கரம் இந்த பாதங்களில் சரணடை காப்பாற்றுகிறேன் என்று அபயம் அளிக்கிறது. திருவொற்றியூர் கோவிலின் முன் 3 கொடிமரங்கள், 1 சிவனுக்கு, மற்ற 2 வடிவுடை அம்மனுக்கும் வட்டப்பாறை அம்மனுக்கும். கல்வியையும் ஞானத்தையும் வழங்கும் தேவியாக திகழ்கிறாள் வடிவுடை அம்மன். சொல்லாட்சி, தேர்ந்த அறிவு, கலைகளில் தேர்ச்சி போன்றவற்றை வழங்குகிறவள் இவளே. பக்தர்களின் மனதில் பரிபூர்ணமாக ஒரு இடத்தை பிடித்து அங்கேயே நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறாள். சென்னை மாநகரை பாதுகாக்கக்கூடிய ஒப்பற்ற தேவியருள் இவளும் ஒருத்தி. நிறைந்த சக்தி கொண்டவள். நெய்தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வடிவுடையம்மனை வழிபடுகின்றனர். வெள்ளிக்கிழமைகளிலும் பௌர்ணமி என்றும் இவளது சந்நிதியில் ஏராளமான பக்தர்கள் கூடுவர். திருவொற்றியூர் வடிவுடையம்மனோடு மேலூர் திருவுடை அம்மனையும், அதாவது இச்சாசக்தி, ஆவடி அருகிலுள்ள திருமுல்லை வாயிலில் அருள் புரியும் கொடியடை அம்மனையும் ஒரே நாளில் வழிபடுவது மிகுந்த புண்ணியம் தரும்.
இந்த கோவிலுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. சங்கிலி நாச்சியார் என்பவரை விரும்பிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் காதலுக்காக தூது போன சிவன் இங்குள்ளவரே. இங்குள்ள மகிழ மரத்தடியில் தான் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தார். கண்ணகி இங்கு வட்டப்பாறை அம்மன் என்ற பெயரில் சந்நிதி கொண்டிருக்கிறாள். வரங்களை அருளும் அற்புத தேவியான இவள் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு அருள் புரிந்தவள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே வடிவமாக அருளும் ஏக பாத மூர்த்தியை இங்கே தரிசிக்கலாம். ஆதிசங்கரின் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை இங்கே உண்டு. 27 நட்சத்திரங்களுக்கு லிங்க வடிவில் அமைந்துள்ள சன்னதி இங்கு இருப்பது கூடுதல் விசேஷம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டி கதை கேட்கலாமா? அடியார்க்கு நல்லான் என்னும் பக்தரும் அவரது மனைவியும் சிவபக்தர்கள். விவசாயிகளான அவர்கள் சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தனர். அவர்களின் புகழ் நாடெங்கும் பரவியது. இந்த நிலையில் அவர்கள் வாழ்வில் சோதனை உருவானது. வயலில் விளைச்சல் குறைந்தது. சிவனடியார்களுக்கு தானம் செய்ய முடியாமல் போனது. வறுமையில் சிக்கிய அவர்கள் கடன் வாங்கி அன்னதான பணியை தொடர்ந்தனர். ஒரு கட்டத்தில் யாரும் கடன் தர முன்வரவில்லை. நல்லானும் அவரது மனைவியும் கூட பட்டினியால் வாடினர். உயிர் துறப்பதே மேல் என்று முடிவெடுத்து மதுரை சொக்கநாதர் முன் சென்று, உங்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்க இயலாமல் வாடும் எங்கள் உயிரை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் என்றனர். அப்பொழுது சிவன் அசரீரியாக தோன்றி, உங்கள் பக்தியின் மகிமையால் உங்கள் இல்லத்தில் உள்ள உலாவக் கோட்டை, அதாவது நெல் சேமிக்கும் கோட்டை போன்ற களஞ்சியம் எப்பொழுதும் நிரம்பி வழியும், தர்மத்தை தொடருங்கள் என்றது. மகிழ்ந்த அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுதும் குறைவின்றி அன்னதானம் செய்தனர். மதுரையை ஆட்சி செய்த குலபூஷண பாண்டியன் தற்பெருமை மிக்கவனாக இருந்தான். தான் மட்டுமே புத்திசாலி என்று கருதி அந்தணர்களையும் சான்றோர்களையும் அவமதித்தான். எனவே அவர்கள் மன்னரை புறக்கணித்தனர். நல்லவர்களை மதிக்காத நாட்டில் மழை வளம் இருக்காது. பாண்டிய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் மக்கள் பிழைப்பு தேடி பிற நாடுகளுக்கு சென்றனர். செய்வதறியாத மன்னன் மதுரை சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்தான். மன்னனின் கனவில் தோன்றிய சிவன், குலபூஷணா, வேதம் போதும் அந்தணர்களையும் சான்றோர்களையும் அவமதித்த பாவத்தால் உன் நாட்டில் மழை வளம் குன்றியது. உன் தவறை திருத்திக் கொண்டால் மீண்டும் நாடு வளம் பெறும். இருப்பினும் மக்களின் துன்பம் தீர பொற்கிழி ஒன்றை தருகிறேன். அதில் தங்க காசுகள் அள்ளள்ள குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்றார். திடுக்கிட்டு விழித்த மன்னன் எதிரில் ஒரு பொற்கிழி இருந்தது. சிவன் அருளை எண்ணி வியந்த மன்னன் அரியணையில் பொற்கிழியை வைத்து வழிபட்டான். அதிலிருந்த காசுகளை அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானம் அளித்தான். மன்னரின் மனமாற்றம் கண்ட அனைவரும் மகிழ்ந்தனர். நாட்டில் மழையும் பொழிய தொடங்கியது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்களோடு இன்றைய புதிய தென்றலில் உங்கள் சிலுவை சந்தனராஜ். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையோடு முதல் பாடலை செய்து முடிப்போமா?

அன்பு உறவுகளை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நிகழ்ச்சிகளை தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் MTR FM. இறைவனிடம் நம்பிக்கை இல்லாததுதான் மனிதனின் படும் துன்ப துயரங்களுக்கு எல்லாம் காரணம் என்ற பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சிந்தனையோடு அடுத்த பாடலை செய்து முடிப்போமா?

விடிந்திடும் என்றுமே காலை பொழுது, இனிதாக வழங்கிடும் என்றுமே நிகழ்ச்சிகளை தரமாக உங்கள் எம்டிஆர் எஃப்எம். புதிய தண்டலில் அடுத்து செவிமடுக்க இருக்கும் பாடலை கேட்போமா?

0: கொலுசை கொலுசை எச பாடு கொலுசை கொலுசே கொலுசே எச பாடு கொலுசே.
1: உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம். சகிப்புத்தன்மை என்ற அந்த ஒரு சொல்லே ஒரு வீட்டில் விலை மதிக்க முடியாதது என்ற வேல்ஸ் அறிஞரின் சிந்தனையோடு அடுத்த பாடலை செய்து முடிப்போமா?

நமது சொந்த நல்ல செயல்களே நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன, மற்றவர்களுடைய தீர்ப்பு அல்ல என்ற காந்தியடிகளின் சிந்தனையோடு அடுத்த பாடலை இசைமுடிப்போமா?

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் அனைவரும் மகத்தான காரியங்களை சாதிப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்று நம்புங்கள் என்ற விவேகானந்தரின் சிந்தனையோடு அடுத்த பாடலை செய்ய முடிப்போமா?

உள்ளத்தை ஊனமாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அதுவே உங்களின் மிகப்பெரிய செல்வம் என்ற இந்த இனிய சிந்தனையோடு இன்றைய புதிய தண்டலின் நிறைவான பாடலை செய்ய விடுப்போமா?

மீண்டும் ஒரு புதிய தண்டலில் இனிதாக சந்திப்போமா அன்பு உறவுகளே. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்திரராஜ், சிதம்பரம், வண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

காற்றலையிலே கலந்து வந்து கனடா கலையகத்தில் இருந்து உங்களுடன் வணக்கம் என்று இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான், நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை மகிழ்வோடு தருகின்றேன்.

என்று 49வது வாரமாக வரும் இந்த வார நேயர் கடந்த 48 வாரங்களில் சிறந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு இந்த வார நேயர் விருப்பமாக. அந்த வகையில் இன்றும் 49வது நேயராக வந்து தனக்கு இனிமையான பாடல்களை எங்களோடு இணைந்து கேட்டு 10 பாடல்களை ஒரே நிகழ்வில் கேட்டு மகிழும் பாக்கியத்தை பெறவைக்கின்றார். இந்த வார நேயர் யாரப்பா இந்த வார நேயராக இணைந்து வருபவர் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் இருக்கும் வேளையிலே வர இருக்கின்றார் காற்றலைக்கு எங்களுக்கு நன்கு பழக்கப்பட்ட அன்பான பண்பான ஒரு அன்பு உறவு.

நீண்ட காலமாக எங்களோடு இணைந்து வானொலியிலே அறிவிப்புகளையும் செய்தவர், பாடல்களை தந்து எங்களுக்கு மகள வைத்தவர், பல தத்துவ பாடல்களை கேட்டு மகளும் அன்பு உறவு, வேறு யாருமல்ல, அவர் தமிழகத்தை சேர்ந்த நீண்ட கால உறவு. அவரை யாரென்று அறிய விரும்புகிறீர்களா? நீண்ட நாட்களாக எங்களோடு ஒலியலையில் வந்து பேசி மகிழ்ந்த அவர், சிறிது காலம் அவர் பணி நிமித்தம், வேறு தொடர்புகள் நிமித்தம் எங்கள் நேரத்துக்கு அவரால் வந்து நேரொழியில் இணைந்து கொள்ள முடியாத விட்டாலும் தொடர்ந்து எங்களோடு தொடர்பில் இருக்கும் நன்மை தீமை விடயங்களில் பங்கு கொள்ளும் அன்பு உறவு. தமிழ்நாட்டில் இருந்து வந்த உறவுகளுள் இவரும் ஒருவராக நல்ல நட்புகளை பேணி நல்ல பண்புகளை காத்துக்கொள்ளும் ஒரு அன்பு உறவு. மொன்றியல் தமிழ் வானொலியின் வளர்ச்சியிலே அக்கறையும் அன்பும் கொண்ட அவர் வேறு யாருமல்ல, நாற்பத்தி ஒன்பதாவது நேயராக காற்றலையில் தனது விருப்ப பாடலை எங்களோடு கேட்டு மகள எண்ணி அந்த பாடல்களை ஒளிபரப்ப வைக்கின்றார் தமிழ்நாடு குடராச்சேரி காளிதாசன் அவர்கள்.

தமிழ்நாடு கொடராச்சேரி காளிதாசன் அவர்களே, உங்களை அன்பு கூறி வணக்கம் கூறி வருக வருகவென்று வரவேற்று உங்கள் பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். இந்த வார நேயராக 49வது நேயராக இன்று இணைகின்றீர்கள். வாழ்த்துக்களும் வரவேற்புகளும்.

இந்த உலகத்தில் வாழும் மனித இனத்தின் மானத்தை காக்கும் புனிதமான பணியில் இணைந்திருக்கும் நீங்கள் நீண்ட கால உறவாக இருந்தாலும் இடையிலே ஏற்பட்ட பல தடைகள், உங்கள் பணிகள், பொது சேவை சுமைகளோடு எங்கள் நேரத்திற்கு உங்களால் நேரொலிக்கு வர முடியாது விட்டாலும் இணையத்தோடு இணைந்து எங்களோடு தொடர்பிலே இருக்கும் அன்பை பேணிக் கொண்டிருக்கும் அன்பு உறவே காளிதாஸ் அவர்களே, உங்களை இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்கள் பாடலோடு காற்றலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம்.

48 வாரங்களை கடந்த வேளையிலே 480 பாடல்களை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று 49வது நேயராக நீங்கள் இணைந்து மேலும் 10 பாடல்களை கூட்டி தரப்போகின்றீர்கள் எங்கள் ஒலிபரப்பு சேவையிலே. வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நலமாக இருக்க வேண்டும் என்றும் கூறிக்கொள்கின்றேன். நல்லதோர் கைத்தொழிலை கடைபிடித்து எத்தனையோ பேருக்கு வழிகாட்டி கொண்டு அவர்களுக்கு தலைமை தாங்கி கொண்டு அவர்கள் நன்மை தீமைகளை மற்றவர்களோடு பேசி மகிழ்ந்து அவர்கள் குறைகளை தீர்த்து கொள்ளும் பொறுப்பான பதவியில் இருக்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறி இன்று நீங்கள் விரும்பும் பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக நாங்கள் காற்றலையிலே கலந்து உங்களோடு கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த வகையில் அன்பு காளிதாஸ் அவர்களே, காளிதாசன் நீங்கள் ஒரு பாடலை விரும்பி இருக்கின்றீர்கள். அந்த பாடல் அன்பே வா என்ற திரைப்படத்து பாடல். அன்பே வா என்று எல்லோருடனும் அன்பாக பழகும் நீங்கள் புதிய வானம் புதிய பூமி என்ற பாடலை கேட்ட வகையிலே ஒலிக்கின்றது முதலாவது பாடலாக இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 49வது நேயராக இணைந்து அலங்கரிக்கும் உங்களுக்காக.

வானொலி உறவுகளை மட்டுமல்ல எல்லோருடனும் அன்பாக பழக வேண்டும் என்று உலகமெங்கும் நண்பர்களை வைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபம் திரைப்படுத்த பாடல் பிடித்திருக்கின்றதல்லவா? உலகம் உலகம் என்ற ஒரு பாடலை உங்களுக்காக இன்று முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்து உங்களோடு கேட்டு மகிழ விரும்புகிறது.

0: ஆன்மீகத்திலே நிறைந்த பெற்றுள்ள காளிதாசன் அவர்களே, காட்டளைக்கு வந்துவிட்டால் நீங்கள் பேசும் வேளையிலே ஆன்மீக பேச்சுக்களை எங்களோடு கலந்து வாழ்வின் தத்துவங்களை எடுத்து கூறுவதில் வல்லவர் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே கடவுள் ஏன் கல்லானான் என்ற ஒரு வினாவையும் அதற்கு பதிலையும் தருகின்ற பாடலாக ஒரு பாடலை உங்களுக்காக காட்டளை காத்துக் கொண்டிருக்கின்றது தருவதற்காக என் அண்ணன் என்ற திரைப்படத்தில் இருந்து இதோ கேட்போமா அந்த பாடலை.
1: கடவுள் ஏன் கல்லானான்?

கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடு

24 மணி நேர அட்டவணை ஒரு நாளுக்கு உங்களுக்கு போதாது என்பதை நான் அறிவேன். அவ்வளவு தூரம் பணி நிமித்தமும் சமூக சேவை நிமித்தமும் உங்கள் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கும் வேளையிலே எந்த விடயங்களையும் நீங்கள் பணி முடிந்து சென்றாலும் மீண்டும் அதை மீட்டிக் கொள்வதில் வல்லவர். அதை சீர்திருத்துவதற்கு முதலிடம் கொடுக்கும் உங்களுக்கு உன்னை நீங்கள் அறிவது போல உலகத்தில் உள்ள மக்களையும் அறிய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான தத்துவமான பாடல் பீட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. ஒலிபரப்புவதற்கு இதோ ஒலிபரப்புகிறேன், கேட்டு மகிழ்வோம்.

காலங்கள் மாறினாலும் கடமைகள் மாறாது, பணிபுரிய வேண்டும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதற்கு இலக்கணமாக வாழ எண்ணும் மக்களை நீங்கள் உருவாக்குதல் வல்லவர் நீங்கள். அதே போன்று அந்த தத்துவத்தோடு வாழும் வகையிலே இந்த உலகில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இயற்கைகள் மாறவில்லை, இயற்கையில் வாழ வந்த நாங்கள் மாறிவிட்டோம் என்ற கருத்தை உணர்த்தும் பாடலாக பாவ மன்னிப்பு திரைப்படுத்து பாடல் உங்களுக்காக காற்றலையில் வந்த நாள் முதல் என்று வரியெடுத்து பாடுகின்றது. கேட்போமே.

உறவுகளே, நாங்கள் இன்று கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. இந்த வார நேயர் 49வது நேயராக வந்து தனது மனதுக்கு விருப்பமான பாடல்களை அற்புதமான தத்துவங்களோடு கேட்டு மகிழும் வண்ணம் ஒன்றன்பின் ஒன்றாக பாடல்களை ஒலிக்க வைத்து வானொலியின் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு கொடராச்சேரி திரு காளிதாசன் அவர்கள். காளிதாசன் அவர்களே, நீங்கள் பணிதான் முக்கியம், சமூகப்பணிதான் முக்கியம் என்று எண்ணினாலும் நீங்கள் நல்லவராக வாழ வேண்டும், வல்லவராக வாழ வேண்டும், நீங்கள் மட்டுமல்ல எல்லோரும் என்று கூறும் வகையில் ஒரு பாடல்

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள்

குடும்பத்தில் பற்றும் குடும்ப உறவுகளை முன்னேற்றுவதில் அக்கறையும் கொண்ட உங்களுக்கு குடும்ப நினைவை மாறாமல் இல்லற வாழ்க்கையில் மகிழ்வு கண்டு வாழும் இந்த வேளையிலே தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு திரைப்படுத்த பாடலை உங்களுக்காக ஒலிக்க விரும்புகிறது ஒன்றியல் தமிழ் வானொலி. இன்று 49வது நேயராக இணைந்து சிறப்பிக்கும் கொடராச்சேரி காளிதாசன் அவர்களே. அது என்ன பாடலாக இருக்கும்? இந்த பாடலாக இருக்கும்.

உடலோடு ஓடி ஆடி விளையாட வேண்டும், துணையை தேட வேண்டும் என்று அக்கறை கொண்ட அன்பு பெருகி அவளாக காதலோடு இருக்கும் உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்பதை விளக்கும் வண்ணம் ஒரு பாடலை பாசம் என்ற திரைப்படத்தில் அன்று கேட்டிருந்தோம் என்று கொடரச்சேரி காளிதாசன் அவர்களே உங்களோடும் இணைந்து கேட்கலாம் என்று நீங்கள் விரும்பும் பாடலாக அந்த பாடலையும் ஒலிபரப்புகிறோம். ஜல் ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒலி என்ற அந்த பாடல்.

தத்துவ கருத்துக்களை உங்கள் வசமாக்கிக் கொண்டு எல்லோருக்கும் அதை புரியும் வண்ணம் பேசுவீர்கள். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையின் படிகள் என்ன என்பதை எல்லாம் எடுத்துரைக்கும் வண்ணம் உங்களோடு பேசும் வேளையிலே ஒரு பாடலை நினைவுக்கு கொண்டு வருகின்றீர்கள். அந்த பாடல் பாஷா என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல். அதை தேடி எடுத்து தந்த வழியிலே அதில் இருக்கும் தத்துவத்தை எங்களுக்கு பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும் வகையில் அந்த பாடல் பாட வருகின்றது காளிதாசன் அவர்களே. எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை என்று கூறும் வரியை கொண்ட பாடல். எங்கே அந்த பாடலை கேட்போமா?

புத்தான கருத்துக்களை முழுமையாக எங்களுக்கு புரியும் வண்ணம் தத்துவமான பாடல்களை அழகாக தெரிந்தெடுத்து தொகுத்து வழங்க வைத்த காளிதாசனுக்கு மொன்றியல் தமிழ் வானொலி நன்றி கூறிக்கொண்டு, எங்களுக்கு எல்லாம் உத்வேகமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வூட்டும் பாடல்களை தந்து, நன்மொழி கூறும் நல்ல பாடல்களை தெரிவு செய்து தந்து, உங்களால் முடியும் எல்லோரும் வாழலாம் என்று கூறும் வண்ணம் ஒரு பாடலை இறுதி பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலி ஒளிபரப்புகின்றது. இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நிகழ்வு என்று ஆரம்பித்து இன்று 49வது வாரத்தை நீங்கள் கண்டு எங்களுக்கு பாடல்களை தர செய்திருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 49வது நேயராக அலங்கரித்த தமிழகம் குடராச்சேரி காளிதாசன் அவர்களே, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, நீண்ட வாழ்வும் நிறைந்த செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழ வேண்டும், நீங்கள் திகழ வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் உலகளாவே இருக்கும் உறவுகளோடு அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்களுடன் அதிபர் வான் அரசி மீராவுடன் சிந்தனை செல்வன் நானும் வாழ்த்தி உங்களுக்கு இந்த 10 பாடல்களையும் கொடுத்து நாங்களும் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இறுதியாக வரும் பாடல் உன்னால் முடியும் தம்பி என்ற உத்வேகமான அந்த பாடலோடு இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியை கேட்போமே. பாடலை

உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்து பாடல் உன்னால் முடியும் தம்பி என்று கூறி பாடி செல்லும் அந்த அற்புதமான அறிவுரையை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம், ஜீவகாருண்யம், அறம், இவர்களை போற்றுவோம் என்று நீங்களும் விரும்பி நாங்களும் விரும்பி எல்லோரும் விரும்புவோம் என்று கூறிக்கொண்டு எங்கள் காட்டலையில் உங்கள் பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த குடராச்சேரியைச் சேர்ந்த தமிழ்நாடு காளிதாசன் அவர்களே, மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நன்றியும் நல் வணக்கமும் கூறி வாழ்வோம் வளமாக என்றும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம்.

காற்றலையில் கலந்து வந்த நான் அன்பு உறவுகளிடம் நலமா என கேட்டு, கலையகத்தில் நாமும் நலமென்று கூறி, கலையகமும் சிறப்பென மகள் உடன் கூறி இணைகின்றேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்பு நெஞ்சங்களே, வளமை போல இன்றைய இந்த இனிமையான நல்ல வேளையில் உங்களை ஒரு அடுத்த நிகழ்வுக்கு நகர்த்தி செல்ல வருகின்றேன். அந்த நிகழ்வு

கலை அரங்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் கலை அரங்கம். மொன்றியல் தமிழ் வானொலியில் அரங்கேறி வரும் கலை அரங்கம் படிப்படியாக முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய கலையரங்கத்தை அலங்கரிப்பதற்காக ஒரு பிரபல நட்சத்திரம், கலை உலக நட்சத்திரம் உங்களுடன் அறிமுகமாக இருக்கின்றார். வளமை போல் கலைஞர்களை இந்த கலையரங்கத்தில் அரங்கேற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மொழியல் தமிழ் வானொலி பெருமை கொள்கின்றது. இசை, இயல், நாடகம் என்ற கலை முத்தமிழ்களிலே அந்த இயல் இசையுள் பிரதிபலித்து பெருமை தேடி உயர்வின் உச்சிக்கு சென்று பல விருதுகளை வென்று மக்கள் மனதில் இடம்பெற்ற அழியாத ஓவியங்களாக இருக்கும் கலைஞர்களை படிப்படியாக காற்றலையில் அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமைப்படுகின்றோம். நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ற எண்ணத்துடன் இன்று இசையுலகில் முன்னணி வகித்த ஒரு கலைஞரை, அவருடைய சிறப்பினை வானொலியில் பார்க்க இருக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, பிரபலமான பின்னணி பாடகர்களுள் முன்னணியில் சில காலம் இருந்து இசையுலகை விட்டு சென்ற ஜான்சி ஆண்டனி அவர்களை பற்றிய தகவல்களோடு அவருடைய பிரபல்யமான பாடல்களையும் எடுத்து வந்து உங்களுடன் அறிமுகமாகின்றது கலை அரங்கம்.

பிரபல பின்னணி பாடகி ஜான்சி ஆண்டனி அவர்கள் கேரளா நாட்டில் பிறந்திருந்தாலும் தமிழ் உச்சரிப்பிலே முன்னணி வகித்தவர். தமிழ் பாடல்களை அச்சொட்டாக அறுத்து உறுத்து சொற்பிழை எழுத்துப்பிழை உச்சரிப்பு பிழை இல்லாமல் சரளமாக பேசி பாடியவர். இவர் கேரளா நாட்டில் திரு கிரகோரி தோமஸ் அவர்களை தன்னுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டவர். கலை உலக அரசியவ இரண்டு புத்திரர்களை பெற்றிருக்கின்றார். மூத்த ஆண்மகன் நிதன், அடுத்தது பெண்மகள் நுபியா என்று சொல்லி இரு குழந்தைகளுக்கு தாயானவர். அவர் கேரளா நாட்டை சேர்ந்தாலும் சில காலம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து எங்கள் தமிழ் திரைப்பட உலகிலே முன்னணி வகித்த ஒரு பாடகி. இருபதாம் நூற்றாண்டில் பிரபல்யமான பின்னணி பாடகர்களுள் பிரபல்யமானவர் ஜான்சி ஆண்டனி அவர்கள். 1978 இளையராஜா மூலம் இசை ஞானி இளையராஜா அவர்களால் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இவர் 13 தன்னுடைய கலை பயணத்தில் உச்சக்கட்டத்தில் வந்து இசை பயணத்தை ஆரம்பித்து இளம் வயதிலேயே எங்கள் தமிழ் திரையுலகில் ஜொலித்தவர் என்று கூற வேண்டும். அவரை எமது தமிழ் திரையுலக ரசிகர்களுக்கு தெரிந்தும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் அவர் குரலை மட்டும் மறக்கவே முடியாது. அவர் முதல் முதலில் இளையராஜா அவர்களுடன் வந்து திரிபுர சுந்தரி என்ற திரைப்படத்திற்கு பின்னணி பாடியர் வானத்து பூங்குழி என்ற பாடலை பாடி விருதினையும் வென்று அவர் பிரபல்யமாகியது இன்றும் எங்களால் மறக்க முடியாதது. அன்பு உறவுகளேவர் ஜென்சி அவர்கள். அநேக படங்களுக்கு அவர் குரல் கொடுத்திருந்தாலும் அவருடைய பாடல் தெரிவில் இன்று ஒரு 10 உங்களுக்கு தெரிவு செய்து கொண்டு வந்து வானொலியில் தந்து மகிழ்கிறேன். அதில் முதலாவது பாடலை பார்ப்போம், கேட்போம்.

ஆமாம், இதுவரை காலமும் நாங்கள் இந்த பாடலின் குரலை கேட்டிருக்கின்றோமே தவிர அவர் யார் பாடியது என்று எண்ணவில்லை. 90% மக்கள் பி சுசீலா அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த பாடலை பாடியது ஜென்சி அவர்கள். ஜென்சி அவர்கள் கேரள நாட்டை பிறப்பிடமாக கொண்டாலும் தமிழ் உச்சரிப்பில் வல்லுநராக இருந்ததாலும் அவருடைய இனிய குரலும் பழகும் தன்மையும் கொண்டதனாலும் திரு இசைஞானி அவர்கள் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அவருடைய இசையமைப்பில் ஒலிபரப்பாகி அவர் குரல் கொடுத்த பாடல்களை இன்று அவருக்காக வானொலியில் நான் ஒலிபரப்பி அவரை எங்கள் உறவுகளுடன் அறிமுகம் செய்து வைப்பதில் முன்னில் தமிழ் வானொலியூடாக பெருமைப்படுகின்றேன். அன்பு உறவுகளே, 1978 திரையுலகுக்கு புகுந்த அவர் குறுகிய காலமளவுதான் அவர் சேவையில் இருந்தார். தமிழ் திரை உலகிற்கு தன்னுடைய குரல் வளத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் இடையில் சில காலம் தோன்றாதிருந்தாலும் 1978, 1979, 1980, 1981, 1982 தன்னுடைய தமிழ் திரை உலக பயணத்தை நிறுத்தி கொண்டு மீண்டும் கேரளாவிற்கே அவர் பயணமாகியவர். இந்த பாடல் கூட 1000 பூக்கள் மலரட்டும் என்ற திரைப்படத்திற்காக அவர் பாடிய அந்த பாடல் மிகவும் பிரபல்யம் வாய்ந்ததாக இருந்தபோது எல்லோரும் அன்பாக அதை ரசித்து அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்து அவருக்கு அவர் பரிசல்களையும் பெற்று அவர் ஒரு தாரகையாக, இசை தாரகையாக தமிழ் திரையில் விளங்கியவர். அன்பு உறவுகள், அந்த வகையில் அடுத்த பாடலையும் கேட்டு பார்ப்போம்.

உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக அவர் குரல் கொடுத்து பாடிய அந்த இனிய பாடலை இப்பொழுது வானொலியில் கலை அரங்கம் நிகழ்வில் மொன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு அறிமுகமாக்கியதில் பெருமைப்படுகின்றது. அன்பு உறவுகளே, இசைஞானி இளையராஜா அவர்கள் இவரின் குரல் மென்மையையும் உச்சரிப்பு திறமையையும் சங்கீத ஞானத்தையும் கண்டு திரையுலகுக்கு அழைத்து வந்து அவரை உபயோகித்த வண்ணம் இருந்தார். அந்த வழியில் அவர் அநேக படங்களுக்கு அநேக பாடகர்களுடன் பாடியிருந்தார். அநேக பாடகர்கள் என்று கூறும் வகையிலே அவர் ஜோடிகளாக ஜானகி அம்மாவுடனும், இசை மேதை திரு ஜேசுதாஸ் அவர்களுடனும், மலேசிய வாசுதேவன் அவர்கள், எஸ் பி சாயிலஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம், இளையராஜா, பாஸ்கர், கங்கை அமரன், பி வசந்தா கோரஸ் ஆகியோருடனும் கோரஸாகவும் பாடி இணைந்தும் பாடி பெருமையை நிலைநாட்டியுள்ள ஜென்சி அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து அவர் பாடிய பாடல்களை வானொலியில் ஒலிபரப்புவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பு உறவுகளே, அந்த வகையில் அடுத்த பாடலையும் நாங்கள் செவிமடுப்போம்.

நேர்களை நீங்கள் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் கலை அரங்கம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று கலையரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் பிரபல பின்னணி பாடகி ஜான்சி அவர்களுடைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவர் பல பாடகர்களுடன் பாடிய பாடல்கள் ஒன்றுதான் இந்த பாடல். இந்த பாடல் பிரியா படத்திற்காக அவர் பாடிய பாடல். இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையமைத்தில் அவரை அறிமுகப்படுத்தி அவருக்கு பாராட்டுக்களையும் விருதுகளையும் பெற்றுக் கொடுத்த ஒரு இசை அரசராக இசை ஞானி விளங்குகின்றார். அந்த நன்றி கடமையுடன் ஜான்சி அவர்கள் அவருக்காக அவர் அமைத்த பாடல்களில் அவர் அமைத்த இசைகளில் பாடிக்கொண்டிருந்த வேளை பாடிய அடுத்த பாடலையும் வானொலியில் தந்து மகிழ்கின்றோம் என்பது உறவுகளே. ஜான்சி அவர்கள் ஆரம்ப காலத்தில் சிறுவர்கள் படிக்கும் பாடசாலையில் அவர் ஒரு இசை ஆசிரியையாக பணிபுரிந்து இடையிலே திரைப்படத்தில் புகுந்த சந்தர்ப்பம் ஒரு விபத்தாகத்தான் அவருக்கு ஏற்பட்டது. இளையராஜா அவர்கள் அவரின் குரலை கேட்டு ஒரு மேடையிலே கச்சேரி செய்து கொண்டிருந்த வேளை, கேரள நாட்டு கச்சேரி நடந்த வேளையிலே அவர் இந்த பாடலை கேட்டு வந்து அவரை இசை உலகுக்கு, தமிழ் திரை உலகுக்கு அழைத்து வந்தார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலையரங்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைய கலையரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் பிரபல பின்னணி பாடகி ஜான்சி அவர்கள்.

ஜானி படத்திற்காக குரல் கொடுத்த அந்த பாடலை வானொலியில் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வரும் கலை அரங்கம். இன்றைய கலையரங்கத்துக்கு அறிமுகமாமி அலங்கரித்துக் கொண்டிருப்பது ஜான்சி அவர்கள், பிரபல பின்னணி பாடகி. பிரபல பின்னணி பாடகி ஜான்சி அவர்கள் பல பாடல்களுடன் பாடகர்களுடன் பாடியிருந்தாலும், ஒரு சில இசையமைப்பாளர்களுக்கு குரல் கொடுத்திருந்தாலும், அவர்

திரைப்படத்திற்காக குரல் கொடுத்திருந்த போது அதை இளைய ராஜா இசைஞானி அவர்கள் பெருமையுடன் பல இடத்தில் கூறியிருந்தார்கள். ஜான்சியின் குரல்கள் பலதரப்பட்ட வகையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய இசை வாக்கம் உள்ள ஒரு குரல் என்றும் சங்கீதத்தில் அவள் ஒரு மேதை என்றும் கூறி பெருமைப்பட்டிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்த திரைப்பட பாடல் வானொலியில் வருகின்றது. இந்த பாடலும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடல். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் கலை அரங்கத்தில் வந்து எங்களை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். ஜான்சி தான் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்து ஜான்சியை அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்திருப்பது மொன்றியல்.

இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய அநேக பாடகர்களுள் ஜான்சிம் ஒருத்தியாக இருந்தபோது கூட அவர் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து திரையுலகில் முத்திரை பதித்துள்ளார் என்றே கூற வேண்டும். அந்த வகையில் அடுத்து வரும் பாடலையும் ஜான்சி அவர்கள் பாடி எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த பாடலை கேட்டால்தான் புரியும், இது அவர்தான் பாடியது, எங்களை மகிழ்வித்தார் தான் என்று அந்த பாடலை வானொலியில் தருகின்றேன் அன்பு உறவு.

நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கலை அரங்கம். இன்றைய கலை அரங்கத்துக்கு அறிமுகமாய் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் காற்றலையில் ஜான்சி அவர்கள், பிரபல பின்னணி பாடகி. இசை ஞானி இளையராஜாவால் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு பல பாடல்களை பாடி பெயரும் சாதனையும் விருதுகளையும் வென்றெடுத்த அந்த ஜான்சி அவர்கள் இன்று தமிழ் திரையுலகில் இல்லை. காரணம், அவர் இசைக்கு சேவை செய்யும் நோக்குடன் தான் ஒரு இசை அரசியாக இருப்பதை விட எத்தனையோ இசை கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று கேரளாவில் உள்ள ஒரு இசை பாடசாலையில் ஆசிரியையாக திரும்பவும் மீளவும் அவர் பதவியேற்று இந்த தென்னிந்திய திரை உலகத்திற்கு, தமிழ் திரை உலகத்துக்கு முழுக்கு போட்டு சென்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடலும் அவரால், அவரின் குரலால் எழுந்த ஒரு பாடல். அந்த பாடல் சலங்கை ஒலி திரைப்படத்தில் வந்தது. அந்த படத்தில் அந்த பாடல் வந்த பொழுதெல்லாம் யார் இந்த குரலை கொடுத்தார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளை அது வேறு யாருமல்ல, ஜான்சிதான் என்று ஆணித்தரமாக கூறுகின்ற அந்த பாடலை முறையில் தமிழ் வானொலி ஊடாக வானொலியில் தந்து அவரை கலை அரங்கத்தில் உங்களுடன் நினைத்து வைத்ததில் பெருமை அடைகின்றது முன்றியல் தமிழ் வானொலி.

0: இது மொண்டுகள் தமிழ் வானொலியின் கலை அரங்கம். இன்றைய கலை அரங்கத்திற்கு அருகமாகி எங்கள் நேயர்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் காற்றலையில் ஜான்சி அவர்கள். ஜான்சி அவர்கள் தந்த பாடல், இந்த பாடல் சலங்கை ஒலியில் வந்த பாடல். அதைத் தொடர்ந்து அடுத்த பாடலையும் அவர் தருகின்றார். வித்தியாசமான பாணியிலே பாடக்கூடிய வகையிலும் அவ்வளோ கெட்டிக்காரி என்பதை எடுத்துக்காட்டியிருக்கும் பாடலாக வருகின்றது. இந்த பாடலையும் வானொலியில் கேட்டு மகிழ்ந்துருவோம் என்பது உறவுகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வரும் கலை அரங்கம்.
1: பெரிய இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
2: அக்கா மேலையா? ஆ, பாடி என் கப்ப கழஞ்ச

அன்பு உறவுகளை நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்து கொண்டது மொன்றியல் தமிழ் வானொலியின் கலை அரங்கத்தில். இன்றைய கலை அரங்கத்துக்கு நாங்கள் அழைத்து வந்தது காற்றலையில் உங்களுடன் அறிமுகப்படுத்தி இருந்தோம் பிரபல பின்னணி பாடகி ஜான்சி அவர்கள். பிரபல பின்னணி பாடகி ஜான்சி அவர்கள் கேரளாவில் பிறந்தாலும் எங்கள் தமிழகத்தில் வந்து தென்னக திரையுலகத்திலே ஜொலித்துக் கொண்டிருந்த காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் நிறைவான பாடல்களை வானொலியில் தந்து இனிவான கனிவான எண்ணங்களையும் எங்கள் மனதிலே ஊட்டியவர். விருதுகளையும் பெற்று திரையுலகை விட்டு விலகி இசை உலக விட்டு போகாமல் தன் இசை பயணத்தை பாடசாலை வாழ்க்கையில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஜான்சி அவர்கள் இரண்டு குழந்தைக்கு அன்னையாக இருந்தாலும் இசை பயணத்தில் அவர் நாட்டம் கொண்டு இசை கலையை இளவயதிலிருந்து பயின்று இறுதியில் அவர் திரையுலகத்திற்கும் வந்து திரும்பிச் சென்று தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற திரைப்படங்களுக்கும் சில பாடல்களை சில இசையமைப்பாளர்களுடன் சேர்ந்து பாடி அவர்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்ததோடல்லாமல் தன் பெயரை நிலைநாட்டி என்ற இசை உலகில் ஜான்சி என்ற பெயரை நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் எங்கள் தமிழ் திரை உலகில் சில பாடல்களை விட்டு சென்றுள்ளார். அவருடைய பாடல்களை வானொலியில் தந்து உங்களுக்கு அறிமுகமாக்கி இன்றைய இந்த கலை அரங்கத்தை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு கலை அரங்கத்தில் உங்களை நான் சந்திப்பேன். என்னை தொடர்ந்து வானொலிக்கு வந்திருக்கும் நிகழ்வை கொண்டு செலுத்த வந்திருக்கும் அன்பு உறவுகளை வரவேற்கின்றேன். இதுவரை நேரமும் ஜான்சியினுடைய கலை அரங்கத்தை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தையும் கூறி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் அறிவிப்பாளன் சிந்தனை செல்வன். அன்பு வணக்கம் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எங்கும் நலமுடன் எல்லோரும் வாழ்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வளமை போல மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். முதலில் மலையே மலையே என்ற முதல் வரியை கொண்ட ஒரு பாடல் அம்மா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே அந்த பாடல் பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் என்று கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்து டிரான்சி தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் கூட ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ என்று ஆரம்பிக்கும் விண்ணிற ஆடை என்ற திரைப்படுத்து பாடல் அற்புதமான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் பாடலாக ஒலிக்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்.

சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் கல்லூரும் பூவே என்ற முதல் வரியை கொண்ட பிச்சைக்காரன் 2 என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அன்போடு அனுப்பி வைத்திருக்கின்றார் கனடா நாட்டின் மாநகரத்திலிருந்து தனுஷன்.

அடுத்து வரும் பாடலும் கனடா நாட்டின் ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி. நீங்கள் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது காத்தலையில். தலை வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து அதிகாலை காற்றே என்ற வரி கொண்டு.

தாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் விடுமுறை விருப்ப பாடல்களுள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்க இருக்கின்றோம். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் கேட்கும் பாடல். ஜோடியாக வந்து எப்பொழுதும் பாடலை கேட்பார்கள். இன்று ஆழப் பிறந்தவன் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னையும் என்னையும் என்று ஆரம்பிக்கும் பாடல். பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

0: அவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்துதான் கேதீஸ் அவர்கள் தருகின்றார்கள். விழியிலே மணி விழியிலே என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.
1: விழியிலே மணி விழியில் மௌனம் மொழி பேசும் அன்னம்

அவர்களோடு இணைந்து தினமும் வந்த பாடலை கேட்டு எங்களை மகள வைக்கும் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். ஏலே ஏ புள்ளே என்று கூறும் ஒரு பாடல், அந்த பாடல் ராட்டினம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது.

உறவுகளாக விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் தருகின்றார்கள். கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி அவர்கள். ஆவாரம் பூ தொட்டு என்ற ஒரு இனிமையான பாடல் மணமகளே வா என்ற திரைப்படத்தில் பாடியதல்லவா இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியும் அவருக்காக ஒலிக்கின்றது.

தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் கனடா வன்குவர் மாநிலத்தில் காஞ்சனா இளம் பனி துளி விழும் என்ற வரி ஆராதனை என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். எங்கே செவிமடுப்போமி

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் லவ் மேரேஜ் என்ற புதிய திரைப்படத் பாடல் பேஜாராப் ஆனீன் என்று கூறும் வரியை கொண்ட பாடலாக மீண்டும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி தந்திருக்கின்றார். உறவுகளின்

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். விடுமுறை நாட்களில் மலரும் தித்திக்கும் தீமான பாடல்கள், விடுமுறை விருப்ப பாடல்கள்.

இந்த வேளையிலே சிங்காரப்பூமி என்று நான் அழைக்கும் சிங்கப்பூரிலிருந்து நீண்ட கால உறவாக இப்பொழுது தொடர்ந்து எங்களோடு இசைப்பணையும் செய்யும் மகாலிங்கம் தந்திருக்கின்றார் அற்புதமான ஒரு காவிய பாடல். அந்த பாடல் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து பால் வண்ணம் பருவம் கண்டு என்ற உடல் பாடலாக ஒலிக்கும் வேளை செவியும் எடுப்போம் அவரோடு நாங்களும்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய கண்டத்து உறவின் பாடல். அவர் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து கண்ணு முள்ளு காக்கா என்ற ஒரு பாடல் தருகின்றார். மாஸ்க் என்ற திரைப்படத்திலிருந்து நிவேஷன் அவர்கள் இவர்கள்

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேன் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: இது யாரு?
1: பாடலை ஐரோப்பிய மன்னண்டவுடன் என்னவள் ஞாபகம் எங்களுக்கும் வரும். அவர் எங்களை மறவாமல் ஈழமணி திரு நாட்டில் விடுமுறையில் சென்றிருக்கும் இந்த வேளையிலே தருகின்றார் ஒரு பாடலை. என்னவளே குங்குமம் என்ற திரைப்படுத்து பாடல், அழியாத ஒரு காவிய பாடல், அன்றும் இன்றும் இன்றும் கேட்க இனிக்கும் அற்புதமான ஒரு பாடல். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்று வரியெடுத்து பாடுகின்றது செவிமடுப்போம்.

விருப்பத்தை அலங்கரித்து விடைபெறச் செய்யும் பாடலாக தருகின்றார் கனடா மண்ணிலிருந்து கா பைசேனா ஆசான் அவர்கள் வளமை போல. படவா என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை இன்று தந்திருக்கின்றார். அச்சம் நாணம் அற்று போக என்ற ஒரு பாடல் முதல் வரியை கொண்டு முழுவதையும் தருகின்றது. செவி மடுப்போம் உறவுகளையும்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலர்ந்து எங்களை மகளிர் செய்து சென்ற தித்திக்கின் தீனான பாடல்கள் ஒலித்தன. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கலாம் என்று எதிர்வு கூறி இப்பொழுது காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்லுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்துக்கான முதல் பாடல் வளமை போல என்றும், புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அன்புடன் தந்திருக்கின்றார். அந்த பாடல் இயக்குநர் இணையம் பாரதி ராஜா அவர்களின் 17வது திரைப்படமாக நாங்கள் பார்த்து ரசித்த வேதம் புதிது திரைப்படத்து பாடல். கண்ணுக்குள் 100 நிலவா, இது கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் என்ற பல்லவி முழுவதையும் தருகின்றது. கேட்டு மகளும் இருக்கும் இந்த வேளையிலே எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்களே, உங்களோடு நாங்களும் இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை வளமை போல இன்றும் அன்பு மகள் ஷியாமளா திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடியிலிருந்து தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் ராகவனி ரமணா ரகுநாதா என்று பக்தியோடு பாடும் பாடலாக கோவில் புறா திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கும் அந்த பாடலை நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து வளமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நட்பபி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் அனைவரும் கேட்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் பாடலை கேட்க வேண்டும் விடுமுறை விருப்பத்திலே என்று அடுத்து வரும் பாடலை கேட்க இருக்கும் வேளையிலேதான் பூந்தண்டலும் வந்தது தாளமும் தந்தது மந்திர சிந்துக்கள் பாட என்ற பல்லவி கேட்டிருக்கின்றீர்களா அந்த பாடலை? பகலில் பௌர்ணமி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை எந்த நிலையில் இருந்தாலும் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணையும் பக்குவம் பெற்ற அன்பு நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழரோடு கேட்க வேண்டும் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

வெற்றிக்கும். வெற்றிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே தொடரும் பாடல் பெற்றால்தான் பிள்ளையா என்று 1966 ஆண்டு திரைக்கு வந்த பாடல் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலிலே பாட இருக்கின்றது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்கிறது தம்பி என்ற பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகள விரும்புகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். தான் மட்டுமல்ல தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்கள் இணைகின்றார்கள். உறவுகளோடு தாருங்கள் என்ற வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படத்தில் இசை மாமணி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் இசையரசி பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய அதே பாடல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி என்று பாட வருகின்றது. அந்த பாடலை தந்து வித்தியாசத்தை கண்டுகொள்ளுங்கள் என்று தந்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர்களோடு இணைந்து தன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: வல்லவர் யாரு? வள்ளலார்.
1: காடேவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

கன்னி பருவத்திலே என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஆவாரம் பூ மீனி என்று வரி எடுத்து பாட வருகின்றது எங்கள் காற்றலையிலே. நெய்வேலி அரசடிக்குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்துவிட்டு உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் சோலை கிராமம் பெரியசாமி ஜனனி இவர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளையிலே ஒளிபரப்புகிறோம் பாடலை. நாங்கள் அனைவரும் கேட்கின்றோம் உங்களோடு.

இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

இனிமை சேர்க்கும் இதமான பாடல்களை விடுமுறை விருப்பத்திற்காக நீங்கள் அனுப்பி வைத்த உங்களை நாங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டு உலகளாக இருக்கின்றோம் என்று கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உறவினர்கள். சிறந்த பாடல்களை தெரிவு செய்து தந்த வழியிலே அடுத்து வரும் பாடல் குமார சம்பவம் என்ற திரைப்படத்து பாடலாக இது தேவதை நேரமே என்று வரியெடுத்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை வளமை போல இன்று இன்றைய தின வாழ்த்துக்கள் என்று கூறி மயிலாப்பூரிலிருந்து தமிழ்நாடு மயிலை பட்டாபி அவர்கள், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி இவர்களை முனைத்த வேளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளாகத்தான் பாடல்களை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் பாடல்கள் ஒலிக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் அன்புடனே. மண் வாசனை திரைப்படத்திலிருந்து 1983 ஆண்டு கேட்ட பாடலாக பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்பணியும் இசை அரசி எஸ் ஜானகி அவர்கள் பாட வேண்டும் என்று இசை ஞானியின் இசையிலே எழுதி அனுப்பி வைத்த பாடல் பொத்தி வச்ச மல்லிகை முட்டு என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகளை இருக்கின்றார்கள் மாகாணம் யாழ்ப்பாணத்திலிருந்து அன்பு அருள் மற்றும் அவரோடு இணைந்து சீலன் தயா குமணன் இவர்களும் கேட்கின்றார்கள்.

மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வகையிலே எங்கள் சிலுவை சந்தனராஜ் அவர்களும் தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிக்கேட்டிலிருந்து தருகின்றார் அழகன் என்ற திரைப்படுத்து பாடல். நீ வெயிலும் நீயே என்று வரியெடுத்து மகள வைத்து பாடும் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே தெரிந்து கொள்வோம், இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் என்று.

மிகவும் இனிமையான ஒரு பாடல். வணக்கம் என்று கூறி வாழ்த்துக்களையும் தந்து வளமை போல என்றும் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல், கொடியதும் காற்று வந்ததா என்ற ஒரு கேள்வி கேட்கும் பாடலாக பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது.

0: கொடிய செய்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலேதான் அன்புடன் ரமணி ராஜேஷ் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சிதம்பரம் தமிழ்நாட்டிலிருந்து கோல வெளியம்மா ராஜகாளி அம்மா என்ற சின்னக்குயில் கே எஸ் சித்ரா அம்மா அவர்களின் குரலிலே புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து தருகின்றார்கள் அந்த பாடலை. ரமணி ராஜேஷ் அவர்களே, சிதம்பரத்திலிருந்து நீங்களும், மேல் வளையம்மா தேவி பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் கேட்க வந்த பாடலை நாங்களும் கேட்கின்றோம். இனிமையுடன் ஒலிக்கின்றன அந்த பாடல்கள்.
1: கோலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காருமாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கண்ணியம்மா எங்கள் சன்னியம்மா குங்கும கோதைய அன்னைய சோதைய செந்தூர தெய்வானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சௌடாம்பா விருப்பாட்சி சுந்தர நீலிய சௌந்தர மாலிய

சமுதாயம் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் அடடா அடடா என்ற வீர சிவாஜி என்ற திரைப்படத்திலே கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் அனுப்பி வைத்ததால் ஒலிக்கின்றது அந்த பாடலும். இது முந்தைய தமிழ்

பாண்டி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த பாடலை தருகின்றார் வளைகுடாமன். குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு, முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ். ஜோர்ஜ் உங்களுக்காக 100 சாமி என்ற திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மாய கனவு என்ற வரிதாங்கி.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்று மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து மகளவைக்கு வருகின்றது விடுமுறை விருப்ப பாடல்கள் சர்வதேச நேயர்களுக்காக. சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து இன்னிசை கீதங்களை தருபவர்களில் முதலில் தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி. இனிமையான ஒரு பாடல் நீ என்ற திரைப்படத்தில் தெரிவு செய்து அனுப்பிய வேளை வெள்ளிக்கிழமை விடியும் வேளை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் குருவாயூரப்பா என்று பக்தியோடு கேட்டு ஏதோ சொல்லுகின்றது. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடலை இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி.
1: அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். மிகவும் சிறப்பான ஒரு பாடல், காக்கும் கரங்கள் என்று அன்று வந்த பாடல். இன்று பாடும் வேளையிலே அள்ளித்தண்டு கால் எடுத்து அடிமையில் அடியெடுத்து என்ற பாடலை கேட்டு மகிழ்வோமா?

ஒன்றுகிணைந்து வரும் இன்னும் ஒரு பாடல், ஆங்கிலேய நாடான அருள்மோகன் தந்த பாடல். இடம் பொருள் பார்த்து என்று கூறும் வரியை சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து கனடா மொன்ரியல் மாநகரத்து தனுஷன் ஒரு பாடலை தருகின்றார். உனை நான் என்று ஆரம்பித்து பாடும் ஜே ஜே திரைப்படத்து பாடலாக இருக்கின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வதும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் காற்றலையிலே கலந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் இனிமையான அந்த இனிமையான பாடல்களை தருவது சர்வதேச நேர் விடுமுறை விருப்பம்.

பாடலோடு அடுத்த பாடல் ஜெய் ஜெயராம் என்ற திரைப்படம் 2004 ஆண்டு வெளிவந்த வேளையிலே சின்ன நெஞ்சிலே என்ற வரியெடுத்து ஒரு பாடல் ஒலித்ததல்லவா, அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி.

அதுமட்டுமல்லாமல் வசந்தியும் ஒரு பாடலை வான்கூவர் மாநிலத்திலிருந்து தருகின்றார். வினோதனே வினோதனே என்று வரி எடுத்து பாடும் தென்னவன் திரைப்படுத்தும் பாடலை

தந்துவிட்டால் வசந்தியும் தருவார் ஒரு பாடலை. வசந்தி, நீங்களும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து தருகின்றீர்கள். அந்த பாடல், மகளே தேவன் மகளே என்று நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றார்.

இன்று நாங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடல்கள் தித்திக்கும் தேனான பாடல்களாக எங்கள் காதோரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் பாடலும் வர இருக்கின்றது. அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

முதலிலே அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் வளமை போல மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜோடியாக வந்து ஜோடி குரலில் கேட்கும் பாடல்களுள் இன்று அவர்கள் தரும் பாடல் ஒரு கிளி காதலில் என்ற வரி பரமசிவன் திரைப்படத்தில் தெரிவு செய்து பாட வைக்கின்றார்கள். பிள்ளையா கிடக்கிறேன் என்ற வரியை களரி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து.

அவ கண்ண பார்த்தா என்று கூறும் ஒரு பாடல் கழுவேத்தி மூர்க்கன் திரைப்படுத்த பாடல். அந்த திரைப்படுத்த பாடலை இன்று பாட வைக்கின்றார் சர்வதேச நேயர் விருப்பத்திலே அன்புடன் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து கேஜிஸ் அவர்கள்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்கும் அடுத்த தித்திக்கும் தேனான பாடல் பொன்னொன்று கண்டேன் பொன்னங்கு இல்லை என்ற படித்தால் மட்டும் போதுமா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்கார பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கற்பூமி

ஒலித்து வரும் பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தந்த பாடல். அதாகப்பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படம் அந்த புள்ள மனச என்று ஆரம்பிக்கும் வரி பாடுகின்றது. சுவிமடுப்போம்.

இவர்கள் வந்துவிட்டால் என்ன பலம் பெறுவாள் தானே. அவர் இதய கமலம் திரைப்படுத்து பாடலொன்றை இனிமையாக பாட வைக்கின்றார். மலர்கள் நனைந்தன பனியாலே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

கட்டு மகிழ்ந்த எங்களுக்குத்தான் இறுதியாக ஒரு பாடலை கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் தருகின்றார். முதன் முதலில் பார்த்தேன் என்ற ஆஹா என்ற திரைப்படத்து பாடலை அன்பு

காலை நாங்கள் இதுவரை நிரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்களாக எங்கள் இதயம் நிரப்பி செல்லும் இவர்கள் தந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நன்றியை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

0: விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் முதல் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. பொடி நடையா போறவரே என்ற வரியை முதல் வரியை கொண்டு பாட வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை அன்பு உறவு எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். வணக்கத்துடன் அவர் கேட்ட முதல் பாடல் ஒலிக்கின்றது. நாங்கள் அனைவரும் செவிமடுப்போம்.
1: பொடி நட

அவரை தொடர்ந்து வரும் பாடலை தர இருக்கின்றார். சில் சில் சில்லாலா என்று கூறும் உன்னை நினைந்து திரைப்படுத்த பாடலை கேட்போமா என்று வடமையாக வந்து இணைந்து கொள்ளும் உறவுகளாக மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன் அவர்களோடு ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்.

சிறப்பான பாடல்களை தந்து மகளும் இந்த வேளையிலேதான் அற்புதமான இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து அன்பு மகள் சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை உங்களோடு இணைந்து வளமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசிறி, சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். பாடுகின்ற அந்த இனிமையான பாடல் எங்க வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, தெய்வம் மலரோடு வைத்த மனம் திருமணம் என்று கூறி.

0: இனிமை சேர்க்கும் இந்த பாடல்களோடுதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். அன்புடனே, நீண்டகால உறவு, தமிழ்நாடு, நாகப்பட்டினம், நாகூர், ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர்கள் தந்த அந்த பாடல் ஆசை முகம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நீயா இல்லை நானா, நெஞ்ச கதவை மெல்ல திறந்தது நீயா இல்லை நானா என்ற பல்லவியோடு தருணத்தை வளமை போல இன்றும் அவரோடு இணைகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் ஆகியோர்.
1: இப்படி எத்தனை பேர் கொடுத்திருப்பீங்க?
2: எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இதயம் தான், அத ஒருத்தருக்கு தான் என்னால கொடுக்க முடியும்.
1: வார்த்தைக்கு வார்த்தை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே.
2: அப்படி பேசுறது நானா இல்ல நீயா?

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வட்ட வட்ட பாத்தி கட்டி வண்ண வண்ண சீல கட்டி என்ற வரி கொண்ட பல்லவியோடு சரணங்களையும் கேட்போம். தாளம்பூ என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்க வைக்கின்றார்கள் அரசடிக்குப்பம் நெய்வேலி சரவணன் அவர்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி சோலை கிராமத்தில் இருந்து.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒருவரப்பாகும் விடுமுறை விருப்ப கீதங்கள் கேட்டு மகிழ்கின்றோம்.

இனிமையான இந்த பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலேதான் வழமை போல வாழ்த்துக்கள் கூறி வணக்கம் தெரிவித்து அன்பு உறவாக உபய வேதாந்தபுரத்திலும் இருந்து திருவாரூர் மாவட்டம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களை இணைத்து ஒரு பாட்டை திறந்தார் படகோட்டி திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது. அந்த பாடல் இசையரசர் இசையரசியின் குரலில் பாட்டுக்கு பாட்டெடுத்து என்ற வரியை தொடுத்து

நேயர்கள், தமிழ் வானொலியில் வரும் அடுத்த பாடலை தருகின்றார். நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து ஒரு கணம் ஒரு யுகமாக என்று ஆரம்பிக்கும் வரியை ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து

இருக்கின்ற இந்த பாடலை கேட்டு மகளும் எங்களுக்கு மீண்டும் ஒரு பாடலை தர இருக்கின்றார்கள். சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து 1997 வந்த பாடலை பிரபல பின்னணி பாடகி சுஜாதா அம்மா அவர்களின் குரலே. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ என்று பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் தனது அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் உறவுகளையும் இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றன பாடல்.

அதே திரைப்படம் சூரிய வம்சம், அதே பாடல் ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ, உன் பேரை சொல்லும் ரோஜாப்பூ என்று பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவர்களின் குரலே பாட வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலகத் தமிழர்களோடும் தனது நண்பர்களோடும்.

நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல் நம்ம ஊரு பூவாத்தா என்ற திரைப்படத்து பாடல். மாறாப்பு போட்ட புள்ள என்ற வரியெடுத்து ஆரம்பித்து முழுவதையும் பாட வைக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிறுவை சந்தனராஜ் அவர்கள்.

இதைத் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பார்த்துட்டா அடியே உன்னை பார்த்துட பார்த்துட என்று வெற்றிவேல் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க வைப்பது வளைகுடாமன். குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஜோஜ்.

பாடல் பாடுகின்றது. உன்னை விட்டாய் யாரும் எனக்கு இல்லை என்ற சீமராஜா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

மூன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கதம்பம் தினமும் மலரும் வேளையிலே 2026 ஆண்டின் 6 மாதத்தின் 28 நாள் என்றும் மலர்கின்றது. காற்றலையில் இணைந்திடுவோம். 6478746415 என்ற இலக்கத்தோடு காற்றலையில் இணைந்து உங்களை வரவேற்கும் நான் அன்னை தந்தை ஆசான். இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ். இவற்றையெல்லாம் தந்தை எல்லாம் வல்ல ஈசன் ஓம் நம சிவாய என்று உச்சரித்து அவருக்கு வணக்கம் கூறி என் அன்பு தாய் தந்தை ஆசான் இவர்களின் தாழ்பணிந்து வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் தந்து முகம் தெரிந்து தெரியாத உறவுகளே நல்வரவாக என்று உங்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஆரம்பிப்போம் இன்றைய கதம்பத்தை. இன்று காற்றலையில் நான் வந்து அமரும் வேளையில் கலையகத்தை சுற்றி 26 பாகை நல்ல பழியைச் சென்ற வெளிச்சத்தோடு வரும் கதிரவனின் ஒளி அளவான காற்றலையோடு இருக்கின்றோம். 26 பாகை என்று கூறிவிட்டால் வெப்பம் என்று எண்ண வேண்டாம். நாங்கள் வெளியே சென்று உணர்ந்தாலும் அப்படி இருக்கும். இது படிப்படியாக உணர்ந்து 29 மாறி மீண்டும் அது 14 வரை வர இருக்கின்றது. வளர்பிறை காலம் நாளைய தினம் பௌர்ணமியை காண இருக்கின்றோம். அற்புதமான இந்த நாளை நாங்கள் எல்லோரும் மகிழ்வாக வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். கூறுவது ஒன்று, வருவது நாங்கள் காண்பது ஒன்று என்பது போன்று இங்கே பதியப்பட்ட மாதிரி காலையிலே கூறப்பட்ட மாதிரி நேற்றைய தினமும் மழையை எதிர்பார்த்தோம் இல்லை, இன்றும் இல்லை என்று கூறுகிறார்கள். வருமோ தெரியாது. காலத்தை நாங்கள் கணக்கிட்டாலும் காலம் வருவதை நாங்கள் யாரும் அதை தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய நாள் நாங்கள் என்ன நிகழ்வை காண இருக்கின்றோம்? இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? இதுதானே

சுகமான இந்த ராகத்தை கேட்பதற்கு இந்த பாடலை கேட்டவுடன் எங்களை அறியாமல் நாங்கள் எல்லோரும் பாட வேண்டும், ஓடி வந்து காற்றலையில் என்று எண்ணிக்கொண்டிருந்து இணைந்திருக்கும் உங்களை நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு இன்று நிகழ்ச்சிக்கு ஆதரவாக வருவோம், இதோ வர இருக்கின்றோம் என்று அன்போடு எங்களுக்கு வரவேற்பு தந்திருக்கின்றார் அன்பு மகள் ஷியாமலா. அது மட்டுமல்லாமல் தேவநாதன் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து பலமை போல அழகான படம் ஒன்றை வரைந்து வரவேற்பு தருகின்றார் அன்புடன் எங்களுடைய

ஜெகபர் ஷாதிக் அவர்கள், இவர்கள் தரும் இந்த வேளையிலே அவர்களோடு இணைந்து நாங்களும் இணங்குவோம் என்று ஏனியோரும் இணைந்திருப்பது எனக்கு தெரிகிறது. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கும் வேளையிலே பாடுவோர் பாடலாம், நிகழ்வுக்கு நீங்கள் வந்து பாடலாம். வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நினைந்து கொண்டு வாருங்கள், அந்த பாடல் ஒருபரப்பப்படும். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை நீங்கள் நேர் நேரத்துக்கு முன்பு கேட்டு மகிழ்ந்திருக்கின்றீர்கள் என்பதை இங்கே பதிவுகளில் பார்க்க கிடைக்கின்றது. இங்கே வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் கரத்திலே அழுத்துங்கள், எண்களை இணையுங்கள். நினைத்து வைத்த பாடலை உடனே வந்து பாடுங்கள்.

அன்புடன் நாகப்பன் அவர்களும் தான் இணைந்திருக்கின்றேன் என்பதை அழகாக மலர்வரைந்து வரவேற்று காட்டியிருக்கின்றார். வந்துவிட்டீர்கள் என்று தெரிகின்றது. இப்பொழுது நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 647-8746-1515 என்ற பழமையான தொலைபேசி எண்கள். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் உள்ளத்திலே தோன்றுகின்ற பாடல்களை ஓடிவந்து உடனே பாடி காட்டுங்கள். ஏனென்றால் நீங்கள் பாட நினைக்கும் பாடலை வேறொருவரும் பாடலாம் தானே. முதலில் வருபவர்களுக்கு இடம் உண்டு. அது மட்டுமில்ல, நாங்கள் நேரத்தை கணக்கிட்டு செய்யும் பொழுது ஒருவருக்கு 2 பாடல்கள் பாடும் வாய்ப்பும் இன்று உண்டு. அன்பு உறவுகளே,

அழைக்கும் உறவினர்கள், அழகாக அழைக்கின்றீர்கள், இணைப்பு கிடைக்கவில்லை எனக்கு, எங்கே மீண்டும் சலிக்காமல் அழையுங்கள், இணைந்திடுவோம், பாடல்களை கேட்டு மகிழ்ந்துடுவோம், பாடி மகிழ்ந்துடுவோம்.

0: முதல் உறவாக அப்பா என்று அழைத்து கொண்டு வரும் அன்பு மகள் சியாமலாவை அழைத்து விடுவோம். வணக்கம் மகளே. சியாமலா வணக்கம்.
1: வணக்கம்பா. வணக்கம்பா.
0: பலமை போல முதல் நேராக ஓடி வந்து விட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஆனா நீ நான் பாட போறது இல்லப்பா, என் பசங்க பாட போறாங்க.
0: அப்படிங்களா? அப்ப இன்னைக்கு ஒரே சிறுவர் பூங்காவின் பாடல்கள் சிறப்பு.
1: ரெடியா இருக்காங்கப்பா.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். அங்கே காலநிலை எப்படி இருக்குது மகளே?
1: மழை
0: வர மாதிரி செல்வமலை மழலை மழை பொழிய போகின்றது அல்லவா, அதை கேட்டுமோ. சரி, முதல்ல யார் வந்து பாட போகின்றார்கள்?
2: நல்லா இருக்கீங்களா தாத்தா?
0: நான் நலமாக இருக்கின்றேன் அன்பு பேத்தி மதுஸ்ரீ. நீங்கள் அப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? அம்மாவோடு வந்திருக்கும் பொழுது இன்னும் ஆனந்தம் அதிகமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அங்கே குளிராக இருக்கின்றதா, வெப்பமாக இருக்கின்றதா, இருளாக இருக்கின்றதா?
2: இருளாக
0: இருக்கு. இரவு நேரம் அல்லவா? சரி, காத்து கொண்டிருக்கும் உங்களை நான் காக்க வைக்கவில்லை. என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்? பாடி காட்டுங்களேன், கேட்போம்.

0: சிறப்பு அழகாக வரிகளை தவறாமல் அந்த சொற்களை அழகாக உச்சரித்து சிறப்பாக அந்த புதிய இசையில் வந்த பாடலை அழகாக பாடினீர்கள். என்ன திரைப்படத்திலே பேர்த்தி இந்த பாடல் தெரியலை என்ற திரைப்படம் சிறந்த திரைப்படம் தான். எங்களை எல்லாம் நீங்கள் திக்குமுக்காட வைத்து விட்டு புதிய புதிய பாடலை தெரிந்தெடுத்து ஓடி வந்து பாடி நன்றாக இருந்த இனிமையான பாடல் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். காத்திருந்து நீங்கள் இந்த பாடலை கேட்டமைக்கு தந்தமைக்கு மிக மிக நன்றியை கூறிக்கொள்கிறேன் மதுஸ்ரீ. உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் பேர்த்தி?
1: யூத் படத்துல இருந்து மினிக்கி பாட்டு வந்தா
0: மினிக்கி பாட்டை திருப்பமா விருப்பமா? அதுல இருந்து முதல் வரிய பாடுங்க பாப்போம். இனிமையாக இந்த விடுமுறை காலங்களில் வந்து எங்களை எல்லாம் மகிழ வைப்பதற்கு ஞாயிறு தோறும் ஒலிக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அம்மாவுடன் இணைந்து அவர் காத்து கொண்டிருந்து ஓடி வந்து இணைந்து முதல் நேயராக பாடிய எங்களை மகிழ வைத்த செல்வத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கே இனிமையாக பாடுகிறார் மது என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி பேதி. நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்து சிவசங்கரம் வருகிறாரா? வணக்கம். நாங்கள் நலமாக வணக்கம். என் அன்பு பேராண்டி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நேற்றைய தினம் உங்கள் பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்களா? வாழ்த்துக்கள் சிறப்புகள் சிறப்பு. சரி, இன்று எங்களை நன்றி நன்றி பண்ண இது உங்கள் வானொலி, உங்களுக்கான நேரம். எங்கே இன்று நீங்கள் என்ன பாடலை பாட வைக்க போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் பாடுவதை கேட்போம். என்ன பாடலையா?
1: ஞான விநாயகனி.
0: ஓ, ஞான விநாயகனி என்று பாட போகின்றார். எங்கே அந்த ஞான விநாயகனை கேட்போம்? கொண்டு வாருங்கள்.
1: ஞான விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருகஸ்தி ஞான விநாயகனே வானமலவியதோ விசித்திரம் கண்டே வானமலவியதோ விசித்திரம் கண்டே மன்னவனே மெய் பரமானதம் கொண்டேன் மன்னவனே மெய் பரமானதம் கொண்டேன் ஞான விநாயகனே ஓமெனும் பிரணவ உண்மையுள் பொருளே ஓமெனும் பிரணவ உண்மையுள் பொருளே ஓமும் கம்பீர நாட்டை பாட்டென்ன கருளே ஓதும் கம்பீர நாட்டை பாட்டென கருளே சுவாமி சரவணசன் தமிழன கரு சரவணசன் தமிழன கருளே திரு சமரசம் என்னும் அழகு தங்கும் ஜெகமதிலெங்கும் புகழது பொங்கும் திரு சமரசம் என்னும் அழகு தங்கும் ஜெகமதிலெங்கும் புகழது பொங்கும் பரமஞான விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருகஸ்தி ஞான விநாயகனே.
0: சிறப்பான ஒரு பாடல் மன்னிக்க வேண்டும். தமிழ் கடவுள் முதல் கடவுள் என்றெல்லாம் கூறும் கணபதியை வைத்து ஞான விநாயகனே, சாதாரண விநாயகன் இல்லை ஞான விநாயகனே என்று வரி எடுத்து அழகு தமிழை உச்சரிக்கும் இந்த சிறு வயதில் கம்பீர நாட்டை ராகத்து பாடலை என்ன சிறப்பாக தருகின்றீர்கள்! பல்லவியை தருகின்றீர்கள் என்று பார்த்தால் சரணத்தை முடாப்பிடியாக தந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் சரணத்தை கொண்டு வந்து தந்துவிட்டு மீண்டும் பல்லவிக்கு செல்லும்போது அதே தடத்தில் தடுத்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் நல்ல எதிர்காலம் உண்டு. சிறப்பான குரல் இந்த சின்ன வயதில் இப்படி என்றால் நீங்கள் வரும்போது எங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறப்பான ஒரு கலைஞராக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக இருந்தது அன்பு பேராண்டி. சிறப்பு நல்ல பாடல் நல்ல உச்சரிப்போடு தந்தீர்கள். அது தனியாக ஒரு வானொலியிலே வந்து ஒரு தொலைபேசியை எடுத்து பேசுனா பக்க வாத்தியங்கள் நிறையாளர்கள் ஒருத்தரும் இல்லாமல் நீங்களாக இருவரும் வந்து என்று மழலை மொழி பொழிந்தீர்கள். மழலையிலே பாடும் பொழுது அதை கேட்பதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோம்னு தெரியாது. இதற்கு ஷியாமலாவுக்கு தான் நன்றி கூற வேண்டும். இவர்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி பாலரங்களுடைய சிறுவர் பூங்காவில் அலங்கரித்து இப்பொழுது பாடுபோர் பாடலாமுக்கு வந்து விட்டீர்கள் என்றால் அன்னையின் அருள் பேரருள் தான். வாழ்த்துக்கள், சிறப்பு. அங்கே சகோதரி சொல்லியிருந்தார், மினுக்கி மினுக்கி என்ற பாடல் கேட்டிருந்தார். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் சிவசங்கரன்? என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் ஐயா? சரணப்பட்டீர்களா? சரி, அம்மா வந்து கலந்து தருவார் என்று எண்ணுகிறேன். சரணப்பட்டீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் இனிமையான ஒரு நிகழ்வு, எல்லோராலும் வரவேற்கப்படும் நிகழ்வு. பாடுவோர் பாடலாம், பலரும் வந்து இலைமறை காயாக இல்லாமல் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு ஒரு தளம் அமைத்து கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு என்னென்ன நன்றியோடு அவர்கள் வந்து தங்களை ஊக்குவித்து கொண்டு தங்களுக்கான இடத்தை பிடித்து கொள்ளுகின்றார்கள். அந்த வரிசையில் எங்களோடு வந்து இணைந்த மதுஸ்ரீ அவரோடு சகோதரர், அவருடைய சகோதரர் சிவசங்கரன் இருவரும் அழகாக ஆரம்ப பாடலை பாடி சிறப்பித்து ஞான விநாயகனை அழைத்து கொண்டு வந்து விட்டு செல்லுகின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிவசங்கரன், உங்களுக்கு விருப்பமான பாடலை அம்மாவிடம் கூறி எழுத இங்கே எனக்கு எழுதி அனுப்புங்கள் அல்லது இணைந்து கூறுங்கள், நான் ஒளிபரப்புவேன். இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார், இணைத்து விடுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா?
0: நலமாக இருக்கின்றேன். ஆமா, உடல்நலம் குறைவாக இருந்து ஓரளவு வந்து மீண்டும் பாதியிலே இருந்து உங்களோடு இணைந்து விட்டேன். அது உடல்நலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்கள் நிகழ்ச்சி ஒரு பக்கம் போகட்டும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன், உங்களுக்கு கூட ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டேன்.
0: அதுலயே நாங்கள் லைக் போட்டது பாத்தீங்களா? நீங்கள் ஒரு ஓசை எழுப்பி இருந்தீர்கள், அந்த அந்த ஹம்பிங்களை பற்றி ஒரு இது இரண்டு தடவை போட்டிருக்கீர்கள். ரெண்டு தடவைக்கு நான் பார்த்து விட்டு உங்களுக்கு அதுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தேன், சிறப்பண்ணு எழுதியிருந்தேன். கவனிக்கவில்லையா?
2: எனக்கு இதுல பாக்க தெரியல. எனக்கு
0: அப்பயே ஆரம்பித்திருங்கள், அதுல பாக்க வேண்டும் இல்லவா? உங்கள் உங்கள் நீங்கள் அதுல
2: அதுலேதான் வரலையே, அதுல
0: இல்லாமல் விடாதே. நாங்கள் போட்டால் அதை நீங்கள் அமர்த்தி பார்த்தால் யாருடையதான்னு உங்களுக்கு தெரிய வேண்டும் தானே? என்னுடைய தளத்திலிருந்து நான் தந்தால் அது உங்களுக்கு தெரியும். அம்மா
2: வந்திருக்கு பாக்குறேன்,
0: நன்றி. மேலும் நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தேன், சிறப்பு. சரி, நன்றி அம்மா. உடல் நலம் எப்படி இருக்கு? நலமா இருக்கு. காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில் வெயில் வெயில் கொளுத்தி தள்ளு.
0: வெயில் தானே, குளிர்மையான உணவுகளை அருந்த வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும்.
2: அவர்கள்
0: மட்டுமே எல்லோரும் சாப்பிடுவார்கள்.
2: இல்ல இல்ல, எங்க வீட்டுல இங்க இருக்காங்க இவங்க எல்லாம் வெறும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அவ்வளவுதான். மோரே
0: அது அவருடைய சுவையை பொறுத்து, அரசுவைகள்லயே உண்டுதான். எந்த சுவையை அவருக்கு பிடிக்குதோ அதை சாப்பிடலாம். இதைத்தான் சாப்பிடணும், அதைத்தான் சாப்பிடணும் என்று ஒரு கட்டாயம் இல்லை தான், கட்டாயம் இல்லை தான். உங்களுக்கு நல்ல விருப்பம்,
2: மோர் சாப்பிடணும்.
0: உங்களுக்கு நல்லாக விருப்பம், நன்றாக சாப்பிடுவீர்கள். நாங்கள் இங்கே மோர் சாப்பிட்டா எங்களுக்கு சீக்கு பிடித்துவிடும், சளி பிடித்துவிடும். அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம், மோரை மட்டும் சாப்பிட்டு இருக்க மாட்டோம்.
2: கிளைமேட்
0: இல்ல, இங்கும் தான் தனிய மோரை மட்டும் எல்லோரும் சாப்பிட மாட்டார்கள் தானே? சரி, அது ஒரு புறம் இருக்கு. இன்றைய பாடுபோர் பாடலாம் நிகழ்வில் வந்து நீங்கள் கதை கூற போகிறீர்களா, வளமை போல பாடலை பாட போகிறீர்களா?
2: கதை ஒரு சின்ன ஒரு சின்ன ஜோக் மாதிரி
0: அங்கே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: ஒருத்தர் ஒரு கிணறு ஒண்ணு விக்கிறாரு, கிணறை வித்தோனையும் அந்த கிணறை வாங்குறாரு. ஒருத்தர் வாங்கிட்டு அவர் போயிட்டாரு, கிணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. மறுநாள் அவர் எங்கேயோ ஒரு கடத்தெரு பக்கம் போகும்போது அந்த கிணத்தை கொடுத்தவர் வர்றாரு, வாங்கினவரும் வந்துட்டு இருக்காரு. அவர் அங்கேருந்து கொடுத்தவர் வந்து சொல்றாரு, ஐயா ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்றாரு. என்னன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. தயவு செய்து நீங்கள் வந்து அந்த கிணத்தை வந்து நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, அந்த கிணறு மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன், அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நீங்கள் இன்னுமே எடுக்கக்கூடாது, அந்த தண்ணியெல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் தண்ணியை கொடுக்கல, கிணத்தை மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் என்ன, அப்படி எப்படி முடியும், அப்போ சரி ஒன்று செய்யுங்க அப்படி சொல் என்னன்னு சொல்கிறாங்களா, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை பூரா நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கிணறு நான் வாங்கிட்டேன் காசு கொடுத்து, கிணறு என்னோடது தான், தண்ணியெல்லாம் நீங்கள் இருந்துட்டு அந்த கிணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, அது எப்படி முடியும் அப்போனா நீங்கள் மாதம் மாதம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்குரிய காசை நீங்கள் எனக்கு கொடுங்க, ஏன்னா கிணறு எனக்கு சொந்தம், மவனை என்கிட்டே வந்து விளையாடுற அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு காசை கொண்டு வந்து கொடு சொல்கிறாரு.
0: என்றால் நிலத்தில் மெட்டி கட்டி அதற்குள்ளே ஊறி வரும் தண்ணீரை தேக்கி வைப்பதுதான் கிணறு. தண்ணீர் இல்லாதவிட்டால் அது கிணறு அல்ல. வாங்கினவர் முட்டாளல்ல, வித்தவர் முட்டாள. இது வலைத்தளத்தில் வந்து நாங்களும் பார்த்திருந்தோம். அப்படி இது ஒரு கடியாக கதைக்க கடி ஜோக் அப்படித்தானே? அப்ப கடி ஜோக்கை தான் நீங்க சொல்ற வாழ்த்துக்கள். அவர் வித்தவரும் முட்டாள், வாங்கினவரும் முட்டாள் என்றுதான் எண்ணிக்கொள்வோம். சரி, வாழ்த்துக்கலாமா? இப்பொழுது என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம்?
2: ஒரு நிமிஷம் பாடிடுறேன்.
0: பாடுங்கள், கேட்போம்.
2: எல்லோரும் செல்வன் படத்திலிருந்து என் ராஜாவின் ரோஜா
0: முகம் பாடுங்கள் கேட்போம்.
2: என் ராஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும் செவ்வாயில்

சின்னஞ்சிறு சிறகுகள் மூளை தீ

மதிப்பிருக்கும் துன்பம் கூட நல்லவர்

நீங்கள் போல் சிரிக்கும் செவ்வாயில் தாழ்.

0: சிறப்பு, நன்றாக பாடி இருக்கிறீர்கள் யோகாராஜி. ஆனால் உங்களுடைய வலைத்தளத்தில் உங்களுடைய ஒலி அலை சரியாக இயங்கவில்லை போல் இருக்கும், இடையிடையே ஒரு தடை ஏற்பட்டது. நன்றாக இருந்த பாடல் வளமை போல சிறப்பாக பாடியிருக்குங்க, ஆனால் வளமைக்கு ஒன்று மாறாக இருக்கின்றது, ஆனால் சிறப்பாக இருந்தது. சரியா, அந்த குரல் வந்தது ஒரு ஒரு சில நேரம் தடைப்பட்டு வந்தது அம்மா, பெரிதாக ஒரு இருக்கலாம் இருக்கலாம். வளமையான இடத்திலிருந்து வளமையான பேசியில் தான் பேசுகிறீர்கள். அடுத்து நீங்கள் அந்த உங்களுடைய அந்த ஒரு இப்போ கூறினீர்கள் அல்லவா, ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தயாரித்து அதை நீங்கள் பதிவேற்றம் செய்து விட்ட போது அந்த விருப்பங்கள் லைக் என்று போடுவர்கள் எத்தனை வந்திருக்குன்னு பார்க்க வேண்டும். கருத்து பகுதி இருக்கு, அதை அழுத்தி பார்த்தால் அதில் தெரியும் யார் யார் கருத்து
1: தந்திருக்கு. போட்டதுக்கு 44 லைக்கு,
0: ஆமா.
1: ரெண்டாவது போட்டதுக்கு 22 லைக்கு. இது கமெண்ட்ஸ் வந்து முன்னால போட்டதுக்கு ஒரு 15-20 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எல்லாமே குட்டா தான் வந்திருக்கு.
0: ஆமா ஆமா.
1: ரெண்டாவது போட்டதுக்கு ஒரே ஒருத்தர் தான் கொஞ்சம்
0: பதிவேற்றம் செய்யும் பொழுது உடனே எல்லோரும் அவர்களை சென்றடைய வேண்டும் மகளே. அடுத்தது அது ஒரு சிலருக்கு விருப்பமா இருக்கு, சிலர் திருத்தங்களை கூறுவார்கள், அதை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கோடு இருக்க வேண்டும். நானும் ஆரம்பத்திலே தந்ததிலே சிறப்பு மகிழ்ச்சி என்றெல்லாம் எழுதியிருப்பேன் அப்படி எழுதுவார்கள். சிலர்கள் அப்படியத்தை தெரிந்து நன்றாக எழுதுவார்கள், சிலவர் ஏற்படுத்தி எழுதுவார். நீங்கள் பார்க்கணும்னா எல்லோரிடமும் சென்று அடைவதற்கு காலம் எடுக்கும், பொறுமை இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய முயற்சியை கைவிட வேண்டாம், தொடர்ந்து
1: செய்யுங்கள்.
0: காலம் எடுக்கும் அம்மா, எல்லோரும் படிப்படியாக. நீங்கள் எத்தனை பேருக்கு அதை நீங்கள் உங்களிடம் எத்தனை பேர் உங்களுடைய தொடர்பில் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் அதை பார்க்கின்றார்களா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். சிறப்பு மேலும் நீங்கள் வளர வேண்டும். என்ன பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பலாம் என்று
1: இன்னைக்கு பாடல் வந்து மேல காலம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருக என்று.
0: அப்படியா, அது கேட்க வேண்டுமா? சரி, மேளதாளம் கேட்கும் நேரம் விரைவில் வருக வேண்டும். மேளதாளம் கேட்கும் காலம்
1: அத சொல்லிட்டு இன்னைக்கு பாகிராஜ் அவர்கள் மரணம் அடைஞ்சதுக்கு அவருக்கு வந்து என்னால வாழ்த்தெல்லாம் எனக்கு வந்து அவரை வாழ்த்ததுக்கு வயசுக்கு எதுவுமே இல்ல, அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நானும் இங்கிருந்து பிரார்த்திக்கிறேன்.
0: அது சரி யோகாராஜி, நான் நினைக்கிறீங்க குரு, இந்த மரணத்தை எப்படி வாழ்த்துவது? ஒருத்தர் மரணம் அடைந்து விட்டார், வாழ்த்துவதா
1: சொல்லிட்டேன்.
0: நீங்க வாழ்த்த வயது இல்லை என்று கூறினீர்கள், இல்லைன்னா வாழ்த்து விடுவீர்கள், வயது இருந்தா வாழ்த்து விடுவீர்களோ? அவர் இறந்து விட்டார், இறந்ததைக்கு வாழ்த்தா என்ன கூறுகிறீர்கள்?
1: இல்ல இல்ல, தப்பா சொல்லிட்டேன்.
0: அனுதாபம், குழந்தையும் கொல்லலாம் முதியவரும் சொல்லலாம்.
1: வேண்டிக்கிறேன்,
0: நாங்களும் கூற இருந்தேன், இந்த வழியிலே கூறிவிடுவோம். முன்னாள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இருந்து அனைத்து உறவுகளோடு இணைந்து நாங்களும் மறைந்த எங்கள் சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், நடிப்பு துறையில் புதுமையையும் இயக்குனர் துறையில் புதுமையையும் காட்டிய திரு பாக்யராஜ் அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து அவரை இழந்து வருந்தும் உறவினர்களோடு நாங்கள் முனைந்து அந்த துன்பத்தில் கலந்து அன்னாருடைய ஆன்மா இறைவனடி சேர வேண்டும் என்று நாங்கள் அனுதாபத்தோடு அஞ்சலியோடு பிரார்த்திப்போம். சரியாம்மா? நீங்கள் கூறியதை விட்டு கலைஞர், கலைஞர் மட்டுமல்ல நல்ல ஒரு ஆன்மா எல்லோருக்கும். அவரை நான் நேரில் சந்தித்திருக்கேன், சிங்கப்பூரில் வாழ்ந்த காலத்தில் அவரையும் அவரது மனைவி பிரவீனாவையும் சந்தித்திருக்கின்றேன். முதல் மனைவி
1: பிரவீனா
0: சிங்கப்பூரில் நான் சந்தித்த போது அவரோட அப்பொழுது ஆரம்ப காலம் அவரோட பேசியிருக்கின்றேன். நல்லதொரு கலைஞர், பண்பாளர், நல்ல வலைத்தளங்களிலே எல்லாம் வந்து பொது நிகழ்ச்சிகள் சமூக நிகழ்ச்சிகளிலெல்லாம் பங்கு பற்றி தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒருவர். ஆன்மா சாந்தி பெற வேண்டும், நன்றி. ஆனால் அவர் வயது வந்துவிட்டது, இறப்புக்கு வயது எல்லை இல்லை. நாங்கள் அனுதாபம் தெரிவிப்பதற்கும் வயது காரணம் இல்லை. இந்த ஆன்மா, ஒரு ஆன்மா எங்களை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது
1: ஏழை
0: ஆன்மாக்கள் அவருக்கு வாழ்த்து தரும். நாங்களும் அவர் செய்தது ஒன்று, நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் எதை செய்ய முடியுமோ அதை நல்ல முறையில் மக்கள் மத்தியோடு இணைந்து மக்களால் வரவேற்கக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நன்றி அம்மா. மீண்டும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் யோகாவுக்கு, யோகாவுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, வரலாம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள்,
1: வாழ்த்துக்கள்.
0: அடுத்த உறவாக நாங்கள் இப்பொழுது எங்கள் அன்பு உறவு தேவநாதன் அவர்களை அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. ஆமாம், அவர் தான் அழைக்கின்றார். இணைத்து விடுவோம் சிதம்பரம் தேவநாதன் அவர்களை. வணக்கம் சிதம்பரம் தேவநாதன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா.
0: நீண்ட நாட்களுக்கு மேல் குரல்களை கேட்கின்றோம், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்கள் எப்படி உள்ளீர்கள்? அங்கு அனைவரும் நலமும் எப்படி உள்ளது?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நலம் குறைந்து நிறைந்து வந்திருக்கின்றோம். இடைக்கிடை நீங்கள் செய்திகளையும் தந்து அடிக்கடி என்னுடைய நலம் விசாரித்து வாழ்த்து கூறி வணக்கம் கூறி போடுவதற்கு என்னுடைய நன்றிகள். நானும் பதில் தந்திருப்பேன். நீங்கள் எப்படி அங்கே எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறோம். எனது மனைவி, மகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறோம் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு. எங்களுடைய தேவதர்சினி அன்பு பேத்தியினுடைய இசை பயணம் எப்படி செல்கின்றது?
2: இசை பயணம், அவரது இசை பயணம் நன்றாக சென்றிருக்கிறது ஐயா. தேவார இசை பாடல்கள் வந்து போன வாரம் நமது நடராஜர் கோயில்ல வந்து பாடினாங்க. அவரது இசை பயணம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கு.
0: வாழ்த்துக்கள். நடராஜருடைய அருள் அவருக்கு என்றும் இருக்கும். அன்னை கலைவாணி அவருக்கு அருள் புரிய வேண்டும். அடுத்து அவருடைய காலநிலை எப்படி இருக்கிறது சம்பரத்திலே?
2: காலநிலை மழை வரும் போன்று இருந்தது ஐயா மாலை வேளையில்.
0: ஆனா வரவில்லை.
2: ஆனா மழை வரவில்லை.
0: வரும், வராது, இதுதான்
2: ஆதவனின் ஆதிக்கம் கூடுதலாக தான் இருந்தது ஐயா.
0: எங்களுக்கு இங்கே ஆதவனின் ஆதிக்கம் கூடத்தான், ஆனால் அவருடைய ஆதிக்கத்தை அந்த குளிர் அணுக்கள் குறைத்து கொண்டிருக்கின்றன. நன்றாக இருக்கின்றது எங்களுக்கும் காலநிலை. சிறப்பு. நல்லது தேவநாதன் அவர்களே, நீண்ட நாளாக உங்கள் குரலில் பாடலை கேட்கவில்லை. என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் என்று பாடப்போகின்றீர்கள்?
2: பாக்யராஜ் அவர்கள் இறந்ததற்கு அண்ணாருக்கு அவரது ஆத்மா சாந்தி அடைய முதல் கண்ணாக அவருக்கு வணங்குகிறேன் ஐயா.
0: சிறப்பினிடம்
2: வேண்டிக்கிறேன். அடுத்ததாக அவரு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு சிதம்பரம் வந்திருந்தார் ஐயா, ஒரு இசை நிகழ்ச்சிக்காக வந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையோடு அவரது பயணங்கள் இருந்தது. அது சிதம்பரத்தில் அனைவரும் மக்கள் மனதிலும் இருந்தது ஐயா. ஒரு மிகப்பெரிய ஒரு திரையுலகுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா பண்புகளும் உடைய ஒரு நல்ல ஒரு மனிதர் அவரு. அன்னார் இயற்கைக்கு நாம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும்.
0: பிறப்பவர் அவரும் பிறப்பது உறுதி.
2: ஆமா, உறுதி அப்படின் போது அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நம்மளை போன்ற நண்பர்கள் எல்லோரும் அன்பர்கள் எல்லாரும் இறைவனை வேண்டிக்கலாம்.
0: நன்றி நன்றி. நாங்கள் முதல்ல மொன்றியல் தமிழ் வானொலி உறவினர்களோடு அவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்திருந்தோம். உங்கள் அனுதாபம் சேரட்டும். இந்த நல்ல வேளையிலே நல்ல கலைஞன், நல்ல ஆளுமை உள்ளவர், அவரை இழந்த துன்பம் இருந்தாலும் அதை மறக்கும் வண்ணம் எங்களுடைய பாடுவோர் பாடலாமல் வந்து ஒருதரம் பாடி காட்டுகின்றார்கள். இங்கே உங்கள் பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.
2: ஆமாம் ஐயா, அவரது அவருக்காக வேறொரு பாடலை எடுத்து வந்துள்ளேன் இப்பொழுது. மனோ மற்றும் சித்ராமா பாடிய பாடல், இசையமைப்பாளர் இளையராஜா பாடிய நாயகன் என்ற படத்தில் வந்த நீ ஒரு காதல் சங்கீதம் என்ற பாடல் ஐயா. இப்போது
0: இளையராஜா இசைஞானி அவர்கள் பாடியதா அது, இசையமைத்ததா? அவர்களும் பாடி வெறும் சேர்ந்து எங்கேயோ பாடியிருக்காரோ அதுல என்று எண்ணிவிட்டேன். அவர் இசை அமைத்திருந்தார் என்று கூறுவீர்கள். நல்லது. அவருடைய இசையில மனோ சித்ரா அம்மா இவர்களுடைய குரல்ல இப்பொழுது தேவநாதன் குரல்ல அந்த பாடலே கேட்போம். கொண்டு வாருங்கள்.

கீதம் வாய்மொழி சொன்னாள் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்ன

வாய்மொழி சொன்னாள் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம்.

0: சிறப்பாக பாடுகள் அமைதியாக அழகாக நாங்கள் புரியக்கூடிய வகையில் நல்லதோடு இசையோடு வந்த பாடலை எங்களுக்கு எடுத்து வந்து தந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக பாடியிருக்கீங்க. என்ன பாடலை உங்களுக்காக ஒலிபரப்ப வேண்டும் தேவநாதன்?
1: எனக்காக ஐயா பாடல் மைடியர் குட்டிச்சாத்தான் என்ற படத்தில் பாடலாசிரியர் வாலியா அவர்கள் இசையமைத்த இளையராஜா அவர்கள் இசையமைத்த வாலி அவர்கள் கையால் எழுதிய ஜானகி அம்மா, கார்த்திக், யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு, அவதாரணி, பிரேம்ஜி, அமரன், பார்த்தி, பாஸ்கர், ஹரி பாஸ்கர் இவர்கள் பாடிய இரவு நிலவு உலக இரசிக்க நினைத்தது என்ற பாடல் வேணுமா?
0: சரியா கூறுங்க அந்த வசனத்தை. மற்றதெல்லாம் அழகா கூறுங்கள், இதை வடிவா ஏதோ அவசரமா கூறுவேன். எப்படி வரும் அந்த வசனம்?
1: இன்னொரு தடவையா
0: அந்த பாடலின் வரியை வடிவாக கூறுங்கள்.
1: இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது,
0: முதல் வரி சொன்னால் போதும் ஐயா, முழுவதும்
1: இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது.
0: போதும், நீங்கள் தொடர்ந்து கொண்டு போனா எனக்கு கிரகிக்க முடியாது. இரவு நிலவு உலகை
1: ரசிக்க நினைப்பது
0: என்ற பாடல் உங்களுக்கு தர வேண்டும். இது வந்து என்ன திரைப்படம்? மைடியர் குட்டிச்சாத்தார். ஓஹோ, மைடியர் குட்டிச்சாத்தார். சரி, இனிமையான பாடல் மைடியர் குட்டிச்சாத்தார் என்ற இரவு நிலவு உலகை ரசிக்க நினைப்பது என்ற பாடலை தரும் வேளையிலே உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் இருக்கின்றது. மீண்டும் வந்து இன்னும் ஒரு பாடல் தரலாம். நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.

0: இரண்டாவது முறையாக பாடுவதற்காக யோகாராஜி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் யோகாராஜி, வாருங்கள்.
1: வணக்கம் வணக்கம். பாட்டு பாடிடுறேன்,
0: பாடுங்களா?
1: இது ஒரு புதுமையான பாடல், ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரும் கேட்டிருக்க மாட்டாங்க.
0: அப்படியா?
1: ஆனா பாட்டு ஃபேமஸ் ஃபேமஸ்
0: இருந்தா எல்லாரும் கேட்டிருப்பாங்க தானே.
1: இல்ல, அடிக்கடி வைக்கலையே, டிவிலயே வைக்கலையே அந்த பாட்டு.
0: உங்கள் டிவிலயா? எங்க என்ன பாடல் பாடுங்களும் கேட்டு பார்ப்போம், வைத்ததா வைக்க இல்லையான்னு நாங்கள் தெரிந்து கொள்வோம். கொண்டு வரணும் அந்த பாடலை. கட்டி காரிய
1: முத்துமொழியே பப்பார பார பார, சித்திர கண்ணே பப்பார பார பார, யார் யாரோ என்னை தேடுவாரோ. ருக்குமணியே பப்பார பார பார, சக்கர பெண்ணே பப்பார பார பார, முத்துமொழியே பப்பார பார பார, சித்திர கண்ணே பப்பார பார பார, யார் யாரோ என்னை தேடுவாரோ. செம்மாதுளையில் கொஞ்சம் பொன்மாங்கனியில் கொஞ்சம், செம்மாதுளையில் கொஞ்சம் பொன்மாங்கனியில் கொஞ்சம், சுவை பிழைந்த தந்தையினை அதை மறந்து போவாயோ, சுவை பிழைந்த தந்தையினை அதை மறந்து போவாயோ, நான் கொடுத்த முத்தத்தை கசந்து போகாதோ. பிளீஸ் ஒன்ஸ் அகேன், ருக்குமணியே பப்பார பார பார, சக்கர பெண்ணே பப்பார பார பார, முத்துமொழியே பப்பார பார பார, சித்திர கண்ணே பப்பார பார பார, யார் யாரோ என்னை

உன்னை தேடினேனே.

ஒன்று போல ஒன்று உலகில் காண்பதுண்டு. பாலில் உள்ளவன் கல்லில் இல்லையோ, பொன்னை போலே மேனி கொண்ட பூவை அல்லவோ, திருப்பூவை போலே பெண்மை கொண்ட பாவை அல்லவோ. எங்கு சென்ற போதும் இதயம் வந்து சேரும், ஊரறிந்த உண்மை சொல்ல என்னும் சொல்லவோ. ருக்குமணி பார பார பார சக்கர பெண்ணே பார பார பார முத்துமொழியே பார பார பார சித்திர கண்ணே பார பார பார.

0: இனிமையான அந்த பாடல், ஒளிவிளக்கு திரைப்படத்தில் ஒலித்த பாடல், ஆண்டுகள் பல கடந்து விட்டது, பல தடவைகள் உங்கள் முன்றியல் தமிழ் வானொலியில் ஒலித்த இந்த பாடல் நீங்கள் கேட்கவில்லை என்று கூறுகிறீர்கள். அநேகமாக உங்களுடைய நேயர் நேரம் பகுதிகள், ஒரு விடுமுறை விருப்பம் பகுதிகள் மட்டுமல்ல, நேயர் விருப்பத்திலும் இந்த பாடலை கேட்டிருக்கின்றார்கள், ஒலித்திருக்கின்றது. நீண்ட நாட்கள் அது ஒலிக்காத காரணம் பாடல் பழைய பாடல் ஆகிவிட்டது என்றபடியால் தான் போலும். கேட்டால் வரும் சிலர் வந்து இப்படி பாடுவார், ஆனால் நீங்கள் அந்த பாடலை அழகாக பாடி மீண்டும் எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டீர்கள். சிறப்பாக இருந்தது. ருக்குமணியே பப்பர பர பர பர அழகாக பாடியிருக்கிறீர்கள். ஆனால் ராஜி, உங்களுடைய வலைத்தளம் இன்று சிறப்பாக இல்லை. அந்த ஒலி வந்து நன்றாக இருக்கின்றது, பாடல் நன்றாக இருக்கின்றது, நீங்கள் பாடிய விதம் நன்றாக இருந்தது, குரல் எங்களுக்கு புரிகிறது. இடையிலே அந்த தடைகள் ஏற்பட்டிருக்கின்றன, இடைக்கிடையே, அதை பெருசாக இல்லை, இடைக்கிடையே கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி அம்மா, சிறப்பாக பாடியிருக்கள், வாழ்த்துக்கள். ருக்குமணியை பர பர பர. இன்னும் ஒரு பாடல் இருக்கு தெரியுமா, ருக்கு ருக்கு ருக்கு ருக்கு அப்படி ஒரு பாடல் இருக்கு தெரியுமா,
1: ருக்கு ருக்கு ருக்கு, அரே பாபா ருக்கு, ஓ மை டார்லிங், அதனா
0: அவை சண்முகி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பாக இருந்தது. உங்களுக்கான பாடல் நான் ஒளிபரப்புவேன். சிறப்பாக நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்து இணைந்து எங்களை மகள வைத்து பாடி காட்டி நல்ல ஒரு கதையும் சொல்லி சிறப்பான செய்தார். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய படைப்புகள் வளரட்டும், தொடரட்டும். வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றாலையில் இணைந்திருக்கும் அன்பு உறவு யார் என்று தெரிந்து கொள்வோமா? இருவர் அழைத்திருக்கின்றீர்கள், வாருங்கள்.
1: வணக்கம் வணக்கம் பா, அகிலா பேசுறேன் வேதாரண்யத்திலிருந்து.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறேன்ப்பா.
0: நலமாக இருக்க வேண்டும். என்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து அசத்துக்கிறார்கள்? அக்காவோ சகோதரியும் அங்கு இருந்தோண்டு மொன்றியால் தமிழ் வானொலியில் பிரபல்யமாகி கொண்டிருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது அங்கே? அகிலா,
1: மழை வரா மாதிரி இருக்குதுப்பா. மழை லைட்டா வரா மாதிரி இருக்கு. இருந்தும் மாடிக்கு வந்திருக்கும்.
0: ஓஹோ, மாடியில இருந்து குளிர்காய்
1: மேல உட்கார்ந்து
0: அந்த இன்று நிலவு வர வேண்டிய காலம் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வேளையில். சரி, இன்று காற்றலைக்கு வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடலை பாடி காட்ட போகின்றீர்கள்? பாடகர் குடும்பங்கள் அல்லவா நீங்கள்?
1: என்ன என்ன சேமச்சான் படத்துல இருந்து ஆடியில செய்தி சொல்லு.
0: ஆடுற சக்கன நல்ல பாடல் அங்கே கொண்டு வாருங்கள். ஆடியிலே செய்தி சொல்ல நாங்களும் ஆடி ஆடி கேட்டுடுவோம்.
1: அடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதாம். எனக்கு செய்தி

பட்டு நூறு வச்சி ஊரு முக்க கைப்பிடிச்ச ஒரே ஒரு உத்தமருதான் வீ.

0: சுமந்தான். அடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதாம், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதாம், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதாம், அழகு மன்னவர் மன்னவருதாம்.
1: சிறப்பு மகளே, என்றென்றும் அப்படி இருக்கணும். உள்ளு அல்ல உளமாற பாடியிருக்கீர்கள், உள்ளத்தில் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். அற்புதமான வரிகளோடு சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். சிறப்பாக கேட்டோம், அமைதியாக கேட்டோம், உங்கள் உள்ளத்தையும் அறிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். சிறப்பு அங்கே நீங்கள் பாடும் பொழுது அங்கே பிள்ளைகள் எல்லாம் உதவி செய்தார்கள் போல் இருக்கின்றங்க, எல்லாம் தடை செய்தார்களோ?
0: எல்லாம் தூங்கிடுச்சுங்கப்பா, பாப்பா படிச்சிட்டு படிச்சிட்டு இருக்கு, தம்பி தூங்கிட்டு.
1: அப்படியா? தம்பி பாடல் சொல்லவில்லை, சிவசங்கரன் தனக்கு என்ன விருப்பமான பாடல் என்று கூறவில்லை, காரியம் இல்லை.
0: இதோ குடுக்கறப்பா. அப்பா சொல்லிட்டுதான்ப்பா தூங்கிருக்காரு. அவரு
1: என்ன பாடல் வேண்டும் அவருக்கு? என்ன என்ன பாடல் வேண்டுமா?
0: கருப்பு படத்துல நாலு பேருன்னு ஒரு பாட்டு வருமா, நாங்க நாலு பேருன்னு.
1: ஓ, வாங்க கருப்பு படத்துல. சரி சரி, அவங்களுக்கு எல்லாம் புதிய படங்கள் என்ன? வாங்க நாலு பேர்.
0: எங்க வீட்டுல என்ன தவிர எல்லாரும் குரலும் நல்லா
1: இருக்கும்.
0: ஐஸ் வாட்டர் குடிச்சு குரல குடிச்சாரா?
1: அப்படியா? நீங்க நல்லா தானே பாடுவீர்கள். எல்லோரும் நலமாக பாடுகிறீர்கள், நீங்கள் குடும்பமே நலமாக பாடக்கூடியவர்கள். உங்கள் அக்கா
0: அவரஞ்சினி
1: அம்மா எல்லோரும் பாடுவார்கள், நீங்களும் பாடுவீர்கள், பிள்ளைகளும் பாடுகிறார்கள். மகன் ஜெயபுர பாண்டியன் அப்படி பாடுவார், எல்லாரும் பாடுகிறார். நீங்கள் உங்கள் குரலும் சிறப்பாகத்தானே, நாங்கள் ரசிப்போம். நீங்கள் பாடலாம், வேணுமென்றால் நீங்கள் பாடலாம். என்ன பாடல்? அகிலா சிறப்பு மகளே, மீண்டும் நீங்கள் மீண்டும் வந்து எங்களோட ஞாயிற்றுக்கிழமைகளிலே இணைந்து கொள்ளுங்கள், உங்கள் குரல் வன்மையை காட்டிக்கொள்ளுங்கள். சிறப்பு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் இப்பொழுது என்ன பாடல் பாட போகிறீர்கள்?
0: பாடுங்கள்.
1: முதல் முதலில் வந்த நீங்கள் இவ்வளவு பேரை கொண்டு வந்து தந்தனீர்கள், பாடுங்கள் நிலாவை பத்தி.
0: முழு நிலவின் திருமுகத்தில் கலங்கம் இல்லையோ, அது கண் குளிர தன்னொளியை வழங்கவில்லையோ, முழு நிலவின் திருமுகத்தில் கலங்கமில்லையோ, பனிமலரும் உள்நடுவே மலர்ந்ததில்லையோ,

0: முடிஞ்சதா?
1: மறந்துட்டப்பா
0: இல்லை இல்லை, நன்றா.
1: பாட்டு
0: இறுதி சரணம், இறுதி சரணம் நல்லதொரு சரணம். இந்த சரணத்தை நீங்கள் அழகான சரணம், கருத்துள்ள சரணம், நல்ல தேர்வு. இந்த பாடல் பால்குடம் திரைப்படத்து பாடல் இல்லையா?
1: ஆமாப்பா,
0: சிறந்த ஒரு பாடலம்மா. நல்ல கருத்து ஆழம் இருக்கின்றது. பொருத்தமான கருத்துக்களோடு எடுத்து வந்து ஆடியதுக்கு முழு நிலவின் களங்கம். சந்திரனுக்கும் சந்தில மரபு, சந்திரனுக்கு சந்திலும் மரபு இருக்கின்ற சந்திரன் பக்கம் பக்கத்தில் கூட மரபு இருக்கின்ற யாரும் குறையில்லாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அற்புதமான கருத்தை கொண்ட பாடல். முழு நிலவின் திருமுகத்திலே களங்கம் இல்லையோ இருக்குன்னு, களங்கம் இங்குதான் இல்லை, களங்கத்துக்கு பல விதமான களங்கங்கள் உண்டு, அது விதிப்படி நடக்கின்றது எல்லாம். நல்லதோர் பாடல். குரல் வன்மை உள்ள உங்களுக்கு குரலே சில தடை இருந்தாலும், ஆனால் இந்த பாடலை பாடி முடியும் வரை ஒன்றும் இருக்கல. இந்த ராக பாவங்கள் அப்படியே வந்தது, சிறப்பாக இருந்தது அம்மா. இங்கே கருத்துக்கள் நன்றாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு, சிறப்புகள். சரி, உங்களுக்கு என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்று மகளே?
1: தங்கச்சிக்கு வந்து அந்த பாட்டு ஆடி ஒரு அந்த பாட்டை
0: சொன்னாப்பா. அந்த பாட்டு தான் வேணுமா அம்மா?
1: ஆமாப்பா.
0: இது வந்து
1: எனக்கு வந்து நெஞ்சிருக்கும்.
0: அதுல என்ன பாடல்?
1: படம்பா, எங்கே நீயோ நானும் அங்கே உண்ணும். அந்த பாட்டுப்பா,
0: அன்று நாள் கேட்டிருந்தீர்கள் பா தளத்திலேயும், எங்கே நீயோ நானும் அங்கே. நல்ல கருத்தான பா, நான் குருவேன் தான், நல்ல பாடல் தான் நீங்களுக்கு. எங்கே நீயோ நானும் அங்கே அகலா இப்படி பாடுவாருன்னு நான் முந்தைய ஒரு தடவை பாடினவர் தான். நான் இன்று நல்ல சிறப்பாக பாடியிருந்தேன். எங்கே நீயும் நானும் அங்கே அந்த பாடல் உங்களுக்கு.
1: ஐஸ் வாட்டரா குடிச்சிட்டு இருக்குப்பா, வெயில் அதிகமா இருக்கிறதால ரொம்ப நல்லா இருக்குப்பா. சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப நல்லா பாடுவா. மல்லிகா படத்துல ஒரு பாட்டு இருக்கும்லப்பா, நீலவண்ண கண்ணு நீ, அந்த பாட்டு ரொம்ப அழகா பாடுவா சின்ன வயசுல இருந்து.
0: அந்த பாடல் உங்களோட சகோதரி எங்களோட சிவரஞ்சனின் அம்மாவும் பாடுவா அந்த பாடலை. மீண்டும் சந்திப்போம். அவர்களையும் கொண்டு வந்து பாட வைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்ட வழியில் நாங்கள் ஒளிபரப்புகிறேன், கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் உங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரும் உறவை இணைத்து விடுவோம். இரண்டாவது பாடலை சர்வதற்கு வருகின்றார் அன்புடனே தேவநாதன் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் வணக்கம் தேவநாதன், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்கள் அழைப்பை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஏனைய உறவுகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். வர வேண்டும், வந்து பாடுங்கள், உங்களுக்கான சந்தர்ப்பம் இது. வணக்கம் தேவநாதன், வந்து விட்டீர்கள், பாருங்கள். வணக்கம். வணக்கம்
2: தேவநாதன். இரண்டாவது பாடலாக ஐயா பாக்யராஜ் அவர்கள் நடித்த மிகவும் பிரபலமான ஒரு பாடல் ஐயா இந்த பாடல். படம் இடம்பெற்ற படம் வந்து தூரல் நின்று போச்சு என்ற படத்தில் வந்து பாடல் வரிகள் ஆசிரியர் முத்துலிங்கம் அவர்களால் நடந்தது. பாடல்கள் கே ஜே யேசுதாசும் மற்றும் உமா ரமணன் அவர்களும் இணைந்து பாடிய இப்பாடல். இப்பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் மேலும் மெருகூட்டி நல்ல ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார் ஐயா. இந்த பாடலின் முதல் அடி பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் என்ற பாடலை.
0: சிறந்த பாடல் பூபாலம் இசைக்கும் அந்த பாடலை இப்பொழுது இசைக்க வருகின்றீர்கள். நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். எங்கே உங்கள் குரல் ஓசை?
3: பூபாலம் இசைக்கும்

0: சிறப்பான அந்த பாடல் அமரத்துவம் அடைந்தாலும் அவருடைய நினைவை மீண்டி கொண்டு வருகின்றது. நீங்கள் பாடும் பொழுது அந்த பாடல் காட்சிகள் எங்கள் கண்ணுக்குள் வருகின்றது. தூரல் நின்று போச்சு திரைப்படத்து காட்சியாக சிறப்பாக இன்று அவருடைய நினைவு நாள், அவருடைய மறைவு நாளிலே அவருடைய பாடலை எடுத்து வந்து எங்களை ஞாபகப்படுத்தி அவருக்கு இறுதி அஞ்சலியே தந்தது போன்று தந்தவைக்கு நன்றி தேவநாதன். சிறப்பான பாடல், சிறப்பான பாடல், நன்றி. சமூகத்துக்கு நகைச்சுவையாக பல செய்திகளை தந்த ஒரு இயக்குனர். வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி,
0: நன்றி தேவநாதன். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நலமுடன் வாழுங்கள், கலை வளரட்டும். வாழ்த்துக்கள், சிறப்பு. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இப்பொழுது இன்னொரு உறவு அழைத்திருந்தார், அவர் மீண்டும் பெறுவார் என்று எண்ணுகின்றேன். அவர் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது, அழைத்து விடுவோம், பார்ப்போம். அவரும் வேறு யாருமல்ல, எங்களுடைய மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம், வணக்கம், வணக்கம். இணைத்து விட்டேன், வணக்கம், வணக்கம். அவர் இணைப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு அழைத்த போது அவருடைய அழைப்பு எனக்கு தெரியவில்லை. இங்கே தேவா உங்களுடைய அழைப்பை பார்ப்போம், பாருங்கள். இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம்.

0: வணக்கம் மாலிங்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: முதல் முறை அழைத்து நினைப்பு கிடைக்கவில்லை உங்களுக்கு.
1: ஆமாயா,
0: அப்படி இருக்கீங்களா? நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?

0: நலமா இருக்கீங்க?
1: நலமாக இருக்க வேண்டும்.
0: நீங்க நலமா?
1: அங்க உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
0: மழை வரும் போது ஓரிரு தூத்தல் தூருன்னு கே, அதுக்கப்புறம் வல்லையா இருந்தாலும் ஒரு இதா தான் இருக்கு.
1: ஏமாற்றுகிறது என்ன வேற பயப்படும். ஆனா வேறும் கவலைப்பட வேண்டாம், வேறும் வேறும் சார். இன்றைய நாளிலே நல்ல வேலை வந்திருக்கின்றீர்கள். நல்ல வேலையிலே பாடுவதற்காக என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்? தயார் நிலையில் வந்திருப்பீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
0: இன்று வந்து பாக்கியராஜ் மறைந்தது மிக மிக வருத்தத்தை அளி இருந்தாலும் அவரு நிறைய சாதிச்சிருக்காரு. இருந்தாலும் நல்ல புகழோட அவரு உலகை விட்டு மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் என்றும் நாம கூட இருக்கும். அவருடைய நினைவா ஏதாவது ஒரு பாடலை பாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்க.
1: அதான் என்ன பாடல்?
0: மௌனகீதங்கிற படத்துல இருந்து ஒரு பாடல்.
1: சிறப்பு. எங்கே கொண்டு வாருங்கள் கேட்போம். அஞ்சலியோடு பாடுங்கள்.
0: வந்துடுறேன்.
2: மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதமா, அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூரு ஊறுதமா, ஆஹா அது

நேர் உண்டாச்சுது முக்குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுதையா. ஆஹா, அது

ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு உன்னாலே இன்னாரம் இந்நேரம் உண்டானது. முக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. மேற்காலே போகின்ற மேகங்களே மண்ணில் வாருங்களே மனை தாருங்களே உடல் சூடாச்சு பாருங்களே. மேற்கால போகின்ற மேகங்களே மண்ணில் வாருங்களே மழை தாருங்களே உடல் சூடாச்சு பாருங்களே. மழை மேகம் நனகவா மலர் தேகம் நீராட்டவா மடியேந்தி தலாட்டவா மனம் மாற சீராட்டவா. பெரும் ஏக்கம் ஆகாதம்மா விட்டு போகாதம்மா நான் கொஞ்சாம தீராதம்மா. ஆமா முக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூரு ஊறுதம்மா. கல்யாண கச்சேரி ஊர்காலமும் பூமாலையும் திரு பொன்னூஞ்சலும் அடி நான் காண நாளாகுமா. கல்யாண கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் திரு பொன்னூஞ்சலும் அடி நான் காண நாளாகுமா. திருநாளும் தானே வரும் உன்னை தேடி தேனே வரும். வரும்போது வேலை வரும் அது வந்தா மழை வரும். அட நானும் உன் போலதான் அதை கொண்டாடத்தான் எதிர்பார்த்தேனே அண்ணாலத்தான். ஆமாம் முக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது

0: ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு உன்னால இந்நேரம் உண்டானது. தன்னான்னா
1: சிறப்பு. இந்த பாடலை எத்தனை தடவைகள் பாடி பார்த்திருப்பீர்கள்? இன்று பாக்கியராஜன் அவருடைய மறைவு நாளை ஒட்டி அஞ்சலியை கூறி பாட வேண்டும் என்று நினைத்து பாடலை கொண்டு வந்தீர்கள். எத்தனை தடவை பாடி பார்த்திருக்கின்றீர்கள்?
0: நேற்று அந்த இறந்த பிறகு அந்த பாடல் அந்த ஒளிபரப்பும் போதெல்லாம் இந்த பாடல் வந்து ஞாபகம் வந்ததுயா. எனக்கு வந்து மௌன கீதங்கள் ரொம்ப பிடிச்ச படம். அதுல அதுவும் இந்த சரிதா நடிப்புங்கனால அது ஒரு இனிமையான படம். கிட்டத்தட்ட ஒரு
1: 15 எத்தனை தடவைகள் பாடி பார்த்தீர்கள்?
0: நேற்றுல இருந்து முயற்சி செஞ்சு ஒரு 5-6 முறை.
1: அப்படி இருந்தும் வார்த்தைகளை தொடர்ந்து முடியவில்லை. என்ன, நீங்க பார்த்துதான் பாடினீர்கள் தொலைபேசியில? பார்த்து அதுதான் அந்த இடையூறுகள் வந்தது. இருப்பினும் இறுதி நேரத்தில் குரலிலும் ஒரு மாற்றம் வந்துவிட்டது. கவனமாக இருங்கள், காலநிலை இப்படிதானே, கவனமாக இருக்கணும். நல்ல பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், நன்றாக பாடி இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் மகாலிங்கத்துக்காக?
0: எனக்கு வந்து இந்த பாடலே பாடினா
1: மூக்குத்தி பூமையில, அதுல உங்களுக்கு விருப்பமான பாடல், விருப்பமான திரைப்படம், விருப்பமான நடிகர்கள் இல்லையா? மூக்குத்தி பூமையில இந்த பாடலை எங்களுடைய கிருஷ்ணன் அவருடைய மனைவி இருவரும் இருகுரலில் இரு தடவை பாடிய பாடலாக கேட்டிருந்தார்கள். நன்றாகத்தான் இருந்தது. இப்பொழுது நீங்கள் பாடும் பொழுதும் மேலும் சிறப்பாக மகிழ்ந்து கொண்டோம். வந்து மீண்டும் வந்து மூக்குத்தி மேல பூ மேலே காத்து வந்து உட்காரட்டும் உங்கள் சிறப்பு. அந்த அந்த அந்த ஹம்பிங் நல்லாக இருந்தது. வாழ்த்துக்கள் மாலிங்கம். உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் உண்டு, முடிந்தால் மீண்டும் வந்து பாடலாம். நன்றி ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: மொன்றியல் தமிழ் வானொலியில் கலை ஆளுமை உள்ள ஒரு கலைஞர் ஒரு உதவியாளராக வந்து திரையுலகத்தில் புகுந்து திரையுலகத்தில் உச்சத்தை தொட்டவர் என்றுதான் கூற வேண்டும். நல்ல நல்ல படைப்புகளை நகைச்சுவையோடு மனிதாபிமானத்தோடு மனித வாழ்க்கையிலே இருக்கின்ற சில நுணுக்கங்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்தவர். அவர் வரும்பொழுது அவருடைய படப்பிடிப்புகள் காட்சி அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு பாடலையும் கேட்டுக்கொண்டிருப்பது போன்று இன்றைய நிகழ்வு வரும் வேளையிலே அன்பு மகள் ரேவதியே வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் ரேவதியே வணக்கம். குரல் எப்படி இருக்கின்றது? உடல் எப்படி, உடல் நலம் எப்படி இருக்கின்றது? நாளைக்கு உங்களுக்கு நியமனம் உண்டு வைத்தியரிடம், அதை விட வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய வைத்திய சம்பாஷணையை சரியாக செய்து அவருடைய ஆலோசனைப்படி நடந்து விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்.
1: நன்றி அப்பா.
0: சரி கூறுங்கள், என்ன கூற போகின்றீர்கள்? சரி, எங்கே முடியும் தானே மகளே, பாடுங்கள் கேட்போம். உங்கள் குரல் கொண்டு பாருங்கள், என்ன பாடலை பாட போறீர்கள் கேட்போம். கொண்டு பாருங்கள். ஆஹா, அவருக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த பாடலை தரப்போகின்றீர்கள். கொண்டு பாருங்கள் நீங்களும்.
1: அதனாலே ஒரு சோகமான பாடலை பாடுகிறேன்.
0: ஓ, சோகமான பாடல், எங்கே பாடுங்கள் கேட்போம்.
1: இதயம்

பாதம் ஈழ பார்த்தே பாடுகின்ற பார்த்தே கேட்காதோ இதயம் போகுதே மணியோசை கேட்டு மகிழ்வோடு நேற்று கை

சுமோ இதயம் போகுதே எனையே சுடுநீரில் விழுந்தே துடிக்கின்ற மீன் போ தோகை நெஞ்சினில் சோகம் பொங்குதம்மா குயில் கூவ வசந்தங்கள் உருவாகுமோ ஊரில் பணி நீங்குமோ இதயம் போகுதே மழை சாரல் ஓரம் மயிலாடும் நேரம் பாதை சொல்லவும் தே

0: பாடுகின்ற பாட்டு காதல் ஈழ காத்து, பாடுகின்ற பாட்டு கேட்காதோ இதயம் போகுதே.
1: சிறப்பான ஒரு பாடல், நல்ல கருத்தோடு வந்திருக்கின்றது. பொருத்தமான வேளையில் பொருத்தமான ஒரு பாடலை தந்தீர்கள் மகளே, சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு பாடும்போது ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டதா?
0: இல்லை,
1: சுகம் சுகம்.
0: நன்றாக கேட்டதப்பா,
1: நன்றாக கேட்டது. பாடல் சிறப்பாக இருந்தது. வரிகள் எல்லாம் துல்லியமாக, அந்த சரணங்கள் எல்லாம் பொருத்தமான சரணங்களாக இருந்தது. ஒரு கலைஞர் லோருக்கும் வேண்டிய ஒருவர் சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் நுணுக்கமாக காட்சி அமைப்பு கொடுத்து அதில் கொண்டு புகுத்தி விடுவார் மக்கள் மனதில் பதியக்கூடியதாக. வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன், சிறப்பாக பாடியிருந்தீர்கள். அடுத்து உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
0: விருப்பமான
1: பாடல் விடியும் வரை காத்து. ஆமாம்,
0: அதே பாக்யராஜ் அவர்களோட படம் தான். எண்ணம் ஒன்று நெஞ்சோடு வந்தது.
1: நல்ல பாடலாம் அந்த பாடல், நீங்காத எண்ணம் ஒன்று. நல்ல பாடல், நல்ல பாடல், சிறப்பு. இன்று உங்களுக்கு திருப்புகள் கொண்டு வர முடியுமா?
0: வருகிறேன்,
1: வாருங்கள், கொண்டு வாருங்கள். நன்றா, இந்த இதயம் போகுதே நல்ல பாடல் நல்லா பாடி இருக்கின்றீர்களம்மா. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. உடல்நலத்தை பண்ணி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மாதிரி தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் 12:49 நண்பகலை கண்டுபிட்டோம். நீங்களும் 10:19 கண்டுபிட்டீர்கள். தொடர்கின்றது பாடுவோர் பாடலாம். ஓடிவாருங்கள், வராதவர்கள் வந்து இணைந்து பாட வேண்டும்.

ஒலித்து ஓய்ந்த இசை எங்களுடைய பாடுவோர் பாடலான் நிகழ்ச்சிக்கு 30 ஆண்டுகளாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரும் பாடுவோர் பாடலான் நிகழ்விலே ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த பாடல் ஒலியை கேட்டவுடன் எங்களுக்கு எங்களை அறியாத ஒரு ஆனந்தம் ஏற்படும். பாடுவோர் பாடலாம் வந்துவிட்டது, பாடுவோர் பாடலாமல் நாங்கள் பாட வேண்டும், பாடுவோர் பாடலாமல் வந்து பாடுபவர்களின் குரல்களை கேட்க வேண்டும் என்று உலகளாக இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் கருத்துக்களை மிகவும் துல்லியமாக எங்களுக்கு பதிந்து விடுவார்கள். சிறப்பான பாடல்களை சிரமமின்றி பாடுகின்றார்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். உண்மைதான், தயார் நிலையில். அதனால்தான் நான் வந்தவுடன் கேட்பது, எத்தனை தடவை படித்து பார்த்தீர்கள் என்றெல்லாம். சிரமம் இல்லாமல் தாராளமாக தாங்கள் தயாரித்து கொண்டு வந்து 2 பாடலை பாடும் சந்தர்ப்பத்தையும் இந்த வானொலியில் பெற்று கொண்டுள்ளார்கள். நீங்கள் அந்த வகையிலே கொடுத்து வைத்தீர்கள் தான். இங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள் வாருங்கள். இங்கே இணையதளத்திலே எழுதி கொண்டிருப்பவர்கள், ஏன் நேரலைக்கு வர தயங்குகிறீர்கள், காற்றலை சுலபமாக இல்லையா, என்ன காரணம், வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும்.

0: வந்துவிட்டார் மகாலிங்கம். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள் மகாலிங்கம், உங்கள் இரண்டாவது பாடலை தாருங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: ஆமாம் வணக்கம், பாருங்கள் தாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை.
1: இதுவும் ஒரு பாக்யராஜ் படம் தான். அவருடைய பாடலை பாடலாங்கிறது.
0: பாடுங்கள் பாடுங்கள் கேட்போம்.
1: ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான், ஓ நெஞ்சுக்குள்ள உறவ என்ன படைச்சான், ஓ கண்ணுக்குள்ள நிலவா என்ன படைச்சான், ஏன் நெஞ்சுக்குரு உறவா உன்னை படைச்சான். ஒரு தாயாட்டம் உன்னா தாளாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நான் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். ஓம் கண்ணுக்கு ஒரு நிலவ என்ன படைச்சா, ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவ உன்ன படைச்சா. உச்சி வெயில் வேலை நீ நடக்க, பிச்சு பூவே நானும் பாய் விரிக்க, உச்சி முதல் பாதம் நான் சீலுக்க, உள்ளத்திலே ஆசை ஊற்றெடுக்க, முத்து குளிக்க நானும் ஏங்குற, முத்தெடுக்க நேரம் நானும் பாக்குற, கொஞ்சம் பொறு இரவாகட்டும், வெக்கமது இலகி ஓடட்டும், எப்பம்மா எப்பம்மா ஆத்திருக்க, மொட்டுத்தான் விட்டுத்தான் பூத்திருக்க. ஏன் கண்ணுக்குரு நிலவ உன்னை படைச்சா, ஏன் நெஞ்சுக்குரு உறவ உன்னை படைச்சா. ஏ தந்தண்ணா ராணே தந்தண்ணா ராணே தந்தண்ணா, ஏ தந்தனான தன்னன தன்னன, ஏ காணனான தானன தானன. பள்ளியற பாட்ட நீ படிக்க, பக்கமேலும் போல நான் இருக்க, தட்டுறப்ப தாளம் திறந்திருக்க, தட்டத்தட்ட மோகம் வளர்ந்திருக்க, கொஞ்சம் பொறு தேகம் நோகுமா, கொஞ்சம் கொஞ்சம் காயம் ஆகுமா, காயத்துக்கு களிம்பு பூசவா, ஆறும் வரை விசிறி வீசவா, அம்மம்மா அம்மம்மா ரொம்ப வேகம், என்னம்மா பண்ணனா இன்பதாகும். ஓம் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சா, ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா. ஒரு தாயாட்டம் உன்னா தாளாட்டுவேன், தினம் ஆறாறு ஆறிரோ நான் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவ உன்னை படைச்சா, ஏன் நெஞ்சுக்கு ஒரு நிலவ உன்னை படைச்சா.
0: தாய்க்கு ஒரு தாளாட்டு திரைப்படம் என்று எண்ணுகிறேன். நல்ல ஒரு பாடலை திரைப்படுத்திக் கொண்டு வந்து மீண்டும் பாக்யராஜ் அவர்களுடைய அஞ்சலியாக தந்திருக்கீங்க. நல்ல பாடல் பாடியதற்கு. அங்கே இடையிடையே கொசுரம் எல்லாம் போட்டு பாடினீர்கள், சிறப்பாக இருந்தது.
1: நல்லா வரும்.
0: நீங்கள் சாதாரணமாக ஒரு நாளிலே எத்தனை தடவை பாடுவீர்கள் உங்கள் பாட்டிலே, போகும்போது வரும்போது? சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் போகும்போது வரும்போது எங்கெல்லாம் நிற்கும் போது எப்படியான எப்படி பாடிக்கொண்டிருப்பீர்களா, அல்லது
1: இந்த பாடல்களை பாடணுங்கும் போது பாடி பார்த்துட்டு நானே கொஞ்சம்
0: இல்லை இல்லை
1: வெளில போகும்போதெல்லாம் பாடிக்கிட்டு நினைவு.
0: நான் கேட்பேன், சாதாரணமான நாட்களிலே நீங்கள் இப்படி நினைக்காமல் நீங்கள் போகும்போது உங்களை உங்கள் பாடலே பாடிக்கொண்டு போவீர்கள் அல்லவா, அப்படி பாடுவீர்களா? ஒரு சிலர்
1: தூரம் போற ஒரு வெகு தூரம் போகும்போது சில பாடல்கள் மனதுக்கு நியமான பாடலை
0: கேட்டுக்கணும்.
1: நம்ம பாடுவோம், அதே நேரம் நம்ம பாடுவ ஒரு பாடல் பாடின பாட்டை திரும்பி திரும்பி பாடியும்
0: பாடியும் பார்ப்பீர்கள். தனிமையிலே போகும்போது பாடல் பாடுவதில் ஒரு மகிழ்ச்சி என்னையா? வாழ்த்துக்கள் மாலிங்க. சிறப்பா அந்த பாட இரண்டு பாடலையும் தந்து மகளை வைத்தீர்கள். அவர் அன்பர் பாக்கியராஜ் அவர்களுடைய ஆன்மாவுக்கு அஞ்சலி கொடுத்திருக்கின்றீர்கள். அது அவரை சென்றடையும்.
1: என்ன ரொம்ப அவருடைய இறப்பு வந்து என்ன ரொம்ப பாதிச்சது. நான் வந்து வாய்விட்டு அழுதேன்.
0: அவரோட தனிப்பட்ட முறையிலே பழக்கம் உண்டா
1: அஞ்சலி செலுத்தும் போது? இல்லையா, அது வந்து ஒரு நினைவுகள் உண்டுயா. நாங்க நாடகம் நடத்த அந்த நடிகர் சங்கத்துக்கு போயிருந்தோம் ஐயா. அப்ப வந்து 105 ரகசிய போலீஸ்ன்னு சொல்லி ஒரு அந்த ப்ரீவியஸ் அதாவது படம் போட்டு பாக்குறதையா, அதுல போட்டு பார்த்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்க்கெல்லாம் அந்த வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவர் வழியே அனுப்பிட்டு அவர் வந்து கார்ல ஏறிட்டாரு. அப்ப பூர்ணிமா ஜெயராமனும் அவங்க அம்மாவும் உட்கார்ந்துருந்தாங்க, உள்ளார ஏறிட்டாரு. எதுக்க வந்து சுரேஷ் கோபின்னு சொல்ற ஒரு டைரக்டர்
0: வந்தோடனே
1: காரை விட்டு அவரு இறங்கி அவர்கிட்ட பேசினாரு. ஒரு 2 நிமிஷம் தான் பேசிட்டு முடிச்சிருவாங்கன்ட்டு நினைச்சி காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க பூர்ணியம்மா ஜெயராம. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி 1.5 மணி நேரம் வந்து வந்து பேசிட்டு இருந்தேன். வெயில்ல பேசிட்டு இருந்தாங்க. ஏசி கார் தான். அப்பவே நான் சொல்றது வந்து ஒரு 25-30 வருடம் அப்பவே நாங்க நாடகம் நடிக்க போயிருக்கும் போது அந்த சினிமா சங்க நாடக சபாவில அப்ப வந்து பேசிட்டே இருந்தோன்னா இவங்க உடனே ஒரு 5 நிமிஷத்துல கீழே இறங்கி இவங்க நின்னாங்க பூர்ணிமா ஜெயராம. அது அதை பார்த்துட்டு அந்த பூர்ணிமா அம்மாவும் கீழே இறங்கி அந்த அவர் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் காருக்குள்ளேயே அவங்க நினைச்சா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு மரியாதை நிமித்தமா ரெண்டு பேருமே நின்னாங்க. அப்ப உண்மையிலே வந்து நடிகையெல்லாம் வந்து சும்மா கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு பார்மாலிட்டிக்கு வாழ்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுல வந்து பூர்ணிமா ஜெயராம கால் கடுக்க அந்த வெயிலே நின்று தன்னுடைய கணவன் பேசுற வரைக்கும் இருந்துட்டு ஐயோ நான் நிக்க வச்சுட்டேனான்ட்டு அப்புறம் வந்து சொல்லிட்டு சரி சரி நீ உள்ளரையே உட்கார வேண்டியதுதானே, சரி ஏறு ஏறுமா ஏறுமா அப்படின்னு, நீ தான் இறங்கின அவங்களே ஏறின அப்படின்ட்டு உடனே வந்து ஏத்திட்டு கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் அந்த நின்று பேசிட்டு அவரு பேச ஆரம்பிச்சோடனே ஃபுல்லா பேசிட்டு இருக்காரு. அத வந்து தான் எங்க இருக்கோங்கிற நிலைமை இல்லாம கூட இருந்தது வந்து அது கண்ணும் கருத்துமா நானே பார்த்ததுனால அந்த நினைவுகள் வந்து நான் உண்மையிலே அழுதேன்.
0: ஒரு மனிதன் செய்யும் செயல்களை கொண்டுதான் அவர்களை நாங்கள் அவதானித்து. நான் சிங்கப்பூர்ல இருந்த காலத்தில் அவரும் பிரவீன் அவர்களும் முதல் மனைவி எவ்வளவு அந்யோன்யமாக இருந்ததை நான் கண்கூடாக கண்டு பேச்சு கொடுத்த போது ஏதோ ஒரு படம் முடிந்து ஒரு கேப் கிடைக்குதுப்பா வந்துட்டோம் என்று கூறிக்கொண்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டோம் அந்த நாளை கழிக்க என்று கூறி மகளோடு இருந்தார். அதன் பின்புதான் அவருடைய சரித்திரங்களை மாறி எல்லாம் வந்து அவர் இன்றைக்கு இந்த எல்லோருடைய மனதையும் பதிந்திருக்கிறார். அவருடைய அண்ணா சாந்தி அடையட்டும். வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு இந்த பகிர்வுகளை மகாலிங்கம் அவர்களே நன்றி நன்றி நன்றி.
2: வரும் ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா.

ஒரு மணியை தொட்டு விட்டோம். நண்பகலை கடந்து பிற்பகலில் கால் வைத்து விட்டோம் கனடாவில். நீங்களும் 10:31 இருக்கின்றீர்கள். முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த மனித இனம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வரும்பொழுது வாழ்வு தவறி சென்றவர்களும் வாழ்க்கையில் பயணம் மாறி சென்றவர்கள் இருந்தாலும் இருக்கும் வரை கிடைத்த சந்தர்ப்பத்தில் தங்கள் முத்திரையை பதித்து விட்டவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே எங்கள் பாக்கியராஜ் அவர்களும் ஒருவர். எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்திருந்தார். இன்று அவர் செல்லும் போதும் எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் நாங்கள் வாழும் காலத்தில் செய்ய வேண்டியது அதுதான், அடுத்தவர்கள் பேசும் வகையில் நல்லதான ஒன்று பேச வேண்டும். இவர் என்ன செய்தார், அவர் பயன்பட்டாரா, எங்கள் வாழ்க்கை பயணத்தை இறைவன் ஒரு உருவத்துக்குள்ளே ஆன்மாவை பொதித்து விட்டபோது இந்த உருவத்தை கொண்டு நடக்கும் இந்த ஆன்மா ஏதோ ஒன்று சரியாக செய்து விட்டு போகணும், சென்ற பின்பும் இதை பற்றி பேச வேண்டும் அல்லவா. அதனால் வாழ்விதே அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கின்றார், செய்ய வேண்டியதை செய்திருக்கின்றார், இந்த சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை தந்து சென்றிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். இனிமையான வேளையில் அவருடைய நினைவை கொண்டு வந்து சோகமான நினைவாக நாங்கள் பாடல்களையும் கேட்டு பாடலை பாடியும் தந்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்வோம்.

0: விதமான பாடல்களை அழகாக நீங்கள் வந்து உங்களால் முடிந்தவரை காற்றலையிலே தொலைபேசியிலே உங்கள் குரலை பதிந்து விடுகிறீர்கள். ஒருவருடைய உதவியோ நிறையாளர்களோ இல்லாமல், பக்க வாத்தியங்கள் எதுவும் இல்லாமல், ஒரு கண்ணாலே நீங்கள் வரிகளை பார்த்து கொண்டு, காதாலே நீங்கள் பாடலே உங்களுக்கு நீங்கள் ரசித்து கேட்டுக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடலை தர வேண்டும் என்று ஓடி வருகின்றார் எங்களுடைய மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி, வாருங்கள் வாருங்கள் அம்மா.
1: மத கொள்கையில் உள்ள பக்தி பயனற்றது என்று நினைக்காமல் உன் திருவடி தாமரையில் சிவாச்சனை செய்ய விரும்பிய யான் மனப்பொருத்தி அதில் நிலைத்திருக்க தற்குரு மூலமாகவும் பாத்திர மொழி நூல்கள் மூலமாகவும் நீ அருளை நீ எனக்கு இனிமேல் துணையாக தந்தருள் வாயாக. உமையின் முளை தந்தருளிய பாலை உண்டதன் காரணமாக சிவபிரானின் திருவருளை தேவார பதிகளில் திருஞான சம்பந்தருக்கு அருள் புரிந்தது. திருஞான சம்பந்தருக்கு உரிய உண்மை தவ ஒழுக்கமாக கொண்டு நல்ல உபதேசங்களை கொண்ட தமிழ் சென்னை கரை கண்ட பராக்கிரம சாலியே, தமிழர்களை வாதில் என்று கழிவேற்றிய பெருமாளே.
0: பொழிப்புரை தந்துவிட்டு நீங்கள் திருப்புகளை கூறும் பொழுது எங்களுக்கு மேலும் புரியக்கூடியதாக இருக்கும், நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கே கொண்டு வாருங்கள் திருப்புகளை. என்ன ராகத்தில் தரப்போகிறீர்கள்? சாரகேசியா?
1: சாரங்கா.
0: ஓ, சாரங்காவில தரப்போகிறீர்கள். கொண்டு வாருங்கள் சாரங்காவில. சாரங்காவில திருப்புகள் நன்றாக இருக்கும். கொண்டு வாருங்கள்.

இனிமேல் துணை தருவாயே, உமை மூளை தருபால் கொடு அருள் பூரி.

0: அமைய குரு சாத்திரொல்ல அருமேல் துணை தருவாயே சமணரை தழுவேத்திய பெருமாளே.
1: பெருமாளே பெருமாளே சிறப்பு சிறப்பான ஒரு சரித்திரத்தை அப்படி புராணத்தை அப்படியே புகழாக்கி கொண்டு வந்து திருப்புகழாக பாடி காட்டினீர்கள். திருப்புகழின் மேன்மை, திருப்புகழின் மகிமை, திருப்புகழ் பாடுபோது நிச்சயமாக உழைக்க வேண்டும். அது உங்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் மகளே. அடுத்து பாடல் பாட முடியுமோ? கொண்டு வாருங்கள் பாடலை.
0: கடவுள் தந்த செல்வம்ல ஒரு பழைய படம்.
1: ஆமாம், அந்த திரைப்படத்து
0: பானுமதி அவர்கள்
1: பாடிய பானுமதி அவர்கள் கடவுள் தந்த செல்வம் திரைப்படத்தில் பாடிய அந்த பாடலை இப்பொழுது ரேவதி அவர்கள் தரப்போகின்றார்கள். கடவுள் தந்த செல்வம் அல்லவா, எல்லோரும் கவனமாக கேட்போம். கொண்டு வாருங்கள் அந்த பாடலை. இந்த பாடலை மஞ்சுளா ஒரு தடவை கேட்டது. கொண்டு வாருங்கள், நீங்கள் கொண்டு வாருங்கள்.
0: அள்ளி மகள் மெல்ல வந்த மல்லிகை முல்லை தூடி நின்றார். அள்ளி மகள் மெல்ல வந்த மல்லிகை முல்லை தூ

செல்வமாகும். பூ போன்றது அது பால் போன்றது, பிஞ்சு விரல்கள் தீண்டும் போது நெஞ்சம் சொல்ல.

பேராகும் நாள் பெண்மை தாயாகும் நாள் பெண்மை வாழ்வில் ஓர் நன்னார் அண்ணா என்னால்

பத்மஸ்ரீ மானுமதி அம்மாவுக்கு பாடல்களை எழுதி கொடுக்கும் பொழுது வரிகளை மிக மிக துல்லியமாக கவனிப்பாராம். அது மட்டுமல்ல, அவருடைய ஓசை ஏனைய பாடகிகளின் ஓசையை விட அவருடைய உரையில் ஒரு வித்தியாசம் உண்டு. எங்களை இனமறியாமல் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய ஒவ்வொரு அந்த சரணங்கள் முடிவுகள்லேயும் வந்து பல்லவி முடிவு சரண முடிவுகளிலேயும் அவருடைய அந்த அசைவு தனக்கென்று ஒரு முத்திரையை வைத்திருக்கின்றார். அது புறம்பாக தெரியும். சிறப்பான அந்த பாடலை ஆண்டுகள் பல கடந்தாலும் நாங்கள் ஒரு தடவை தான் அந்த பாடலை கேட்டிருந்தேன். மீண்டும் உங்கள் குரலில் கேட்டு மகிழ்ந்தேன். ஒரு சிறமான பாடலம்மா, நல்ல பாடலை நீங்கள் அழகாக மிக அதை சரியாக பாடியிருக்கின்றீர்கள். அந்த அந்த அதனுடைய நயம் குறையாமல். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. நன்றி மகளே. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. கனடா கலைகளிலிருந்து நாங்கள் ஒளிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கேட்டு மகளும் வேளையிலும் வந்து பாடி காட்டி தகவல்களையும் பரிமாறிக்கொண்டு செல்லும் வேளையில் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வர வர எங்களுடைய உறவினர்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள். பாடகர்களும் நல்ல பண்பட்ட பாடகர்களாக வந்து கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் எங்கள் ஏனைய உறவுகள், சகோதர உறவுகள். ஒருவர் வந்து பாடிவிட்டார், உடனே அடுத்தவர் அதற்கு அவரை எப்படி பாடியிருக்கின்றார், நல்லது கெட்டதை அங்கே குறிப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் அதை மகள்வோடு பார்த்து மேலும் மெருகூட்டி கொண்டு செல்கின்றார்கள். நான் மேலும் சிறப்பாக பாட வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை பெறுகின்றார்கள். இது எங்கள் வானொலியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. என் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம்.

நகைச்சுவையோடு கலந்த நல்ல சமூக விழிப்புணர்வுகளையும் தந்து மகள வைத்த கலைஞர், இயக்குனர், நடிகர் பாக்யராஜ் ஐயா அவர்கள் தன்னுடைய முத்திரையை ஏனைய பல உறவுகள் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் தான், ஒரு பண்போடு பிரிந்தவர் என்று கூறக்கூடிய வகையில் பாக்யராஜ் அவர்கள் முன்னிற்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சிறந்த திரைப்படம், சிறந்த நடிப்பு, சிறந்த பாடல்கள் எல்லாம் கூறுவோம், ஆனால் தனக்கு அந்த முத்திரையை முந்தான முடிச்சு திரைப்படத்தில் சாதாரணமான முருக்கங்காயிலே வைத்து விட்டார். எங்களுக்கு தெரியாது முருக்கங்காய் தானே என்று, அந்த முருக்கங்காயை பற்றி இன்று மட்டும் முருக்கங்காயை பற்றி பேசாமல் யாரும் இல்லை. முருக்கங்காய் என்றவுடன் முந்தான முடிச்ச திரைப்படத்தின் ஞாபகம் வரும், பாக்யராஜின் எண்ணம் வரும். அப்படி முத்திரைகள் பதிப்பது என்று சில அழியாத ஞாபகங்களை நிலைநிறுத்தி செல்பவர்கள் பலர், திரைப்படத்தில் பல திரைப்படங்கள் பலர் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவரும் தன்னுடைய பங்குக்கு சிறப்பாக செய்திருக்கிறார். தருகின்ற தலைப்புகள், திரைப்படங்களினுடைய பெயர்கள், அந்த காட்சி படப்பிடிப்பு, அந்த எப்படி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அந்த தத்ரூபமாக அதை கொண்டு வந்து அப்படியே தருவார். அவர் திரையுலகுக்காக தன்னை அர்ப்பணித்தாரா என்று நாங்கள் வியப்போடு பார்க்கக்கூடிய வகையில் அவருடைய படைப்புகள் இருந்திருக்கின்றன. இனிய இமயங்கள் சிகரங்கள் இருந்தவர்கள் தான் இல்லை என்று கூறவில்லை. இவரும் தன்னுடைய காலத்திலே சிறப்பாக அமையப்பட்டவர், கலை உலகில் அறியப்பட்டவர், கலை உலகு அவர்கள் சேவையும் ஏனைய வழிகளிலும் அவர் சமூக சேவைகளை நிறைய செய்திருக்கின்றார் என்று அறிய கிடக்கின்றது. அவர் ஆன்மா சாந்தி பெற வேண்டும்.

கலகலப்பான விறுவிறுப்பான இந்த பாடலை தேர்ந்தெடுத்து 30 வருடங்களாக பாடுவோர் பாடலான நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்க வைத்தவர் மீரா அவர்கள். எங்கள் அதிபர் வா நரசி அவர்கள் அவருக்கு வாழ்த்து கூறி நல்லதொரு தெரிவு இந்த பாடல் என்று கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் வந்து மகிழ்வாக பாடி மகிழ்ந்து சிறந்து கொண்ட நேரத்திலும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஒரு ஆழமான கனம் சுமையாக இருப்பதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. எனக்கும் அப்படி இருக்கின்றது தான். அதனால் நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றதே தவிர இன்னும் நெருங்கவில்லை. இருப்பினும் எங்கள் வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி, இடையிலே எப்படி, ஒரு வாழ்க்கை எங்கே முடிகின்றது, எப்படி முடிகின்றது என்பதை நாங்கள் எண்ணித்தான் ஆக வேண்டும். அந்த வகையிலே எல்லோருக்கும் பொதுவாக இந்த ஒரு பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் ஒலிபரப்புகின்றது. கேட்டு மகிழ்வோமா அல்லது நெகிழ்வோமா?

0: the Hyundai Elantra.
1: ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இறுதியிலே கொண்டு வந்து வந்தவர் யாரும் நிலைப்பதில்லை என்று உணர வைத்து சென்றது அந்த பாடல். பாடல் வந்த திரைப்படமும் நீர்க்குமிழி. ஒரு மழை நேரத்தில் நிற்கும் நிலத்திலே உள்ள வெள்ளத்தின் மேல் ஒரு துமி விழும் பொழுது அது குமிழாக வரும். அந்த குமிழ் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று நாங்கள் எண்ண முன்னே அடுத்த குமிழ் வருவதற்கு முன் உடைந்தே போய்விடும். நீர்க்குமிழிதான் இந்த வாழ்க்கை என்பதை அழகாக இந்த பாடல் மூலம் தெரிந்து கொண்டோம். அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம். வழக்கமாக வந்து பாடுவோர் பாடலாம் ஆடல் பாடல் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து நகைச்சுவையை சொரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் வந்து இன்று மனதிலே ஒரு சுமையை தாங்கி வந்து விட்டார்கள். இந்த எங்களுடைய பண்பாளர் கலைஞர் அழியா புகழ் பெற்ற அமராகிவிட்ட பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய செய்தி எங்களுக்கு மேல நாடுகள் இருக்கணும். இப்பொழுது விஞ்ஞான உலகில் வந்த கணனி வசதியிலே வலைத்தளங்கள் சிறப்பாக அவ்வப்போது சுடச்சுட சரியான செய்திகளும் பிழையான செய்திகளும் ஏற்றுக்கொள்ளலாம். முதலில் அந்த செய்தி அவருடைய படத்துடன் வந்தபோது நான் நம்பவில்லை. பின்பு ஏனைய செய்திகளை படித்த பின்புதான் அதை பகிர்ந்து கொண்டோம். இது உண்மை, வந்தவர் யாரும் நிலைப்பது இல்லைத்தான். சில சமயத்தில் அதை சீரழிக்க முடியாமல் இருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உலகினர்களுக்கும். அவர் நல்லவராக இருக்கலாம், தீயவர்களாக, ஒரு ஆன்மா என்பது பிறர்க்கரிய பிறவியாகிய இந்த மனித பிறவியை எடுத்து அதிலே செல்லும் நாள் எதுவென்று தெரியாது வாழ்ந்து சென்ற பின்புதான் அவர் சென்று விட்டார் என்று அவருக்கும் எங்களுக்கும் தெரியும். அவருக்கு சென்று விட்டார் என்று விட்டால் அவருக்கு எல்லாமே முடிந்து விட்டது என்ற அர்த்தம்தான். ஆனால் தேரல் இதிலே நாங்கள் தேர வேண்டியது, மனம் துயர் நீங்க வேண்டியது. ஏனென்றால் வந்தவர் யாரும் நிலைப்பதில்லை, அதுதான் உண்மை நியதி. அதுதான், அதை மாற்றவோ மறக்கவோ எவராலும் முடியாது. எந்த உயரிய அதிகாரிகளோ எந்த அரசர்களோ அல்லை மருத்துவர்களோ எந்த ஜாம்பவானாலும் எந்த விஞ்ஞானியாலும் மாற்ற முடியாத ஒன்று, நிறுத்த முடியாத ஒன்று இந்த மரணம். அது எல்லோருக்கும் நிச்சயிக்கப்படுது. எப்பொழுது நாங்கள் இந்த பூமியில் ஜனனமாக கால் வைக்கின்றோமோ, அன்னையின் வயிற்றில் உதிக்கின்றோமோ அன்றே நிர்ணயிக்கப்பட்டுவிடும். எங்களுக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் அந்த முடிவு தேதி. அதுதான் இறைவன், அதைத்தான் அவர் செய்திருக்கின்றார். அதனால் நாங்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் நெகிழ்ச்சியோடு ஒரு பாட்டும் பதவுமாக எண்ணிக்கொண்டு நீங்கள் வந்த பாடல்கள் சிறப்பாக எல்லோரையும் நான் வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். அதிலும் இன்று ஆரம்பத்தில் வந்து முதல் முதலாக இணைந்த அன்பு மகிழ்ச்சி அமலா, இன்று அவள் முதலில் இணைந்தது மட்டுமல்ல தன் குடும்பத்திலிருந்து மதுஸ்ரீ சிவசங்கரன் சகோதரி அகிலாவையும் கொண்டு வந்து தானும் பாடி சிறப்பித்திருந்தார். பாதி வழியை அவர் நடித்திருக்கின்றார் அவர் குடும்பம். அதைத் தொடர்ந்து வந்த அன்பு உறவினர்கள் தங்கள் வரிசையிலே ஒவ்வொருவரும் வந்து இரு பாடல்களை பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவேற்றிய வேளை மகாலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல் அன்பு ரேவதி அவர் கொஞ்சம் நலக்குறைவு அடைந்த காலத்திலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற வேளையிலும் வந்து இரண்டு பாடல்களையும் பாடி வாழ்ந்த எங்களுடைய மரண அந்த அஞ்சலி செய்தியையும் தந்து திருப்புகளையும் தந்தவகை பெருமைக்குரியது. அதேபோல் ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய நிகழ்ச்சியை தன்னுடைய கவலையையும் தெரிவித்து சென்றார். ஆரம்பத்தில் நான் கூற வேண்டும், ஒரு எல்லோருக்கும் முதலில் ஒரு நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு அஞ்சலி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போலே வந்தவுடன் இந்த எங்களுடைய யோகா ராஜ் முதலில் கூறிவிட்டார், உடைத்து விட்டார் அந்த விடயத்தை. அதைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் வந்து நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இறுதியாக எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்களோடு நானும் இணைந்து இறைஞ்சி எங்கள் அன்பு எல்லோருக்கும் விருப்பமான ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்த மனிதநேயம் உள்ளவர் திரு அமரர் பாக்கியராஜ் ஐயா அவர்களின் ஆன்மா உங்கள் பாதத்தில் நித்திய களைப்பார வேண்டுமென்று அனைவரும் இணைந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை கொடுத்து அவருடைய ஆன்மாவை சாந்தி பெறுவதற்கு அவர்கள் உறவினர்களுடைய துன்பத்திலே கலந்து எல்லோருக்கும் ஆறுதல் கூறும் வண்ணம் ஒரு நிமிட அஞ்சலியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்று விழித்துக் கொள்வோம். உறவுகளை, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் சரியாக 1:29 நிமிடத்தை தொட்டுவிட்டது. கனடாவில் உங்களுக்கும் 10:59 நிமிடத்தை தொட்டுவிட்ட வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்று வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி, இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உலகில் அமைதி சாந்தி சாந்தம் நிலவ வேண்டும், சமதர்மம் வளர வேண்டும், அவலங்கள் தேவையில்லை, மனித நேயம் ஜீவகாருண்யம், அறம் காத்து வாழ்வோம் இறைவா, எங்களுக்கு அவலங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவேற செய்ததற்கு வந்து பாடியவர்கள், எங்களோடு இணைந்தவர்களுக்கும் எனக்கு நல்ல வல்லமையை தந்து நிகழ்ச்சியை முழுமையாக கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்த உன் பாதம் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஓம் நம சிவாய. இந்த வேளையில் என்னை படைத்த அன்னை தந்தை, எனக்கு அறிவூட்டிய ஆசான், இவற்றையெல்லாம் நான் அறிய வைத்த செல்வ தமிழ், அன்பு தமிழ், இன்பத் தமிழ் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இந்த எல்லாம் அல்ல இறைவனிடம் மீண்டும் ஓம் நம சிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்திய அன்பு உறவுகளோடு வணங்கி 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 28வது நாள் கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெற்று செல்லுகின்றேன். வாழ்வோம் வளமாக, நன்றியும் வணக்கமும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

வணக்கம். மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழறிந்து வருவதற்கு எல்லாம் ஈந்த எல்லாம் வல்ல இறைவனே ஓம் நம சிவாய என்று அமைதியோடு நினைந்து அவர்கள் அனைவருக்கும் தாழ்பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கம் தந்து முகம் தெரிந்த தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இணைந்து கொண்ட வேளையிலே இன்றைய நாள் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் இறுதி நாள், 30வது நாள் என்று காட்டப்படும் வேளை. இது செவ்வாய்க்கிழமை என்று தோன்றும் வேளையிலே வழமையாக கதம்பத்திலே செவ்வாய்க்கிழமை தோறும் நிகழ்ச்சி எதுவென்று நாங்கள் அறிந்து கொள்வோமா?

சொல்லாயோ வாய் திறந்து என்ற இசையோடு வரும் பாடலை கேட்கும் வேளையிலே சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வென்று தெரிந்து கொண்டோம். தினம்தோறும் நாங்கள் வேறு வேறு தலைப்பிலே நிகழ்ச்சிகளை கொண்டு வரும் வேளையிலே இன்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே இணைய இருக்கின்றோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் வந்து இணைந்து கொண்டு எங்களோடு பேசி மகிழ்ந்து எத்தனை சொற்களை எங்களால் உபயோகிக்க முடியும், நீங்கள் வரும்போது கொண்டு வரும் பாடலை கொண்டு பொருட்களை நாங்கள் நிர்ணயித்து அதிலே வரும் பதங்களை பற்றி பேசி சொல்லொன்று எடுத்துக்கொள்வோம். நேற்றைய தினம் என்னால் திடீரென நான் எல்லா ஆயத்தத்தோடும் இருந்து கொண்டு நேற்றைய பாட்டு சவாரிக்கு எல்லாம் தயார் நிலையில் வைத்திருந்த வேளையிலே ஆரம்பிப்பதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு திடீரென்று ஒரு சமூக பணி தோன்றியதால் கண்டிப்பாக அதற்கு நாங்கள் செவிமடுத்து அதுக்கு ஆவண செய்ய வேண்டும், சரீர ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல அதற்கேற்ற வழிவகைகளையும் பார்க்க வேண்டும். ஒரு அன்பு உறவுகளுக்கு குடும்பத்தினரோடு சேர்ந்த ஒரு எங்கள் கனடாவில் வாழும் பொழுது எங்களுக்கு இங்கே குடியுரிமை, வதிவுரிமை, விசா, அது மட்டுமல்ல போக்குவரத்துக்கான கடவுச்சீட்டு போன்ற விடயங்கள், அது சம்பந்தமாக அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருந்துவிட்டேன். சமூக தொண்டிலே நான் ஆர்வமுள்ளவன், அதை செய்ய தகுதி உள்ளவர் என்ற வகையால் என்னை அவர்களுக்கு தேவைப்பட்டபடியால் அரசாங்க நிலைமை, அதனால் தான் சுருக்கமாக உங்களுக்கு 11 தந்துவிட்டு ஓடி சென்று விட்டேன். அது முடிந்து வருவதற்கு நான் நேரம் சரியாக எடுத்துவிட்டது. அந்த விஷயத்தை சரிவர முடித்து கொடுத்து அவர்களுக்கு சீர்வர வைத்து வைத்த நிம்மதியோடு வந்தேன். அந்த இடத்தை, அந்த நிம்மதியை, அந்த மகிழ்ச்சியை, அந்த முடிவை, அந்த தீர்ப்பை பெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக பிரதானமாக இருந்தது. பொறுமை காத்து நிகழ்ச்சிகளை கேட்டு எனக்கு ஆறுதலாக பாருங்கள் ஐயா, உங்கள் நிகழ்ச்சிகள், உங்கள் கடமைகளை செய்யுங்கள் ஐயா என்று வழிபட்டு தந்தமைக்கு என் மனமார்ந்த நன்றியை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்றைய நாள் ஒரு 30வது நாள். 6 மாதத்தை நாங்கள் கடந்து விட்டோம். 2026வது ஆண்டிலே இந்த 6 மாதத்துக்குள்ள நாங்கள் சாதித்தது என்னவென்று சிந்தித்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் தெரிகின்றது. இங்கே நான் வருவதற்கு முன்பு ஒரு வணக்கம் என்று போட்ட உடனே

0: அன்பு மகள், உடனே வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று போட்டு விட்டார் ஜெயாமலா. அதைத் தொடர்ந்து வளமை போல நல்லதொரு படத்தோடு சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு இணைந்திடுவோம் என்று ஜெகபர் சாதிக் அவர்களும் அதை அனுமதித்து மீண்டும் எங்களுடைய திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் மீண்டும் வருங்க வருக வருக அப்பா வருக என்று ஷியாமலா, அதைத் தொடர்ந்து மகாலிங்கம் இவர்கள் எல்லாம் வரவேற்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் காற்றலைக்கு வருவதற்கென்று கூறியிருப்பது பெருமைக்குரியவிடம் அவர்களுக்கு வாழ்த்து கூறி வரவேற்று கொண்டு மூன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடலில் நாங்கள் இணைந்து கொள்வோம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8744-1-5 என்று தெரிந்து கொண்டு அங்கே வணக்கம் கூறியவர்களோடு நாங்கள் வணக்கம் வைத்து கொண்டு இன்றைய நாள் சொல்லோடு பாடலுக்கு வருவதற்கு முன்பு இன்றைய நாள் காலநிலையை ஒரு தடவை பார்ப்போம். காலநிலை இங்கே கனடாவிலே பார்த்தால் எங்கள் கலையகத்தை அண்மித்து சுற்றாடலில் இப்பொழுது 25 பாகை என்று காட்டப்படுகின்றது. ஆனால் அந்த 25 பாகைக்கு மேல் செல்லாது, இதுதான் இறுதி. 25 பாகையை தொட்டுவிட்டோம். இது படிப்படியாக குறைந்து 22 பாகை வரை நிற்க உள்ளது. ஆனால் இன்று முழு நாளும் மழை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது 10 மணியிலிருந்து. எங்கள் கனடாவின் 10 மணி நேரம் இப்பொழுது 1 மணிக்கு மேலாகிவிட்டது. மழைக்கேற்ற அறிகுறி 100% காணப்படுகின்றது. பெரும் மழை ஒன்று வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் 31 பாகையிலே இருந்து இனி இல்லை என்ற வெப்பத்தை உணர்ந்து கொண்டு வெளியே செல்ல முடியாது இருந்த நிலையிலும் கடமைகளுக்காக செல்ல வேண்டியிருந்தோம். இன்று அது தணிந்து வெந்து தணிந்தது காடு என்பதற்கிணங்க நேற்றைய வெப்பம் தணிந்து இப்பொழுது குளிர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இன்று முழு நாளும் இரவு நாளும் மிகவும் தெளிவாக இருக்கப் போகின்றது. ஏனென்றால் பௌர்ணமி அல்லவா, அங்கே இப்பொழுது நீங்கள் பௌர்ணமியை பூரணை நிலவை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். பார்ப்போம் யார் வருகின்றீர்கள் என்று. முதலில் ஒரு அன்பு உறவு வருகின்றார், இணைத்து விடுவோம் அவரை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம், அடுத்த உறவை பார்ப்போம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம், மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், வணக்கம்
1: வணக்கம். நான் சிதம்பரம் சின்ன மார்க்கெட் வெள்ளைச்சாமி மாமா, செல்வி அக்கா மற்றும் பேரன்பில் அன்பு தம்பி அன்பாசிரியர் ஆர் தில்லை சீனிவாசன் பேசுகிறேன். ஐயா நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்களும் மிக நலமா இருக்கிறோம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வானொலியுடன் இணைந்தது கடவுளுக்கு நன்றி.
0: என்ன காரணம் போலும் நீங்கள் வரவில்லை?
1: பொதுதளத்தில் இன்னொரு வானொலியை பற்றி குறிப்பிட்டு பாராட்டி பேசிவிட்டேன். அதுதான்.
0: இல்லை இல்லை, அதுவல்ல அதுவல்ல காரணம். நீங்கள் அதுக்காக நீங்கள் காற்றலைக்கு வரவில்லையா? நேரலைக்கு
1: நேரலைக்குன்னு பார்க்கும்போது எனக்கு லிங்க் கிடைக்கலப்பா
0: பெரும்பாலும். நேரலைக்கு இல்லையே, நேரலை இதுதானே தொலைபேசி. இந்த நேரலைக்கு நீங்கள் வரலாமே, வழக்கமா வருவீங்க.
1: நாங்க வந்து லீவ்ல முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சரியான ப்ரோக்ராம் ஷெட்யூல் தெரியல, முன்னாடி நேர நேரத்துக்கு மட்டும் வருவோம். அப்புறம் இன்னைக்குதான்
0: அவ்வளவு தூரம் தொடர்பாடலோடு இருக்கும் நீங்கள், உங்களுக்கு நேரலைக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வாருங்கள். முன்பெல்லாம் வந்தீர்கள், இப்பொழுது நீண்ட காலமா வரவில்லை. சிபாரிசுகள் கேட்டிருந்தீர்கள். நான் உங்களுக்கு நீங்கள் போட்ட பதிலடை பார்த்து, ஏன்னா உங்களிடம் எங்களிடம் தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. நீங்கள் ஒரு புதிய உறவு இல்லை, நீண்ட நாள் உறவு, அனுபவசாலி, நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் வருவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்று சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு, வந்திருக்கீர்கள். வருக வருக வருக வருக.
1: வணக்கம் வணக்கம்.
0: சரி, வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கின்றீர்களா?
1: அனைவரும் நலமா இருக்கிறோம்.
0: சிறப்பு சிறப்பு. அங்க உங்களோட காலநிலை எப்படி இருக்கிறது? தில்லை,
1: எங்களுடைய காலநிலை சிதம்பரம் பகுதியில் வெயில், பங்குனி மாசத்து வெயில் போல, வெயில் நாள் வெயில் போல ரவுண்டு கட்டுகிறது.
0: இல்ல இப்பொழுது இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இரவு நேரத்திலும் வெயிலா?
1: இப்பொழுது வந்து குளிர்ந்த காற்றும் வானத்தில் ஒற்றை சந்திரனும் காட்சி அளிக்கிறார்கள்.
0: வானத்தில்
1: வானத்தில் ஒற்றை நிலவு காட்சி அளிக்கிறது. ஒரே நிலவு என்னை போல தனிமையாக.
0: உலகத்தில் ஒரு நிலவு தான், இரண்டு நிலவு வருவதுண்டா?
1: இல்ல இல்ல, ஒரே ஒரு நிலவு தான்.
0: ஒரு நிலவு தானே இன்று பூரணி நாள், அதனால்தான் பூரண துவா தெரிகின்றது. சார், நீங்கள் நிலமாக இருக்கும் வேளையில் இன்று என்ன பாடலை கேட்கப் போகின்றீர்கள்?
1: நாங்கள் கல்கி என்ற படத்திலிருந்து சிங்கப்பூர் சிலை என் செவத்தை கொண்டு வந்தாங்க.
0: அந்த பாடலை எதற்காக கேட்கின்ற சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று தெரியுமா உங்களுக்கு?
1: தெரிந்து கொள்கிறேன் ஐயா, ஒரு தடுமாற்றம் தான். நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் அதன்படி நான் கேட்டுக்கொள்ள.
0: சார், என்ன பாடல் என்று கூறினீர்கள்?
1: கல்கி என்ற படத்திலிருந்து சிங்கப்பூர் சேலை என் செவத்தை பொண்ணு.
0: சிங்கப்பூர் சேலை, இது முன்பும் தளத்தில் எழுதி இருக்கின்றீர்கள். சிங்கப்பூர் சேலை, கல்கி திரைப்படம். இந்த பாடலை என்ன எதற்காக கேட்கிறீர்கள்?
1: இந்த சிங்கப்பூர் சேலை வந்து மென்மையாக இருக்குமாம், புடவைகளிலே ஒரு தனித்துவம் வாய்ந்ததாம். புடவைகள் கட்டும் போது பெண்கள் பாரம்பரிய அழகை பெறுகிறார்கள்.
0: அது இந்த சிங்கப்பூர் சேலை, இந்த சிங்கப்பூர் சேலையை கட்டினா தான் பாரம்பரிய அழகை தருவார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஆண் தானே, உடைய பெண்களின் உடைய பற்றி கேட்கின்றீர்களே.
1: நான் ரசிப்பு தன்மை கொண்டவன்.
0: ஓ, பெண்களை நன்றாக ரசிப்பீர்களோ?
1: நன்றாக ரசிப்போம்.
0: அதிலும் புடவைகளை, அதிலும் புடவைகளை ரசிக்கிறீர்கள். ஓ, புடவைகள். அப்ப இந்தியாவிலே தயாரிக்கப்படும் புடவைகள் பெண்களுக்கு அழகு இல்லையா?
1: அழகு உண்டுதான், இருந்தாலும் சிங்கப்பூர்னாவே சென்ட்டு பேனா பென்சில் எல்லாமே ஒரு தனித்துவம் தான். அயல்நாடுனா
0: உங்களுக்கு அப்ப வெளிநாடு மேல நாட்டு நாகரிகத்தில் விருப்பம் உடையவர்கள், எங்கள் நாட்டு நாகரிகம் பண்பாடுகளில் விருப்பம் இல்லை.
1: நம்முடைய நாட்டின் மீதும் உண்டு, இதில் ஒரு தனி தீவிர கவனம்.
0: உங்க சிங்கப்பூர் சென்றிருக்கிறீர்களா?
1: இல்லங்க ஐயா, நான் சிதம்பரத்தை விட்டு தாண்டல.
0: தாண்டாத இருக்கிறது உங்களுக்கு அப்படித்தான். இந்த அக்கறைக்கு கரை பச்சை போல். சரி, உங்களுடைய சிங்கப்பூர் சேலை பற்றி நாங்கள் உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். இந்த சேலையை பற்றி பேசுவோம். சேலையிலே சிங்கப்பூர் சேலையை விட வேறு இந்த சேலையை ரசித்திருக்கிறீர்கள்?
1: நான் வந்து மென்மையாக இருக்கும் நண்பர்கள் கொண்டாந்து காட்டிருக்கிறார்கள்.
0: மென்மையாக,
1: மென்மையாக இருக்கும் என்று, மென்மையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்.
0: மென்மையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அது என்னது?
1: டிரான்ஸ்பரண்டாக
0: அப்படி என்றால்
1: மென்மையாக, மென்மையாக டிரான்ஸ்பரண்ட்னு நல்ல ஒரு காற்றோட்டமாக டிரான்ஸ்பரன்சி.
0: அப்ப இந்தியாவில உள்ள பட்டு புடவைகள், நூல் புடவைகள் அப்படி இல்லையா?
1: இருக்கின்றன, இருக்கின்றன. இருந்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று கூட்டிருக்கீங்க தான்.
0: அப்ப இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தெரிந்த நீங்கள் இக்கரையில் இருந்து அக்கறை பச்சைக்கு ஆசைப்படலாமா?
1: ஆசைதான், யாரை விட்டது?
0: யாரையும் விடவில்லை, எல்லாரையும் பிடிக்கவில்லையே ஆசை. உங்களை மட்டும் பிடிச்சிருக்க போல் இருக்கு. சரி, நல்லது. சேலை என்ற விடயத்தை உங்களை வந்து விட்டு, இப்ப சேலை நெய்தலிலே எந்த ஊர் சிறந்த ஊராக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்?
1: காஞ்சிபுரம்.
0: இல்லை, இந்த சேலை என்பதில் இந்தியாவிலே காஞ்சிபுரத்து சேலை நன்றாக இருக்கும். காஞ்சிபுரம் சேலை உடுத்தவர்களை பார்த்து ரசிச்சிருக்கின்றீர்களா?
1: ரசிச்சிருக்கிறேன் ஐயா.
0: சரியா வரல. சிங்கப்பூர் சேலை உடுத்தினாதான் ரசிப்பாக இருக்கும் இல்லையா? நன்றி, உங்கள் இணைப்புக்கு வந்து இணைந்ததற்கு நன்றி.
1: ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஐயா.
0: என்னய்யா?
1: ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு வேண்டுகோள், ரெண்டு குழுவிலையும் என்ன சேர்த்துருங்க ஐயா. பழையபடி
0: அதை பார்ப்போம், அதை பார்ப்போம். என்ன சேர்த்து நீங்கள் சென்று திரும்பி வந்து மீண்டும் மீண்டும் வந்து சென்றீர்கள், பார்ப்போம். கவனம் தொடர்ந்து நிலைக்கு, நேரலைக்கு பாருங்கள். ஏன்னா நேரலே பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, அதுல பங்கு பெற வேண்டும் நீங்கள். பார்ப்போம். நன்றி, நன்றி. மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். அடுத்த உறவை அன்போடு அணைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அவருடைய இணைப்பு சென்றுவிட்டது, வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம், வணக்கம். ஜெகபர் சாதிக் அவர்களே, வணக்கம். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, வணக்கம். ஜெகபர் சாதிக்
2: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகபர் சாதிக். தாங்கள், மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: இப்பொழுதுதானே கூறியிருந்தேன், நாங்கள் அனைவரும் நலமா இருக்கின்றோம். இது மனித சுபாவம், கண்டவுடன் உடனே கண்டவுடன் கேட்பதே தான். எப்படி இத்தனை தடவை நாங்கள் நலமா இருக்கிறோம் தான் அன்பரே. நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், இப்பொழுது உடல்நிலை எப்படி இருக்கிறது? உளநிலை எப்படி இருக்கு?
2: எனக்கு எனக்கு உடல்நிலை பரவாயில்லையா. என் சகோதரி தாயா இன்னும் ஆஸ்பத்திரி விட்டு இன்னும் வெளியாகல.
0: எத்தனை வயது அவருக்கு?
2: அது ஒரு 54 வயது.
0: அவருக்கு சிறுநீரக பிரச்சனை. என்ன
2: சிறுநீரக? ரெண்டுமே செவி இழந்து விட்டது.
0: அப்படி என்ன, எப்படி அவருக்கு மாற்று சிறுநீரகம் பொருந்த வேண்டும்? அதுக்கு திடீரென்று பொருந்த மாட்டார்கள், பொருத்தமாக பெற வேண்டும். உடல்நிலை, உளநிலை, இரத்து பரிசோதனைகள், பல பரிசோதனைகளின் மத்தியிலே அது கிடைக்க வேண்டும். அது கிடை உங்களோட உறவினர்களுக்கு யாருக்குள்ளேயும் அது பொருத்தமானது இருந்தால் கொடுத்து மாற்றி கொள்ளலாம். அநேகமாக பெறுவது கடினம். அடுத்தது திடீரென்று செயலிழந்ததா இல்ல படிப்படியாக செயலிழந்ததா?
2: இல்லை படிப்பை ஏற்கனவே ஒரு சீரன செயலிழந்து 2 வருஷத்துக்கு பிறகு அடுத்த சீரனமும்
0: என்ன காரணம் என்று சொன்னார்கள்? நீரிழிவு காரணமா இல்ல உணவு பழக்க வழக்கமா இல்ல வேறு என்ன தோற்றா?
2: இல்ல நீரிழிவு தான்.
0: நோய் ஒருபோதும் எங்களை தேடி வருவதில்லை, நாங்களை தான் வருந்தி அழைக்கின்றோம் நோயை. இது எங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்கள் வரும் பொழுது எங்களுக்கும் வரலாம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த கவனங்கள் இருக்க வேண்டும். என்ன என்ன பணிபுரிகிறவரா வீட்டு பணிபுரிகிறா என்ன மாதிரி அவருடைய உடல் உழைப்பு?
2: இல்ல இல்ல வீட்டு வேலை தான்.
0: எத்தனை குழந்தைகள் அவருக்கு?
2: 2 ஆண் 1 பெண்ணு. அவருடைய மகளைத்தான் என்னுடைய மகனுக்கும் அவருடைய மகளே என் மகளுக்கும் திருமணம்.
0: அதற்கட்டும் அவருக்கு எத்தனை பிள்ளை? 3 பிள்ளைகளா?
2: அவருக்கு 3 பிள்ளையா? 1 பொண்ணு.
0: இந்த வயதில் இப்படி ஒரு பாரிய வருத்தம் வந்து, இப்படி பாரிய வருத்தங்கள் மேல நாடுகளில் கூட எத்தனையோ பேர் மாற்று சிறுநீரகம் இல்லாமல் இருக்கிறார் என்றும் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு இன்னும் இன்னும் ஒரு பெண் பிள்ளை, அவர் 30-32 வயதுதான் இருக்கும். திடீரென்று அவருக்கு மேற்படிப்பு மாற்று இரத்தம் மாற்றி மாற்றி செய்கிறவையில் அப்படித்தான் உங்களோட மருமகளுக்கு
2: விரும்புகின்றேன்.
0: இவருக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகின்றது, இன்னும் கிடைக்கவில்லை. எத்தனையோ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பணம் கொடுத்து வாங்குவதற்கும் யாரும் கொடுக்க மாட்டார்கள். அது பணம் கொடுத்து வாங்கவும் முடியாது. அது பல அது இந்தியாவிலே திருட்டுத்தனமாக எல்லாம் செய்து அதுகளே பல பிடிபட்டு பிரச்சனைகளில் வந்திருக்குது. ஆனால் அவருடைய கால நேரம் சரியாக அமைய வேண்டும். எப்படியும் ஆனால் அவர்கள் வெயிட்டிங் லிஸ்டே வைத்திருப்பார், அதாவது அந்த பட்டியலே வைத்திருந்து இவன் வயது இவன் நிலைக்கு ஏற்ப ஒரு கிட்னி கிடைத்தால் பொறுத்தவரை அநேகமாக அந்த இறப்பு நடக்கிற நேரங்களே அதிலிருந்து யாரும் தானத்துக்கு எழுதி வைத்திருந்தவர்களை தான் எடுக்கல. சாதாரணமாக காரியம் இல்லை இது. இவர் சாதிச்சவர்கள் அது புதிதாக மாற்றி செஞ்சு நாங்கள் பணம் என்று சொல்லி நினைக்கின்றது. பணத்தை கொடுத்து சரியானது பெறுவதும் கடினம், கவனமாக இருக்க உடனீங்கள். ஆனால் இப்பொழுது வைத்தியத்துறையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள், இரத்தம் மாற்றி சுத்திகரித்து செய்து கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் இப்பொழுது அதை செய்து உயிர் பாதுகாப்போடு இருப்பார். மறு கிட்னி கிடைக்கும் நீங்கள் வைத்திருப்பது பிரைவேட் அதாவது தனியார் வைத்திய சாலையா அல்லது அரசியல் மருத்துவமா?
2: இல்லையா தனியார் வைத்தியசாலை. அரசு அரசு வைத்தியசாலையில் அந்த அளவுக்கு வசதிகள் இல்லையா? தனியார் மருத்துவமனை தான்.
0: ஓ, தனியார் மருத்துவ சாலையில் பிரத்யேகமான உபகரணங்களை வைத்திருப்பார்கள், அதுக்கேற்ற பணங்களையும் தேடிக்கொள்வார். உங்கள் உறவினர்களுக்குள்ளே அப்படி தானம் செய்யக்கூடியவர்கள் யாராவது இல்லையா? முயற்சித்து பார்த்தீர்களா? முயற்சி பண்ணுங்கள். இந்த வலைத்தளங்கள் பல உண்டு ஜெகவர் சாதிக் அவர்களே, யூ வலைத்தளங்கள். அந்த யூ வலைத்தளத்தில் நீங்கள் போடலை இப்படி இந்த குரூப்பில் உள்ள ஒரு கிட்னி தேவைப்படுகிறது, தானம் செய்ய விரும்புவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி பல குரூப்புகள் இருக்கின்ற வாட்ஸ்அப்ல எல்லாம் பல பல குரூப்புகள் இருக்கு. கிட்னி தான குரூப் இந்தியாவிலே பல உண்டு, தேடி சென்று பாருங்கள், அதிலே கிடைக்கக்கூடும். இறைவன் நாங்களும் பிரார்த்திக்கின்றோம், அவருக்கு விரைவில் கிடைக்க வேண்டும். விரைவில் குணம் பெற்றவர்கள் அம்பயது பிறவில் கணம் பெற்று பெற வேண்டும். உங்களுடைய மன வருத்தம் தெரியும். இது நான் இப்பொழுது பேசியதை எல்லாம் தெரிந்து பேசிய வேணாண்டல்ல, இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று நான் அறிந்தவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது போல கூறுகின்றேன். இது எங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு படிப்பறிவாக இருக்கும். நோய் ஒருபோதும் எங்களை தேடி வருவதில்லை, நாங்களாகத்தான் அதை உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் வேண்டுமென்று உருவாக்குவதில்லை, எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே வந்து சேர்ந்து விடும் ஐயாது. என்றால் நாங்கள் வாழ்வது இப்பொழுது விஞ்ஞான உலகத்திலே, எங்கள் அன்று இருந்தது போல எல்லாம் இயற்கை வழியிலே இல்லை, எல்லாம் செயற்கையிலே இருக்கின்றோம். ஆனால் அன்று இப்படி ஒரு நோய் வந்தென்றால் அதுக்கு மருந்தே இல்லை, இன்று அதை மாற்றி அதை தாமதித்து வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார்கள். இங்கே வேலைநாடுகள் எனக்கு தெரிந்தவர்கள் இருவர், இந்த என்னுடைய நாங்கள் இருக்கிற கோன்வால் இந்த பகுதியிலே முன்பு வானொலிக்கு வருகின்ற உறவுகள் அவர்கள், அதில் இருவர் மாற்று சிகிச்சை செய்து ஒருவர் உருமாறி வந்து விட்டார். மூவர் இருந்தார்கள், அதில் ஒருவர் வயசு வந்து போய்விட்டார், இன்னும் ஒரு இளம் வயது உடையவர்கள் இருவர், அதில் ஒருவர் வந்து உருவமே மாறவில்லை. ஏன்னா ஏகப்பட்ட வில்லைகள் மாத்திரைகள் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டு மாற்றமடைந்தவர். இன்னும் ஒருவர் நடைப்படம் போல் வீட்டுக்குள்ளே, குறைந்த வயது வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட இந்த சிறுநீரகம் மிக மிக கடுமையான, மிக மிக கவனமான, அது விரைவில் பழுதடைந்து உணவினாலே தான். காலநிலை ஒரு பக்கம், உணவினால். என்னுடைய மகளுக்கும் சிறுநீரகம் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கே இன்னும் எல்லாம் கூறினார்கள். நாங்கள் உடனே நாங்கள் இந்தியாவுக்கும் ஒரு தடவை வந்து கேரளாவிலே வந்திருந்து ரதீஷ் அவர்கள உதவியோடு அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டு வந்தோம், உங்களுக்கு தெரியும். அதன் பின்பு நான் தனியே இருந்து கொண்டே மகளை அனுப்பி வச்சது இலங்கை. இருவரும் போய் வர முடியாது, சென்று ஓரளவு குணம் பெற்று வந்திருந்தது. இப்பொழுது அவர் வலு கவனமாக இருக்கின்றார், கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு தடவையில் இரு தடவைகள் இதய சிகிச்சை நடந்தது. இன்று இரவு, இன்று எனக்கு இரண்டாவது சிகிச்சை நடைபெற்று 4 வருடங்கள் ஆகின்றது. வீரம் பேச முடியாது. நாங்கள் அவர்கள் வைத்தியர்கள் எனக்கு சத்திரை செய்துவிட்டு கூறியது, இறைவன் உனக்கு இரண்டாவது தடவை வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார், அது உன் கையில் இருக்கின்றது என்றா கூறிவிட்டார். அது இன்னும் எனக்கு அந்த வார்த்தை ஒலித்துக் கொண்டு, அவர் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் தான். அவர் அந்த மிக அவர் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே படித்தவர் பெரிய நிபுணர். அவர் இப்பொழுது பதவி ஓய்வு பெற்று விட்டார். அப்படி நோய்த்த வரைவது வழக்கம், அது வந்தால் நாங்கள் வெகு கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பெரிய வைத்தியர்கள் எல்லோரும் வைத்தியத்தை தங்களுக்கு தெரிந்த வகையை செய்துவிட்டு, ஐ டிட் மை ஜாப், இனிமேல் இறைவன் தான், கோட் இஸ் கிரேட் என்று போவார்கள். கடவுள் செயல், இறைவனை பிரார்த்திங்கள். ஹனிபாய்யா பாடியது போல், இறைவனிடம் கையேந்துங்கள்,
2: கையேந்துங்கள்.
0: நன்றி, நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே. உங்களிடம் கிடைத்த விண்ணப்பத்தை சரியாக சிவாரி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்கள். நன்றி, நன்றி. சார், இன்று நாங்கள் சொல்லோடு பாடலில் நோய் வருவது போவது என்று பல விடயங்களை பேசியிருக்கணும். சார், இப்பொழுது என்ன பாடலை உங்களுக்காக தரலாம் என்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே?
2: எனக்கு வந்து ஒரு என்னுடைய தங்கைக்காக தர்ம யுத்தம் அப்படிங்கிற படத்துல இருந்து, தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தங்கை அப்படிங்கிற பாடல்.
0: ஓ, தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள். இவ உங்களோட உடன் பிறந்த சகோதரியா?
2: இல்ல, ஒன்றை விட்ட
0: சகோதரமா? மஞ்சள் நிலவு.
2: ஆமாயா,
0: வாழ்த்துக்கள். யாராக இருந்தாலும் ஆன்மா, ஆன்மா எங்களுக்கு வந்த உறவு பந்தம். அடுத்தவருக்கு வந்தாலும் இதே மாதிரி நாங்கள் நிகழ்வது போல, பந்தத்துக்கு வரும்போது மேலும் எங்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் எங்களால் வருத்தப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. சிந்திக்க வேண்டும், சிந்தனையை சரியாக விட்டு சிந்தனைக்கு மாறுபாடு இல்லாமல் செயல்பட வேண்டும் இறைவனுடைய அருளோடு. விரைவில் உங்கள் அவவுக்கு கிடைக்க வேண்டும். இப்போதான் உங்களுடைய சகோதரி, மூத்த சகோதரியினுடைய ஒரு இழப்பினால் நிமிந்து வந்தீர்கள். வந்தவுடனே இப்படியும் வந்துவிட்டது. ஆனால் இது முன்னே முன்பே தெரியும் தானே. இப்படி ரெண்டும் ரெண்டாவது முதலாவது இழந்த நேரத்திலேயே யோசிக்க வேண்டும். ஆனால் அது வர வேண்டும் என்று இருந்ததையே பிதி என்று ஒன்றை கொண்டு வந்து சாட்டி விடுவோம் நாங்கள், இல்லையா? எல்லாம் பிதி. ஆறுதல் கூறுவது சுலபம், ஆனால் அதில் அகப்பட்டிருந்து அனுபவிப்பவர்களுக்கு தான் முழுமையாக தெரியும். மனத்தை தேற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் இறைவனர்களோடு நன்றாக முயற்சி செய்து அவருக்கு ஒரு மாற்று சிறுநீரகம் கிடைக்க வழி செய்யுங்கள். நாங்களும்
2: பிரார்த்தி பண்ணுவோம்.
0: நன்றி,
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி, நன்றி,
0: நன்றி. ஜெகபர் சாதிக் அவர்களே, மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே அடுத்து வருகின்றார் எங்களுடைய மகாலிங்கம் என்று எண்ணுகிறேன், மகிழ்ச்சிக்குரியவர். அழைத்துக் கொண்டிருக்கின்றார், வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம், வணக்கம, வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கு நீங்கள்?
1: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகாலிங்கம். இப்பொழுது அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மிகவும் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருந்தது. மாலையும் அப்படிதான் இருக்கும்.
0: ஒன்றும் இது இல்லை. எங்களுக்கு நேற்றைய தினம், நேற்றைய தினம் எங்களுக்கு பெரிய ஒரு பெரிய வெக்கையாக இருந்ததா. நான் இன்று வெப்பம் இல்லை, அந்த அடிந்து மழை வரும் கோலம், மழை வரும் என்று எழுதி கொண்டிருக்கார். இன்னும் கீழே இறங்கவில்லை மழை. ஆனால் இன்று முழு நாளும் நாங்கள் மழையை எதிர்பார்க்கின்றோம். வந்தால் நலமாக இருக்கும். ஆனால் வெப்பம் குறைந்திருக்கின்றதை உணர்கின்றோம். 25 பாகையிலே இருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு இப்பொழுது இரவு நேரம் அப்படி இருக்கின்றது?
3: இரவு நேரம் லைட்டா அந்த காற்று வீசுறதுனால கொஞ்சம் வெப்பம் குறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல பூரணை அல்லவா, அப்ப நல்ல வெளிச்சமாக இருக்கும்.
3: ஆமா
0: ஆமா, தண்ணிலவல்லவா, தண்ணிலவ வந்திருக்கும், கொஞ்சம் குளிர்மை போன்ற இருக்கும் இல்லையா?
3: நேற்றுதான் எங்களுக்கு பௌர்ணமி.
0: இப்ப உங்களுக்கு பகல் தானே, இப்ப உங்களுக்கு இரவு இல்லவா?
3: இரவு தான் ஏன், நேற்று இரவு எங்களுக்கு இப்ப முழு நிலவு.
0: அப்படியா?
3: இன்று பிரதமை.
0: இன்று பிரதமை, அங்கே பிரதமை, எங்களுக்கு இன்று பௌர்ணமி. இங்கே வந்து இதை சொல்லுவா ஸ்ட்ராபெரி. ஆமா, நேற்று எங்களுக்கு நேற்று இரவு சரி, நீங்கள் கூறுவது அதை சொல்வது ஸ்ட்ராபெரி மூன் என்று கூறுவார். இந்த ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி சின்னனாக
3: முழு நிலவு.
0: முழு நிலவு வந்து இந்த ஆணி மாதிரி வார நிலவு சைஸ் வந்து சின்னனா இருக்கும், அளவு சின்னது போல் தெரியும் உங்களுக்கு இல்லையா?
3: ஆமாயா.
0: சரி, பிரதமையிலே எங்கே சென்றீர்கள் என்று?
3: பிரதமையில ஒன்றும் இங்கே போகலையா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுவும் எங்கேயும் போகல.
0: செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று ஒரு மொழி உண்டு. செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று கூறுவார். அதை நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள்?
3: அது உண்மைதான்யா, செவ்வாயே சிறப்பு தான்யா, முருகனுக்கு உகந்த நாள். அதனாலே அது வந்து சிறப்பு, சிறக்க செய்யும். செவ்வாய் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க செவ்வாயோ வெறுவாயோம்பாங்க, அப்படி இல்லை.
0: வெறுவாய் என்றால் என்ன கூறுங்க, வெறுவாய் என்று நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, வெறுவாய் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: வெறுவாயின்னா அந்த என்ன சொல்றதுன்னு, அதாவது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக வேண்டி
0: கூறுவதற்கு. எங்கள் உபயோகத்தில் நாங்கள் பாவிக்கும் போது பல தமிழ் பதங்களை பாவிக்கின்றோம். இவ்வளவு கருத்துக்கள் அடங்கி இருக்கிறதை சாதாரணமாக கூறிவிடுவோம். செவ்வாயில் வருவாய், வருவாய் என்றால் நான் உங்களை இந்த செவ்வாய்க்கிழமை உங்களை நான் கூடாத வார்த்தைகளால் பேசினாலும் அது செல்லுபடியாகாது. அதே ஒன்று வஞ்சனை கூறினாலும் அது பலிக்காது, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? செவ்வாய் வருவாய் ஒன்றுமே இல்லை, முடிவில்லையாப்பா. செவ்வாய்க்கிழமை நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள் ஒரு சிலர்கள் இல்லையா? அந்த வருவாய் என்பதற்கு பல கருத்தை கூறிக்கொண்டு போவார்கள். எங்கள் தமிழிலே அநேகமான வார்த்தைகள் சாதாரணமாக கூறுங்க.
3: முற்று பெறாதுன்னு சொல்லுவாங்க, முற்று பெறாத இது நாள்னு சொல்லலாம்.
0: முடிவில்லை, முடிவு வராது. சரி, ஒன்று ரெண்டு பேர்
3: முடிவு வராது
0: வேறு,
3: அது தொடக்கமே சரி வராது.
0: ஆமா ஆமா, அந்த விதை தானியங்கள் விதைக்கும் போது செவ்வாயிலே செய்யும்போது அது முளைக்கா போய்விடும் அப்படி என்று பாருங்கள் இல்லையா? அடுத்து செவ்வாய் என்ற ஒரு தோஷம் திதி, அந்த செவ்வாயில் பெண் குழந்தைகளினுடைய சாதகத்திலே, ஆண்களுடைய சாதகத்திலே இருந்தால்
3: செவ்வாய் தோஷம்,
0: செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் சிலர் கூறியிருக்கார் செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். என்னால் அது வருவாய், செவ்வாயிலே தருகின்ற சாபங்கள் கோபங்கள் எல்லாம் அதை அற்று போய்விடும் என்று கூறுவார்கள். ஆனாலும் நல்ல பயணங்கள் செய்ய மாட்டார்கள் இல்லையா? அப்ப இந்த முகூர்த்தத்தை பார்த்துக் கொள்வோம், நாள் பார்த்துக்
3: கொள்வோம். அதே மாதிரி சனி பெருக்கும் பாங்க,
0: சனி பெருக்கும்,
3: சனி பெருக்கு, சனி பெருக்கும்,
0: சனியை நல்லா சொல்லுவார்கள் என்ன?
3: ஆமா,
0: ஆனா அதே இது சனீஸ்வரன் பயப்படுவார்கள். நல்லதும்
3: சனி பகவானே வந்து ஒரு உக்கிர தெய்வம் இல்லையா, ஒரு சாதகமான தெய்வம்,
0: எனக்கு விருப்பமான தெய்வம்,
3: நிலை இருந்தா சாதகம். ஆமா,
0: எனக்கு விருப்பமான, அவர் வந்து நன்மையை கொடுப்பவர்.
3: ஆமா,
0: நன்மையை கொடுப்பவர், நல்லது,
3: நன்மை.
0: சரி, இன்று என்ன பாடலை கேட்போம் என்று தயார் நிலையில் வந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் பலபடி எங்களை பற்றி பேசுவோம், சொற்கள் எத்தனையோ சொற்களை கண்டு பேசி மகிழ்ந்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு பிடித்ததாக ஒரு பாடலை கேளுங்க, இவ்வளவு நேரம் பேசிய விடயத்தில்.
3: எனக்கு ரொம்ப மிக மிக பிடித்த பாடல் அந்த நடன அசைவுகளும் அந்த இசை நிகழ்ச்சியும் மனதை கவரக்கூடியதா இருக்கும், காட்சிகளும் அந்த மாதிரி இருக்கும்யா. அது வந்து நம்பர் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஒன்னுன்ட்டு ஒரு படத்துல, அந்த படத்துல சத்யராஜ், அதாவது சிபிராஜ் அறிமுகமான படம். விழாமலே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, விழாமலே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, அந்த பாடல்.
0: அப்ப உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் காதல் வலையில் விழுந்துதான் இருக்கின்றார்கள் ஐயா?
3: உண்மைதான், காதல் இல்லாம மனிதர்கள் இல்லையா? காதல்ங்கிறது அன்பு தானையா?
0: ஆமா.
3: அந்த அன்பு இல்லாம மனிதன் இருந்தாலே அது மனிதனாக இருக்க முடியாது.
0: எந்த உயிரினம் இருக்க முடியாது ஐயா, காதல் இல்லாம பெருகவே முடியாது உயிரினம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உயிரினம் பெருக வேண்டும் என்றால் காதல் வேண்டும்?
3: வேண்டும்
0: இல்லையா? காதல் பெருக்கில்ல. அந்த காதல் என்பது அன்பின் அடையாளம், அன்புக்குள்ளே ஊறி இருக்கின்றது. அப்ப அதுலயும் ஒரு பார்க்கும் போது அழகாக சிறப்பாக நளினமாக ஒரு பெண்ணை கண்டுவிட்டால் விழாமலே இருக்க முடியுமா? ஆனால் ஏற்கனவே விழுந்தவர் மட்டும் விழலாமோ?
3: அவங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப மிக பிடிச்சது.
0: அப்பத்துல
3: கூட அந்த பாடலை கேட்டேன்.
0: மாறி மாறி விழுந்து கொண்டிருக்கின்றீர்கள். விழாமல் இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன். சர்வதேச நேரத்தில் யாரோ கேட்டது ஞாபகம் இருக்கின்றது. சிறப்பான பாடல் அந்த பாடல். ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கீர்கள். இவ்வளவு நேரம் பேசியதெல்லாம்
3: உண்மையிலேயே அது இந்த பாடல் வெறுப்பன்னா அம்மாவுடைய நினைவுனாலதான் அதுவும் கேட்டேன்.
0: ஓ, அதனாலேயே கேட்டீர்கள். எல்லோருடமும் அன்பு செலுத்த வேண்டும்.
3: ஆமா,
0: எல்லோரிடமும் அன்பு செலுத்துகின்றோம். ஆனா ஓரிடத்தில் அந்த அன்பு காதலாக மாறி விழுந்து விடுகிறோம் காலம் முழுவதும் இல்லையா? சரி,
3: காதலும் அன்பு தானையா? ஆழமா அன்பு அது அதிகம். அது வந்து வயது வித்தியாசம் இருக்கிறனால அதாவது ஈக்குவல், அதாவது இணை வயது இருந்தா அவங்களுக்கு அந்த காதலா போடும். முதியவர்கள் சின்னவர்கள் இருந்தா மரியாதை கூடிய அன்பா இருக்கும், அத காதலா இருக்கும். மரியாதை
0: இளையவர் என்றால் காதல். அதனால்தான் அந்த பாடலே கண்ணதாசன் பூசு, இளையவர் என்றால் காதல் வரும், முதியவர் என்றால் பாசம் வரும்.
3: பாசம்,
0: அன்பு, பாசம், காதலம். வாழ்த்துக்கள். சிறப்பாக நாங்கள் கலந்துரையாடினோம். நல்ல பதங்களை கண்டு கொண்டு வந்தோம். நட்சத்திரம், திதி, காலம், நேரம், சனியன், செவ்வாய் வந்து கடைசியாக விழுந்து விட்டோம் காதலிலே. வாழ்த்துக்கள். காதலிலே விழுந்தவர்கள்,
3: உங்க மேல உள்ள காதல் தானே மறுபடியும் எங்களுக்கு இரவானாலும் எவ்வளவு நாளையா இருந்தாலும் பேசிட்டு போகணும்ங்கிற ஒரு எண்ணம் வருது.
0: உங்களோட இருக்கிற காதல் தானேயே நான் எவ்வளவு தவிர்க்க முடியாத நேரத்தில் ஓடிச்சேன்னா உடனே ஒரு தகவலையாவது கொடுத்து விட வேண்டும் என்று நான் உங்களை தவிக்க விடாமல் தந்து கொண்டிருப்பது அன்பு. அன்பு,
3: ஆமா.
0: அதனால தான் ஒரு மொழி உண்டு மகாலிங்கம், அன்புக்கும் உண்டு அடைக்கும் தாள். இந்த அன்பு என்றதுக்கு பூட்டு போட முடியுமா? முடியாது இல்லையா? தாள் என்பது கதவுக்கும் ஒரு பெயர் வரும், பூட்டுக்கும் வரும், அது வரும். சரி, சிறப்பு பதில் கண்டோம். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல்.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கும் பொழுது வருகின்றார் அடுத்த உறவு. அன்புடனே இணைவதற்காக அன்பு இணைக்க வேண்டும், இணைக்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
4: வணக்கம்,
0: வணக்கம். அன்பு யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பத்திலிருந்து வருகின்றேன். உங்களுடைய நலமாக இருக்கின்றீர்களா முதல்ல?
4: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம்,
0: மகிழ்வாக இருக்கின்றோம். நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். 25 வகையிலே இருக்கின்றோம். இதுக்கு மிஞ்சி செல்லாது குறைந்து கொண்டுதான் வரும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: இன்னைக்கு கடுமையான வெயிலும் மேகமூட்டம் கலந்த சூழல இன்னைக்கு முழுவதுமாக இருந்தது.
0: ஓ,
4: வெயில் அது கழிவு நல்ல வெயில் இருக்கும், அப்புறம் மேகமூட்டமா இருக்கும், அப்படி மாறி மாறி இருந்தது இன்னைக்கு.
0: ஓஹோ, ஆனால் இப்பொழுது நிலவு அப்படி இருக்கின்றது, அங்க வெளியே தூங்குகிறீர்களா நீங்கள் தான்? நிலவு வந்தா வெளியே வந்து ஞாபகம் இருக்கின்றது. நிலவு வந்தா வெளியே இருந்து அதை அனுபவிப்பீர்கள், அழகாக ரசிப்பீர்கள். ரசனைக்குரிய நிலவாக இருக்கின்றதா?
4: என்ன
0: பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
4: அவரு தம்பி தில்லை சீனிவாசன் ஒரு பாடல் கேட்டார் இல்லைங்க,
0: அவங்களுக்கு அவரை தெரியுமா?
4: தெரியும், இந்த வானொலியில் என்னை கொண்டு வந்து விட்டது அவர் தான்.
0: அப்படியா, சரி, நீண்ட காலமா அவரை காணவில்லை சார். அவர் தளங்கள்ல இணைத்து விடுங்கள் இணைத்து விடுங்கன்னா நேரலைக்கு வரமாட்டார், அதுதான் காரியம். நேரலைக்கு வந்து பல விடயங்களை பேசி மறந்து போனால் பரீட்சை ஆவார் எல்லோருடைய நல்லது. அவர் அவர் கூறிய கூறுங்கள் கூறுங்கள் அவர் கூறிய கூறுங்கள்.
4: இந்த சிங்கப்பூர் சேலை, சிங்கப்பூர் சேலைன்னு சொன்னோடனே எனக்கு பல பல ஞாபகம் எல்லாம் வந்துருது. எப்படின்னு கேட்டேன், அங்க அவங்க சிதம்பரத்துக்கு பக்கத்துல தான் அந்த பரங்கிப்பேட்டைங்கிற ஒரு ஒரு ஊர் இருக்கு,
0: ஒரு ஊர் இருக்குன்றது.
4: ஆமா, ஆங்கிலேயர்கள் போர்ட்னோவோன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லதான் வந்து இந்த சிங்கப்பூர்ல இருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும். அங்க சிங்கப்பூர்ல இருந்து இறக்குமதி செய்ய விற்பனை செய்வாங்க அங்க. அதனாலதான் அவரு சிங்கப்பூர் சேலன்னு பாடல்
0: கேட்டது.
4: எல்லாமே கிடைக்காங்க
0: இல்லையா? அவர் கேட்டது என்னவென்றால், அந்த சேலை வந்து அதுக்காக கூறு, அந்த சேலை என்ன அழகாக இருக்கும், எடுப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு தான் கூறியிருந்தார்.
4: அந்த பார்த்த சிங்கப்பூர் நாள அந்த ஊர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து அந்த சிங்கப்பூர் துணின்னு வாங்கி வந்து நான் சட்டெல்லாம் போட்டிருக்கேன் அந்த ஊர்ல இருந்து.
0: அந்த இங்கே உங்களோட ஊர்லயே தான் வாங்கினேன், சிங்கப்பூர்ல சென்று வாங்கவில்லை. அப்படித்தானே, சிங்கப்பூர்லயே
4: சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் பொருட்கள் அந்த ஊரை பரங்கி அந்த சிதம்பரத்து பக்கத்துல அருகே உள்ள அந்த பரங்கிப்பேட்டைங்கிற ஊர்ல கிடைக்கும்.
0: அப்ப இங்கே சென்னையிலே பாரிமுனி என்று ஒன்று இருக்கு, அங்கும் இருக்கு இல்லவா வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம்
4: சிங்கப்பூர்
0: நாகரிக நடைமுறை பாவனைகள் அங்கே நடமாடுகின்றது. அதை பார்த்துவிட்டு நீங்களும் அதே போல அணிய வேண்டும் என்று நினைத்து வாங்குறேன். அப்ப சிங்கப்பூர் பொருட்கள் இந்தியாவிலே இந்தியா நாணயத்துக்கு பெரு நாணயம் கொடுத்து வாங்க வேண்டுமே.
4: அது இப்போதைக்கு இல்லை, அப்போதைக்கு 80 காலகட்டங்கள் தான் கொஞ்சம் பிரபலமாக இருந்தது, இப்போது யாரும் விரும்பவில்லை சிங்கப்பூர் பொருட்கள்.
0: அப்படி என்ன, ஒரு தடவை நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வருவார் சர்வதேச நிலையத்தில் மகாலிங்கம் மங்கள நாயகி அவர்களோடு பேசும்போது, ஏனென்றால் நானும் 4 வருடங்கள் சிங்கப்பூரில் வாழ்ந்து வந்தவன் பணிபுரிந்து, அதனால் தான் நான் அடிக்கடி கூறுவேன் சிங்கார பூமியாம் சிங்கப்பூர் என்று சொல்லு. சரியா, அது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பாரடைஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி, உலகத்தின் சொர்க்க பூதி என்று கூறுவார்கள் அந்த சிங்கப்பூரை. சிறப்பு அதனால் இப்பொழுது சிங்கப்பூரை பற்றி பேசிய பொழுது அந்த பதம் வந்து உங்களையும் இணைத்து விட்டு இப்போ சிங்கப்பூரை பற்றி பேசுகிறார். சரி, அப்படி என்றால் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
4: அந்த அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்த சிங்கப்பூர் சிங்க நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு பூமடிச்சு நின்றாலாம் அந்த படம்.
0: நம்ம ஊர் சிங்கார் ரஜினியோட திரைப்படமா இருக்க வேண்டும். நம்ம ஊர் சிங்காரி, ஓ நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூருக்கு வந்த இன்னொரு பாடல் இருக்குல்ல, சிங்கப்பூர் மச்சான் சிரிக்க சிரிக்க வச்சான் என்ற ஒரு பாடல் இருக்கு. சிங்கப்பூர் மச்சான் சிரிக்க சிரிக்க வச்சான். சிங்கப்பூர் என்றால் சிறப்பு, சிங்கார பூமி என்று நான் புரிதல் பட்டேன். எங்கள் சிங்கப்பூர்லே ஒரு பெருமைக்குரிய விடயம், அங்கு உள்ள தேசிய கீதத்திலே மும்மொழிகளும் இருக்கின்றது, தமிழ் சீனம் மலையாளம் மூன்றும் இருக்கின்றது. நான் வாழ்ந்த காலத்தில் அனுபவித்தேன். அங்குள்ள மக்கள் எல்லா பாஷையும் பேசுவார்கள் மாறி மாறி. அங்கு சாதி மத இன பேதங்கள் இல்லை, அற்புதமான ஒரு நாடு. அங்கு எதுவும் இல்லை ஆனால் எல்லாம் உண்டு. சுருக்கமாக அங்கு எதுவும் இல்லை, மூலப்பொருட்கள் எதுவும் இல்லை ஆனால் அங்கு இல்லாதது இந்த உலகத்தில் இல்லை. எப்படி இருக்கும்? ஈவன் நாங்கள் பருகிற தண்ணீர் கூட அங்கு இயற்கையாக இல்லை, ஆனால் எல்லாம் இருக்காங்க. சரியா, அழகுற அழகான, அதனால்தான் நான் சிங்கார பூமி என்று கூறிக்கொள்வேன். மகாலிங்கம் வந்தவுடன் சிங்கார பூமி என்று கூறுவேன். சர்வதேச நேயர்களை வருவார் மகாலிங்கம் என்றவர், சர்வதேச நேயர் விருப்பத்திலே பாடல் கேட்பார், தினமும் கேட்பார். சரி, அப்ப உங்களுக்கு நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தார் என்று அந்த பாடல் வேணும் உங்களுக்கு, அதை தருங்க. இப்ப சிங்கப்பூரை பற்றி சிலை ஈசன் கூறிய வேளையில அந்த சிங்கப்பூர் என்ற பதமும் அங்குள்ள அவர் சேலையை மட்டும்தான் கூறினா, நீங்கள் சகல பொருட்களை பற்றியும் கூறி பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி சரவணன். வேறு என்ன பேச போறீர்கள், பேசுங்கள், ஏதாவது உண்டா?
4: நாங்கள்
0: நேற்று கொடுமையோ கொடுமையா உச்சத்தின் வெப்பத்தின் உச்சத்தை கண்டோம்.
4: எனக்கு இப்ப நான் பேசுவதற்கு முன்பு ஒருவர் பேசுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு வழி விடுவோம் நம்ம கொஞ்சம் பேசிக்கிட்டு.
0: நன்றி பெருந்தன்மை, நன்றி சரவணா, அனைவரும் நலமாக இருங்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அனுபவியுங்கள், நிலவை அனுபவித்துக் கொண்டிருங்கள், வாழ்த்துக்கள்.
4: சரி,
0: இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அன்பு உறவினர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை பரிமாறி சொற்களோடு நாங்கள் இணைந்து கொண்டு எத்தனையோ ஒரு விடயத்தோடு வந்து பல விடயத்தை பேசி எத்தனை சொற்களை கண்டுகொண்டு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 17,000 வார்த்தைகளை உதிர்க்கின்றார்கள். எண்ணி பார்ப்போம், ஒரு நாளைக்கு எண்ணி பார்த்தால் அதை எங்களால் முடியாத காரியம். சரி, இப்பொழுது சரவணன் அவர்கள் வழிபட்டு சென்றார். ஆளுக்காக இவருக்காக வந்து விட்டார் இவர் அவர். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
5: இருக்கீங்களா?
0: வணக்கம் அன்பு கிருஷ்ணா, நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
5: நலமாக, மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நீங்கள் இருவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தீர்கள், நீங்க அதனால தான் யார் இவர் என்று கேட்டேன்னா தேவாக உணைகிறதுக்கு முற்படுகின்றார். சரி, நலமாக இருக்கும் இந்த வழியிலே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? அங்கே
5: வெயில் தான் ஐயா,
0: இன்னும் நின்றபாடு இல்லையே, இன்னும் வெப்பம் இன்னும் அதிகம், இன்னும் ஒரு மாதத்துக்கிடம் இல்லை, ஆவணி மாதம் ஆடி வர வேண்டுமே, ஆடி காத்து அம்மியை தூக்கி கொண்டு போற காத்துக்கு எல்லாம் காற்று கிடம் இருக்குல்ல பசு, அந்த காற்று வர, அதாவது எங்கள் நாட்டிலே தெற்கு நோக்கி தெற்கில் இருந்தால் பெருமையான பெரும் காற்றாக வீசும், அதை சோழக காற்று என்று கூறுவார்கள். நீங்கள் அப்படி கூறுவீர்கள் அந்த காற்றை? அனல் காற்று என்று கூறும். இந்த ஆணியிலே தானே அக்னி நாள் இருந்தது, கடந்து வந்து விட்டோம் இல்லையா? சிறப்பு
5: சிறப்பு, இருந்தாலும் காற்றும் இன்னமும் இருக்கு கொஞ்சம்.
0: ஆமா ஆமா ஆமா, நேற்று தினம் எங்களுக்கு இந்த வெப்பத்தை
5: 104 டிகிரி சென்னையில்
0: 104 கண்டுபிடிக்கிறா கட்டிக்காரர்கள். சென்னை உங்களுக்கு எப்படி இருக்குது?
5: இங்க அந்த அளவு கிடையாது, கொஞ்சம் கம்மி தான்,
0: கொஞ்சம் குறைவு தான். இந்த கம்மி என்ற பதம் இங்க இப்பொழுது வந்த பதம் ஐயா? எங்கள் பேச்சு வழக்கிலே இருக்கின்றது கம்மி என்ற ஒரு வார்த்தை, ஜாஸ்தி என்ற ஒரு வார்த்தை,
5: குறைவுங்கிறதுக்கு கம்மி என்று சொல்லுவோம்.
0: ஆமா, அது எது எது எங்க தமிழிலே இருக்கின்றதா அல்லது பிற மொழியா?
5: எனக்கு
0: தெரியாது, பேச்சு வழக்கிலே வந்து எங்களோட புகுந்து விட்டது. சாதாரண சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்கும் படித்தவர்கள் படியாதவர்கள் வாயிலும் இருந்து உதிர்கின்றது. குறைந்து குறைவு என்பதை கம்மி என்று கூறுகிறார்கள், உயர்வு என்பதை ஜாஸ்தி என்று கூறுகிறார்கள், சரியா? ஆனா அது ஜாஸ்தி என்ற பதத்தோடு நாங்கள் பார்க்கும்போது எங்களோட சமைச்சலாக இருக்காது. ஆனால் இன்று எங்களுக்கு சொல்லோடு பாடல்களே வந்து விளங்கும் போது நாங்கள் அதையும் ஒரு தடவை அலசி பார்க்க வேண்டும். சரி, குறைவான இந்த நேற்று விட இன்று கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது, சென்னையை விட கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள். இருப்பினும் குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்கிறது.
5: இரண்டு முறை, ஒரு நாளைக்கு இரண்டு முறை.
0: சரி, போற போட்டு இன்னொரு தடவை நீங்கள் மூன்று முறையா என்ன வந்தது? உங்கள் மை வாட்டர், மை பாடி, மை பாத்த நெடுங்கள், என்னுடைய தண்ணி, என்னுடைய உடம்பு, நான் குளிக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. அது இயற்கையாக எங்களுடைய உடலிலே இருக்கின்ற துர் நீர் எல்லாம் வெளியேறுவது, சரியா? அது சாதாரண நாளையிலே வெளியேறுவதை விட இது இயற்கையால் கொடுக்கப்படுகின்ற ஒரு துறவி, ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி என்று தான் வேண்டும், உடலுக்கு பயிற்சி இருந்தால். அதனால் தான் நாங்கள் வருடத்தில் ஒரு நாளாவது உப்பு நீரிலே முழுகி எழும்ப வேண்டும் என்று கூறி கடல் நீராடுகிறோம். இது சமயத்தோடு உள்ளடக்கப்பட்டு வருகின்றது.
5: ஆண்டுக்கு ஒரு முறை போயிட்டு வருவோம்.
0: ஆண்டுக்கு ஒரு தடவை சென்று வருவது சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் கூறுங்கள். பூம்புகாரில் சென்று நீராடுது, நாங்கள் பக்கத்தில் உள்ள கால்வாயில கூட நீந்த முடியாது இங்க, அதற்கு அமைக்கப்பட்ட இடத்திலே தான் போகலாம். என்னவென்றால், இந்த உலகத்திலே எங்கள் பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே பூமி கால் பங்கு, நீர் கடல் முக்கால் பங்கு. அது நீர் மட்டும் வரவில்லை, நீரிலிருந்து எழுந்து வரும் ஆவிகள், அதிலிருந்து படர்ந்து வரும் வாயுக்கள் பல, அந்த வாயுக்கள் உயிரினங்களை பாதுகாப்பதற்காகத்தான் அது எங்களை சுற்றி ஓடிக்கொண்டு எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. கடல் இல்லையேல் பூமி இல்லை. பூமியெல்லாம் இருந்து ஏதோ ஒரு போர் மாதிரி வந்துவிடும். அந்த வெப்பம் தான் ஏனென்றால் அது இரவு நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் ஒன்றுண்டு, என்னவென்றால் கடல் வந்து குளிரடைந்து விடும். குளிரடைந்த உடனே குளிர இடத்தை நோக்கி காற்று செல்லும். அப்ப பூமியிலே வெப்பம் இருக்கின்றது, அங்கே செல்வதற்காக செல்வதால் தான் அந்த காற்று வெப்பமாயிருக்கும். அதே வேளை கடல் பக்கம் இருந்து வீசிக்கொண்டு வருகின்ற காற்று எங்களுக்கு குளிர்மையாக இருக்கும். புரிகிறதா? சிறப்பு. அப்ப இங்க என்ன பாடலை, இதோட ஒட்டி என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் பாடலை.
6: உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும்.
5: இந்த பாடல்
0: இதுதான கூடாது என்றது பாத்தீங்களா? இப்பதான் அவர் வந்து காதல் உறவு பந்தம் என்று ஆசையா சொல்லி போட்டு போக, நீங்கள் வந்து உறவு என்றொரு சொல்லியிருந்தால் புரிவு பிரிவு என்றொரு சொல்லிருக்க வந்து வந்து விட்டுக்கிறேன். ஏன் ஐயா, உறவு உறவாக இருக்கக்கூடாதா?
5: இனிமையா இருக்கும் ஐயா பாடல். அது
0: இல்ல, உறவு உறவோடு இருக்க கூடாதா? பிரிவும் இருக்க வேண்டுமா? ஆமாம், நல்ல பாடல். உறவு என்று சொல்லியிருந்தால் பிரிவு என்று, ஏனென்றால் இன்பம் என்று ஒன்று இருந்தால் துன்பம் என்று ஒன்று இருக்கின்றது. சுகதேகியாக இருப்பவர்கள் நோயாளியாக வருவது உண்டு. இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று உண்டு. கருப்பு என்று ஒன்று இருந்தால் அதுக்கு எதிர்மறையாக வெள்ளை என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ ஒரு உதாரணம் எல்லாவற்றையும் அந்த பாடல் கூறாமல், துன்பம் என்பதற்கு அதிலும் பிரிவு துயர் வரும் பொழுது உறவு என்று சொல்லியிருந்தால் பிரிவு, ஏன்னா உறவு என்று இருந்தபடியால் தானே பிரிவு என்று வருகின்றது இல்லையா? பார்த்தீர்களா பதங்கள் எப்படியான கருத்துக்களை கொண்டு வருகின்றது? சிறப்பான பாடல், நல்ல பாடலை தந்தீர்கள். இது என்ன திரைப்படுத்தீங்கய்யா?
5: இதயத்தில் நீ.
0: இதயத்தில் நீ? ஆலையா நானா நீங்களா ஐயா? இதயத்தில் வாழ்த்துக்கள். சிறந்த பாடலை தந்திருக்கிறீர்கள். என்னையா
5: செவ்வாய் என்று சொன்னீங்களா?
0: ஆமா ஆமா, அது கூறுங்கள், அதை நாங்கள் தெரிய இருக்கின்றோம்.
5: இல்ல நானும் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு செவ்வாய்க்கிழமை பிறந்தவருக்கு எப்படி இருக்கும்?
0: ஆனால் சொல்லுறேன், செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று கூறுகிறாள். எனக்கு அப்படி எதுவும் நடைபெறவில்லை. நான் செவ்வாய்க்கிழமைகளின் கடமைகள் நான் செய்ய வேண்டியதை செய்திருக்கேன். ஒரு பிள்ளையும் நடைபெறவில்லை. எதற்கு மனம் தர ஐயா? செவ்வாய் செவ்வாய் வெறும் வாய் என்றால் செவ்வாயில் நாங்கள் நினைப்பது ஒன்றும் பலிக்காது ஐயா. கூடாது என்று நினைக்காது, பலிக்காது, நல்லா தான் இருக்கும். செவ்வாயில் கைகூடும் ஐயா. செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் பார்த்து ஜோதிடர்கள் கணித்து திருமணத்தை புரிந்து வைக்கும் போது சரியாக வருகிறது அல்லவா? செவ்வாய் தோஷம் உள்ளவை நடைபெறுகிறது தெரியாது. செவ்வாய் என்பது சிவந்த வாய் இல்லையா?
5: எப்படி இருக்குன்னு கேட்டேன்.
0: அது பார்த்தா தெரியும் ஐயா, செவ்வாய் இதை பார்த்தால் தெரியும் ஐயா. யாருக்கு சிவந்த, யாருக்கு சிவந்த உதோடு இருக்கிறதோ அது செவ்வாய்.
5: நான் செவ்வாய்க்கிழமை
0: சிறப்பு பார்த்தீங்க கிருஷ்ணன் பார்த்து செவ்வாயில் சென்றவிடம் எனக்கு அதுல ஒரு பிழையும் இல்லையா? நாளும் கோளும் நமக்கென் செய்யும் எல்லாம் நன்மையே என்று பாடியிருக்கின்றார்கள். புராண காலத்திலிருந்து பாடுறார்கள். நாங்கள் தான் கணிப்பது. எனக்கு அன்று நான் ஏதோ பிழை விட்டு விட்டேன், அது நடந்து விட்டோம்னா செவ்வாய்க்கிழமை என்று எண்ணிக்கொடுற அதெல்லாம் பிழை. எல்லா நாளும் சிறந்த நாள்
5: தான்,
0: எல்லா நாளும் சிறந்த நாள் தான். செவ்வாய்க்கிழமையில நீங்கள் பிறந்து நல்லா தானே இருக்கின்றீர்கள். எத்தனை பேருடைய மானத்தை காக்கின்றீர்கள்? எல்லாராலும் முடியுமா? இல்லை. ஆடை நெய்வது என்ன, ஆளின் மானத்தை காக்கத்தானே. இது அழகு ஒரு புறம், அழகு மற்ற புறம். அது புறம் தைத்து வெட்டி ஒட்டி தைத்த பிறகு அழகு வரும். ஆடையை சுற்றினால் இறந்து போன ஒரு ஆன்மாவுக்கு கூட இறந்த பின்பும் மானம் உண்டு என்பதற்குத்தானே ஆடையால் மூடுகிறோம். அந்த ஆடையை நீங்கள் தானே தருகின்றீர்கள் ஐயா. அது எவ்வளவு பெருமைக்குரிய தொழில். புரிகிறதா? அந்த ஒரு கதை ஒன்று இருக்கின்றது ஐயா, அது முன்பும் கூறியிருக்கின்றேன் என்ற ஒரு சிலர் ஒரு நண்பர்கள் கூடி ஒரு பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து கொண்டு போது ஒரு நாள் ஒரு ஓய்விடத்திலே தங்கி இருக்கும் பொழுது அவப்பொழுதும் தவப்பொழுது மேல், அவப்பொழுதுன்னா சும்மா அப்பொழுது போக்குறதை விட ஏதாவது செய்து கொண்டிருந்தான் நல்லது என்று சொல்லி அவர் ஒருவர் எடுத்து அதில் இருந்து ஒரு தடிக்குச்சி ஒரு கட்டை இருந்து அதை எடுத்து ஒரு பொம்மையை செரிக்கின்றார். அது ஒரு பெண்ணுடைய பொம்மையாக வருகின்றது. அவர் வந்து இந்த கைத்தொழிலே கிரெடிக்கார், அவர் வந்து சிற்பங்கள் செய்வதிலே நிபுணர். அடுத்த நண்பர் என்ன செய்கிறார், அதற்கு மை பூசி அழகுபடுத்துகிறார். அவர் ஒரு கலைஞர், அவரும் ஒரு கலைஞர் தான், கண்ணுக்கு இமைக்கு காதுக்கு மூக்குக்கு என்றெல்லாம் மை பூசி அழகுபடுத்துகிறார். அடுத்தவர் பொற்கொல்லர், அவர் அதற்கு உடனே நகைகளை அணிகலன்களை போடுகிறார். ஆனால் எல்லாவற்றுக்கு முதல் இவற்றையெல்லாம் முடிந்தவுடன் பார்த்துவிட்டு அடுத்தவர் வந்து நெசவாளர், அவர் தான் இந்த ஆடையை கொண்டு வந்து அதற்கு போர்த்தி விடுகிறார், உடுத்து விடுகிறார். இப்பொழுது அழகான பெண்மணி, அந்த பெண்மணி உயிர் பெற்று விட்டார். அங்கால உள்ளவர் படைத்த தொழில் மாந்திரிகம் தெரிந்தார், அவர் அவருக்கு உயிர் கொடுத்து விட்டார். புரிகிறதா? அப்ப ஒரு மரக்கட்டியாக இருந்தது பெண்ணாக வந்து விட்டது. இப்ப அவள் பெண்ணாகி விட்டாள், மங்கை, அழகாக உடுத்தி அழகாக நகை அணிந்து இன்னும் அற்புதமா லட்சணமாக இருக்கின்றாள். அப்ப இவர்கள் ஐவரும் அவை மனம் புரிய விரும்புகிறார்கள். அந்த பெண் கூறுகிறார், நான் கூறுகிறதான் மனம் முடிப்பேன் என்று. அவள் யாரை விரும்பியிருப்பாள்? முதல் முதல் கட்டையாக இருந்த தன்னை ஒரு உருவமாக்கினவரையா? இல்லை, நான் உருவமாகின பிறகு எனக்கு வர்ணம் திட்டி என் நான் பெண்மை என்பதை வெளிப்படுத்தியவருக்கா? இல்லை, அதற்கு அணிகலன்களை அனுப்பித்தவருக்கா? இல்லை, அழகான ஆடையை தந்தவருக்கா? யாருக்கு நான் மனவாட்டியாக வேண்டும் என்று நான் தான் தீர்மானிப்பேன் என்று கூறிய வகையில் எல்லோரும் விழிக்கின்றார்கள். அவள் யாரை விரும்பியிருப்பாள் என்று கூறுங்கள் பார்ப்போம். அழகான பருவ மங்கையாக அழகுபடுத்தியிருக்கிறாரு. சும்மா
5: கட்டை இல்லைன்னா ஒண்ணு செய்ய முடியாது.
0: அணிகலன்களை பூட்டி அழகுபடுத்தி இருக்கிறாரு.
5: அதுக்கப்புறம்
0: அப்ப உயிர் கொடுத்திருக்கு, உயிர் கொடுத்திருக்கிறாரு. சும்மா கட்டையா இருந்த அவ அப்படி மனம் அடிப்பா? கட்ட கட்டையாக இருந்தா இன்னொரு அவர் ஆடை உடுத்தி இருக்கிறாரு. அவர் எல்லோருக்கும் நன்றி கூறி தனக்கு மணவாளன அவர்கள் உரிமை அந்த புடவை கொடுத்தவருக்குத்தான் அவள் கொடுங்க, மானத்தை காத்தவர். இவ்வளவும் செய்யலாம், எல்லாம் அப்படியே போகலாமா? இல்லத்தானே, நீ ஒரு கட்டை உயிர் பெற்று வந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள், அழகாக எல்லாம் பூசி எல்லாம் போட்டு பட்டு இந்த நகைகள் எல்லாம் அணிந்தோண்டு நடந்து போக முடியுமா? முடியாது. மக்கள் மத்தியிலே போகணும், மானம் என்று ஒன்று கையா, மானத்தை காத்தவர் தான் தனக்கு மணாளனா வர வேண்டும் என்ற ஒரு கதை இருக்கின்றது. அதனால் நீங்களும் நான் முன்பு நீங்கள் ஆரம்பத்தில் வந்தபோது என்ன, எங்களுடைய மானத்தை காக்கின்ற புனிதமான தொழிலை செய்பவர்கள், மிகவும் உயர்ந்த தொழில். அதனால்தான் நெய்தல் என்பதை மகாத்மா காந்தி அவர்கள் கூட எல்லோருக்கும் பிரபஞ்சப்படுத்தி விட்டார். அவர்களுடைய சின்னம் ராட்டை தானே? ஆமா. அதனால் நீங்கள் ஒரு பிரபல்யமான தொழில, கடினமான தொழிலாக இருந்தாலும் கண்ணியமான ஒரு தொழில், உலகத்துக்கு அதாவது வந்து பிறந்த குழந்தையிலிருந்து இறந்து ஒருவர் சிதையில் போகும் வரையும் அவரை காத்து கொள்வது ஆடை. அந்த ஆடையை தயாரித்து கொடுக்கும் பெரியவர் அல்லவா நீங்கள்?
5: நன்றி.
0: சாரி, இப்ப ஆடை நன்றாக அழகாக இருந்தாலும் கிழிந்து போகிற தன்மை இருக்கின்றது தானே? அதுதான் உறவு என்ற சொல்லியிருந்தால், பிரிவு என்றொரு சொல்லியிருக்கும் என்ற போல, ஆடை என்ற ஒன்று இருந்தால் அது கிழிந்து போகும். கிழிந்த பின்பு ஆடை இல்லை தானே? கிழிந்த பின்பு ஆடை இல்லை, துணிதானே. சிறப்பு. இது வந்து தந்திர நாங்கள் இதாக நகைச்சுவைக்காக பேசிக்கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் எத்தனை வார்த்தைகளை என்று பேசிவிட்டோம். அதனால் செவ்வாய் என்று நாங்கள் குறை நினைக்க வேண்டாம். செவ்வாயில் சென்ற இடம் சிறகு. என்ன, செவ்வாயில் பிறந்தவர்கள் செவ்வாயில் பல விடயங்களை சாதித்தவர்கள் என்று ஓடி துடிக்கின்றார்கள். செவ்வாய்க்கு போகவும், செவ்வாய் நட்சத்திரத்துக்கு போகும், என்ன செவ்வாய் கோலத்துக்கு போகும் என்று துடிக்கின்றார்கள். செவ்வாய் சிறந்தது தானே ஐயா? அது நாங்கள் பேச்சு வழக்கிலே சொல்வது. பூனை குறுக்கே போனா பயணம்
5: இல்ல, சொல்லும் போது பாதிலே நிப்பாட்டிட்டீங்களே, நாம அது கேட்டு தெரிஞ்சுக்குவோன்னு ஒரு ஆசையில கேட்டேன் ஐயா.
0: நானும் செவ்வாய்க்கிழமை பிறந்தேன், தப்பாக சொல்ல, நான் தப்பாக எதுவும் சொன்னேன் நான் இல்லத்தானே, நாங்களும் தப்பாக சொல்லவில்லை. நாட்டிலே பேசுவதை கூறாது அறியாம. இப்ப பாருங்கள், ஒரு பயணம் பலிக்கிடும் போது குறுக்கே ஒரு பூனை போனா நீங்க என்ன செய்வீர்கள்? குறுக்க அது பூனை போற பக்கத்துக்கு, தனக்கு விரும்பின பக்கத்துக்கு போதையா? இது பகுத்தறிவு இல்லையா? முக்கியமான காரியத்துக்கு போ, முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் போக வேண்டும். பூனை குறுக்கே போனால் அது அதை சகனம் பண்ணி பார்க்க முடியுமா? இல்லை, அது பூனை அந்த பக்கத்துக்கு ஏதோ எலியோடையோ என்னவோ போயிட்டோ அது அங்கே அதன் கவனம் தீர்ந்து விட்டு போய்விட்டது. அது போனால் போகுது. சரி, நன்றி. நாங்கள் எங்களுடைய தமிழிலே வார்த்தைகளை நன்மைக்காக, தீமைக்காக, நகைச்சுவைக்காக, கோபத்துக்காக, தாகத்துக்காக, எல்லா விதமான பாவத்துக்கும் பாவித்து கொள்ளலாம். அது உச்சரிக்கும் விதத்திலே தான் இருக்கின்றது. நன்றி கிருஷ்ணா. இப்பொழுது மனுஷா இருக்கின்றாரா?
5: இருக்காங்க,
0: கேட்டுக்கொண்டிருக்கின்றாரா? சரி, கொடுங்கள், பேசுவோம். வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம்.
7: வணக்கம்.
0: நலமா இருக்கின்றீங்களாம்மா? இருந்தாலும் பயன் இல்லையே. என்ன? சரி, என்ன செய்வது? வீட்டுக்கு முன்னாலே மரங்கள் இல்லையா அம்மா உங்களுக்கு? பெரிய பச்சை மரங்கள், உயரமான மரங்கள், நிழல் தரக்கூடிய மரங்கள் உண்டா?
7: கொல்லை பக்கம் தான் இருக்கு.
0: அங்கிருந்து காற்று வீசினால் அந்த கொல்லைப்புறத்திலிருந்து காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஜன்னல் அதுகள் இல்லையா அம்மா? திருடர்கள் வந்து விடுவார், அது வேற ஒன்று. எல்லாத்தையும் கவனித்து, வாழ்க்கை என்பது உறவு இருந்தால் பிரிவு இருக்கின்ற, இவர் சொன்னது போல சந்தோஷம் இருந்தால் துக்கம் இருக்கத்தான் செய்யும். இன்று என்ன கோலம் அமைத்தீர்கள் மகளே? செவ்வாய்க்கிழமையிலே பிறந்தார் என்று கூறினார். அப்படி ஏதும் வித்தியாசம் தெரிகிறது அவர்களே? இல்லையே. அப்பவே நான் கவலைப்படுறேன். அவருக்கு ஒரு, நாங்கள் செவ்வாய் பேர் சொன்னோன்னே அவருக்கு ஒரு ஆதங்கம் வந்துடும். ஐயோ, நானும் செவ்வாயில் தான் பிறந்தேன், நல்லதா கெட்டதா என்று. ஆனா நான் வந்தவுடனே கூறிவிட்டேன், செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று கூறிவிட்டேன். செவ்வாய் என்ன, புதன் என்ன, வியாழன் என்ன, வெள்ளி எல்லாம் நல்லம்தான். யாவும் எமக்காக, இந்த பூகோளத்தில் எமக்காக இறைவனால் கொடுக்கப்படுது. அவற்றை தாண்டி குறுங்க, வெள்ளி. அப்ப என்ன போல, மகளும் வெள்ளிக்கிழமை, நானும் வெள்ளிக்கிழமை தான். எங்களை என்ன மாற்ற, வெள்ளிக்கிழமை என்றால் என்ன, சனி என்றால் என்ன, ஞாயிறு சுகப்பிரசவம், அது போதும் தானே. உங்கள் குழந்தைகள் என்ன என்ன கிழமையில பிறந்தார்கள்?
7: திங்கள்.
0: அடுத்தது
7: பையன் திங்கக்கிழமை பிறந்தப்பா, பொண்ணு வந்து
0: புதன்கிழமை. புதன், பெண் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்னுவார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கு சும்மா வசதியின்படி சொல்லி விட்டுட்டார்கள். ஆகதலால் இரண்டும் மகனும் மகளும் அன்பிலே சமபங்குண்டு, அவர்கள் காட்டும் அன்பு உங்களிடமும் நீங்கள் காட்டும் அன்பு அவர்களிடம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? திங்கள் என்ன, செவ்வாய் என்ன, எல்லாம் நல்ல நாள் தான். அப்ப உங்களோட திங்கள் இருக்கின்றது, செவ்வாய் இருக்கின்றது, புதன் இருக்கின்றது, வெள்ளி இருக்கின்றது, எல்லாம் நல்லதுதானே. அவ பேரமக்களும் அப்படி மாறி மாறி தேதிகளில் கிழமைகள்லே பிறந்துடும். எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், சரியா? சிறப்பு என்று அவருக்கு கூறுங்க. உங்கள் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் கவலை இருக்கு போட, செவ்வாய்க்கிழமை நாம் பிறந்து விட்டு, அது கிழமை, செவ்வாய்க்கிழமை, அது கிழமை, அது நட்சத்திரம் வந்து போகிற நாள் வந்து போகிறது கிழமை, ஏழு கிழமைகள்லேயே அது ஒரு நாள். சரி, நல்லது. அங்கே உங்களோட கோலம் என்று அழியாமல் அப்படியே இருக்கின்றது, என்ற மகிழ்ச்சி இருக்கு உங்களுக்கு. என்ன, மழை பெய்யவில்லை தானே?
7: இல்லப்பா, இல்லப்பா, மின்சாரம் மட்டும் இல்லப்பா.
0: ஓ, மின்சாரமும் இல்லையா?
7: ஆமாப்பா.
0: என்ன நடந்தது?
7: ரெண்டு மணி நேரம் ஆகும்ப்பா.
0: ஐயோ, அப்ப இருள் சூழ்ந்து இருக்குமே.
7: ஆமாப்பா.
0: தூக்கத்துக்கு விரைவாக, தூக்கத்துக்கு செல், அப்படி விரைவாக தூக்கத்துக்கு செல்ல வேணும் இருள் காலத்திலே. அவர் வீசிக்கொண்டே இருக்கட்டும், நீங்க தூங்கிக் கொண்டே இருங்கள். பின்பு நீங்கள் தூக்க முடித்தவரை நீங்கள் விசிறிய மாத்தி அவருக்கு விசிறிக் கொண்டிருங்கள், சரியா? இது இயற்கதானே மகளே, இந்த இது நாங்கள் இதையும் நாங்களாம் வேர்த்து எல்லாம் போகணும். இதற்காக இத்தனை பேர் நடைப்பயிற்சி செய்கிறார்கள், பயிற்சி சாலைகளில் சென்று உடற்பயிற்சி செய்கின்றார்கள். இந்த வியர்வை வேண்டும் என்று, இது உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்றது. அதனால் இறைவனுக்கும் காலத்துக்கும் நன்றி. செவ்வாய்க்கிழமையும் வெப்பம் வந்தால் இப்படித்தான் இருக்கும், புதன்கிழமை வெப்பம் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும். நேற்று வெப்பம் இப்படித்தான், நாளை வெப்பம் இப்படித்தான், இன்று வெப்பமும் அப்படித்தான். சரி, இந்த அப்ப ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்வோம். என்ன பாடலை கேட்போம்? அக்கரை சீமை அழகினிலே. அக்கரை சீமை அழகினிலே நல்ல பாட்டா இருக்குது, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அக்கரை சீமை அழகினிலே என்ன பாடலை உங்களுக்காக தரும்பொழுது

பேசி மகிழ்ந்துவதற்காக பலர் வந்து இணையும் வேளையிலே இங்கு இருவர் இணைவிற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே அவர்கள் அழைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம், வாருங்கள் பேசுவோம். 6 4 7 8 7 4 6 4 1 5

0: வணக்கம் வணக்கம் மகளே வணக்கம். எங்கே காணவில்லை என்றுதான் வந்து நீங்கள் வருவீர்கள் என்பதற்கு முதலில் நீங்கள் தான் வரவேற்று இருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று காட்டலைக்கு வந்த மகள் ஷியாமலாவை அழைத்து விட்டேன். அங்கே இப்ப வேதாரண்யத்தில் இருக்கின்றீர்களா, இஞ்சிக்குடியில
1: இருக்கின்றீர்களா?
0: வேதாரண்யம் எப்படி இருக்கின்றது?
1: அப்படியா?
0: ஓ, அது இன்னும் பார்க்கவில்லையா மகளே? நல்ல முடிவாக வர வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கவனமா இருங்கள், மனதை கைவிட வேண்டாம். சரியா? நன்றி மகளே, நன்றி. சரி, இந்த அங்க காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
1: நல்ல வெயில் அடிக்குதுப்பா.
0: நல்ல வெயில், நல்ல இந்த நல்ல என்று கூறும் பொழுது, சரி, அந்த வெயிலை நீங்கள் விரும்புகிறீர்களா?
1: வெயில நான் எப்பவுமே விரும்ப மாட்டேதா.
0: அப்ப நல்ல சொல்றீர்கள்.
1: அது ரொம்ப கோபத்துல கூட அப்படிதான் சொல்ல வரும்.
0: ஆமா, அந்த நல்ல என்ற பதம் பாருங்கள், எத்தனை விதமாக உபயோகிக்க, நல்ல என்ற நல்லது சிறந்தது என்பதும் அதிக சிறப்பானதுக்கும் நல்ல என்று கூறுகிறோம். அதே நேரத்தில் அதிகமான கொடுமையான என்ன நல்ல வெளுத்து வாங்குது ஐயா,
1: நல்ல வெயில் அடிக்குது அப்படி
0: நல்ல மழை. அந்த அந்த அந்த அந்த வெயிலே விரும்பவில்லை, ஆனால் நல்ல வெயில் அடிக்குது, மழை நல்ல மழை என்று, நல்ல மழை தானே, அதை நல்ல என்று எழுத்து கூறும் பொழுது எங்களுக்கு புரிகின்றது அதிக மழை, தாங்க முடியாத மழை. அப்ப நல்ல நல்லா சொன்னீர்கள் அப்படியெல்லாம் சொல்லுவோம். சில முடியாது, நல்லதை சொன்னால் நல்லா சொன்னீங்க, அவர் தீயதை சொன்னால் நல்லா சொன்னீங்க போங்கோ அப்படின்னு
1: சொன்னீங்களே.
0: நல்லா சொன்னாலும் சொன்னானப்பான்னு அப்படி. இந்த நல்ல என்ற பதம் எல்லாவற்றுக்கும், பொல்லாததுக்கும் நல்லதுக்கும் உபயோகப்படுத்துவதா இருக்கின்றது. மகிழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் ஆமா ஆமா. ஆதலால் இப்பொழுது கிருஷ்ணா கேட்டபடி செவ்வாயில் நான் பிறந்து விட்டேன். செவ்வாய் சிறந்ததையா, சிவந்த வாயை கொண்டதைங்களையா, செவ்வாய் செவ்வாய் சிறப்பானதையா. செவ்வாய்க்கிழமைண்டா இப்ப புது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு கூறுவார்கள். அங்கே ஒன்றும் கொட்டவில்லை, அங்கே ஒன்றும் கொட்டி கிடக்கவில்லை அம்மா. சும்மா அன்றைக்கு ஏதோ அறுக்கோ நடந்து விட்டதை அவர்கள் கூறிவிட்டார் இல்லையா? அம்பானி குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அம்பானி என்றால் என்ன? உலக பணக்காரவர், செயலி ஒருவர், எல்லா வல்லமையும் உள்ளவர்கள், சிறந்தவர். அங்கேயும் ஒரு குழந்தை, ஒரு ஒரு கிழமை, நாள், நட்சத்திரம், நேரம், காலம் எல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் எங்கள் அண்மையிலே யாசகம் செய்கிற ஒருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அதே நேரம், அதே காலம், அதே திதி, அதே கிழமை. ஆனால் பலன் எப்படி இருக்கின்றது? அங்கே அவருக்கு அப்படி சொல்லுவார்கள், இவருக்கு இப்படி சொல்லுவார்கள் இல்லையா? அந்த நாளும் கிழமை இது இவர்களால் வகுக்கப்பட்டதே தவிர அங்க ஆனால் நாளும் கிழமை எல்லாம் நல்லதுக்கே, எல்லாம் நல்லதே நல்லது. சரி, அப்ப சிவசங்கரன் எல்லோரும் தூங்கிட்டாங்க, பாடல்கள் கேட்டார்களா?
1: அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அம்மாட்ட பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே அவங்க அம்மாட்ட சொன்னான், நீ தாத்தாட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்.
0: நினைச்சிருப்பாங்க
1: பாட்டு கேட்கணும்.
0: பதிவின்படி நீங்கள் அதுக்கு

0: இருந்தீர்கள் பார்த்திருந்தீர்கள்.
1: ஆமா ஆமா
0: எதிர்பாரா
1: ஆமா அப்படி
0: விதமாக
1: தான் சொன்னாங்க.
0: திடீரென்று
1: ஆமா
0: ஒரு
1: கண்டி அதெல்லாம் தவிர்க்க முடியாது தானப்பா.
0: கடவுச்சீட்டுகள் விஷயமாக அரசாங்க அலுவலகம் என்று எங்களுடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய சில சமூக பணிக்கு நான் பொறுப்பானவர். அப்போ அவர்கள் வந்து கேட்டபோது என்னால் ஒன்றும் புரியாது. அந்த கடைசி நாள் என்றபடியால் அது ஒரு குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது. அவர்களுக்கு அது சரிவர செய்வரம் முடித்து கொடுத்து விட்டோம். அது இங்கே அதனுடைய பணியிலே அது முன் அதாவது வந்து சமூக பணி, வேறு எதிர்பார்ப்புகள் ஒன்றுமில்லை. சமூக பணி அது என் கடமை. அன்னை தமிழ் இந்த இது படித்த தொழில் ஆசிரியர் முன்னர் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் என்று மற்றவர்களுக்கு உதவி என்று வரும்பொழுது நாங்கள் முடியாது. அதுவும் கல்வி விதமாக அறி எல்லோரும் தெரிந்தவர் இல்லை தானே மகளே. அப்போ அவர்களுக்கு உதவி செய்யணும். வாகன வசதி இல்லாதவரை நாங்களே கொண்டு சென்று எல்லாம் நானும் மகளுமாக சென்று சரியாக முடித்து கொடுத்தேன். நல்லது. அது உங்கள் எல்லோருடைய ஆதரவும். நீங்கள் அதுக்கு ஆமாம் அது ஒரு குறையும் இல்லாமல் நான் போய் வந்தால் நீங்கள் அதை அனுமதிப்பீர்கள் என்ற மனதுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணம் இருக்குது தானே அம்மா.
1: ஆமாப்பா அப்போ வேலையை முடிக்கணும்லப்பா. இதுவும் வேலை அதுவும் வேலை தானேப்பா. நாங்கள் காத்திருக்கிறது ஒரு பக்கம்னாலும் அது
0: நாங்கள் பிறந்த நாடு இல்லை. இது வெளிநாடு அயல் நாடு. கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடயத்திலும் அரசியல் கர்மத்தில். அதிலும் கனடா நாடு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் பிறந்த நாட்டில் கால் ஊன்ற முடியாத நிலையில் ஓடி வந்த இடத்திலே நீ ஆதரித்த நாடு. நாளை எதனும் எங்கள் கனடா டே என்ற ஒரு பெரிய எதனா நடைபெறுவது. கனடா டே என்று குடியரசு தினம் போன்று கனடா தினம்
1: போன வருஷம் கூட
0: சொன்னீங்க. சொல்லி
1: எந்த வருடமும் அப்படி சொல்லியிருக்கீங்க.
0: ஒரு வருஷம் இருக்கு. அது நன்றி கடனாயும் நாங்கள் அதுக்கு விசுவாசமாக இருக்கத்தானே அம்மா வேண்டும் தேசிய. சரி இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் மகளே?
1: ஆனா நான் ஒரு பாட்டு நினைச்சிட்டு
0: வந்தேன்பா.
1: ராசி நட்சத்திரம் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா. உடனே எனக்கு வேற ஒரு பாட்டு சொல்லோடு பாடல் தானே. அதனால நீங்க சொல்லிட்டு இருந்ததுல எனக்கு ஒரு பாடல். ஆனா படம் பேரு சரியா தெரியலப்பா. நான்
0: கண்டுபிடிச்சேன்
1: பாடின பாட்டுப்பா. ஜோசியம் நல்ல ஜோசியம் பாருங்க, ராசிய சொல்லி ராசிய கேளுங்க, புத்தாள பொம்பளை சொன்னது தப்பாது ஐயா வாயா. அந்த பாட்டுப்பா.
0: படம் நல்ல நடிப்பு அதுலயாவா அந்த நடிப்பு ஜோசியம் நல்ல.
1: படம் பேரு மறந்து
0: அதை பொழுது நான் கூறுவேன். பாடல் தரும் பொழுது கூறுவேன். இந்த பாடல் முன்பு ஒரு தடவை நாங்கள் மொழியேறி கருத்து காற்றல
1: நானே கேட்டிருக்கப்பா. நானே கேட்டு
0: நீங்களே கேட்ட பாடல் நீங்கள் தானே இப்படி ஒரு பாடலை வந்து தருவீர்கள். நல்ல பாடல் ஜோசியம் நல்ல ஜோசியம் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இணைந்தவங்க நன்றி. எங்கு சென்றாலும் உங்களோடு வந்து இணைந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்து முன்னேற்ற தமிழ் வானொலியை மெருகூட்டி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் பூரணமாக கிடைக்கும். பூரணமாக உங்களுக்கு இறையருள் உண்டு மகளே. ஒன்றும் பயப்பட வேண்டாம். வைத்தியருடைய சோதனை நலமாகத்தான் இருக்கும். கவலைப்படாதீர்கள். நன்றி மகளே. வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் ஒரு வானொலி. வானொலியிலே வந்து நேயர்கள் உறவுகள் என்று அறிவிப்பாளர்கள் அதிபர்கள் என்ற பேதம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக ஒரு குடும்பமாக ஒரு மரத்தின் கீழ் நிழலுக்குள்ளே அமர்வதும் நாங்கள் இந்த குடைக்குள்ளே இந்த நிழலுக்குள்ளே இருக்கின்றோம். இந்த ஒரு உறவு முறையை கட்டி காத்து கொடுத்தது எங்கள் அன்பு மகள் அதிபர் வானரசி மீராதான் என்று கூறுவதில் பெருமைப்படுவோம். அதை அவர் கூறியதன்படி எங்களை கட்டிய காத்து வளர்த்து இந்த நிலையை கொண்டு வந்து வச்சிருக்கும் போல எங்கிருந்தாலும் நாங்கள் ஓடி வந்து இத்தனை உறவுகள் பழைய பழைய உறவுகள் எல்லாம் தேடி தேடி வருவார்கள். நாங்களும் தேடி செல்லுகின்றோம். எல்லாம் சகோதரங்கள் போல உறவு முறை கொண்டாடி வாழுகின்றோம். அந்த நிலை நீடிக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை கேட்டுக்கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் செவ்வாய் தோறும் மலரும் சொல்லோடு பாடல்.

0: திறந்து
1: சொல்லாயோ வாய் திறந்து என்று நாங்கள் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் போலே அன்பு உறவினர்கள் வந்து இணைந்த போலே நீண்ட நாட்களுக்கு பின் பல சிரமத்தின் மத்தியிலே அவர் பல தொல்லையோடு இருக்கின்றார். நேரமே கிடைப்பதில்லை. இருப்பினும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் பாடல்களை கேட்க வேண்டும் என்று ஆவல் உள்ளேன் என்று பல தடவை எழுதியிருந்தார். ஆனால் அவர் தனியே தளத்திலே மட்டும் பாடலை கேட்டுவிட்டு செல்லாமல் அவர் நேரலையில் வந்தால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் பரிட்சயம் உள்ளவர் வருவார் என்று நான் பல சந்தர்ப்பங்கள் கொடுத்தேன். ஆனால் அவருக்கு தொழில் காரணமாகவோ அல்லது என்ன காரணமாகவோ அவருக்கு நேரலைக்கு வர முடியவில்லை. என்றும் அவர் முயற்சி செய்து என்னுடைய அறிவித்தலின்படி அவர் நேரலைக்கு வந்திருந்தார். சினிமாக்கட் சிதம்பரம் தில்லை சீனிவாசன் அவர்கள் அவருக்கு இந்த அவர் தந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அவர் கேட்ட பாடலை முதல் பாடலாக தருகின்றேன். முதலில் வந்தவர் நேரம் சரியாக 12:43 எங்களுக்கு உங்களுக்கு 10:13 இரவு நேரம். இதோ அந்த பாடல் தில்லை சீனிவாசன் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இதோ உங்கள் பாடல். கல்கி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றார்.

தேவா அவர்களின் இசையிலே ஒலித்த அந்த பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து முதலாவது நேராக நீண்ட நாட்களாக அழைத்தும் வராமல் நீண்ட நாட்களாக அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தும் காற்றலைக்கு வர நேரமின்மை காரணமாக இன்று கிடைத்த நேரத்தோடு வந்து இணைந்து கொண்ட தில்லை சீனிவாசன் சிதம்பரம் சினிமாக்கிட்டிருந்து கேட்டிருந்தார். அந்த பாடலை தொடர்ந்து வரும் இன்று அவர் வருவதற்காக விண்ணப்பம் செய்து எனக்கும் சிபாரிசு செய்திருந்தார் திரு ஜெகவர் சாதிக் அவர்கள். அவரிடம் கூறிந்து நேரலைக்கு வரும்படி கூறுங்கள் என்று அதன்படி அவர் வந்துவிட்டார். அவர் கேட்ட பாடலை தந்துவிட்டு உடனே இவரும் வந்துவிட்டார் ஜெகவர் சாதிக் அவர்களுக்கும். ஜெகவர் சாதிக் அவர்களே, உங்களுக்கு துன்பங்கள் மாறி மாறி வந்தாலும் துன்பம் வரும்போது நகுக என்று வள்ளுவரும் கூறியிருக்கின்றார். நமக்குரு நாத நம்மை வருத்துவது கொல்ல வல்ல பொல்லா வினையெல்லாம் போக்கவே என்று ஆறுதல் கூறப்பட்டிருக்கின்றது திருவருட் பயனிலே கூட. இறை வணக்கங்களிலேயும் எதற்கும் அவன் அருள் வேண்டும், எல்லாம் விதி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நோய் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வருவது வழக்கமான ஒரே நேரத்தில் வரும்போது பட்ட காலிலே வடம் கட்டக்கூடிய கெடும் என்று கூட நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். எதற்கும் சிந்தனையை சரியாக செலுத்தவிடும், மனம் கலங்க வேண்டாம். எப்பொழுதும் கலங்கி இருப்பதல்ல, தண்ணீர் தெளியத்தானே வேண்டும். முயற்சியுங்கள், அவனுடைய விதி பலம் எப்படி இருக்கின்றதோ அதுதான் நடைபெற உண்டு. நாங்கள் எப்படித்தான் துவண்டு துடித்தாலும் ஆனால் எல்லாம் நல்லமாக நடக்க வேண்டும் என்று உங்களோடு நாங்கள் இணைந்து இறை பிரார்த்தனை செய்யும் இந்த வேளையிலே அவர் நினைவாக ஒரு பாடல் தர்ம யுத்தம் திரைப்படத்தில் கேட்டீர்கள். இப்பொழுது தர்ம யுத்தமாகத்தான் அவர் இருக்கின்றார். அந்த தர்ம யுத்தம் ஜெயிக்க வேண்டும் என்றும் ஒரு தங்க ரதத்தில் என்ற ஒரு அற்புதமான சகோதர பாசம் உள்ள பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது. நீங்கள் கேட்ட விதத்திலே அந்த பாடலை தருகின்றோம், கேட்போமே.

பாசத்தின் கனவுகள் பல, பாசத்தினால் எண்ணங்கள் உருவாவது பல. நிறைவேறுவதற்கு எவ்வளவு கடினம், எவ்வளவு சுலபம் என்பது வாழ்ந்து பார்த்தால் தெரியும். இந்த பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்தில் இதே ஆண்டு, அதாவது இதே மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி, இன்று 29ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. அன்று வந்த திரைப்படங்கள் அந்த சகோதர பாசங்களை எவ்வளவு நெருக்கமாக, இறுக்கமாகவும், வலிமையானதாகவும் காட்டியிருந்தார்கள் பல திரைப்படங்களிலே. அதேபோன்று இந்த சகோதர பாசம் கிடைத்தற்கரிய ஒரு பாசம். அம்மா அப்பா, மாமன் மாமா, அந்த உறவில் சகோதர உறவு மேலும் சிறப்பான உறவு. அது வாழ்க்கையிலே கிடைப்பது அருமையானது. அந்த சகோதரம் கிடைத்திட அது பெருமையாக எண்ணிக்கொள்ள வேண்டும். இசைஞானியின் இசையிலே கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் கவிய கவிஞர் தந்த அந்த பாடல் மலேசிய வாசுதேவன் ஐயாவின் குரலே உருக்கமாக பாடி சென்றது. சிறப்பான இந்த பாடலை கேட்டு நிகழ்ந்திருப்பார் ஜெகபிரசாதிக்கு அவர்கள். நிகழ்ச்சி இருந்தாலும் சிந்திக்க வேண்டும், நீங்கள் மனத்தளர்ச்சி அடைய வேண்டாம் என்று மீண்டும் கூறிக்கொண்டு, எல்லாமல்ல இறைவனுடன் பாரத்தை கொடுப்போம், இறைவனுடன் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை என்ற அந்த நம்பிக்கையோடு, இறைசா பக்தியோடு அவருக்கு ஆவண செய்யுங்கள், நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்து. இந்த வேளையிலே எப்பொழுதும் வந்தால் நாங்கள் ஒரு சல்லாவிப்பதற்கு இதமாக வந்து ஒரு பொருளை கொண்டு வந்து விடுவார். அதில் பொருளை எந்த பக்கத்திலாவது நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் பேசி மகிழ்ந்த வேளையிலே செவ்வாய் வந்தது, சனி வந்தது, புதன் வந்தது, பல வந்தது, நாடுகள் கோள்கள் எல்லாம் வந்தது, நன்மை தீமை வந்து அது காதலிலே சென்று முடிந்தது. காதல் என்றால் என்னவென்ற கருத்தை கூற வகையிலே அன்பு மகாலிங்கம் மகிழ்ச்சியோடு வருவார் என்று நான் கூறுவேன். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 என்ற திரைப்படத்தில் கேட்டிருந்தீர்கள் அல்லவா, அந்த பாடல் இதுதான். அந்த பாடல் நீங்கள் கேட்ட பாடல் கேட்போமா?

சொல்லாமலே சொல்லாயோ வாய் திறந்து என்ற இசையோடு வரும் எங்களுக்கு பல இசைகளிலே பாடலை கேட்கின்றோம். மரகதமணி இசையமைப்பாளரின் இசையிலே வந்த பாடல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு கே எஸ் சித்ரா அம்மா சின்னக்குயிலும் இணைந்து பாடிய விழாமலே இருக்க முடியுமா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்து பாடலை அன்புடன் மகாலிங்கம் கேட்டவளை நாங்களும் இணைந்து கேட்டோம். சொற்கள் என்பது எவ்வளவு பதமானது, இதமானது, எத்தனை விதமான கருத்துக்களை கொண்டு வந்து எங்களுக்கு பதமாக தந்து செல்கின்றது என்பதை எண்ணக்கூடிய வகையில் சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ நேரில் வந்து என்று கேட்ட வழியிலே நீங்கள் நேரில் வந்து அழைத்து கேட்டு மகளும் சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலோடு வெறும் சொல்லோடு பாடல்

நேரம் எங்களுக்கு நண்பகலை கடந்து பிற்பகலாக 1:02 என்று காட்டுகின்றது. சூரிய பகவான் இடையிடையே வந்து காட்சி கொடுக்கின்றார் வெளிச்சமாக. ஆனால் வெளியே பார்த்தால் மப்பாக மந்தாரமாக இருக்கின்றது மழைக்குரிய காலம். இன்று வரவேண்டிய மழை இன்னும் வரவில்லை. மாலை நேரத்தில் வந்து பிடிக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் குளிர்மையாக இருக்கின்றது. வெளியே பார்க்கும் பொழுது நான் இன்னும் வெளியே செல்லவில்லை. நேரம் இலங்கையிலும் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 10:32 இரவு நேரம் என்று காட்டும் இந்த வேளையில் அடுத்து ஒரு பாடல். நாங்கள் நினைப்பது பல, எப்பொழுதும் பல எண்ணங்கள் ஏற்படும். நினைக்கும் அந்த எண்ணங்களை எண்ணும் பொழுது நினைக்கும் பொழுது துன்பமாகவும் இருக்கும், இன்பமாகவும் இருக்கும், இனிப்பான நேரமும் இருக்குமா? நினைத்தாலே இனிக்கும் என்ற ஒரு திரைப்படம் கூறுகின்றது. அந்த வரியை இந்த திரைப்படத்தில் தான் அவர் கேட்டிருக்கின்றார். எங்கள் அன்பு யாம் இருக்க பயமேன் சரவணன் ஒரு பாடலை. இன்று சிங்கப்பூர் என்றவுடன் சிங்கப்பூர் பொருட்களை எல்லாம் அங்கே வாங்கி பாவித்தோம், இங்கே உலாவுகின்றது, அது திறமானது சிறந்தது என்றெல்லாம் இவரும் வந்து கூறியிருந்தார். என்று சொல்லோடு பாடலை சிங்கப்பூர் என்ற பதத்தை கேட்டவுடன் அவருக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது என்று இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். சிங்கப்பூர் சிங்காரி என்ற பதம் அவருக்கு வந்துவிட்டது. அந்த சிங்கப்பூர் சிங்காரி என்ன செய்தால் அப்படி இருந்தால் என்பதை கூறுவதற்காக கண்ணதாசன் ஐயா அவர்கள் வரியை கோர்த்து கொடுக்க மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுக்கும் பொழுது பாடலில் ISP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார் அந்த பாடலுக்கு. சரவணா சிங்கப்பூர் சிங்காரி இதோ

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாலாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாலாம் மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி

சிறப்பான அந்த பாடல். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்தோம், கேட்டாலே இனிக்கக்கூடியதாக இருந்த இந்த பாடல். சிங்கப்பூரை பற்றி, சிங்கப்பூர் நம்ம ஊர் சிங்காரி தான் சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. சிங்கப்பூர் சிங்காரி நம்ம ஊருக்கு வரவில்லை போல் தெரிகின்றது சரவணா. பார்ப்போம் பாடல்களே, சிங்கப்பூர் சிங்காரி நம்ம ஊருக்கு வந்திருப்பாரா என்று பார்க்கும் வேளையிலே இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை உங்களை கவர்ந்த சொல்லாக சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டு, சிங்கப்பூர் சேலையை பற்றி எல்லாம் அவர் வந்து சேலையை மட்டும் கூறிவிட்டால் நீங்கள் வந்து பல விடயங்களை கூறும் பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல். செவ்வாய்த்தோறும் வரும் கதம்பத்திலே நிகழும் நிகழ்வாக உண்டு.

0: பொழுதும் நாள் முழுதும் என்றால் எப்பொழுதும் முப்பொழுதும் என்றெல்லாம் கருத்து வரும் பாடலாக சொல்லாயோ வாய் திறந்து. இந்த உலகில் வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லாமல் எந்த மனிதர்களும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் பேச்சுத்திறன் அற்றவர்கள் கூட ஏதோ சொல்லுகிறார்கள் அவர்களுடைய மொழியிலே. அதே போன்று உயிரினங்கள் பறவைகள் மிருகங்கள் கூட ஏதோ சொல்லுகின்றன. இந்த சொல்லு மிக மிக முக்கியம். பதம் வேறு, சொல்லு வேறு. சொல்லு வேறு, பதம் வேறு என்றால் சொல்லுத்தான் பதம், பதம்தான் சொல்லு, சொல்லுத்தான் வார்த்தை. சொல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அந்த சொல்லிலே வந்து பல கருத்துக்கள் சொல்லும் விதத்திலே இருக்கின்றது, சொல்லும் பாணியிலே இருக்கின்றது என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த வகையிலே இந்த கிருஷ்ணா வந்து பயந்து விட்டாரோ தெரியவில்லை, ஆனால் அவர் நினைத்து வந்தாராம் ஒரு பாடல், இதயத்தில் நீ என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடலை நாங்கள் கேட்பதற்காக அவர் தரும் வேளையிலே அதை மெல்லிசை மன்னர்கள் இருவரும் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாடலை நாங்கள் இப்போ கேட்க இருக்கின்றோம். உறவு என்றொரு சொல்லியிருந்தால் பிரிவு என்றொரு சொல்லியிருக்கு. நிச்சயமாக உறவு என்றொரு சொல்லியிருந்தால் பிரிவு இருக்கும், ஆனால் அது நிச்சயம் இருக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் உறவு உறவாகவே சென்று கொண்டிருக்கின்றதே, தொடர்கதையாக இருக்கின்றது. உறவு ஒரு தொடர்கதையாக இருக்கின்றதே. பிரிவு இருந்தாலும் உறவு பிரியாது. எங்களோடு கோபித்து கொண்டு இன்னொருவர், என்னுடைய கூட உடன் பிறந்தவர் என்னுடன் வார்த்தை முரண்பாடு அடைந்து கருத்து வேறுபாடு அடைந்து பிரிந்து சென்றாலும் அந்த உறவு அப்படியே இருக்கும். அதனால்தான் உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்ற சொல்லிருக்குந்தான். உறவுக்கு எதிர் சொல் பிரிவு தான். அதை வைத்து ஒரு பாடல் இந்த திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி தந்திருக்கிறார். உறவு இருந்தால் பிரிவு இருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது. உறவு நீடித்து கொண்டு தான் இருக்கும். இருப்பினும் இந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இதயத்தில் நீ, அதான் இதயத்தில் நீ இருக்கும் பொழுது அந்த உறவு இருந்து கொண்டு தான் இருக்கும். பிரிவு என்றது தான் வந்து கொண்டிருக்கும். பிரிந்து செல்வார்கள், உறவு இருந்து கொண்டிருக்கும். அதே போல் இருட்டு கொண்டு ஒன்றிருந்தால் இருள் இருக்கும், அது அதிகாலையில் மலர்ந்து விடிந்து விடும், மீண்டும் இரவு வரும். இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். அதே போன்று துன்பம் நீடிக்கும், இன்பம் நீடிக்கும் என்று கூற முடியாது. இடையிலே மறப்புகலாம், இன்பம் துன்பமாகலாம், துன்பம் இன்பமாகலாம். எங்கே கிருஷ்ணா இதிலே எப்படி இருக்கின்றது? உங்கள் பாடல் இன்றைய பதங்களோடு இணைந்து வருகின்றதா? உறவு நிச்சயமாக நீடிக்க வேண்டுமா, அல்லது உறவு என்றால் அது கண்டிப்பாக பிரிந்து செல்லுமா என்பதை பாடலை கேட்டால் தானே தெரியும். இதோ அந்த பாடல் கிருஷ்ணா உங்களுக்காக.
1: Thank you.

ஆனால் அந்த பாடல் கேட்க நலமாக இருக்கும் என்று கூறினார். புரிந்து கொள்ளவும் சுகமாக இருக்கும். இது நல்ல உணர்வுகளை தரக்கூடிய ஒரு பாடல். ஏனால் நினைவு தான் இதிலே மிக முக்கியமாக வருகிறது. காதல் நினைவு அது கனவாக போவதும் உண்டு, எங்கள் உறவுகள் அது பிரிந்து போவதும் உண்டு. ஆனால் உண்மை அந்த உறவு நினைவுகள் அழியாமல் இருக்கும் அல்லவா? அதே போன்றுதான் ஒரு மழை இடி மின்னல் தோன்றுகிறது, பார்க்கின்றோம் அந்த காட்சி, அது மறைந்து விட்டது. ஆனால் அந்த காட்சி மனதிலே நிறைந்திருக்கும், அதெல்லாம் மறைந்துவிடும். அதே போன்றுதான் இந்த பிரிவு துன்பம் நோய் நொடி அத்தனையும் உண்டு, ஆனால் அது மறைந்துவிடும். திரும்பியும் மீண்டும் வரலாம், ஆனால் அந்த நினைவுகள் அழியாது. சிறந்த பாடல், இனிமையான பாடல். நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்கும் என்று கூறியது. இப்பொழுது நாங்கள் நேரலை பாடலை கேட்கும் பொழுதுதான் மேலும் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இனிமையான அந்த பாடலை உங்களோடு நாங்கள் இணைந்தோம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியிலே சொல்லாயோ வாய் திறந்து என்று கேட்டவளை நீங்கள் வந்து சொல்லி பேசி மகிழ்ந்து விட்டு தந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம்.

கலைத்துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கிய பஞ்சு அருணாசலம் ஐயா அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று இசைஞானியின் இசையிலே வெளிவந்த வேளையிலே அது கே ஜே ஜேசுதாஸ் ஐயாவின் குரலிலே கேட்க இருக்கின்றோம். 1978 வந்த பிரியா என்ற திரைப்படத்து பாடல். இப்பொழுது நாங்கள் பேசி மகிழ்ந்த வேளையிலே அந்த சொற்களுக்குள்ளே அன்பு மகள் அனுஷியா அவர்களும் வந்து இணைந்து தன் கணவரோடு எப்பொழுதும் வந்து இணைவார். சிறந்த சோடியாக இருக்கும் இவர்கள் பேச்சு வழக்கிலே வரும் கதைகளிலே நாங்கள் பேசுகிறதுக்குள்ளே ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதிலே இருந்து ஒரு பாடலை தருவது போன்று நாங்கள் அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சையாக இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் பேசி கொண்டிருந்த வழியில் அவருக்கு அக்கறை என்ற பதம் அவர் மனதிலே பதிந்து விட்டது. அந்த அவர் கேட்ட அந்த அக்கறை சீமை அழகு நிலை என்ற பாடல் தான் நான் இப்பொழுது கூறிய திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை அனுஷியா நீங்கள் கேட்டவளை நாங்களும் உங்களோடு இணைகின்றோம். அக்கறை சீமை அழகு நிலே என்ற வரியோடு என்ன கருத்தை தரப்போகின்றது அக்கறை என்பதை பற்றி? அக்கறை சீமை என்று நாங்கள் கூறுவது எங்கள் நாட்டுக்கு வெளியே இருக்கின்ற இங்கிலாந்து அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற நாடுகளை கூறுவோம். அந்த அக்கறை சீமை என்பது அந்த நாடு நகரம். சீமை என்றால் மேலை தேயம் என்பதை குறிப்பிட்டு கொள்ளு இருக்கும் வேளையில் அந்த சொல்லுக்கு உகந்த கருத்தான அந்த வேளையில் அனுஷியா நீங்கள் தந்த பாடல் அக்கறை சீமை அழகு நிலை என்று பாட வருகின்றது. இங்கே அந்த பாடலை கேட்போமா?

சிறப்பான அந்த பாடல் அனுஷியா. அக்கறை என்றவுடன் நாங்கள் சிங்கப்பூர் என்று பேசிய உடனே கலந்து வந்த அந்த இரண்டு பதங்களை உணைத்து ஒரு பாடலை தந்தீர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முற்றாக உள்வாங்கி நிகழ்ச்சியை அதை பிரதிபலிக்கும் வகையிலே இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு பொருத்தமாக பாடலை தந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு பார்க்க அப்படித்தான் இருக்கும். அதை 1978 ஆண்டு வெளிவந்த திரைப்படம். அங்கே இந்த திரைப்படத்திலே காட்சிகள் சிங்கப்பூர்லேயே முழுமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படத்திலே நான் பெருமைக்கு குறவிலே காட்டப்பட்ட இடங்கள் அத்தனையும் என்னுடைய கால்பட்ட இடங்கள். காரணம் என்னவென்றால், சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு. எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அப்படி இருக்கணும், 24 மைல் நீளம், 18 மைல் அகலம் உள்ள இடம்தான் சிங்கப்பூர். ஒரு சின்ன நாடு, ஒரு நாளிலே நீங்கள் சுற்றி வந்துவிட முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு நாடு. சிறப்பாக அந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். வெளிநாடு, அதாவது அந்நிய நாடு, அக்கறை என்பதையும் சிங்கப்பூர் என்பதையும் அங்கே எப்படி இருக்கின்றது என்பதை வெளியாலே இருக்கின்ற எங்களுக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் அந்த கலை, பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் முறை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. அது அங்குதான் அதற்கு பொறுத்து. இதில் கூறப்பட்ட கருத்து அத்தனையும் நான் கூறியது போல தமிழ் சீனம் மலையாளம் ஒன்றாக, மலாயு என்று கூறுவது, மலையாளம் அல்ல மலாயு, மலேசிய நாட்டு மக்கள் மலாயு என்ற மூன்று மொழியும் உள்ளடக்கப்பட்டதான் அங்கே உள்ள சிங்கப்பூர் தேசிய கீதம். அது மட்டுமில்ல, அங்கே யாரை கேட்டாலும் நான் சிங்கப்பூரியன் என்று கூறுவதில் மகிழ்வாக மலாயு மொழியிலே சொல்வார்கள், சாயா சிங்கப்பூரா என்று கூறுவார்கள். சிறப்பான நாடு, அழகான கருத்தோடு வந்த பாடலை தந்தீர்கள். அக்கறை என்றால் எப்படி இருக்கும் என்பதை அழகாக எடுத்து கூறினார்கள். சரி, அடுத்த பாடல் இதுவாக இருக்கும் என்று பார்த்தால், அன்பு மகள், இத்தனை பாடலையும் கேட்டு காலங்கள் நேரங்கள் சோதிடங்கள் திதிகள் விதிகள் எல்லாவற்றையும் மறந்த சியாமலா ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடலையும் கேட்போம். அதற்கு முன்பு இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல்.

இனிமையான இந்த வேளையில் தான் இறுதி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது இன்றைய நிகழ்விலே. ஷியாமலா, நீங்கள் தந்த பாடல். சோசியம், நல்ல சோசியம் என்று வரும் வார்த்தை அடுக்குகளை கொண்டு வந்து அழகாக எங்களுக்கு நகைச்சுவையோடு புரிய வைத்து நல்ல கருத்துக்களையும் புகுத்தி சென்றவர்களுள் அன்னை மனோரமா ஆச்சி அவர்களும். அவர்கள் தரும் கருத்துக்கள் சமூகத்தில் பின்னி கிணக்கும் விடயத்தைத்தான் வெளிப்படையாக கொண்டு வருவார். ஒரு திரைப்பட நாயகியாக கதாநாயகியாக வர வேண்டும் என்று திரையுலகுக்கு வந்து கதாநாயகி அவ நகைச்சுவை உலகத்தின் கதாநாயகியாக ஆறு தலைமுறைகளோடு திரைப்படங்களை ஆறு முதல்வர்களோடு நடித்தவர் என்று தான் கூற வேண்டும். ஐந்து என்று கூறியிருந்தார்கள். இன்று கணக்கு பார்த்தால் அவர் ஆறு முதல்வர்களோடு நடித்திருக்கின்றார், முதலமைச்சர்களோடு. அந்த பெருமைக்குரிய ஆச்சி மனோரமா அம்மா தன்னுடைய சொந்த குரலில் பாடிய அந்த பாடல், அந்த பாடலின் திரைப்படம் எதுவென்று தெரியவில்லை என்று மகள் ஷியாமலா நீங்கள் கூறிய வேளையிலே தெரியக்கூடிய வகையிலே புலனத்தில் பதியப்பட்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள். அந்த பாடல் என்ன திரைப்படம் என்று, அந்த திரைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் தந்த திரைப்படம் எதுவாக இருக்கும் என்றால் ஸ்ரீ ராமஜெயம் என்ற திரைப்படத்தில் என்று கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். உறுதி பாடலே அன்பு மகளே ஷியாமலா உங்களோடு.

சிறப்பான அந்த பாடலை கேட்கும் பொழுது ஆச்சி மனோரமா அம்மா திரைக்கு வந்தால் அவர் அபிநயங்கள், நடிப்பு, வார்த்தை பிரயோகங்கள், டயலாக் டெலிவரி என்று கூறுவது, நகைச்சுவைக்கு ஏற்ற ரசத்தை அந்த பேச்சிலையும் நடிப்பிலையும் புகுத்தி எங்களை ஆண்டு கொண்ட அந்த ஆளுமை எத்தனை வருடங்களாக தென்னகத்து திரையுலகத்தில் அவர் நீடித்திருந்தார். இதுதான் நடிப்புகள், இதுதான் கலைஞன். கலைஞன்றால் எல்லா விதமான அம்சங்களும் அமைந்திருக்க வேண்டும். அன்று வந்த கலைஞர்கள் அதைத்தான் தந்தார்கள். இந்த பாடலில் கூட அழகாக எங்களுடைய மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்து மனோரமா அம்மாவின் குரல் கேட்கும் பொழுது அவருடைய பாடம் விதம், நடிப்பு, அபிநயம், அசைவுகள் இருந்து எங்களுக்கு புரிகிறது. இது ஒரு முகத்தை பார்த்து ஒருவர் அவருடைய குணத்தை அறிந்து கூறுவது போன்ற ஒரு அனுமானம்தான். காகமும் இருக்க பணம் பழமும் விழுந்தது என்ற பொருத்தமான பழமொழி இது உதவாகிறார். அவர் ஆளை பார்த்தது, அவர் ஜோசியம் பார்த்து தான் ஜோசியர் கிழவனுக்கு பல்லு முளைத்தது என்ற ஒரு வரி எவ்வளவு நகைச்சுவை வருகின்றது. இது நம்பிக்கை, தனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, ஆனால் தன்னை அதை மறந்து இன்னொருவர் சொல்வதை கேட்பது, எதிர்பார்த்து கொண்டிருப்பதை யாரும் சொன்னால் அதை நம்பி விடுவது நாங்கள். அதனால் ஜோசியம் என்பது ஒரு குறிப்பு தான், அதில் நூற்றுக்கு நூறு அதை நம்பக்கூடாது என்பதை அழகாக எடுத்து கூறினார். ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையை ஒரு நடைமுறைகளை பார்த்துவிட்டு அதை திருப்பி கூறுவது, என்னை பார்த்து நான் சோகத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு சோக சம்பவத்தை எடுத்து கூறிவிட்டார், பாடா அப்படியே கூறிவிட்டு போகிறார் என்னுடைய மனிதனுடைய என்று நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம். புரிகிறதா? ஆறு அறிவு படைத்த மனிதன் தன்னை விட குறைந்த அறிவு கொடைத்த கிளியிடமிருந்து சாத்திரத்தை கேட்கின்றான், சோதனத்தை கேட்கின்றான். அந்த கிளி கூறி போடு போகின்றது இவனுடைய பலன் என்றால் யோசித்து பாருங்கள். அங்கே என்ன சொன்னார்? அனுபவம் அவருக்கு அறிவு சரியில்லைன்னு தான் குறிவிட்டு போகின்றார். ஜோதிஷத்தை நம்புறவர்கள் அறிவு சரியில்லாதவர்கள் என்று குறிச்சென்ற ஒரு பாடல். எல்லாவற்றையும் கேட்டு இந்த ஜோசியங்கள் நாள், கோள், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கூறினார் சியாமலா. ஸ்ரீராமஜெயம் திரைப்படுத்த பாடல் நீங்கள் என்ன படம் என்று தெரியவில்லை என்று உங்களுக்கு தெரியும். இருப்பினும் அந்த பாடலை அன்போடு கேட்டு மகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் வந்திருந்தார் தல்லை சீனிவாசன். அவரை தொடர்ந்து ஜெகபிரசாதி, மகாலிங்கம், சரவணன், கிருஷ்ணன், அனுஷ்யா, இறுதியாக சியாமலாவும் வந்திருந்தார். ஓரிருவர் அழைத்தீர்கள், உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, வருந்த வேண்டாம், கேட்டுக்கொண்டிருந்திருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 30வது நாள் இறுதி நாள் சொல்லோடு பாடல் கதம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த வேளையிலே அன்பு உறவுகளே, கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து வந்து எங்களோடு இணைந்து கொண்ட எல்லோருக்கும் அன்பின் நன்றியும் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறிக்கொண்டு செல்லும் வேளையிலே இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என் அன்னை, என் தந்தை, என் ஆசான் இவர்களுக்கு தாழ்வணிந்து நன்றி கூறும் இந்த வேளையில் இவற்றையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழே, உன்னை எங்களுக்கெல்லாம் இவைகளையும் உன்னோடு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் ஓம் நமசிவாய என்னும் பிரணவ மந்திரத்தை கூறி உங்கள் எல்லோருக்கும் எல்லோருடன் இணைந்து நானும் இருகரம் கூப்பி அவரிடம் அறம், மனிதநேயம், ஜீவகாருணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று கூறி அனுபவத்தோடு கண்ட இந்த அல்லல்கள் அவலங்கள் வேண்டாம், சமாதானம் சமநீதி கிடைக்க வேண்டும், சமதர்மம் நிலவ வேண்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் என்று இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி கதம்பத்திலிருந்து நிறைவேற்றி விடைபெற்று செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்க வளமுடன், அன்புடன், தமிழுடன்.

0: 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். MTR FM.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறும் இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று கூறி இவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி இன்றைய இந்த நன்னாளிலே காற்றலையில் இணைந்து கொள்வோம் என்று வந்திருக்கும் இந்த வேளை 2026 ஆண்டு 7வது மாதம் 3வது நாள் வெள்ளிக்கிழமை.

0: இனிமையான இங்கிதமான இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணி நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிக்கும் இந்த வேளையிலே எங்கள் காலநிலையை ஒரு தடவை பார்ப்போம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் சுற்றாடலிலே இப்பொழுது காலநிலை 28 பாகையை தொட்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, மேலும் இது இன்றைய நாள் 32 பாகை வரை உயரலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஆனால் இன்று மாலை வேளையில் 70% மழை உண்டு என்றதையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இயற்கை உறுதிப்படுத்த முடியாது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இறைவன் அருள்தான், அவருடைய கருணை, அவருடைய கடாட்சம், அவர் தந்த பிரபஞ்சத்தில் அவர் நினைத்தது தான் நடக்கும். அது எல்லோருக்கும் தெரிந்தபடியும் இந்த வழியில் உங்கள் காலநிலை எப்படி என்றும் வந்து கூறலாம். இன்று கிட்டத்தட்ட 15.5 மணித்தியாலத்துக்கு பகல் இருக்கும் என்றும், இப்பொழுது பகல் மிகவும் துல்லியமாக வெளிச்சமாக வெப்பமாக காட்டப்படுகின்றது. காற்றோட்டத்தில் ஈரப்பதம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. இருப்பினும் நாங்கள் இதை வெளியே சென்று உணர வேண்டும் என்றால் 31 பாகையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி உணரக்கூடியதாக இருக்கின்றது. 28 பாகை, ஆனால் 31 பாகை வெப்பத்தை உணர்கின்றோம் என்று உறவுகளில். இந்த வேளையில் நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதை கூறி மகளும் இந்த வேளையிலே இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை வளமை தோறும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் எப்படி இருக்கும், என்ன நிகழ்வாக இருக்கும் என்பதை புரிவோமா?
1: கொண்டாடுவோம் தெய்வ பக்தி, கொண்டாடுவோம்
0: பக்தி, கொண்டாடுவோம் தெய்வ பக்தியை கொண்டாடுவோம் என்று மீண்டும் கூறக்கூடிய ஒரு பாடலின் வரியும் இசையும் எங்களை பக்தியிலே கொண்டு வந்து முகழ்த்துகின்றது. இந்த 2026 ஆண்டிலும் நாங்கள் பக்தி வேளையை கொண்டாடுவதற்கு இடமளித்து கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு அந்த கருணைக்கும் அந்த கடாட்சத்துக்கும் நன்றி கூறி மகிழ்ந்து வணங்குவதோடு ஒன்றியல் தமிழ் வானொலிக்கும் அதிபருக்கும் நன்றியை கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் வந்து எங்களெங்கள் மதங்கள் எங்களெங்கள் நெறிகள் எப்படி எங்களை நெறிப்படுத்துகின்றது வாழ்க்கைக்கு என்பதை சிறிதளவாவது நாங்கள் கலந்து பேசி மகிழ்ந்து இறை நம்பிக்கையை ஊட்டக்கூடிய பாடல்களை கேட்டு அதிலே வர நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிலே இருக்கின்றோம். இந்த கணனி காலத்திலே நாங்கள் தெய்வீக நம்பிக்கை கல பண்பாட்டு விழுமியங்களை பேணி பார்ப்பதில் இடையூறுகள் இருந்தாலும் அவை நாகரிகமான முறையில் கொண்டு செல்லப்படுகின்றன. மாற்றங்களின் மத்தியிலே அது திகழ்கின்றது என்றுதான் கூற வேண்டும். எவ்வளவுதான் மாற்றங்கள் வந்தாலும் எவ்வளவு முயற்சிகள் வந்தாலும் இறை நம்பிக்கை வீண் போவதில்லை, குறைந்து போவதில்லை. ஒரு சாராருக்கு அது எதிர்மறையாக இருந்தாலும் அது நேர்மறையாக வரக்கூடிய வண்ணம்தான் நடைபெறும் சம்பவங்கள் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்வோம் என்று உறவுகளே. ஒன்றியல் தமிழ் வானொலி என்று எங்கள் பண்பாடுகளில் ஒன்றான பகிர்ந்து கொள்தல் என்ற பண்பையும் எங்கள் மதங்கள் மூலம் நாங்கள் கற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்கள் நீண்டகால உறவு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நாகப்பட்டினம் நாகூரிலிருந்து வந்து இணைவார். அவருடைய குடும்பத்திலே ஏற்பட்ட இழப்பு, அவர் சகோதரியின் இழப்பை அறிந்ததும் நாங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுகிறோம் எங்கள் துன்பத்தை. அவரது துன்பத்தை நாங்களும் பகிர்ந்து கொஞ்சம் அவருடைய துன்பத்தை நாங்களும் ஏற்று இறைவனிடம் மன்றாடுகிறோம். இறுதியிலே குருவனும் எவ்வளவுதான் நாங்கள் முயன்றாலும் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று விட்டு பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்றோம். இறைவா, இந்த ஆன்மாவை உங்கள் காலடியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் விண்ணப்பிக்கின்றோம், அனுதாபத்தை தெரிவிக்கின்றோம். இது எல்லாம் எங்களுடைய பண்பாடுகள். யார் தந்தது? எங்களுடைய மத வழிபாடுகளிலே வந்தது. அங்கேதான் காட்டப்படுகின்றது இவை. அந்த ஆன்மா வந்து இந்த பூவுலகில் வாழ்ந்து தன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து இறுதியிலே அங்கே இறைவனடி சேர வேண்டும் என்பது விதி என்று நாங்கள் கூறுகின்றோம். அதனால் இந்த உலகத்தில் விதியை வெல்ல எவராலும் முடியாது என்பதை யார் கூறியது? விஞ்ஞானிகள் கூறினார்களா, அஞ்ஞானிகள் கூறினார்களா? இது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு விதி, எல்லாரும் தானாக உணர வேண்டிய ஒரு விதி. இதை யாராலும் மாற்ற முடியாத விதி. இந்த உயர்ச்சிகள், விஞ்ஞான வளர்ச்சிகள், அறிஞர்கள், ஞானிகள், யோகிகளால் கூட மாற்ற முடியாத இந்த விதியை, இந்த விதியினால் நடைபெறும் நிகழ்வை, வயது முதிர்தல், நோயடைதல், இன்ப துன்பங்களை அனுபவித்தல், இறுதியிலே ஆன்மா இந்த பூத உடலை விட்டு வெளியே சென்று விடுதல். இவையெல்லாம் விதி. இதை கணித்து கூறுவது மதியூகிகளான சித்தர்கள். எப்படி வந்ததென்றால், அவர் மதியும் விதியும் ஒன்றென கருதி வாழ்ந்தவர்கள். அதை அவர் ஞானத்தால் உணர்ந்தவர்கள். அவர்கள் வந்த வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து புராணங்கள் இதிகாசங்களில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும், இதை அறிந்த வாழ்க்கையிலே வழிகாட்டி சென்ற முன்னோடிகள் எங்களுக்கு கூறி வைத்த பக்குவமான கருத்துக்கள் எங்களை வழிநடத்தி கொண்டு செல்கின்றன. அது திசை வேறாக இருக்கலாம், முடிவு ஒன்றாகத்தான் அங்கே இருக்கின்றது. திசை வேறாக இருக்கலாம், ஆரம்பம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அது என்னவென்றால், எல்லோருக்கும் இந்த உலகில் வாழுகின்ற உயிர்கள் அத்தனைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கே அதை ஆக்கி வைத்தவன் இறைவன் ஒருவன் தான். அது ஒரு சக்தி. அந்த சக்தியை இறைவன் என்று அழைக்கும் வேளையிலே ஒரு சிலர் தங்களுக்கு விரும்பியபடி உருவங்களை அமைத்து அல்லது சைகைகளை காட்டி இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்றை பார்த்து இது இயற்கை, இயற்கையின் நியதி, இயற்கை அந்த வழி என்று அந்த இயற்கையை நாங்கள் இறைவன் என்ற பெயரோடு வணங்குகிறோம். அந்த வகையிலே இதை கண்டவர்கள் ஞானிகள் யோகிகள் என்றால் இருந்தவர்கள் புராணங்கள் இதிகாசங்களை அமைத்து வைத்து அந்த இறைவனை பற்றிய வர்ணனைகள், இறைவனை பற்றிய வடிவங்கள், இறைவனை பற்றிய செயல் திறன்கள், அந்த வினைகளை அகற்றுவதற்காக ஆன்மாக்களுக்கு அவர் புரிந்த பற்றிய திரு விளையாடல் என்றெல்லாம் கூறி அமைத்திருக்கின்றார்கள் வழிபாட்டு முறைகளை. அங்கே வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். அந்த வழிபாடு எப்படி வரும் என்றால், பக்தி என்ற ஒன்று இருந்தால்தான் வழிபாடு என்ற ஒன்று வரும். உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. 647-8764-1 என்ற எண்களோடு வாருங்கள், இணையுங்கள், பேசுங்கள், பகிர்ந்து கொள்வோம் பக்தியினை.

0: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். நிகழும் லோக வாழ்வத்
1: இந்த உலகத்தில் வாழும் நாங்கள் உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் அத்தனையும் அறிந்தோ அறியாமலோ பிறந்து இங்கே வந்து விரும்பியோ விரும்பாமலோ இந்த பூமியில் ஆன்மாவானது ஒரு உருவத்தை எடுத்து வந்து அதற்கு பெயரை சூட்டி அது என்ன உருவம், அதற்கு என்ன பெயர், அதுக்கு என்ன இனம் என்றெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவையவைக்கேற்ப வழிமுறைகளையும் அவரவர்களுக்கென்று விதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வழியையும் பின்பற்றுகின்றார்கள். அந்த வகையிலே ஒரு சிலர் கேட்கின்றார்கள், இறைவன் இருக்கின்றானா என்று கேட்கின்றார்கள். மனிதன் கேட்கும் வேளையிலே இறைவன் கூட மனிதன் இருக்கின்றானா என்று கேட்கும் வண்ணம் வந்துவிட்டது வாழ்க்கை நெறிமுறைகளின் கடைப்பிடிப்புகள் இப்பொழுது. அதனால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் தான் என்பதை நிர்ணயிக்க எத்தனையோ விதங்களிலே எத்தனையோ பெருமக்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள், அது பலித்திருக்கின்றது, பயனளித்திருக்கின்றது. அதே நேரம் இல்லை என்று வாதிட வழிக்கு புறப்பட்டவர்கள் இருக்கின்றது என்று ஒன்று இருந்தபடியால் தானே அதை இல்லை என்று வாதிடுகிறார்கள். இறுதியிலே இதை கண்டார்கள். ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பு ஒரு பாடல் திரைக்கு வந்தது, இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பாடலை கேட்டு பார்ப்போமா ஒரு தடவை?

இனிமேல் எங்கே வாழ்கிறான் என்ற இறுதி பதத்தையும் ஆரம்பத்தில் எங்கே இருக்கிறான் என்ற கேள்வி பதத்தையும் எடுத்து பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் மாறுவதில்லை. இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை யாராலும் ஆராய்ச்சி ஆய்வு செய்தோ ஊகித்தோ கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இவையுடைய இயக்கங்கள் என்னவென்று எண்ணிறந்த காலமாக அதை தேடுகின்றார்கள் தேடுகின்றார்கள், இன்னும் முடிவை காணவில்லை. நேர்மறையாக எத்தனையோ பேர் வாதாடுகின்றார்கள், எதிர்மறையாக எத்தனையோ பேர் வாதாடுகின்றார்கள். எதிர்மறையாக வாதாடுவதும் நேர்மறையாக வாதாடுவதும் அவர்கள் மனத்தை பொறுத்தது. இந்த மனம்தான் என்று இந்த பாடலில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மனிதனுடைய மனம், உயிர்களின் மனம், அந்த மனம் இருக்குதென்றால் இருக்கின்றது, இல்லை என்றால் இல்லை. இருப்பது என்பதற்கு எவ்வளவு சான்று இருக்கின்றதோ அதே போன்று இருப்பது இல்லை என்பதற்கும் சான்றுகள் இருக்கின்றது. ஆனால் அது எங்கே இருக்கின்றது எங்கே இல்லை என்பதை காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். ஆஸ்தியம் நாஸ்திகம் என்றெல்லாம் கூறுகிறார். நேர்மறை எதிர்மறையாக கருதியும் அதற்கு இறைவன் பயப்படுவதில்லை. இந்த மனம் சந்தேகம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு சத்தியத்தை மறக்கும். சத்தியம் என்றால் உண்மை, உண்மை என்ற ஒன்று இருக்கின்றது. அதை எப்படி நிறுவுவது என்றால் தத்தளிக்கின்றால் கூட்டங்கள் சேர்கின்றது, கோஷங்கள் குவிகின்றன. ஆனால் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. ஒவ்வொரு பக்கம் இருக்கின்றான் என்பதற்கும் எத்தனை சான்றுகள். அதை நம்புவதற்கு மனிதனின் மனம்தான் முக்கிய காரணம். அந்த மனம்தான் எதையும் கொண்டு வருவது. இங்கே ஓர் மனம், அங்கே ஓர் மனம் என்று ஒரு விடயத்திலே வாழ்க்கையிலே ஒருவர் கடைபிடித்தால் அவரால் நிம்மதி காண முடியாது, உண்மைகளை அறிய முடியாது, குழப்பங்கள் தான் அங்கே ஏற்படுகிறோம். சந்தேகத்திலே சில தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவே முடியாது. தீர்க்க அறிந்து செய்வதற்கு ஆய்வுகள் நிறைய தேவைப்படுகின்றது. அதனால் தெய்வம் இருப்பது எங்கே, இல்லையா, இல்லை என்றால் அது எப்படி இல்லை என்பதற்கு நிரூபிப்பதற்கு பல காரணங்களை உருவாக்கலாம். அதற்கு அந்த மனம்தான் காரணம். அந்த மனம் சந்தேக கண்ணோடு பார்த்து கொள்வதாக இருந்தால் முடிவு கட்ட முடியாது என்பது உறவுகளே. இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இந்த வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில் எது உண்மை என்பதை பற்றி வாழ்வின் தத்துவத்தை நன்கு உணர்ந்து அறிந்த ஒரு ஆன்மா தன் கடைசி இறுதி காலத்திலே தெய்வத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றியும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அழகாக எடுத்துக் கூறிய இந்த பாடலில் முழுமையாக இருக்கின்றது. நாங்கள் கேட்டு பார்ப்போம்.

0: நோய்களாலே மெலியவும் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனு வெந்தழியும் நாளிலே
1: என்று உணர்கின்றோம். வாழ்வில் என்பது வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள காலம். அந்த பிறப்பும் இறப்பும் வரும் வேளையிலே பிறப்பை அறிந்தவன், பிறப்பினால் வரும் நன்மையை அறிந்தவன், பிறப்பினால் வரும் தீமையை அறிந்தவன், பிறப்பினால் உண்டாகும் அந்த பலன்களை, பண்பாடுகளை, பயன்பாடுகளை எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே உணர முடியாத ஒன்றை இறப்பிலேதான் அறிய முடிகின்றது. யார் இறந்தவன் அல்ல, பார்த்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நாங்கள். அதை என்ன எப்படி என்றுதான் இந்த பாடலையும் குறிப்பிடப்படுகிறது. வாழ்க்கை என்றால் என்ன, எது உண்மை எது சத்தியம் இல்லை என்பது. சரி, இப்பொழுது முதல் பாடலே வந்து தெய்வம் இருப்பது எங்கே என்ற ஒரு இறைவன் இருக்கின்றானா என்ற ஒரு பாடலை கேட்டபோது இன்னொரு பாடலை எனக்கு கருத்துக்கு கிட்டியிருக்கு. அதற்கிடையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தெரிகின்றது. நான் வருகின்றேன் என்று அறிவித்தவுடன் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்தவுடன் அன்பு மகள் சியாமலா கிருஷ்ணன் அவர்கள் அழகாக பக்தியோடு வரவேற்றிருக்கின்றீர்கள். வரவேண்டும் கற்றலைக்கு வாருங்கள், நீங்களும் பேசலாம் நாங்களும் பேசலாம் என்று எங்களுடைய பிரிவு துயரை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் முதல் கண் அந்த வார்த்தையை எடுத்திருந்தேன். நன்றி கூறுவது நன்றன்று, இதற்கெல்லாம் நன்றி கூற முடியாது. இது எங்கள் கடமை. இதை யார் எங்களுக்கு கூறி கொடுத்தார்கள்? பக்தி மார்க்கத்திலே தான் அது இருக்கின்றது. நாலு பேருக்காக நான் முகத்தை காட்ட வேண்டும் என்று நாங்கள் எந்த சோக சம்பவங்களுக்கும் செல்வதில்லை. உண்மை உளப்பூர்வமான வருத்தம், மன வருத்தத்தோடு உளப்பூர்வமாக அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும் வண்ணம் தான் கூற செல்கின்றோம். இதுதான் வாழ்க்கை, மனித வாழ்க்கையில பெரிய பங்கு. அதை எங்கள் முன்றியல் தமிழ் வானொலி உறவினர்கள் அனைவரும் சரியாக செய்கின்றீர்கள். இப்பொழுது இந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? நீங்களும் பெற வேண்டும். அலையங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5

0: அற்புதமான இந்த பாடல் கூட தெய்வம் இருப்பது எங்கே என்று கேட்டு எங்கெங்கு இருக்கும், அதை தேடிச் செல்வது எங்கே சென்றால் கண்டுபிடிக்கலாம், அங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ற உட்கருத்துக்களை பொருத்தி இந்த பாடல் சமைக்கப்பட்டு இசையமைக்கப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்கும் இருக்கின்றார் இறைவன், அதை கண்டுபிடிக்கும் பவம் அந்த பக்குவம் எங்களுக்கு வர வேண்டும். அதற்கு தெளிந்த நினைவும் நிறைந்த அன்பு நிறைந்த மனமும் எங்களுக்கு வேண்டும். அந்த தெளிந்த நினைவு இருந்தால் அதை தேடு கண்டு பிடிக்கும் பொழுது அங்கே அன்பு எங்களை அறியாமல் வளர்ந்து வந்து அன்பிலே இன்பத்தை கண்டு அன்பிலே இறைவனை காணலாம். அது மட்டுமல்லாமல் அதை காணுவதற்கு நாங்கள் ஆடம்பரமாக அங்கும் இங்கும் பார்த்து அதுவும் இதுவும் என்று கூறி நாங்கள் சென்று வணங்குவதால் அல்ல, அந்த மனம் ஒருமித்து ஒரு ஆலயத்துக்குள்ளே இருக்க, அதனால்தான் வணங்குபவர்கள் அத்தனை வழிபாடு முறைகளையும் காட்டிய மத பெரியவர்கள் எல்லோரும் மதங்கள் என்று கூறிக்கொள்ளும் அந்த அமைப்புகள் கூட ஒரு இடத்தை தயாரிக்கின்றது. ஆலயம், பள்ளிவாசல், தேவாலயம் என்றெல்லாம் இருக்கின்றது. சென்று வணங்கும் அங்கே ஒரு நிலைப்பாடோட மனம் ஒருமித்து பெற வேண்டும். அங்கே இசையில இருக்கின்றார், கலையில இருக்கின்றார், குழந்தைகள் பேசும் மழலையில இருக்கின்றார் என்று கூட கூறிவிட்டது. அங்கே தெய்வம் ஆரம்பத்திலே இருக்கின்றது, அது எப்படி பிரிகின்றது என்பதுதான் கேள்வி. இங்கே உறவு ஒருவர் அழைத்தார், அவரை இணைக்க வேண்டும். ஆதலால் நன்றி, நன்மை, பண்பு, பாசம் எங்கு இருக்கின்றதோ அங்கு தெய்வம் இருக்கின்றது, அதுதான் தெய்வீகம் என்று கூறப்படும் பாடலை கேட்ட பொழுது நேரம் சரியாக 12 மணி நண்பகல் என்பதை எங்களுக்கு காட்டுகின்றது. நாங்கள் தொடர்ந்தும் உயரிய காலநிலையிலே தான் இருக்கின்றோம். இன்று வெப்பம் அதிகமாக இருக்கின்றது என்று கூறப்பட்டு இந்த வாரம் முழுவதும் வெப்பத்தினால் எச்சரிக்கைகள் கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுக்கு. உங்கள் நிலையையும் வந்து கூறுங்கள். இணைத்து விடுவோம் அன்புடன் வருகின்ற அந்த உறவினை. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம்.
0: கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: எங்கே உங்களை காணவில்லை, தூரதேசத்துக்கு சென்று விட்டீர்களோ? பின்பு அவருக்கு இணைப்பு கிடைக்காமல் பங்கு பெறுவதற்கு நான் ஆரம்பத்தில் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது இணைப்பு வராதுதானே, நான் அதைத்தான்
1: கூறுகிறேன். கேட்க முடியும்.
0: நீங்கள் 2 வானொலி வச்சிருக்கின்றீர்களா? இப்ப அழைப்பு தரும் பொழுது, அழைப்பு அழைக்கும் பொழுது கேட்க முடியுமா? அழைப்பு அழைத்து விட்டால் கேட்க முடியாது. சரி சரி சரி, நல்லது. நலமாக இருக்கின்றீர்கள் தானே? அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெப்பநிலை,
0: வெப்பம்தான். எங்களுக்கும் பற்றாக்குறைக்கு இப்பொழுது இப்ப அந்த 29 வகையை கண்டுபிட்டோம். 29 வகை, 32-33 வரை செல்ல இருக்கின்றது. ஆனால் இன்று மாலை மழை பொழிவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்ற அறைகுறி எதுவும் இப்பொழுது தெரியவில்லை. மிகவும் கொடூரமான வெப்பமாக இருக்கின்றது. நாங்கள் பகல் 10 மணியிலிருந்து மாலை 4-5 மணி வரை வெளியே செல்லும் பயணத்தை குறைத்து கொண்டிருக்கிறோம். எம்போன்றவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் வெளியே செல்வது கடினம். ஆனால் வீட்டினுள்ளே இருந்து நாங்கள் காலத்தை போக்கிக் கொள்ளலாம் தானே. இப்பொழுது விடுமுறை நாட்களும் அதிகமாக அடிக்கடி மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் வருவது எல்லாம் நமக்கு நன்மைக்கே என்று எண்ணி நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதெல்லாம் இறைவன் கருணை. இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் வாழும் பக்குவம் பெற்று அந்த வாழக்கூடிய தன்மை பெற்று தான் இறைவன் எங்களை அனுப்பி இருக்கின்றார் இங்கே, இல்லையா? ஆதலால் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும். வாழ நினைத்தால் வாழலாம். இப்பொழுது 2 பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: பாடல்
0: நல்ல கருத்துக்களை பற்றி நினைக்கின்றீர்கள்?
1: பாடல் நீ வரப்போவது இல்லை. இறைவன் இருக்கின்றான கேள்விக்குறியோட வந்த பாடல்.
0: ஆமாம்,
1: பாடல்
0: அது சரி. அடுத்த பாடல்,
1: அடுத்த பாடல் தெய்வம் இருப்பது.
0: ஆமா, அது என்ன கூறுகிறது? தெய்வம் இருக்கின்றது என்றுதான் கூறுகின்றது. எப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கும் என்றுதான் அது கூறப்பட்டது. முதலில் வந்து சந்தேகத்தோடும் மனிதன் வாழ்க்கையை மேய்த்து மனிதனும் இறைவனும் கேட்டுக்கொள்ள, மனிதன் இருக்கின்றானா என்று இறைவனும் இறைவன் இருக்கின்றானா என்று மனிதனும் சந்தேகத்தோடு தேடுகின்றார்கள். ஏனென்றால் அவரவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற பலாபலங்களை பொறுத்து. ஆனால் இறைவன் இருக்கின்றான், இருக்கின்றான் என்றபடியால் தானே இருக்கின்ற ஒன்றை பற்றி இல்லை என்று வாதாட முயற்சிக்கின்ற அவர் எங்கே நிரூபிக்கவில்லையே குழந்தைகளின் மழலை அந்த அதைத்தான் இறைவன் என்று கூறுகின்றார்கள். ஒரு பொருளை கொண்டு வந்து இதுதான் என்று அதை காட்டவில்லை. இது இவைதான் இறைவன், இதுதான் இயற்கையின் பலன். இதை நம்புங்கள். அன்பை நம்பவில்லையா? நன்மை செய்வதை நம்பவில்லையா? பண்பாக வாழ வேண்டும் என்பதை நம்பவில்லையா? பாசத்தோடு வாழ்வதை நம்பவில்லையா? அப்படி வாழ்வென்ற அங்கேதான் இறைவன் இருக்கின்றார். அது இறைவன் கருணைதான், அதுதான் இறைவன் என்பது போன்று பலரும் நிரூபித்திருக்கின்றார்கள். இதை கவிஞர்கள் கூறும் பாடல்கள் பெறும் பொழுதும் சில கவிஞர்கள் தத்ரூபமாக வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பக்திமயமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அதுக்கு சில சம்பவங்களை ஆக்கியிருக்கின்றார்கள். சரி, அவன் இன்று தினம் ஆலயத்துக்கு எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்?
1: உப்பிலியப்பன் கோவில்.
0: எந்த கோயில் ஐயா?
1: உப்பிலியப்பன்
0: கோவில். உப்பிலியப்பன், உப்பிலியப்பன் கோவில் முன்பு கூறியிருந்தீர்கள். உப்பிலியப்பன் கோவில் எப்படி இருந்தது? பக்தர்கள் கூட்டம்
1: அதிகம் இன்னைக்கு. சிரவணம்
0: பாருங்கள், தெய்வம் என்று ஒரு தெய்வீகம் என்று ஒன்று, தெய்வீகம் என்று ஒன்று இருப்பதனால் தான் இங்கிருக்கும் அங்கிருக்கும் என்று ஓடாமல் அதற்காக ஒரு நிலையத்தை நிறுவி மக்கள் பக்தர் கூட்டங்கள் ஆன்மாக்கள் எல்லாம் நல்ல தூய சிந்தனையோடு அங்கு வந்து தங்களுடைய குறை நிறைவற்றை இறைவனோடு இரண்டர கலந்து கேட்டு மகளை வைத்திருக்கின்றார்கள். அதுதான் ஆலயம். வீட்டிலே நாங்கள் கும்பிடுகிறோம். நாங்கள் சுவாமியரை புனிதமாக வைத்திருக்கோம், அழகுபுற வைத்திருக்கோம், மற்றவர்களது பார்த்தால் பிரமிக்கக்கூடிய வகையில் கூட அமைத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த மனத்தை அப்படி வைத்திருக்கின்றோமா? அங்கே முதல் பாடலில் கூறப்பட்டதானே, மனம் என்ற ஒன்றிலே தான் இறைவன் இருக்கின்றான். இது உள்ளது என்றால் உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. சரியா? பாடல்கள் அழகாக கூறப்பட்டிருக்கு. சரி, இந்த அங்கே பக்தர் கூட்டங்களோடு சென்றபோது என்னென்ன காட்சிகளை பார்த்தீர்கள்?
1: சிரவண தீபம் ஐயா, அது பெருமாளுக்கு காட்டப்படும் சிரவண தீபம், அதுதான் அது பார்க்கறதுக்கு முக்கியவாசி போவோம்.
0: சிரவணம் என்பது என்ன ஐயா?
1: சிரவணம் என்பது நட்சத்திரம் ஐயா, அது திருவோணங்கிறது ஒரு நட்சத்திரம்.
0: திருவோண நட்சத்திரம் சிரவணமாக வரும் இந்த வேளையிலே அதற்குரிய விசேஷமான ஆராதனைகள் அபிஷேகங்கள் ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய வண்ணம் ஆன்மாவை நேரடியாக அந்த சிரவண விரதத்தில் அன்று காட்டப்படும் தீபாராதனைகளை உள்நோக்கி பார்க்கும்போது அந்த ஒளியிலே இருக்கின்றார் இல்லையா? இறைவர் என்று நாம்
1: அலங்காரம் பண்ணி.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. ஏதாவது அங்கே ஆட்டங்கள், அதாவது கரகங்கள், காவடிகள், பிரதிஷ்டைகள் அப்படி எல்லாம் நடைபெறுவதா?
1: கிடையாது.
0: ஒவ்வொரு ஆலயங்களிலே அதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பக்தி மார்க்கங்கள்ல கடைபிடிக்கப்படுது. சிறப்பு சிறப்பு. எவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை இன்று வெள்ளிக்கிழமை சிரமண விரத காலத்திலே செலவழித்து வந்தீர்கள்?
1: ஒரு 2 மணி நேரம்.
0: வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கிடைப்பதை அறிந்து அப்படியாக ஓட்டமான கால ஓட்டத்தை கொண்ட இந்த காலநிலை உள்ள காலத்திலே 2 மணி நேரம் நீங்கள் தெய்வீகத்துக்கு உபயோகித்திருக்கின்றீர்கள், அது பெருங்காரியம். இறைவனுடைய கருணை நிச்சயமாக உண்டு உங்களுக்கு, உங்கள் மூலம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். சரி, அப்ப இன்றைய வேளையில் நாங்கள் இந்த பக்தி வேளையில் இந்த பக்தியிலே எங்களுக்கு என்ன பாடலை கேட்டால் வாழ்க்கை என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன என்று உணரக்கூடிய வகையில் என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: படம் வந்து அகத்தியர் ஐயா.
0: அகத்தியர் திரைப்படத்தில் என்ன பாடலா இருக்கும்?
1: நமச்சிவாய என சொல்வோமே நன்மைகள் ஆயிரம், அந்த பாடல்.
0: என்ன காரணம் அந்த பாடலை நீங்கள் கேட்பதற்கு காரணம் என்ன?
1: சிவனும் நாராயணன்னு சொல்றது ரெண்டு பேரும்.
0: ஆஹா,
1: நாராயணா என சொல்வோமே நன்மைகள், அது மாதிரி சொல்லக்கூடிய இரண்டு கடவுள்கள் ஒரு பேர்.
0: இறைவன் ஒருவன் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படின்னாலே இவர் சிவாய நம என்று அவர் மகா நாராயண நம என்று கூறுவார்.
1: ஆமாம், நமசிவாயன்னு சொல்லுவோம், அவன் நாராயணான்னு சொல்லுவோம்.
0: ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் ஒவ்வொரு முறையில விழித்து இறைவனைத்தான் அழைக்கின்றார்கள் இல்லையா?
1: ஆமா, வந்து நாராயணான்னு அழைக்கிறார்.
0: அவர் நாராயணா நாராயணா என்று அழைக்கும் போது நாராயணன் வந்து அவருக்கு அருள் புரிந்து இறைவனிடம் கூவும் வழியை காட்டுகின்றார் இல்லையா? நாராயணன் தன்னோடு ஏற்றுக்கொள்ளவில்லை, முத்து நிலையை போவதற்கு வழியை காட்டுகின்றார். ஆனால் இறைவனிடம் இருந்துதான் அவர் வருகின்றார். இதில் பெரிய சிறு நான் கூட பெறவில்லை. இந்த வழியில் சென்ற முத்தியாரில அந்த வழியில் முத்தியால வந்த இரண்டு மார்க்கமாக வழிபடுகிறவர் சிவனை வழிபடுகிறவரும் கிருஷ்ணரை வழிபடுகிறவர்களும் வேறு வேறு ஆக்கள் அல்ல, ஒரே ஒருவர்கள் தான். இவர் இந்த வழியால போகின்றார், அவர் அந்த வழியால போகின்றார். இவர் இப்படி அழைக்கின்றாம் என்றார், அவர் அப்படி அழைக்கின்றாம் என்று என்று கூறுவோம். இரண்டு இறுதியிலே இரண்டு ஒன்றாகின்றது இல்லையா? நமோ என்று வந்துவிட்டது முதலில், நம என்று வந்துவிட்டது, நாராயண நமக என்று வரும், நமோ நம நாராயணக என்று வரும். சிவமும் அரியும் சிவனும் ஒன்று என்று கூறப்படுகின்றது. நல்ல ஒரு பாடல், ஒரு இரு பக்கத்தாலும் வந்து ஒரு இசை மூலம் ஒன்றிணைப்பது சிறப்பு. சிறப்பு கிருஷ்ணா அனுஷா இருக்கின்றாரா அல்லது அவர் வசதி இல்லாம இருக்கின்றார்? அவரோடு பேசலாமா? வணக்கம் மகளே. வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலம், நாங்கள் நலம். நல்ல வெப்ப நிலையிலே நாங்கள் நல்ல சூட்டோடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: அப்படித்தான்.
0: இன்று உங்கள் ஆலய உங்கள் வாசலில் வெள்ளிக்கிழமை தோறும் என்ன கோலம் இட்டீர்கள்? பூக்கோலம். இந்த கோலம் இடுவது எங்கு எங்கிருந்து வந்தது, என்ன பழக்கம் அம்மா? அது யார் காட்டி கொடுத்தது உங்களுக்கு?
2: முன்னோர்கள்.
0: உங்கள் தாய் தந்தையர் அம்மாவிடம் இருந்து நீங்கள் கட்டீர்கள், உங்களிடம் இருந்து உங்கள் பிள்ளைகள் பலி வழி வருகின்றது. இது எப்படி வருகின்றது என்றால் எங்கள் இந்த இறை வழிபாடுகளுக்குள்ளே அடங்குகிறது கோலம் என்றது. அந்த கோலம் போடுவதிலிருந்து அந்த கோலம் போடைகளை நாங்கள் குத்துப்பாடல் பாடிக்கொண்டு போடுவோமா? இல்லைத்தான். பக்தி பாடல் அல்லது தேவாரம் அல்லது அடியார்களுடைய அனுபூதிகளை எல்லாம் நாங்கள் மனதில் நினைத்து கொண்டு தான் செய்வோம் இல்லையா? நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல வேண்டுதல்கள், இறைவனை நம்பி வேண்டுதல்கள் இருக்கும், மகாலட்சுமியை நோக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்துக்களை வைத்து செல்வோம் இல்லையா அம்மா? வாழ்த்துக்கள். அதெல்லாம் இந்த அந்த பண்பாடு எங்கள் இறை மணக்கத்தோடு அதை செய்வதனால் மனதுக்கு ஒரு நிறைவு இருக்கின்றதா? கோலத்தை இட்டு முடிந்தவுடன் வீட்டுக்கு கோலம் விட்டு அணைந்து விட்டாச்சு, மகாலட்சுமி உருக வேண்டும். இறை யாருக்காக அந்த கோலம் என்றால் அடுத்தவர்கள் பார்த்து மகள வேண்டும் என்று இறைவன் திருவடி எங்கள் இல்லம் வர வேண்டும். அவரை வரவேற்பதற்கு மங்களமாக அழகு அங்கே காட்டப்படுகின்றது. இந்த நுண்கலைகளுக்குள்ளே எல்லாம் இறைவன் இருக்கின்றார், இறைவனை காண முடியும் என்றுதான் நாங்கள் இதை செய்கின்றோம். சிறப்பு ஆலயம் அப்படி இருந்தது. எத்தனை பெண் பக்தர்கள் அங்கே இருந்தார்கள்? ஒரு தொகையான பக்தர்கள் வந்தார்கள். நெரிசல் இருந்ததா?
2: நெரிசல் இருக்கும்பா, கூட்டம் நிறைய இருக்கும்.
0: இருக்குமே. நம்ம அந்த வேளையில சிறப்பு, நீங்கள் மாலை வேளையில இரண்டு மணி நேரம் கணவன் மனைவியாக சென்று ஆலயத்தில் வழிபடுவதற்கு காரணம் என்ன? எவ்வளவோ சேர்ந்து வாழக்கூடிய சேர்ந்து செய்யக்கூடிய இருந்தாலும் அந்த நேரத்தை பக்தியோடு சென்று மனத்தை எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொண்டு நல்ல நினைவுகளோடு இருகரம் கூப்பி வணங்கி உங்களுக்கு வேண்டியதை பரமாக கேட்கின்றீர்கள். உங்கள் உள்ளம் சுத்தம் தூய்மையாக என்னமா என்னம்மா
2: சாப்பிட்டு வந்துடுவோம்ப்பா.
0: ஆமாம், பார்த்து நீங்கள் வணங்கித்தானே வருகிற. வணங்கும் போது என்ன கூறுவீர்கள்? அது எங்களுக்கு கூற வேண்டாம். மனதுக்குள்ள என்ன நினைப்பீர்கள்? நாங்கள் சுகமாக நலமாக சந்ததிகள் எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் கூறுவோம். நாங்கள் அங்கே பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள் பட்டு புடவைகள் பெரிய தங்கம் நகைகள் எல்லாம் வேண்டும் என்று கேட்க மாட்டோம். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சந்ததி தலைக்க வேண்டும். அதற்கேற்ற வாழ்வு கிடை. வாழ்வு என்றால் என்ன? உண்ண உடுக்க உறங்க உறையுள் தேவை, உடை தேவை, அணிகலன் தேவை, உணவுகள் தேவை, இதுதானே தேவை. சிறப்பு சிறப்பு இவற்றை கொடுப்பவர் தான் அவர். அதை நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது யாருக்கு எது கொடுக்க வேண்டுமோ அதை அவர் எதிர்பாராமலே கொடுப்பார் என்று புராணங்கள் இதிகாசங்கள் நன்மைகள் கூறுகின்றதுக்கு பல சான்றுகளும் காட்டப்பட்டு இருக்கின்றன. சிறப்பு இந்த வகையில நீங்கள் இன்று என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
2: மதுரை அரசாலும் மீனாட்சி, அந்த பாட்டு.
0: ஓ, அந்த பாடல் உங்களுக்கு மதுரைக்கு சென்றிருக்கின்றீர்களா?
2: போயிருக்கோம்ப்பா.
0: மதுரை மீனாட்சியை பார்த்துருக்கீங்களா? மதுரை மீனாட்சி எப்படி இருக்கின்றார் அவர்?
2: அழகா இருக்கும்ப்பா.
0: அழகாக இருக்குமா? அருள் நிறைந்திருக்கும். அதை பார்த்த போது எண்ணங்கள் எல்லாம் அங்கே ஈர்த்து விடும். அம்மா மீனாட்சியை பார்த்தாலே பிரபசம் என்று கூறுவாரு. மலதை மதுரை அரசாலும் மீனாட்சி சிறப்பான அந்த பாடல் உங்களோட நாங்களும் நல்ல கருத்தாளம் உள்ள பாடல். அந்த பாடலில் வரும் வரிகளிலும் அற்புதமான கருத்துக்களை பொறுத்தீர்கள். இசை நன்றாக இருக்குது, கேட்க நன்றாக இருக்கு என்று கேட்பதை விட அதில் என்ன கருத்து கூறப்படுகின்றது என்பதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இறைபக்தி மேலும் பெருகி இறைவனிடம் மேலும் ஈர்ப்பு ஏற்பட்டு நாங்கள் இணைவது போன்ற ஒரு பிரமை எங்களுக்கு கிடைக்கும். சிறப்பு இருவரும் சென்று ஆலயம் சென்று வந்திருக்கின்றீர்கள். எல்லா நன்மையும் அவர் கொடுப்பார். உங்கள் மூலம் எங்களுக்கும் அவர் கிடைக்கும் என்று கூறுகின்றேன். ஏனென்றால் நாம் கேட்பது அதுதான் உலகெல்லாம் சிறந்து வாழ வேண்டும் என்று அதை கேட்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு உரி அறியவனான அந்த இறைவனிடம். நன்றி மகளே, இருவருடைய பாடலையும் நான் வரப்போவேன். கேட்டு மகள்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, கிருஷ்ணா உங்களுக்கும். நன்றி
1: நன்றி.
0: மகிழ்ச்சி. அடுத்த உறவும் வருகின்றார். என்னுடைய வளமையாக வந்து ஓம் நம சிவாய என்று இணையும். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. ஓம் நம சிவாய.
0: நம சிவாய நம
3: ஆர்தேவா.
0: வாழ்த்துக்கள். சிவாய நம என்போருக்கு அபாயம் இல்லை, கண்டீர் என்று கூறப்படுகின்றது. நாச்சியார் கோவில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமுடன் வளமுடன் மகிழ்ச்சியுடன் குதூகலமா இருக்கேன்.
0: குதூகலமாக என்ன காரணம்? வெள்ளிக்கிழமை மாதம் மாலை நேரத்தில் நீங்கள் தானே தேரோடும் வீதியில இருக்கின்றீர்கள். உங்களை சுற்றியெல்லாம் ஆலயங்கள் தானே ஐயா? ஏன் அதை அமைத்தார்கள்? ஏன் அவற்றை அமைத்தார்கள்? ஒரு ஆலயம் போது இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது என்ற பாடலை மெல்லிசை மன்னன் பாடியிருந்தார்கள். இவ்வளவு உலகத்திலே கூடான கோடி மக்கள் எல்லாம் கூடி வாழ்வதற்கு ஒரு கோயில் காணாது. அங்கங்கு கோவில் இருக்க வேண்டும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல்
3: ஆலயம் தொழுவது தாளவும்,
0: ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, சாலவும் நன்று. ஆலயம் கோவிலை கும்பிடுவது நல்லது என்று கூறவில்லை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கூற மிகவும் நன்று. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று கூறியிருக்கேன். அந்த ஆலயத்தை தொழுவதற்கென்றால் என்ன செய்ய வேண்டும்? கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்.
3: குடியிருக்காது,
0: கோவில் இருந்தால்தான்.
3: எங்க பார்த்தாலுமே கோவில் வந்து.
0: ஆமாம், அதற்கு மிகவும் பொருத்தமான நில அமைப்பு கொண்ட ஒரு நாடு புண்ணிய பூமியாம் பாரத நாடு தான். இறைவனை பற்றி எத்தனை தூதர்கள் வந்து எத்தனை இறை கருத்துக்களை தந்தாலும் அவரவர்கள் காட்டிய வழிகளை பின்பற்றி செல்வதற்கேற்ற இடமாக தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்து மத ஆலயங்கள், கிறிஸ்தவ மத தேவாலயங்கள், இஸ்லாமிய மத பள்ளிவாசல்கள், தாருகாக்கள் என்று பலது பலது. எங்கு ஒரே ஊருக்குள்ளே மூன்றும் இருக்கும் இல்லையா? எல்லோருக்கும் கோவில் தேவை. எந்த வழியிலே நாங்கள் அடைய வேண்டும் என்றால் இறைவனை எங்களுக்கு கோவில் வேண்டும். மதமும் சம்மதம், மதமும் சம மதம்.
3: கோயில் கும்பிடு, 10 நிமிஷம் போய் கோயில்ல கும்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும்.
0: இன்று நீங்கள் மாலை வேளையில் எந்த ஆலயத்துக்கு சென்று வந்தீர்கள்?
3: நான் வந்து கல்கட்டா
0: அங்கு சென்று வந்தீர்கள். மிகவும் சிறப்பு. அங்கேயும் பண்பாடுகள், வாழ்க்கை விழுமியங்கள், வாழ்வென்றால் என்ன, வாழ்க்கையில வருகின்ற நன்மை தீமைகள், உங்களுக்கு ஏற்படுற நஷ்ட கஷ்டங்களை வந்து அவரிடம் முறையீடு செய்து மனதை திருப்திப்படுத்தி கொள்ளுங்கள். இறைவன் அள்ளி எங்களுக்கு கொடுப்பதில் இந்த மனம் என்று அங்கே முதல் பாடலே நான் ஒலிபரப்பியோட மனம் என்ற ஒன்று இருக்கல்லவா, அந்த மனம், அந்த மன நிறைவு தான் ஐயா இறைவன். அவர் நேரே அவர் கொண்டு வந்து கையில முன்னால நிறுத்துவதில்லை, காட்டுவதில்லை. அந்த மன நிறைவை கொடுக்கின்றார். அந்த மன நிறைவு வரக்கூடிய வகையில் நாங்களும் அந்த பண்பாட்டு விழுமியங்களை கருதி பக்தி வர்க்கத்திலே வாழ்ந்தால் நிச்சயமாக கிடைக்கும். பக்தியை நாடகமாக வேடமாக தரிக்காமல் பக்தியை பக்தியாக கொண்டாட வேண்டும். அதானே இன்று இருக்கின்ற சர்ச்சை. நேர்மறையாக இருக்கின்ற ஒரு விடயத்தை எதிர்மறையாக கருத்தை கொண்டு மக்கள் பேசுவதற்கு காரணம் அந்த நேர்மறையில் செல்லும் நாங்கள் காட்டுகின்ற அந்த செய்கை முறைகளில் இருக்கின்ற பிழைகளைத்தான் கண்டுபிடிக்கின்றார்கள். இறைவன் இல்லம் பிழையை கண்டுபிடிக்கவில்லை. இறைவனை யாரும் கண்டுபிடிக்க முடியும். அதான் நான் நாஸ்திக நானே அவன் பயப்படவில்லை என்று கூறிவிட்டது அந்த பாடலில். அவரை யாரும் பயப்படுத்தவே இல்லை, யாரும் காட்டத்தவில்லை. இவையெல்லாம் வாழ்க்கை முறைகளை நாங்கள் சரியாக செவ்வனே வாழ்வதற்காக செதுக்கப்பட்ட விடயங்கள். அங்க எப்படி பக்தர் கூட்டம் எப்படி இருந்தது?
3: கூட்டம் இருக்கியா? கூட்டம் ஒரு லெவல்ல சுமாரா இருக்கும்.
0: ஏன்னா ஊருக்குள் உள்ளூருக்குள்ள இருக்கின்ற ஆலயம் தானே, எல்லோரும் வந்து அங்கே ஆறு கால பூசைகள்
3: நிறைய பேர் வருவாங்க. டூரிஸ்ட் வண்டி நிறைய வந்து கிடக்கும். டூரிஸ்ட் வண்டி எல்லாம் தினம் வராத நாளே இருக்காது, தினமும் வந்துகிட்டு இருக்கும்.
0: ஏனென்றால் பிரபல்யம் ஆகும் பொழுது வருவார்கள், தேடி தேடி வருவார்கள். அடுத்தது தேவா, எங்களுடைய மனம் தினமும் ஒரு விடயத்தை கேட்குமா, காலத்துக்கு காலம் எங்களுக்கு ஏற்படுகின்றதை வைத்து கேட்குமா இறைவனிடம் வணங்கும் பொழுது?
3: ஐயா பேய் ஆட்டம் ஆடும் மனம், அந்த கோயிலுக்கு போறப்ப தான் அது ஒரு ஒரு நிலைப்படும்.
0: வாழ்க்கையில பெரிய
3: மனம்ங்கிறது இந்த ஒரு மனுஷனுக்கு 70-75 வயசுக்கு மேல தாண்ட மாட்டேங்கிறான். அதுக்குள்ள அவன் ஆடுற ஆட்டம் மனசாலதான் கெட்டு
0: போறான். அந்த
3: மனம்ங்கிற எண்ணம் வந்துட்டு அவன் நிம்மதியா இருப்பான்.
0: அதுதான் அதுதான் தேவை. அதை வேண்டுவதற்கு எங்கே போகணும்? நண்பனிடமோ பணக்காரனிடமோ அரசனிடமோ அது அரசியலமோ சென்று கிடைக்காத போதும் என்ற அந்த மனம் அந்த ஆலயத்துக்குள் சென்று சிறமேற்கரத்தை வைத்து இறைவா என்று கையை ஏந்தி கேட்கும் பொழுது கண்ணீர் மல்க அது எங்களுக்கு கிடைத்தது போன்றுதான் ஐயா இருக்கும். அதுதான் ஐயா போதும், இது போதும் எங்களுக்கு. அதனால் தானே சித்தர்கள் ஞானிகள் இந்த வாழ்க்கை போதும் எங்களுக்கு வேண்டாம், இது போதும். ஒரு பிறவி எடுத்து நான் உணர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இறைவன் எல்லா உயிர்களையும் விட இந்த மனித உயிர் வந்து இறைவனை கண்ணார கண்டு மகள வாயார பேசி வாயார கேட்டு மகளக்கூடிய வகையில் அமைந்திருப்பது ஒரு இந்த பிறவியின் பயன். நேரே அவர்களை பார்த்து தரிசிக்கக்கூடிய வகை உண்டு.
3: மனிதனுக்கு மட்டும்தான் முதுகெலும்பு நெயிட்டா இருக்கும், பாக்கி எந்த பிராணிக்கும் முதுகெலும்பு வளைஞ்சிதான் கீழே படுத்தும். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் எலும்பு தலை மேல இருக்கும்,
0: மேல இருக்கும். புதிய கருத்தை கொண்டு வந்தவர்களை சிந்திக்க
3: சிவன் வழிபாடு,
0: சிவன் வழிபாட்டு அதுலேதான் தன் உடலை வருத்தி உறுத்தி எல்லாம் செய்யக்கூடியதும் அங்கேதான் இருக்கின்றது. துள்ளி குதித்து கூத்தாடி மகிழ்ந்து கொள்வதற்கும் அதெல்லாம் மகிழ்ச்சி பக்தியின் உச்சம்.
3: ஆமா, இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். ஒரு திருடம் போறானா திருடணும்னு சொல்லி வேண்டிப்பான்.
0: அவனும் தேங்காய் உடைத்து தேங்காய் உடைத்து கும்பிட்டு விட்டுதான், அப்பா நான் போகின்றேன் காட்டி கொடுத்து விடாதே, அந்த வழியே அவனுக்கு ஒரு திருப்தி. வேறு வழியால காட்டி கொடுத்து விடுவார் இறைவன். இறைவன் கொளித்து யாரும்
3: உடம்புல, நம்ம உடம்புல இப்ப கேஸ் வாங்கினாதான் கேஸ் அடுப்பு பத்த வைக்கலாம். ஆனா நம்ம உடம்புல நீரு காற்று எல்லாம் 5 பூதங்கள் நெருப்பு வெந்நீர் ஆயிடுது. பச்சை தண்ணி குடிச்சோம்னா அது வெந்நீர் ஆயிடும்.
0: ஆமா,
3: நம்ம உடம்புல எல்லாமே இருக்கு.
0: இந்த பஞ்சபூதங்கள்,
3: ஆமாயா பஞ்சபூதங்கள கரெக்டா சொன்னீங்க, அது நம்மகிட்ட இருக்கு. அதுக்கு எவ்வளவு கேஸ் செலவாகும், எவ்வளவு இதாகும். நம்ம ஒரு டம்ளர் காபி போடுறதுக்கே கேஸ் வரல, அது வரல, இது வரலன்னு கேட்டு. ஆனா இறைவன் நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளவு ஹீட்டை வச்சிருக்கான், அது எங்கேருந்து வந்தது, அது எப்படி வந்தது, அந்த அக்னி அதெல்லாம் செருக்கி வைக்கிறாங்க எப்படி, அதெல்லாம் ஒரு பார்க்க கேப்பு நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம படைப்பு.
0: அது மட்டும் இல்லாமல் இவற்றை எல்லாத்தையும் தந்துட்டு ஒரு சுட்டு காற்றை உள்ளே வைத்து விட்டால் அது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த காற்று நின்று விட்டால் ஆட்டம் முடிந்து விட்டது.
3: சரியா போச்சு.
0: ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அரடி நிலமே சொந்தமடா, இது அது விதி. இப்பொழுது பாருங்கள், விஞ்ஞான எத்தனையோ உபகரணங்கள் எத்தனையோ வழிவகைகளை கண்டுபிடித்து அதுக்கு விதி என்று ஒன்று வைக்கின்றார்கள். அதன்படிதான் இதை முடுக்கி முடுக்கி விட்டாத்தான் இது ஓடும், இவ்வளவு நேரத்துக்கு தான் இது ஓடும் என்ற விதி அந்த கணக்கீடு இருக்கின்றதல்லவா. அதே போன்ற வாழ்க்கைக்கும் இறைவன் பெரிய, அவர் பெரிய இன்ஜினியர் ஐயா, அவர் பெரிய பொறியியலாளர், என்னென்ன விதமா அமைத்து எப்படி நீரோடவனும் எப்படி வெப்பம் பெறவனும் காத்தடிக்கவனும் எல்லாம் அவர் அமைத்து வைத்திருக்கின்ற அந்த ஸ்ட்ரக்சர் என்று கூறப்படுற அந்த வடிவமைப்பு அதே மீறி அப்படி யாரால முடியாது ஐயா, சேர்க்க இன்னும் அதை செய்ய முடியாமல் இருக்கின்றது. படைப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, யாராலும் செய்ய முடியாது ஐயா. பாருங்கள் இந்த பெரிய ஒரு ஒரு ஒரு பஞ்சமா பாதகம் செய்யக்கூடியவனும் தன்னை அறியாமல் இறைவன் இப்படி ஒரு பண்பு இருக்கின்றது இது பிள்ளையென்று தெரியாமல் போய் செய்து விடுவான், அதமத்திலே செய்து விடுவான். ஆனால் சுற்றி வளைத்து எப்படியாவது அதை வந்து சூழ்ந்து கொள்ளும் அவரை, அது விதி. இவர் தப்பி இருக்கின்றார், மறைக்கலாம், மனதுக்கு மனச்சாட்சிக்கு மறைக்க
3: முடியாது, மறைக்க முடியாது. வந்து பெரிய
0: உண்மையை இவர்கள் சட்டத்தினாலோ சம்பிரதாயத்தினாலோ மூடி மறைத்தாலும் மக்களுடைய மனதிலே அது மனம் என்ற ஒன்றிலே நன்றாக தெரியும், அவரை உறுத்தி கொண்டிருக்கும். அதுதான் மனச்சாட்சி, அந்த மனச்சாட்சி உறுத்தி கொண்டிருக்கும். மனச்சாட்சி ஒன்றையும் வைத்து விட்டாரு எங்களுக்கு.
3: நாம தப்பு பண்ணிட்டோங்கிறத அவனை தன்னை அறியாமலே அவன் தானாவே அக்னி வேவு.
0: சிறப்பு தேவா, சில நிமிட நேரம் நாங்கள் பேசி மகளே எங்களுக்கு சந்தர்ப்பம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேலையில கிடைத்தது என்று பெருமைப்படுவோம். என்ன பாடலை இன்று நாங்கள் கேட்டு மகளெல்லாம் நீங்கள் நினைக்கின்றீர்கள்
3: ஐயா? ஒரு சமரசம் உலாவும் நிலமே அந்த பாட்டியா.
0: சமரசம் உலாவும் நல்லது ஒரு பாடல்,
3: வாழ்வில்
0: தானா. ஆமா, உலாவும் இடமே. இதிலும் எதற்காக வந்தது என்றால் உண்மையிலே இந்த எவ்வளவு பேசுகின்றோம், இந்த இறைவன் படைத்து எங்களை விட்டு இந்த ஆறு அறிவோடு ஐந்து புலன்களை தந்து விட்டு அந்த ஐந்து புலன்களும் செய்கின்ற இச்சையினாலே நாங்கள் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் எவ்வளவு பேதங்களை காட்டுகின்றது. இறுதியிலே அது ஒன்றுதான், ஆண் அரசன் என்ன, ஆண்டி என்ன, எல்லாம் ஒரே இடத்துல என்ன.

0: அசையாதே அசையாதியா, எப்படி அசையும்?
1: அவன் அன்று அவன் அனு ஆட்டுவித்தால் யாரொருவன் ஆடாதார் உண்டோ இந்த உலகத்தில்? வாழ்த்துக்கள் தேவா, உங்கள் பாடலை கேட்டு
0: நன்றி,
1: நலம் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய்.
0: ரொம்ப நன்றி.
1: ஓம் நம சிவாய். அடுத்த உறவை அழைத்துக் கொள்வோம். அவரும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
1: அரசடி குப்பம் சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமே என்று இருக்கும் வண்ணம் அருள் உரிய வந்திருக்கின்றீர்கள் காற்றலையிலே. நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
2: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்,
1: ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்றெல்லாம் கூறலாம். சரி, அங்கே உங்களுடைய காதலே கூறுங்களேன், எப்படி இருக்கின்றது என்று.
2: காலநிலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நதியவழியில மேகமூட்டமும் வெயிலும் வெப்பமும் அந்த கலந்துதான் இருந்தது. இன்னைக்கு பாகை பாத்தீங்கன்னா அது 35-36.
1: நாங்கள் 28-29-30 தொட்டு விட்டோம். இன்னும் 33 வரை செல்ல இருக்கின்றோம். ஆனால் மாலை நேரத்தில் 70% மழை என்று அறிக்கை தருகின்றது. அது வந்தால் தான் தெரியும். சிலவள பொய்த்து விடும் அல்லவா, பொய்த்து விடக்கூடும். நேற்று இடி முழக்கத்துடன் மழை என்றார்கள், அவர் வரவே இல்லை. எங்களுக்கு வேறு இடங்களுக்கு வந்திருக்கின்றது. அப்படி அது அவருடைய கடாட்சம். சரி, அப்படி என்றால் என்று நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் பகல் வேலை எப்படி சென்றது? பக்தியில என்ன பங்கு பற்றினீர்கள்? பக்தியோ
2: அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்தத்தேனே அருள் விருந்தே, புதுநடந்தரசே புண்ணியனே, புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே, மலைதரு மகளை மடமையிலே, மதிமுக அமுதே இளங்குயிலே, ஆனந்த கொடியே இளம்பிடியே, அற்புத தேனே மலைமானே, சிவ சிவ சிவ சிவ சின்மய தேஜா, சிவகுஞ்ச சிவசுந்தர குஞ்சித நடராஜா, படன விவேக பரம்பர வேதா, நடன சபேச சிதம்பரநாதா, அரிபிர மதியார் தேடியநாதா, ஹரஹர சிவசிவ ஆடிய பாதா, அந்தன அங்கன அம்பர போகா, அம்பல நம்பர அம்பிகை பாகா, அம்பல வெம்பர சிதம்பரநாதா, அஞ்சித ரஞ்சித குஞ்சித பாதா, தந்திர மந்திர எந்திர பாதா, சங்கர சங்கர சங்கரநாதா, இக்கரை கடந்திரல் அக்கரையே, இருப்பது சிதம்பர சக்கரையே. இது ராமலிங்க அடிகளார் சிதம்பர நடராஜரை துதித்து பாடிய பாடல் பாடல் வரிகள். இது
1: இவர் எல்லாம் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் படித்தார். எப்படி வரிகள், எப்படி பதங்கள், எப்படி வாக்கியங்கள், இதுகை மூனை சகரதம் அப்பா ராமலிங்க அடிகளார். அவருடைய தராதரம் என்னவென்றால் பக்த மார்க்கம்தான். அவர் இறை பக்தியில் சிறந்தவர். அவரெல்லாம் பல்கலைக்கழகம் படித்து பெரிய பெரிய பட்டங்கள் பதவிகளை பெற்று சாதனைகள் புரிந்தவர் அல்ல.
2: ஒரே இரவில்
1: குறுங்கள்,
2: ஒரே இரவில் 1569 வரிகள் கொண்ட ஒரு பாடலை எழுதியிருக்கார்.
1: ஓ, ஒரே
2: இரவில்,
1: ஒரே இரவிலே ஆக்கினவரா இந்த பாடலை?
2: ஆமா, பெரிய
1: பெரிய
2: பாடல் பாத்தீங்கன்னா
1: அவர்களுக்கு ஐயா, அவர் என்ன கருத்திலே உறைந்து விடும். ஏனென்றால் இறைவன் இதயத்திலே நன்றாக பதிந்து விட்டார். அந்த பக்தி மார்க்கத்தில் சென்று இறை நம்பிக்கை அவர்களுக்கு பதிந்து அவர்கள் இறைவன் கருணையை நேரடியாக பெற்றபடியால் தான் அவர்களால் இதை இயம்ப முடிகின்றது. பாருங்கள், எங்கோ சென்ற அருணகிரியை வந்து முருகப்பெருமான் அவருடைய நாக்கிலே வேளாளை எழுதிவிட்டு முத்து என்று வரி எடுத்து பாடன்று விட்டார். முத்தை தரு பத்தி திருகிறது. இந்த இப்பொழுது இருக்க இந்த ரேப் என்று கூறுகின்ற பாடகர்களால் கூட இது செய்ய முடியும். அவரே முந்தி செய்து. அடுத்தது பாருங்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் திருமண வாழ்க்கையில் பந்தத்தில் ஈடுபடக்கூடாது என்று அவரை திருமணத்தில் தடுத்தாட்கொண்டு தன் ஆலயத்துக்கு இழுத்து சென்று விட்டு மறைந்து நின்று என்னை நீ பாடடா என்று சொல்லிவிட்டார். என்ன என்னத்தை கூறி பாடுவதுன்னா, நீ என்னை பித்தன் என்று பேசினாய், அதை வைத்து பாடினா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்று பாட வைத்திருக்கின்றார். அந்த 3 வயது குழந்தை ஆற்றங்கரையில் அந்த குளக்கரையில் தந்தையை காணவில்லை, அம்மா அப்பா என்று அழுதவுடன் அன்னை பராசக்தியும் ஐயன் தந்தையுமாக இறங்கி வந்து அவர்களுக்கு அமுதம் கொடுத்த பாலமதை கொடுத்து அவன் அழகியை மாற்றி ஞானத்தை போதித்து இறைவன் இருக்கின்றான் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் புராணங்கள். இதுக்கு சாட்சிகளாக இன்றும் அந்த ஆலயங்கள் நடைபெற்ற சம்பவங்கள் நடந்த இடங்கள் இன்றும் இருக்கின்றது. தோணியப்பர் ஆலயம், நீங்கள் அந்த படம் ஒன்று அனுப்பினீர்கள், அந்த பித்தாபுரை சூடி பாடல் பாடிய பாடல், அந்த

0: ஆலயம் நீங்களா? முன்னைநல்லூர் நீங்களா அந்த படம் எனக்கு அனுப்பினீர்கள்?
1: அது அவன் ஏற்கனவே ஒரு நாள் நான் அனுப்பியிருந்தேன்.
0: அனுப்பியிருந்தேன், ஞாபகம் பார்த்தீர்களா? வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரில் அத்தா உனக்காளாய் நீ அன்னையர், எப்படி அந்த வரிகளை தொகுக்கிறார்கள்? அவர்கள் எல்லாம் இங்கே படித்தார்கள். இதை யோசித்து பாருங்கள். இறைவனுடைய நம்பிக்கை, இறைவனுடைய கடாட்சம் இல்லாமல் அவர்கள்
1: அந்த புகைப்படத்தை உங்களை அனுப்பி வைத்து.
0: ஆமாம், அங்கே அனுப்பி வைத்து வரலாற்று எழுதினா சந்தோஷப்பட்டு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஞாபகத்தில் இருக்கின்றது பார்த்தீர்களா? அப்ப இவையெல்லாம் இருந்திருக்கின்றது, நடந்திருக்கின்றது சம்பவங்கள். அதைத்தான் புராணங்கள் கூறுகின்றன. அதன் பின்பு நீட்டி முடக்கி முடக்கி எத்தனையோ எல்லாம் வந்திருக்கலாம். அதனால் சில நம்பிக்கை, அதுக்கு மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஆம், அது நடந்திருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இறைவன் உண்டு. இதெல்லாம் போலி கதையப்பான்னு நம்பி இல்லை இருப்பவருக்கு. ஆனால் இருக்கென்று கூறுபவருக்கும் இல்லை என்று கூறுபவரையும் இறைவன் வெறுக்கவில்லை. பாருங்கள், நீங்கள் இப்ப கூறிய அந்த வரிகள் அத்தனையும் எப்படி வந்திருக்கின்றது? ஒரு பிழை யாரும் கூற முடியுமா? கருத்து பிழை, சொற்பிழை, ஒன்றுமே கூற முடியாது. சிறப்பு சிறப்பு சிறப்பு, நல்ல பக்தி பிழைனாலே. அப்ப அதனால் தான் எங்களுக்கு பக்தி ஒன்று வேண்டும் என்று. கணவனிடம் மனைவிக்கு பக்தி உண்டு, மனைவியிடம் கணவனுக்கு பாசம் உண்டு. இங்கே முதல்ல ஒரு பாடலில் கூறப்படும் நன்றி உணர்வு, நன்மை செய்தல், பண்பு, பாசம், இவையெல்லாம் இறைவன் இருக்கும் உறையும் இடங்கள் இல்லையா? குழந்தைகளுடைய பாசம் உண்டு, அன்னை தந்தையிடம் பிள்ளைகளுக்கு பக்தி, குருவிடம் பக்தி உண்டு, இதெல்லாம் இருக்கின்றது. அதற்கு காரணம் இறைவன் என்ற ஒருவன் எங்களை படைத்து இங்கே விதம் விதமாக வாழ வைத்திருக்கின்றார்கள். இந்த விதத்திலே நாங்கள் சென்றாலும் இறுதியிலே ஒரு முடிவைத்தான் காண இருக்கின்றோம். அதுதானே இப்பொழுது தேவாகட சமரசம் உலாவும் இடமே. அந்த இடத்திலே எல்லோரும் அடக்கம் சமம். அங்கே வேற்று ஒன்றும் காட்ட முடியாது. அந்த நான்கடி நிலத்துக்குள்ளே அல்லது 8 அடி நீளத்தில் கட்டைகளை அடுக்கி போட்டு கொளுத்துவதில் எதுவும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அங்கே தீ தான் முக்கியமாக இருக்கின்றது. நிலம், நீர், தீ, காற்று இறுதியிலே கொண்டு சென்று இறுதியாக மிஞ்சுகிற சாம்பலை கூட கொண்டே கங்கையில விட்டு விடுகிறார்கள். எல்லோருடையதும் கங்கையில் தான் விடப்படுகின்றது. அவர்களுக்கு ஆடம்பரமாக வேறு ஒரு பணக்கார கடலோ ஆற்றங்கள் இல்லை. சமரசம் அதை இறைவன் கொடுத்த அந்த விதியிலே எங்களுக்கு பக்தி, எந்த பக்தி மார்க்கத்திலேயும் தான் சமதர்மம் தான் முக்கியம். சிறப்பான ஒரு வரலாற்று, ஒரு ராமலிங்க அடிகளாருடைய அவருடைய முடிவு பார்த்தீர்கள். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி தானே. அப்படி சென்றவர்கள் அப்படி சென்றார், நன்றாக சென்றிருக்கின்றார். இயற்கையோடு எழுதி அவர் முக்தி அடைந்திருக்க, அந்த முக்தியை பெறுவதற்காகத்தானே நாங்கள் எல்லோரும். அப்ப வணங்குதல்லே இருக்கின்ற தரம் மற்றவர்களை போல நாங்கள்
1: இறுதியாக சொல்லிவிட்டு போனது, மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை என்றதை சொல்லிட்டு போனார்.
0: மனிதர்களை ஆன்மாவுக்கு, மனிதன் மனிதன் என்பது உடல் உருவம், அதில் உள்ளே இருப்பது ஆன்மா. ஆன்மா எல்லா உயிர்களுக்கு உள்ளேயும் இருப்பது ஆன்மா தான். அந்த ஆன்மா அழிவதில்லை, அதைத்தான் அங்கே கூறப்படுகின்றது அவருடைய வரியிலே. ஆன்மா வந்து மீண்டும் வரும் ஏதோ ஒரு உருவத்திலே, மறுபிறவி உண்டு என்ற எங்கள் மதம் கூறுகின்றது அல்லவா? இந்த மதத்திலே கூறப்படுவது மறுபிறவி உண்டு. அந்த மறுபிறவியிலே வந்து நான் நல்ல பலனை அடைய வேண்டும் என இந்த பிறவியிலே நன்மையை செய்ய வேண்டும். அதுதானே வந்த எல்லா எல்லா மதங்களும் அதைத்தானே நன்மையை செய்யன்றுதானே கூறுகின்றது. சிறப்பு. அப்ப ஆன்மாக்களுக்கு அழிவு இல்லை. இப்ப செல்வராசா என்ற உருவத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா அந்த மூச்சு இருக்கும் வரை துடித்துக் கொண்டிருக்கும். அந்த மூச்சு இந்த உடலை விட்டு வெளியேறிய பின் இது சபமாக போய்விடும், ஒன்றுக்கும் உதவாது. அதனை கூறப்படுது, வெங்காயம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென இங்கு ஆர் மதிப்பார் இச்சரக்கை மங்காத பேரகத்தை தந்தீரே சீரகத்தை தந்தீரே தேடேன் பெருங்காயம் பேரகத்து சொட்டியாரே என்ற பாடல். இது வந்து இந்த வெங்காயம் வெங்காயம் சிறகாகி போனால் அதை அறையா மதிப்பார், பயன்பட மாட்டாது. அதே போன்று என்னுடைய காயம் என்பது உடம்பு, இந்த காயம் பிறந்து போனால் விட்டு உயிர் போனாலும் இந்த காயம் தனியே, இந்த காயத்தாலே என்ன செய்ய முடியும்? ஒன்று இந்த இதை வைத்து கருவாடு போட முடியுமா? காட்சி வைக்க முடியுமா? பொம்மையாக வச்சிருக்க ஒன்றும் செய்ய முடியாது. எரித்து அல்லது மண்ணோடு புதைத்து அழைத்துப்பட வேண்டியதான். மங்காத சீரகம், சீரான அகம், நன்மையான நல்ல சுத்தமான உள்ளத்தை எங்கள் இன சீரகம் என்ற சீரான அகம் நல்ல உள்ளத்தை கொடுத்தேன் தேடேன் பெருங்காயம், பெரிய உடல்களும் பணங்களும் பொருளும் தேட மாட்டேன், நல்ல உள்ளம் வேண்டும் என்றதான். அதைத்தான் அவரும் கூறுகிறார். ஆனால் அந்த ஆன்மா சென்று என்ன செய்கிறது, அது அழிந்து போகவில்லை, அது இன்னொரு உருவத்துக்குள்ளே, இன்னொரு உயிருக்குள்ளே, இன்னொரு உடலுக்குள்ளே புகுந்துவிடும். அது மனித உடலாக இருக்கலாம், மிருக உடலாக இருக்கலாம், பரப உடலாக இருக்கலாம். அதனால் தான் அங்கே மாணிக்கவாசகர் கூறியிருக்கார், புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி கல்லாய் மனித எல்லாவற்றிற்கும் உயிருண்டு ஒரு ஒரு உயிராக பெறலாம். அது எங்கள் பிறவியிலே நாங்கள் செய்கின்ற பயன், பிறவி பயன் என்று கூறப்படுகின்றது. நாங்கள் செய்கின்ற கர்மங்கள் புண்ணியம் பாவம் இரண்டும் தானே, என்ன செய்தாலும் இரண்டும் இருக்காதில்லையே, புண்ணியம் உண்டு பாவம் உண்டு. அப்போ புண்ணியத்தை கழித்து பாவம் மிஞ்சி எஞ்சி இருந்தால் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வந்து அதை நாங்கள் தீர்க்க வேண்டும். பிறவி பயனில் அனுபவித்த கர்மவினையை நாங்கள் தீர்க்காமல் இந்த ஆன்மா ஓய்வு பெறாது. இறுதியிலே இது நன்மையை செய்து நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்து இறைவன் அடியை ஒன்றென கலந்து விட்டால் மீண்டும் அதற்கு பிறவியில்லை, இறைவன் திருவடியில் நிரந்தரமாக இழைப்பாறை கொள்ளும், அழியாது இரக்கம். ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவர் கூறிவிட்டார். சார் நல்லது சரவணா, நல்லதொரு விடயத்தை தந்தீர்கள். ராமலிங்க அடிகளை பற்றி வேற என்ன கூற முடியும்?
1: வேறு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகநாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மிகவும் புகழ் வாய்ந்தது. அதே போல் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் பக்கத்தில் குழந்தையப்பர் ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்கு.
0: என்ன என்ன ஆலயம்?
1: அந்த ஆலயமும்
0: குழந்தை அப்பர்
1: திருச்செந்தூரை போலவே புகழ்பெற்ற ஆலயம் அது. ஆனால் இப்போ எல்லாம் அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஆலயம்.
0: அப்படியா, குழந்தை அப்பனா?
1: கொளஞ்சியப்பர்.
0: கொளஞ்சி அப்படி என்றால் என்ன?
1: ஆமா, அந்த முருகனுடைய பெயர் கொளஞ்சியப்பர். கொளஞ்சியப்பர் சில ஒரு இடத்துல வேலைப்பார், குழந்தை வேலைப்பார் அப்படி இருப்பாங்க.
0: ஏன்னா குழந்தை உருவத்திலே வேல் வைத்துக் கொண்டிருக்கின்றார் குழந்தையப்பர்.
1: குழந்தை வேலைப்பார் அது,
0: அது பேச்சு வழக்கிலேதான் அந்த வார்த்தை, பேச்சு வழக்கிலேதான் அப்படி பார்த்து குழந்தையப்பர் தான் அது சரியான இது. குழந்தையப்பர் என்றால் குழந்தையப்பரார் சிவகுமாரன், சிவகுமாரனார் தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன். குழந்தையாக இருக்கும் முருகனுக்கு இந்த பெரிய ஆராணப்பட்ட இறைவன் குனிந்து தலை செவிமடுத்து அவர் சொன்ன பிரணவத்தை கேட்டார். அதனால் சிறியவர் பெரியவர் என்று இல்லாமல் பிரணவத்தை உணர்ந்தவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள், அவரவருடைய தகுதியை பொறுத்து. அதனால் நாங்கள் சிறுவர்கள் சொல்லும் சில சில விடயங்களை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தையும் ஞானம் பெற்றுவிட்டால் பெரியவருக்கு குருவாகலாம். அதே போல தான் அவருக்கு குழந்தை அப்பர் என்று வந்திருக்கின்றது. குழந்தையாக இருந்து அப்பருக்கு அவர் ஞானம் பிரணவத்தை பெற்றுக் கொண்டார். அதனாலே அந்த அவருடைய கையில் வேல் இருக்கக்கூடிய குழந்தை அப்பர் வேலர், கொழிந்து கொழிஞ்சி வேலர்ன்றது குழந்தை வேலர் தான், குழந்தையைத்தான் அவர் பேச்சு வழக்கிலே குரு. இந்த இடத்துல இன்னும் ஒரு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். நேற்று ரெண்டு மூன்று நாட்களாக ஒரு வார்த்தை ஒன்று என்னை குறைந்து கொண்டிருந்தது. நீங்கள் அங்கே உங்களுடைய குளத்தை பெற்றுக் கூறினீர்கள், சிங்களராசன் குளம் என்று, அப்படித்தானே?
1: செங்கால
0: அரசன் என்று, செங்கல ராசன் என்று இருக்கலாம், அது சிங்களமாக மாறி இருக்கலாம் என்று என்னுடைய ஆய்விலே தெரியப்படுகிறது. ரெண்டு மூன்று நாட்களாக மீண்டும் மீண்டும் செங்கல என்பது சிங்கள என்று வந்து, செங்கல அரசன் செங்களம், செங்களம் என்றால் என்னய்யா? குருதி களத்தை கண்ட அரசன், போரிலே குருதியை களமாக கண்ட, களத்திலே குருதியை கண்டவர் செங்களம்.
1: அந்த கதையை வந்து எங்க மாமா ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்காரு, அதுல செங்கலராஜன் தான் இருக்காரு. அப்பதான் ஞாபகத்துக்கு வருது.
0: அது என்ன பின்பு வந்த பேச்சு வழக்கில் சி என்று வந்து விட்டது, சேதான் அது செங்கலராஜனா, செங்கலராசன் என்று இருந்திருக்கலாம். சிங்களராஜன் சிங்கண்டு தமிழிலே எங்களுக்கு அதுல பெரிதாக வரவில்லை. அப்படி என்றால் செங்களமா இருக்கலாம். நான் சொல்வது சரியாக இருக்கும் என்றால் என்னுடைய ஆய்விலே நான் இப்படி கருதி கொண்டேன். ஆலோசித்து அலசி பார்ப்பதுதானே ஐயா. அப்படி என்றால் என்று இந்த முருகனை பற்றியும் பல இதுகளை கூறினீர்கள், ஆலயங்களை பற்றி கூறினீர்கள், என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கேட்கலாம் என்று?
1: தென்பழனி மலை ஓரம் தெள்ளு தமிழ் இசை பாடும்.
0: தென்பழனி மலை ஓரம், அப்படியா? இது தனிப்பாடலா அல்லது திரைப்பாடலா?
1: இது சிறிகாய் கோவிந்தராஜன் அவங்க பாடிய பெட்டி பாடல்ல வரும். அது
0: தென்பழனி
1: மலையோரம் தெள்ளு தமிழ் இசை பாடும். அந்த
0: நல்லா பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் முருகன் அருள் கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். நல்லது சரவணா, நின்ற நேரம் உங்களோட உரையாடினீர்கள். என்னுடைய பக்தி வேளையில பக்தி பெருகட்டும், எல்லா நன்மையும் உண்டாகட்டும். வாழ்த்துக்களை ஏன் மீண்டும் சந்திப்போம். அந்த சிங்கள செங்கல ஒரு தடவை ஆய்வு செய்யுங்கள்.
1: ஆமா, அந்த அந்த புத்தகத்தை வாங்கி அதுல அந்த அந்த அது மட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புறேன், எப்படி
0: பாருங்க. அந்த சிங்கள என்று வந்ததுக்கு ஏதாவது வரலாறு இருக்குதா என்று பார்த்தால் போதும். நன்றி, அனுப்பி விடுங்க. இருக்கலாம் செங்கல என்று நான் நினைக்கின்றேன், நீங்கள் பாருங்கள். நன்றி தேவா. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், மீண்டும் சந்திப்போம். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் பக்தி கொண்டாடுவோம் என்ற பாடலில் இறுதிச் சரணத்திலே வாழ்க்கையில் எது மிஞ்சுவது, நாங்கள் வாழ்ந்து முடித்து இவ்வளவு தூரம் ஆண்டு அனுபவித்து எதை கொண்டு போக போகின்றோம் கேட்போமா?
2: நம் நாடு எங்கே?
0: நன்றி சரவணா. நன்றி.
2: வீடு எங்கே? காப்பு நஞ்சை எங்கே? கோப்பு புஞ்சை எங்கே? அதிகாரம் எங்கே?
0: வணக்கம், வணக்கம் மகளே சரவணா. வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கேன்பா.
0: நலமாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது இரவு நேரம், நாளை உங்களுடைய வைத்திய நியமனம் இருக்கின்றது இல்லையா? இறைவன் கருணால் எல்லாம் சுமூகமாக முடிய வேண்டும் அன்பு மகளுக்கு.
3: நன்றி.
0: நன்றி. சரி, அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது? சிரித்து கொண்டு கூறுவீர்களா அல்லது?
3: மதியம் ஃபுல்லா ஒரே வெயில் அடிச்சதுப்பா. ஒரு 7.5 மணிக்கு இத்தனோண்டு மழை வந்ததுப்பா.
0: இத்தனோண்டு? அம்மா, பாத்தீங்கன்னா அந்த பெரிய வெளிச்சத்துக்கும் வெயிலுக்கு ஒரு இத்தனை ஒன்று மழை வந்த போது ஒரு சில மாற்றம் இருந்ததா இல்லையா உங்க மனதிலே? கொஞ்சம் மழையை இன்னும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு அது நினைக்க வைக்கின்றது. போதும் போதும் என்று வெறுக்க
3: வைக்கவில்லை. மட்டும்தான் மழை பெஞ்சே தெரிஞ்சிருக்கும்
0: இல்லையா? அது காலம், இது அந்த காலம் தானே அம்மா, பருவகாலம் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா மகளே? அப்ப பருவகாலத்தை
3: வெயில் வாட்டி வதைக்கும் போது மனசு ஏங்குது. அப்ப மழை வற்றும் வற்றும்
0: வெயில் வந்தா நலனுக்குள் போயிருங்கள். ஏன் வெயிலுக்கு இருக்கின்றீர்கள்? சரி, குழந்தைகள் எல்லாம் தூங்கி விட்டார்களா?
3: பிச்சைக்காரன் படத்துல ஏதோ ஒரு பாட்டு சொன்னாங்க, தெரியல
0: இப்பொழுது வரும் பாடல்கள் இளைஞர்கள் விரும்பும் பாடலாக வரும், குழந்தைகளுக்கு தெரியாது, வரிகள் புரியாது, அதில் வரும் வார்த்தைகளின் கருத்துக்கள் புரியாது. அந்த டண்டடங்கட அடிக்கிற சத்தம், ஆடுற ஆட்டத்தை
3: தெரிஞ்சாலும் நமக்கு தெரியாது.
0: அந்த ஆட்டத்தை பார்க்கத்தான் அவர்கள் விரும்புகிறார். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையே எங்களுக்கு புரியாது அம்மா. அது ஆங்கிலம் தமிழ் அராப மொழியெல்லாம் கலந்து வரும். அதுக்கு இப்படி சுத்த தமிழ்ல சுத்தமான இலக்கிய இலக்கண சுவையோடு எல்லாம் வராது. அங்கே அப்ப நாளை உங்களுடைய நியமனம் முடிந்து வீடு செல்வீர்களா? நடந்து போகும்போது மயிலையாவது பார்க்கலாம் என்றும் நடந்தீர்களா? இயற்கை அழகல் கூட அங்கே அது செல்ல குழந்தையின் படம் தந்திருந்தீர்கள், மிகவும் சிறப்பாக அழகாக. நானும் மகளும் பார்த்து மகந்து நன்றாக நீங்களா சிரிப்பு விட்டுகிறீர்கள்? அகிலாவா அவரை வைத்திருப்பவர்?
3: மாமியார்.
0: லட்சசாரா அம்மா. சரி, அவ அழகாக சிரிக்கின்றார். என்ன இறைவனை காணலாம் என்று அதுக்கு கள்ளம் கபடம் சிறப்பு.
4: மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம்
0: ஆமா
4: அது மனசு திரும்ப வந்துருது, சகரநிலைக்கு வந்துருது.
0: சிறப்பு. அதே போன்று பாருங்கள், ஒரு எந்த குழந்தைகளும் பால எந்த உயிரினத்தின் குழந்தைகளும் சிறுமை சின்னனாக குழந்தையாக இருக்கும் போது மகிழ்வாகத்தான் இருக்கும். அது வளர்ந்த பின்பு கொடூரமாக இருக்கும், அழகற்றதாக இருக்கும், அவலட்சணமாக இருக்கும். ஆனால் குழந்தைகளை பார்க்கும் போது அது மிகவும் சிறப்பாக இருக்கும். எங்களை அறியாமல் எங்களை ஒரு ஒரு பாசத்தை ஊட்டிக்கொள்ளும் அது. இங்கே ஒரு இல்லத்திலே என்னுடைய நீண்ட காலம் பழைய வந்த மகள் ஒன்று, அவன் குழந்தை தாத்தா தாத்தா என்று இவ்வளவு விகடங்கள் பண்ணுகிறார். இப்போ 1.5 வயது, இந்த வயதில் செய்கிற விகடம் என்றால் அப்பப்பா மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்குது பார்க்க. அதெல்லாம் இறைவனுடைய
4: எல்லாம் அப்படிதான்ப்பா இருக்காங்க. 7 மாசம் பேத்தி.
0: ஏனென்றால் இப்பொழுது உபகரணங்கள் வசதிகள் விஞ்ஞானம் வளர்ந்து வரும் காலத்தில் பல வசதிகள் வாய்ப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் போது பிள்ளைகளுக்கும் விவரங்கள் அறியக்கூடிய வகையில் அறிவியல் வளர்ந்து அறிவியல் சாதனங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அப்ப இன்று ஆலயத்துக்கு சென்றீர்களா? அங்கே அண்மையில என்ன ஆலயம் இருக்கிறது அம்மா வேதாரண்யத்திலே? பாருங்கள் அன்று நடந்த புராணங்கள் அதற்கு
4: திருமறைக்காடு.
0: ஆமா, திருமறைக்காடு ஆலயம் இருக்கின்றது. திருமறைக்காடை பற்றி சரித்து அந்த புராணங்கள் எந்த காலத்து புராணங்கள்லயே அந்த பாடல்கள் இருக்கு. அதனால் உண்மை சம்பவங்கள் தானே அம்மா அதெல்லாம்.
3: ஆமாப்பா, திருவருச்சில் படத்துல தானேப்பா அந்த இது வரும், பாடுவாரு சிவாஜி தாத்தாவா இருப்பாரு, இல்ல அவரு அவங்க சம்பந்தர் குழந்தையா இருப்பாங்க, அவங்க சேர்ந்து தான் அந்த பாட்டு
0: பாடுவாங்க. அடைத்த கதவு திறக்கவும் திறந்த கதை மூடவும் பாடினார்கள். அவ்வளவுக்கு வந்து இன்று காலையிலே ஒரு சம்பவம், ஒரு புராணத்தில் ஒரு படலம் படித்தேன். அந்த உயிரிழந்த ஒருவரை தேவாரம் அந்த விஷம் தீண்டி பிறந்த ஒரு உயிர் வர செய்த சம்பவம், சரியான சம்பந்தம்
4: இல்ல,
0: சரியான சம்பந்தம் வரலாறு படித்தேன். அது ஒரு பெண் கூடிக்கொண்டிருக்கின்றார். அது வந்து ஒரு பெரியவருக்கு, ஒரு சிவனடியாருக்கு 7 பெண் குழந்தைகள், முறை மகன் ஒருவர் மணமகனாக இருக்க அவர் மூத்த பெண்ணை கொடுப்பதாக உறுதி கூறிவிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு பெரியவரன் கிடைத்தவுடன் மறுத்துவிட்டார். இப்படி 6 பெண்களும் திருமணம் முடிந்தாலும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவருக்காக அந்த 7வது பெண் அப்பாவின் வார்த்தையை 4வது நிறைவேற்றவிடன் அவர் காத்து கொண்டிருக்கார். ஏமாற்றக்கூடாது என்று அவரை திருமணம் முடிக்க ஆயத்தமாகும் பொழுது அவர் விஷம் தீண்டி நாகபாம்பு தீண்டி இறந்து விட்டார். அப்ப எல்லோரும் துன்பத்தில் கிடந்து உழலும் பொழுது இவள் பெரிய துன்பம் அடைந்து இறைவனை வேண்டி பாடுகிறார். இறைவனை வேண்டி வணங்கும் பொழுது சம்பந்தர் அங்கே குறுக்கிடுகிறார். சம்பந்தர் வந்தவுடன் அவரை வேண்டி கேட்கின்றார், இதுதான் சம்பவம், இவரை எனக்கு உயிர் பெற செய்யணும், அவர் அந்த விஷ தீண்டி இறந்தவரை எழுப்பும் அந்த தேவாரத்தை அவர் அதில் பாடினார். அந்த வரி இப்பொழுது ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த தேவாரம் பாடி முடிந்தவுடன் தூக்கத்தால் எழுந்தது போல் அவன் எழுந்து வந்தானாம். இது ஆச்சரியமாக எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் நடந்த உண்மைகள், இதெல்லாம் நடந்த உண்மைகள். அந்த வகையில் உண்மையிலே அது மனம்தான் அதை ஏற்றுக்கொள்வது. இந்த தெய்வம் உண்டென்றும் இல்லை என்றும் அந்த முதல் இறைவன் இருக்கின்றான, மனம்தான் இதற்கு காரணம். அந்த மனத்தை அந்த மனத்திலே தான் அவர் இருக்கின்றார். இறைவன் தன்னை இல்லை என்று கூறுபவர் மத்தியிலும் திருத்தாண்டவத்தை புரிந்துதான் தான் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கின்றார். சரியா? சிறப்பு சிறப்பு. என்ன பாடலை கேட்போம் என்று
4: அந்த அது அந்த அதை பத்தி பாட்டாப்பா இப்ப கேட்க போறேன்.
0: என்ன
4: பண்ணி நீர் மொழியா திருவருச்சல் இருப்பா அதுல அப்பர் பெருமான், அதாவது
3: திருஞான சம்பந்தர் இல்லையே,
0: திருநாவுக்கரசர்
3: பண்ணி நேர் மொழியால் அப்படி ஆரம்பிக்க. டிஎம் சௌந்தரராஜனும் டிஎல் மகராஜன் பாடின பாட்டுப்பா, சின்ன பையனா மகராஜன்
0: பண்ணி நேர் மொழியால் ஆரம்பித்து
3: சொன்ன
0: பாட்டுதான்
3: முதல்ல தொகையரா, இதுதான் பண்ணி நேர் மொழியால் அப்படின்னு ஆரம்பிப்பாரு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவை எல்லாம் நாங்கள்
3: கோயிலுக்கு போகும்போதே இந்த பாட்டை அவங்கள்ட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டப்பா காலையிலேயே.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். அவன்
3: அருள்வச்சது பெரிய விஷயம்ப்பா.
0: அவன் அருள் நல்லது, ஆலயத்துக்கு சென்றீர்கள் அவன் அருள் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் தான் இறைவன் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு திருவிளையாடல்களை செய்து ஆன்மாக்களை ஈடேற்றும் வண்ணம் செய்த அற்புதங்களால் அவர் தான் இருக்கின்றேன், இறைவன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் நம்பக்கூடியதை உறுதிப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். அந்த இடத்துக்கே சென்று வந்து அந்த இடத்துக்கு சென்று வருவதால் அதில் ஒரு புனிதம் உண்டு, அதில் ஒரு பக்தி உண்டு, அதில் அந்த காருண்யம் உண்டு, இறைவனுடைய காருண்யம் உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பு மகளே, சிறந்த பாடல்
3: ஒலிபரப்பும்.
0: நாளைய தினம் சுபமாக எல்லாம் நடைபெறட்டும். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அந்த வேவிக்கு அந்த அந்த குழந்தைக்கு இந்த சொக்குல ஒரு கிள்ளு கிள்ளி விடுங்கள் தாத்தாண்டு சொல்லி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இது நாங்கள் இறுதியிலே நிறுத்தி, இறுதி நேரத்தில் நின்றது அந்த பாடல். அந்த பாடலை மீண்டும் கேட்போம். பக்தி வேளையிலே வரும் பக்தி கொண்டாடுவோம் என்ற பட்டணத்தார் திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை இறுதி வரை கூறுவதை என்னவென்று கேட்போமா?
2: அரண் எங்கே மனைவி மக்கள் எங்கே

நாடி வருவதெது பாப புண்ணியம் அல்லாது, நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து தும்பிடுங்க என்றும் அவனிலை நாட்டும் அருளமுது.

எத்தனை உதாரணங்கள், உபமான ஓமியங்கள், உண்மை பிரதிகள், உண்மை எடுத்துக்காட்டாக எத்தனை இருந்தாலும் அதை நம்புவது எங்கள் மனம்தான் என்று முன்பே கூறிவிட்டது ஒரு பாடல். அதேபோன்று வாழ்க்கை என்றால் என்னவென்று நாங்கள் உணரக்கூடிய வகையில் வந்த இந்த பாடலை பக்தி வேளையிலே அடிக்கடி நான் ஒளிபரப்பக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது இந்த நிகழ்வு என்பதை எண்ணி இறை நம்பிக்கையோடு பெருமைப்படுவோம். இங்கே இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து பேசி மகிழ்ந்த உறவுகளாக வந்து இணைந்தவர்கள் எங்களோடு கலந்து உறவாடி பக்தி என்றால் என்ன, பக்தி ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்கு பல பல உதாரணங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். அந்த வேளையிலே அன்புடன் எங்கள் கிருஷ்ணன் வந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். தெய்வங்களின் பெயரை எல்லாம் வேறு வேறாக கொண்டாடும் வகையிலே எல்லாம் ஒன்றுதான் என்பதை நிர்ணயிக்கும் வகையிலே அவரவர் விருப்பத்திற்கேற்ப ஓசையை எழுப்பி பாடல்களை பாடி நாங்கள் வணங்கலாம். அத்தனை இறைவனைத்தான் சாரும், இறைவன் ஒருவனைத்தான் சாரும் என்று கூறப்பட்டிருக்கிறதோ பல்லோரும் ஏத்த பணிந்து பாடும் அந்த இறைவன் தான் என்று கூறப்படும் அந்த ஒன்று அவர் கேட்ட பாடல். நமசிவாயமும் நாராயணமும் ஒன்றுதான் என்பதை எடுத்து உரைக்கும் மனம் அன்றும் எங்களுடைய விஜயராகவனும் இந்த பாடலை கேட்டிருந்தார் ஒரு தடவை. இதிலே பிரபல பின்னணி பாடகர், மிகவும் இசை வல்லமை உள்ளவர், முதுபெரும் கலைஞர் எங்களுடைய சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் டாக்டர் அவருடைய டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவருடைய குரலோடு இசைக்கன்றே குரல் படைத்த எங்கள் மாமன்னன் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலோடு முனைந்த பாடல் அகத்திய திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். இதோ அந்த பாடல். கிருஷ்ணா உங்களோடு நாங்களும்

நமச்சிவாயே என சொல்வோமே, நன்மைகள் ஆயிரம் பெறுவோமே, நாராயணா என சொல்வோமே, நால்வகை துன்பங்களை மறப்போமே, விண்ணிலிருந்தும் மண்ணிலிருந்தும் இருவரும் இருவகையிலே இருவரிகளிலே பாடினாலும் இருவிதமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஒருவன் இருந்துதான் மற்றவர் கிடைத்தார். அதனால்தான் அரி சிவ சம்போ என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அரியும் சிவனும் ஒன்றுதான். இவர் இந்த உருவத்திலே இருந்து அதை செய்கின்றார், அவர் அந்த உருவத்திலே இருந்து அதை செய்கின்றார். ஆனால் எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒருவன் தான் என்று கூறும் வண்ணம் இறுதியிலே ஒன்றாகிறார்கள். இனிமையான அந்த பாடல் அகத்தியர் திரைப்படத்தில் நீங்கள் அந்த அகத்தியர் திரைப்படம் பார்க்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இப்பொழுது வலைத்தளங்களில் எல்லாம் ஊடகங்களில் வருகின்றது பார்க்கலாம். இந்த காட்சியை பார்த்தால் மெய் மறந்து போவீர்கள், உண்மையை நன்றாக நாங்கள் உணரலாம். உறவுகளை இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் நேரம் சரியாக 1 மணியை பிற்பகல் கண்டுவிட்டோம். நீங்களும் 10:30 கண்டு கொண்டீர்கள் மன்னிக்க வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை. எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த 2 மணி நேரம் இறை சிந்தனையோடு நாங்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றோம். அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகளாவை இருந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் எங்களுடைய சர்வதேச வானொலியாக இன்று மாறியிருக்கும் ஒரு பிரபல்யமான வானொலியாக எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலி. நாங்கள் அங்கத்தவர்களாக இருக்கு, நாங்கள் அதிலே சங்கமித்திருக்கின்றோம் என்பதை பெருமையோடு கொள்ளும் இந்த வேளையிலே திருபுவனத்திலிருந்து எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடலை தொடர்ந்து அன்பு மகள் அனுஷியா நீங்களும் வந்து பேசி மகிழ்ந்து மன நிறைவுக்கான காரணங்களை பேசி மகிழ்ந்தோம். போதும் என்ற மனம் எப்படி வெறும் என்பது அதற்கு பக்தி ஒரு மாயம் மார்க்கம் என்று கூறி எடுத்துக்கொண்டு ஒரு பாடலை தந்தீர்கள் அல்லவா, நீங்கள் பெண்கள் அல்லவா. ஆதலால் இந்த பாடலை கேட்டீர்கள். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது திருமலை தென்குமரியில் இருந்து. கேட்போம் பாடலை.

தாரி நிறித எரிதனி தனி மபனி தகரிசா சரி மகரி தனி தசனி பாபா பனி பசாதி சரி மகரி தசனி பாபா பனி சகரிசா நிகரிக தரி நித தரி புதா இப்ப மகரிக தரி நித பனிசா

பக்தி ஞானத்தினால் வளர்ந்த கலையை கொண்டு வந்து தெய்வீகமாக புகுத்தி விட்டார்கள் இந்த தென்னகத்து திரைப்பட உலகத்தினர் கூட. ஆனால் அவர்கள் அதை சாதிப்பதற்கும் இறை பக்தி உள்ளபடியால் தான் புண்ணிய பூமி அம்பாரத பூமியிலே தென்னகத்திலே உள்ள அந்த ஊர்கள் அந்த மண் எல்லாம் புண்ணியம் பெற்றவன். அங்கு அன்னையும் தந்தையுமாக அன்னை பராசக்தியும் சிவனும் எழுந்தருளியிருந்து தன் பரிவாரங்களோடு ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகம் செய்த இடங்களாக இன்றும் காணப்படுகின்றது. அதனால் தான் புண்ணிய பூமி அந்த பாரத பூமி என்று கூறுகின்றோம். அன்னையாக இருக்கப்பட்டவள் உலகளாக இருக்கும் ஆன்மாக்கள் அத்தனையும் பரிபாலிக்கும் வண்ணம் ஒவ்வொருவரு பெயரோடு ஒவ்வொரு இடத்திலே இருந்து அற்புதங்களை செய்து எங்களை ஆண்டிருக்கின்றார் என்று கருதக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு பாடல். அங்கே இசையமைப்பாளர் குன்னக்குடி விஸ்வநாதன் ஐயா, குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்களின் இசையோடு இந்த இசை மாமணி எங்கள் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு, தலை சிறந்த நடிகைகள் நாடக பரதநாட்டிய கலைஞர்களோடு இயல் இசை நடனம் அமைந்த ஒரு அற்புதமான பாடல். அனுஷியா நீங்கள் கேட்டீர்கள். இந்த மூன்றும் இந்த முத்தமிழிலேயே நாங்கள் இறைவனை காணலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டானவை தான் இவைகள். எங்களுக்குள்ள எத்தனை பேர் வாழ்கின்றார்கள், ஆனால் இவர்கள் வந்து இப்படி எங்களுக்கு இந்த அருள் சேரும் வண்ணம் இதை ஆக்கி தருகின்றார்களே, இதுக்கெல்லாம் அவன் செயல்தானே என்று எண்ணிக்கொள்வோம். அந்த வேளையிலே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த மண்ணிலே அரசனாக இருக்கின்றார்கள், ஆண்டியாக இருக்கின்றார்கள், ஞானியாக இருக்கின்றார்கள், நாம் ஆஸ்திகனாக இருக்கின்றார்கள், நாஸ்திகனாக இருக்கின்றார்கள், எல்லா வகையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பட்டணத்தை அந்த பாடலே கண்டது போல நாங்கள் உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் பணம் செல்வம் என்றெல்லாம் காணுகின்றோம். ஆனால் இறுதியிலே இவை ஒன்றையும் நாங்கள் கொண்டு செல்லவதில்லை. ஒரு இடம் ஒன்று இருக்குது, அங்கேதான் இந்த சமரசம் இருக்கின்றது. மண்ணிலே வாழ்க்கை பாதையிலே இல்லாதது இறுதியிலே கிடைக்கின்றது. அது எந்த இடம் என்று இப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ரங்கூன் ராதா என்ற திரைப்படத்தில் எங்களுடைய டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜா அவர்களின் குரலே ஒலித்த ஒரு பாடல் டி ஆர் பாப்பா அவர்களின் இசையிலே இப்பொழுது கேட்க வேண்டும் என்று இந்த வேளையிலே வந்து பொருத்தமான பாடலை தந்தார் எங்களுடைய ஓம் நமசிவாய என்று எங்களோடு இணைந்து கொள்ளும் அன்பு நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். தேவா, அற்புதமான அந்த பாடல். இப்பொழுது வாழ்க்கை என்றால் என்ன என்று எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்களை விழிப்புணர்வு கொள்ள வைக்கும் ஒரு பாடல் கேட்போமா?

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம் 2026 ஆண்டு 7 மாதம் 5 நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்கள் இணைந்து இங்கே இயங்குவதற்காக எங்களுக்கு இடம் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய தந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் என் ஓம் நம சிவாய என்று அழைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து நன்றி கூறிக்கொண்டு, முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளை உங்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே இன்று நாங்கள் கண்டுகொள்ள இருக்கும்

வரும். இனிமையான இந்த இசையுடன் ஞாயிறு தோறும் ஆரம்பித்து வெற்றி நடைபோடும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை நாங்கள் கண்டுகொள்வதற்காக கேட்டுக்கொள்வதற்காக உலகளாக இருக்கும் உறவுகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே வாருங்கள் காற்றலைக்கென்று அழைக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் கூறுகிறேன். 2026 7வது மாதம் 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பக்குவமாக வந்து இணைய வேண்டும் நீங்கள் என்று நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு செய்தி அனுப்பிய வேளை இங்கே அன்பு மகள் ஷியாமலா, அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள், அன்புடன் தேவநாதன் இவர்கள் எல்லோரும் வருக வருக என்று வரவேற்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்ற உற்சாகமான வரவேற்பை தந்து தங்களுடைய ஆதங்கத்தையும் தெரிவித்து பதவியிலிட்ட வேளையில் அவர்களுடைய வரவேற்பை ஏற்று அவர்களுக்கு வணக்கம் கூறி அவர்களை முனைத்து இணைந்து சிறப்பிக்க இருக்கும் அன்பு உறவுகளையும் இணைத்து கொண்டு உலகளாக இருந்து கேட்டு மகளை இருக்கும் நேயர்களையும் வரவேற்று கொண்டேன். வருக வருக மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து கொள்வோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான தொலைபேசி எண்களோடு நீங்கள் வந்து இணைந்து கொண்டு எங்கள் பாடுவோர் பாடல் பாடலாம் நிகழ்வினை அசத்தி கொள்ளலாம்.

வளமை போல நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாமை ஆரம்பிப்போம். இந்த வேளையில் எங்கள் காலநிலை இன்று 25 பாகையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இது 28 பாகை வரை செல்லலாம் என்று கூறப்படுகின்றது. நேரம் பகல் வேளை ஒவ்வொரு நிமிடமாக குறைகின்றது அன்பு உறவுகளே என்ற தகவலை இன்று உங்களுக்கு தருகின்றேன். உதிக்கும் நேரம் ஒரு நிமிடம் தாமதித்தும், மறையும் நேரம் ஒரு நிமிடம் அதிகரித்தும், விரைவாகவும் 2 நிமிடங்கள் வரை சுருக்கத்தை கண்டு இந்த பகல் குறைந்து கொண்டு போகும் வேளையை அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று 15 மணித்தியாலம் 30 நிமிடங்களைத்தான் நாங்கள் பகலாக காண முடியும் என்று கூறப்படுகின்றது. 2 நாட்களாக இடியுடன் மழை வரும் என்று கூறியிருந்தார், அதை காணவில்லை. இப்பொழுதுதான் தெரிகின்றது அன்பு மகள் சியாமலா, வருவது போல் இருக்கின்றது, வரவில்லையப்பா, கொஞ்சமும் வரவில்லையப்பா என்று கூறுவதை நான் உணர்கின்றேன் மகளே. இது இயற்கையின் நியதி. இயற்கை நாங்கள் கணக்கிட்டு பார்ப்போம், ஆனால் அதுதான் தன் இயக்கத்தை தானாக செய்யும். அதை வரையறுக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ யாராலும் முடியாது. இதுதான் உண்மை, விதிக்கப்பட்ட விதி இயற்கை. அந்த பாட்டும் பதமும் இந்த வாரம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அங்கேயும் விதிதான் வலியது என்றதை உறுத்தி அழகாக ஒரு பாட்டும் பதமும் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். தயவுசெய்து பாட்டும் பதமும் கேட்டுவிட்டு நீங்கள் அதற்கு உள்ள குறிப்புகளை தாருங்கள் அன்பு உறவுகளே. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கோரிக்கையும் விட்டிருந்தேன், புதிய புதிய படைப்பாளிகளை எதிர்பார்க்கின்றோம். ஒருவர் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றல்ல, நாங்கள் பலர் செய்திருந்தோம் முன்பு, காரணங்கள் பல. அதனால் விடுபட்டு சென்றவர்களும் தொடர முடியாதவர்களும் இருக்கும் வேளையில் நானும் ஒருவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் வாருங்கள், உங்கள் படைப்புகளை தருங்கள். இத்தனை பாடல்களை கேட்கின்றீர்கள், வாழ்க்கையின் நியதிகளை நாங்கள் எப்படியெல்லாம் பார்க்கின்றோம். உங்கள் மனதிலே தோன்றும் கருத்துக்களை புகுத்தி பாடல்களை தெரிந்து எழுதி பாருங்கள். நல்லது உறவுகளே வாருங்கள். 6478746415 என்ற எண்களோடு நாங்கள் பேசி மகிழ்வோம், பாடி கேட்டு மகிழ்வோம். இங்கே அப்பா வந்தாச்சு என்று அன்பு மகள் சியாமலா அறிவித்திருக்கின்றார். யார் முதலில் வரப்போன்று எங்கே உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள். காற்றலைக்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு.

0: வெளிச்சம் மிகவும் துல்லியமாக பளீச்சென்ற வெளிச்சத்துடன் நிற்கின்றது. அந்த வகையில் காற்று வீசுவதை குறைத்து கொண்டது. வெப்பம் எங்களால் உணர முடிகின்றது உறவுகளே. 25 பாகை இருக்கும்போது வெளியே சென்றால் 25 பாகையில் வெப்பம் இருக்குமோ அதை இப்பொழுது காணக்கூடியதாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் அநேகமான உறவுகள் 11 மணி ஆகிவிட்டால் வெளியே செல்ல மாட்டார்கள். பாடசாலைகளெல்லாம் விடுமுறை நாட்கள். அலுவலகங்களில் அவர்கள் எல்லோரும் குளிரூட்டியோடு இருந்து பணிபுரிவார்கள். வீடுகளில் வாழும் நாங்களும் வெளியே செல்லாமல் வீட்டினுள்ளே இருந்து வெளியே இருக்கும் பச்சை பசையல் என்ற காட்சியையும் சூரியன் ஒளியையும் பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். இது கனடா வாழ்க்கை. எங்கே வாருங்கள், உங்கள் நாட்டில் அப்படி இருக்கின்றது காலநிலை என்பதை கூறி உங்கள் பாடலையும் பாடி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டும் செல்லுங்கள்.
1: கண்ணருகில் பெண்மை குடி

0: அன்புடன் வருகின்றார். வருக வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கு.
1: சிதம்பரத்திலிருந்து தேவநாதன்.
0: ஓ, வணக்கம் வணக்கம் தேவநாதன், சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். புனித பூமி, புண்ணிய பூமியிலிருந்து உங்களை வரவேற்று கொண்டு காலை எங்களுடைய பகல் உங்களுடைய இரவு வணக்கங்களை சேர்த்து தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளிருக்கீங்க ஐயா. அங்கு யாவரின் நலமறிய ஆவல், எல்லோரும் எப்படி உள்ளீர்கள்?
0: ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு எங்கள் காலநிலையும் கூறினேன். நல்ல வெப்பத்தில் இருக்கின்றோம். அங்கே நீங்கள் எப்படி இருக்கின்ற இந்த இரவு வேளையிலே?
1: இரவு வேளை என்று மிதமான வெயில் சூழ்ந்தது ஐயா.
0: இரவு வேளையா? கொஞ்சம் இரவு வேளை மிதமான வெயில்.
1: அதாவது இப்பொழுது மாலையில் நன்றாக குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருக்கிறது ஐயா.
0: இப்பொழுது அதே வேளையில் அசரி, இப்பொழுது அங்கே மாலையா இரவா?
1: இரவு.
0: அப்ப மாலை என்று கூறு. நான் கேட்டது இப்பொழுது எப்படி என்றுதான். பகலில் மழை வெயில் அடித்தது.
1: வெளியில் சென்று வந்தேன் ஐயா. நன்ற குளிர்ந்த காற்று வீசியது ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்து. எங்களுக்கும் பகல் வேளையில் வெப்பம் அதிகமாக இருந்து இரவு நேரத்தில் கொஞ்சம், நேற்றைய தினம் இரவு 12:15 அளவில் நான் வெளியே செல்ல வேண்டிய ஒரு அலுவல் இரவு நேரம் வெளியிலிருந்து வரும்பொழுது உணர்ந்தேன், நல்ல குளிர்மையாக இருந்தது. ஆனால் இன்று காலை பார்த்தவுடன் வெப்பம் அதிகரித்து இப்பொழுது அதிவேகமான வெப்பமாக இருக்கு. இந்த வாரம் முழுவதும் இப்படி இருக்கும் என்று கூறப்படுகிறது. அங்கே இரவு நேரத்தில் குளிராகவும் பகல் நேரத்தில் வெப்பமாகவும் என்று கூறுகிறீர்கள். இது நல்லதொரு காலநிலை தானே இல்லையா?
1: உண்மையா? நல்லதொரு காலை நிலை தான்.
0: ஆனால் பகல் வேளையிலே வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் பணிபுரியும் இடங்களிலே குளிரூட்டிகள் இருக்கின்றதா அல்லது வெப்பத்துக்குள்ளே தான் பணிபுரிகின்றீர்களா?
1: குளிரூட்டி இருக்கும் ஐயா, வாகனங்களில் குளிரூட்டி இருக்கும,

0: நதிகள் இருப்பதனாலும் அங்கிருந்து வீசி வரும் காற்றுகள் பசுமரத்தை நாடி வரும் வேளையில் தாவி வரும் அந்த வெப்பம் கொஞ்சம் குளிர்மையாகத்தான் இருக்கும், இல்லையா?
1: ஆமாம் ஐயா.
0: அப்ப இரவு நேரம் இப்பொழுது நிலவு தெரிகின்றதா?
1: நிலவு தெரிகின்றது ஐயா.
0: ஆமாம், தேய்பிறை அல்லவா குறைந்த நேரத்துக்கு வரும். சிறப்பு சிறப்பு, இந்த நிலவும் குளிரும் பகல் வெயிலும் வெப்பமும் அடர்ந்த வேளையிலே அதையெல்லாம் அனுபவித்த உங்கள் மனோநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
1: இப்பொழுது நிறைவாக இருக்கிறது ஐயா, மனம் சந்தோஷமாக இருக்கிறது.
0: சந்தோஷமா உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை வினாக்களும். ஏனென்றால் பாடுவோர் பாடலாம் நிகழ்வல்லவா, மிகவும் மகிழ்வாக நிம்மதியாக சிறப்பாக அப்படியே எங்களுக்கு இனிமை தரக்கூடிய வகையில் கேட்டு மகிழ்வோம். உலகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே குறிப்புகளை எழுதுவார்கள், உங்கள் பெயர் ஒவ்வொருத்தருடைய பெயரும் எழுதி கேட்பார்கள். அவருடைய பாடல் இப்படி, இவர்களுடைய பாடல் அப்படி. எங்கள் தளத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஏனைய உறவுகள். அதனால் எங்கே உங்கள் பாடலை கேட்க விரும்புகிறோம், பாடுங்கள். என்ன பாடல் பாடுங்கள்?
1: பாடுகிறேன் ஐயா. அதாவது இப்பாடலுக்கு இசையமைத்தவர்கள் புகழ்பெற்ற எம் எஸ் யு ஐயாவும் ராமமூர்த்தி ஐயாவும் அவர்களும். இந்த பாடலுக்கு நான் வரிகளை எழுதியவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். படம் மகாதேவி என்ற திரைப்படத்தில் வந்த பாடல் ஐயா. இதை பாடியவர்கள் ராஜேஸ்வரி அம்மா அவர்களும் பால சரஸ்வதி அம்மா அவர்களும் பாடியிருக்கிறார்கள் ஐயா. இப்பொழுது இப்பாடல் பாட உள்ளேன் ஐயா. சிங்கார புன்னகை
0: இரு பெண் குரலில் வந்த அந்த பாடலை ஒரு குரலாக அன்புடன் தேவநாதன் தர இருக்கின்றார். எங்கே செவி மடுப்போம், கொண்டு வாருங்கள் அந்த அந்த பாடலை. அற்புதமான பாடல்.
1: தன்னான சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும்

சிங்கார புன்னகை கண்ணார கண்டாளே, சங்கீத வீணையும் எது கம்மா, மங்காத கன்னத்தில் மையிட்டு பார்த்தாளே, தங்கமும் வைரமும் எது கம்மா, மங்காத கண்ணலில் மையிட்டு பார்த்தாளே.

படுமே. பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாதல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா? பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா? ஆ ஓ ஆ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா? சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா? செல்லமே ஜீவனே, செல்லமே.

ஆடும் கொடிய நாங்களும் அசைந்து வரும் நேரம் உன் அழகு முகம் கண்டு கொண்ட அன்பு கொண்டு மாறும் அன்பு கொண்டு மாறும். ஆடும் கொடிய நாங்களும் அசைந்து வரும் நேரம் உன் அழகு முகம் கண்டு கொண்டால் அன்பு

சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, மங்காத கண்களை மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைர எதுக்கம்மா, அங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்

0: சிங்கார புன்னகை கண்ணாறு கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணாறு கண்டால் சங்கீத வீணையும் எதுக்கம்மா.
1: பிரபல பின்னணி பாடகிகள் பாடிய மிகவும் வெற்றி படமான மகாதேவி பழைய திரைப்படத்து பாடல் பாடும் பொழுது அங்கே உண்மையிலே எங்களை எல்லாம் மெய்மறந்து கேட்போம். அதுவும் பெண் குரலிலே பாடிய பாடலை விரும்பி தானே பாடுகிறேன் என்று வந்து பாடிய தேவநாதன், உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த பாடலை எதற்காக தெரிவு செய்தீர்கள்?
0: எனது மனைவி ஐயா தையல் பயிற்சி கொண்டான ஒரு ஆன்லைன் வகுப்பு சேர்ந்துள்ளார்கள் ஐயா, அது வரும் வேளையில் அந்த பாடல் ஒரு 5 நிமிடம் ஒலிக்கும் ஐயா. என் மனதை கவிழ்ந்தது, என் குடும்பத்தின் மனதையும் கவிழ்ந்த பாடல் ஐயா.
1: கிட்டத்தட்ட எத்தனை தடவைகள்
0: தான் இதை தெரிவித்தீர்கள்?
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களை கவர்ந்த கிட்டத்தட்ட எத்தனை தடவைகள் இந்த பாடலை நீங்கள் பயிற்சி செய்து பார்த்தீர்கள்?
0: இப்பொழுது 2 மணி நேரம் முன்பு எழுதி வைத்து கொண்டு ஒரு 3 தடவை பாடி வந்தேன் ஐயா.
1: அதை பார்த்துத்தான் நீங்கள் பாடுகின்றீர்கள் என்ன? தொலைபேசியிலே பாடும் பொழுது நீங்கள் தொலைபேசியை கவனிக்க வேண்டும். உங்களுக்கு வேறு நெறியாளர்கள் யாரும் இல்லை. உங்களை நீங்கள் நெறிப்படுத்தி, அதுவும் பிரபல பின்னணி பாடகர்கள் பெண் குரலில் பாடிய பாடல், ஆண்குரல் வேறு. நீங்கள் ஆண்குரலை பாடப்போகின்றீர்கள், பெண் குரலில் பாடிய பாடலை, அதுவும் 2 பேரும் ஜாம்பவான்களாக இருந்தவர்கள் பாடிய பாடல், அது உங்கள் மனதிலே உள்வாங்கப்பட்டு பதிந்திருக்க வேண்டிய ஒரு பாடல். நீங்கள் அங்கே திரும்பி ஒற்றியை தாளை பார்க்கும் பொழுது உங்களுடைய சிறு கவனங்கள் சிதறிவிடும், புரிகிறதா? அதெல்லாம் நீங்கள் நன்றாக உள்வாங்க வேண்டும், வரிகளை உள்வாங்கி பாட வேண்டும். அநேகமான இடங்கள் அந்த உங்களுக்கு நான் கூறலாம், அந்த இப்பன்னாவை விளங்கி விட்டீர்கள் ஒரு சில இடங்களிலே, கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் மொத்தமாக சிறப்பாக துணிந்து இந்த பாடலை நீங்கள் தந்தமைக்கு உங்களை கவர்ந்தது தான் காரணம். அந்த கவர்ந்தபடியால் அந்த தோனி அந்த ராகம் அத்தனையும் உங்கள் மனதிலே பதிந்திருக்கின்றது. வரிகள் வர தவறு. அந்த நீங்கள் ஒரு ஒரு அளவுக்கு பாட வந்து ஒரு எல்லோருக்கும் தெரிந்தவராகிவிட்டீர்கள். ஒரு இதிலே வந்து நாங்கள் ஒளிபரப்பு செய்யும்பொழுது உங்களை அவளோடு உற்று கேட்கின்றார்கள், புரிகிறதா? சரி, என்ன பாடலை உங்களுக்கு ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகிறீர்கள் தேவநாதன்?
0: எனக்காக ஐயா படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்தில் வந்த TMS அவர்களும், அதாவது BV சீனிவாசன் அவர்களும் பாடிய ஒரு பாடல் ஐயா. அதேதான் ஐயா,
1: பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்ற பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். அந்த பாடல் விரும்பப்படும். உங்களுக்கு 2வது பாடல் ஒன்று இருக்கின்றது, அந்த பாடலாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாருங்கள்.
0: வருகிறேன்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பொன்னொன்று கண்டேன், வாழ்த்துக்கள். நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. இங்கே பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது உங்களோட பாடலை கேட்டுவிட்டு. வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது மோனிகள் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து நன்றி கூறி இனிமையான பாடலை தந்து செல்கின்றார் எங்களுடைய தேவநாதன். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை கூறிக்கொண்டு எதிர்பார்க்கும் அடுத்து யார் பெற இருக்கின்றீர்கள்?

இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி தமிழ் பணி என்று கூறியிருந்தேன். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கின்றனர்? அழைத்து விட்டு சென்று விட்டீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும்.

0: வணக்கம் மகளே, வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: நான்
1: ஒரு முடிவோட வந்துட்டேன்ப்பா, இன்னைக்கு பாடிடுறதுன்னு.
0: ஒரு முடிவு என்ன? அதை தீர்க்கமான முடிவாக சிறப்பாக பாட வேண்டும் என்று வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த குதூகல் கூட
1: மகிழ்ச்சி நல்லா பாடுவோம்ப்பா.
0: ஆமாம், வரவேண்டியதான். மகிழ்ச்சியோட வந்த அந்த மகிழ்ச்சியோட பாடுங்கள், பின்பு பேசுவோம். எங்கே கொண்டு வாருங்கள், என்ன நலமா இருக்கின்றீர்கள்? நாங்களும் நலமா இருக்கின்றோம். நல்லா இருக்க வேண்டும் அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, எங்கே கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை முதலில் உங்களை நான் தடை செய்யவில்லை, பாடுங்கள் முதலில். அந்த வந்த வீச்சில் பாடி விட வேண்டாம்.
1: ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள்

0: சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே. நன்றிப்பா.
1: சிறப்பு மகளே, வந்த வகுப்பில் ஓடி வந்து அன்னை தந்தையாக சிவனையும் சக்தியையும் இணைத்து வந்த அற்புதமான ஒரு பாடல், கருத்தான பாடல், பக்தியோடு வந்து அந்த ஏற்ற இறக்கங்களை கவனித்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள், சிறப்பு.
0: நன்றிப்பா.
1: இப்பொழுது பேசலாம், எப்படி உங்கள் பயணம் இருந்தது? வேதாரண்யத்திலிருந்து இஞ்சி கூட வந்துவிட்டு அங்கே மழை பெய்ததா பெய்யவில்லையா என்று எனக்கு உங்கள் ஞாபகம்
0: இல்லப்பா,
1: வந்தது.
0: நேற்று வந்தவன ஆனா கொஞ்சோண்டு வந்துச்சுப்பா,
1: கொஞ்சோண்டு
0: இத்திரத்திரோண்டு
1: வரல,
0: தான்ப்பா வருது.
1: கொஞ்சோண்டும் வரையில்லையம்மா எங்களுக்கு ரெண்டு
0: என்னப்பா அத தர கூட நினைக்க மாட்டேங்குதுப்பா. வெளியில நின்னா மட்டும்தான் மழை பெய்யுதுன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. வீட்டுக்குள்ள இருக்க யாருக்கும் தெரியாது
1: அவ்வளவு வெப்பம்.
0: அப்படி ஒரு மழை பெய்யுது.
1: நான் உடனே சியாமலாவைத்தானே இப்படித்தானே கூறுவார், சியாமலா வருமென்று கூறினாங்க வரவில்லை. எங்களுக்கு எழுத்து மூலம் தந்திருக்கின்றார்கள் இந்த அட்டவணைகளிலே, இன்று இத்தனை வீதம் மழை, அத்தனை வீதம் மழை, இத்தனை மணிக்கு மழை என்னெல்லாம் கணிக்கின்றார்கள். ஆனால்
0: ஆமாப்பா.
1: அது இறங்கவே இல்லை. இதான் நான் முதல்ல கூறின விதி, இதெல்லாம் விதிக்கப்பட்ட நியதி இந்த இயற்கைக்கு, அதெல்லாம் தன்னுடைய கடமையே சரியாது. இருப்பினும் ஆனால் வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இல்லையா? வரும்.
0: ஆமாப்பா, ஒரே
1: நாங்கள்
0: ஒரு சந்தோஷம், ஒரு 5 மணிக்கு மேல காத்து நல்லா அடிக்குதுப்பா.
1: ஓ, இங்கும் அப்படித்தான், இரவு
0: முன்னாடி அதுவும்
1: அப்படித்தான்.
0: இல்லை.
1: இன்று எல்லாம் 25-26 ரூபாய்க்கு வந்துவிட்டோம், இறுதி வரை 28 காண இருக்கின்றோம். நேற்று முதல் நாள் 33 கண்டோம், நேற்று 31, இன்று 28. பகல் வேளை இனி நிமிடங்களால் குறைக்கப்படும், கொஞ்சம் 1 நிமிடம் 2 நிமிடம் தாமதித்து உதைத்து மாலையில் ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் விரைவாக சொன்னோம். ஆனால் 15.5 மணி நேரம் இருக்கின்றது பகலங்களுக்கு, ஒரு நாளுக்கு மிகுதியாக.
0: கூட அப்படிதான்ப்பா இருக்கு. 7 மணி வரைக்கும் வெளிச்சம் மாதிரி இருக்குதுப்பா.
1: ஆமாம்,
0: மணியை பார்த்தா 5 மணி 7 ஆயிட்டா அப்படின்னு தோணுது.
1: எங்களுக்கு 8:30 மணிக்கு, 8:30க்கு சூரியன் சந்திரன் இறங்கி விடுவார். ஆனால் அந்த வெளிச்சம் இருக்கும், 9 மணிக்கு 2 விடும், 9:30 காலுக்கு எல்லாம் 2 விடும்.
0: இதை விட மோசமா இருக்குது அங்க.
1: ஆமாம், இங்கே நீண்ட பகல் தானே மகளே. இனி அதன் பின்பு இப்படியே படிப்படியாக குறைந்து குளிர்காலம் வந்த பின்பு குறைந்து கொண்டு போய் 8 மணி நேர பகல் தான் இருக்கும். 8 மணி நேர பகல் தான் இருக்கும். 8 மணி தான் மிக்கம், 14 மணி நேரம் எங்களுக்கு இரவாக இருக்கும். அதனால்தான் இந்த நேர மாற்றங்கள் இருக்குது. சிறப்பான பாடல் தந்தீர்கள், என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
0: தாய்க்கு பின் தாரம் படத்துலப்பா. ஆகாணமாசை நிறைவேறுமா, கடலலி போல மறைந்து போக நேருமா. அந்த பாட்டுப்பா
1: இனிமையான பாடல் பாடியும் காட்டுகிறீர்கள். ஆசை நிறைவேறுமா, அதுதானே உலகத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கறது இல்லை? அம்மா, நிறைவேறும், நிறைவேறும். சிறப்பான பாடல் தந்தீர்கள். அங்கே வேதாரண்யத்திலிருந்து இஞ்சிக்குடிக்கு வந்து விட்டீர்கள், என்ன வித்தியாசத்தை காண்கிறீர்கள்? கலகலப்பா இருந்து விட்டு
0: வாண்டுகளே இருப்பேன், வாண்டுகளே சுத்திட்டு இருப்பேன்,
1: எல்லாம் சுத்தி அடிச்சு விட்டு
0: தங்கச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், உதவி வேலை செய்வேன். துணி துவைக்கிறது, பாத்திரம் சமையல் பண்ண மாட்டேன்
1: அவ்வளவுதான். இப்பொழுது வீட்டுல
0: துணி துவைக்கிற பாத்திரங்கள் எல்லாம்
1: பண்ணுவேன்.
0: அதுக்குதான் மகன் பயந்துகிட்டாங்க, திரும்ப போக சொல்லிட்டான். அங்கேயே போக சொல்லியிருக்கான்.
1: அப்படியா, பயப்படக்கூடாது.
0: அவனுக்கு இங்க தனியா இருக்கிறது பயம், அவனுக்கு பயம்ப்பா, எனக்கு பயம் எல்லாம் இல்லப்பா.
1: உங்களுக்கு எங்களை பயம், நீங்கள் கிரிட்டிக்காரியாச்சு, நீங்கள் திரு திருவண்டு ஓடிச்சிருக்கீர்கள். வாழ்த்துக்கலாமா, திருடகாத்திரம் வாங்க. 2வது பாடலை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருங்கள், மீண்டும் வந்து பாட வேண்டும். சரியா,
0: மீண்டும் வரப்பா, வரப்பா, வர முயற்சி பண்றப்பா.
1: நன்றி மகளே, வாழ்த்துக்கலாமா.
0: நன்றிப்பா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மகள் சியாமலாவும் தனது பங்கிற்கு வந்து இனிமையான ஒரு பாடலை தந்து மகிழ்ந்து தனக்கு விருப்பமான பாடலை கேட்டவர்களை அடுத்து வருகின்றார் எங்களுடைய அபிமான நேயர். எங்கே அவர் அழைத்து விட்டு நின்று விட்டார் போல் இருக்கின்றது. அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரே நேரத்தில் 2 அழைப்புகள் போல் இருக்கின்றது. யாருடைய அழைப்பு இங்கே வந்து இணைகின்றது என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம், இருவர் அழைக்கின்றார்கள் ஒரே நேரத்தில், யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம். ஆம், சந்தர்ப்பம் கிடைப்பது யாருக்கென்றால் இப்பொழுது அவர் அழைத்து இங்கே வந்து விட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம் ஐயா. ரொம்ப நாளையா வந்து ரொம்ப முயற்சி செய்து வந்து வந்திருக்கேன் ஐயா.
1: வானொலிக்கு இணைவதென்றால் அப்படித்தானே, எங்கள் வானொலிக்கு வர வேணும். ஆனால் அப்படி இணைந்து விடலாம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மல்லியத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா மகாலிங்கம்?
2: நலமா இருக்கேன் ஐயா, மகிழ்ச்சியாவும் இருக்கேன் ஐயா.
1: ஒரு
2: பெரியவங்களுடைய ஆசி எப்போதும் இருக்கணும்ங்கிறதுல உங்களுக்கு முதன்மையான ஒரு இது. ஏன்னா எனக்கு வந்து பெரியவங்க அதிகமா இல்ல இப்போதைக்கு,
1: அதனாலே என்னை மூத்தவராக பெரியவராக அதை
2: நான் உண்மைதான்.
1: அதனால்தான் நான் முதல்வரே என்னுடைய இளையவர்கள் என்றே பிள்ளைகளே என்றுதான் நான் அழைத்துக் கொள்வேன். எங்க எல்லோரும்
2: எங்க வீட்டுல நான் தான் மூத்தவரு. அதுக்கு அடுத்தது வந்து நிலையில இருந்தது எங்க அப்பா, அதுக்கப்புறம் மாமனார், இவங்க யாருமே இப்ப இல்லைங்கிறதுனால என்னுடைய மதிப்புக்குரிய வந்து இருக்கிறதுல வந்து நீங்க இப்போ ஒரு முதன்மையானால் வெறும் வார்த்தை ஜாலத்துக்கு சொல்லைய உண்மையான வார்த்தை.
1: இறைவா, நான் அதை உணர்வேன் மகாலிங்க. உங்களோட பேசும் பொழுது, உங்களோட பதில் தரும்போது எழுத்து, என்னையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக உங்களுக்கு மூத்தவராக ஒரு ஸ்தானத்தில் வைத்து நீங்கள் பேசுவது எனக்கு தெரியாதனால் தான் உங்களுக்கு வருகின்ற நன்மை தீமைகளை எங்களோடு பங்கு பற்றி கொண்டு இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் நானும் அக்கறையோடு கேட்டுக்கொள்ளுவேன். அதனால் தான் நீங்கள் தான் எங்களுக்கு உறவுகள். கண்காண இடத்தில் இருந்தாலும் உறவுகள். இப்பொழுது உங்களுக்கு மூத்தவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லை என்று கூறினீர்கள். அவர்கள் உங்கள் உள்ளத்திலே உங்களோடு இருக்கின்றார்கள், சரியா? அவர்கள் இல்லை என்று என்ன வேணா அவர்கள் இருக்கின்றார்கள், காண முடியவில்லை. அதனால் தானே அவருடைய ஆசி என்றும் உங்களுக்கு ஒன்றும், அத்துடன் நினைந்து என்னுடைய ஆசியும் அன்பும் என்றும் உங்களுக்கு இருக்கும். நன்றி மகாலிங்கம் அவர்களே. சரி, அங்கே இன்று காலநிலை எப்படி இருக்கின்றது மகனே?
2: இன்று வந்து மின்சாரம் கூட தடைபட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் மின்சாரம் தடை இருந்தது. ஆனாலும் வெப்பம் அதிகமா இருந்தது. ஆனா அதிகப்படியான காத்து வீசியது, அதிகமான காத்து.
1: ஆமா, இந்த வேளையிலே
2: காத்து வீசி,
1: ஓ இந்த வேளையிலே அந்த காத்து வீசுவது நலம் நல்லம். ஏனென்றால் மின்சாரமும் இல்லை, அதனால் குளிரூட்டிகளோ அல்லது மின் விசிறிகளோ வேலை செய்யாது. அத்தோடு வெளியேயும் வந்து வெப்பம், இப்ப வெளியே சென்று நிற்கும் பொழுது இந்த காற்று ஊதிக்கொண்டு வரும் பொழுது எங்கள் மேனியிலே படும் பொழுது சுகமாக இருக்கும். இதுதான் இறைவன் தருகின்ற, இயற்கையாக எங்களுக்கு தருகின்ற வரங்கள். இதெல்லாம் வரங்கள். சரி, இந்த நல்ல வேளையில இன்று எங்கு ஆலயங்களை எதுவும் சென்றீர்களா, வெளியே சென்றீர்களா, ஞாயிற்றுக்கிழமையிலே இல்லத்தான் வீட்டிலே?
2: இன்று ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான எங்கள் பகுதியிலே வந்து ஒரு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்ததுயா. அது நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கும்பாபிஷேகம் நடந்து 15 வருடம் கழித்து, 12 வருடம் தான் செய்யணும், ஆனால் 15 வருடம் கழித்து மிக சிறப்பாக சம்பந்தம் கோயிலுன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. ஆனால் அது ஈஸ்வரன் கோயில். சம்பந்தமூர்த்தி அங்கே வந்து இன்றும் அந்த முளைப்பால் திருவிழா வந்து அங்க இங்க சீர்காழிக்கு அப்புறம்,
1: சீர்காழிக்கு
2: பிறகு
1: சம்பந்தர்,
2: ஞான சம்பந்தர்,
1: சம்பந்தேஸ்வரர் ஆலயம் சம்பந்தர். அது அங்கே மூலவராக இருப்பது ஈஸ்வரனா அல்லது சம்பந்தரா?
2: ஈஸ்வரர் தான், ஆனா அவருக்கு நிகராக சம்பந்தர், திருஞான சம்பந்தர்.
1: ஏனென்றால் திருஞான சம்பந்தருக்கு தானே முளை ஊட்டி அந்த திருவருள் புரிந்து அந்த காட்சியை கொடுத்து எங்களுக்கு புராணத்திலே அப்படி இருக்கின்ற தேவாரது. அதனால் அதை கொண்டாடுமோ, சிறப்பு சிறப்பு சிறப்பு.
2: இன்னைக்கு அது மட்டும் இல்லையா, மாலையிலே திருக்கல்யாணம் ஐயா. ஆனா நான் செல்ல முடியவில்லை, ஆனா மிக சிறப்பாக நடைபெற்றதாக கூறினார்கள். நான் கண்ணூர முடியவில்லைங்கிற ஒரே கவலை.
1: இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் மாலிங்கம் திருக்கல்யாணத்தை எப்பொழுதும் பார்த்து கொள்ளலாம். அந்த கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுகிற அந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் பார்த்தது பெரிய புண்ணியம். கும்பாபிஷேகம் பார்ப்பது ஒரு புண்ணியம் ஐயா. அது எங்களுக்கு எத்தனையோ கர்ம வினைகளை நீக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு விழா அந்த விழா. அந்த கும்பாபிஷேகத்தை காண்பது திருமுழுக்கு என்று தமிழிலே கூற வேண்டும். கும்பாபிஷேகம் என்று நாங்கள் பேச்சு வழக்கிலே கூறிக்கொள்ளும் திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கு காண்பது அரிது. திருமுழுக்கு காண இறைவன் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனாலே தான் மாணிக்கவாசகர் சொன்னார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி,
2: அவன் தாழ் வணங்கி.
1: அதை நீங்கள் கண்டு கழித்தபடியால் திருக்கல்யாணம் அடுத்த ஆண்டும் வரும். ஆனா இந்த புது குடுமுழுக்கு ஆண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. எங்களுக்கு அண்மையிலே கூறுங்கள்.
2: அது அதுல மிக ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எனது பங்காளிக்கு குழந்தை பிறந்து 16 நாள் அந்த ஆலயத்துக்கு செல்லாம இருந்து இன்று அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற நாள் அன்று அந்த 16 முடியும் தருவாயில இன்னைக்கு நடந்ததுனால அது போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது பெரிய மகிழ்ச்சியா. நீங்க சொன்னீங்கல்ல கண்ணூருங்கிறது பெரிய மகிழ்ச்சின்னு, அது அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது பெரிய மகிழ்ச்சின்னீங்களா, அது உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.
1: அதற்கு அவன் அருளாலே, அவன் அருள் இருந்தபடியால் தான் அந்த தொடக்கு என்ற அந்த ஆசூசம் என்று கூறப்படுகிற தொடக்கு காலம் கழிந்து அந்த காட்சியை நீங்கள் காணும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து எல்லோருக்கும் கிடைக்காது ஐயா. அது எங்களுக்கு அண்மை 2-3 நாட்களுக்கு முன் கடந்த வாரம் எங்கள் அயலில் இருக்கின்ற முருகன் ஆலயம் முன்கையில் இருக்கின்றது, நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து தொழுவதற்கிடம் இல்லாமல் இருந்தோம், கும்பிடுவதற்கிடம் இல்லாமல் வீடுகளையும் நேம் செய்த எங்களுக்கு பெரிய ஆலயம் கட்டி ராஜகோபுரம் கட்டி பெரிய திருவிழாவில் நடைபெற முருகன் ஆலயம் மொன்றியால் திருமுருகன் ஆலயம், அந்த ஆலயத்தில் வந்து சிற்பாசாரிகள் செய்த இடத்துல இது குளிர் நாடுதானே, அந்த ராஜகோபுரத்தில் சில உடைவுகளை பட்டு அதை புனர்தாரணம் செய்து மீண்டும் கடந்த வாரம் கும்பாபிஷேகம் செய்தார்கள். எனக்கு கிடைக்கவில்லை போவதற்கு, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்படி அந்த அருகிலே 100 கிலோமீட்டர் எங்கிறோம், 45 நிமிஷத்தில் போகக்கூடிய விடயம். ஆனால் முன்பு போன்று நான் இப்பொழுது அந்த உடல்நிலை அல்லது போகக்கூடிய நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்பில் நான் இல்லாதபடியால் எனக்கு அது கிடைக்கவில்லை. கும்ப அபிஷேகம் எல்லோருக்கும் கிடைக்காது ஐயா, அது கிடைப்பது பெரும் புண்ணியம். வாழ்த்துக்கள். நாங்கள் நேரே பார்த்தது போன்று இருக்கின்றது சம்பந்தேஸ்வரர் ஆலயத்திலே கும்பாபிஷேகத்தை நீங்கள் பார்த்து எங்களுக்கு வந்து தரும் பொழுது உங்கள் மூலமாக நாங்கள் வெற்றி கொண்டதாக இறைவனுக்கு நன்றி கூறி உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். நல்லது. இன்று என்ன பாடலை பாட வேண்டும் என்று தயார் நிலையில் வந்திருக்கின்ற பாடங்களையும் கேட்போம்.
2: ஒரு பிபி சீனிவாசனுடைய பாடல்யா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பாடலும் கருத்து, நான் சொன்னதுக்கு காரணமும் ஒரு காரணம் இருக்கியா, அந்த பாடல்ல உங்களுடைய புகழும் என்னுடைய மகிழ்ச்சியும் இருக்கியா?
1: அப்படியா, எங்கே கேட்போம் பாடுங்கள்.
2: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகமாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளிய வீசலா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்ற வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்ற விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்ற அழுத போது தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், துணிந்து விட்டால் தலைமையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகமாகலாம், உறுதியோடு மெழுகை போல ஒழிய வீசலா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு, அழகாக தயார் நிலையில் கொண்டு வந்து சிறப்பாக உள்வாங்கி நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழக்கூடியதாக பாடினீர்கள். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், பாட பாட கேட்கும் போது மகிழ்ச்சி கொள்ளலாம்.
2: சில உண்மையில கருத்துக்கு
1: ஒரு மனித வாழ்க்கைக்கு
2: மனிதன் போன்று மனிதனை மனிதன் போற்றுவது என்கிறது என்ப எவ்வளவு சிறப்புங்கிறத
1: உண்மையிலே. ஆமா, அத மனம் இருந்தால் மான்கள் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், அற்புதமான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் பொருத்தி அதை சிறப்பாக பாடியிருக்கிறார். அன்று வந்த அந்த பாடல்களை நாங்கள் தலை சாய்ந்து கேட்பது அதற்காகத்தான். அப்படி எங்களோட சமூகத்திலே என்ன வேண்டும், சமுதாயத்துக்கு எது வேண்டுமோ அதை கொண்டு வந்து குவித்து விடுவார்கள் பாடல் மூலம், இல்லையா? நல்ல பாடல், நல்லா உருவாங்க பாடல். அப்படின்னா உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும், என்ன பாடலை விரும்புகிறீர்கள் கேட்பதற்கு ஒளிபரப்பிலே?
2: தெய்வ பிறவியில சிவாயி பாடுற பாடல் ஐயா, நான் எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல் ஐயா. அந்த சிவாயி குரலும் சிஎஸ் ஜெயராம குரலும் சேர்ந்து வரும் ஐயா, அது அந்த பாடல் ஐயா.
1: தெய்வ பிரவியிலையா
2: சொல்ல வாயில வரல,
1: தெய்வ பிரவியிலையா?
2: தெய்வ பிரவி,
1: தெய்வ
2: கண்ணதில் வந்தால் அந்த பாடல்.
1: வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னருகில்
2: வந்தார்,
1: அப்படி அவர் படுத்திருந்தன்னு கவிஞர் வாழ்வார் என்ன. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி,
2: வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தால், வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தால்.
1: சிறப்பு சிறப்பு, முயற்சி வல்லளிக்கட்டும். சிஎஸ் ஜெயராமனாக பாட பார்க்கின்றீர்கள், சிறப்பு சிறப்பு. உங்கள் குரலுக்கு அது பொருத்தமாக இருக்கு. நன்றி மகாலிங்கம், உங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, மீண்டும் பாருங்க. நன்றி, எப்பொழுதும் நீங்கள் இனிமையான பாடல்களை கொண்டு வருவீர்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், சிறப்புமான மகள் கலாவுடன் நான் கேட்டதாக கூறுங்கள். நல்லா இருக்காங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி மகாலிங்கம், நன்றி
2: நன்றி
1: நன்றி. மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த மகாலிங்கம் அவர்கள் நல்ல ஒரு பாடலை, கருத்தாளம் உள்ள பாடலை நன்றாக உள்ளத்தால் உணர்ந்து கொண்டு வந்து பாடி சென்றமைக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே, அடுத்த உறவாக அவர் அழைக்கும் வேளை போட்டி போட்டு கொண்டு வந்த அடுத்த உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். ரவி இங்கே வந்து விட்டாரா பார்ப்போம். மகாலிங்கம், நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொண்டு விட்டீர்கள் தெரிகின்றது, நன்றி. இப்பொழுது அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கிறார் வருவதற்கு, அவருடைய வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்,
1: அரசடி குப்பம் நெய்வேலி சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமேன் என்று நாங்கள் இருக்கும் வேளையில் காட்சி கொடுத்து விட்டீர்கள், குரல் வந்து விட்டீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
1: சிறப்பு, நல்லவனாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: என்றுமே எப்போதுமே நல்லவனாக
1: இருக்கின்றோம், நல்லவன் எனக்கு மட்டுமல்ல உலகுக்கே நல்லவனாக இருக்கின்றோம், இல்லையா ஐயா? வாழ்த்துக்கள் வாழ்த்து, சிறப்பு. சரி, இந்த மகிழ்ச்சிக்கும் நலத்துக்கும் காரணம் என்ன, காலநிலையா அல்லது வேறு ஏதாவது?
3: காலநிலை பார்த்து ரொம்ப வெயிலும் மேகமூட்டமும் கலந்த சூழல் இன்றைக்கு.
1: எத்தனை டிகிரி, எத்தனை பாகை காட்டுகின்றது?
3: மழை வரவில்லை, மழை வேண்டும்.
1: ஓ, மழை வேண்டும், மழை வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
3: மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இல்லாவிட்டாலும் உயிரினங்களுக்கும் மரம் செடி கொடிகளுக்கு இவங்களுக்கு மழை வேணும்.
1: அதற்கு சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு அதிகரிக்கின்றதோ அதிக அந்த அந்த அளவுக்கு மழை வருமை, அவ்வளவும் ஆவியாக மேலெழும்பி மழையாக வருமை. சரி, அப்படி என்றால் எத்தனை பாகையிலே நாங்கள் 28 வரை செல்ல இருக்கின்றோம், நீங்கள் எங்களை விட கூட இருக்கின்ற. இப்பொழுது நிலவு எப்படி இருக்கின்றது அங்கே, பிறை நிலவு? இப்பொழுது தேய்பிறை அல்லவா, இல்லை வளர்ப்பு?
3: அமாவாசை என்ன, அமாவாசைக்கார சூழல்ல நிலவு வந்து
1: அது வந்து
3: 12 மணி 1 மணி அளவில் தான் நிலவு பார்க்க முடியும்.
1: நான் நினைக்கிறேன் 13 திகதி அப்படி 13-14 அமாவாசை வரலாம் என்று எண்ணுகிறேன், இல்லையா? அப்படித்தான் பெறும் என்று எண்ணுகிறேன். சரி, அது ஆடி பிறந்ததன் பின்பு அண்மித்து வரும் முன்போ பின்போ வரும் அந்த அமாவாசை என்று எண்ணுகிறேன். எங்களுக்கும் உங்களுக்கும் நேர வித்தியாசம் இருப்பதனால் நாங்கள் சைவர்கள் தானே, நாங்கள் வந்து சூரியனைத்தானே எதிர்பார்ப்போம். நல்லது. இந்த இனிமையான இந்த வேளையில் வெப்பமாக இருந்து கொஞ்சம் குளிர்மையாக இருந்து வெளியே நிலவை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் என்ன பாடல் தோன்றுகின்றது பாட வேண்டும் என்று?
3: ஒரு பாடல் நீங்களே சொன்னீங்க, நல்லவன் எனக்கு நானே நல்லவன் பாடல் சொன்னீங்க, அந்த பாடலே கொண்டு வந்திருக்கான் போல் இருக்கு. நல்ல பாடல் இது. அப்படி இருந்தும் ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கேன்.
1: என்ன பாடல் கேட்போம், நீங்கள் தெரிவு செய்தால் நல்ல பாடலா இருக்கும்.
3: நல்ல பாடல் தான்
1: மங்கை.
3: இது அனைவருக்கும் உரியதமான பாடல் தான், இது பாடிவிடுவோம்.
1: அதற்கிடையில் நீங்கள் தளத்திலே நல்ல நல்ல பாடல்கள், நாங்கள் கேட்காத பாடலாம் பழைய பாடலை தேடி எடுத்து தருகிறீர்களையா? சிறப்பையா, நல்ல கருத்துள்ள பாடல்கள், வாழ்த்துக்கள்.
3: அது கிடைக்கும்போது நான் கேட்கறோம், கேட்டா நல்லா இருக்கு. அது
1: எல்லோரும்
3: கேட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு.
1: சிறப்பு
3: நாங்கள் பதிவிடுவது அந்த பாடல்.
1: நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று எண்ணும் வகையிலே செய்கின்றீர்கள். சிறப்பையா, சிறப்பான பண்பு. சரி, இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த உங்களுக்கு தரமான சிறந்த பாடல் என்று சொன்னீர்கள், அந்த பாடலை நாங்களும் கேட்போமே, பாடுங்கள்.
3: பாடிவிடுவோம். வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும், வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, பட்டுக்கொரு ராகம் எட்டி வரும் போலவா உனக்கே நாசை நிலவால் மேலே, மீட்டி வரும் வீணை தொட்டவில்லை தேனே உனக்கே நாசை கலைமகள் போலே, வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, என்ன சுகம் கண்டாய் இன்று வரை தொடர்ந்து உனக்கே நாசை ரதி அவள் மேலே, வஞ்சி அவள் உன்னை எண்ணவில்லை என்றும் உனக்கே நாசை மன்மதன் போலே, வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, மதங்களை என்ன பன்னிரண்டு வரலாம் உனக்கே நாசை மேலொன்று கூட்டு, மது தன்னை அறிய கண்ணிரண்டு பொழிய உனக்கே நாசை உறவென்று நாட, வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் அலை வைத்து ஓடும், வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது.
1: நீங்கள் ஆரம்ப காலத்தில் எனக்கு எவ்வளவு பொய் சொல்லியிருந்தீங்க, பாடுங்கள் என்றால் அதெல்லாம் சரிபட்டு வராது என்று கூறிக்கொள்வார். இப்பொழுது எவ்வளவு அழகாக உறுப்பாக சிறப்பாக பாடுகிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு, பெருமையாக இருக்கிறது. சரவணன், இப்படி இரண்டு மூன்று பேர் வந்தவர்கள் எங்களுக்கும் பாடல் சரி வராது அதெல்லாம் மேனாவன்று போவார்கள், இப்பொழுது இவ்வளவு அழகாக பாடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் முன்பு சந்தர்ப்பம் கிடைக்காதது ஒன்று, இரண்டாவது உங்களுக்கு கூச்ச சுபாவம் இருந்தபடியால் சிறப்பாக பாடுகிறீர்கள், நல்ல வரிகள், நல்ல சொத்தொழிப்போடு அழகாக பாடுகள். இந்த பாடல் வந்தது ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் இல்லையா? இந்த இந்த பாடலின் வரிகளிலே அது ஒரு தலை ராகம் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வாசம் இல்லாத மலர் அது வசந்தத்தை தேடுது இல்லையா? அது கிடைக்காத அடுத்து மாதங்கள் ஒரு வருஷத்துல பன்னிரெண்டு, நீ ஏன் ஒன்றை கூட்ட எண்ணுகிறாய்? நடமாத விஷயம் தானே அது, ஒரு கிடைக்காது. நல்ல கருத்துள்ள பாடல், சிறப்பாக நீங்கள் அதை எடுத்து
3: நிகழ்ச்சி தொடங்கிய உடனே சரி எந்த பாடலை பாடலாம்னு தேர்வு செய்யும் போது இந்த பாடல் கிடைச்சது. இப்போதைய தான் கிடைச்சது இது. இந்த பாடல்
1: சிறப்பு. இன்னும் ரெண்டு மூன்று தடவைகள் நீங்கள் பாடி பார்த்து வந்தால் மேலும் சிறப்பாக பாடலாம் தானே. சிறப்பு.
3: ஆமாம், சிறப்பாக இருக்கு.
1: நல்லா, அதுக்காக இப்பொழுது நீங்கள் சிறப்பில்லைன்னு நன்றாக உங்களை குரலுக்கு நன்றாக பாடியிருக்கு. நீங்கள் வாழ்த்துக்கு நான் எதிர்பார்க்கவில்லை. அதனால் தான் கேட்டு ஆரம்ப காலத்திலே எனக்கு பொய் தானே இப்படி ஒரு சிறப்பான குரல் அம்சத்தோடு பாடக்கூடிய தன்மையை வைத்திருந்த
3: அந்த இன்றும் நினைவிருக்கிறது. அந்த கடை முதல் முதலாக பாடிய பாடம் அந்த கடலோரம் வாங்கிய இரண்டு வரிகள் மட்டும்தான்
1: பாடினேன்.
3: பாடிட்டு அடுத்து அடுத்து பாட சந்தர்ப்பம் கிடைச்சது. சந்தர்ப்பம் கொடுத்தீங்க நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உலகளாவிய மக்கள்.
1: இப்ப உங்களை திறங்கண்டு நீங்கள் விலை மறை காயாக இருக்கின்ற உங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வருவதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி நோக்கம். அந்த வகையில பலர் பொய் சொல்லி போட்டார். சிறப்பு. முழு வரியும் அழகாக சிறப்பாக தரமாக பாடுகிறீர்கள். ஏதோ பெரிய பெரிய பாடகர்னு உங்களுக்கு விருது தாரான்னு நன்றாக ஒரு சபையிலே நீங்கள் பாடும் பொழுது அதை நாலு பேர் கேட்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து பாடிய அத்தனை பேருக்கும் இருக்கின்றது அந்த தன்மை. ஒவ்வொருத்தரிடம் இருக்கின்றது, அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம், அவர்கள் இந்த களத்தை வந்து இந்த தளத்தை உபயோகிக்க வேண்டும். சிறப்பாக இருந்தது.
3: ஆமா, மண்ணை உரமாக்க வரம் வாங்கி வந்தவன்
1: மனிதன்.
3: ஒவ்வொரு மனிதர்கிட்டயும் ஒவ்வொரு திறமை இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு, யாருக்கும் திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: இருக்கின்றது. சரி, அப்ப என்ன பாடலை கேட்கலாம் நினைக்கின்றீர்கள்? நல்லவன், அந்த நல்லவன் எனக்கு நான் நல்லவனா?
3: அந்த பாடல் கொடுத்துருங்க.
1: அல்லது நீங்கள் வேற ஏதாவது பாடலைன்னா கேளுங்கள்.
3: அந்த பாடல் இல்லைன்னா பாடிய பாடலை கொடுத்து விடலாம்.
1: சரி, இப்போ உங்களுடைய தெரிவி, உங்களுடைய நேரம் தான் இது. உங்களுக்கு விருப்பமான பாடல், ரெண்டும் நல்ல பாடல், நீங்கள் ஒன்று பாடி காட்டியிருக்கீர்கள், இந்த பாடலை கேட்க போகிறீர்கள், இல்லை நல்லவன் எனக்கு நானே நல்லவன் அது நான் கூறினேன் அவன் நீங்கள் நல்லவனான் கூறினேன் என்ன இந்த பாடலே தரவா? எது வேண்டும்?
3: இந்த வாசம் இல்ல மலரு இந்த பாடலை கொடுத்துருங்க.
1: இதையே தர வேண்டும். வாழ்த்துக்கள். அந்த பாடல்
3: உங்களுக்கு பாடல் உள்ள வரி வரிகள் இசைகள் எல்லாமே வந்து ஹைலைட் இந்த பாடலுக்கு.
1: ஆமாம், வாசம் இல்ல மலர் மலர் இது. வாழ்த்துக்கள். இந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். இது வந்து ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் இல்லையா? ஒரு தலை ராகம். ஒரு மோகன் இப்பொழுதும் இருக்கின்றார். மோகன் அவருக்கு மோகன் தான் இல்லை, மோகன் இல்ல என்ன பேர் அவருக்கு இந்த கதாநாயனுக்கு? நல்ல கலைஞன். சரி, சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு முடிந்தால் இன்னும் ஒரு பாடல் பாடலாம், நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். நேற்றைய தினம்
3: ஒரு நல்ல பாடலோடு இணைந்து
1: கொள்வோம். நேற்றைய தினம் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நல்ல சிறப்பாக விளையாடினீர்கள். உங்கள் வலைத்தளம் கொஞ்சம் சரி செய்து மீண்டும் சரி செய்து கொள்ளுங்கள். ஆனால் முன்பு இருந்ததை விட இப்பொழுது இவ்வளவு சிறப்பாக உங்களோட வலைத்தளம் வேலை செய்கிறது. முன்பு பேசினார் கேட்காத தூரத்தில் ஓடி சென்று
3: முதல் இந்த உங்களுக்காக தான் நான் வந்து வேற ஒரு நெட்ஒர்க் மாறினதுனா கலந்துக்கணும். இப்ப இந்த நெட்ஒர்க் இந்த இப்ப இருக்கிற நெட்ஒர்க்கு வலைதளம் சிறப்பாக செயல்படுகிறது.
1: சிறப்பு, வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்களை இணைத்து விட்டு அந்த அன்புறவு தில்லை சீனிவாசன் ஒரு தடவை வந்தார், மீண்டும் வரவில்லை. அவருக்கு நேரம் இல்லை, அவர் கேட்டால் வர நேரம் இல்லை என்றது. அப்புறம் வந்தால் பார்ப்போம். சரி, நல்லது. இரண்டாவது பாடலை நீங்கள் கொண்டு வர முடிந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம் மீண்டும் வந்து பாடிக்கொள்ளலாம். சிறப்பாக பாடியிருக்கு. இங்கே பலர் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் என்று கேட்கின்றார் ஒருவர். இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் முன்பு என்று. வாழ்த்துக்கள். சிறப்பையா, நன்றி. நன்றி. அன்பு,
3: எனக்கு முன்பு ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார் பாடுவதற்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
1: ஆமாம், நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: தாராள மனப்பான்மை. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடுவோர் பாடலாம் அலங்கரிக்க வரும் அடுத்த உறவு வேறு யாருமல்ல, ஓம் நம சிவாயம். வணக்கம்.
2: ஓம் நம
1: ஓம் நம சிவாயம். யார் தேவா நாச்சியார் கோவில் இருந்திருக்கீங்க, மகிழ்வாக இருக்கின்றீர்கள் இந்த வேளையிலே, நலமாக நீங்கள் இருக்கின்றீர்களா?
2: நலமுடன் வளமுடன் ஜெயமுடன் வெற்றியோடு நல்லா இருக்கேன்.
1: நல்லாக இருக்க வேண்டும். நினைத்த காரியங்கள் சிறப்பாக அமைய வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லாம் வெற்றி பெற வேண்டும். மங்களம் மங்களம் மங்களம். சரி, இன்று என்ன பாடலை பாடி காட்ட போகின்றீர்கள்? முதலில் அதுக்கு சந்தர்ப்பத்தை
2: புதுவை பூச்சி விடவா? அட்டை மன்னிக்கவும்,
1: என்னத்துக்கு தவறு? நீங்களா அங்கே நான் பொய் சொல்லுங்கன்னா இத்தனை வருடமாக என்னோடு இருந்தீர்கள் எங்களோடு. பாட தெரியா, நான் மாட்டேன் பாட மாட்டேன் என்று. இப்பொழுது எப்படி முழுமையாக பாடுகிறீர்கள்? பாட்டுக்கு பதில் பாட்டுக்கே வருகின்றீர்கள் என்றால் பார்க்க வேண்டியதான். வளர்ச்சியப்படியும் சிறப்பு பெருமைக்குரியபடியும். எங்கே பூவே பூச்சி விடவா, கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: நன்றியா. பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பார்க்கவா, அழைப்பு

0: வேண்டும், பாசராகங்கள் பாட வேண்டும், பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பார்வாக்கவா. அவ்வளவுதான்.
1: குழந்தை பாசத்தால் எங்களை கட்டி போடும் பாடல் ஐயா, அற்புதமாக உள்ளத்தை தொடும் கருத்தை கொண்ட பாடலை நீங்கள் தெரிந்தெடுத்து பாடியதற்கு எதற்காக என்பதை நான் உணர்வேன். அது நிறைவேறும், கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
0: நன்றியா, நன்றியா, நன்றியா.
1: பாசமும் பந்தமும் ஒருபோதும் விட்டு போகாது, புரிகிறதா? என்றும் எங்களோடு தான் இருக்கும். அது வாழுங்காலத்திலே நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கு. அற்புதமான சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு பூவே பூச்சோட பாத்திரை படுத்து பாடல் தான் இந்த பாடல். சரி, உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்
0: ஐயா? ரயில் பயணங்களிலிருந்து மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து, அந்த பாட்டையா?
1: அது வந்து பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்து, இல்லையா?
0: ஆமையா, பயணங்கள் முடிவதில்லை. ஆமையா, ஆமையா.
1: மணியோசை கேட்டு எழுந்து, நல்ல ஒரு பாடல். மணியோசை கேட்டு அந்த பாடலே தான்.
0: ஆமையா, ஆமையா.
1: வாழ்ந்து இனிமையான பாடல் அந்த பாடலை தருகின்றேன். உங்களுடைய இந்த பூவை பூச்சோடவா உள்ளத்தை தொட்ட ஒரு பாடலை நீங்கள் அழகாக அந்த உள்ளத்திலே பாசத்தை சுமந்து கொண்டு பாடினீர்கள். சிறப்பாக இருந்தது அந்த பாடல்.
0: நன்றியா, நன்றி.
1: வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம், முடிந்தால் வாருங்கள்.
0: நன்றி, நன்றியா. நன்றி. எல்லாருக்கும் லைனுக்கு கிடைக்கணியா? லைன் கிடைச்சாதான் எல்லாரும் பாடலாம்.
1: வாழ்த்துக்கள் கிடைக்கணும், மங்களமாய் முடிய. நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றியா.
1: இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் எங்கள் அன்பு உறவினர்கள். அந்த வகையில் அடுத்த உறவு வருகின்றார், அவரையும் இணைத்து விடுவோமே. தேவா, நன்றாக பாடி சென்ற உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தரும். இந்த வேளையிலே அடுத்த உறவாக இப்பொழுது வருவதற்கு அழைத்து கொண்டு அவருடைய அழைப்பு கிடைக்காமல் தவிக்கின்றார் போல் தெரிகின்றது. களைப்படைய வேண்டாம், சலிப்படைய வேண்டாம். மீண்டும் மீண்டும் அழையுங்கள், உங்களுக்கு கிடைத்துவிடும். பாருங்கள், இப்பொழுது யார் வர இருக்கின்றார்? ஒவ்வொருத்தரும் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். வந்துவிட்டார், வந்துவிட்டார் எங்களுடைய திருமயிலை ஊரிலிருந்து யோகா ராஜி. வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: அதேதான், சேம்.
1: அப்படியா? அப்ப உங்களுக்கு நான் உங்களுடைய பகல், எங்களுடைய பகலையும் உங்களுடைய இரவையும் இணைத்து வணக்கம் கூறிக்கொண்டு வரவேற்றுக் கொண்டேன். நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும். அதற்கிடையிலே எங்களுடைய நீங்கள் கொண்டு வந்த கருத்துக்களை தெளித்து விடுங்களேன். தூக்கத்துக்கு போவதற்கு முன்பு அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது மகளே?
2: அங்க காலையில வெயில் தான்.
1: உலகம் எங்கும் வெயில். ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை காணாத. ஐரோப்பிய நாடுகளில்
2: கும்பகோணம் வேற போயிருந்தேன்.
1: ஓ, கும்பகோணம் ரொம்ப தூரமோ உங்களிடத்திலிருந்து? கும்பகோணம் ரொம்ப தூரமோ? அரை மணி நேரமா? ஆறு மணி நேரம். அரை மணி நேரமா? ஆறு மணி நேரம். ஓ, ஆறு மணி நேரம்.
2: கார்ல போனோம் இத்தனைக்கும்.
1: ஓ, அப்படித்தான் போகலாம். ஓ, அப்படின்னா வாகனத்துக்குள்ளே குளிரூட்டி இருக்கும் தானே? ஜில்லண்டு போயிருப்பீங்க. ஆ, ஜில்லண்டு போயிருப்பீங்க. வெளியே இறங்கினோன்னா வெப்பம் தெரியும். சரி, இன்று விடுகதை ஏதாவது உண்டா, ஏதாவது தொடர்கதை உண்டா? அல்லது
2: விடுகதை இல்ல, நாங்க போன அனுபவம் தான்.
1: அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
2: நடந்தது.
1: சரி, என்ன நடந்தது?
2: அது ஒரு ரெண்டு விஷயம் நடந்தது.
1: அங்கே
2: அதாவது நாங்க போன ரூம்ல வால் கிளாக் இருந்தது. வால் கிளாக் வந்து மேல இருந்தது, பத்தரை மணியில பத்தரை மணியோட நின்னுது. அது மேல அது ஓடல. நாங்க சொன்னோம், என்ன டைம் பத்தரையிலேயே நிக்குது, மணி 1:30, மணி 10:30 நிக்குது. அது ஏறி எடுக்க கூட முடியாது. போன இடத்துல நாங்க போய் எப்படி மாத்த முடியும்? அப்புறமா நாங்க ரூம போட்டுட்டு மேரேஜுக்கு போயிட்டோம். மேரேஜுக்கு போயிட்டு திரும்பி வந்தா, திரும்பி வந்தையும் அதே
1: பத்தரை. அது பத்திரமாக பத்தரையில் இருக்கின்றது.
2: வெடிக்காலையில 3 மணிக்கு பாத்ரூம் வருதுன்னு எங்க தம்பி வைஃப் ஏறிச்சு போனா,
1: அங்கே பத்திரதா
2: பாக்குறான். ஆஹா, மணி 3:00 அதுலயும் மணி 3:00
1: காட்டுது.
2: எப்படி ஓடிச்சு, யாரு என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. ஐயோ, இந்த ரூம்ல என்னமோ இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயம் வந்துருச்சு எங்களுக்கு.
1: எங்க உள்ளங்களை அப்படித்தான்.
2: எனக்கு
1: தேவையில்லாதக்கெல்லாம் பயம்.
2: திடீர்னு ஓடிச்சுனா
1: அது உங்களை கண்டுபிட்டு எழும்பி ஓட தொடங்கிவிடுது. அது உங்களை கண் உங்கள் கண் தூக்கத்திலே அப்படி தெரிஞ்சதோ தெரியாது மகளே.
2: அது என்னமோ இல்ல, அதுக்கப்புறம் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுது. அப்புறம் நாங்க வர வரைக்கும் அதே கரெக்டான டைம்ல ஓடிட்டு இருந்தது.
1: அது புரிந்து விட்டது. இவர்களுக்கு நேரம் தெரியும், இவர்கள் என்னை பார்க்கிறார்கள், நான் சரியாக நேரத்தை காட்ட வேண்டும் என்று காட்டி இருக்கின்றது. இப்பொழுது அது தேவையில்லை, கைபேசியிலே பார்த்துக் கொள்ளலாம் நேரத்தை நீங்கள். ஆச்சரியம்
2: என்னென்றால் எங்கயோ இருக்கு போன இடத்துல போய் நாங்க மாத்துறோமா எங்கயோ ரூம்ல.
1: அதானே, சரி
2: காமெடி பண்ணுதுங்க எல்லாம்.
1: காமெடி நல்லதானே, இன்னைக்கு மகிழ்ச்சி தானே நகைச்சுவை இல்லையா? சரி அப்படி சரி. என்ன பாடலை
2: இன்னைக்கு? ஒரு பாட்டு, இன்னைக்கு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் இதுவரைக்கும் நான் எந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ், நான் வந்து எம்எஸ் கேவிய தவிர வேற எந்த பாட்டும் நான் ரொம்ப எடுக்க மாட்டேன். ஆனா இந்த பாட்டு எடுத்திருக்கேன். மிஸ்டேக் இருந்தா மன்னிக்கவும், நல்லா இருந்தா கேட்கும்.
1: அம்மா உங்களை நீங்கள் பாடும்பொழுது உங்களை கடிக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லாம் சங்கீத வித்துவான்கள் அல்ல, கேள்வி செவியனால் பாட்டே கேட்கிறோம், ரசிக்கின்றோம். சரி, சிறப்போடு வாருங்கள், கொண்டு வாருங்கள் இனிமையான பாடலை. இங்கே எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றார்கள், கொண்டு வாருங்கள்.

போட்டா வாய் சேவக்கும் மச்சான் நீயும் மச்சினி நானும் தொட்டா தூள் கலப்போக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் செவக்க மாப்பிள்ள வேணும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் செவக்க மாப்பிள்ள வேணும் தாலி கட்டி எதும் சாதிக்க வேணும் கொட்டை பாக்கும் குழந்தை வெத்தலையும் போட்ட

கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் செவக்கோ, மச்சா நீயும் மச்சினி நானும் தொட்டாந்தூள் கலப்போம். வெத்தல போட்ட உனக்கு முத்திர போட எனக்கு சித்திர வேலை செய்ய போறியாம். வெத்தலகையில் எடுத்து முன்னும் பின்னும் தொடர்ச்சி காம்பு கெள்ளித்தானே வாரியாம். ஹே சக்தி வளச்சாதிக்கத்தானே சுந்தரி அழகு சாமிக்குத்தானே, கற்பூரம் எதுக்கு சாமிக்குத்தானே, பட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானே, சரணம் முடிஞ்சா பல்லவிதானே. கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும், மச்சா நீயும் மச்சினி நானும் தொட்டாந்தூள் கிளப்போ.

தாலி கட்டியது சாதிக்க வேணும், கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் பொட்டா வாய் செவக்கும்.

0: ரெண்டு கை சேர்ந்தால் கரகோஷம் எப்படி சிறக்குமோ அதே போன்று ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒரு ஒரு சம்பவம் வேணுமென்றால் இருவர் வேண்டும் என்பது போல வெத்தலை சிவக்க வேண்டுமென்றாலும் அதுக்கு பாக்கம் தேவைதானே என்ற உட்கருத்தை வைத்து அழகான ஒரு பாடல் அதை தெரிவு செய்து சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் யோகாராஜி. ஒரு பிள்ளையும் இல்லை, நாங்கள் எங்களால் ஒரு பிள்ளையும் கண்டுகொள்ளவில்லை. நல்ல பாடல், நீங்கள் மீண்டும் ஒரு தடவை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பாடலாம், துணிந்து சிறப்பாக இருந்தது, நல்ல பாடல். வாழ்த்துக்கிழமை.
1: நன்றி நன்றி
0: நன்றி. என்ன பாடலையும் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: எனக்கு விருப்பமான பாடல் இன்னைக்கு அந்த மானை பாருங்கள் அழகு.
0: ஓ, அந்த மானை பாருங்கள் அழகு, இனிமையான பாடல். யோகராஜி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு.
1: நன்றி நன்றி
0: நன்றி. இணைப்பை தொழிலுங்கள், நாங்கள் அடுத்த உறவிடம் செல்வோம். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அருமையாக வந்து யோகராஜி வளமை போல இன்றும் சிறப்பாக பாடியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அங்கே வணக்கம் வணக்கம். அடுத்த உறவாக தேவநாதன் காத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் தேவநாதன்.
2: வணக்கம்
0: வணக்கம். எங்கே உங்களை இரண்டாவது பாடலை கேட்போம், கொண்டு வாருங்கள்.
2: நான் விரும்பி கேட்ட பாடலையே பாட உள்ளேன் ஐயா.
0: அப்படி என்ன, நான் அது ஒளிபரப்ப வேண்டாமா?
2: அதுவும் ஒளிபரப்பணும் ஐயா.
0: சரி, அப்ப பாடுங்கள் பாடுங்கள்.
2: பொன்னொன்று கண்டேன் பின்னங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பொன்னொன்று கண்ணேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம்

மாலை போலமின் துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியடையாய், துவண்டு விடும் கொடியழைய, விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவு சென்றேன் கண்டே வந்தே, பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல லாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை.

0: நீ நான் இல்லை, நீ இல்லை, சென்றேன் கண்டேன் பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூ ஒன்று கண்டேன், முகம் காணவில்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா?
1: அமைதியாக அந்த பாடலின் சந்தத்துக்கு நன்றாக உள்வாங்கி இடம் கொடுத்து மூச்சு பயிற்சி மூச்சு விட்டு நன்றாக பாடியிருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் அந்த பாடலை உள்வாங்கி பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும் பொழுதும் மேலும் கேட்டு தெளிவு கொள்ளலாம். சிறப்பு தேவநாதன், இரண்டு பாடல்களை தந்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள்,
0: நன்றி, நன்றி, நன்றி ஐயா.
1: இது முருகன் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் இணைப்பில் இருக்கின்றாரா? சென்னை இருக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம். உங்கள் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு

0: நல்ல மழையும் இல்லை, சுகமாக இருக்கின்றது இல்லையா? பகல் இரவு என்று பேதம் இல்லாமல் உங்களுக்கு காரணி தென்மேற்கு பருவக்காற்று வர துவங்கிவிட்டு அடிக்க துவங்கிட்டு தான் உங்களுக்கு வீச துவங்கிவிட்டு
1: மழை அந்த தூரல் ஒன்று ரெண்டு உளுந்துட்டே இருக்கு எந்த நேரம்.
0: அப்ப இனி எந்த நேரமும் வரலாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, காலநிலை சிறப்பாக எல்லோரும் மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே மகிழ்வாக இருக்கின்றேன் என்று கூறினீர்கள். எங்களை எல்லாம் மகிழ வைக்க என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்?
1: ஒரே ஒரு பாடல் மட்டும்
0: அங்கே கேட்போம். பாடன் பாட்டுனால் விட்டுட்டு ஓடி சென்றவர் இப்பொழுது பாடுகிறார் எங்களோடு. பாடுங்கள் கெட்டிக்காரன்.
1: சரிங்க,
0: பாடுங்க.
1: மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. ஏகங்கள் ஒன்று இரண்டு கடந்ததுண்டு, மனம் சில்லென்று சில போது சிலிர்த்ததுண்டு. மோகனமே உன்னை போல என்னை யார் மூச்சு வரை கொள்ளையிட்டு போனதில். ஆக மொத்தம் என் நெஞ்சில் உன்னை போல எரி அமிலத்தை வீசியவர் எவரும் இல்லை. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. பிரி ஒன்று நேரும் என்று தெரியும் பெண்ணே, என் பிரியத்தை அதனால் குறைக்க மாட்டேன். எரியும் உடல் என்று தெரியும் பெண்ணே, என் இளமைக்கு தீயிட்டு எரிக்க மாட்டேன். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை ஒசி போனதுண்டு. கன்னிமையும் சாமரங்கள் வீசும் காற்றில் என் காதல் மனம் துண்டு துண்டாய் உடைய கண்டே. துண்டு துண்டாய் உடைந்த மன துகளை எல்லாம் அடி தூயவளே உனக்குள் தொலைத்து விட்டேன். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை ஒரசி போனதுண்டு. செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று அடி தினந்தோறும் விஞ்ஞானம் தேடல் கொள்ளும்.

0: இவ்வாறு மடியோடு தொலைந்து போனே, இவ்வாறு தனிமையில் பேசிக்கொண்டு என் இரவினை கவிதையாய் மொழி பெயர்த்தேன். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மூடி மூடி வைத்தாலும் விதைகள் எல்லாம் மண்ணை முட்டி முட்டி முளைப்பது உயிரின் சாட்சி. ஓடி ஓடி போகாதே ஊமை பெண்ணே, நாம் உயிரோடு வாழ்வதற்கு காதல் சாட்சி. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. தேகங்கள் ஒன்று இரண்டு கடந்ததுண்டு, மனம் சில்லென்று சில போது சிலிர்த்ததுண்டு. மோகனமே உன்னை போல என்னை யார் மூச்சு வரை கொள்ளை எட்டு போனதில் ஆகமொத்தம் என் நெஞ்சில் உன்னை போல எரி அமிலத்தை வீசியவர் எவரும் இல்லை. நன்றி ஐயா.
1: சிறப்பாக தாள முறிவு இல்லாமல் சிறப்பாக பாடினார். இணைமிக்க பெருமையாக இருக்கின்றது நாகப்பன் அவர்களே. தானாக சந்தனமாக வந்து எங்களோடு இணைந்து பேச்சு இலக்கிய துறைகளை எல்லாவற்றிலையும் கால் வைத்துவிட்டு பாட சொல்லி கிடச்சிச்சு, அதெல்லாம் நமக்கு சரிவாயா என்று கூறினவர் இன்று அற்புதமாக சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். பெருமையாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல பாடல். நல்ல இது என்ன திரைப்படத்திலே?
0: அமர்க்கலம்.
1: அமர்க்கலம். இந்த பாடலாசிரியர் யாராக இருக்கலாம்? புத்தகத்தை பார்த்து வாசிப்பது போல் இல்லாமல் பாடுகிறீர்கள். எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் பார்த்துதான் படித்தீர்களா படிக்கவில்லை. உள்வாங்கி பாடியது போன்று அழகாக நீங்கள் நல்லா கிரகித்து கொண்டு வந்து வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு.
0: நடுவில் விட்டுட்டோம்னா ரெண்டு வரியை விட்டுட்டோம்னா நல்லா இருக்காதுன்னு பார்த்துதான்.
1: இல்லை, அது சரி பார்த்து பார்த்துக்கணும். கண்ணாலே பார்வை விடுவது வழக்கம். ஆனால் பார்த்து பாடுவது போன்று கவனத்தை அது அங்கே எடுக்கவில்லை. பார்வைக்கு கவனம் போகவில்லை, கவனம் பாடலே இருந்தது. உங்களை நீங்கள் நன்றாக நெறிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஏனென்றால் பக்கவாத்தியம் ஒன்றும் இல்லாமல் வேறு நெறியாளர்கள் இல்லாமல் தொலைபேசியை கவனித்து

0: இந்த வழியில் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருகின்ற ஒரு அந்த இடைய ஒரு டென்ஷன் இருக்கும், உங்களுக்கு அந்த நெருக்கடி, இது எல்லாத்தையும் மறந்து பாடலே உங்கள் மனதை ஊன்றி சிறப்பாக பழங்க நல்ல வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு சிறப்பு மேலும் சிறக்க வேண்டும்.
1: ஐயா ஒரு காலத்துல வாசிச்சுட்டு போனது தானே ஐயா?
0: ஆமா, எனக்கு தெரியுது, வாசிக்கவே மாட்டீர்கள், விட்டு போயிருவீர்கள் கேட்டால். இப்பொழுது ஆஹா சிறப்பு. அப்ப என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கா
0: நீங்கள்தான கேட்பீர்கள் நல்ல நல்ல பாடல்களை.
1: ஆமா, அது இன்னைக்கு வந்து அந்த ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒரு பாட்டு
0: நினைச்சேன்.
1: கடவுள் ஏன் கல்லானான்,
0: ஓ அந்த பாடலா, கடவுள் ஏன் கல்லான, கடவுள் ஏன் கல்லானான் கல்லாய்
1: நினைச்சேன்.
0: இந்த பாடல் நல்லா இருந்தது. கடவுள் ஏன் கல்லானான் கல்லாய் போன மனிதர்களால, உண்மைதானே,
1: கல்லாய் போன மனிதர்கள்,
0: இனிமையான பாடல் அந்த பாடல்.
1: கேட்கணும்
0: இல்ல, அந்த பாடல் கேட்க கருத்தோட வருகின்ற பாடல் தானே, என்னல பாடல் தானே, இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற ஓட்ட உடசல்கள் கிறுக்கல்கள் கீறல்கள் எல்லாம் அந்த பாடல்களுக்கு கருத்தாக தருகின்றார்கள். இரட்டை கருத்துக்களோட சிறப்பு சிறப்பான பழைய பாடல் அந்த பாடல் உங்களுக்கு அலைவரப்புவோம். நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் பாடலாம். ஆனால் முதலே சொல்லிவிட ஒரு பாடல் தான் ஐயா,
1: ஒரு பாடல்
0: உங்கள் பாடல் ஒலிபரப்பாகப்படும். இணைந்தே சிறப்பித்தமைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவருடைய பாராட்டுகளையும் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நகப்பன், மேலும் மலரவன், நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக நீண்ட நாள் வரவில்லை என்று வருகின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே சாந்தி, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: வணக்கம் மகளே,
2: எப்படி வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம் மகளே. குரலை கேட்டு கனகாலமாகி விட்டது. நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள் தானே? அங்கே நான் எழுதிய போது காணவில்லையே என்று பதில் கேட்டபோது நான் நலமாக இருக்கிறேன் ஐயா, வருவேன் என்ற போது மனம் ஆறுதலாக இருந்தது. ஏனென்றால் உறவுகளாக நாங்கள் உறவாடி வரும்புகளை உண்மையான அன்பு நேசம் வைத்து பழகும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நன்மை தீமை என்றால் நீங்கள் உடனே பதில் எழுதி எங்களின் நலம் கேட்பீர்கள், எங்களுக்கு ஆறுதல் கூறுவீர்கள். அதே போன்று நாங்களும் நீண்ட நாள் காணவில்லை என்றாலும் ஒரு மனம் ஒரு பேதளிப்பு எதுவும் நோய் துன்பமோ தெரியாது, நலமாக இருந்தால்
2: இதில் கொஞ்சம் பேட்டரி நிற்க மாட்டேங்குதுங்க ஐயா, அது கொஞ்சம் தகராறு பண்ணிகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு இடையில ஒரு நாள் கூப்பிட்டு எடுக்க வர முடியல,
0: முடியவில்லையா? சரி சரி, அது காரணங்கள் பல இருக்கலாம், காரணங்கள் பல இருக்கலாம்.
2: இன்னும் சரியாகலைங்க ஐயா, என்னோட அலைபேசி எதிரும்
0: சரி சரி, அதெல்லாம் நடைபெறும் வேறும் கவலைப்படும். நலமாக இருந்தால் அதுவே போதும் மகளே. அழகி ராசன் அப்படி இருக்கின்றார்கள், அவர்களை குரலை கேட்கவில்லை,
2: நன்றாக இருக்கிறார்கள்.
0: அழகியினுடைய உடல் நலம் அப்படி, அந்த சர்மத்திலே ஏதோ ஒன்று குறுநிலைப்பு எல்லாம் குணமாகிவிட்டது,
2: கொஞ்சம் தேறிவிட்டது.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்தீர்கள், நல்ல ஒரு பாடலை தருவீர்கள் என்று எண்ணுகிறேன். பாடகி சாந்தி, எங்கே உங்கள் பாடல்? ஓரளவு அவரை நான் முயற்சிக்கின்றேன், காற்றலைக்கு வாருங்கள், உங்களுக்கு அவர்களோடு வந்தால் மேலும் அப்படியா உற்சாகம் கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அவர் இந்த கொஞ்சம் மருந்து அதோட பத்தியங்கள் அதனாலே அவருக்கு என்னவோ தெரியவில்லை. வந்தால் நலம் என்றுதான் நானும் கூறினேன். எல்லோரும் வந்து கேட்கின்றார்கள், வர வேண்டும், ஒரு அரை மணி நேரமாவது வந்திருக்கலாம் தானே என்றால் அவர் இப்பொழுது நல்ல தூக்கத்தில் இருக்கின்றார், பகல் வேளையில் இப்போ தூங்குகிறார். வெப்பம் காலநிலையும் அவ்வளோ சீராக இல்லை, இங்கே வெப்பம் அதிகமான வெப்பம். சரி, நாங்கள் பாட்டை கேட்போமா உங்களிடம் இருந்து? பாடுங்கள் அம்மா.
2: பாடிய பாடல் தான் என் கண்ணன் ஒரு கை குழந்தை, இந்த
0: பாடல். ஓ சிறப்பான பாடல், கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: கண்ணன் ஒரு கை குழந்தை, தங்கள் சொல்லும் பூங்கவிதை, தன்னம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என்

சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை.

என்னதவம் செய்தேனோ, என்னவென்று சொல்வேனோ? எழ் பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்த

மஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. மஞ்சள் கொண்டு நீராடி ஓய் குழலில் பூச்சூடி. மஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. கட்டழகும் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா, கண்கள் பிணக்கூடும் என்று ஒட்டு ஒன்று வைக்கட்டுமா. கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை. கண்ணம் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும்.

0: தூக்கமே வந்து விட்டது அந்த தாலாட்டு போல இருந்து பாடல். அன்று உங்கள் மகன் கண்ணனாக இருந்தபோது நீங்கள் பாடுறீர்கள், இப்பொழுது ராசாதானே
1: இருக்கின்றாங்க. இந்த ஒரு குழந்தையோட பெயர் வைக்கும் நிகழ்ச்சிக்கு சென்று வந்தேன்.
0: ஓ, பெயர் சூட்டும்ளா அவருக்கு? இந்த பாடல் அங்க பாடியிருந்தார்களா? நல்ல பாடல், வரிகளை நல்ல ஆறுதலாக அமைதியாக அந்த ராகத்தோடு கொண்டு சென்றீர்கள். நீண்ட நாட்களுக்கு பின்பு உங்கள் குரலோடு கேட்க நலமாக இருந்தது. சரி, அப்படின்னா என்ன பாடலை நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்காக?
1: இதே பாடலை,
0: இதே பாடலை வேணுமா உங்களுக்கு? காயத்ரி, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்ததம்மா இந்த பாடல், நன்றாக பாடியிருங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பு நலமாக இருங்கள், சுகமாக. என்ன தடைகள் இருந்தாலும் நலம் பெற வேண்டும் நீங்கள், இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம், இல்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல எல்லோரும் நன்றாக எழுதி கொள்கிறோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சாந்தி, வாழ்த்துக்கள். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நாங்கள் யார் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்தோமோ அவர் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இணைத்து விட்டோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம் அப்பா, வணக்கம்.
0: வணக்கம் மகளே. ரேவதி, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக, மகிழ்வாக இருக்கின்றோம். எல்லோரும் வந்து பாடுகின்றீர்கள், எல்லோரையும் மீண்டும் பொழுது நலமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்த்துக்களோடு நாங்கள் நலம் என்று கூறிக்கொண்டு இணைந்து கொண்டோம். அங்கே உங்களுடைய காலநிலை கே கே நகர் சென்னையிலே எப்படி இருக்கின்றது?
2: இன்றைக்கு காற்றும்
0: உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கு? வைத்திய ஆலோசனையுடன் தான் இருக்கின்றீர்களா? இறைவா, நன்றி. நாமலாக சாதாரணமாக வந்துவிட்டு வாழ்த்துக்கள், சிறப்புகள். இறைவனுக்கு நன்றி. உங்கள் சுக ஆரோக்கியத்தை நீங்கள் நலமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு தடவை ஏதாவது ஒரு இடையூறு எங்களுக்கு வந்தால் அதை நாங்கள் மனதில் கொண்டு அதற்கேற்றவாறு எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மருந்து, கால், மதி, முக்கால். நன்றி மகளே, சிறப்பு. சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வையிலே என்ன பாடல், எங்களோருக்கும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்களேன் உங்கள் பாடல். அவள் மெல்ல வாசிரிப்பாள். ரேவதி மெல்ல மதன், ரேவதியா அல்லது வேற யார்? பாடுங்களம்மா, கேட்போம். வந்துட்டு அவ கொஞ்சம் இடையூறுகள் இருந்ததனால் அவ வர முடியாமல் இருந்தது வலைத்தளத்திலே. அதோட இப்பொழுது சரி வந்து விட்டார், நன்றாக பாடியும் இருந்தார். சரி, இப்பொழுது நீங்கள் பாடு திரமம் கேட்பீர்கள். அவர் வந்து விட்டார், நலமாக இருக்கின்றார். நல்ல செய்தி, நீங்களும் நலமாக குணமடைந்து வந்து விட்டீர்கள். இப்பொழுது பாடலை தரப்போகின்றீர்கள். கேட்போம் பாடலை. அவள் மெல்ல சிரித்தாள்.
2: அவள் மெல்ல சிரித்தாள், ஒன்று சொல்ல நினைத்தாள், அந்த பொல்லாத கண்ணனின் ராதை, ராதை. அவள் மெல்ல சிரித்தாள், ஒன்று சொல்ல நினைத்தாள், அந்த பொல்லாத கண்ணனின் ராதை, ராதை. நெற்றி நாணம் கொண்டால் கண்ணை மூடிக்கொண்டான் அந்த புல்லாங்குழல் மொழி கோதை. அவள் மெல்ல சிரித்தாள், ஒன்று சொல்ல நினைத்தாள், அந்த பொல்லாத கண்ணனின் ராதை, ராதை. ஒரு

0: கீழடி நடக்கின்றான். அவள் மெல்ல சிரித்தாள், ஒன்று சொல்ல நினைத்தாள். அந்த பொல்லாத கண்ணனின் ராதை ராதை, அந்த தங்க பதுமை உடல் பொங்கும் இளமை, அந்த ஆனந்த கங்கையில் விழுந்தாள். அந்த தங்க பதுமை உடல் பொங்கும் இளமை, அந்த ஆனந்த கங்கையில் விழுந்தாள். அவன் தாங்கி கொண்டான், நெஞ்சில் வாங்கி கொண்டான். பெரும் சந்தோஷப்படவின் மிகத்து வந்தான். அவன் தாங்கி கொண்டான், நெஞ்சில் வாங்கி கொண்டான். பெரும் சந்தோஷப்படகினை மிகத்து வந்தான். காதலன் காதலி நாடகம் ஆடிடும் நாளொன்று போனது இளமையில். அவள் மெல்ல சிரித்தால், ஒன்று சொல்ல நினைத்தாள். அந்த பொல்லாத கண்ணனின் ராதை ராதை. ஓ ஓ
1: சிறப்பு.
0: மெல்ல சிரித்தால், ஒன்று சொல்ல நினைத்தாள். அந்த பொல்லாத கண்ணனின் ராதை ராதை.
1: என்னவென்றால், இறுதி நேரத்தில் இடையிலே உங்களுடைய ஒலி எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் தான் நான் சிறப்பு கூறினேன். நல்ல பாடல், நன்றாக பாடியிருக்கிறீர்கள். ஒரு ஒரு இடத்துல ஒரு தடவை எங்களுக்கு கேட்கவில்லை, ஆனால் அதை நீண்ட நேரம் இல்லை, ஒரு ஒரு சிறு வார்த்தைகள் சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், உங்களுக்கு பாடுவதற்கு சிரமம் இல்லை தானே மகளே? சிறப்பாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. சரி, என்ன பாடலை ஒலிபரப்பலாம் உங்களுக்கு? மீண்டும் கூறுங்கள் அந்த வரியை.
0: இன்று போய் நாளை வா படம் பாடல் வந்து
1: மதன மோக ரூப சுந்தரி. மதன மோக ரூப சுந்தரி, ஆஹா, சிறப்பு சிறப்பு. மதன மோகன ரூப சுந்தரி. சரி, நீங்கள் இன்று உங்களால் திருப்புகழ் தர முடியும் என்றால் மீண்டும் வந்து தர வேண்டும். இன்னும் ஒரு பாடல் வாழ்த்துக்கலாமா? சென்று வாருங்கள் மீண்டும். நன்றி நன்றி நன்றி. வாருங்கள், நலமாக இருங்கள். அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள் என்று பார்த்தால் அது வேறு யாருமில்லை, என்னுடைய யோகாராஜி அவர்கள் வருகின்றார்கள். நினைத்து விடுவோம். வணக்கம் யோகாராஜி, வாருங்கள், உங்கள் இரண்டாவது பாடலை தாருங்கள்.
2: பாடி
1: பாடுங்கள் அம்மா.

கண்டேன் அன்பே உன்னில் கண்ட ஒரு நாளிலே ஆனந்தமே கண் ஒரு நாளிலே ஆனந்தமே கண்

நெஞ்சம் தரும், நீ கொஞ்சம் இளையாட நெஞ்சம் தரும். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன், அன்பே உன் எதிர் கண்ட ஒரு நாளிலே.

பாடி நடமாடுவோம், கல்யாண தமிழ் பாடி நடமாடுவோம். தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்கலாம். தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை

0: ஒன்றாகுவோம், திருவீதி வலம் வந்து ஒன்றாகுவோம். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளிலே. அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளிலே.
1: நல்லதோர் பாடலை அழகாக பாடியிருக்கிறீர்கள் யோகாராஜி. இருப்பினும் அந்த கொட்டப்பாக்கம் கொழுந்து வெள்ளை வெத்தலையும் இப்பொழுதும் உங்களோட நாசி வந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பாக இருந்தது ராஜி, நல்ல பாடல், அருமையாக உள்வாங்கி சிறப்பாக எங்களை பாடி தந்தீர்கள். நலம்பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் நித்ரா தேவியுடன் சென்று சங்கமம் ஆகுங்கள், சரியா? தேவநாதன் இரண்டாவது பாடலை தந்தார்கள், மற்றவர்கள் வந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, வந்து பாடி எங்களை மகள வைத்தீர்கள். இங்கே உங்களுக்கு வாழ்த்துக்களில் ஒரு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நலம் சிறப்பு, மீண்டும் சந்திக்கும் வரை நித்ரா தேவியுடன் மீண்டும் ஐக்கியமாகிக் கொள்ளுங்கள். நள்ளிரவாகட்டும். வாழ்த்துக்கள் மகளே. ஆராய்ச்சி வாழ்த்துக்கள் அம்மா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். அற்புதமாக வந்து எங்கள் அன்பு உறவுகள் மகிழ்வோடு உள்வாங்கி நல்ல பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து அழகாக பாடும் வேளையிலே அதை எல்லோரும் கேட்டு ரசித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். வாலிய வாலிய என்று கூறும் வேளையிலே வந்துவிட்டார் எங்களுடைய அடுத்த பாடகராக எங்களை மகள வைப்பதற்காக மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வாருங்கள் வாருங்கள் மகாலிங்கம்.
2: வணக்கம். வணக்கம்யா. வணக்கம்யா.
1: வணக்கம் மகாலிங்கம், வாருங்கள். உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இரண்டாவது பாடலை கேட்பதற்கு கொண்டு ஓடி வாருங்கள். உங்கள் பாடலை
2: வந்துவிட்டேன் வந்துவிட்டேன். பாடலாமாயா?
1: பாடுங்கள், காத்து கொண்டிருக்கின்றோம், பாடுங்கள்.
2: மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து ஓர்வையாக்கு மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து ஓர்வையாக்கி மூடவா, கூந்தலிலே பூச்சூடினை கூடலிலே நாடினேன், குடிவிட மனது துடிக்குது. ஓ கூடமந்த ஞானம் தடுக்குது, கூந்தலிலே கூந்தலிலே சூடினேன் கூடலிலே நாடினேன், குடிவிட மனதும் துடிக்குது. ஓ கூட வந்த நாணம் தடுக்குது, கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகள் ஏங்குது, உடலோடு பிறந்தாலும் இந்த மனமும் ஏங்குது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவாம், சித்திர விழி பாரமா சித்திரை மெலிந்ததேனமா, பத்தி விரல் அணைக்க தானமா, முத்துரதம் எனக்கு தானமா, சித்திர விழி பாரமா சித்திரை மெழிந்ததேனமா, பத்து விரல் அணைக்க தானமா, ஓ முத்துரதம் எனக்கு தானமா, உனக்காக உயிர் வாழ இந்த உபிரவி எடுத்தது, உயிரோடு உயிராக இந்த உறவும் நிலைத்தது. மாமரத்து பூவெடுத்து மங்கை என்னை தேடிவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி ஓடிவா, கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூ மரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா. அதான்
1: அது சரி மகாலிங்கம் அவர்களே, சிறப்பான பாடலை உள்வாங்கி நல்லாக பாடியிருக்கின்றீர்கள். அதில் இந்த இவ்வளவு பூக்கள் எல்லாம் இருக்கத்தக்கனையாக மஞ்சத்துக்கு ஏன் ஐயா மாமரத்து பூவை எடுக்கிறார்கள்?
2: மாமரத்து பூவையா, அது ஒரு விதமான ஒரு வண்டு அதிலே பூந்து விடுங்கய்யா. அப்படி அந்த அந்த மாமரத்து பூவுக்கு அந்த வாசம் உண்டு. அது இல்லாமல் மாமரத்து அந்த பூவுக்குள்ளேயே வண்டே பூந்து விடுகிற போது மனதுக்குள்ளே அந்த மன வண்டும் பூந்து விடுகிறது. அதனாலதான் மாமரத்து பூ எடுத்து.
1: சரி, அடுத்து அடுத்து ஒரு வரி வருகிறது. தினம் தினம் புது நாடகம் என்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் புது நாடகம், முதல் திறந்தான் புது நாடகமா இருக்கு, ஒவ்வொரு நாளும் புது நாடகம்.
2: ஐயா, நீங்க நீங்க ஒரு திரை நாடகமும் நடித்திருக்க, திரைப்பட நடிகரும் உண்டு. ஆனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடிப்பு நடிக்கும் பொழுது கூட
1: அப்படி விதம் விதமாக
2: நடிப்பது போன்று தோன்றும்.
1: அப்ப அந்த விதம் விதமான புது நாடகம் என்ன கருத்துக்கள் விளக்கங்களையும் வாழ்த்துக்களையா? நன்றி நன்றி நன்றி மாலிங்கம் அவர்களே, மிக்க மிக்க நன்றி. நல்ல பாடல் ஐயா, நன்றாக பாடினீர். இந்த பாடல் முன்பும் ஒரு தடவை பாடின ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. பாடினீர்களா?
2: இருக்கிறதே.
1: ஆமா ஆமா,
2: இப்போது குரல் வளம் இல்லை என்னாலும்.
1: இல்லை இல்லை, நல்ல குரல் வளம்
2: பாடிவிட்டேன்.
1: நல்ல குரல் வளம், நன்றாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. ஆமா, இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. இந்த மாமரத்து பூ இருக்குல்ல ஐயா, மாம்பூ, அதுக்கு இதழ் உண்டா ஐயா? இதழ்
2: உண்டியா? அந்த பூவுக்கு நிறைய இதழ் இருக்கியா? அந்த நிறைய உண்டு.
1: ஆ, மாம்பூவில் இதழ் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள்
2: உண்டியா?
1: உண்டு உண்டு. ஆனாலும் கருத்துக்களை தந்தீர்கள்.
2: மாம்பூ தனி தனி வாசம் யா, அது ஒரு தனி வாசம்,
1: ஒரு வித்தியாசமான வாசம். மல்லிகை பூட சொன்னா, மல்லிகைப்பூன்ற வாசத்துக்கும் இந்த வாசத்துக்கும் வித்தியாசம்.
2: மல்லிகைப்பூ வாசனை வந்து மங்கையர் மங்கையர் மட்டும் இல்ல, மங்கையர் சூடினால் மணவாளன் மயங்கக்கூடியது. ஆனால் மாமரத்து இது வண்டு மயங்க,
1: வண்டு மயங்க. சரி ஐயா, நல்ல கருத்துக்களை தந்தீர்கள், வாழ்த்துக்கள். புது புது நாடகம்தான், சிறப்பு தான், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், வாழ்த்துக்கள் ஐயா.
2: வாழ்க்கையில வாழ்க்கையில வாழ்க்கையில அனுபவம் வந்து எப்போதுமே புதுசு புதுசாதான்
1: இருக்க வேணும், இருக்க வேணும்.
2: அதனாலதான்
1: வாழ்க்கையை புதிது புதிதாக அனுபவித்துக் கொள்ள வேண்டும்.
2: ஐயா, உங்களுக்கு தெரியாது இல்ல, பல காலங்கள் வாழக்கூடியது வந்து வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட திருமணமாகி 60 ஆண்டு 70 ஆண்டு ஏன் 80 ஆண்டு கூட வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்கள் சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த மனைவி கூட வாழும் போது அதுதான் அதுதான் காதல்,
1: விட்டு கொடுப்பும் சகிப்புத்தன்மையும். சிறப்பையா, நன்றி, வாழ்த்துக்கள். சரியான கருத்து, நல்ல கருத்தை தந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அன்பு உறவினர்கள் வந்து ஆனந்தமாக பாடி மகிழ்ந்து, பாட முடியாதவர்கள் கூட வந்து பாடலாம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே வந்துவிட்டார் அன்பு மகள் ரேவதி. இணைத்து விடுவோம் ரேவதியை. வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் பாப்பா. வந்து விட்டீர்கள், இப்ப திருப்புகள் கொண்டு வரப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
0: இப்ப பொருள் பெற பொருள் தெளிவடை படிக்கிறேன்.
1: கூறுங்கள் கூறுங்கள்.
0: அறிவு என்பதே இல்லாத பாவி, குரு சொன்ன வழியில் நிற்காத சினம் உள்ளவன், மனம் ஒரு நிலையில் நிற்காது நிற்காத பேய் போன்று அலைபவன், பயனற்ற மாயையின் பொய்யான போக்குகளை விடாத பேடி, தவம் என்ற நினைப்பே இல்லாத முரடன், இந்த உடம்பு எப்படி பிறந்தது என்று ஆராயும் பாக்கியம் இல்லாதவன், மிக கொடிய கஞ்சன், சபைகளில் வந்து பேசும் தைரியம் இல்லாதவன், தீவினையின் வலிமையை நீக்க மாட்டாத பயனற்றவன் ஆகிய என்னை நீயும் மிக மேலான ஞான மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்ய மிக்கு விளங்கும் உன்னுடைய வடிவ தரிசனம் என்ற பரிசை அடியேனுக்கு தந்தருக. எதிர்த்து வந்து அந்த மிக்க வலிய சூரன் இரண்டு பிளவாகும்படியாக வேலாயுதத்தை தக்க முறையில் செலுத்தின தீரனே குமரேசனே, இனிய சொற்களையே மறக்காமல் பேசும் பெரியோர்கள் மீண்டும் கருவழியை அடைந்து விரவாதபடியும் எப்போதும் இளமையுடன் விளங்கும்படியும் நினைத்து அருள் செய்பவனே கங்கை நதியுடன் பாம்பையும் அணிந்த பரமேஸ்வரர் சிவபெருமானுக்கு குருமூர்த்தி ஆனவனே நடையிலே கடுமையான வேகம் காட்டும் மயிலை உடைய வீரனே சிரித்த முகத்தாலும் அற்புத ஞானத்தை கொண்டவளுமான புறப்பின் வள்ளியுடன் கொஞ்சுகின்றவனே நவரத்தின மாலை விளங்கும் மார்பை உடைய பெருமாளே.
1: சிறப்பான ஒரு பொழிப்புரையம்மா. இன்று பொழிப்புரை நீங்கள் கூறும் விதத்தில் கூட வித்தியாசம் கண்டேன். எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே உயர்த்த வேண்டும், எங்கே குறைக்க வேண்டும் என்று அதை அழகாக நாங்கள் புரியும் வகையிலே பொருள் விளங்கக்கூடிய வகையிலே நீங்கள் தந்தீர்கள் அந்த பொழிப்புரை. சிறப்பு உங்களுக்கு என்று முருகன் அருள் இறையருள் உண்டு. இப்பொழுது அதற்குரிய பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அந்த பாடலை உட்கொள்வதற்கு, எங்களுக்கு உள்வாங்குவதற்கு. எங்கே அந்த திருப்புகளை பாடுங்கள் கேட்போம்.
0: மதிதனைத கோபி மனநிலை நிலாத பேய அவமாயை பகையது விடாத பேடி தவ நினைவிலாத மோடி வரும் பகையிதேது காயம் என நாடும் விதியிலி பொலாத லோபி சபைதனில் வராத கோழை வினையிகள் விடாத கூலை என நீ

நியலோடு கடாவு தீர குமர.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம். கரம் கோப்பி கண்மூடி கேட்கும் பொழுது அற்புதமாக இருந்தது. அந்த வரிகளை உள்வாங்கி நாங்கள் இறையருள் பெறுவதன் வழியாக காரணமாக அது ஒரு வழியாக இருந்தது. ஏனென்றால் திருப்புகளின் பொழிப்புரையை முதலில் தந்தவுடன் நாங்கள் கூர்ந்து கேட்டு அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது திருப்புகளாக தன்யாசி ராகத்திலே நீங்கள் பன்னிசையோடு தரும் பொழுது எங்களை அறியாமல் அந்த ஒரு இறை கடாட்சம் வருவது முன்னான் உண்மையிலே கரம் கூப்பி கண்மூடி அதை கேட்டு மகிழ்ந்து ஆராதித்து கொண்டேன். நன்றி மகளே, இது உலகளாவ நாங்கள் செய்யும் ஒரு பணி. அந்த பணி வந்து பக்தி வேளையில் இல்லாது விட்டாலும் எங்களுடைய பாடுவோர் பாடலான் நிகழ்வில் இதற்கு இறையருள் நிச்சயமாக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த சிறப்புகளை வெளியே கொண்டு வந்து தங்கள் திறமைகளை வெளியே தருவதற்கு பிரத்யேகமாக எங்கள் இறையருள் வேண்டும். அந்த வேளையில் நீங்களும் வந்து திருப்புகளை தந்து மெருகூட்டியதுக்கு என்னுடைய நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையிலே நான் உங்களை நான் கூடுதலாக கடினப்படுத்தவில்லை. இரண்டாவது பாடலும் பாட முடியுமா உங்களால்?
0: ஒரே ஒரு இது, இந்த ராகம் நன்றாக கொஞ்சம் இழைத்து பாடிப்பா, நான் மேலோட்டமா பாடிட்டேன்.
1: நான் கவனித்துக்கொண்டேன். அதுல ஒண்ணு, அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த ராகங்களை பேதம் கண்டுபிடிக்கிற தன்மை அவ்வளவுக்கு நாங்கள் ஞானிகள் இல்லை. ஆனால் கேட்போம் எங்களை, அதாவது ஒரு பக்தர்கள் கையை கூப்பி கொண்டு கரம் கூப்பி கண்ணை மூடி இறைவனை நினைக்கும் பொழுது இந்த திருப்புகள் காதலே வந்து விடுவது நன்றாக இருந்தது. அது போதும் தானேம்மா, எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் அந்த வார்த்தைகளை நீங்கள் தருவதற்கு முன்பே பொழிப்புறையில் தந்துவிட்டீர்கள் கருத்துக்களை. அந்த கருத்தோடு நீங்கள் பாடும் வகையில் அதை உள்வாங்க சொன்னது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிறப்பாக இருந்தது மகளே, திருப்தி. நன்றி.
0: அடுத்தது.

பட்டு போன்ற உடல் தளிரோ, என்னை பார்க்கையிலே வந்த குளிரோ. பட்டு போன்ற உடல் தளிரோ, என்னை பார்க்கையிலே வந்த குளிரோ. தோகை மயிலின் தோலை அணைத்து, தோகை மயிலின் தோலை அணைத்து பழகி கொள்வது சுகமோ. தொட்டு கொள்ள விட துடிக்கும், விழி தூர போக சொல்லி நடிக்கும். தொட்டு கொள்ள விட துடிக்கும், விழி தூர போக சொல்லி நடிக்கும். ஆலை மயக்கும் ஆலை மயக்கும் பாலை சிரிப்பில் ஆசை பிறந்தது எனக்கும். கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன, ஜாடை என்ன? கேள்வி என்ன, ஜாடை என்ன? தேவை இல்லை வெட்கம். அத்தை மகனே அத்தானே, உன் அழகை கண்டு நான் பித்தானே. தென்றலடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானே. உறவை சொல்லி நான் வரவோ, என் உயிரை உன்னிடம் தரவோ. உறவை சொல்லி நான் வரவோ, என் உயிரை உன்னிடம் தரவோ. மாலை மயக்கம் தீரும் வரைக்கும், மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் வாரி கொடுத்தேன் பாவா. மடியை தேடி வந்து விழவோ, இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அழகோ. மடியை தேடி வந்து விழவோ, இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அழகோ. காலை வரையில் தோலை நிகழி, காலை வரையில் தோலை நிகழி, கண்கள் உறங்கிட வாவா. கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன, ஜாடை என்ன? கேள்வி என்ன, ஜாடை என்ன? தேவை இல்லை வெட்கம். அத்தை மகனே அத்தானி, உன் அழகை கண்டு நான் பித்தானேன். தென்றலடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானே. ஆக சக்கர கட்டி ராசா, என் மனசு வெச்சிக்கோ காப்பாத்தி. சந்தன கட்டி மேனியிலே நான் சாங்கிக்க வாசம்.

ஆஹா, ஓஹோ, சிறப்பாக இருந்தது. ஒரே நேரத்திலிருந்து திருப்புகழும் தந்து டூயட் பாடலும் தந்து கெட்டி காரை சிறப்பாக இருந்தது மகளே. இன்றைய பாடுவோர் பாடலை முத்தாய்ப்பு வைத்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து பாடிய பாடல்களும் பாடிய விதங்கள் சிறப்பாக மகிழ்வாக இருந்தது. ஒவ்வொருவரும் இங்கே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? நான் கவனி ஆமாம் கவனித்தேன். நீங்கள் நீங்கள் கவனித்ததை நான் கவனித்தேன். முடிவில் நேரம் நெருங்கி விட்டது, நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையில் நீங்கள் ஒரு தடவை ஓய்வு பெற்று உடனே நான் என்னுடைய உரை முடிந்தவுடன் வாருங்கள், முடிவுரையை தாருங்கள், தொகுத்து தாருங்கள். நன்றி அம்மா, நன்றி மகளே, சிறப்பு உங்களோட சேவைக்கு நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் வாரம்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பாடுவோர் பாடலாம்.

இந்த ராகத்தோடு 30 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே உலகளாக இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் மகள வேண்டும் என்று நீண்டகால உறவுகளும் அண்மையில் வந்த உறவுகளும் கூட எங்கள் வானொலியில் வந்து தளங்கண்டு களம் பெற்று களமாடி சென்றவர்கள் பலர் இருப்பினும் இணைந்து இன்றும் நீண்ட காலமாக இருக்கும் உறவுகள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மூல காரணம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். என்னை கூட இந்த இடத்தில் ஒரு இடத்தில் இருந்து எத்தனை இடங்கள் ஓடித்திருந்த என்னை, எத்தனையோ துறைகளில் தெரிந்த என்னை இந்த அறிவு துறைகளை கொண்டு வந்து என்னை செதுக்கி எடுத்து தந்த என் அன்பு மகளுக்கு என் நன்றி என்றென்றும் இணைவாக வந்து இணைந்து எங்களுக்கு எண்ணற்ற உறவுகளை தந்து நாங்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் வாழ்வதற்காக இருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலே இந்த நிகழ்வு மிகவும் பிரபல்யமான ஒரு நிகழ்வாக உலகளாக இருக்கும் உறவுகள் அத்தனை பேராலும் மகிழ்ந்து வாழ்த்து பெற்ற வேளையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து இலைமறை காயாக இல்லாமல் தங்களை வெளிக்காட்டியவர் என்று உலகளாக அறியக்கூடிய வகையில் சங்கீதத்துறையிலே பலர் இருக்கின்றார்கள் என்று பெருமையோடு மாறுதட்டி கூறலாம். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி என்னுடன் இணைந்து என் உறவுகளும் இணைந்து கூறிக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு. சிறப்பான இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. நேரம் சரியாக 1:30 எங்களுக்கு காட்டும் வேளை உங்களுக்கு 11:00 என்று காட்டுகின்றது. இன்னும் வருவதற்கு பலர் இருக்கின்றீர்கள், 2வது பாடல் தரவும் இருக்கின்றீர்கள். நேரத்தை நாங்கள் கணக்கிட்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது அன்பு மகள் ரேவதி, நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒரு முடிவுரையை தாருங்கள். நான் சிறிது நீங்கள் பேசும் முறை ஓய்வெடுத்துக் கொள்ளவிருந்தேன். வாருங்கள் ரேவதி. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பேணை பாடுபோர் பாடலாம் இன்று நிறைவுக்கு வருகின்றது. எங்கே ஓடி வாருங்கள் ரேவதி.

0: இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்த்திய வேளையிலே அதை தொகுத்து முடிவுரையை தருவதற்கு திரட்டி கொண்டு வருகின்றார் எங்களுடைய ரேவதி. அவர் குரலில் அந்த முடிவுரையை கேட்போம். வாருங்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
1: அதுதான் நான் வந்தவர்கள் பாட வந்தவர்களே வரிசையாக ஏறி
0: கொண்டிருந்தேன்.
1: யாரையும் விடக்கூடாது இல்லையா?
0: விட்டாலும் நான் தந்த தொடுத்து விடுவேன் பாருங்க.
1: சரி, எடுத்து கொடுப்பீங்க. வணக்கம். இன்றைய பாடுவோர் பாடலாம் ஞாயிறு அற்புதமாக ஜூலை 5-7 சிறப்பான ஆரம்பத்துடன் அப்பா ஆரம்பித்து வைத்தார். நம்ம சகோதரி சியாமலா முதல் எப்பொழுதும் அவர்கள் எந்த பாடலுக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் முதலில் வந்து அப்பா வந்தாச்சு என்ற அருமையாக போட்ட நிகழ்வுக்கு ஆரம்பம் ஜகபர் சாதிக் அவர்களும் சகோதரி அவர்களும் முனைப்பிலே எங்களுக்கு ஆர்வம் காட்டி விடுகிறார்கள். உடனேதான் நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து வந்து அதுல சேர்ந்துப்போம். இந்த மாதிரி ரொம்ப அருமையாக சியாம்லா அவர்கள் பாடினாங்க. தேவநாதர் முதல்ல பாடினது மட்டும் நான் கேட்கல, முதல் ரெண்டு மட்டும்.
0: முதலில் தேவநாதன் அவர்கள் பாடினார்கள் முதல்ல.
1: ஆமா, அவரும் ஒரு பாடல் பாடியிருந்தாரு. அந்த அப்புறம் ரெண்டாவது இரு பாடல்களையும் பாடினார், ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. எல்லாரும் இந்த நேரத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. யாமிருக்க பயமேன் சரவணன் ரெண்டடி பாடியவர் இன்று அற்புதமாக அத்தனையும் பாடி ரொம்ப விடுதலையாக பாடலை அற்புதமாக பாடிவிட்டார். நானும் சளைத்தவனா என்று கேட்டு தேவா அவர்களும் வந்து அற்புதமாக இன்று புதுமையாக பூவே பூச்சுடவான் பூ மனத்துடன் ஒரு பாடல் பாடிவிட்டார். யோகா ராஜி அவர்களும் இது பாடலை சிறப்பாக பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார். நம்மளுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் அப்பா முதல் பாடல் ரொம்ப அற்புதம், ரெண்டாவது பாடல் அப்பா அதற்குரிய ஆராய்ச்சி படிப்பே மாப்பிவை பற்றி ஆராய்ச்சியே செய்தீங்க. தேர்ந்தெடுத்து இரு பாடல்களையும் ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சகோதரர் கோவை சகோதரர் நாகப்பனா எண்ணமான ஒரு பாடலாக அதுல அத்தனை உபமான உபமேயம் செவ்வாயின்றதுக்கு அத்தனை இருந்தது. இப்பொழுது பாடல்கள் வரிகளில் தேர்ந்தெடுத்து பாடுவதிலும் பொக்கிஷம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலும் மார்க்கெட்டு செல்வதிலும் பாடல்களையும் வல்லவராகிவிட்டார். அவரும் பாடவா எனக்கான் சொன்னவர் இன்று அருமையாக ஒரு பாடலை பாடி முடித்தோம். தன்னுடைய பங்கை கொடுத்திருந்தார். சாந்தி வெகு நாட்களுக்கு பிறகு சாந்தி அவர்கள் வந்திருந்து சிறப்பித்திருந்தார். நான் எனக்கும் ரொம்ப நாளாக சாந்தியை காணலையே நினைச்சேன் என்று அதற்கு விடையாக அவர் வந்து அருமையாக கண்ணனோடு கைக்குழந்தை ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்து அதை நம்மளுக்கு பாடலா அந்த கண்ணனை நினைச்சு ஒரு பாடலா கொடுத்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்ட சகோதரின் பொருள் கேட்டது கொஞ்சம் மகிழ்வாக இருந்தது. எல்லோரும் இன்று மிகவும் இனிமையாக பாடினார். அப்பா யாரையும் விடல இல்லப்பா?
0: இல்ல இல்ல, கூறுங்க. உங்களைதான் விட்டுட்டீர்கள். உங்களை
1: எனக்கும் இன்று அருமையான ஒரு வாய்ப்பை தந்த அப்பா அவருக்கு ஒரு பாடல் திருப்புகளை எனக்கு பாடுறதுக்கு அதை ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆறுதலை தந்து என்னை மேலும் மூலம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல இங்கே பாடிய அனைவர்களும் அவருடைய மனதில் உள்ள ஆதரத்தையும் உற்சாகத்தையும் பாடல் மீது உள்ள ஈடுபாட்டையும் அதை இங்கே ஒருங்கே கொண்டு சேர்த்தரும் என்ற ஒரு பிரச்சையோடு செய்திருந்தார்கள் அனைவரும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறும் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். தவிர்க்க முடியாத காரணங்களா இருந்தால் அன்று எங்களுக்கு கொஞ்சம் சரி பரவாயில்ல இன்று முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா எடுத்துன்னு போயிடுவோம். அதனால இது ஆவலோட நாங்க ஒவ்வொரு வரப்பும் எதிர்பார்க்கிறோம். இது அப்பாவும் சிறப்பா ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்குவரையும் அதனோட வர்ணனை அவர்கள் கேட்கிற விதமும் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி போற நேரமே தெரிய போயிட்டு இருந்து வேகமாக சென்று விடுகிறது நேரம். இந்த அருமையான வாய்ப்பையும் இந்த பாடலை பாடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் தந்த நீரா அம்மாவுக்கு என்னோட நன்றியும். இதை அழகாக வழி நடத்தி உற்சாகத்தோடு வழிநடத்தி எங்களையும் அதை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தியிருந்த அப்பாவுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் மேலும் உலகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் மற்றும் எம்டிஆர் அன்பு உள்ள அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வாய்ப்பு தந்த அப்பாவுக்கு நன்றி வணக்கம். நன்றி அப்பா.
0: நன்றி மகளே. சிறப்பான முடிவில் அழகாக நீங்கள் தொகுத்து தந்திருக்கீர்கள். ஒன்றும் விடவில்லை. அதனை ஒரு குறிப்பான ஒரு விடயத்தை என்னாலும் கூற முடிகிறது என்னவென்றால், இன்றைய நிகழ்ச்சி பாடுபோர் பாடலாம் பாடல்கள் அத்தனையும் நல்ல சிறப்பாக இருந்த இயல் இசை நாடகம் என்ற அந்த முத்தமிழுக்கிலே இசை பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் வேண்டும். அந்த அருள் வேண்டி நிற்கும் வேளையிலே திருப்புகழை நீங்கள் தந்தது போன்று ஆதிசிவன் தாழ்பணிந்து என்று ஆரம்பத்திலே சியாமலா அவர்களும் பாடி இறைவனை துதிப்பது போன்று இருந்தது அந்த பாடல். அந்த இரண்டு பாடல்களும் இன்றைய தேவ ஒரு ஒரு இறை பக்தி பாடலோடு திருப்புகளும் வந்து மெருகூட்டி இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ளலாம். சிறப்பு ரேவதி அவர்களே, உங்களுடைய இந்த நேரத்திலே நீங்கள் வந்து இரண்டு பாடலும் திருப்புகளும் தந்தது சிறப்பு. இரண்டு பாடல்களை தந்தவர்களுக்கு மகிழ்ச்சி. இடையிடையே கருத்து பரிமாற்றத்தின் போது நகைச்சுவையை புகுத்தி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி இருக்கின்றோம் என்ற திருப்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இதுவரை நாளும் நாங்கள் நிகழ்த்தி கொண்டு வருவதற்கு வல்லமை கொடுத்து இந்த காற்றலையை தந்து காற்றலையில் எங்களுக்கு வேண்டிய நேரத்தை நாங்கள் உபயோகிக்கப்படும் ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு முதற்க நன்றி. அது மட்டுமல்லாமல் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்புட நிகழ்த்தி மேலும் வரும் நாட்களில் நாங்கள் சிறப்பாக நிகழ்த்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் எங்களுக்கு வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்விலும் கூட பக்தியோடு திருப்புகளையும் பாடி நாங்கள் அவர்களை துதிப்பது போன்றும் இருந்தது. ஏன் இவர்களின் பாடல் ஒவ்வொன்றும் ரசமான பாடல்களை தேடி எடுத்து கொண்டு வந்து அழகாக அழகாக நீங்கள் குறிப்பிட்டது போல நாகப்பன் சரவணன் போன்றோர் தேவா போன்றோர் முன்பு கேட்டால் பாடமாட்டார்கள், சிச்சி அது சரிவராது என்றோடு என்று வந்து பாடும்போது எவ்வளோ மகிழ்வாக இருக்கின்றது, ஆனந்தமாக இருக்கின்றது. ஏனையோரும் தங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வந்து காட்டி சிறப்பித்து கொண்டு சென்றீர்கள். மீண்டும் எங்கள் வானொலி சிறக்க நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம் என்று கூறி உங்களோடு நானும் இணைந்து இந்த வேளையில் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல அந்த இறைவனிடம் வல்லமை தர வேண்டும், நாட்டில் அமைதியும் சாந்தியும் நிலவ வேண்டும், சமதர்மம் தலைக்க வேண்டும் என்று கேட்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களை எமக்கு அளித்த அன்பு தமிழ் அறிய வைத்த வேளையிலே அவர்கள் எல்லோர் தாழ் பணிந்தும் உங்களோடு இணைந்து நான் மீண்டும் மீண்டும் வணக்கம் கூறுவதோடு இனிவரும் நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் அன்பு அறன் பண்பு அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம், நல்லது தர வேண்டும் இறைவா என்று கேட்டு இன்றைய நாள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 5வது நாள் பாடுவோர் பாடலாம் இனிது நிறைவுக்கு வந்தது. வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நன்றியம்மா, எல்லோருக்கும் நன்றி.

சமரசம் உலாவும் இடமே என்ற பாடலை அன்று தொட்டு நின்று வரை கேட்கின்றோம். ஆனால் உண்மை தெரியாமல் விளம்பரங்கள் மலிந்துள்ள இந்த காலத்திலே, விஞ்ஞான வசதிகள் பெருகிய காலத்திலே பெருந்தொகையான படங்களை செலவழித்து விளம்பரத்துக்குத்தான் முதலிடம் கொடுக்கின்றார்கள். அந்த விளம்பரத்திலே வியாபாரம்தான் அதிகமாக இருக்கின்றது. விளம்பரங்கள் அதிகம், அதிலே வியாபாரம் அதிகம். அதற்காக பெருந்தொகை பணத்தை செலவழித்து ஊடகங்களை எல்லாம் தம்பசப்படுத்தி அந்த ஊடகங்கள் எல்லாம் வியாபாரத்துக்காகத்தான் இருக்கின்றது போலும். மிகவும் தீவிரமாக இருக்கும் அதனுடைய ஆட்சி. சிறப்பு அன்பு உறவுகளை, சமரசம் உலாவும் இடமே என்ற பாடலை எங்களுடைய தேவா நீங்கள் கேட்டு எங்களை மீண்டும் ஒரு விழிப்புணர்வு அடைய வைத்திருக்கின்றீர்கள். உண்மை அதில் எதை தவறப்பட்டிருக்கின்றார்கள்? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த பாடலே வந்த கருத்துக்கள் இறுதியிலே ஓரிடம் அந்த இடம் அதுவும் எங்களுக்கு சொந்தமில்லை என்று கூறுகின்றார்கள். அது கூட எங்களுக்கு சொந்தமில்லை, ஆனால் அது பொது சொத்தாக இருக்கின்றது. சமரசம் அங்குதான் உலாவுகின்றது. நீதி வகை ஒரு மரண தண்டனை பெறப்பட்ட ஒரு கைதிக்கும் அவருடைய இறந்த பின்பு அவருடைய உடலுக்கும் அந்த கைதிக்கு நீதியை வழங்கிய நீதிபதியும் அவர் இறந்த பின் அவர் உடலுக்கும் இறுதியிலே ஓரிடம்தான் உண்டு. எல்லா இடத்திலும் நீதவானுக்கென்ற ஒரு தனியிடம், குற்றவாளிக்கென்ற ஒரு தனியிடம் இல்லை. யாசகம் செய்பவனும் யாசகம் கொடுத்தவனும் இறுதியில் ஓரிடத்தில் தான் அடங்க வேண்டும். இவற்றை உணராமல் தான் நாங்கள் எங்களுக்குள்ளே பேதங்களை காட்டிக்கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் மனம் தான் காரணம், முன்பே கூறப்பட்டு விட்டது. சிறப்பான ஒரு பாடலை தந்தீர்கள் தேவா, நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த பாடலுக்கும் செல்வோம். அடுத்த பாடலில் எங்கள் அன்பு சரவணன் வந்து பல உதாரணங்களோடு பல விடயங்களை கூறியிருந்தார். கற்றறிந்தவர்கள் மட்டும்தான் கடவுளை அறிய முடியுமா? இல்லை இல்லை. இதுக்கு முன்பு வந்த இந்த நாயன்மார்கள், அடியார்கள், ஆழ்வார்கள் போன்றவர்கள், எங்களுடைய வழிகாட்டிகள் எல்லாம் பெரும் கலை கற்றவர்கள் அல்ல. கல்வி கற்று வந்து எதுகை மோனிகளுடன் தமிழ் பாண்டித்யம் பெற்றவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் வாழ்க்கையின் உண்மையை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய பக்தியினால் கிடைத்த ஞானத்தினால். அவர்களை அறியாமல் அங்கே ஊறுகின்றது. இது அன்று நடந்தது என்று நாங்கள் கூறினாலும் அண்மையிலே நடந்த எங்கள் வள்ளலாரை எடுத்து பாருங்களேன். எத்தனை விடயங்களை அவர் தந்திருக்கின்றார், உள்ளத்திலிருந்து எத்தனை விடயங்களை வெளிக்கொண்டு வந்து போதித்திருத்து இருக்கின்றார். இவையெல்லாம் உண்மை. அதனால் அதற்கு வேடும் பக்தி ஞானம், அதற்கு அந்த மனம்தான் மூல காரணம். சரி, அடுத்த

முருகாய் என்பதும் உருகாதா மனம் என்பதற்கிணங்க அற்புதமான அந்த பாடல், முருகனுடைய பெருமை, முருகன் இருக்கும் இடம், எப்படி அருள் புரிவார், எப்படி நாங்கள் வேண்ட வேண்டும் என்பதை எல்லாம் அற்புதமாக கூறக்கூடிய இனிமையான தமிழிலே இலக்கண இலக்கிய பிறழ்வில்லாமல் அமைக்கப்பட்ட அந்த பாடலுக்கு பக்தியிலே முத்தியிருந்த குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்துக் கொடுக்க இசை மாமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரல்கள் பக்தி கண்டே படைக்கப்பட்ட குரல் போன்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காது. இவர்கள் எல்லாம் இந்த ஞானத்தை பெறுவதற்கு காரணம் பக்தி தான். இவர்களை போன்ற பக்தி சிரத்தை உள்ளவர்கள் உலகில் கிடையாது என்றுதான் ஒரு அவ்வளவு தூரம் அவர்கள் எந்த சிரமமும் பாராமல் பக்தியே சிந்தையில் சங்கீதத்தையே மனதிலே பகிர்ந்து இசையே தெய்வம் என மதித்து இசைக்கு தெய்வ முறைவன் தானே என்று அந்த ஒன்றிணைந்தவர்கள் இவர்கள். அவர்களால் அந்த கருத்துக்களை பொதிந்த பாடல்களை எங்களுக்கு தந்து எங்கள் மனத்தை பக்குவப்படுத்தி அந்த பக்திக்கு இழுக்கும் வண்ணம் இசையோடு தரும் அந்த பாடல்கள் எங்களை பக்தியை மேலும் எங்கள் உள்ளத்திலே பெருக வைத்து இறைவன்பால் நம்பிக்கை வைத்து இறைவன்பால் இருகரம் தூக்கி விரைவா எனக்கருள வேண்டும், காக்க வேண்டும், உலகம் உய்ய வேண்டும் என்று கேட்கும் வண்ணம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இது முன்னியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை. இந்த 2 மணி நேரம் எங்களோடு இணைந்து நாங்கள் கலந்து உறவாடி பக்தியை பற்றி சிலது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு சிறு கைமண்ணளவு தான் எங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிந்தவர்கள் இல்லை. எங்களுக்கு தெரிந்தவற்றையாவது நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் அலசி பேசி மகளும் வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாக

0: இருக்கும் உறவுகளுக்கு போக வேண்டும், செல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் உங்கள் இளைய தலைமுறைகள் வருங்கால சந்ததியினர் செவிமடுக்க வேண்டும் என்ற நப்பாசை உண்டு எனக்கு. அப்படித்தான் வர வேண்டும். பக்தி இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அவன் அன்றி அனுபவம் அசையாது என்று கூறப்படும் இந்த இறைவன் இறைகருணை பல வழிகளாலும் பலரும் வழிகாட்டப்பட்ட இந்த இறைவனுடைய நம்பிக்கை வளர வேண்டும். இறைவனுடைய திரு கடாட்சமங்களுக்கு கிடைக்க வேண்டும். அவனன்றி அனுபவம் அசையாது, அதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும் என்று மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே கூறியிருக்கின்றார் அல்லவா அழகாக. அதன்படி அதற்கும் அவன் அருள் வேண்டும், அதற்கு அவனை நாங்கள் நாட வேண்டும். ஒரு அடி நாங்கள் முன்னோக்கி இறைவனை பக்கம் எடுத்து வைத்தால் அவர் எங்களை நோக்கி 10 அடி தூரம் ஓடி வந்து அருள் புரிவார் அப்பன் அல்லவா. அதனால் குழந்தைகளினுடைய தாகத்தை தீர்த்து வைப்பார் அவர். நன்றி அன்பு உறவுகளை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அன்பு மகள் சியாமலா ஒரு பாடலையும் அந்த வரலாற்றையும் அந்த வரலாற்றை படைத்த தெய்வத்தின் சன்னிதானமும் சென்று வந்திருக்கார். அவருடைய அனுக்கிரகம் அவருக்கு இன்னும் கிடைக்க வேண்டும். அந்த பாடல் உலக வல்லமை இருந்தால் அந்த ஒரு பூட்டி இருக்கும் தாள் தானாக திறந்து, திறந்த தாள் மீண்டும் தானாக புகரும் என்றால் அது பக்தி. இன்னொரு திரைப்படத்தில் காட்டுகிறார், நூந்து அணைந்து போன விளக்கு எரியும் வண்ணம் பாடக்கூடிய இசை இருக்கின்றது, அந்த இசையிலே பக்தி இருக்கின்றது. பக்தியோடு அதை பாடினால் அது நடைபெறும் என்பது போன்று நாங்கள் இந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம். பன்னிநீர் மொழியால் என்று ஆரம்பிக்கும் வரி என்று கூறின திருவருட்செல்வர் திரைப்படுத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைப்பதற்காக காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களினால் அவர் அக இலக்கியம் புற இலக்கியங்களை தன்னுடைய திரைப்பட பாடல்களை புகுத்தி விடுபவர் வல்லவர். அது பெரிய விடயம் அதை பற்றி பேசுவதென்றால். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கின்றோம். திரைப்பட உலகில் வந்து பக்திக்கென்றே ஒரு முதலிடம் கொடுத்து வெற்றி படங்களை தயாரித்திருந்த ஏ.பி. நாகராஜன் ஐயா அவர்களின் இயக்கத்திலே வந்த அந்த திரைப்படம் இப்படியான ஒரு பாடலை சுவைக்க செய்திருந்து அதை சியாமலா நீங்கள் கேட்க வைத்ததுக்கு இறைவன்பால் கருணை கூர்ந்து நன்றி கூறி அந்த பாடலையும் இறுதி பாடலாக கேட்டு இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவுக்கு கொண்டு வரவும்.
1: பன்னிநீர் மொழியாய்

ஆதாரங்களோடு கூடிய திருத்தலங்களாக புண்ணிய பூமி நம் பாரத நாட்டின் தென்னகத்தில் எங்கும் காண கிடைக்கின்றது. அத்தனைக்கும் வரலாறுகள் புராணத்திலே உண்டு. புராணம் என்பது பழையதுதான், உண்மைக்கு புறம்பாக அங்கே எதுவும் கூறப்பட மாட்டாது. அதனால் அந்த பூமியில் வந்து பிறப்பதும் ஒரு புண்ணியம்தான் என்று கூறிக்கொள்வார்கள். அங்கே சென்று பிறக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்பவர்களும் இருக்கின்றார்களும். அதுவும் எல்லோருக்கும் எல்லா வேளையிலும் எங்கும் கிடைக்காது. அதற்கும் பயன் உள்ளவர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும், கிடைக்கும். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் பிறந்த அன்பு உறவுகள் அத்தனை பேரும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் இல்லாதவர்களாகவும் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் அருள் புரிவார் என்பது திண்ணம். அது நாங்கள் அறிந்த உண்மையும் கூட. இலக்கிய இலக்கண சம்பவங்கள் புராண இதிகாசங்கள் இன்றும் அன்றும் அடித்து கூறிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்துக்கொள்ளும் விதம் எங்கள் மனத்திலே தான் இருக்கின்றது. மனக்கதவுகளை திறந்து பூட்டி இருந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும், உள்ளிருக்கும் இறைவனின் அலங்காரத்தை அம்மையோடு பார்க்க வேண்டும் என்று அவளோடு இருக்கும் உறவினர்களுக்கு பக்தி என்ற மனம் திறக்கும் வரை அவர் பூட்டப்பட்டிருந்த வேளையிலே அங்கு வந்த அடியார்களுள் ஒருவரான முதியவர், எங்கள் அப்பர் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகின்ற நான்கு குறவர்களுள் ஒருவரான திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து குழந்தை பாலகனாக இருந்த திரு ஞான சம்பந்தன் என்ற குழந்தையோடு வந்து அங்கே அந்த அடியார்களை எல்லாரையும் அழைத்து வந்து மனம் திறந்து விட்டது, எங்களுடைய திரு கதவு திறக்க வேண்டும், இந்த தாள் திறக்க வேண்டும், திறந்தால் தானே அந்த கதவு திறந்தால் தானே காட்சி தர வேண்டும், நான் இத்தனை முறை கேட்டுவிட்டேன், திறக்க வேண்டும் என்று உருகிய வேளையிலே அந்த பக்திக்கு மெச்சி அவனுடைய கோரிக்கையை ஈடேற்ற வேண்டும், அவர்களுடைய ஆவலை போர்க்க வேண்டும் என்று தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாள் திறந்ததாகவும் காட்சி கொடுத்ததாகவும் காட்டப்படும் அந்த பாடல். அந்த திரைப்படத்தில் பார்க்கும் வேளையிலே எங்களையே அறிந்து மெய்மறந்து கைதூக்கி அருகரா இறைவா ஈஸ்வரா என்று கேட்கும் வேளையிலே சிவமயமே இனி பயமே இல்லை, பவ பயம் வாழ்வில் பயமே இல்லை என்று சிவமயமே எங்கும் சிவமயமே அந்த சிறு குழந்தை இணைந்து பாடிய ஒரு காட்சி, அற்புதமான காட்சி என்று இறுதி பாடலாக கிடைத்தது எங்களுக்கு. நன்றி ஷியாமலா இந்த காட்சியையும் இந்த வரலாற்றையும் கூறி வந்து எங்களோடு இணைந்து கொண்ட கிருஷ்ணன், அனுஷ்யா, தேவா, சரவணன், சியாமலா, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பக்தி நிறைந்த வணக்கங்கள். இனிமையான இந்த வேளையிலே நிகழ்ச்சியை நடைபெற்று கொண்டு வர முயல்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழிகாட்டியாக இருக்கும் இந்த புராண இதிகாசங்கள் தெய்வ நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் என்றும், எமக்கு மேல் ஒருவர் இருக்கின்றார், அவன் அருளாலே அவன்தால் வணங்கி கொள்வதற்கு அவனையன்று இந்த உலகில் அணுவும் அசையாது என்ற உண்மை புரிந்து செல்வர் சிவபுரத்துக்குள் வாழும் நாங்கள் அத்தனை பேரும் எல்லோரும் ஏத்த பணிந்து என்ற அந்த வாசகத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும் இந்த வேளையிலே, வாழ்வு என்பது சாதாரணமானதல்ல, பிறவி என்பது சாதாரணமான அல்ல, பரட்டறிய பிறவி ஆகிய பிறவிகளுக்குள்ளே சிறந்த பிறவியான மனித பிறவி எடுத்து இறைவனால் விதிக்கப்பட்ட விதியை கடந்து எங்களால் செல்ல முடியாது, அந்த விதிக்குள்ளே நாங்கள் அடங்க வேண்டும் என்பதற்கு அமைய இன்று எங்கள் மத்தியிலே எங்களோடு வந்து இணைந்து கொள்ளும் எங்கள் உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களின் சகோதரி இறைபதம் எய்தியதை இட்டு அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இது எல்லோருக்கும் உரியதுதான். இந்த விதி என்பது மிகவும் வலிமையானது, அதை கடந்து செல்ல முடியாது. ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள் என்று உங்களுடைய துன்பத்திலே நாங்களும் கலந்து கொள்ளுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் திருப்பாதம் சென்று அவர் அமைதியடைய வேண்டும், அந்த ஆன்மாவுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களோடு நாங்கள் இணைந்து உங்களுக்கு இந்த வேளையில் முன்னியல் தமிழ் வானொலி உறவுகள் கலைஞர்கள் படைப்பாளிகள் அதிபர் வானரசி சிந்தனை செல்வன் ஆகிய நான் அனைவரும் எல்லோருடன் இணைந்து உங்களுக்கு மன ஆறுதலை தருகின்றோம். ஆண்டாண்டுதோறும் அழுதமடைந்தாலும் மாண்டார் வருவதில்லை என்ற அந்த இலக்கணத்துக்கு அமைய இது விதி என்று எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டியதை அவர் விட்டு சென்ற பல காரியங்கள் இருக்கும் அவற்றையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும், நீங்கள் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஜெகபர் சாதிக் அவர்களே என்று உங்களோடு இணைந்து இறைஞ்சுகின்றோம். இது முன்னியல் தமிழ் வானொலி
இந்த வேளையிலே நாளைய தினம் நடைபெற இருக்கும் வைத்திய பரீட்சையில் அன்பு மகள் சியாமலாவுக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்க வேண்டும், இறையருணை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுக்கு வாழ்த்தி உங்கள் வைத்திய பரிசோதனை சென்று வாருங்கள் என்று கூறிவிட்டு, எல்லாம் அல்ல இறைவனம் நீங்களும் நாங்கள் இணைந்து இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி கேட்கும் ஒன்றே ஒன்று, இந்த உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நிம்மதியாக வாழ வேண்டும், அனுகூலம் அதற்காக தர வேண்டும், இந்த அலங்கோலங்கள் அட்டூழியங்கள் அவதிகள் ஒன்றும் வேண்டாம், அதை எங்களால் தாங்க முடியாது, எங்கள் இதயத்திற்கு ஆறுதலையும் எங்கள் இதயத்துக்கு நிம்மதியையும் தர வேண்டும் இறைவா என்று கேட்டு, அன்பு கருணை சாந்தம் இவைகளை போற்று மரம் மனிதநேயம் சிவகாருண்யத்துடன் வாழ்வோம் என்று கூறி இருகரம் குப்பிசிரம் தாழ்த்தி என் அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு அன்பு தமிழ் இவையற்றெல்லாம் தந்த இறைவனுக்கு நன்றி கூறி 2026 ஆண்டின் 7 மாதத்தின் 3 நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நிறைவு பெற்றது பக்தி வேளை.

உறவுகளுக்கு வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் இணைந்து கொள்வோம். கனடா கலையகத்துடன் கதம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஆறாவது மாதம் இருபத்தி ஏழாவது நாள் கதம்பம். காரிக்கிழமை தோறும் வரும் நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அது எதுவென்று அறிவோமா? இதுதான்

இந்த பாடலோடு ஆரம்பிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்றும் வாரத்தில் ஒரு நாள் மலர்வது போன்று இன்றைய காரிக்கிழமைகளிலே முன்னில் தமிழ் வானொலியில் ஆரம்பிக்க இருக்கின்றது. இன்றைய கதம்பத்தில் பிரதான நிகழ்வாக பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை நாங்கள் எடுத்து வர இருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டில் பங்கு பெற்றுவதற்கு இங்கே அற்புதமாக அழகாக பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே இன்று யார் யார் வரப்போகின்றார்கள், எத்தனை பேர் வந்து இணையப் போகின்றார்கள், இணைந்த பின்பு எத்தனை பாடல்களை தொகுத்து இன்று கூடி மகிழ்ந்து எவ்வளவு தொகையான பாடலை தரப்போகின்றார்கள் என்று எண்ணி நாங்கள் ஆரம்பிக்கும் இந்த வேளையிலே உடனே இங்கே வந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆதரவாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் வருகின்றோம் என்று கூறுவது போன்று அன்புடன் இணைந்திருக்கின்றார்கள் அன்பு மகள் ஷியாமலா, அங்கே வளமை போன்று நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள், அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாகப்பனையா அவர்கள் போன்றவர்கள் இணைந்திருக்கும் இந்த வேளையில் பார்ப்போம். வணக்கம் வருக வருக என்று எழுதிய வேளை நானும் அவர்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் வளமை போல என்றும் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நாங்கள் அறிந்து வர இருந்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் தெரிந்து நீ வாழ வேண்டும் என்று இவ்வுலகுக்கு அனுப்பி வைத்துவிட்ட எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நம சிவாய என்ற மந்திரம் கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவரின் தாழ் வணங்கி வணக்கம் கூறி மீண்டும் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளை உலகளாக இருக்கும் நேய நெஞ்சங்களே உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் முன்னியல் தமிழ் வானொலியின் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிக்கு. பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை நாங்கள் நிகழ்த்த இருக்கும் இந்த வேளையிலே ஒரு தடவை காலநிலையை நாங்கள் பரீட்சித்து பார்ப்பது உண்டுதானே. வளமை போல என்றும் 24 பாகையிலே இருக்கின்றோம். அது 27 பாகை வரை சென்று மீண்டும் 13 பாகைக்கு வரும் என்று கூறும் வேளையிலே அந்த 24 பாகையை நாங்கள் வெளியே சென்று அனுபவிப்போமாக இருந்தால் அது 24 பாகை போன்றுதான் வெப்பம் தோன்றுகின்றது. இடையிடையே குளிர் காற்று வீசுகின்றது. ஆனால் காற்றிலே ஈரப்பதம் அவ்வளவு சிறப்பாக இல்லை, அதனால் கொஞ்சம் வெப்பம் எங்களுக்கு காட்டும் என்று தான் எண்ணுகிறேன். துல்லியமான பார்வைக்கு துல்லியமாக வெளிச்சம் சிறப்பாக இருக்கின்றது கதிரவன் ஒளிகண்டு. ஒரு பாடலே நாங்கள் அறிந்திருக்கின்றோம், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறு இல்லை என்று. ஆனால் இன்று நினைப்பது நிறைவேறும் என்று அறிந்திருக்கின்றோம், நடக்கும் என்பார் நடக்காது என்றும் அறிந்திருக்கின்றோம் பாடல் வழியாக. அந்த வகையில் நேற்றைய தினம் உங்களுக்கு நான் பிரமாண்டமாக இன்று இடி மின்னல் மழை ஆபத்து இருக்கின்றது போன்ற அறிகுறிகள் தோன்றுகின்றது, எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றது, காலநிலை எங்கள் பார்வைக்கும் அப்படித்தான் வானம் தோன்றியது, ஆனால் துளியளவும் மழை வரவும் இல்லை, காற்றடிக்கவும் இல்லை, ஒன்றும் நடைபெறவில்லை. அதனால் நடக்கும் என்பார் நடக்காது என்பது சரியாக இருக்கும் போல் இருக்கின்றது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்பதற்கிடங்க இன்று மாலை அப்படி இருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள். இதுதான் கனடாவின் காலநிலை. ஒரே நாளில் நாங்கள் எல்லா விதமான சீதோஷ்ண நிலையையும் உணரக்கூடிய ஒரு நாடு தான் கனடா என்று நாங்கள் எண்ணிக்கொள்வோம். இன்று சூரிய பகவான் கூட எங்களுக்கு 5:14 உதயம் கொடுத்து 8:49 கிட்டத்தட்ட 9 என்று கூறலாம் தான் இருட்டை தருவேன் என்று கூறியிருக்கின்றார். பகல் நீண்ட பகல் என்பதை குறிப்பிடும் இந்த வழியிலே வளர்ப்புறை காலம் இரவு நேரமும் சிறப்பாக இருக்கும், நிலவொளியோடு நாங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று மாலை பொழிய இருக்கின்றது இந்த இடியுடன் மின்னல் என்றெல்லாம் கூறப்படுது, புயல் என்றெல்லாம் கூறப்பட்டு எழுதியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அப்படி தோன்றுகின்றது, அதனால் தான் அவர்கள் தருகின்றார்கள். அது கிட்டத்தட்ட எங்களுக்கு 8 என்று தான் கூறப்படுகின்றது. ஆதலால் வரலாம் வராமல் விடலாம் என்று எண்ணிக்கொண்டு ஆனால் இந்த வாரம் முழுக்க அந்த அறிகுறி எங்களுக்கு படங்கள் மூலம் காட்டப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கு வரும் வேளை நீங்களும் தந்து செல்லலாம் உங்கள் காலநிலையை. வருக வருகம் என்று வரவேற்று இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஆயத்தமாக பாடல்களை குவித்துக் கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் உறவுகளை நீங்கள் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் கூறுகின்றேன், எண்ணை நான் குறிக்கின்றேன். வளமையான 6 4 7 8 7 4 6 4 1 5 வளமையான விதிமுறைகளுக்காமே நாங்கள் இன்று
பாட்டு சவாரியை நிகழ்த்துவோம். பாடல் நீங்கள் தந்துவிட்டு நீங்கள் தந்த பாடலுக்கு உடனே பதில் தராமல் மீண்டும் இரண்டு மூன்று பாடலுக்கு பின்பு தரலாம், அதில் ஒன்றுமில்லை, உடனே தான் தரக்கூடாது. நன்றி உறவுகளே, விதிகளை கேட்டுக்கொண்டோம். யார் முதலில் வருவது என்று பார்க்கும் வேளையிலே நீங்கள் வருவதற்கு ஆயத்தம், ஆனால் நாங்கள் ஆயத்தமாகவில்லையே. உங்களுக்கு என்ன பாடல் ஆரம்ப பாடலாக வரும் என்று கூறவில்லையே. ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான இசை என் கேள்விக்கு என்ன பதில் என்று பாடிய வேளையிலே இன்றைய பாட்டுக்கு, இன்றைய போட்டிக்கு வருகின்ற பாட்டுக்கு, பாட்டுக்கு என்ன பாடலுக்கு நாங்கள் முதல் வரியை கண்டு பதங்களை கொண்டு வர வேண்டும் என்றதுக்கு பாடலை தரவில்லையே என்று எண்ணுகிறீர்கள். இதோ தருகின்றேன், இந்த பாடலின் முதல் வரியில் வரும் பதத்திற்கு நீங்கள் பாடலை கொண்டு வந்து இணையுங்கள். மீண்டும் 6 4 7 8 7 4 6 4 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது.

சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுகிறதோ, இத்தனை பதங்கள் உண்டு. இதிலே எந்த பதத்திற்காவது பாடலை எடுத்து நீங்கள் கொண்டு வந்து இணைந்து கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: முதல் நேயராக வருகின்றார் இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் அன்பு மகளே ஷியாமலா, வணக்கம வணக்கம். முதல் நேயராக வந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள், வணக்கம். பாருங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கப்பா.
0: மழை பொழிந்ததா?
1: இல்லப்பா, வரவே இல்லப்பா.
0: இப்பொழுது வேதாரண்யத்தில் இருக்கின்றீர்களா? இஞ்சிக்குடியில்
1: இருக்கின்றீங்களா?
0: அப்படியா, ஒரு வாரம். அப்ப இஞ்சிக்குடியில மழை வந்தால் அதை எப்படி அனுபவிப்பீர்? அது வராதுன்னு தெரிந்து அங்கே வந்திருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள், சிறப்பாக தயார் ஆரோக்கியத்தோடு இருங்கள். சரி, இன்றைய முதல் பாடலாக சரி பாடலை கூறுங்கள். முதல்
1: பாடலை புஷ்பங்களேயின் சோகம் சொல்லுங்களே, அந்த பாட்டு
0: ஆடுறா. சோலையிலே ஆரம்பித்தீர்கள், சோலை புஷ்பங்களே என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை ஓடி சென்று மீண்டும் வந்து தாருங்கள். இப்பொழுது அடுத்த பாடலை தருவதற்காக அழைத்திருக்கின்றார்கள் இருவர். அவர்களுக்குள்ளே போட்டி நிறைந்து விட்டது, அதில் கிடைத்தது, இணைப்பு கிடைத்தது. வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, உங்களுக்கு தான் இப்பொழுது எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள் வருகின்றார்கள். வருத்தத்தோடு இருந்தாலும் நான் வருகின்றேன். போட்டி கண்டு வந்து விட்டார். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி சந்தன்ராஜ் அவர்களே. இப்பொழுது எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் இணைகின்றார்கள் போல் இருக்கின்றது. அவர்கள் ஆமாம் இணைந்து விட்டார். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
3: ஐயா வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்க? நீ தாங்கள் மீனா நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்கின்றேன். வந்துவிட்டேன் போட்டிக்கென்று அழைத்திருக்கின்றீர்கள், வாருங்கள் இணையுங்கள். உங்களை வரவேற்றுக் கொண்டோம். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
3: ராகங்கள் 16 உருவான வரலாறு.
0: சிறப்பு சிறப்பு, ராகங்கள் 16. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக பாடலை தருவதற்கு யார் ஓடி வரப் போகின்றீர்கள்? எதிர்பார்க்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: மீண்டும் ஷியாமளா கொண்டு வந்து விட்டார் தன்னுடைய இரண்டாவது பாடலை. வணக்கம் ஷியாமளா, கொண்டு வாருங்கள்.
1: 16 வயதிலே 17
0: பிள்ளையம்மா, அப்படிதான் போடும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 16 வயதிலே 17 பிள்ளையம்மா, இனிமையான பாடல் அல்லவா? 16 வயதிலே 17 பிள்ளையம்மா என்ற பாடலை தந்து விட்டா ஷியாமளாவுக்கு ஜெகபர்சாதிக் அவர்கள் வருகின்றார் இரண்டாவது பாடலுக்கு. வாருங்கள் ஜெகபர்சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன்.
0: அந்த பாடலை ஷியாமளா முதல் பாடலாக தந்து விட்டாரே, இன்னொரு பாடலை கொடுங்களேன்.
2: சோலைக்குயில் பாடும் சொல்லி கொடுத்தது யாரு?
0: அதானே, சோலைக்குயில் பாடும் சொல்லி கொடுத்தது யாரு? கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் உடனே தந்து விட்டார் இரண்டாவது பாடலை. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது வருவது யாராக இருக்கலாம்? அது சந்தன்ராஜ் அவர்களாக இருக்கின்றது. வணக்கம் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள்.
3: சோலை மலரே சோலை மலரேயா.
0: சோலை மலரே என்னல பாடல்? சோலை மலரே சோலை மலரே என்ற பாடல். சோலையிலே எல்லோரும் இருக்கின்றார்கள். பார்ப்போம் அடுத்த பாடல யார் தருவது. ஷியாமளா கொண்டு வந்து விட்டார். ஷியாமளா வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள்.
1: வணக்கம். பாட்டுக்கு பாட்டு.
0: ஆஹா,
1: 16 வயசு வந்து மயிலே மயிலே பாடா படுத்து வெடி குயிலே
0: குயிலே. 16 வயது வந்து குயிலே குயிலே மயிலே மயிலே. இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். எங்க சந்தன் ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா இந்த சந்திரராஜ் பாடின பதில் பாட்டியா
0: கூறுங்கள்.
2: மலரே குறிஞ்சி மலரே அப்படிங்கிற பாடல்.
0: மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடலை நீங்கள் தந்தபடியால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் ஓடி வாருங்கள், அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக ஷியாமளா காத்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள் ஷியாமளா.
1: சோலை குயிலே காளை கதிரே அந்த பாட்டு
0: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். மீண்டும் பாருங்கள். சோலை குயிலே காளை கதிரே என்று பாட வைக்கின்றார். இது மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. காரிக்கிழமைகளில் வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு.
4: யார் என்று கேடுதோ
0: வந்து விட்டார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம்.
3: குறிஞ்சி மலரின்
0: என்று பாடிய நீங்கள் ஷியாமளாவின் பாடலை கேட்க நாங்கள் ஆயத்தமாகிறோம். கொண்டு வாருங்கள் ஷியாமளா, உங்கள் பாடல். வணக்கம்.
1: மலரில் வடிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் அந்த பாட்டு.
0: அப்படித்தான் சந்தன்ராஜ் இப்பதான் குறிஞ்சி போற சுட சுட தந்துட்டு போற அந்த பாடலை தந்துட்டு போயிட்டு அவர் குடிச்சு விட்டார். குறிஞ்சி மலர் மடிந்த ரசத்தை நீங்க
1: பாருங்கள்.
0: குறிஞ்சியிலே பூ மலர்ந்து இனிமையான ஒரு பாடல் உடனே வந்து விட்டது மகளுக்கு. சரி, மீண்டும் நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வேளையில் அடுத்த வாழ்லை சந்தன்ராஜ் தான் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: மலர்களிலே ஆராதனையா.
0: ஓ, நீங்கள் மலர்களிலே ஆராதனை பண்ணுகிறீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மலர்களிலே மீண்டும் பாருங்கள். மலர்களிலே ஆராதனை செய்த உங்களுக்காக உடனே ஜெகபர் சாதிக் அவர்கள் தரப்போகின்றார். பாடலை தாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்கள் பாடலை.
2: ஐயா வணக்கம். ஐயா இந்த ஷியாமளா பாடின பாடு பதில் பாட்டியா? குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா அப்படிங்க
0: அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன குயிலே குயிலே குயிலக்கா என்று நீங்கள் குயிலே கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். துண்டித்து வர வேண்டும். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தது எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள்.
3: ஆடும் இளமை புதுமையா.
0: ஓ, அது நான் நினைத்தேன் அந்த பாடலை கொண்டு வந்து விட்டேன். மலர்களில் ஆடும் இளமை. வாழ்த்துக்கள் வாழ்க்கை வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. எங்கே ஷியாமளா, உங்கள் பாடல். சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. மூவர் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்கள்
1: வருவது மலராத
0: பாதி மலர் போல. வாழ்த்துக்கள். அப்படியா? கெட்டிக்காரி கெட்டிக்காரி. சரி, அவரும் எங்களோட பங்கு பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது சந்தன்ராஜ், உங்களுடைய பாடல். வாருங்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: குயில் பாட்டு வந்தது.
0: ஓ, குயில் பாட்டு. ஓ, ஓ நல்ல ஓ ஐயா, குயில் பாட்டு. எனக்கு அந்த பாடல பிடிச்சது அந்த ஓ. குயில் பாட்டு வந்தது என்ன? ஓ, இனிமே இனிமே. எங்க ஜெகபிரதா, அதுக்கு உங்கள் பாடலை தாருங்களேன் கேட்போம்.
2: ஐயா ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: இந்த சந்திரராஜ பாட்டுக்கு பதில் பாட்டியா, மலர்களிலே தங்கள் நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவில் அப்படிங்கிற பாடல்.
0: அடே எல்லோரும் அங்கே நின்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள். மலர்களிலே பல நிறம் கண்டேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மட்டுமா இருங்க.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது யார் வருகின்றார் என்றால் அது வேறு யாரும் இல்லை, சியாமலாதான் வருகின்றார். இணைப்பு
3: ஐயா
0: சந்தன்ராஜ் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அடுத்த பாடலை தருவதற்காக சியாமலா முன்கூட்டியே காத்து கொண்டிருந்தார். வாருங்கள்
1: சியாமலாப்பா,
0: பனியிலாடி காய்ந்து விடுமோ வெயிலுக்கு. சரி, காரியம் மலர்கள் நனைந்தன பனியாலே, சிறந்த பாடல். என் மனதும் நனைந்தது நினைவாலே. எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா.
3: இளமை இதோ இதோ ஐயா.
0: ஓ, இளமை இதோ இதோ. அடே அப்பா, அங்கு வந்து விட்டீர்கள். இளமை இதோ இதோ. வாழ்த்துக்கள். அந்த வேளையில் தான் அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கின்றது மூன்றில் தமிழ் வானொலி பாட்டுக்கு பாட்டு. அதற்காக மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் இணைந்து விட்டார். தாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலையும்.
3: தலைவர் பாட்டு வந்துருச்சு. நெஞ்சாங்கோட்டில்
0: தலைவர் தலைவர் பாடலை கொண்டு ஓட வந்து விடுவார். தரும்போது கூறி அவரை ஞாபகப்படுத்தி விடுவீர்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. நெஞ்சாங்கோட்டில் நீயே நிற்கின்றாய், இனிமையான பாடல் அல்லவா. அந்த பாடலை தந்த வேலையில் சியாமலா தன்னுடைய பாடலை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா.
1: என்ன பாட்டுக்குப்பா? மலர்களிலே பல நிறம் கண்டிருப்பாங்களப்பா.
0: ஆமா,
1: கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம்.
0: அங்க மேயர் மீனாட்சியே போய்விட்டீர்கள். கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். அப்படி என்ன சந்தன்ராஜ் விட மாட்டார், அவர் சிறப்பு
3: இன்னொரு பாட்டு தலைவருக்கு போட்டுருவேன். நெஞ்சில் மாமலை.
0: இப்ப தலைவரோட இருக்கின்றீர்கள். நெஞ்சில் மா அவரையும் அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள் போட்டிக்கு. வாழ்த்துக்கள் பாட்டுக்கள். வாழ்த்துக்கள். நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்து நாங்கள் பதிந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக மூவருடன் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மீண்டும் சந்தன்ராஜுக்கிடம் கிடைச்சிருக்கின்றது. கொண்டு வாருங்கள் உங்கள் இணைப்புக்கான பாடலை.
3: கண்டேன் எங்கும் பூமகள் ஊர்வலம்.
0: ஆஹா, கண்டேன் பூமகம். கண்டேன் எங்கும் இனிமை இனிமை. சிறப்பான பாடலை நீங்கள் தந்து விட்டால் அடுத்து ஜெகபர் சாதிக்க அவர்கள் தரமாட்டாரா? தருகின்றார் அவர் ஒரு பாடலை. கொண்டு வாருங்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை மீண்டும் தருவதற்காக சியாமலா ஓடி வந்து விட்டார். நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று வாழ்த்துக்குள்ள வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அதை சொல்லுவார்கள். நெஞ்சுக்குள்ளே இன்னார்னா மொன்றியல் தமிழ் வானொலி என்று கூறுகிறார்கள். எங்கே இப்பொழுது நாங்கள் சற்று ஓய்வெடுப்பது என்று இன்னும் வேளையிலே சந்தன்ராஜ் அழைத்து விட்டார். மீண்டும் வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை.
3: மேகமே மேகமேயா பால் நிலா காய்ந்து.
0: மேகமே மேகமே அருமையான பாடல். மேகமே மேகமே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி அதிபருக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல். வாழ்த்துக்கள். எங்கே மகளே சியாமலா, உங்கள் பாடல்.
1: அப்பா, மேகம் தீரழுதடி இருட்டு கம்முதடி மூளை அந்த
0: தண்ணீர் தண்ணீர். மேகம் மேகம் திரழுதடி. மேகம் திரழுதடி. இனிமையான பாடல். இரண்டு சிங்கங்களுடன் ஆண் சிங்கங்களுடன் போட்டியுடன் பெண் சிங்கம் அல்லவா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடல்.
3: மேகம் அந்த மேகம்
0: மேகம் அந்த மேகம். மேகத்தை அழைத்து விட்டார்கள். இனி மேகத்தோடு இருக்க போகின்றார்கள். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே சந்தன்ராஜ் உங்களுக்காக அடுத்த வேளை சியாமலா தரப்போகிறார். கொண்டு வாருங்கள் சியாமலா. என்ன சியாமலா தடைப்படுகின்றது உங்களுடைய? எங்கே பார்ப்போம். வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சியாமலா, உங்கள் பாடலை. ஓ, நிலாக்காயின் நிறம் சரணம் என்று வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நல்லதொரு பாடல். எங்கே அடுத்த பாடலை உடனே சந்தன்ராஜ் காத்து கொண்டிருக்கின்றார். தருவது கொண்டு வாருங்கள்.
3: வயசு பொண்ண வசியம் செய்யும்
0: வந்துட்டானா? வயசு பொண்ணை வளை இளம் வயசு பொண்ணை வசியம் செய்ய வந்து விட்டானா? அடேங்கப்பா, அந்த வளையல் காரணம் உள்ள கட்டிக்காரன். எங்கே ஜெகபர் சாதிக்க அவர்களே, உங்கள் பாடலை தாருங்களே. கொண்டு வாருங்கள்
2: ஐயா. வணக்கம்யா, அந்த செந்தில்ராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டியா? நிலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும்.
0: அப்படித்தான் சேமடா பாடி இருந்தாரு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் பெறப்போகின்றீர்கள்? இந்த பாடலில் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே காரைக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூவர்கள். சந்தன்ராஜ் தாருங்கள். சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பத்தில் ஒழிக்கும் பாடல். ஏகே சியாமளா உங்கள் பாடலை
1: கேட்போம்.
0: ஓ அப்படியா, நிலவே நல்ல பௌர்ண நிலவு வரப்போகின்றது. இந்த பாடலை கூறி பார்ப்போம். என்னிடம் நெருங்காதே என்று நிலவே என்னிடம் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அந்த படையில்தான் சந்தன்ராஜ் மீண்டும் தனது பாடலை தர
3: வருகின்ற
0: யாரது சொல்லாமல் என்ன இப்பொழுது வந்து விட்டார் அன்புடன். ஓம் நம சிவாய தேவா. வணக்கம் தேவா. வணக்கம்
3: சிவாய.
0: வணக்கம்.
3: என்மேல் என்னடி கோபம் அந்த பாடல்.
0: அந்த பாடலை இப்பொழுது நிலவுக்கு என்மேல் வாழ்த்துக்கு நல்லது ஒரு பாடல். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் வாழ்த்து
3: என்னடி கோபம்.
0: நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமோடும் நலமோடும்
0: சிறப்பு. மீண்டும் பாருங்கள், இணைந்து விடுங்கள், மீண்டும் பாருங்கள், குவித்து விடுங்கள் என்று பாடல்களை பார்ப்போம். எங்கே சியாமளா, இதற்கு என்ன பாடல் நீங்கள்
1: தரப்போகிறீர்கள்?
0: யாரது சொல்லாமல் போனது என்ற உடனே சொல்லவா சொல்லவா ஒரு கதை. இனிமை நல்ல கருத்து. சொல்லவா சொல்லவா நல்ல பதில் நல்ல பதில். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக ஜெகபர் சாதிக் இதோ வந்து விட்டேன் என்று வருகின்றார். தாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே உங்கள் பாடலை.
2: ஐயா வணக்கம். ஐயா அந்த சந்திரராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டியா? சொல்லாமலே யார் தந்தது அப்படிங்க பாடலையா?
0: அப்படியா? அடே சொல்லிலே வந்து நின்று விட்டீர்கள். சொல்லாமலே தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சொல்லாமலே யார் தந்தது? மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் யார் வருகின்றார்? சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார். தாருங்கள் சந்தன்ராஜ். இங்கே
3: என்னடி மீனாட்சியா சொன்னது?
0: என்னாச்சு என்னடி மீனாட்சி சொன்னது? என்னாச்சு? எல்லாம் தூவாதா போச்சு. வச்சு வாழ்த்துக்கள். அப்படியானால் தேவாதர வேண்டும் ஒரு பள்ளி. அதுக்கு முன்பு எங்களுடைய சியாமலா இருக்கின்றார். சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா தேவா பாட்டுக்குப்பா வந்துட்டேன். பாருங்க
0: என்மேல் விழுந்த மலை துளியே. அற்புதம், நல்ல நினைவு, நல்ல அப்படின்னா தேவா விடுவாரா? இந்த வந்து விட்டா தேவா கொண்டு வந்து விட்டா தேவா கொண்டு வாருங்க.
3: சொல்லி
0: அடிப்பேன் சொல்லி அடிப்பேன் அடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமையான பாடல். அந்த வழியில தான் ஜெகபிரசாதிக்கு தோன்றி இருக்கிறது. அடுத்த பாடல் கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா அந்த சந்திரநாத பாட்டுக்கு பதில் பாடியா? சொன்னது நீதானா சொல் சொல் இன்னுயிரே.
0: அப்படின்றால் உண்மைதான அழியாத ஒரு காவிய பாடல் ஐயா அந்த பாடல். சொன்னது நீதானா. வாழ்த்துக்கள். நெஞ்சம் மறப்பதில்லை. வேண்டாம். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். ஜெகபர் சாதிக் அவர்கள் குறுகட்டு கொண்டிருக்கின்றார். ஜெகபர் சாதிக் நீங்கள் இணைப்பு உடனே துண்டித்து பழக வேண்டும். வந்துவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள்.
3: மலைத்துளி மண்ணில் சங்கமம்.
0: ஓ மலைத்துளி நேற்று வரவேன் என்று வரவில்லை. மலைத்துளி போய்த்து விட்டது. அங்கே அவர் எதிர்பார்த்து கொண்டு அங்கும் வரவில்லை. மலைத்துளி ஓடி வாருங்கள். மலைத்துளி மலைத்துளி உங்கள் பாடலோடு வரட்டும். மலைத்துளி இப்பொழுது அதை மலைத்துளி என்றவுடன் சியாமலா ஓடி வந்து விட்டார். வாருங்கள் சியாமலா. மலைத்துளி என்று பெயரை கொட்டவுடனே ஓடி வந்து விட்டீர்கள். வந்ததில்லை. அடுத்தது சந்தன்ராஜின் பாடலாக இருக்கும். அது என்ன பாடல் என்றது எதிர்பார்ப்போம். சந்தன்ராஜ்
3: சாருங்கள்.
0: சோலை என்றால் பூக்களை தூவத்தான் இவன் அருமையான பாடல். சோலைகள் எல்லாம் பூக்களை தூவும். உங்களை கண்டாலா எங்களை கண்டாலா யாரை கண்டால்? இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் காரைக்கிழமைகளில் நிகழும் பாட்டுக்கு பதில் பாட்டு. மூவர் இருந்த வேளையிலே நான்காவது நபரும் வந்து இணைந்து விட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஜெகபிரசாதிக் அவர்கள் தன்னுடைய பாடலை தரப்போகின்றார். வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கமே, சந்தனராஜ் பாட்டு பதில் பாட்டியா
0: கொண்டு வாருங்கள்.
2: துளி துளியாய் சிறு மலை துளியாய் அப்படிங்கிற
0: மலை துளி மலை துளி ஒன்று நீங்கள் துளி துளியாய் ஒன்று வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா, துளி துளியாய் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், உடனே தான் வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை சியாமலா தான் தரப்போகின்றார். வணக்கம் சியாமலா.
5: தாத்தா நான் சிவசங்கர் பேசுறேன்.
0: ஓ அன்பு சிவசங்கர்னா கெட்டிக்காரமா பேராண்டி, வாருங்கள் பாடலை கூறி கொடுத்து அம்மாவோட இணைந்து விட்டு இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்க. நலமாக இருக்கின்றீர்களா சிவசங்கரன்? முருகனை பாடல் கேட்டீர்களா? அங்க எழுதி இருந்தீர்கள், கேட்டேன் பாட்டா, பாடலை கேட்டேன் தாத்தா என்று. நன்றி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். சரி, உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் என்று ஒலிபரப்புவதற்கு சென்று விட்டார். மீண்டும் வருவார் என்று எண்ணுகிறேன். சிவசங்கரன் சிறப்பாக வந்து 8 வயது சிறுவன், 7 வயது சிறுவன் எங்களோட இணைந்து கொண்டது என்று பெருமைக்குரிய விடயம். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் பாருங்கள், அதற்கு சியாமலா தான் காரணமா?
6: வணக்கம். சிறுமுல்லை பூவேயா.
0: பாத்தீங்களா, உடனே வரவேற்பு பாடலாம் தந்து விட்டார் சந்தன்ராஜ். பாட்டுக்கு பதில் பாட்டும் சிறுவன் வந்து பாடியவளை சிறுமுல்லை பூவேவா என்ற பாடலையும் தந்திருக்கார். அற்புதம் அற்புதம், எவ்வளவு கற்பனை எவ்வளவு ஞாபகம். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் அவர்களே. சிறுமுல்லை பூ வந்து பாடிவிட்டு சென்றிருந்தது. அந்த வேளையிலும் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலைக்கு சிறுவர் பூங்காவில் வந்து இணைந்து கொண்ட அன்பு சிறுவன் சிவசங்கரன் என்று பாட்டுக்கு பதில் பாட்டு இந்த சிங்கங்களோடு மோதுவதற்காக வந்திருக்கின்றார். எவ்வளவு ஞாபக சக்தி. அது மட்டுமில்ல, முதலில் ஒரு பாடல் ஞாபகமா அன்பு அம்மாவுக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது ஜெகபர் சாதிக்கு இல்லை இல்லை நானும் இருக்கின்றேன் தருகின்றேன் என்று தன்னுடைய 50வது வரிசை பாடலை தருகின்றார். ஜெகபர் சாதிக்கு அவர்களே வாருங்கள்.
2: ஐயா வணக்கம் ஐயா, அந்த சிவசங்கர பாடல பாட்டுக்கு பதில் பாட்டியா? ஆசை அன்பு இலைகளினாலே அப்படிங்கிற பாடல்.
0: ஓ ஆசை அன்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள்.
2: நன்றி நன்றி,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
6: எண்ணி இருந்தது ஈடேறையா.
0: ஓ எண்ணி இருந்தது ஈடேற, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எண்ணி இருப்பதெல்லாம் ஈடேறத்தானே வேண்டும், எண்ணி இருந்தது ஈடேற. அங்கே வரவேண்டார் தேவா. வணக்கம் தேவா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: சிவசங்கரனுக்கு அந்த பேரே எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
0: ஆமா, அற்புதமான பேர் இல்லை. அவரை சிவசங்கரை வரவேற்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில் எங்களோடு யாரியாக வந்து விட்டாரே சமமாக. வாழ்த்துக்கள் அவருக்கு, சிறப்பு சிறப்பு. சரி, இப்படி சந்தன்ராஜ் என்ன சிறப்பு உங்களுக்கு பார்ப்போம். சந்தன்ராஜ் அவர்களே உங்களை இணைத்து விட்டேன். பாடல் அந்த வழியில்தான் உடனே அன்னையின் உள்ளம் பூரித்துக் கொண்டு வந்து விட்டது. சியாமலா கொண்டு வாருங்கள். எப்படி
1: பாட்டுக்குப்பா? ஆசை முகம் மறந்து போச்சே, இது யாரிடம் சொல்வேன்?
0: மணர் பாடலை இந்த வழியில கொண்டு வருகிறேன். ஆசை முகம் மறந்து போச்சே, அடையாப்பா, அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான பாடல் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். மகனையும் தயாரித்து கொண்டு வந்து விட்டு விட்டீர்களா? கட்டிக்காரை கட்டிக்காரை. எங்க ஜெகபிரசாதி நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள், என்ன பாடலை சொல்ல போகின்றீர்கள்? ஜெகபிரசாதிக்கு அவர்களே என்ன வணக்கம்?
2: தேவா பாடல பாட்டுக்கு பதிப்பட்டியா? பூவே பூச்சி உடவா இந்த நெஞ்சில் பால்வார்க்கவா அப்படின்னு.
0: அப்பா பூவே பூச்சி உடவா என்று பூவே பூச்சி உடவா திரைப்படத்து பாடலை தந்து விட்டீர்கள்.
2: ஆமாயா,
0: வாழ்த்துக்கள் மட்டும்
2: ஓடி
0: வாருங்கள். பூவே பூச்சி உடவா அந்த நல்ல பாடலை சந்தன்ராஜ் என்ன போன்றீர்கள்? பாடல்களை தருகின்றார்கள். வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா உங்கள் பாடல் கொண்டாருங்கள். சியாமலா மகளே உங்களை இணைத்து விட்டேன். அம்மா
1: அப்பா
0: வணக்கம். மகளை இணைத்து விட்டேன்.
1: 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா அந்த பாட்டு?
0: ஓ 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா, பாத்தீங்களா?
1: 100 வருஷம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்து பாடல். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அங்கு சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை
0: ரெண்டு முறை பிறந்தேன் தெரியாதானே, ஒரு முறை பிறந்ததே ஒரு முறை பிறந்தேன், ரெண்டு முறை பிறப்பது எப்படின்னு தெரியாது, ஒரு முறை பிறந்தது உண்மையை அறிந்து கொண்டோம் நாங்கள். அடுத்த பாடல் வந்துவிட்டார் எங்கள் அன்பு தேவா. வணக்கம் தேவா, வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன் தேவா, உங்களை இணைத்து விட்டேன் தேவா, இணைப்பு கிடைக்கவில்லையா, கிடைத்து விட்டது, வந்து விட்டார் தேவா, கொண்டு வாருங்கள் தேவா.
3: பூவாய் பூத்திருக்கும் பூமியிலே ஆயிரம்
0: இன்னும் அந்த இளம் பூவிலே தான் இருக்கின்றார், பூ பூவாய் பூத்திருக்கும் பூவினிலே ஆயிரம் பூ, பூ பூவாய் பூத்திருக்கும்
6: சிவசங்கரம் பூ,
0: சிவசங்கரம் சின்ன பூ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவருக்கு, வாழ்த்துக்கள் வருகின்றது, நன்றி தேவா. மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை அன்போடு தருகின்றார் சந்தனராஜ்.
3: பூவே பூச்சுடவாயா,
0: அந்த பாடல் வந்து விட்டது, அந்த பாடல் வந்து விட்டது, அந்த பாடல் வந்து விட்டது.
3: எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி,
0: சக்கன் நீலாம்பரி ராகத்துக்கு வந்து தூங்க போகின்றார், எந்த பாடல்களில் அவர் நீலாம்பரி எண்ணங்களை தூங்க வைக்க பார்க்கின்றார், பார்ப்போம் பார்ப்போம். வாழ்த்துக்கள். அங்கு அடுத்த பாடல் சியாமலா தருகின்றார் போல் தருகின்றது. ஆமா ஆமா, அவர் தான்
1: தருகின்றார். பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா.
0: ஆஹா, அவர் கொண்டு வருவார் அடுத்த பாடல, அவருக்கு இணைப்பு கிடைக்காது. எங்கே சிவபிரசாதிக்கு அவர்களை தாருங்கள், இளம் சிங்கம்.
2: ஐயா வணக்கம் ஐயா, அந்த சந்திரராஜ் பாடல பாட்டுக்கு பதில் பேட்டியா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா?
0: அதான் நூறு வீதம் உண்மை ஐயா, ஆசைப்பட்ட எல்லா அட்டையும் காசு இருந்தால் வாங்கலாம், இதை வாங்க முடியாத வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக வந்து விட்டார் எங்களுடைய அன்புடன் கிருஷ்ணன் போல் தெரிகின்றது, இல்லை சியாமலா தான் இருக்கின்றார். வணக்கம்
1: சியாமலா,
0: வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன், வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம். நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன், எங்கே நீண்ட நாள் காணாதது போல் ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது, நலமாக இருக்கின்றீர்களா?
7: நலமாக இருக்கிறேன்
0: சார். தடை ஒன்றும் இல்லை தானே சார்? சார் நல்லது, பாடலை தாருங்கள். பூப்பூவாய் பூத்திருக்கும் பூத்து, பூப்பூவா பூப்பூவா பூத்திருக்கும், அந்த பாடலானே சார், பூப்பூவாய் பூத்திருக்கும் பட்டு பூச்சி அக்கா. வாழ்த்துக்கள். இனிமையான முதல் பாடல் பூவாய் பூத்திருக்கும் அந்த பாடலை தந்துவிட்டீர்கள், அதை கேட்ட வழியில உடனே தேவா தரப்பு உண்டார் ஒரு பாடலை கொண்டு வாருங்கள் தேவா, உங்கள் பாடலை.
3: வாராய் நீ வாராய், போகு இடம் தூரம் இல்லை நீ வாராய்.
0: அடே அப்பா மந்திரி குமாரியா, வாராய் நீ வாராய், உடம்பு தூரம் இல்லை. வாழ்த்துக்கள். எங்கே ஜெகபிரசாதிக்கு அவர்களே, நீங்கள் தரப்போகிறீர்கள் பாடலை கொண்டு வாருங்கள். ஜெகபிரசாதிக்கு அவர்களே, நீங்கள் தர வேண்டும் இல்லவா உங்கள் பாடலை, உங்களை இணைத்து விட்டேன் ஐயா, இணைப்பு கிடைக்கவில்லையா, கிடைத்து விட்டது, ஜெகபிரசாதிக்கு அவர்களே தாருங்கள் பாடலை.
2: ஐயா வணக்கம் ஐயா, இந்த ஸ்டாமலாமா பாட்டுக்கு பதில் பாட்டியா,
0: கொண்டு வாருங்கள்.
2: பூத்தது பூந்தோப்பு பார்க்கத்தானே அப்படிங்கிற பாடலையா,
0: அப்படி பாட்டுருக்கா?
2: ஆயிருக்கா, பூத்தது பூந்தோப்பு பார்க்கத்தானே,
0: பறிப்பதற்கல்ல அந்த பாடல், அந்த பாடல் நல்லது நல்லது. உடனே பதில்களை உடனே கருத்துக்களையும் தந்து விடுகிறார்களப்பா, விண்ணர்கள் தான் எல்லோரும், வீர வீரர்கள். வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ், நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள்
8: பாடல்.
0: 30 ரூபாய் அடுத்த பாடலை தருவதற்கு யார் வருகின்றீர்கள்? சியாமலா தான் வருகின்றார். சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை, புறப்புறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது, கொண்டு
1: வாருங்க.
0: இந்த பாடல் நீங்கள் இரண்டு தடவை எழுதியிருந்தார். பூமாலை பாடல் பராசக்தியில பாடின பாடல், அற்புதமான பாடல் பூமாலை நீ, அற்புதமான உறவு முறை குழந்தை பிறந்தவுடன் பாடும் பாடல், அருமையான பாடல். பராசக்தி திரைப்படம் 1954 வந்தவர்கள் எங்களை அள்ளி மயக்க வைத்த பாடல் ஒன்று. இது மாநில தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே காரை கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. உறவுகள் பங்கு பற்றி அலங்கரித்து கொண்டிருக்கும் வேளை வந்துவிட்டார் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய பாடலை தருவதற்கு. கொண்டு வாருங்கள் ஜெகபர்.
2: வணக்கம் ஐயா. இந்த சுந்தரராய் பாடு பதிலியா பூத்து பூத்து குலுங்குதடி பூ அப்படிங்கிற பாடலையா?
0: அது குலுங்குதா? எவ்வளவு பெருசு என்ன பூத்து பூத்து குலுங்குதா? வாழ்த்துக்கள். பூத்து பூத்து குலுங்குதார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பாக வேண்டும் ஓடி வாருங்கள் இன்னொரு பாடலை கொண்டு. கொலுங்குதடி என்ற பாடல் இப்பொழுது அன்புடன் தருகின்றார் தேவா. தன்னுடைய பாடலை தேவா கொண்டு வாருங்கள்.
9: பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன். அந்த பாடல்
0: சாத்தியான பாடல் எடுத்திருக்கீங்க. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன். இனிமை இனிமை. இரண்டு நாளைக்கு முன்பு எங்கள் ஜெயமலா சியாமலாம் அந்த பாடலை கேட்டிருந்தார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வேண்டும். நாங்கள் இன்று மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையில் புறப்புறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் பாடல் பாட்டு போட்டியிலே கிருஷ்ணன் தரப்போகின்றார் தன்னுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
10: பூ பூத்த செடிய காணோம் வித போட்ட நானோ பாவம்.
0: ஐயோப்பா மிதிய போட்டு வச்சிட்டு பூ பூத்த செடிய காணோம். இது கிணத்த காண வந்துட்டு வடிவேல் சொன்ன கிணத்தையே காண இல்லை என்ன மாதிரி. பூ பூத்த செடியை நல்ல வரியுள்ள பாடல். பூ பூத்த செடியை காணோம் என்று பாடிவிட்டு செல்கின்றீர்கள். அடுத்த பாடலை அதற்காக பாடுவதற்கு சியாமலா வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சியாமலா. வாழ்த்துக்கள். இனிமை இனிமை. எங்கே சென்று விட்டீர்களா? இல்லை இல்லை, தொடர்ந்து வருகின்றோம் என்று கூறி சென்றவர்கள் வர இருக்கின்றார்கள். வருவதற்கு யார் முதலில் அவர்களுக்கு இணைப்பு கிடைக்கின்றது பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் 72 பாடல்கள் வரை கண்டுவிட்டோம் மொழியல் தமிழ் வானொலியிலே. இப்பொழுது நேரத்தை பார்த்தால் 12:09 நிமிடம் நண்பகல் என்று காட்டும் உங்களுக்கு 9:38 நிமிடம் என்று காட்டும் போலே வந்துவிட்டார். மீண்டும் ஷியாமலா தான் மீண்டும் வந்திருக்கார். வாருங்கள் ஷியாமலா.
1: சற்று ஓய்வெடுங்கள்.
0: ஓ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ பூக்களே ஐ இருக்கின்றேன் ஐ சொல்லுகின்றேன். பூக்களே ஓய்வெடுங்கள், என்னுடைய அவள் வந்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமையான இந்த வேளையிலே நாங்கள் பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையிலே பதிலுக்கு பதிலாக பாடலை தருவதற்கு பலர் வந்து இணைந்த வேளை அன்னையும் தந்தையுமாக ஒரு பெண் சிங்கமும் ஒரு குட்டி சிங்கமும் வந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறது இந்த பெரும் சிங்கங்களோடு. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு. அதுக்காக ஆரம்பித்த பாடல் என்ன பாடல்? இந்த பாடல்

0: முதல் வரியில் வரும் பதத்துக்கு ஆரம்ப பாடலைத்தான் தர வேண்டுமே தவிர அதன்பு நீங்கள் எந்த பதத்துக்கும் பாடல் தரலாம் தானே. அந்த பாடலிலே பல பதங்கள் இருக்கின்றன. பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரும், வந்துவிட்டது ஞாபகம். அன்பு மகள் சியாமலாவுக்கு கொண்டு வரங்கள் சியாமலா.
1: குயிலே கவி குயிலே,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குயிலே கவி குயிலே என்ற கவிக்குயில் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். பதிவிடப்படுகின்றது, பதிவுக்கு அகப்பட்டு விட்டது. அடுத்த உறவுகளின் இணைப்பு தடைப்பட்டு இருக்கின்றது போல் தெரிகின்றது. இல்லை இல்லை, நான் வருகின்றேன் என்று வருகின்றார் கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
2: புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே.
0: அந்த பாடலை தந்து விட்டார்.

0: அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகின்றார்? பாட்டுக்கு பஞ்சமில்லை, எத்தனையோ பாட்டுக்கு வரிகள் எல்லாம் இங்கே குவிந்திருக்கின்றன. எங்கே சியாமலா, உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். யாரை நம்ப முடியாதம்மா இந்த காலத்திலே, முக்கியமாக யாரை தான் நம்புவதோ கோ போதை நெஞ்சம், பேதை நெஞ்சம், யாரைத்தான் நம்புவது? ஒரு காலத்தில் போதை நெஞ்சம் நம்பி ஏமாந்தது, இப்பொழுது பேதை நெஞ்சம் எண்ணி ஏமாற வேண்டியதாக இருக்கின்றது. அதைவிட சாதாரண மக்களும் எண்ணி ஏமாறும் வண்ணம் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்கள் மிகவும் மோசமாக இருக்கின்றது என்று தளங்களிலே காட்டப்பட்டிருக்கின்றது. நேரடியாக பார்த்தவரும் கூறியிருக்கிறார். பின்பு கூறுகிறேன், தேவா வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் தேவா உங்கள் பாடலை.
1: ராகம் பாடும்போது புயல் மலையோ.
0: ஓ, முதல் முதல் முதல் முதல் ராகம் பாடும், ராக தீபம் ஏற்றும் போது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ராக தீபம் ஏற்றும் போது என்ற பாடல், ஏற்றும் போது பயணங்கள் முடிவதில்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதெல்லாம் புயல் மலையை பற்றி கவலை வேண்டாம், வீட்டில் இருந்த பாடல்களை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கு.
0: போங்கடா, நீங்களும் நான் வந்து நம்பவில்லை, நானே இருக்கின்றேன் என்று கொண்டு வந்து விட்டார் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. யாரை நம்பி நான் பிறந்தேன், எங்க ஊர் ராஜா, அவர் அப்படித்தான் கூறுவார். சிறப்பான பாடல்களை தெரிவித்தது அற்புதமாக வந்து படைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே மீண்டும் சியாமலாதான் கொண்டு ஓடி வருகின்றார் தனது பாடலை. கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
3: தீபங்கள் பேசும், இது கார்த்திகை மாதம் வந்து.
0: ஓ, இன்னும் வரையில அது கார்த்திகை மாதம், அதுக்கிடையில வந்து விட்டீர்கள் முந்தி கொண்டு. தீபங்கள் பேசும் கார்த்திகை மாதம் என்று. வாழ்த்துக்கிழமா என்ன, தீப ஆராதனைகள் நடைபெறுவது கூட கார்த்திகை மாதத்திலே. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. இளம் சிங்கம் ஒன்று துள்ளி விளையாடி வந்து பாடல்களை தந்த சிங்கத்துக்கு இணைப்பு கிடைப்பதில்லை போல் இருக்கின்றது, அல்லது தூக்கம் நெருங்கி விட்டதோ தெரியாது. இருப்பினும் வருவார் என்று எண்ணுகிறேன் சிவசங்கரன். எங்கே தேவா கொண்டு வாருங்கள் பாடலை.
1: யாருக்காக இது, யாருக்காக?
0: தேவாவுக்காகத்தான் இந்த போட்டி. யாருக்காக இது, யாருக்காக? வசந்த மாளிகை, யாருக்காக இது, யாருக்காக? வாழ்த்துக்கள். பாட்டுக்கு பதில் பாடலில் வரும் அற்புதமான பாடல்கள் எங்களை எங்கெங்கோ கொண்டு சென்று வருகின்றது. சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா,
3: என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்?
0: நானும் மயங்கவில்லை, சந்தோஷமா இருக்கிறோம் நீங்கள் சொல்லுகிற பாடல்களை கேட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன், நல்ல பாடல், நல்லவா இது. எங்கள் ஜெகவர் சாதிக்கு அவர்களுக்கு விருப்பமான பாடல், என்ன சொல்லிவிட்டேன். எங்கே ஜெகவர் சாதிக்கு அவர்களே, வணக்கம். எங்கே உங்களுடைய இணையதளம் என்ன கூறுகின்றது? ஓடி பாருங்கள். மீண்டும் சியாமலா நீங்கள் தான் வருகின்றீர்கள், கூறுங்கள் உங்கள் பாடலை. சியாமலா உங்கள் பாடல். இணைத்து விட்டேன் மகளே, சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் அம்மா. சரி, இணையதளம் எல்லோரும் வந்து இறுக்கமாக இருக்கின்றார்கள். மீண்டும் வந்து விட்டார்கள் சியாமலா. வாணம், வணக்கம் சியாமலா. வாழ்த்துக்கள். அப்படி என்றால் தேவா எந்த மானை கொண்டு வர போகின்றார்? கொண்டு வாருங்கள் தேவா.
1: நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர்கள் யார்.
0: அதுதானே, நான் என்ன சொல்லிவிட்டேன், ரெண்ட உடனே நான் யார் நீ யார் தொடுத்து விட்டார். சிறப்பு, சிறப்பு களஞ்சியம், நல்ல பாடல், நல்ல பாடல். பாடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கேன். யாருடைய பாடலுன்னு நான் மட்டுமல்ல, உலகளாவே இருக்குமா இந்த உறவுகள் கேட்டு பார்த்து கொண்டிருக்கேன். எல்லோரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. புடாப்பிடியாக புடாகண்டன் தொடாகண்டனாக வருகின்றார்களே என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு இதமாக ஒலிக்கின்றது. அந்த வேளையிலே பாடல்களும் வந்து பொறி பொறி அப்படியே பொறிக்கின்றார்கள், வந்து தொகையாக குவிகின்றது. எங்கே கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை.
4: வணக்கம் ஐயா, நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம் ஐயா.
0: அட்ரஸ் ஆக்கியண்டா, நேற்று தினம் மாலிங்கம் பாடலை. நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம் என்று சிங்கப்பூர் மகாலிங்கம் கண்டிருந்தார். வாழ்த்துக்கள் நெல்லிக்கனியிலிருந்து. இனிமை, இனிமை, இனிமை. எங்கே சியாமலா உங்கள் பாடலை மீண்டும் தாருங்களே.
3: அப்பா தேவ பாட்டுக்குப்பா.
0: ஆமா, நீயா பேசியது, நல்ல பாடல், பதில் பாடல். நீயா பேசியது யாருக்காக என்று கேட்டார் அல்லவா, அதனால தான் நீயா பேசியது எல்லாம் எங்களுக்காக, எங்களுக்காக. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். எங்கே தேவா அதற்கு பாடல் தரப்போகின்றார்? கொண்டு வாருங்கள் தேவா, என்ன பாடல் தரப்போகிறேன்?
1: நான் என்ன சொல்லிவிட்டே, நீ ஏன் அழுகிறாய்?
0: அந்த பாடல் வந்து விட்டதா? அந்த பாடலை தான் தந்தார் சியாமலா. நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் வேறு பாடல் தந்தீர்கள். இன்னொரு பாடல்.

0: நானும் நீயும்
1: என்ன பாருங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச அந்த பாடல் அப்படி நல்லா இருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நல்ல பாடல், அந்த பாடலையும் கேட்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை யார் தருகிறீர்கள்? அடுத்த பாடல என்னுடைய சியாமலா தரப்புண்டார் கொண்டு வரீர்கள். சியாமலா,
2: ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான்.
1: நேர் நேரத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற பாடல்கள், தளத்திலே ஒழித்த பாடல், ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம். நீங்கள் கேட்ட பாடல் முன்பு பின்பும் கேட்டிருந்தார்கள். ஒருபுறம் நாகம், இருபுறம் ஒருபுறம் வேடன், இருபுறம் நாகன். இந்த வேளையிலே என்னுடைய கிருஷ்ணன் வந்து விட்டார். ஒருபுறம் வேடன், இரு மறுபுறம் வேடன் என ஒருபுறம் வேடன் மறுபுறம் நாகம். சரி, எங்க கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: நீதானா என்னை அழைத்தது, நீதானா என்னை நினைத்தது.
1: ஐயா, நீங்க தானே அழைத்தனீர்கள். அருமையான பாடல் கணனி, மடிகணனி வருகிறது என்பதை முன்கூட்டி சொன்ன பாடல். வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா? இல்ல இப்ப
4: இந்த மல்லிகை மனசையா?
1: ஓ, வாழ்த்துக்கள். இந்த மல்லிகையா?
4: நன்றி, வணக்கம் ஐயா.
1: இந்த மல்லிகை மனசை வாழ்த்துக்கள். மல்லிகையை தொட்டு விட்டால் என் மல்லிகை பாடல்கள் வரப்போகின்றது. அடுத்த பாடலை தருவது தேவா தான் தருகின்றார். இல்லை, சியாமலா தரப்போகின்றார். சியாமலா கொண்டு வாருங்கள். அங்கே பார்ப்போம். சியாமலா தானே? ஆம், சியாமலா தான் வந்து விட்டார். சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: நிறைவேறும் நீ இருந்தால் என்னோட
1: சாக்கியண்டா. நினைப்பது நிறைவேறும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிறைவேறும் நிறைவேறும். நினைப்பது நிறைவேறும். ஆஹா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தரப்போகின்றார். தாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
5: ஒருவன் ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர்.
1: ஒருவன் அல்ல, ஒருத்தி. ஒருத்தி ஒருவரை நினைத்து விட்டால், ஒருத்தி ஒருவனை அல்ல, ஒருவன் ஒருத்தியா, ரெண்டு மட்டும் தான். என்ன எப்படியும் மாத்தியும் பாடலாம். ஒருத்தி கவிஞராக மாறுகிறீர்களா? ஒருத்தி ஒருவனை, ஒருவன் ஒருத்தியை, ரெண்டு மட்டும் தான். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது? கிருஷ்ணன். கிருஷ்ணா வந்து பாருங்கள்.
3: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை.
1: அப்படித்தான் இங்கே நடக்கின்றது இப்பொழுது. நேற்று மழை வரும் நினைத்தோம், வரவே இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், அழியாத ஒரு காவிய பாடல். எங்கே சியாமலா, இப்பொழுது உங்கள் பாடலை நாங்கள் பார்க்கணும். கொண்டு வாருங்கள். இப்ப எல்லாம் மாறி நடக்குதுமா கல்யாணம்? கல்யாணம் ஒரு பெண்ணோடுதான். வாழ்த்துக்கள். நாங்கள் 100வது பாடலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் நெருங்கவில்லை. பார்ப்போம் யார் வரப்போகின்றார்கள் என்று. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்ற ஒரு பாடலை கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
4: ஒருவன் ஒருவன் முதலாளியா
1: வந்து விட்டான். அப்பா ஒருவன் வந்து விட்டான். ஒருவன் ஒருவன் முதலாளி. ஆஹா, ஒருவன் ஒருவன் முதலாளி. வாழ்த்துக்கள். சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா தர வேண்டும் அம்மா உங்கள் பாடல். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம் தான். இன்று முழுவதும் நாளை மட்டும் இன்பமயம். எல்லாம் இன்பமயம். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. எங்கே தேவா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். சிறப்புடன் விளையாடி கொண்டிருக்கார் தேவா. கொண்டு வாருங்கள் தேவா.
5: தெய்வமே
1: தெய்வமே
5: கண்டு கொண்டே தெய்வமே
1: தெய்வமே தெய்வமே. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் தெய்வமகன். ஓகே, அடுத்த பாடலை தருவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளை இன்னும் நாங்கள் 100வது பாடலை நெருங்க வேண்டும். வந்து கொண்டிருக்கின்றார்கள், தந்து கொண்டிருக்கின்றார்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு, பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஆரம்பித்து வைத்த பாடல்.

0: இசையை முறைத்துக் கொண்டோடு வந்து விட்டார் சியாமளா. கொண்டு வாருங்கள் சியாமளா உங்கள் பாடலை.
1: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குப்பா.
0: ஓ, அது நல்லது தானே. நம்ம தெய்வம் தந்த வீடு வீதி, ஆனா கனடாவிலே அப்படி இருக்கலாது. தெய்வம் தந்த வீதி, இனிமை இனிமையான பாடல், கருத்தான பாடல். அடுத்த வேளையிலே தான் சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார், தன்னுடைய பாடலை தருவார்.
2: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்.
0: தெய்வங்கள் எல்லாமே தோத்து போயிடுமா? தெய்வங்கள் எல்லாம் தோத்தே போயிடும். எங்க அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? தெய்வங்கள் எல்லாம் அது வருகின்றது. நூறாவது பாடலை காண இருக்கின்றோம். யார்? தேவாதான் நூறாவது பாடலை தருகின்றார். வணக்கம் தேவா, உங்களுடைய பாடல் நூறாவது பாடலை தொட்டு விட்டது. கொண்டு வாருங்கள் தேவா, என்ன பாடல்?
3: தெய்வம் தெய்வம் இருப்பது எங்கே?
0: சாக்கியண்டாரா, கொண்டாரங்கள். தெய்வம் இருப்பது எங்கே என்று எல்லாரையும் கேட்கின்றார் அவர். கூறுங்கள் பதிலை. இருப்பது எங்கே? அது எங்கே என்று நாங்கள் கூறுகின்றோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல்? கிருஷ்ணன் தர வேண்டும் உங்கள் பாடலை.
3: தெய்வமே
0: தெய்வமே. ஓஹோ, அது வந்து விட்டது அந்த பாடல். அது என்னுடைய தேவா பாடி விட்டாரு.
3: தெய்வம் இருப்பது எங்கே?
0: அதையும் பாடி விட்டாரு. அதையும் இப்படிதான் பாடுங்க. எத்தனை வரி இருக்கு தெரியும்? தெய்வம் தான் தரணும் இருக்கு இல்லையே. தெய்வம்
3: தெய்வம்
0: தெய்வம் தான் தரவணும் இல்ல. எத்தனையும் தருவ பூவில இருக்கு, மலர்ல இருக்கு, பார்வையில இருக்கு, பூவில இருக்கு, சோலை இருக்கு.
3: கைக்குள்ள வளையல் இட்டேன்.
0: மலர்கள் இட்டேன். வளையல் என்ன மாதிரி? என்ன மாதிரி மலர் கொடுத்தேன்? அடையப்பா, கொடுத்து விட்டீர்களா மலரை? மறந்து விட்டீர்கள் கொடுத்த மலரையா? மலர் கொடுத்தேன் கை நிறைய வளையல். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்கு எங்களுடைய சியாமளா மகள் வருகின்றார். மகளே கொண்டு வாருங்கள் சியாமளா.
1: எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடு?
0: வழக்கமா சந்தன் ராஜ் தான் ராஜோட கல்லாப்பட்டி தேடுவார். வாழ்த்துக்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எந்த பதத்திலையா? பாடல் இல்லை எங்கள் தென்னகத்து தமிழ் திரைப்படத்துறை இல்லை. எங்கே தேடுவேன் இனிமை இனிமை இந்த வாரிப்பு வருவார். கண்டு கொண்டு சொல்லிக்கொண்டு எங்கே தேடுவேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் தர வேண்டும். அதற்காக அழைக்க இருப்பவர் கோல் ஆகிய அழைப்பு வருகின்றது. மீண்டும் சியாமளாவின் பாடல் தான் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமளா.
1: அப்பா கை வலிக்குது, கை வலிக்குது மாமா, அந்த பாட்டுப்பா.
0: அடேங்கப்பா, மாமா கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. காசை கண்ட பாட்டில் கையிலே எடுத்து பொட்டிகளை போட்டு மறந்து விட்டீர்கள். அதனால் கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடலை அதற்காக தரவிருவது யாராக இருக்கலாம்? இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. என் கேள்விக்கு என்ன பதில்? தேவா வந்துவிட்டார் பதிலை தருவதற்கு. கொண்டு வாருங்கள் தேவா உங்கள் அற்புதமான பதிலை.
4: பணம் என்னடா பணம், பணம்
0: அதுதானே பணம் தேடுவானடா
4: நிரந்தரம்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு.
4: நன்றி
0: அத்தமான் காதலி. பணம் என்னடா பணம், பணம் அற்புதம். எங்கே தேடுவேன் பணத்தை என்றவுடன் பணம் என்னடா பணம், பணம் என்று வந்த வேளை இது மொன்றியல் தமிழ் வானொலி. என் கேள்விக்கு என்ன பதில் என்று

0: உடனே வந்து விட்டார் பதிலுக்கு. ஷாமலா வணக்கம், ஷாமலா வணக்கம்.
1: மலர் கொடுத்தேன் கை குலுங்க கை
0: அந்த பாட்டு
1: வளையல் சத்தம்
0: வளையல் சத்தம் எம்மாயம்மா அடே வளையல் சத்தம் எம்மாயம்மா பாடல் வந்து விட்டது. வாழ்த்துக்கள் கட்டிக்காரி வெட்டிக்காரி. அதுக்காக இன்னும் ஒரு பாடல் தர வேண்டுமே என்று அவளோடு மூவர் நால்வர் ஐவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். யார் வரப்போகின்றார் என்று பார்ப்போம். இது மூன்றியல் தமிழ் வானொலி காரி கிழமைகளிலே தோன்றும் என் கேள்விக்கு என்ன பதில் என்று பாடலை கேட்டு பாட்டை முதல் தந்து வரிகளை தேடும் பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே சந்தன்ராஜ், என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்? வாழ்த்துக்கள் ஒரு டாக்டர். நல்ல பாடல் இந்த பாடல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு புதிய பாடல். எங்கே அடுத்த பாடல் என்ன பாடல் என்று நாங்கள் எதிர்பார்க்கும் எல்லோருக்கும் தளம் விரைவாக இணைப்பை கொடுப்பதில்லை என்பதை நான் உணர்கிறேன். அதில் முக்கியமாக கிருஷ்ணாவினுடைய இணைப்புக்கு என்று அவருக்கு பதில் கொடுப்பதற்கு இணைப்பு துல்லியமாக கிடைக்கவில்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இருப்பினும் விடமாட்டேன் என்று ஓடி எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். காலஞ்சென்று வந்தாலும் இணைப்பு தடையாக இருந்தாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும் என்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியை இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஷியாமலா தான் தருகின்ற பாடலை கொண்டு வாருங்கள்.
1: ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ணை சாய்க்கிறா.
0: இப்ப மாட்டுக்கார வேலுடன் சென்று விட்டீர்களா? ஒரு பக்கம் பாக்குறா, வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் தான் பாக்குறா, மற்ற பக்கம் பாக்குறாவில்லை. ஏனென்றால் பார்க்க வேண்டிய பொருள் இங்கே தான் இருக்கின்றது. ஒரு பக்கம் பாக்குறா, பக்கத்திலேயும் அப்படி ஒரு பக்கம் பார்க்கலாம், பக்கத்திலே இல்லை அங்கே இருக்கிற மற்ற பக்கம் பார்க்கலாம். இது மூன்றியல் தமிழ் வானொலி. தேவா தரப்பு உண்டார் சரியான பதில் பாடல் என்றதை வாருங்கள். தேவா உங்கள் பாடலோடு.
2: என்னம்மா கண்ணு
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஒரு பக்கம் பார்க்கும்போது உடனே கேட்க வேண்டியது என்னம்மா கண்ணு எப்படி? நல்ல பதில் பாடல். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தரப்பு உண்டார். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். ஓ அதான் ஒரு பக்கம் பாக்குறேன், வேண்டாம் பக்கம் பா பக்கம் மரியாதை மதிப்பாக மகள்வோடு அன்போடு அழைக்கின்றீர்களா? பக்கம் பா பக்கம் பா. எங்கே வரிகளை தேடுவோம் என்று எண்ணும் வேளையில வந்து குவிக்கின்றது உங்கள் சிந்தையிலே பாடல்களா?
1: அம்மா அம்மா ஒரு டாக்டர் பாட்டுக்கு.
0: ஆமா கொண்டு பாருங்க மகளே.
1: ஒரு
0: அழைத்து விட்டதா ஒரு புல்லாங்குழல்? அந்த அழைப்புக்கு தானே காத்து கொண்டு விட்டீர்கள் நீங்கள். வாழ்த்துக்கள் எல்லாம் புல்லாங்குழலையே கொண்டு வந்து பாட வைத்து விட்டீர்கள் கெட்டிக்காரி. எங்கே தேவா உங்கள் பாடலை கொண்டு சிறப்போடு இணைந்து விளையாடுகிறார் தேவா. கொண்டு வாருங்கள் தேவா. தேவா கொண்டு பாருங்கள் என்ன பாடல்.
2: பார்க்க பார்க்க சிரிப்பு வருது அடக்க முடியல.
0: அடங்க நல்ல வாய் விட்டு சிரிங்களே. அதான் தேவை, நோய் விட்டு போகும். பார்க்க பார்க்க எப்ப சோறு போட்டு பரிசு போட்டு பொங்கி பசி போறது என்னையா? பார்க்க பார்க்க சிரிப்பு வருது அடக்க முடியாமல் வருது அந்த பாடல். வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடல் ஐயா கொண்டு வாருங்கள் சந்தனராஜ் அவர்களே.
3: புல்லாங்குழல் கொடுத்த
0: மூங்கில்களை அம்மா நிலைக்கு நீங்கள் புல்லாங்குழல கொடுத்த மூங்கிலை அழைக்கிறீங்க. புல்லாங் குழல் கொடுத்த மூங்கில்களே இனிமையான பாடல். சிஎம்எஸ் அவர்களுடைய பாடல். அங்கே தேவா உங்கள் பாடலை தாருங்கள் கெட்டிக்காரன் தேவா. வாழ்த்துக்கள் தேவா. என்ன பாடல் தேவா சிறப்பு கொண்டீர்கள்
2: ஐயா?
0: கொண்டு பாருங்கள் சிறப்போடு விளையாடுகிறார் தேவா. என்ன பாடல்?
2: புல்லாங்கு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்.
0: அதை அதை பாடிவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் பாடிவிட்டார். இன்னும் ஒன்று தாருங்களேன். புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் பாடுவோமா?
3: நீங்க இருக்கும்போது
0: என்ன புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல். வாழ்த்துக்கள் புல்லுத்தாரு. எங்க சியாமலா வாருங்கள் மகளே. சியாமலா கொண்டு வாருங்கள். எங்க சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் அம்மா. மகளே இணைத்து விட்டேன் சியாமலா உங்களை.
1: சிரிப்பு அதை சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது
0: சிரிப்பு அதை சீர்தூக்கி பார்ப்பதே எங்கள் பொறுப்பு. அற்புதம் எம் எஸ் கிருஷ்ணன் ஐயா அவனுடைய பாடல் சிரிப்பு. அஹஹா அதை சீர்தூக்கி பார்ப்பதே எங்கள் பொறுப்பு. சந்தன்ராஜ் பாருங்கள்.
3: வணக்கம்யா. வளையல் வளையல் இந்த வளையல் போல் அம்மனியா
0: வந்து விடுங்களா மீண்டும் வளையலோடு. உங்களுக்கு வளையல் என்றால் அதாவது விருப்பம் போல் தெரிகின்றது. வளையல் வளையல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல பாடல். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் நீங்கள் அந்த பகுதியில் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
3: சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு
0: அப்படியே அப்படியே சிரிச்சு காட்டுங்களேன். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சந்திரபாபும் சிரித்து விட்டாரா. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சேமலா வாருங்கள். சிரிப்பு வருது என்று பாடியதை நான் காட்டும் பொழுது உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வருகிறது போல் தெரிகிறது. சேமலா சிரித்து கொண்டு கூறுங்கள் அடுத்த பாடலை.
1: அப்பா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பாட்டுக்குப்பா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பாடினாங்களப்பா.
0: ஆமா
1: அதுக்குப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அது யாருக்காக கொடுத்தான்
0: அதுதானே. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அதை யாருக்காக கொடுத்தான்
1: யாருக்காக கொடுத்தான்
0: தானே. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் வேற என்னத்தை கொடுக்கணும் இல்லையென்னாமல் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான்னா. இது 117வது பாடலாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது உங்களிடமிருந்து. அடுத்து 118வது பாடலுக்கு யார் உரித்தாளர் என்று பார்ப்போம். ஓடி வாருங்கள் அலையுங்கள். அதற்கிடையிலே இன்று ஆரம்ப பாடலாக தந்த பாடலை ஒரு பாடலை மீட்டுவோம். இடையிடையே மீட்டிக் கொள்வதனால் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கு. இந்த வரிகள் எந்த வரிக்கும் பாடலை தரலாம். இந்த பதத்துக்கு நீங்கள் பாடல் தரலாம்.

0: நேரம் சரியாக 12:31 கனடாவில் காட்டும் இந்த வேளையிலே தென்னகத்திலும் 7 மணி திருநாட்டிலும் 10:01 இரவு நேரம் என்று காட்டும் வேளை வந்துவிட்டார் சந்தனராஜ். தன்னுடைய பாடல்
1: சத்தம் போடாதேயா, ஐயோ
0: ஓ, நாங்கள் சத்தம் போடலையா, நீங்க நல்ல அமைச்சத்தை கொடுங்கலையா, நாங்கள் சத்தம் போடவில்லையா, இவ்வளவு வெரைட்டியெல்லாம் பண்றீர்களா, சட்டத்தோட சத்தம் போடாதே, இன்னும் கொஞ்சம் தான் என்ன மாதிரி சத்தம் போடாதே முத்தம் தா என்றுதான். வாழ்த்துக்கள், நல்ல பாடல். கருத்துக்களை ஆராய்ந்து போனால் களிப்பாக இருக்குமே, வந்து விட்டாச்சு அம்மா, கொண்டு வாருங்கள். அதண்டா உண்மைதான் அம்மா, இந்த அரியாசனத்தை யார் தருவார், இறைவன் தான் தருவார். யார் தருவார் இந்த அரியாசன, மகாகவி காளிதாஸ். அநேகமாக இது எங்களுடைய ஜெகவர் சாதிக்கையில் எங்களுடைய கிருஷ்ணனுக்கு விருப்பமான அதிகமான பாடல். கிருஷ்ணனுடைய வலைத்தளம் சதி செய்து விட்டது அவருக்கு என்று எண்ணுகின்றேன். அவரால் இணைய முடியாமல் இருக்கின்றார். காரணம் அதுதானா, அல்லது அவருக்கு உடல்நிலையா, இல்லை உடல்நிலை நன்றாக இருக்கு என்று கூறியிருந்தார். வாருங்கள், எதற்கும் கேட்போம் பாடல்களை.

இந்த பாடலை கேட்டுவிட்டு தான் ராகங்களோடு பாடல் உள்ள பாடல்களாக கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 120 பாடல்களை கண்டுகொண்ட வேளையிலே மீண்டும் பாடல்களை தருவதற்கு தேடுகின்றார்கள். இணைப்பு கிடைக்காததால் வாடுகின்றார்கள் போல் தெரிகின்றது. வாட வேண்டாம், போடுங்கள் மீண்டும் எண்களை உங்கள் தொலைபேசியிலே. நாடுங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை, தேடுங்கள் உங்கள் புள்ளிகளை.

0: மீண்டும் கேட்கின்றது என் கேள்விக்கு என்ன பதில்.
1: என்ன பதில் என் கேள்விக்கு என்ன பதில்?
0: கேள்விக்கு பதிலை கொண்டு ஓடி வாருங்கள் என்று கூறி பாடல்கள் பாடும் வேளையிலே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பாடல்கள் இப்பொழுது உங்கள் சிந்தைக்கு வந்திருக்கும். கூடுங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியோடு நாடுங்கள் உங்கள் புள்ளித் தொகையை அதிகரிப்பதற்காக. மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு ஒலிக்கின்றது காற்றலையில். கனடா கலையகத்திலிருந்து காரி கிழமைகள் தோறும் வரும் சரியான நிகழ்வாக.

அமைதியை குலைத்துக் கொண்டு வந்து விட்டார். அமைதியை தருவதற்கு வந்து விட்டார் சந்தன் ராஜ் அவர்கள். தாருங்கள் பாடலை. சந்தன் ராஜ் அவர்களே, உங்கள் பாடல் பதவிக்கு முன்பு நீங்கள் சென்று விட்டீர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் பெற வேண்டும். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் காரி கிழமைகளில் ஒலிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. இடையிடையே இப்படி வலைத்தளம் உங்களை தாமதிக்க வைக்கும் போலே நான் சற்று களைப்பாறிக்கொள்ள வாய்ப்பாக இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு. என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன். கேட்டுக்கொண்டிருப்பவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நீங்கள் அழைக்க வேண்டும். மீண்டும் 6478747416415 என்ற பழமையான எண்களோடு அது சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் வலைத்தளத்தில் சில தடைகள் ஏற்படுகிறது. புரிகிறது எனக்கு. அங்கே மழை பொழிகின்றதா என்ன நடந்தது?

0: இடையிடையே வார்த்தைகளையும் நான் விடுகின்றேன், அதைவிட பாடல்களையும் தருகின்றேன். அங்கு வரிகள் எல்லாம் பல வந்து கொண்டிருக்கின்றது. அதில் எந்த வரியிலையும் நீங்கள் பாடலை தரலாம் தானே, அது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் 120 பாடல்கள் வந்த வேளையிலே அதில் எத்தனை பதங்கள் இருந்திருக்கும், அதில் உங்களுக்கு சிறப்பாக எடுத்துக்கொண்டு வர முடியும். ஓடி பாருங்கள். ஆனால் காரணம், வலைத்தளம் உங்களுக்கு இணையதளம் அலை வரிசை. ஏனென்றால் அது அலைகின்ற வரிசை தானே, அலைக்கின்றது உங்களை, அது தான் அலைந்து கொண்டு ஆனால் மீண்டும் குலைந்து போகாமல் இங்கே வந்து நிலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஷியாமலாவை இணைத்து விடுவோம். வணக்கம் ஷியாமலா.
1: அப்பா
0: வணக்கம்.
1: என் 2 16 வயது அந்த பாட்டு.
0: ஓ, 2 16 வயது, அது கண்ணிரண்டில் ஆடுதம்மா. 2 16 என்றால் 2 16 32 வயது. அப்படிதான் கவிஞர் எழுதினவர். 2 16 வயது நாயகிக்கு, அப்பொழுது 2 16 வயது இந்த பாடலுக்கு நடித்தவருக்கு, தேவிகா அம்மாவுக்கு. அதனால் தான் அவர் 2 16 என்றால் 8 × 2 = 16 ரெண்டு பேருகின்றது. ஆனால் அது 2 16 16 2 பிரிக்கினால் அப்படி நாங்கள் நினைப்போம் 16. ஆனால் 16 வயதிலே ஒரு பெண் குழந்தை அப்படியே வந்து இறங்கமாக பாடமாட்டால் தானே. அதனால் கவிஞர் சூட்சமாக எழுதிவிட்டார் 2 16 என்றால் 32 வயது என்று. வாழ்த்துக்கள், சிறப்பு. 16 வயதை குறிப்பதை விட 32 வயதை குறித்திருக்கின்றது போல் நாங்கள் உணரலாம். கவிஞரின் பாடலுக்கு எத்தனை கருத்துக்களை எத்தனை பக்கத்தாலும் எடுக்கலாம். அவர்தான் கவிஞர், கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். கவிஞர்களுக்கு கவி என்றும் ஒரு பாடல் இருக்கு, ஒரு பெயர் இருக்கின்றது. கவி என்று குரங்குகளுக்கும் பெயர் இருக்கிறது. குரங்குகள் எப்படி தாவுகின்றதோ ஒன்றை பெற்றுகின்றதோ, அதே போல இன்றைய கவிகளும் எங்கெங்கோ தேடி சென்று எவரெவரோ கருத்துக்களை தாவி கொண்டு வந்து புகுத்தி விடுகிறார்கள் போல் சில கருத்துக்களை வலைத்தளங்களில் நான் பார்த்திருக்கின்றேன். என்பு உறவுகளே, ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே என் கேள்விக்கு என்ன பதில் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு.

அற்புதமான பதம் மௌனம், சம்மதம் என்றெல்லாம் பாடல்களை பாடுகின்றது. அதிலே உங்களுக்கு வரிகள் கிடைக்கும். இதற்கு பொருத்தமானதாக வரும் பாடல்கள் நீங்கள் தந்து மகளலாம். சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி என்றெல்லாம் பாடுகின்றது அல்லவா, அந்த பாடலுக்குத்தான் நீங்கள் பதில் பாட்டு தந்தீர்கள். அது ஆரம்பத்துக்குத்தான் அந்த பாடல். நீங்கள் அந்த பாடலில் பல பதங்கள் இருக்கின்றது, அதிலே தொட்டு கொண்டு வரலாம் பாடலை. ஆனால் வருவதற்கு உங்களுக்கு வலைத்தளம் சதி செய்கின்றது. முன்னேற தமிழ் வானொலி நேரம் 12:38. இன்னும் சில நிமிட நேரங்களில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரவும் இருக்கின்றேன். அதற்கிடையில் ஓடி வந்து இணையுங்கள். பாட்டுக்கு பதில்

0: வாழ்த்துக்கள், சிறப்புகள், அற்புதமாக அன்பு மகள் ஷியாமளாவில்லை. இப்பொழுது மஞ்சுளா மகள் வந்து விட்டாள், அடுத்த பெண் சிங்கம். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் அம்மா. உங்கள் குரலை கேட்டால் மேலும் நலமாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கம்பா.
0: நல்லா இருக்க வேண்டும், வாருங்கள், வந்து இணையுங்கள் என்று நேற்று அப்பா கூறியவுடன் இன்று வந்து விட்டாள் அன்பு மகள். வர வேண்டும், பேச வேண்டும், மகள வேண்டும். இன்று என்ன பாடலை பதில் பாட? முன்பு பாட்டுக்கு பாட்டு பதில் நீங்க பல பாடல்கள் தந்திருக்கின்றீர்கள், எங்கே கொண்டு வாருங்கள். என்ன பாடலை விரும்புகிறீர்கள்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே மீண்டும் அடுத்த பாடலுக்கும் கொண்டு ஓடி வாருங்கள், பயப்பட வேண்டாம், வாருங்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. இது மொழிகள் தமிழ் வானொலியில் மஞ்சுளா வந்திருந்த பாடல். அவரை தொடர்ந்து வந்து விட்டார் சந்தன்ராஜ் அவர்கள். மீண்டும் வணக்கம் சந்தனராஜ்.
2: இரண்டும்
0: ஒன்றோடு ஒன்றோடு இப்பொழுது இரண்டு பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது? எங்களுடைய ஷியாமளா கொண்டு வரணும். ஷியாமளா
3: அப்பா, மனமே முருகனின் மயில் வாகனம்.
0: சிறப்பு, மனமே முருகனின் மயில் வாகனம். அவர் மனம் விரும்பி வரும் வாகனம். வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல் அம்மா, சிறப்பான பாடல். மஞ்சுளா வந்து இணைந்தது மேலும் எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. மஞ்சுளா, நீங்கள் அடிக்கடி வரலாம், இந்த நேரத்திலே வந்து இணைந்து கொண்டால் மேலும் சிறப்பாக இருக்கும். எங்களுக்கு மகிழ்வு, உங்களுக்கு மகிழ்வு. கொண்டு வரணும் சந்தன்ராஜ் உங்கள் பாடல்.
2: மனதிலே ஒரு பாட்டியா?
0: மனதிலே ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மனதிலே ஒரு பாட்டு, அதை வெளியிலே கொண்டு வந்து பதிந்து விடுங்கள். மனதிலே ஒரு பாட்டு, அது எந்த பாட்டு என்று கொண்டு வந்து பதிந்து விடுங்கள். வாழ்த்துக்கள் ஜெயமலா. வேறுங்கள் உங்கள் பாட்டு? இல்லை, மீண்டும் சந்தன் ராஜ்யம் கிடைச்சு. வாருங்கள் ஷியாமளா, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: அப்பா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா?
0: சிறப்பு, சிறப்பு. இந்த பாடல், இந்த ஒரு பாடலை எங்களுடைய நம்பியார் அவர்கள் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. சிறவான பாடல், சிறவான பாடல். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, இனிமையான பாடல். இந்த பாடலை ஜெகபிரசாதிக்கு அவர்கள் நேர் நேரத்தில் கேட்டிருக்கின்றார்கள். கொடுப்போம் வாருங்கள்.
2: அடேங்க
0: அப்போ, அன்பு தேனுக்கு சமன், அன்பு தேனுக்கு சமன். அன்பு எனும் நல்ல தேன் கலந்து, அன்பு என்னும். வாழ்த்துக்கள், சிறப்பு. மஞ்சுளா தருங்கள் மகளே உங்கள் பாடலை.
1: சேமலா பாடின பாட்டுக்குப்பா, முருகா எனக்கு ஒரு வரம் வேண்டும்.
0: அப்படி ஒரு பாடல. வாழ்த்துக்கள், நல்ல பாடல், நல்ல பாடல். முருகா எனக்கு ஒரு வரம் வேண்டும், நீ மகனாக பிறக்க வேண்டும். வாழ்த்துக்கள், எனக்கு ஒரு வரம் வேண்டும். எங்கே சேமலா, நீங்கள் என்ன தரப்போ ஒன்றில் கொண்டு வாருங்கள். எங்கள் உறவு என்று நினைத்திருக்கும், கவலைப்படாதீர்கள். வேண்டும், வேண்டும், உங்கள் உறவு எங்களுக்கும் வேண்டும். வேண்டும், வேண்டும், உங்கள் உறவு. வாழ்க்கை திரைப்பட வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் உதவியாக அன்பாக இருக்க வேண்டும். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜின் பாடல். வணக்கம் சந்தன்ராஜ், உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் அவர்களே.
2: பூவே முதல் பூவேயா?
0: ஓ, பூவே முதல் பூவே. வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. முதல் பூ வேண்டாலாம், பூவே முதல் பூவே. சிறப்பு, சிறப்பு. அடுத்த பாடல் யார் தரப்போ கொண்டீர்கள்? அடுத்த பாடல் சியாமளா தருகின்றார், கொண்டு வாருங்கள் சியாமளா.
3: அப்பா, முருகா என்றது முருகாதாமனம் வந்த பாட்டு.
0: நிச்சயமா உருவன், நிச்சயமா வரும். முருகா என்றதும் உருகாதாமனம் மோகன புன். அடுத்த பாடல் தருவதற்காக இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இணைத்து விடுவோம். வணக்கம் சந்தனராஜ், கொண்டு பாருங்க.
2: உந்தனின் பாடல் என்ன எங்கோ கொண்டு செல்லும்.
0: கொண்டு போவதா? கொண்டு போவதா? அடேங்க அப்பா, எனக்கு மகிழ்வாக இருக்கிறது. உந்தனின் பாடல் என்ன எங்கோ கொண்டு செல்லும். எங்கே மகளே மஞ்சுளா தாருங்களம்மா உங்கள் பாடலை.
1: சந்தன்ராஜ் பாடலுக்குப்பா, அன்பு வந்தது
0: சிறப்பான பதில் பாடல். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் தயங்காமல். அடுத்த பாடலை சியாமளா இப்பொழுது தருகின்றார். பார்த்து போடலாமா? வாங்கணும், பூ இருக்கா அந்த மாலையில? என்ன இது வாங்க? பூ இல்லையா? பூமாலை வாங்கி வந்தேன், பூமாலை வாங்கி வந்தேன், பூக்கள் இல்லாமல் வாங்கி விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் படி. மீண்டும் சியாமலா, நீங்கள் தான் வருகின்றீர்கள். தாருங்கள் உங்கள் பாடலை.
3: என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தார்?
0: கெட்டிக்காரி என்று நினைத்தோம். வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி என்று நினைத்தோம். வாழ்த்துக்கள். என்னை முதன் முதலாக பார்த்த போது. சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக அன்பு கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா, என்ன நடந்தது? வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.
2: அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா?
0: அதொன்னும் தேவைப்படாது. நீங்க பாருங்க, எந்த நேரம் பாருங்க. அன்பு மனம் எப்பொழுதும் கனிந்திருக்கிறது உங்களோடு. அன்பு மனம் கனிந்த பின்பும் அச்சம் வேண்டுமா? வாழ்த்துக்கள். நல்ல பாடல், கருத்துள்ள பாடல். எங்கே அடுத்த பாடல்? சந்தன்ராஜனுடைய பாடல். சந்தன்ராஜ், நீங்கள் தர வேண்டும் உங்கள் பாடலை. கொண்டு பாருங்க.
2: அன்புள்ளம் கொண்ட அம்மா.
0: ஓ, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு நீங்கள் எழுத கடிதமா? அன்புள்ளம் அனுப்பி வைப்போம் அந்த கடிதத்தை. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். அம்மாவுக்கான பாடல். மஞ்சுளா வந்துவிட்டார். கெட்டிக்காரி கொண்டு வாருங்க. மஞ்சுளா,
1: சாமலா பாடின பாட்டுக்குப்பா. மாலை வண்ண மாலை.
0: சிறப்பு. மாலை வண்ண மாலை, சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மாலை வண்ண மாலை என்ற நல்லதொரு பாடல் தந்து செல்லும் மஞ்சுளாவுக்கு வாழ்த்துக்கள். அவர் மீண்டும் மேலும் திரு ஆரோக்கியம் மீது ஆரோக்கியமாக அன்புடன் உங்களோடு இணைய வேண்டும். இப்பொழுது சியாமலா வந்து விட்டார். கொண்டு வாருங்க. என்று பெண் சிங்கங்கள் வந்து
3: விட்டது.
0: பழைய பாடல் ஒன்று இருக்கின்றது, அம்மாவே தெய்வம் உலகிலே என்ற ஒரு பாடல். இது நல்ல பாடல், அம்மாவே தெய்வம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் யாருக்கான பாடல்? அடுத்த பாடல் அறுக்காக என்று நாங்கள் எதிர்பார்க்கும் வேளையில் இந்த பாடல் இறுதியையும் கேட்டு விடுவோமே. இல்லை, சியாமலா மீண்டும் நான் தான் என்று வருகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடல்.
3: மாலை சூடும் மனநாள் மங்கையின் வாழ்வு.
0: சிறப்பு சிறப்பு. மாலை சூடும் மனநாள், இனிமையான பாடல், இனிமையான பாடல். அந்த அதற்கு பதிலாக கொண்டு வருகின்றார் மஞ்சுளா பாடலை. கொண்டு வாருங்கள் மஞ்சுளா உங்கள் பாடலை.
1: சந்தன்ராஜ் பாடல். அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை.
0: சிறப்பு. வரியை அழகாக கூறியிருக்கின்றீர்கள். சிறப்பு. மீண்டும் பாருங்கள். அருமை அருமை, நல்ல பாடலை தேர்வு செய்து கொண்டு வருகின்றார்கள். பலர் வந்தால் தான் பலர் பல பாடல்களை நாங்கள் கேட்டு மகள முடியும். இப்பொழுது சந்தன்ராஜ் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள்.
2: முதன் முதலாக காதல். முதன் முதலாக காதல்
0: டுயட். பூக்கள். முதன் முதலாக காதல் டுயட் பாட போகிறீர்களா? பாடுங்கள். முதன் முதலாக காதல் நேரம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: மாலை சூட வந்த மங்கையை.
0: மாலை சூட வந்த மங்கை. அப்பா ஆமா, மாலை சூட மங்கையை நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தடுக்கவில்லை. மாலை சூட வந்த மங்கை என்று பாடலை, நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் சியாமலா தன்னுடைய பாடலை தரப்போகின்றார். சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. 145வது பாடலை கொண்டு வருகின்றார் சியாமலா. கொண்டு வாருங்கள்.
3: தமிழுக்கும் அமுது என்று பேர்.
0: என்னம்மா?
3: தமிழுக்கும் அமுது என்று பேர்.
0: தமிழுக்கு வந்து விட்டீர்களா? கட்டிக்காரி, தமிழுக்கும் அமுது என்று பேர். அதுதான் தமிழ், அமுது தமிழ் என்று கூறுகிற. தமிழுக்கும் அமுது என்று பேர், அமுது தமிழ் என்று பாடல்கள் வரப்போகின்றது. மஞ்சுளா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் நீங்கள் எழுதும் போதெல்லாம் நாங்கள் கண்டுகொள்ளாத பாடலாம் தருவீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு நாங்கள் இந்த பாடலின் முடிவையும் கேட்டு விடுவோம். வந்துவிட்டார் வந்துவிட்டார் சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ், கொண்டு வாருங்கள்.
2: புல்லாங்குழல் தமிழ் தமிழ்யா. நன்றி, வணக்கம்.
0: புல்லாங்குழல் தனி தமிழா?
2: தமிழ் தமிழ்.
0: ஓ, புல்லாங்குழல் தமிழ். வாழ்த்துக்கள். இனிமை இனிமை புதிய புதிய பாடல்கள் வருகின்றது, தெரியாத பாடல்களாக இருக்கின்றது. புல்லாங்குழல் தனிமை தமிழ். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தர வேண்டும் என்று அவரோடு அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் மூவர். மூவரின் அழைப்பும் திடுதிருப்பாக இறுகி கொண்டிருக்கின்றது. எது முந்தி வரப்போகின்றது என்று தெரியவில்லை. ஓய்ந்து விடுகிறதோ? இல்லை, சியாமலா முந்திவிட்டார். வாழ்த்துக்கள் சியாமலா. வணக்கம் சியாமலா. வருகின்றது. இது சியாமளாவின் பாடலாக இருக்கின்றது. சியாமளாவின் பாடலை தொடர்ந்து மீண்டும் போட்டியாக சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார் பாடலை. கொண்டு வாருங்கள் சந்தனராஜ் தரும் ஒன்றும் பாடலை. வணக்கம் சந்தனராஜ்.
2: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகும்.
0: அதெண்டா உண்மையா, காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? அடேங்க அப்பா, காதலுடன் தான் வாழ வேண்டும். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா? சிறப்பான வந்தி, சிறப்பான பதங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி. பாட்டுக்கு பதில் பாட்டு வந்துவிட்டார் மகள் மஞ்சுளா கெட்டிக்காரி. கொண்டு வாருங்கள் 150வது வாழ்வில் தருகின்றார் மஞ்சுளா. கொண்டு வாருங்கள்
1: சாமளா பாடலுப்பா. காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தானா.
0: சிறப்பு. காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தானா. நல்ல வரிகள் அம்மா, வாழ்த்துக்கள். வரிகளை அழகாக உச்சரிக்கின்றீர்கள். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இருவர் போட்டியிடுகின்றார்கள். இந்த போட்டியில வெல்வது சந்தன்ராஜாக இருக்கின்றது எங்கே, இல்லை சியாமளாவாக இருக்கின்றது, இல்லை சந்தன்ராஜாக இருக்கிறது, யார் என்று பார்ப்போம். இருவரும் போட்டியில இருக்கும் பொழுது சந்தன்ராஜ் முந்திவிட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா?
0: அப்படியா? நான் பட்டாம்பூச்சி நினைச்சேன், கண்ணாமூச்சி. வாழ்த்துக்கள். வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி. எத்தனையாக இந்த வாழ்க்கையை சித்தரிக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே சியாமளா, உடனே உங்கள் இணைப்பு கிடைக்கும் தானே? கொண்டு வாருங்கள் சியாமளா.
3: காதல் காதல் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல். அந்த பாட்டுப்பா
0: நல்ல கூட. நான் நினைச்சேன் காதல் காதல் காதல், அது இல்லையென்றால் சாதல் சாதல் என்று சொல்லி விடுவீர்கள். காதல் காதல் காதல் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும், யாருடைய பாடலாக இருக்கும், எத்தனையாவது பாடலாக இருக்கும் என்று இங்கே எண்ணிக்கை கணக்கு இருக்கின்றது. 152 பாடலை கண்டுபிட்டோம். இன்னும் பாடல்கள் இருக்கின்றது, இன்னும் நிமிடங்கள் இருக்கின்றது எங்களுக்கு முடிப்பதற்கு. கொண்டு வாருங்கள் சாமளா, உங்களுடைய பாடல் தான் வருகின்றது. கொண்டு வாருங்கள் சியாமளா. இணைக்கப்பாமளா, கொண்டு பாருங்கள். வணக்கம்.
3: வாழ்க்கையே வேஷம் அந்த பாட்டுப்பா.
0: ஓ, 6 to 60 வரை கண்டபடியும் வாழ்க்கையே வேஷம் என்றுதான். வாழ்த்துக்கள். வாழ்க்கையே வேஷம். இத்தனை வயது வந்து நானும் அந்த வேஷத்தை நான் காணவில்லை. சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். மஞ்சுளா
2: என்னைக்கு
0: என்னையா
2: கண்ணாமூச்சி என்னடா?
0: அடேங்க அப்பா, கண்ணாமூச்சியே என்னடா ஆண்டா? அதான்டா உண்மைதான். சும்மா அந்த கண்ணன் அப்படித்தான் விளையாடுவார். கண்ணாமூச்சி ஏதடா சொல்லி விளையாடுவார். மஞ்சுளா இணைந்தவர் வந்து விட்டார். மஞ்சுளா மஞ்சுளாவை மஞ்சுளாவை இணைத்து விட்டேன். வெட்டிக்காரை மஞ்சுளா கொண்டு பாருங்களம்மா.
1: சந்தன்ராஜன் பாடல்பா. வாழ்க்கையே வேஷம், அதில் பாசம் என்ன, நேசம் என்ன
0: என்று அவர் சாமளா வந்து விட்டு சென்றார். அந்த பாடல் வாழ்க்கையே வேஷம் என்று அதுக்கு நீங்கள் ஒரு வேறு பாடல் தாருங்களேன். நீங்கள் கொண்டு பாருங்கள் காரியமில்லை. அங்கே சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: என்னையா
0: கேட்கவில்லை உங்களோட மொழி? தெளிவில்லை, தெளிவில்லை. என்னையா
2: இதுதான் வாழ்க்கையா?
0: இதுதான் வாழ்க்கையா? இதுதான் வாழ்க்கையா அந்த பாடல், பழைய பாடல் தான். இதுதான் வாழ்க்கையா? இதுதான் இதுவரை காணும் காணாத. எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். நிகழ்ச்சி விறுவிறுப்பாக அருமையாக செல்கின்றது என்று அன்புடன் ரமணி ராஜேஷ் அவர்கள் உற்று நோக்கி விட்டு எழுதி கொண்டிருக்கார். நன்றி ரமணி ராஜேஷ் அவர்களே உங்களுடைய கருத்துக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதேவேளை இங்கே அடுத்தவர்களும் பதில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். சந்தன்ராஜ் நீங்கள் சொன்ன பாடல் என்ன பாடல்? இதுதான் வாழ்க்கையா என்ற பாடலுக்கு பின்பு ஒரு பாடல் தந்தீர்களா தெரியவில்லை. வந்துவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ். முதலில் ஒரு பாடல் தந்தீர்களா?
2: என்னும் ஓடம்யா.
0: ஓ, வாழ்க்கை என்னும் ஓடம். அதை விட ஒரு பாடல் தந்தீர்களா? வாழ்த்துக்கள். எங்கோ போய் எங்கோ வருகின்றார்கள் எப்படியெல்லாம் சுற்றி வளைத்துக் கொண்டு எல்லாம் திரைப்படுத்த பாடல்களை மனதில் வைத்துக் கொண்டு அது ஒரு பொக்கிஷமாக புதைந்து இருக்கும் அல்லவா, அதை புதைகளை தேடுவது போல் தேடி வந்து தருகின்றார்கள் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி. இந்த பாட்டுக்கு பதில் பாட்டிலே எங்கே வந்து விட்டார் சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள் சியாமலா. என்ன பாடலை
3: தருங்கள்?
0: அது ஓடும், இனிமையான பாடல். அது ஓடும், ஓடும், ஓடும், அது ஓடும் நல்ல பாடல். அந்த வேலையில் தான் மஞ்சுளா வந்து விட்டார் தன்னுடைய பாடலை திருப்பதற்கு. வணக்கம் மஞ்சுளா.
1: சந்தன்ராஜ்
0: பாட்டுக்கு வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் பாருங்கள், உற்சாகம் பிறக்க வேண்டும். எங்கே சந்தன்ராஜ் பாருங்கள், உங்கள் பாடலை தர வேண்டும், தாருங்கள்.
2: ஓடக்கார மாரிமுத்த கூப்பிடுங்க.
0: ஓடக்கார மாரிமுத்து கூப்பிடுறீங்களா? அவர் வருவார், வருவார். ஓடக்கார மாரிமுத்து வாழ்த்துக்கள் திறப்பு. அடுத்த பாடல் யார் திறப்பு ஒன்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்காக இணைகின்றார் அன்புடன் யாராக இருக்கும் என்று பார்த்தால் அது சியாமலா தான் வந்திருக்கார். வணக்கம் சியாமலா. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
3: அப்பா கண்ணீரில் மூழ்கும்
0: சாக்கியண்டாளம், அட்ரா சாக்கியண்டாளம். வாழ்த்துக்கள், போட்டி பலமாக இருக்கின்றது. அடுத்த பாடல் அடுத்த பாடல் தரப்போவது யாராக இருக்கலாம்? வலைத்தளம் சரியாக களைத்து விட்டது போல் தெரிகின்றது. இணைப்பை துல்லியமாக தர மறுக்கிறது. வந்து விட்டார் மஞ்சுளா, உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். தரமான பாடலை
1: சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. ஓடக்கர மண்ணெடுத்து ஊருவன் செஞ்சு வச்சேன்.
0: அட்ரஸ் சாக்கியா, ஓடக்கரை மண்ணெடுத்து செய்தீர்களா? வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. யார் கொண்டு வர போகின்றீர்கள்? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கரையத்திலிருந்து காரிக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியுடன் ஒவ்வொருவரும் வந்து இன்று சிறப்பாக விளையாடி கொண்டிருந்து கிட்டத்தட்ட 162 பாடல்களை சேர்த்து விட்டார்கள். இன்னும் சேர்ப்பதற்கு நாளிகைகள் உண்டு. ஓடி வாருங்கள், இணையுங்கள். சோலை குயில் ஒன்று வந்து எத்தனை ராகங்களை பாடி சென்றனவோ அத்தனை பாடலை கேட்டு மகளும் எங்களுக்கு என் கேள்விக்கு என்ன பதில் என்று பதத்தோடு

0: வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்
1: வணக்கம். தஞ்சாவூர் மேளம்.
0: அப்படியா? நல்லா இருக்கு அந்த மேளம். நல்லா இருக்கு ஐயா. ஓ
1: நல்லா இருக்கு
0: தஞ்சாவூர் மேளம்.
1: தாலி கட்டு நேரம்.
0: தாலி கட்டு நேரம் தஞ்சாவூர் மூலம் தட்டி விட்டா நல்லா தான் இருக்கு. கேட்போம் கேட்போம். நன்றி நன்றி நன்றி. சியாமளாவின் பாடலை சொல்வோம். சியாமளா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா
0: பாருங்கள்.
2: பெண்ணொருத்தி பாடி விட்டா அந்த பாட்டுப்பா.
0: அடே பெண்
2: எப்படி படம்பா?
0: ஓ பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு எங்கே? அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தான் தருகின்றேன். பாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்டு முக்கியமான பாட்டு வந்துருச்சியா? கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா.
0: அட்டங்காப்பா எது எல்லோரும் கட்டிப்பிடிக்க போறாரு. கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா.
3: நன்றி வணக்கம் ஐயா.
0: நான் கண்ணாலா கண்டபடி கட்டிப்பிடிடா. அடே அப்பா கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா. சிறப்பு சிறப்பு. அந்த வேளையில் அடுத்த பாடலை தருவதற்கு யார் அழைக்கின்றார்கள்? அவருடைய அழைப்பை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் வேறு யாருமில்ல, அது எங்களுடைய மஞ்சுளா மகள் வந்திருக்கின்றார். மகளே மஞ்சுளா கொண்டு
2: வாருங்கள். பாட்டுக்குப்பா.
0: ஆஹா
2: தஞ்சாவூர் சீமையிலேன்னு.
0: தஞ்சாவூர் சீமையிலே வாழ்த்துக்கள். தஞ்சாவூர் சீமையிலே. இனிமையான வரிகள். சீமையிலே வாழ்த்துக்கள். ஜெயசித்ரா பாடியன்னு குறிப்பிட்டார். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. அதற்காக சியாமளா தரப்புகிட்டார் பாட கொண்டு வரணும். சியாமளா
2: எந்த கண்ணினேற்றோடு காணவில்லை?
0: ஓ கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. நல்லபோல இன்றைக்கு காணா போயிருந்தா பாட்டு எழுத முடியாது இல்லையா? கண்ணாளனே உனது கண்ணை எனது கண்ணை வாழ்த்துக்கள். அங்கே கிருஷ்ணா உங்கள் தஞ்சாவூர் மூலத்துக்கு பிறகு என்ன வருகின்ற பார்ப்போம். கொண்டு வாருங்கள்.
4: கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு
0: அடங்கப்பா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து விட்டார். கட்டிப்பிடி கட்டிப்பிடலான்னு சொன்னவுடன் எங்கே சந்தன்ராஜ் என்ன சொல்ல போகின்றார் பார்ப்போம். கொண்டு பாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. நேற்று வரை நீ யாரோ நீ யாரோ.
0: அதண்டா சரி.
3: நன்றி.
0: நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ அந்த பாடம் தானே. இப்படி ஒரு ஒரு பாடல் இருக்கின்றது. ரெண்டு விதமாக நான் நேற்று வரை நீ யாரோ என்று எழுதிவிட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் பதியப்பட்ட வேளையிலே சியாமளா இல்லை மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம்
3: கிடைக்கும்.
0: ஓ நேற்று இல்லாத மாற்றம் இன்று என்னது? ஓ நேற்று இல்லாத மாற்றம். நேற்று மழை என்று மாற்றம் வந்து மழை வரவில்லை. இன்று மழை என்று இல்லை, ஆனால் மழை வரும் போல் தெரிவித்துதான் மாற்றங்கள். நேற்று இல்லாத மாற்றம் என்னது? வாழ்த்துக்கள். எங்கே சியாமளா தாரங்களை உங்கள் பாடலை?
2: அப்பா கிருஷ்ணன் பாட்டுப்பா.
0: ஆஹா
2: தங்க மோகன தாமரையே நீ செங்கதிர் கண்ட அந்த பாட்டுப்பா.
0: அழைப்பது நாளே நல்ல பாடல் நல்ல பாடல். நங்க மோகன வாழ்த்துக்கள்னு அதே மாதிரி ஒரு பாடல் தந்தீர்கள். நிலவே உனக்கு குறையது என்று தளத்திலே நல்ல ஒரு பாடலை தந்தீர்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல்?
4: நேற்று நீ சின்ன பாப்பா.
0: அப்படியா?
4: இன்று நீ அப்பப்பா.
0: ஆமா இன்று நான் அப்பப்பா தான். சின்ன பாப்பா நல்ல பாடல். நேற்று நீ சின்ன பாப்பா. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். அடிக்கடி வர வேண்டும். வரும்போது சிறப்பான பாடலை தருகின்றீர்கள். அதற்காக இப்பொழுது சந்தனராஜ் அவர்களுடைய பாடலை கொள்ளும்.
3: நேற்று வரை தனிமையிலே இன்று முதல் இனிமையிலே.
0: ஓ நேற்று வரை தனிமையிலேயா? அட நேற்று வரை தனிமையிலே இன்று வரை இனிமையிலே.
3: பாட்டு
0: நினைவு கொண்டு வந்து அவர் அடிக்கடி நிகழ்ச்சிகளை தந்து எங்களை மறக்க விட அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் சாகுல் அமித் அவர்களே. உங்களுக்காக பாடல் தந்த சந்தன் ராஜுக்கும் வாழ்த்துக்கள். சியாமளா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ.
0: அந்த பாடலை தந்து விட்டார்கள் அம்மா. நீங்கள் இன்னொரு பாடலை தரலாம் தானே. என்ன பாடலை தர போறீங்கள்? நீதானா என்னை அழைத்தது ஆண்டு கேட்கிறீர்களோ அது வந்தது போல் இருக்கிறது. பார்ப்போம் நான் தேடி
2: பார்ப்பேன்.
0: கிருஷ்ணா ஒரு ரெண்டு தாரங்களே கிருஷ்ணா கேட்டது போல் இருக்கின்றது. அதற்கு நான் பார்ப்போம். நீங்கள் அதை என்ன அழைச்ச நீங்கள் நான் உங்களை அழைக்கவில்லை என்றெல்லாம்
2: குறைந்தேன்.
0: ஒரு பாடல் தாருங்களே.
2: நீ வருவாய் என அந்த பாட்டு.
0: நீ வரு இல்லை இல்லை நீங்கள் தந்து விட்டீர்கள். நீ வருவாய் என அந்த பாடல். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு உடனே தந்து விடுவார். மஞ்சுளா வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். மஞ்சுளா மகளே. மஞ்சுளா உங்களை இணைத்து விட்டேன் மகளே. வணக்கம் மகளே.
2: சந்தன்ராஜ் பாடலுக்குப்பா. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ
0: அந்த பாடல் அவர் தந்தார். நீங்கள் அதற்கு ஒரு பாடல் தாருங்களேன்.
2: சரி போயிட்டு வரோம்.
0: நீ இல்லை வேறு பாடல் நீ என்றவர் இல்லை தரலாம். சரி சென்று விட்டார். எங்கே அடுத்த பாடலை தருவதற்கு சந்தன்ராஜ் நீங்கள் வந்து விட்டீர்கள். தாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
5: அழைக்காதே அழைக்காதே
3: ஓ என்ன
0: ஓ அழைக்காதே அழைக்காதே சபைதனிலே என்னையே ராஜா. ஓ ராஜா அழைக்காதே சும்மா அழைத்து கொண்டிருப்பார்கள். அதுக்காகத்தான் வாழ்த்துக்கள் மஞ்சுளா அவர்கள். நீங்கள் மீண்டும் பெறலாம். எந்த வரியிலும் பாடல் தரலாம் என்றால் கிட்டத்தட்ட 176 பாடல்கள் வந்தபடியால் எத்தனை பதம் எல்லா பதங்களும் அதுக்குள்ளே இருக்கின்றது. ஏதோ ஒரு பாடலை தொட்டால் அதில் சரியான பதம் இருக்கும். வந்த பாடல் வரக்கூடாது என்பதுதான் கருத்து. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: நீ எங்கே என் நினைவுகள்.
0: வாழ்த்துக்கள். அவர் தொட்டதை நீங்கள் முடிக்கிறீர்கள். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. வாழ்த்துக்கள். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு அடுத்த பாடலை தர வேண்டும் என்று அவரோடு ஓடி வருகின்றார் மீண்டும் ஷியாமலா. கொண்டு வாருங்கள் ஷியாமலா.
6: அப்பா சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும் அழைக்காதே.
0: வாழ்த்துக்கள். என்னை தேடும் மேகம் நல்ல ஒரு பாடல். அந்த பாடல் இடைக்காலத்துல வந்து அந்த பாடல். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம்
0: அடிக்கடிதை கூறுவீர்கள். அந்த பாடலை நீ இல்லாத போதும் பல தடவை தருவீர்கள். இல்லாத போதும் எங்கும் என் நெஞ்சம். வாழ்த்துக்கள். சிறப்பு அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம். மஞ்சுளா வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் மஞ்சுளா.
2: நீ எங்கே பாடலுப்பா. நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: ஓ நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் என்ற பாடலை தருகின்றீர்கள். சரி சரி வாழ்த்துக்கள். நல்ல பாடல். நீ வர வேண்டும் என எதிர்பார்த்த ராஜா திரைப்படுத்த பாடல். நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை உடனே தந்து விடுவார் சந்தன்ராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
3: தேடும் கண் பார்வையா.
0: தேடும் கண் பார்வையா. அந்த பாடலா தேடும் கண் பார்வை. சிறப்பான பாடல். அற்புதம் அற்புதம். சியாமலா நீங்கள் பாருங்கள். வாழ்க்கையில் வசந்தம். பார்ப்போம் பார்ப்போம். கிருஷ்ணன் தரப்பு உண்டார் ஒரு பாடலை. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள்.
4: தேடுகின்ற கண்களுக்கு ஓடி வரும் சாமி.
0: ஓ அது ஐயப்ப சுவாமியா. தேடுகின்ற கண்களுக்கு ஓடி வரும் சாமி ஐயப்ப சுவாமி என்று ஒரு பாடல். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா உங்கள் பாடலை தர வேண்டும். மகளே சியாமலா உங்களை இணைத்து விட்டேன். அம்மா என்ன நடந்தது சியாமலா? ஓ கிருஷ்ணா நீங்கள் சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே.
6: அப்பா கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன் மௌனம் வந்த பாட்டு.
0: என்ன வரிகள் அம்மா அன்றைய பாடல் வரிகள். கண் வழி புகுந்து. நல்ல பாடல். சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொட்டி கிடக்கின்றது பாடல்கள் பல மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கேட்பதற்கு எங்கள் தென்னகத்து தமிழ் திரை உலகு பொக்கிஷத்திலே. எங்கே கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
4: தேடும்
0: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. அந்த பாடல் வந்து விட்டது.
4: பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம்.
0: வாழ்த்துக்கள். பார்வை ஒன்றே போதுமே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். கொண்டு
3: வாருங்கள். அழைப்புதல்.
0: ஓ அப்படியா. கண்மலர்களை அழைப்புதல் விடுறீர்களா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. பழைய புதிய பாடல் எல்லாம் தேர்ந்து ஒன்று தருவார் அவர். கடிகாரன் இங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம். சியாமலா நீங்கள் தான். கொண்டு வாருங்கள் சியாமலா. உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சியாமலா
6: கிருஷ்ணன் ஐயா பாட்டு பாடலா. தேடுகின்ற கண்களுக்கு.
0: ஆமா.
6: கண்கள் எங்கே நெஞ்சம் உமங்கே. அந்த பாட்டு
0: பதமும் பாட்டும் சரியான பதிலாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். கண்கள் எங்கே தேடுகின்றது கண்கள் தானே. ஆனால் கண்கள் எங்கேருந்து தேடுகின்ற பாடல். தேடுகின்ற கண்கள் என்ற பரி இரண்டுக்கும் பொருத்தம். மஞ்சுளா நீங்கள் தர வேண்டும் அம்மா ஒரு பாடல். தாருங்கள்
2: சாமலா பாடல். வர வேண்டும் வசந்தம் பாடலுக்கு வந்து வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு.
0: அந்த பாடல் முதல் வந்து விட்டது மகளே. அந்த பாடல் வந்து விட்டது அம்மா. வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு.
2: வேற வந்து வசந்தம் பாடி வர வைத்தியோடி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வர வேண்டும் வாழ்க்கை வசந்தம் என்று கூறியபடியால் வசந்தம் பாடி வரவென்று நீங்கள் தருகின்றீர்கள். அற்புதமான தொடர்பான பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர. வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடல் இப்பொழுது தளம் நன்றாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. குவித்து விடுங்கள் பாடல்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: கண் மூடும் வேளையிலும் கலை இன்ப கலையே.
0: கண்மூடும் வேளையிலே கலை இன்ப கலையே என்று வந்துவிட்டது. அற்புதமான பாடல். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்களேன்.
3: பாடி அழைத்தேன்.
0: அழைக்கிறீங்களா? எல்லாரும் அழைக்கிறீங்க. பாடி அழைத்தேன், பாடி அழைத்தேன். வாழ்த்துக்கள். யாரோ யாரையோ அப்படியோ அழைக்கின்றீர்கள். நான் எல்லோருக்கும் அது அழைப்பாக இருக்கின்றது. பாடி அழைத்தேன் உன்னை. எங்கே சாம்பலா, உங்கள் பாடலை தர வேண்டும். அதற்காக உங்களை இணைக்கின்ற மகளே வாருங்கள், வர வேண்டும். சாம்பலா வர வேண்டும்.
6: அப்பா மஞ்சுளா பாட்டுக்குப்பா. வசந்த கால நதிகளிலே
0: உடனே மூன்று முடிச்சு போய்விட்டா. வசந்த கால நதிகளே, வசந்த கால நதிகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். போட்டி பலமாக இருக்கின்றது, வாழ்த்துக்களாக இருக்கின்றது. சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. கொண்டு வாருங்கள்.
5: பாடிவா தெண்டிலே ஒரு பூவை தாளாட்டம்.
0: சக்கிய பாடிவா தெண்டிலே ஒரு பூவை தாளாட்டம். என்ன வரிகள், சிறப்பு சிறப்பு சிறப்பு. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கின்றது. நல்ல கருத்துக்கள் வந்து
6: பாட்டுக்குப்பா.
0: பெண்களே புள்ளைய பாவம் என்றால் இவரை பெற்ற தாய் யாரோ என்று கேட்கின்ற அற்புதமான வரி கொண்ட பாடல். அடுத்த பாடல் கிருஷ்ணா, நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
4: வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
0: உங்களுடைய பேத்தி இருக்கிறாவா இந்த புறா ஆட வேண்டுமானால் பாடினாரே. உங்களுடைய பேத்தி, உங்களோட பேத்தி வளர்ந்து விட்டார். வாழ்த்துக்கள், வாழ்த்து. வசந்த முல்லை போலே வந்து எளிமையான பாடல். எங்கே அடுத்த பாடலை தருகின்றார் சியாமலா. நீங்கள் தரும் பாடலா வருகிறது. கொண்டு வாருங்கள் சியாமலா. கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை சியாமலா. அவருடைய பாடல் என்று கூறி கேட்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள், ஞாபகம், சிறந்த ஞாபகம். இது மன்றல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. கனடா கலையகத்தில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள். நாங்கள் நினைத்த இலக்கை அடைவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். சிறிது நேரத்தை கூட்டிச் செல்லலாம் என்று மன்றல் தமிழ் வானொலியின் அனுமதி கிடைத்திருக்கின்றது. இணையங்கள் மீண்டும் வருகின்றார். இப்பொழுது சியாமலா, ஓடி வாருங்கள் சியாமலா. மீண்டும் என்ன பாடல் சியாமலா, உங்கள் பாடல். உங்களை இணைத்து விட்டேன் மகளே சியாமலா.
6: அப்பா சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா.
0: ஆமா.
6: தென்றல் காற்றும் அன்பு பாட்டும் மங்கை வாழ்வில்
0: இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. இப்பொழுது நாங்கள் மஞ்சுளாவுடன் செல்வோம். மகளே மஞ்சுளா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வசந்த முல்லை பாடலுக்குப்பா. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே.
0: எனக்கு விருப்பமான பாடலை கேட்கின்றீர்கள் மகளே மஞ்சுளா. சிறப்பான பாடல். முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே. வாழ்த்துக்கள். முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே. சிறப்பான வரிகள். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள் பார்ப்போம்.
4: தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டேன் மலை கொண்ட மேகம்.
0: மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனா? தென்றலில் ஆடும் கூந்தலை
1: சுந்தரபாண்டியன்.
0: வாழ்த்துக்கள். இன்னும் இன்னும் இரண்டு பாடல், மூன்று பாடல்களுடன் நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சி. பார்ப்போம் யாருக்கு கிடைக்கிறது சந்தர்ப்பம். சந்தன்ராஜ், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
5: தென்றல் ஒரு பாட்டு கட்டும்.
0: ஓ, தென்றல் ஒரு பாட்டு கட்டும். பாடல் தென்றல் ஒரு பாட்டு கட்டும். அடுத்த பாடல் கிருஷ்ணன் கிடைக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
4: தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ.
0: சிறப்பு சிறப்பு. சென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ அந்த பாடலை தந்து விட்டீர்கள். அடுத்த பாடலை தருகின்றார். அந்த பாடல நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இறுதி பாடல் சியாமலா, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்.
6: கிருஷ்ணய்யா பாட்டுக்குப்பா. அருமையான
0: பாடல் கூந்தலிலே மேகம் வந்து என்ற பாடலுடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சில நிமிட நேரம் நீடித்து 200 பாடல்களை கண்டுபிட்டோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 200 பாடல்களை இன்று எட்ட வேண்டும் என்ற எங்களுடைய திட்டம் சரியாக நிலைத்து விட்டது. இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து பாடல்களை கேளுங்கள். நான் எண்ணிக்கை முடித்து உங்களை அழைக்கின்றேன். சிறு ஓய்வுடன். நீண்ட நேரம் எடுத்துவிட்டது. அந்த வல்லமையை கொடுத்த இறைவனுக்கும் எனக்கு உச்ச

பொறுமைக்கு நன்றி உறவுகளே. இப்பொழுது முடிவுகள் கரத்துக்கு வந்துவிட்டன. இனிமையாக இன்று நீண்ட நாட்களுக்கு பின் மிகவும் விறுவிறுப்பாக அலங்கரித்து சொன்னீர்கள். இன்றைய பாட்டும் பதமும் மன்னிக்க வேணும், பாட்டுக்கு பதில் நிகழ்ச்சி தானே. பாட்டுக்கு பதில் நிகழ்ச்சியினை தரும் பொழுது இடையிடையே நானும் உங்களோடு பேசிக்கொண்டு உங்கள் பாடல்களை பதிவு செய்து அவரவர்கள் பெயரிலே இந்தந்த பாடல்கள் இப்பொழுது வந்தார்கள் என்ற விவரத்தோடு இங்கே இருக்கின்றது. மொத்தம் இன்று வந்தவர்கள் 7 உறவினர்கள் வந்திருந்தார்கள். முதலில் வந்து இணைந்திருந்தார் சியாமலா, அதைத் தொடர்ந்து சந்தன்ராஜ், ஜெகபிரசாதிக் அவர்கள், தேவா, சிவசங்கரன், மஞ்சுளா, கிருஷ்ணன் இவர்கள் அழகாக இணைந்து கொண்டார்கள். இதிலே இன்று ஆண்சிங்கங்கள் பெண்சிங்கங்கள் என்று அழகாக ஓடி சென்ற வழியில் ஒரு இளம் சிங்கம் வந்ததல்லவா, அவருக்கு எல்லோரும் தந்த பதில் பாட்டுகள் ஆனந்த மிகுதியினாலே பதில் பாட்டை நல்ல அற்புதமாக அவருக்கு வாழ்த்து கூறுவது போது தந்தீர்கள். அந்த வாழ்த்தினை பெற்ற சிவசங்கரனுக்கு தாத்தாவின் வாழ்த்துக்கள் என்று முறைத்தார்கள். இப்பொழுது நீங்கள் தூங்கி இருப்பீர்கள், முடிவு என்னவென்று தெரியவில்லை தான் இருப்பினும், நீங்கள் இணைந்தே சிறப்பித்தமைக்கு ஊன்றுகோலாக வழிகாட்டியாக இருந்த அன்பு மகள் சியாமலா உங்களுக்கும் அந்த வாழ்த்துக்கள் தந்த தாயையும் மகனும் வந்து இணைந்து போட்டி போட்டு இன்று 200 பாடல்களை நாங்கள் செல்ல ஏதுவாக இருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்களை தந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ளும் வளமையாக முதலில் வந்து ஓடி வரக்கூடியவர் எங்கள் கிருஷ்ணன். அவர்களுக்கு இன்று வலைத்தளம் சரியான சதி செய்துவிட்டது. அது மட்டுமல்ல, அவர் வந்து இணைவதற்கு போதியளவு நேரமும் கிடைக்கவில்லை. காலம் தாமதித்து தான் கிருஷ்ணன் வந்து இணைந்திருந்தார். கிருஷ்ணன் வந்து இணைந்திருந்தாலும் காலம் தாமதித்தாலும் அவருடைய வலைத்தளம் அவருக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். காரணம், அவருடைய இணைப்பு அவருடைய அழைப்பு எல்லாம் தொடங்கி தாமதித்து வந்தன. இருப்பினும் அவர் எங்களோடு வந்து இணையும் வேளையிலே நான் இணைந்தாலும் தாமதித்தாலும் வலைத்தளம் பிழைத்தாலும் காரியமில்லை என்று 63 பாடல்கள் சென்று 64வது பாடலில் ஆரம்பித்து 200 பாடல் வரை அவர் இணைந்து வந்திருந்தார். அது மட்டுமில்லாமல், இயலாமல் இருக்கின்றேன், நான் கவலையோடு இருக்கின்றேன், தனிமையாக இருக்கின்றேன் என்று கூறியவளை அன்பு மகள் மஞ்சுளாவுக்கு நான் கூறிய வார்த்தைகளை, அப்பாவின் வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொண்டு இன்று அவர் காற்றலை வந்து ஆரம்ப காலத்தே 40-50 பாடல்களை தந்த மஞ்சுளா அவர்கள் இன்றும் வந்து இணைந்து பொறுக்க முடியாமல் இணைந்து சிறப்பித்து பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். எங்களோட பங்கு பற்றி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வந்திருக்கின்றீர்கள், அதற்கு என்னுடைய நன்றிகள். எங்கள் அன்பு உறவினர்கள் அனைவரும் சார்பிலும் தெரிவிக்கும் வேளையில் நீங்கள் அடிக்கடி வர வேண்டும், எங்களோடு இணைய வேண்டும் என்று உங்களை நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்ற கதம்பத்தில் வாருங்கள், உங்கள் குரலை எங்களுக்கு தாருங்கள், எங்கள் அனைவருடைய குரலையும் நேரடியாக நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும், உடலில் ஆரோக்கியம் நிகழும், தனிமை போகும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் 128 பாடல்கள் சென்று 129வது பாடல் தான் வந்தீர்கள். இருப்பினும் பல பாடல்களை தந்து எங்களை மகிழ வைத்திருக்கின்றேன். உங்கள் ஒலியிலே எங்களுக்கு தெரிகின்றது, உங்களுக்கு இயலாமை உண்டு. அந்த இயலாமையை போக்குவதற்கு முயற்சி எடுங்கள், நிச்சயமாக பலன் அளிக்கும். நீங்கள் எங்களைப் போன்று நீங்களும் வல்லமையாக அன்று வந்து எத்தனையோ பாடல்களையும் கருத்துக்களையும் தந்து சென்ற நீங்கள், உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. உங்கள் சின்ன வயது எவ்வளவு காலம், நீங்கள் வாருங்கள், இப்பொழுது வேறு எந்த விதமான இடையூறும் இல்லை. நீங்கள் நேரொலியில் வாருங்கள், இணையுங்கள். பாடல்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், தளத்திலே எழுதிவிட்டு கேட்பது மட்டுமல்லாமல் காற்றலையில் வந்து ஒவ்வொரு தினமும் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் இயங்குகின்ற எங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை தாராளமாக பகிர்ந்து தனிமையை போக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து இணைந்தவர்கள் சிறப்பாக இணைந்து சிறப்பித்த வேளையிலே இன்று வந்த 7 பேர் நான் கூறியிருந்தேன். அந்த 7 பேரும் பெற்ற புள்ளிகளை நாங்கள் கேட்க வேண்டும் அல்லவா? அந்த புள்ளிகளை பெற்று இன்று நீங்கள் சிறந்த பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்தீர்கள். மொத்தம் 200 பாடல்களை 7 உறவினர்களினால் பங்கு பற்றி கொண்டோம், பகிர்ந்து கொண்டோம். மிகவும் தரமான பாடலும் சிறப்பான பாடலும் அமைதியாக ஆறுதலாக தந்தீர்கள் மகளே சியாமலா. இன்று உங்களுக்கு வலைத்தளம் முற்றாக சதி செய்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். யாருக்கு? சியாமலாவுக்கா? இல்லை இல்லை, யாருக்கு? தேவா. அடுத்து தேவா அவர், நான் அவரை மாறி கூறிவிட்டேன். தேவா, நீங்கள் இன்று கெட்டித்தனமாக ஓடி வந்து உற்சாகத்தோடு எங்களோடு இணைந்து 16 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் வளமை போல ஜெகபிரசாதிக் அவர்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டு வந்தார், உற்சாகத்தை கொடுத்திருந்தார், கருத்துக்களை சரியாக தந்து கொண்டார். அந்த பாடல் அவர் வந்து நிகழ்ச்சிக்கு வரும்போது
அவர் தன்னுடைய வளமையான தொடர்பை அழகாக தந்திருந்தா எந்த பாடலுக்கு என்ன கருத்து எந்த பாடல் என்று தந்து கொண்டு அதே போன்று அநேகர் தந்திரீங்கள் அநேகமானவர் தந்திரீர்கள். அதனால் அவரால் அநேகமான புள்ளிகளை பெற முடியாதுவிட்டாலும் அவர் வளமை போல பாதீரன் என்று விடுவார். அவருக்கு வேறு பணிகள் உண்டு, தொழுகை உண்டு போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவரும் சுமாரான பாடலையும் தந்திருக்கார். இப்பொழுது நான் உங்களுக்கான நீங்கள் பெற்ற புள்ளிகளை தருகின்றேன். இன்று முதன் முதலில் வந்து இணைந்து கொண்ட செல்வக்குமரன் சிவசங்கரன் இரண்டு பாடல்களை தந்து மகிழ்ச்சியை தந்திருந்தார். அடுத்து மஞ்சுளா அவர்களும் 11 பாடல்களை குவித்திருக்கின்றீர்கள். அதைத் தொடர்ந்து தேவா ஜெகபிரசாதிக்கு அவர்கள் 15 பாடலை தந்திருந்தார். தேவா 16 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். கிருஷ்ணன் 17 பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடலை கூடி கூடி கொண்டு வந்து அடுத்து 67 பாடல்களை அழகாக தந்தார் ஷியாமலா அவர்கள். இரண்டாவது இடத்தில் நிற்கின்றார். 72 பாடல்களை தந்து முதலாவது இடத்தில் சந்தன்ராஜ் அவர்கள் இருக்கின்றார். மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தன்னுடைய நிலையை நிலைநாட்டி கொண்டார். ஷியாமலாவுக்கு இடையிலே சில சமயத்திலே இணைப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் சிறப்பாக அழகாக மகிழ்வாக விளையாடி கொண்டிருந்தீர்கள். இந்த பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் 200 பாடல்கள் வரை நாங்கள் சென்றோம். இப்பொழுது நேரம் 1:33. உங்கள் 7 பேருக்கும் பாடல்களை தர நான் நினைக்கின்றேன். ஆனால் 7 பேருக்கும் 7 பாடல்களையும் இப்பொழுது கொடுப்பதற்கு நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு எங்களுடைய நேர அட்டவணை சரிவராது என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு நேர நேரம் தரும் வேளையில் பகல் வேளையில் இப்பொழுது தூக்கத்துக்கும் சில நேரம் பகல் வேளையில் இந்த 7 பேருக்கும் 7 பாடல்கள் நீங்கள் விரும்பினால் என் தளத்திலே எழுதிவிடுங்கள். என்னுடைய இந்த எங்களுடைய அன்பு உறவுகளை எழுதுங்கள். எழுதாது விட்டாலும் நீங்கள் தந்த பாடல்களை தெரிவு செய்து நான் விருப்பமான பாடலாக 7 பாடல்களையும் ஒளிபரப்ப செய்வேன் என்று கூறிக்கொண்டு இன்று வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உலகளாக இருந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து எங்களுக்கு பதில்கள் தந்து கொண்டு உற்சாகமூட்டியவர்களுக்கு கூறும் வாழ்த்துக்களை கூறி நன்றிகளை கூறும் வழியிலே பிரத்யேகமாக எங்கள் ரமணி ராஜேஷ் நீண்டகால உறவு அவருக்கு நேரலையில் வருவதற்கு முடியாத நிலையிலும் இங்கே எழுதியிருந்தார். நிகழ்ச்சி முறுமுறுப்பாக செல்கின்றதன் மேலும் எங்களுக்கு சுறுசுறுப்பை தந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்தை கூறிக்கொண்டு ஏனைய உறவு ஏனைய தளத்தில் இருக்கின்றது நான் படித்து காட்ட முடியாது. அவர்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி கூறி உலகளாக இந்த நிகழ்ச்சி பறந்து சென்றிருக்கின்றது. ஆச்சரியமாக பார்ப்போம். சிலர் படம் அனுப்பியிருக்கிறார். நாடியில் கை வைத்து கொண்டு ஆச்சரியமாக பார்ப்பது போல படங்களை எல்லாம் அனுப்பியிருந்தார். ஏன்னா இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து இணைந்தவர்களுக்குள்ளே இவ்வளவு ஞாபக சக்தி இருக்கின்றதா? வேகமாக விவேகமாக சரியாக தருகின்றார்கள். ஒரு பாடலில் வரியை கண்டுபிடித்து அந்த வரியிலிருந்து வருகின்ற பாடல் இத்தனை என்று அவர்களுக்கு தெரிகின்றது என்றெல்லாம் மாறி மாறி எழுதியிருக்கின்றார். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நேரம் காரணமாக இந்த நிகழ்ச்சியை நான் இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அன்பு உறவுகளே, உங்களுடைய அனுமதியோடு அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 27வது நாள் காரிக்கிழமை வளமை போல நடைபெற்ற வாரம் ஒரு நாள் வெறும் பாட்டுக்கு பதில் பாட்டு சிறப்பாக நடைபெறு பெற்றது. அதை நிறைவு பெற வல்லமையும் உற்சாகமும் ஊக்கமும் தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவா வல்லமை கொடுத்தமைக்கு நன்றி. குறிப்பாக என்னுடைய விசேஷ நன்றி. நான் 2 மணி நேரம் தொடர்ந்து இன்று விறுவிறுப்பாக இருந்து சுறுசுறுப்பாக நடமாட வைத்த வல்லமைக்கு அந்த ஆரோக்கியத்தை தந்தமைக்கு 1 என் இறைவன், 2வது என்ற மகள், 3வது இல்லை நீங்கள் அன்பு உறவுகள் அத்தனை பேரும் அப்பப்போது எனக்கு ஆறுதல் வார்த்தைகளும் உற்சாகமும் தந்து என்னோட இணைந்து ஈடுபடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவருக்கும் நான் வணக்கம் தெரிவிக்கும் இந்த வேளையிலே, நன்றி கூறும் இந்த வேளையிலே, முக்கியமாக என் அன்னை தந்தை என் ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு தந்த அன்பு தமிழும் எல்லாம் வல்ல இறைவனும் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கமும் நன்றியும் கூறி மீண்டும் உங்களோடு இணைந்து என் இறைவனிடம் எங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவா இப்பொழுது நடைபெறும் அனர்த்தங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிகின்றது. இயற்கையும் செயற்கையுமாக ஏற்படும் துன்பங்கள் வேண்டாம். மனித நேயம் சீவகாருண்யம் அறம் காக்க வேண்டும், தலைக்க வேண்டும், அனுகூலம் தர வேண்டும் என்று கேட்டு வேண்டி வணங்கி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அன்பு உறவுகளே, 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 27வது நாள்
பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவேறுகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றியும் வணக்கமும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தரும் இந்த வேளை 2026 ஆண்டின் 6 மாதங்களை அரை வருடத்தை கடந்து 7 மாதத்தின் முதல் நாள் என்று புதன்கிழமை கனடாவில் இன்று நாங்கள் அனைவரும் பூரித்து மகளும் கனடா தின நல்வாழ்த்துக்களோடு உங்களை நான் சந்திக்கும் இந்த வேளையிலே முதற்கண் எல்லாம் வல்ல இறைவன் எமக்கு அளித்த அன்பு, அன்னை, தந்தை, தமிழ் இவற்றையெல்லாம் இந்தளித்த மக்கள் புரியும் இந்த வேளையிலே ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு முகம் தெரிந்து தெரியாத என் அன்பு உறவுகளே உங்களையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு முதலில் எங்கள் இன்றைய கதம்பத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு எங்கள் இப்பொழுது எனக்கு உயிரளித்த உத்தம நாடான உலகத்தில் கிடைக்க முடியாத ஒரு பண்புள்ள நாடான மனித நேயமுள்ள நாடான இந்த கனடா மண்ணுக்கு என் இதயத்தில் கை வைத்து சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி முதலில் இன்றைய கனடா தின வாழ்த்துக்கான பாடலை ஒலிபரப்பி தொடங்குவோம் இன்றைய நிகழ்ச்சியினை.

வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து தலை சாய்ந்து வணங்கும் வேளையிலே மீண்டும் ஒரு தடவை கனடா கீதத்தை கேட்டு மகிழ்வோம். எங்களுடைய தேசிய மொழியிலே, கனடாவின் தேசிய மொழி, இரண்டு மொழிகள் உண்டு, பிரெஞ்சு அதோடு ஆங்கிலம். முதலில் ஆங்கிலத்தில் கேட்போமா?

குறுகிய சிறைந்த வரிகளோடு ஒலிக்கின்ற இந்த கீதத்தை நாங்கள் கேட்கும் வழியெல்லாம் எங்கள் நெஞ்சமெல்லாம் நன்றி உணர்வு கலந்து கொள்ளும். காரணம், நாங்கள் வாழ முடியாமல் உயிர் பாதுகாப்புக்காக ஏதிரியாக நாடெங்கும் அலைந்த வேளை இருகரம் நீட்டி எங்களுக்கு வாழ்வு கொடுத்த நாடு ஜீவகாருண்யம் மனிதநேயம் நிறைந்த நாடு. அறம் காத்து நாங்கள் வாழ எல்லா நாடுகளிலும் எல்லா உலகங்களிலும் எல்லா மக்களும் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லா உயிரினம் வேண்டிக் கொள்ளுகின்ற அந்த சுதந்திரம் என்பதை என்னவென்று உணர வைத்து காட்டி அதற்கு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் நாட்டின் தேசிய மொழியோடும் போவோம்.

0: சிறப்பாக ஓ கனடா என்ற வரியெடுத்து 130க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தஞ்சம் கேட்டு கரம் நீட்டி வந்தவர்களை தாராளமனங்கொண்டு ஏராளமாக அள்ளி கொடுத்து சுதந்திரத்தை தந்த நாடு, சுதந்திர சுவாசம் என்றால் என்னவென்று உணரும் நாடு இந்த நாடு. அதற்காக என்று நான் இந்த மண்ணில் கால் வைத்தேனும் அன்றிலிருந்து இன்று வரையும் இந்த மண்ணுக்கு விசுவாசியாக இந்த சுதந்திர காற்றை சுவாசித்து சுதந்திர பூமியிலே நாம் எப்படி நடமாட வேணுமோ என்று அந்த நடமாடும் வகைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து வரும் அறம் கொண்ட நாடு. எத்தனை பேர் எத்தனை புறம் பேசினாலும் உண்மையிலே அறத்தை காக்கும் நாடுகளில் சிறந்ததென்றுதான் கூற வேண்டும். இந்த தேசிய கீதத்தை முதலில் நான் தமிழில் தருவதற்கும் அடுத்து ஆங்கிலத்திலும், இந்த நாட்டில் இரண்டு மொழிகள் அரசகர்ம மொழிகளாக இருக்கின்ற பிரெஞ்சு மொழியிலும் தந்தேன். ஆனால் 130 மொழிகளிலும் இந்த கீதம் இசைக்கப்படும். தினமும் பாடசாலை என்றால் என்ன, அலுவலகங்கள் என்றாலும், எங்கே என்றாலும் முதலில் தேசிய வணக்கத்தை எந்தெந்த நாடுகளிலும் கூறு, எல்லா நாடுகளிலும் கூறுவார்கள். அவர்களுக்கு அந்த நாடுகள் பெரிதாக இருக்கும், உயிராக மதிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அங்கு பிறந்தவர்கள், அங்கு வாழ்பவர்கள். எங்களுக்கு பிறந்த நாட்டில் அந்த தகுதி, அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஓடி வந்த இடத்தில் மாற்றாந்தாயாக இருந்து பெற்றதாய் போன்று எங்களை அரவணைத்துக் கொள்ளும் இந்த நாட்டுக்கு என்றும் நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டுமல்லவா? அந்த விசுவாசத்தை கூட ஊட்டி கொண்டிருக்கின்றது இந்த நாடு. பஞ்சமா பாதகங்கள் வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்வதற்கேற்ற தகுதி உள்ள ஒரு பிரஜை, இந்த கனடா மண்ணில் பிறந்த பிரஜைக்கு எப்படி உரிமை, கடமை, சுதந்திரம் இருக்கின்றதோ அது உங்களுக்கும் உண்டு. அதற்கு தகுதியாக வாழுங்கள் என்று எங்களை தயாரித்து அந்த வகையிலே வாழ வைத்த வேளையிலே இதய சுத்தியோடு நான் நன்றி உணர்வோடு என்றும் இந்த கீதத்தை நான் உச்சரிப்பதில் பெருமைப்படுகின்றேன். இறைவனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த விளை அவருக்கும் என் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். வணக்கம் உறவுகளே, இந்த மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எல்லா நாடுகளிலும் உள்ளவர்களுக்கு தங்கள் தங்கள் நாடுகளின் தேசிய கீதத்தை, அதாவது தேசிய நாளை, அந்த சுதந்திர நாளை கொண்டாடும் வாய்ப்பு, உரிமை கடமை எப்படி இருக்கின்றோ அதே போன்று சம பங்கு கிடைக்கக்கூடிய இந்த நாட்டிலே நான் வாழுகின்றேன் என்று பெருமைப்பட்டு நன்றியோடு மீண்டும் மீண்டும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் எனது நன்றியையும் சுதந்திர இன்றைய கனடா தின வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், வாருங்கள் இணைந்து கொண்டோம் கதம்பத்திலே. இன்றைய கதம்ப நிகழ்விலே நிகழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியோடு உள்ள பூரிப்போடு நான் இருக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் இன்று என்ன நிகழ்ச்சியை காண இருக்கின்றோம், அதற்கு முன்பு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று முதலில் கேட்டுவிட்டேன். நலமாக இருக்கின்றீர்கள் என்ற செய்தியை எனக்கு நீங்கள், நான் இன்று வாழ்த்து கனடா தின வாழ்த்தை அறிவித்த உடனேயே எனக்கு நீங்கள் மீண்டும் அதற்கு பதில் தந்து எங்கள் நாட்டின் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு நீங்களும் அதற்கு வாழ்த்து கூறியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நான் வாழ்த்தினை போட்டவுடன் முதலில் அன்பு மகள் ஷியாமலா உடனே வாழ்த்தியிருந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அதைத் தொடர்ந்து எங்கள் அன்பு ஜெகபர்சாதிக் அவர்கள், தேவநாதன், கிருஷ்ணன் இவர்கள் எல்லோரும் வாழ்த்தை தந்திருக்கின்றீர்கள், தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியையும் வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இன்று ஆரம்பிப்போம். நாங்கள் வளமை போல அறிவன் கிழமைகளிலே ஆரம்பிக்கும் இந்த பாடலுடன் ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி. நாங்கள் கண்டுபிடிக்க வந்திருக்கின்றோம். எதை கண்டுபிடிக்க வந்திருக்கின்றோம்? எங்கள் அன்னை தமிழ் பொக்கிஷம் என்ற ஒரு இடத்திலே குவிந்திருக்கின்ற தமிழ் பதங்கள், அதிலே நாங்கள் உபயோகித்து கொண்டிருக்கும் பதங்கள் பல. ஒரு சில வார்த்தைகள் சகோதர மொழிகளினால் உந்தப்பட்டு தள்ளி விழுத்தப்பட்டு உட்கார்ந்திருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அது அதிகாரம் அல்ல, எங்கள் பழக்க வழக்கத்திலே வந்துவிட்டது. ஆதலால் சகோதர மொழிகள் அந்நிய மொழிகள் எங்களுக்கு தீங்கானவை அல்ல. அவர்களை தெரிந்தால் தானே அவர்களுடைய பண்பு கலாச்சாரம் பண்பாடுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எங்களுக்கு தேவையானதை அவர்களுக்கும், அவர்களுடைய தேவையை எங்களுக்கும், அவர்களுடைய துன்பத்தை நாங்களும் எங்களுடைய துன்பத்தை அவர்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அன்னை என்று ஒன்று இருக்கின்றது, தாய்மொழி என்று ஒன்று இருக்கின்றது. அதனால் அன்று தொட்டு இன்று வரும் மூத்த மொழி என்று பெருமைப்படக்கூடிய தமிழ் மொழி, இந்த வெளிநாடுகளில் கூட அந்த மொழிக்கு அங்கீகாரம் கொடுத்து எங்களை அதிலே என்ன கர்மம் ஆற்ற வேண்டுமோ ஆற்ற வைக்கின்றார்கள். எங்கள் மொழிகளுக்கும் எங்கள் கலாச்சார பண்பாடுகளுக்கும் எந்த விதமான மாற்றமும் தடையும் இல்லாமல் அதை வரவேற்று உள்வாங்கி இருக்கின்றார்கள். அதனால் எங்கள் மொழி சிறந்த மொழி. அந்த வகையில் எங்கள் மொழியில் இருக்கிற அருஞ்சொற்கள் அல்ல, பெருஞ்சொற்கள் அல்ல, சாதாரண சொற்கள். வழக்கத்திலே நாங்கள் அன்று அன்றாடம் பழகிக்கொள்ளும் வேளையில் உபயோகிக்கும் மொழிகள் சில நாங்கள் என்று தெரிந்து கொள்வோம் என்று ஒரு 20 பெட்டிகள் கலந்து 20 பதங்களை அந்த பெட்டிக்குள் வைத்து எண்களை புகுத்தி கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். வளமை போல வந்து நீங்களும் இணைந்து உங்களோடு உங்களுக்கு அந்த நான் தரும் தரவுகளை கொண்டு அந்த பதங்களை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்று வெற்றிகளை பெறுபவர் யாரென்று அறிந்து கொள்ளும் வகையிலே முதலில் வருகின்ற உறவு அன்பு மகள் சியாமலா, அதற்கு முன்பு மகளே வாருங்கள், உங்களை இணைத்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் சியாமலா, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றி நன்றி. எங்கள் நாட்டுக்கு வாழ்த்துக்கள் தந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. முதல்ல எழுதியும் இருந்தீர்கள், வாழ்த்தை நேரிலும் வந்து அந்த விட்டீர்கள், வாழ்த்துக்கள். இப்போ எங்கே வேதாரண்யத்தில் தான் இருக்கின்றீர்களா அல்லது
1: வேதாரண்யம்?
0: எப்பொழுது என்று உங்களுடைய வைத்திய தினம்? வைத்தியர்
1: சனிக்கிழமை.
0: ஓ சனிக்கிழமை. சிறப்பாக அமைய வேண்டும் என்று அப்பா வாழ்த்துகிறேன் இந்த நாளில். நன்றி மகளே. சரி, இன்றைய தினம் நாங்கள் இந்த பொக்கிஷத்தில் இணையும் வேளையிலே அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஒரே வெயில்ப்பா.
0: ஒரே வெயில். வெயில் நலம் தானே அம்மா, எல்லா கர்மங்களையும் முடிப்பதற்கு வெயில் சிறப்பாக இருக்கும் தானே?
1: ஆமாப்பா, இந்த வெயில்லையும் டாக்டர் 10 நிமிஷம் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் விட்டமின் டிக்காக 10 நிமிஷம் 15 நிமிஷம் படுக்க சொல்லியிருக்காரு வெயில்ல.
0: வெயில். ஆமா ஆமா. உங்களுக்கு இயற்கையான வைட்டமின் டி இயற்கையாக பெற முடியும் மகளே. எங்களுக்கு நாங்கள் கடையிலே தான் வாங்கி போட வேண்டும் மாத்திரைகள். ஆனால் இறைவன் புண்ணியமா கதிரவன் அருளால் இன்று 33 பாகையை காண இருக்கிறோம். சாதனை படைக்கும் நாள். மழைக்கே இடமில்லை. ஏன்னா கனடா தினம், எல்லோரும் வெளியே பெரிய பெரிய கோலாகலமாக இருக்கின்றது. காலையிலே எழுந்து அந்த கனடா தினம் ஒட்டாவா மாநகரம், அதுதான் எங்களுடைய தலைநகரம். அங்கே நடைபெற்ற சில அணிவகுப்புகளவையெல்லாம் தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருந்தேன். இன்று எங்களுக்கு ஆங்கிலேய நாட்டு அரசியல் அரசிலிருந்து ஒருவர் முன்பு மகாராணி வந்திருந்தார், ஜோ சார்ஸ் வந்திருந்தார் இளவரசர், அவர் இப்பொழுது அரசர். அங்கிருந்து ஒருவர் வருவார் எங்களோடு இன்றைய தினத்தில் கலந்து சிறப்பிப்பதற்கு. நாங்கள் செல்ல முடியாத விட்டாலும் தொலைக்காட்சியிலே பார்க்க முடியும் தானே, வீட்டிலே கொண்டாடி. இன்று மாலை இன்று இரவு எங்கள் பகுதியில், நாங்கள் இருக்கும் இந்த பகுதியில் எல்லா இடங்களிலும் வான வேடிக்கைகள் நடைபெறும். அதை எங்கள் பகுதியிலும் சிறிய கிராமம் உண்டாலும் பெரிதாக எங்கள் நகரசபை கொண்டாடும். அது அதை காண்பதற்காக வீட்டில் கோன்பால் இந்த நகரத்துக்குள்ள உள்ள மக்கள் அத்தனை பேரும் ஆத்தங்கரைக்கு சென்று விடுவார்கள். அங்கே செல் லோரன்ட் என்ற ஆறு பெரிய ஆறு தெரிந்தானே, அந்த அறிந்திருப்பீர்கள், உலகத்தில் பெரிய ஆறு. அந்த ஆற்றங்கரையிலே ஒரு பகுதி எங்கள் கிராமத்துக்குள்ளாக ஊடகத்து செல்கின்றது. அந்த கடற்கரையிலே சென்று அந்த வானவிழா வேடிக்கைகளை செய்வார்கள். அந்த வேளையிலே அங்கே தீயணைப்பு படை, முதலுதவி படை, காலாட்படை என்றெல்லாம் பாதுகாப்புகள் இருக்கும். மக்கள் எல்லாம் பாதுகாப்பை கடைப்பிடித்து அங்கே வாகனங்களை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் உங்கொங்கோல நிறுத்துவார்கள். அங்கே அதை நின்று முடிந்து திரும்பி வருவதென்றால் 1 மணி நேரம் செல்லும் அந்த வாகன நெரிசலுக்களாலே நாங்கள் வருவதற்கு. ஆனால் ஒரு நல்லபடியே எங்கள் வீட்டின் வெளியே முற்றத்திலே நின்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்மையிலே தான் இருக்கின்றோம். அப்போ அங்கே சென்று தேவையில்லை. நாங்கள் எங்கள் வீட்டின் முற்றத்தில் நின்று, ஏனென்றால் வானம் மேலே தானே வெடிக்கும், கொளுத்துவதை கிட்ட நின்று பார்க்க முடியாது. அதை சென்று வெடிக்கும் பொழுது காடுகின்ற காட்சியை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எல்லோரும் பார்த்து மகிழ்வோம் நாங்கள். சிறப்பு சிறப்பு நன்றி அம்மா. நீங்களும் மகிழ்வாக ஆரோக்கியமா இருக்கணும். நாங்கள் 23 பாகையை காண இருக்க 33 பாகையை காண இருக்கணும். இப்பொழுது 29 பாகையில் இருக்கின்றோம். இன்று மழை பெய்கிறது இந்த சந்தர்ப்பம் இரவு நேற்றைய தினம் நல்ல மந்தாரமாக மப்பாக குளிராக இருந்தது.
1: இங்கேயும் மழை இல்லாம அப்படிதான்ப்பா இருந்துச்சு, இருட்டா இருந்துச்சு. இதோ வந்துடும் மழை அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கும் போது திடீர்னு களை
0: போயிட்டுப்பா. ஒவ்வொரு ஆண்டிலே ஏழாம் மாதம் முதல் நாள் முதல் நாள் விடுமுறை நாளாகவும் அன்று பெரிய கொண்டாட்டம் செய்யக்கூடிய எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு குழந்தைகள் முதல் கொண்டு எல்லோரும் எல்லோருக்கும் விடுமுறை காலம் தானே இது. ஒவ்வொரு ஆண்டிலும் ஜூலை மாதம் முதலாம் நாள் எங்களுடைய இது குடியரசில் இது கனடா தினம் கனடா என்ற பெயர் பிறந்து பெயர் வைத்து ஏனைய சாம்ராஜ்யத்துகள் விடுபட்டு தனி ராஜ்யமாக வந்து 160 ஆண்டை தொடப்புகின்றது. வாழ்த்துக்கள். சிறப்பான காலையிலே வந்து இணைந்து விட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். 1-20 மட்டும் அப்படியே துல்லியமாக உங்களுக்காக அடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த எண் பெட்டியை
1: நீங்கள்
0: இரண்டு சியாமலாவின் பெயரில் இரண்டாவது இலக்கத்தை கொண்டு வந்து வைத்து விட்டு எண்ணை கொண்டு வந்து பார்த்தீர்களா இலக்கம் என்று வந்து விட்டது என் வாயிலே எண் கொண்ட பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கடவுச்சொல்லை மந்திரமாக கூற வேண்டும். அழகாக திறந்திருக்கின்றது அந்த பெட்டி. இப்பொழுது இன்னும் ஒரு கடமை இருக்கின்றது. இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற பதம் எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: 3 ரூபாய்.
0: கட்டி காரை தான் ஆனால் ஒன்று குறைந்து விட்டது. 2 எழுத்து சிறந்த எழுத்து. அந்த 2 எழுத்தும் கூறுவது என்னவென்றால் இந்த உலகத்திலே ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு ஓசையோடு பரிமாறிக்கொள்ளும் ஒரு விடயம். 1, உங்களோடு நானும் என்னோடு நீங்களும் ஏனைய உறவுகளோடும் நாங்கள் பரிமாறுவோம். எங்கள் உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு உதட்டாலே ஒரு ஒலியோடு செய்கின்ற 1. அது பல விதமாக இருக்கின்றது எங்களுக்கு. 1 ஒரு ஆக்களுக்கு வித்தியாசம். ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து 2 எழுத்தாலே அழைத்துக் கொள்வோம். கடந்த வாரம் வந்த எண்ணுகிறேன். என்னம்மா?
1: ஒலி.
0: எது?
1: ஒலியாப்பா?
0: ஒலிதான், ஒலி எழுப்பி கொள்வது. ஒலியோடு பரிமாறிக்கொள்வோம். அதற்கு உபயோகிக்கிறது எதுவை எதை? 2 எழுத்து. ஆனால் அது பல அந்த அந்த ஒலியிலே வருகிறது எங்களுக்கு தமிழிலே வருகிறது, ஆங்கில மற்றவர்களுக்கு ஆங்கிலத்திலே பிரெஞ்சிலே கிரீக்கிலே பல ஓசையோடு வருகின்றது. அந்த அந்த எப்படி வந்தாலும் அந்த மொழி கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி 3 தரம் குறிப்பிட்டு மொழிதானே அம்மா. ஒலியோட வர முந்தி சைகை அதாவது கை பாஷையோடு இருந்து நாங்கள் இப்பொழுது மொழியிலே மொழிகின்றோம். ஆனாலே தமிழிலே மொழிகின்றோம், ஆங்கிலத்திலே மொழிகின்றோம், எல்லாவற்றுக்கும் மொழி. தமிழ் மொழி, ஆங்கில மொழி, சிங்கள மொழி, பிரெஞ்சு மொழி என்று அதுக்கு பேர் மொழி. வாழ்த்துக்கள். சிறப்பான பதம் முதலாவது கடந்த வாரம் வந்த ஞாபகமா இருக்கின்றது எனக்கு. கட்டிக்காரி சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கான 2 புள்ளிகளை முதல் முதலில் உங்கள் பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வைத்து விட்டேன். இது உங்களுக்குரிய 2
1: நினைக்கிறேன்.
0: சரி, அப்படி என்றால் அடுத்து எந்த பெட்டியை நீங்கள் தொடப்போகின்றீர்கள்?
1: 11.
0: வாழ்த்துக்கள். 1 இன்னும் 1 சேர்த்து 11 கேட்கின்றீர்கள். எங்க மந்திரம்?
1: வருகின்றதுதான்
0: ஒரு எழுத்தை கூட்டி 5 எழுத்திலே வந்திருக்கின்றது. சரி, 1 கூடினால் என்ன, 2 கூடினால் என்ன மகள் சொல்லுவாள் எனக்கு தெரியும். இது வந்து உங்கள் வீட்டிலும் இருக்கிறது, எங்கள் வீட்டில் இருக்கிறது, பெரிய பெரிய உணவகங்களிலும் இருக்கின்றது. இது இல்லாமல் நாங்கள் சாப்பிட முடியாது. அது ஒரு இடம், எங்கள் வீட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற இடம். அடுக்கலையை வேறு எப்படி, அடுக்கலை ஐந்தெழுது சரி, ஆனால் இன்னொரு பதில் இருக்கு, இன்னொரு சொல்லி இருக்கின்றது, சாதாரணமானது. அதே மாதிரி இல்லை இல்லை, அந்த அடுக்கலையை வேறு எப்படி கூறலாம், அடு அடு அடுக்கலை போல இதுவும் அடுப் என்று சொல்லி வரும். அநேகமாக நாங்கள்
1: பாவிப்போம்
0: அடுக்கலை. அதே போன்று அந்த கடைசி ரெண்டு இடத்தையும் மாத்தி விடுங்கள். அடுப்
1: அடுப்பணையாப்பா, அடுப்பறையா,
0: அடுப்பறை என்றும் கூறுவதை விட அடுப்படி அடுப்படி
1: அடுப்படி
0: அடுப்படி என்று கண்டுபிடிச்சப்பட்டீர்களா? நான் இந்த பதம் எங்கள் பதம் தான், அது நீங்கள் சொன்ன அத்தனை தமிழ் பதம் தான், அதில் ஒரு பிழையும் இல்லை. சமையலறை, அடுக்கலை, அடுக்கறை, அடுக்கணும் இருக்கணும். அடுப்படி இன்னும் சிறப்பான பதம், சாதாரணமான பதம். அடுப்படி அது அது படிமான, அது படிப்படியாக அதுகள் இருக்கும். சின்ன அடுப்பு, பெரிய அடுப்பு, இல்லையா, பெரிய அவியல்
1: வைப்பு, அடுப்படியில் இருக்கு போய் எடுத்துட்டு.
0: ஆமாம், அடுப்படி என்று அடிக்கடி நாங்கள் கூறுகிறோம். நல்ல பதத்தை தந்தீர்கள். உங்களுக்கான புள்ளிகள் சேர்த்து இரண்டு பதத்தையும் தந்தபடியால், ரெண்டு பட்டியையும் திறந்தபடியால், கடிக்காரு என்ற பெயரோடு ஒரு பாடலை தருவோம் நாங்கள். என்ன பாடலை கேட்டுக் கொண்டீர்கள்?
1: வந்து சொல்றேன்ப்பா, இப்ப சொல்ல சரி சொல்லிடுறேன்.
0: எதுல
1: இல்ல சொல்லிடுறேன், உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.
0: ஓ, உலகம் சுற்றும் வாலிபன்,
1: கேரளா தினத்துக்காகவே கேக்குறேன்ப்பா.
0: அப்ப கர்நாடகா கேக்குறது உலகம் சுற்றும் வாலிபன், உலகம் சுற்றும் முதியவன் இல்லையோ?
1: இல்லப்பா, முதியவரால சுத்த முடியாது. இல்லப்பா,
0: ஓ அதனால
1: அதனால வாலிபன்.
0: இங்கே முதியவர்கள் அமைதியாக இருக்கலாம், பேசாம. அப்ப நாங்கள் என்ன பாடலன்னு சொன்னீர்கள்? இந்த வெற்றியை நாளை,
1: நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.
0: ஓ, நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். அந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் வரை இறைவன் வைத்திருக்க வேணும். அதை கேட்க எனக்கு அவலங்கள். வெற்றி எது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வெற்றி கிடைக்கும் வரை தமிழினம் ஓயாது. வாழ்த்துக்கள் அம்மா, உங்கள் வெற்றியை நாளை. அற்புதமான முதல் பாடல் தந்திருக்கிறீர்கள். உங்கள் பாடலை தருகின்றேன், நீங்கள் இரண்டாவது முறையும் வந்து பங்கு வெற்றி கொண்டு சிறப்பிக்கலாம். நன்றி மகளே, நன்றி. வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு உறவு. இணைத்து விட்டேன், இல்லை அவர் இணைப்பதற்கு முன்பு இன்னொருவர் முந்தி விட்டார் போல் தெரிகிறது, இல்லை அவர் தான். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம், வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி வகனை இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கணும் ஐயா.
0: சரி, இன்று உங்களுடைய முறைப்பாடு என்ன, காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: முதலில் கனடா ஜனா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி. மேலும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் வந்து நான் மட்டும் கனடாவை கொண்டாடாமல் அல்ல, நான் மட்டும் இந்த கொண்டாடி மகளாமல், நான் மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எல்லோரும் வந்து என்னுடன் இணைந்து கொண்டாடுகிறது போல இருக்கின்றது எனக்கு. நன்றி கிருஷ்ணா, நன்றி. எனக்கு ஆவல், என்னுடைய முன்னியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் ஒரு ஒரு ஒரு கனடா தினத்துக்கு வருவார்கள் என்றால் இவ்வளவு உல்லாசமாக இருக்கும். என்ன சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். சரி, நல்லது. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வளமை போலதானே இன்றும் உள்ளது.
0: சரி, வளமை போலாவது இருக்கட்டும். என் வளமைக்கு மீறி அதிகமாக போகாமல் வளமையோடு இருப்பதற்கு இறைவருக்கு நன்றி கூறுவோம் இல்லையா?
2: நன்றி கூறத்தான்,
0: ஏனென்றால் நாளும் கோளும் நல்லதென்று நேற்று பார்த்தோம். எங்களுக்கு இது வெயிலும் மழையும் காற்றும் எங்களுக்கு வேண்டும். அது அளவுக்கு மிஞ்சி வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை இறைவன் தர வேண்டும் உடலுக்கும் உள்ளத்துக்கும். இப்ப கடும் வெயில் என்று நாங்கள் வேதனைப்படுகிறோம். பெரின் சூலாவை எடுத்து பார்ப்போம். இப்ப அண்மையிலே நடந்த சம்பவத்தை, அடுத்தடுத்து இரண்டு பூகம்பம் ஏற்பட்டு அல்லூல கல்லூலப்பட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த வெயில் பரவாயில்லை என்று என்ன தோன்றுகின்றது இல்லையா? கிருஷ்ணா. சிறப்பு சிறப்பு. சரி, இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்வோமா? அது வேற ஏதாவது குறை இருக்கின்றீர்களா? வந்த விடயத்துக்கு அவன். சரி, அப்ப எத்தனையாவது பெண் வேண்டும்?
2: ஐந்தாம்.
0: வளமை போல ஐந்தான் நம்ப அந்த ஐந்தாம் எண்தான் வந்துவிட்டார் ஐந்து. சரி கிருஷ்ணா, உங்களுடைய மந்திரத்தை நீங்கள் அழகாக கூறுவீர்கள், குறுங்களையும் கேட்போம்.
2: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்துவிடு சீசே.
0: ஆமாம், அப்படியே திறந்து விட்டது, பக்திமயமாக திறந்திருக்கின்றது. சரி, அப்படி என்றால் அதற்கு ஒரு மந்திரம் கூறிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். கிட்டத்தட்ட இத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: மூன்று.
0: இது நான் சேர்க்க மாட்டேன், இது சேர்க்கவில்லை, எல்லாம் மாத்தி சொல்லுங்கள். என்ன சரியான பதத்தை சொல்லி சரியா சொல்லிவிட்டீர்கள். மூன்று தான் இருக்குது, சரியா சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டீங்க, ஒரு கெட்டிக்காரன். ஊகம் சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்களுக்கு ஐந்து மூன்று ஒரு அதிர்ஷ்ட எண் போல் தெரிகின்றது. சரி, அதற்குள்ளே இருக்கும் பதம் எதுவென்று நான் உங்களுக்கு தரவுகளை தருகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே திருடர்கள் இருக்கின்றார்கள், சண்டியர்கள் இருக்கின்றார்கள், போராளிகள் இருக்கின்றார்கள், தர்மவான்கள் இருக்கின்றார்கள். அப்ப தர்மம் செய்வென்றால் யாசகன் இருக்க வேண்டும். இல்லாதவர் இருந்தால் தானே தர்மத்தை செய்யலாம். பயந்தவன் இருந்தால் தானே சண்டியனாவா நடத்தவன். அதே போன்று இங்கே ஏமாற்றுக்காரர்கள் இருக்கின்றார்கள் பலர். அவர் ஏமாற்றுவதாயிருந்தால் யாரை ஏமாற்றுவார்? மூன்று எழுத்திலே இருக்கின்றது அது, அந்த பதம். வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். நீங்கள் ஏமாளியா? ஐயா
2: ஏமாந்தவன?
0: ஏமாறவில்லை. அப்படிதான் நீ ஏமாற்றாதே என்று பொன்மனை செம்மல் அவர்கள் தன்னுடைய வேட்டைக்காரன் திரைப்படம், வேட்டைக்காரன் தானே அந்த பாடல், ஏமாற்றாதே ஏமாற்றாது. இதே வேட்டைக்காரன் அடிமை பெண்ணா? அடிமைப்பெண். வாழ்த்துக்கள், சிறப்பு, வாழ்த்துக்கள். சரி, அப்படி என்றால் இரண்டாவதாக எந்த பதத்தை நீங்கள் கூறுவதற்காக எந்த எண் பெட்டியை தொடுவீர்கள்?
2: மூன்று.
0: மூன்று. உங்களுக்கு மூன்றும் ஒரு அதிர்ஷ்டம்தான். எங்கே மந்திரத்தை கூறுங்கள் கிருஷ்ணா.
2: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சீசே.
0: சபாஸ். ஒரு அடியில திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
2: நான்கு.
0: கெட்டிக்காரன் என்று சொல்ல பார்த்தேன், மூன்று எழுத்துல தான் இருக்கின்றது.
2: அதே மூன்று,
0: அதே மூன்று, அதே இடத்திலே அருகிலே இருக்கின்றது. சரி, இந்த மூன்று எழுத்தை கொண்டது ஒரு ஆயுதம், அன்று தொட்டு இன்று வரை பாவிக்கப்படுகின்ற ஆயுதம் சொல்லி முடிக்கட்டும். இப்ப அவசரப்பட்டு பிள்ளையாக சொல்லிவிடாது. இது இப்பொழுது இருக்க உலக தேசிய விளையாட்டுகளில் கூட இந்த ஆயுதத்தில் ஒரு பயிற்சி உண்டு, விளையாட்டு உண்டு. ஆனால் இது தனித்து உபயோகிக்க முடியாது. ஆதி காலத்தில் தனித்து உபயோகித்தார்கள். அதன் பின்பு வேகத்தை கூட்டுவதற்காக இன்னும் ஒன்றை சேர்த்து உபயோகிக்கின்றார்கள். அதிலே மூன்று எழுத்தை கொண்ட ஆயுதம் தான் இது. அது எதுவாக இருக்கும்? அது இல்லாமல் இது இயங்காது. கிருஷ்ணா,
2: அம்பு.
0: வாழ்த்துக்கள். அம்பு வில் என்று கூறப்படுகின்ற இரண்டும் சேர்ந்து இயங்கும். ஆதி காலத்திலே ஆதி கால மனிதர்கள் அம்பு போன்று கூறிய ஆயுதங்களால் எய்தார்கள். இப்பொழுது ஆனால் இப்பொழுதும் இருக்கின்றது, தனியை இயங்கும். அதுக்கு பேர் ஈட்டி. புரிகிறதா? ஈட்டி எறிதலும் இருக்கின்றது, ஆனா இது ரெண்டோடு சேர்ந்து வரபடியால் தனித்து இயங்காது. பில் அம்பு. வாழ்த்துக்கள். மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டிகளே சேர்த்து கொண்டீர்கள். அத்துடன் மீண்டும் ஒரு கெட்டிக்காரன் என்ற பெயரை கேட்டுவிட்டு பாடலை கேட்பீர்கள் என்று எண்ணுகிறேன். என்ன பாடல் வேண்டும்?
2: படம் வந்து தங்கச் சுரங்கம்.
0: அதுக்கு போய் வந்திருக்கீங்களா? தங்கச்சுரங்கம் அதெல்லாம் விடுவோம். தங்கச்சுரங்கத்திலே என்ன பாடல்?
2: நாம் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும். அந்த பாடல் ஐயா, என் சந்திரகன் ஐயா பாடின பாடல்.
0: நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, உங்களுக்கு இல்லை எனக்கு இருக்கின்றது. நான் பிறந்த நாட்டை விட பெரிய நாடு இது, நான் இப்பொழுது வாழும் நாடு. ஏனென்றால் சுதந்திரமும் அறமும் தாராள மனப்பான்மையும் உள்ள ஜீவகாருண்யம் உள்ள ஒரு மனிதநேயம் கொண்ட நாடு. வாழ்த்துக்கள் ஐயா. பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்று எண்ணுகின்றோம், ஆனால் அந்த பிறந்த நாட்டிலே எங்களுக்கு என்ன இருக்கின்றது? உங்களால் எதுவும் செய்ய முடியாது எங்களால், அதனால் தான் ஓடி வந்தோம் என்று கூற வேண்டும். எல்லாம் இருந்தது, எது இல்லை, ஒன்று இல்லை. அதனால் சிறப்பு நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்ற பாடல் என்ன திரைப்படத்தில் நீங்கள் கூறுவீங்க? தங்கச்சுரங்கத்திலேயா?
2: தங்கச்சுரங்கம்
0: அதுலயா? அந்த கொடியை உயர்த்தி கொண்டு

0: வணக்கம் மகளே அனுசியா, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
1: நலமா இருக்கேன்ப்பா, நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். இன்று எங்கள் சுதந்திர நாள். என்றும் சுதந்திரம் தான், இந்த நாட்டுக்கு சுதந்திரம், தனி சுதந்திரம் கிடைத்தது. சரி, அது ஒரு புறம் இருக்கு. உங்களுக்கு வீட்டிலே நன்றி அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். தந்தமைக்கு நன்றி. எங்கே இப்பொழுது நீங்கள் சுதந்திரமாக, நீங்கள் போட்ட கோலம் அழிந்திருக்கிறதா? அழியவில்லையா? முற்றத்திலே
1: அழியவில்லை.
0: அதனால் மழை இல்லை. என்ன மழை இருந்தால் தான் அழியும். அது வெப்பம் இருந்தால் இன்னும் பிரகாசிக்கும். அந்த வண்ணங்கள் எல்லாம் பிரகாசிக்கும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. வெப்பமாகத்தான் இருக்கும், ஓரளவு தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். இது என்ன நீடித்திருக்க போதோ? ஒரு சில நாட்களுக்கு தானே, ஒரு சில நாட்கள் போன பின்பு மழை பொழியும், குளிர் வரும். நான் பேசுவது உங்களுக்கு காதலே துல்லியமாக விழுகிறதா, இல்ல பெரிய சத்தமாக கேட்கின்றதா? நல்லா கேக்குது. வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, வந்தபடியே கவனிப்போமா? உங்களுடைய அவர் வந்து ரெண்டு பட்டிகளையும் சரியா சொல்லி புள்ளிகளை புகுத்தி விட்டார். இப்ப உங்களுக்கு எந்த பட்டி வேண்டும்?
1: ஒன்றாவதா?
0: வழக்கமாக அந்த ஒன்றாவது எண்ணை இன்று அடுத்த மகள் அனு மஞ்ச சியாமலா எடுத்து விட்டார். இல்லை, ஒன்றுதான் சொன்னாங்க. முதலாவது இலக்கமும் அடுத்து அவர் சொன்னது முதலாவது இலக்கம் மற்றும் பட்டிக்கு மந்திரத்தை கூற யார் கூற வேண்டும்? மாற்றமாயிருக்கிறபடியால் முதலாவது பட்டியை மாத்தி கொடுக்கிறேன். இல்ல, அப்படி மாத்த முடியாது என்னால். முதலாவது பட்டி அவவுக்கு பதிந்து விட்டு இரண்டாவது பட்டி உங்களுக்கு தெரிந்தது அனுசியாவுக்கு. சரி, இப்பொழுது சரி, அந்த இரண்டாவது பட்டிகளில் இருப்பது என்னவென்றால், மந்திரத்தை அண்டக்காக்கசம் அபூக்காக்கசம் திறந்தது சிசு என்று சூரிய போடியால் பெட்டி திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும் மகள் நீங்கள் நினைக்கின்றீர்கள் அம்மா? ஓ, மூன்று தான் உங்களுக்கும் விருப்பமோ? ஆனால் இங்கே ரெண்டு எழுத்து தானே இருக்கின்றது. கிருஷ்ணன் வந்து ரெண்டு பட்டி. ஆமாம், சரி. அவர் வந்து சரி, இப்பொழுது அந்த பெட்டிக்குள்ளே இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கின்றது. அது வந்து ஒரு மிருகத்தையும் குறிக்கும், மனிதனையும் குறிக்கும் பெயர். அந்த மிருகம் வந்து நாலு கால், ஒரு நூட்டு வால், கண், காது எல்லாம் மரத்துக்கு மரம் தாவி செல்கிற மிருகம். அடுத்தது, இந்த பாடல்களை எல்லாம் எழுதுபவர்களுக்கும் அந்த பெயர் உண்டு. இரண்டு எழுதுல வருவது, அது எதுவாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். அது அவர் தனியும் வாலி. ரெண்டும் நல்ல பொருத்தமான பேர். வாலி என்ற பேர் பொருந்தா என்னிடம் இருக்கிற அந்த வாலி வேறு வால் நீட்டுள்ள வால் பாடல் எழுது வாலி என்று வந்து. சரி, இது இன்னும் ஒரு பேர் இருக்கு அம்மா. அவர் என்ன எழுதுவார்? பாடல்களை எழுதுவார் இல்லையா, நீங்கள் சொன்னவர். அது வேற என்ன மாதிரி சொல்லலாம் அந்த பாடலை? இப்ப கண்ணதாசன் ஐயாவுக்கு முதல் ஒரு பதம் வரும், அது என்ன? யார் அந்த கண்ணதாசன்? கம்பருக்கு ஒரு பட்டம் இருக்கு, சக்கரவர்த்தி. என்ன சக்கரவர்த்தி? கிருஷ்ணனுக்கு தெரியும்.

0: Era así mayor la habilidad, a ver. Solo el grupo de...
1: Sí, la creativa.
0: Y le llama cable a mi quemado. Abrieron. Render de eso la la. ஒரு பாட்டு வருது தெரியுமா, கேளுங்கள் என்று வரும். குயிலுக்கு வரும், குயிலுக்கு வரும். இன்னுக்கு ரெண்டு இடத்துல கிருஷ்ணா உதவி செய்யுங்களேன்.
1: கவி
0: கவி கட்டிக்காரி கண்டுபிடித்தீர்கள், விட்ட பாதியில விட்டா மற்றவர்கள் கூறி புளியை பெற்று விடுவார்கள். அது மட்டும் நீங்களாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கவி என்று மந்தி குரங்குகளை கூறுவது கவி என்றும், கவிகள் கவிதைகளை எழுதி கொண்டு போற அவர்களையும் கவி, கவி அரசர் கண்ணதாசன், கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றெல்லாம் கூறுகிறார்கள். கவி பாடல் புலவர்கள். வாழ்த்துக்கள். மேலும் இரண்டு முதலாவது பெட்டியை முதல் முதல் திறந்து பெருங்கையோட போகக்கூடாது. ரெண்டு புள்ளிகள் பெற்று விட்டீர்கள். அத்தோடு வாழ்த்துக்களையும் பாதி பாதி பெற்றுக்கொண்டீர்கள். சரி, இப்பொழுது எந்த பெட்டி வேண்டும்?
1: மூன்றாவது இலக்கம்.
0: மூன்றாவது தான் உங்களுடைய அவர் விட்டு அம்பு, உங்களுக்கு விட்டு அம்பு. அம்பு ஆறுக்கு வருகிறீர்களா? ஆறா? ஆறா நாலா? நாலு. வாழ்த்துக்கள். நாலு, மூன்று கருத்து நாலு. சரி, அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சூசே. பிழைச்சி போச்சு, மந்திர சூசை என்று விட்டுவிட்டேன். சூசை வந்து மரியாதை. அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சிசு சிசே. அப்பவும் பிழைச்சி தானே ரெண்டு தினம் சொல்லிவிட்டேன். அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சி. ஆமாம், அது எனக்கு மந்திரம் இன்றைக்கு பிழைக்கிறதம்மா, நாக்கு சுத்தம் இல்லை போல் இருக்கின்றது. கூடுதலான சந்தோஷம். கிருஷ்ணா நீங்கள் கூறுங்கள். இவ்வளவு அச்சுட்டாக அவர் அழுத்தமாக கூறுகிறார் பார்த்தீங்களா. மனைவி கண்டவுடன் வலு கவுனமாக பக்தியோடு கூறுகின்றார். திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு மகளே?
1: நாலு எழுத்துப்பா.
0: சிறப்பு, நீங்கள் அவுட்டின்னு பார்த்துட்டீங்க. சரியா, நாலு தானே இருக்குது இங்கே. கட்டிக்காரே கட்டிக்காரே கட்டிக்காரே மூன்று தரம் கூறிவிட்டு நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் என்ன பதமாயிருக்கும்? இது உங்களுக்கு உரிய பதம், அதாவது பெண்களுக்கு உரிய பதம், அன்னைக்கு உரிய அடைமொழி. என்னவென்றால், அன்னையுடன் இது போய்விடுமாம். எது போய்விடும்? இந்த சுவைகள் எல்லாம் போய்விடுமாம். அன்னையிடம் கிடைக்கின்ற அந்த சுவை வேறு எங்கும் கிடைக்காது. அது என்ன சுவை? எத்தனை சுவை? சுவைகள் எல்லாம் எத்தனை என்று கூறப்படுகின்றது?
1: அறுசுவை.
0: வாழ்த்துக்கள். அன்னையுடன் அறுசுவை போய்விடுமாம் அம்மா வாழ்க்கையிலே. நீங்கள் எப்படித்தான் திரவியமாக தேனாக அமுதமாக அடுத்தவர்களிடம் வாங்கினாலும் அன்னையிடம் தருகின்ற அந்த ஒரு சாதாரணமாக ஒரு குவளை தண்ணீரில் உள்ள சுவை வேறு எதிலும் இருக்காது. அன்னையுடன் அறுசுவை போய்விடும். ஏன்னா அன்னை உணவு தயாரிக்கும் பொழுது தனக்காகவோ மற்றவர்களாக பிள்ளைக்கு எது பிடிக்கும் என்று அவ நினைத்து நினைத்து வாயாலே அந்த சுவையை உணர்ந்து செய்வாராம். அன்பு என்ற சுவை அதுக்குள்ளே அதிகமாக கலந்திருக்கும். அதனால் தான் அறுசுவையும் கலந்திருக்கின்றது அதுக்குள்ளே. கடிகாரி அறுசுவை என்று கூறப்படுகின்றது. அது அன்னையுடன் தீர்ந்துவிடும். அப்ப தந்தையுடன் என்ன போய்விடும்? கல்வி போயிடுமாம். அறிவு தந்தையுடன் போய்விடும். அன்னையுடன் அறுசுவை போம், தந்தையுடன் கல்வி போம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் சிறப்பாக இரண்டு பதங்களை கண்டுபிடித்து பெட்டிகளை நிரப்பி இருக்கின்றீர்கள். அதுக்காக உங்களுக்கு ஒரு பாட்டு தர விரும்புகிறேன். என்ன பாடலை தரலாம்?
1: உலகம். அந்த பாட்டுப்பா.
0: உலகம் சுற்றும் பாரிவன் இல்லையா? உலகம் சுற்றும் பாரிவன் இல்லையா அந்த பாட்டு? உலகம் உலகம் அழகு அதானே? உலகம் அழகு பெண்களின் கண்களாமா? உலகம் உலகம் உலகம். சரி, இருவரும் நல்ல பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அந்த பாடல் தருகின்றேன். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கட்டுமா? இருவருக்கும் நன்றி. கிருஷ்ணா உதவிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலைகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம்.

0: வந்து விட்டார் என் மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி மகளே. ரேவதி வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? உடல் நலம்?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா. நேற்று போய்
0: காண்பித்தாக
1: ஆறி இருக்கிறது என்று சொன்னார்கள்.
0: சிறப்பு, இறைவனுக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு. மேலும் ஆனால் இன்னும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்த நியமனத்தையும் தவறவிடாமல் சென்று அவரது அந்த ஆலோசனையின்படி அந்த மருந்துகளை எடுத்து மேலும் குணமடைய வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சரியா?
1: நன்றி.
0: வாழ்த்து.
1: உங்களுக்கு கனரா
0: நன்றி மகளே, நன்றி. உங்கள் அனைவரும் அதை சொல்லும் பொழுது எனக்கு மேலும் பெருமிதமாக இருக்கின்றது. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. நலம். அங்கே உங்களுடைய காலநிலை கால என்னம்மா? நான் இருக்கின்றேன் அம்மா, நலமாக இருக்கின்றேன். குறைகள் ஒன்றும் இல்லை, நலமாக இருக்கின்றேன். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: அதாவது கொஞ்சம் காற்று அடித்து கொண்டதுனால வெப்பம்
0: தெரியவில்லை. எங்களுக்கும் 29 பாகையில இருக்கின்றோம், ஆனா வெப்பம் தெரியவில்லை. காற்றோட்டம் எல்லாம் நலமா இருக்கு. அதோட சுதந்திர காற்று சுத்தமாக வீசுகின்றது. சுதந்திர நாளிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம், எந்த துன்பமும் தெரியாமல். இன்று மழை ஒன்றும் வருவதில்லை. இது நேற்றைய தினம் அந்த மழைக்குரிய காரணங்கள் பெரிய இடியல் முழக்கங்கள் கேட்டது தான், ஆனால் அது ஒன்றுமே எங்களுக்கு பாதிக்கவில்லை. இன்று கனடா தினம் தானே. இன்று மழை ஒன்றும் வர இடம் இருக்கின்றது, அது மாலை நேரத்தில் வரும், ஆனால் பானவடிக்கை குழப்பாது. சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். சரி மகளே,
1: மகிழ்ச்சி
0: மகிழ்வாக இருக்கும். நன்றி மகளே. ஆடி மாதம் வந்து விட்டது எங்களுக்கு. 7ஆம் மாதம் வந்து விட்டால் ஜூலை தானே, ஆடி மாதம் என்று கூறுவார்கள் தானே. அங்கே ஜூலை 1ஆம் தேதி தான் எங்களுடைய இந்த திருநாள். சிறப்பாக இருக்கிறது. எங்கும் எங்கும் சிவப்பும் வெள்ளையும் நிறம் காணப்படும். நாங்கள் கூட அந்த ஆடைகளை தான் இன்று அணிவோம். வெளியே சென்று பார்க்கும்போது சிறப்பாக இருக்கு. எல்லோரும் அதுதான், சின்னன்லேருந்து பெரியவர்களோடும் அப்படித்தான் தெரியும். அது உண்மையான ஒரு சுதந்திரம் கிடைத்த நாடு, சுதந்திரமான நாடு தானே அம்மா. யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் நாட்டுக்கே சுதந்திரமான நாடு, தானே செய்யக்கூடிய தனி துவம் உள்ள ஒரு நாடு. நல்லது. நாங்கள் இப்பொழுது அவையொன்றும் இந்த வினாவுக்குள்ளே வராது, இந்த பெட்டிக்குள்ளே ஓரிடத்தில் ஒரு பதம் வரும் என்று எண்ணுகிறேன், பார்ப்போம். சரி, இப்பொழுது உங்களுக்கு 6, 7, 8, 9, 10, 12, 13, 14 என்று போகின்றது பதங்கள். எந்த பதம், எந்த பெட்டி, எந்த எண் வேண்டும்?
1: எனக்கு கூட 7 நம்பர் ராசி என்னப்பா?
0: அப்படியா? 7 லக்கி 7 ஆங்கிலத்தில் கூறுவார். 7வது எண்ணை கொண்டு வாருங்கள். தந்து விட்டார்கள், வைத்து விட்டோம் ரேவதியின் பெயரிலே. அதை நீங்கள் உடனே மந்திரத்தை உங்கள் குரலே கூறுங்கள்.
1: அண்ட காக்கசும் அபு காக்கசும்
0: சிறப்பு. திறந்து விட்டது மகளே, சிறந்து விட்டது. இந்த நிகழ்விலே பங்கு பெற்றது உங்களுக்கு மிக ஆர்வம் எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் மந்திரம் கூறுவதாலா?
1: தெரிஞ்சுக்கலாம்.
0: நகைச்சுவையோடு நகைச்சுவையோடு கண்டுபிடித்துக்
1: கொள்ளுங்க. அறிவார்த்தமான நிகழ்ச்சி.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு அம்மா. ஏதோ எங்களால் முடிந்தவரை அன்னை தமிழுக்கு சிறுதொண்டு செய்வோம் இல்லையா? சரி, அப்படி என்றால் இதுக்குள்ளே பெட்டி திறந்து விட்டதம்மா. உங்கள் மந்திரத்தோடு எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் ஊகித்து பாருங்கள்.
1: 3.
0: கெட்டிக்கார, நீங்கள் அது பெட்டியை ஓபன் ஆயிருக்கு, இங்க நல்லா திறந்து விட்டதோ, நீங்க கண்டு விட்டீர்கள் போல இருக்கின்றது. கெட்டிக்காரி, கெட்டிக்காரி பூர்ந்து பிடித்து பார்த்து விட்டீர்கள். 3 எழுத்திலேதான் இருக்கின்றது. அந்த 3 எழுத்தும் கொண்டதுக்கு நான் தரவுகளை கொடுக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். இது உலகத்தில் யாரும் எந்த உயிரினமும் செய்யக்கூடாத ஒன்று. இந்த பிறவிகள் மீண்டும் மீண்டும் வருவதற்கு இது ஒரு காரணம். நாங்கள் செய்கிற விடயங்களே இருக்கின்றது, பேசுகிற விடயங்களே இருக்கின்றது, நடந்து கொள்கின்ற பாவனையிலே இருக்கின்றது. இது அது 3 எழுத்தை கொண்டது. இதை கொண்டுதான் எங்கள் பிறவிகள் கணிக்கப்படுகின்றது. எதுவாக இருக்கும்?
1: பாவம்.
0: வாழ்த்துக்கள். செய்யக்கூடாது என்று கூறப்பட்டவன கண்டுபிடித்து விட்டாள் மகள். பாவம் என்ற பதம், பாபம் செய்வதை வைத்துத்தான் எங்களுடைய பிறகு, அதே போன்று புண்ணியம் செய்வதை விட்டும் மரபிறவி நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆனால் செய்யக்கூடாது என்று கூறினவொடனே கண்டுபிடித்து விட்டாள். கெட்டி காரி, கற்பூர புத்தி தான். வாழ்த்துக்கள் ரேவதி, உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேருகின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெட்டி திறக்கும் சந்தர்ப்பமும் கிடைக்கின்றது. எத்தனையாவது எண் பெட்டி வேண்டும்?
1: ஆறு. மனமே ஆறு.
0: வாழ்த்துக்கள். உன் ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு பெட்டி, ஆறு இலக்கத்தை ரேவதியின் பெட்டியை தாருங்கள். கீழிருந்து மேலே சென்றிருக்கின்றீர்கள் கட்டிக்காரி. எங்கே மந்திரத்தை உபயோகிங்கள்?
1: அண்ட காக்கசும் அபு காக்கசும்
0: திறந்து விட்டது. அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று
1: நினைக்கிறேன்?
0: சரியா, இது வந்து இந்த உலகத்திலே பல புத்தகங்கள், நூல்கள் எல்லாம், மறை வேதங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த புத்தகத்துக்கு எத்தனையோ பேர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். தமிழிலே வந்தது இந்த வேதங்களுக்குள்ளேயெல்லாம் இது ஒரு அற நூல் என்று கூறப்படுகிறது. வேதங்களுக்குள்ளே அறம் என்று கூறப்படுகிற ஒரு திருமறை என்று கூறக்கூடிய ஒரு புத்தகம் அது. இதுவாக இருக்கும்
1: திருக்குறள்.
0: அவரா? அதான் கெட்டி காரை அப்படியே பிடித்து விட்டாள். அச்சோட்டான் வந்த உடனே நினைத்து விட, இது உங்களுக்குரியதுதான். திருக்குறள், அதாவது அந்த திருக்குறளுக்கு ஒரு வரவிலக்கணம் உண்டு என்றால், கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக தரைத்து விட்ட குறள் என்றது. அவ்வளவு சின்னதாம். ஆனா அதுக்குள்ள ஏழு கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி, ஏழு கடலும் போகக்கூடிய அளவுக்கு கருத்து நிறைந்ததாம் திருக்குறள். சிறப்பு, நீங்கள் இவ்வளவு பெரிய விடயத்தை சிறப்புடன் கூறியபடியால் களைப்படைந்திருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டு ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன். ஒரு பாடலை சொல்லுங்களேன். என்ன பாடல் கேட்பீர்கள்?
1: உங்கள் நாட்டுக்கு ஏற்ற பாடல் அப்பா. உங்கள் நாட்டை இன்று கொண்டாடுறது இல்லையா, அதனால உலகம் என்னும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஹாப்பி பர்த்டே டு யூ.
0: உலகம் என்னும் வாழ்த்துக்கள். எங்க இந்த பாடல் முதல் பல்லவிய பாடுங்க.
1: அதன் வரிகள் தான் தெரியும் தெரியல. உலகம்
0: என்ன செய்வோம், நீங்கள் தொடர்ந்து விளையாட முடியாதவாறு கட்டாய ஓய்வு கிடைக்கின்றது உங்களுக்கு. சென்று மீண்டும் விரைவில் வாருங்கள், நிறைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் சம பங்கிலே இருக்கின்றீர்கள் இப்பொழுது. சரி, அடுத்த உறவாக அழைப்போம், மீண்டும் சந்திப்போம். மகளே வாருங்கள். நேரம் சரியாக நண்பகல் 12:24 எங்களுக்கு காட்டுகின்றது. 7 திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இப்பொழுது இரவு நேரம் 9:54 என்று காட்டுகின்றது. 2026 7 மாதத்தின் முதல் நாள் அறிவன் கிழமை. வாருங்கள், அலையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பலமையான எண்ணோடு.

0: எங்கள் நாட்டின் சிறப்புகளிலே மேலும் ஒரு சிறப்பான அம்சத்தை கூறுகின்றேன். நான் மட்டும் வந்து அகதியாக தஞ்சம் கோரி எனக்கு வதிவிடம் தந்த இந்த நாடு என் உறவினர்களை, தாய், தந்தை, மனைவி, மக்கள் என்று அவர்கள் எல்லோரையும் நான் இங்கே எங்களுடன் நினைத்து உள்வாங்க வைக்கக்கூடிய ஒரு தார்மீக மனிதநேயம் கொண்ட நாடு. வந்துவிட்டால் அன்பு மகள் சியாமலா, வணக்கம். வணக்கம் சியாமலா, வணக்கம். இல்லையே ரேவதி, இல்லை சியாமலா. வணக்கம், வணக்கம் சியாமலா, வணக்கம். இரண்டாவது சுற்றுக்கு வந்து விட்டீர்கள். இப்பொழுதும் வந்து நான்கு புள்ளிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு 8, 9, 10, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் பெட்டிகள் உண்டு. எட்டாவது எண்ணை மகள் சியாமலாக்காவை தாருங்கள், தந்து விட்டார்கள். இப்பொழுது சியாமலா தன்னுடைய இனிய குரலில் அந்த மந்திரத்தை அழகாக கூறுங்கள். பெரிய மனசு, பெருசா எண்ணம் பெரிதாக இருப்பது நல்லதுதான். வாழ்த்துக்கள்மா. சரி, இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் மகளே எல்லோரிடமும் உண்டு, ஆனால் அதை செயலாற்றுவது கடினமாக இருக்கும். இப்பொழுது அவசரப்படாதீர்கள், நான் முற்றாக கூறுவேன். சில கூறுவ என்னால் முடியும், நான் இதை செய்வேன் என்று கூறுவார்கள், ஆனால் அவர்களால் செய்ய முடியாது. சண்டை பிடிக்கும் பொழுது பெரிய பசனங்களை எல்லாம் விடுவார்கள், ஆனால் அவர்கள் அடிபட முடியாது. அவர்கள் அடிபட மாட்டார்கள், சண்டையிட மாட்டார்கள், ஆனால் அந்த ரோசம் விடாது, உடனே பேசுவார்கள். பிழைகளை விடுவார்கள், அதை விதண்டாவதமாக இல்லை இல்லைன்னு சொல்லி எதிர்த்து பேசுவார்கள். அப்பொழுதும் இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். அவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளதென்று இதை எப்படி கூறுவது? அந்த பேசுகிற தன்மை, முடியாது ஆனால் முடித்து விடுவேன் என்று பேசுவார்கள். ஆனால் முடிக்க முடியாமல் அவை முடிக்க முடியாது விட்டால் வாயாலே வெட்டுவார்கள். அதை எப்படி கூறுவது? வி என்று ஆரம்பிக்கும், வி நடில் நாங்கள் உபயோகிப்போம். அதை எங்கள் முன்னிலையிலே இப்படி நடக்கும்போது எங்களோட ஒருத்தர் வாதிடும் பொழுது உடனே செய்தது அப்படி பேந்து பாருட அப்படி பேசுகிறார் என்றெல்லாம் கூறுவோம். நான்கு எழுத்து வீராப்பு பேசுவார்களம்மா, கவனிச்சிருக்கீங்களா? அவர்கள் முடியாது முடியாது ஆனா வீராப்பா பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் செய்யக்கூடாத செய்து போட்டு தான் அப்படி செய்யவில்லை, நான் தான் சிறந்தவர் என்று வீராப்பு பேசுவார்கள் இல்லையா? அவர்களை இப்படி கூறுவார்கள். வாழ்த்துக்கள் வீராப்பு, சிறப்பான பதம், சிறப்பான பதம். சரி, இப்பொழுது எட்டாவது எண்ணுக்கு வீராப்பை கண்டுபிடித்த உங்களுக்கு என்னமா?
1: ஒரு சின்ன ஒரு மலர் நினைவு மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கு பாருங்க. வீராப்பு
0: கூறுங்கள்.
1: அப்ப மாமா உயிரிட இருக்கும் போதுப்பா,
0: ஆமா,
1: தண்ணிக்குள்ள ஒரு பெரிய கல், அது துணி துவைக்கிறதால கல் அது. இப்ப நான் அப்போ வேதாரத்தில் இருக்கும் போது அப்ப வீட்டுக்கிட்டே குளம் வச்சிருப்பாங்க, அந்த குளத்துல தண்ணி உள்ள போயிடுச்சு, தண்ணி வந்த மழை பெய்ஞ்சோட தண்ணி அதிகமாயிடுச்சு, அந்த கல்ல என்னால தூக்க முடியாது. நான் வந்து தூக்கி போடுங்க மாமா, தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவருக்கு கொஞ்ச நேரம் படுத்தது, அப்புறமா செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யவே
0: இல்லை.
1: எனக்கு என்னன்னா சொன்ன உடனே செஞ்சிடணும் அப்படின்னு
0: நினைப்பேன். பேசக்கூடாது
1: முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டேன். முடியாது நானே போய் தூக்கிறேன்னு சொல்லிட்டு வீராப்பு போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மாமா. ஆனா நான் போய் என்ன பண்ண, தண்ணியில வந்து கல்லோட வெயிட் கொஞ்சம் குறைவா தானே
0: இருக்கும்,
1: ஒட்டிட்டு வந்து தூக்கி கரையில
0: போட்டுட்டோம்ப்பா,
1: காலெல்லாம் தேய்ச்சி போச்சு.
0: ஆனாலும் வீராப்பை நீங்க நிலைநாட்டி விட்டீர்கள்.
1: ஆமா வீரா பேசிட்டு போடு, என்ன பண்ண முடியுது போய் பாரு தூக்கி போட்டு
0: அப்படின்னு.
1: பாவி இவ்வளவு பெரிய கல்ல எப்படி தூக்க நினைச்சிட்டு
0: வீராப்பு கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி.
1: ஆனா வீராப்பு பேசி செஞ்சிட்டப்பா
0: செஞ்சிட்டீங்க செஞ்சிட்டு வீராப்பு. அப்ப நீங்க வீராப்பு ஒரு சிலர் செய்வார்கள், ஒரு சிலர் செய்ய மாட்டார்கள். வீராப்பு பேசுவார்.
1: வீராப்பு மாமா இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க, அதனால ஞாபகம் வந்துச்சுப்பா.
0: ஞாபகம் வந்துரு பாத்தீங்களா, கெட்டிக்காரி கெட்டிக்காரி, அவருக்கும் கெட்டிக்காரன் கூறிக்கொள்ளும் சொன்னதுக்கு. சரி, இப்ப இன்னொரு பெட்டிக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. எத்தனை பதம் இருக்கு? எங்க வீராப்பா பேசினீர்கள் சொல்லுங்க பாருங்க, எத்தனை எழுத்துண்டு?
1: நான்கு எழுத்துப்பா.
0: பாத்தீங்களா, இந்த ஒன்றை குறைத்து விட்டு இப்ப ஐந்தாண்டு இருக்கு. கெட்டிக்காரி ஐந்து ஐந்து இடத்துல இருக்கின்றது. இது வந்து இந்த இது வந்து எங்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு குணத்திலே ஒன்று, அதாவது அந்த உணர்வுள்ள மிருகங்களுக்கு உணர்வுள்ள உயிர்களிலே உள்ள ஒரு குணம். இப்ப மகிழ்ச்சி இருக்கின்றது, பசி இருக்கின்றது, தூக்கம் இருக்கின்றது, அதுபோல இதுவும் ஒரு குணம் அம்மா டக்கண்டு வருவது. ஆனால் இது உள்ளவர்களுக்கு புத்தி மட்டுமம் மத்திமம் என்று கூறுவார்கள். இந்த குணம் உள்ளவர்களுக்கு
1: ஆத்திரம்
0: ஆத்திரம் ஆத்திரம் கொண்டவனுக்கு புத்தி மட்டும் என்று கூறுவோம். ஆத்திரம் என்ற சரி, ஆத்திரம் என்ற பதத்தை நாங்கள் அடிக்கடி உபயோகிக்கணும். அதனுடைய தன்மை எங்களுக்கு கோபம் தானியம்மா, கோபம் வேறு ஆத்திரம் வேறு இல்லையா? கோபம் வேறு ஆத்திரம் வேறுன்னு நன்றாக சிந்திக்கொண்டோனால் தெரியும். அந்த பதத்தை கண்டுபிடித்து நாங்கள் இன்று ஆத்திரம் என்ற பதத்தையும் கண்டுபிடித்து விட்டோம். அதை கண்டுபிடித்து கொடுத்த உங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தந்து புள்ளிகளை சேர்க்கின்றேன். மீண்டும் வர வேண்டும். தந்துவிட்டேன். சரி, இப்பொழுது பாடலும் தந்துவிட்டீர்கள், ஓய்வு பெற்றுக் கொண்டு போனால் என்ன? சரி, சென்று விட்டார், சொல்லக்கு முந்தைய கொண்டு விட்டார். மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஆத்திரம் கொள்ளாதே, அவசரப்படாதே. எங்க வந்து விட்டார் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி, வாருங்கள். கேட்கவில்லையம்மா? இல்ல, நீங்க பேசுவது சரியா கேக்க இப்ப இப்பொழுது கேக்குறது இப்பொழுது இப்பொழுது பரவாயில்லை. சரி, இங்கே 10 தனித்து இருக்கின்றது, 11 சென்று விட்டது, 12 தொடர்ந்து செல்கின்றது எண்கள். எந்த எண் வேண்டும்? அந்த 10 உங்களுக்கு வேண்டும். 10 10 10 சரி, எங்கே மந்திரம்? திறந்து விட்டது அம்மா, திறந்து விட்டது. பெட்டி திறந்து விட்டது. 10 எண் பெட்டி திறந்து விட்டது. இந்த பெட்டிக்குள்ளே இருப்பது உலகத்திலே உள்ள ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறது விரும்புகின்ற ஒன்று, சரியா? அது வந்து 7 இடத்திலையும் இருக்கிறது, 8 இடத்திலையும் இருக்கின்றது. நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றை கூறலாம். இது வந்து அதை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் வருடத்திலே ஒரு நாள் கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள் மிக மகிழ்வோடு. எதுவாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியும். இன்று நான் மகிழ்வாக இருப்பதற்கும் அது காரணம். சொல்லுங்கள்.
2: புத்தாண்டு விழா.
0: புரிந்தவில்லை, வேறு என்ன இருக்கும்? ஆண்டுக்கு ஒரு தடவை தான் கொண்டாடுவார்கள், எல்லோரும் அதை விரும்புவது. புத்தாண்டை விரும்புவார்களா? எல்லோருக்கும் எது விருப்பம்? எப்படி வாழ்வது விருப்பம்? எப்படி வாழ்வது விருப்பம்? எப்படி வாழ்வது விருப்பம் எல்லோருக்கும்? எப்படி வாழ்வது? ஒரு கிளியை பிடித்து கூண்டிலே அடைக்கின்றீர்கள், அது விருப்பமா? அப்ப அந்த கிளிக்கு என்ன விருப்பம்? தான் சுதந்திர தினம் அல்லது சுதந்திர நாள் என்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சுதந்திரத்தை தானே ஒவ்வொரு எந்த உயிரினமும் விரும்புவது சுதந்திரம் தானே மகளே? ஆமா, சுதந்திர நாள் அல்லது சுதந்திர தினம். சுதந்திர நாள் என்றால் ஏழு எழுத்து, சுதந்திர தினம் என்றால் எட்டு எழுத்து. வாழ்த்துக்கள் உங்களுக்காக. மேலும் இரண்டு புள்ளியை உங்கள் பட்டியலே சேர்க்கின்றேன். அப்படி என்றால் இப்பொழுது ஒன்றிலிருந்து பதினொன்று வரை நிரம்பி விட்டது, அங்கு எரி இடம் இல்லை. அப்ப அடுத்து பன்னிரெண்டுல இருந்து இருபது வரை உண்டு, உங்களுக்கு எது வேண்டும்? பன்னிரெண்டு வேண்டும். ஒன்றும் இரண்டும் மூன்று, ஆனா ஒன்றும் இரண்டும் பக்கத்துல பக்கத்தில் இருந்தால் பன்னிரெண்டு. பகடை பன்னிரெண்டை உருட்டி விட்டேன், அது உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டது. பெட்டியை மந்திரத்தை கேட்கின்றது. திறந்தும் விட்டது. இப்பொழுது உங்களுடைய ஊகம் என்ன? கட்டிக்காரி என்றால் தண்டெழுத்து குறைந்து விட்டது. மகளே, உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். மற்றவர்கள் செய்யாததை நான் வித்தியாசமாக, அதை புதுமையாக, அதை வெற்றியாக செய்ய வேண்டும் என்று செய்து முடித்து விட்டால் அதை எப்படி கூறுவது? மூன்று எழுத்து. சாதனை. கிட்டிக்கர் உடனே சாதனை புரிந்து விட்டார் ரேவதி. வாழ்த்துக்கள் மகளே. மேலும் இரண்டு புள்ளிகளை நான் உங்களுக்கு இனாமாக அல்ல, உங்கள் உழைப்புக்கு ஊதியமாக தருகின்றேன். கெட்டிக்காரி உலகம் என்ற அந்த உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். சரியா? நன்றி. இப்பொழுது நீங்கள் நிறைப்பு விட்டீர்கள். பன்னிரண்டு வரையும் வந்துவிட்டது. மீண்டும் ஓடிவாரு. கெட்டிக்காரை கண்டுபிடிக்கும் ஒரு சாதனை கண்டுபிடிச்சு.
1: உலகம் என்ற வானத்தில் நாம் பறவையாகலாம்.
0: உலகம் என்ற வானத்தில் நாம் பறவை. வாழ்த்து பலூன்ல போறது அது எது? சாந்தி நிலையம். இல்ல, சாந்தி நிலையம் இல்ல,
1: அது வேறப்பா. அது வேற பாடல்.
0: அது பூமியில் இருப்பதும் வானத்தில், பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும்.
1: இது வந்து
0: பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் என்று வரும் அல்லவா? நான்கு கில்லாடிகளா? இல்லை, நான்கு மூன்று. மூன்று தெய்வங்களும் ஏதோ ஒன்று அதுல வருமா? ஜெய்சங்கர் நாகேஷ் அவர் நடித்தது. சரி, வாழ்த்துக்கள். உலகம் என்று வாரத்தில் நாம் மீண்டும் பாருங்கள். மொழியாளர் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஐயா கிருஷ்ணன் அவர்கள் தோன்றுகின்றார்கள், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் ஐயா கிருஷ்ணன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். மனமுக்கம் கவியை கண்டுபிடித்த கவிஞரே கிருஷ்ணா, வாருங்கள். உங்களுக்கு 13 20 வட்டம் பதங்கள் உண்டு, பெட்டிகள் உண்டு. 13 உங்களுக்கு வேண்டும். சரி. மந்திரம்.
2: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்துவிடு சீசி.
0: திறந்து விட்டது பெட்டி. பட்டார் என்று வாழ்த்துக்கள். சரி, 13 என் பெட்டியை திறந்து மந்திரத்தை அழகாக சொல்லி தந்திரமாக திறந்து விட்டீர்கள். அதற்குள்ளே உள்ள பதத்தை நான் கண்டுவிட்டேன். அது எத்தனை எழுத்துக்கள் கொண்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: 5.
0: 5 எழுத்து என்று கூறின கெட்டிக்காரனுக்கு ஒரு எழுத்தை கூட்டி 6 என்று தருகின்றேன். ஆறு எழுத்திலே வருகின்ற அந்த பதம் ஐயா இந்த இலக்கங்களில் ஒன்றை உச்சரிக்கின்றது. இந்த இலக்கங்கள் இருக்கின்ற ஒன்றிலிருந்து கோடிக்கணக்கான இலக்கங்கள் என்ன, அதிலே ஒரு இலக்கம் ஒருவராலும் அதிகம் அநேகரால் விரும்பப்படுவதில்லை. அதில் மேல நாட்டவர்கள் துண்டாக விரும்ப மாட்டார்கள். அந்த எண்ணை இலக்கம் இலக்கம் என்று கூறுகிறோம். அந்த எண்ணை விரும்பாத எந்த எண்?
2: இதே 13 தானே.
0: சாணக்கியம். 13 என் பெட்டியிலே வந்த 13 என்ற இலக்கத்தை மேலே நாட்டவர்கள் விரும்புவதில்லை. 13 சரியான பதத்தை சூட்சமமாக கண்டுபிடித்த சாணக்கியன் ஆகிவிட்டீர்கள். அதற்காக கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை நான் சேர்க்கத்தான் வேண்டும். அப்படியே சேர்த்து விட்டேன். மீண்டும் ஒரு பெட்டியை திறக்க சந்தர்ப்பத்தையும் கொடுக்கின்றேன். பாருங்கள். 14 அடுத்தடுத்து அப்படியே வரிசையாக கொண்டு போகின்றார். சரி, மந்திரம்.
2: அண்டகாகசம் அபூகாகுகும் திறந்துவிடு சீசே.
0: திறந்து விட்டது. உங்கள் மந்திரத்துக்கு பதில் இருக்க, நான் தான் தவறுதலா சொன்னால் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். கெட்டிக்கார் சரி, ஊகம் ஊகம் எத்தனை எழுத்து?
2: மூன்று.
0: கட்டிக்காரங்க பாத்துக்க, நீங்க பாத்துட்டீங்க, ஒழிச்சு நின்று பாத்துட்டீங்க, அப்படி கண்ணாடி எதுக்கு நீக்கி பார்த்து போட்டீர்கள். கட்டிக்காரன் மூன்று எழுத்துல தான் இருக்கின்றது. அப்படி என்ன சட்டன்னு பதில் கூற போகின்றீர்கள் போல் தெரிகின்றது. சரி, இப்பொழுது அதற்குள்ளே மூன்று எழுத்துக்கள் என்று கூறினீர்கள். இந்த உலகத்தில் உள்ள உணர்வுள்ள உயிரினங்களுக்கு இந்த உணர்வு உண்டு, இதுவும் ஒரு உணர்வு தான், ஆனால் அது மகிழ்ச்சியான உணர்வு அல்ல. மூன்று எழுத்தை கொண்டது. இது இல்லாதவரே இல்லை உலகத்திலே. ஆனால் ஒரு சந்திரபாபு அவர்கள் நடித்த திரைப்படத்தில் இது இல்லை என்று அந்த படத்தின் பெயர் கூறுகின்றது. அந்த பாடல் நாளை மறுநாள் ஒலிக்கப்படும் இங்கே இசையாக. அந்த அந்த ஒரு பாடல்ல வருகின்றது, அந்த ஒரு திரைப்படத்தின் பெயர் வருகின்றது அதில், அந்த திரைப்படத்திலே உள்ள பாடல் நாளை மறுநாள் எங்கள் வானொலியிலே ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு விரப்பப்படும். ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். பாட்டில இல்லை, பாட்டில வருகின்றது இடையிலே, அந்த திரைப்படத்திலே முதல் பெயராக இருக்கின்றது. அந்த திரைப்படத்தில், அந்த திரைப்படத்தில் இல்லையா, மன்னிக்கணுமா, நீங்கள் பிறக்கும் போதும் அழகின்றான், இறக்கும் போதும் அழகின்றான் என்ற திரைப்படத்துக்கு அந்த பெயர் உண்டு. இல்லாத மனிதன்,
2: கவலை,
0: கவலை, கவலை இல்லாத மனிதன் இல்லையா. அதிலே கவலை என்ற மூன்றத்தை கொண்ட பதம் இந்த உலகத்திலே உணர்வோடு இருக்கின்ற உயிரினங்கள் அத்தனைக்கும் உண்டு. நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஆமாம், ஏனென்றால் எங்களுக்கும் உண்டு. மாடு மரம் பூச்சி புழுக்க எல்லாத்துக்கும் இந்த கவலை இருக்குங்க. கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக நீங்கள் கடுமையாக விளையாடி ரெண்டு பெட்டியை திறந்து புள்ளிகளை கண்டுபிடித்தபடியால் உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகின்றது. இப்பொழுது உங்கள் பாரியாரிடம் கொடுங்கள்.
3: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் போட்டிக்கு தயாராக வந்திருக்கின்றீர்கள். எந்த இலக்க பெட்டியை நீங்கள் தேடப் போகின்றீர்கள்? எந்த எண் பெட்டியை நீங்கள் தேடப் போகின்றீர்கள்? 15. இருங்கள் வாரன், 15 போய் தேட வேண்டும். நான் 15 தேடி எடுத்து கொண்டு வருகின்றேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் முதலில் வந்து ரெண்டு பெட்டிகளை சரியாக குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது இரண்டாவது தடவையாக வருகின்றீர்கள் இல்லையா? அப்ப 15 தரத்தான் வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும். நான் கொண்டு வந்து உங்கள் பேரில் வைத்து விட்டேன். அனுசியா, மந்திரம் அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சிசு. கவனமாக சொன்னேன், திறந்து விட்டது பெட்டி. சரியா? அப்படி இல்லை, நீ என்ன செய்வீர்கள்? மகிழ்வீர்கள் தானே? சரி, இப்ப எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், ஆனால் நாலு எழுத்தில் இந்த பதம் இருக்கும். இது நாலு எழுத்துல இருக்கு. அப்படி என்ன என்ன செய்வீர்கள்? சொல்வீர்கள். இந்த நாலு எழுத்து எதை கூறுகின்றது என்றால், நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு செய்கின்ற ஒரு விடயம். எப்பொழுது நீங்கள் உள்ளம் ஆனந்தமாக இருக்கிறதோ, மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ, அதை தெரிவிக்கும் வகையில் உங்கள் வாயினாலே, வாயினால் செய்கின்ற ஒன்று. அதான் அவர் சொன்னதுதான், இவர் சொன்னார் அதுதான். எனக்கு கேட்டு விட்டதம்மா, இவருக்கு இரகசியம் தெரியாது. கிருஷ்ணா கண்டுபிடித்து விட்டேன். சிரிப்பு, சரியாக சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். அழகா சொல்றாரு, சிரிப்பு சொல்றாரு, நான் கேட்டு விட்டது. சிறப்பு, சிரிப்பு. பத்திரிகளா சிரிக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாக வந்தவுடன் சிரிப்பீர்கள். சிரிப்பு என்ற அந்த ஒன்று உணர்வுள்ள உயிர்கள் அத்தனைக்கும் உண்டு, சிரித்துவிடும். நாய் சிரிக்கும், பூனை சிரிக்கும், குதிரை சிரிக்கும், ஒட்டகம் சிரிக்கும், எல்லாம் சிரிக்கும். பல்லுள்ளது வாழ்த்துக்கள். சரி, அடுத்து எந்த எண்? 15க்கு அடுத்தது 16, 17, 18, 19, 20. உங்களுக்கு இது வேண்டும். 16. அனுஷாவின் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் மகளே? நீங்கள் அதையும் கஷ்டப்படுத்த. எத்தனையுமா? ஐந்து எழுத்துன்னா நான் இதை ரெண்டு தடவை சொன்னாலும் வராது, ஒரு தடவை சொன்னாலும் வராது, ஆனால் இது மூன்று எழுத்துலேயே இருக்கின்றது. இந்த மூன்றை ரெண்டு தடைஞ்சுன்னா ஆறா போயிடும், குறைஞ்சிச்சுன்னா முழுமையாக வராது. அதனால் மூன்று எழுத்து அதிகமா வருகின்றது. சரி, இந்த மூன்று எழுத்து அம்மா மந்திரம் சொன்னேனா
3: இல்லையே?
0: அப்பா மகள் என்ற வழியில் மந்திரம் இல்லாமலே திறந்து விட்டது அம்மா, ரகசியம் ஒன்று மகளுக்காகத்தான் திறந்து அப்பா என்ற வட்டி தான் திறந்து விட்டது. சரி, அதிலே மூன்று எழுத்திலே கூறப்படுகிறது என்னவென்றால், இது ஒரு பயணம் செய்வதற்காக உதவுகின்ற ஒரு வாகனம் என்றும் சொல்லலாம். வாகனம் தான், வாகனங்களுக்குள்ள என்ன பயணம் செய்வதெல்லாம் வாகனம் தானே அம்மா? ஆனா இந்த சில்லுக்கள் இல்லையா அம்மா, சக்கரம் இல்லாதது, அது எதுவாக இருக்கும்? நீங்க கேள்வியில் கேட்கலாம், சக்கரம் இல்லை, இது
3: தண்ணில போகுமா?
0: ஆமா ஆமா, போகும் போகும் போகும், அதுலதான் போகும். மூன்றெழுத்து
3: படகு.
0: படகு வந்து போகும் தான், ஆனா இது அதை விட கொஞ்சம் சின்னன் போல தெரிகிறது. அது நீங்க சொன்னதுதான், இது போற பதமாயிருக்கின்றது. கிருஷ்ணா கண்டுபிடிப்பாரு, போற என்ன படகுக்கு போற என்ன பதம் கண்டுபிடிங்க. மூன்றெழுத்துல வாழ்த்துக்கள். ஓடம் நதியோடுமா, வாழ்க்கை என்னும் ஓடம், அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், ஓடம். அதுக்கு சில்லுகள் உண்டா? இல்லை. கட்டிக்காரை தண்ணீரில் ஓடுமானு கேட்டுவிட்டீர்கள், கட்டிக்காரை இது நீங்களாக கேட்டீர்களா இன்னொருவரால் கேட்கப்பட்டதா என்று எனக்கெல்லாம் மர்மமா இருக்கின்றது. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் மகளே, கட்டிக்காரை கட்டிக்காரை. சரி, இப்பொழுது நீங்கள் மீண்டும் வர வேண்டும். இல்லை இல்லை, மீண்டும் வர வேணும். வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த உறவாக ஃபாரூக் கிடைக்கின்றார், எங்களுடைய குளப்படி சிங்கம் வருகின்றார். வணக்கம் குளப்படி சிங்கம், அவர் சென்று விட்டார், ரேவதி வருகின்றார் போல் தெரிகின்றது. ஃபாரூக் வந்தாரா ரேவதி வந்தாரா யார் என்று பார்ப்போம். போட்டி போட்டு என்று அழைக்கின்றார்கள், மூவர் அழைக்கின்றீர்கள். இறுதி போட்டி அல்லவா, இறுதி நேரத்திலே மூவர் அழைக்கின்றார்கள், ஆனால் அது ரேவதிக்கு தான் கிடைச்சிருக்கிறது. வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம் வணக்கம் ரேவதி, இணைந்து விட்டீர்கள். சரி, வந்து விட்டீர்கள். 17, 18, 19, 20 எது வேண்டும்?
4: 17
0: வேண்டும். சரி, 17வது எண் பெட்டிக்கு உங்களுடைய மந்திரம் தேவைப்படுகின்றது. கெட்டிக்காரியம் அச்சுட்டாக திறக்கின்றது அம்மா. சரி, ஊகத்தை பார்ப்போம், எத்தனை எழுத்துக்களில் இருக்கலாம்? அட்டைங்கப்பா, அவ்வளவு துணிவில் வந்து வீராப்பு பேசுகிறீர்கள். வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு தொகை வேண்டாம். என் மகளுக்கு மூன்று எழுத்திலே தருகின்றேன்,
4: பாதி
0: பாதி, அதிலே பாதி சரியா? ஆனால் புள்ளி சொன்னால் புள்ளி சரியாக கிடைக்கும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அந்த பதம் கூறுவதற்கான தகவல் என்னவென்றால், இந்தியாவிலே பல நதிகள் இருக்கின்றதுல, அதில் ஒரு நதி அகத்தியரால் உருவாக்கப்பட்டதுன்னு கூறப்படுகின்றது. அது அடைக்கப்பட்டு திறந்து விட்டதுன்னு அதனால் அந்த பெயர் வந்ததாம். அது இந்த நதி
4: காவிரி.
0: அடே, உடனே திறந்து சொல்லிவிட்டால் கெட்டிக்காரியப்பா, மட திறந்த வெள்ளந்தான். கெட்டிக்காரி என்ற பட்டத்தை தருவதோடு உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டியை தருகின்றேன் திறக்கும்படி. அப்படி என்றால் இந்த பெட்டி 18. சரி, இதுதான் இன்றைய பெட்டிக்குள்ளே சிறந்த பெட்டி போல் தெரிகிறது. என்ன வடிவான அழகான நிறத்திலே இருக்கின்றது. மந்திரத்தை குரங்கள் கொண்டு வந்து வைத்து
4: விட்டேன்.
0: கெட்டிக்காரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே?
4: கண்டுபிட்டீர்களோ?
0: ஐந்து தான் நான் காட்டவில்லையே. சரி, ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு பறவை. பறவைகள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, அது என்ன இருக்குன்றதெல்லாம் தெரியும். அதனுடைய சிறப்பு அம்சத்தை கூறினால்தான் இந்த பறவையை கண்டுபிடிப்பீர்கள். இந்த பறவைகள் எல்லாவற்றுக்குள்ள இதில் ஒரு சிறப்பு தன்மை என்றால், பறவைகள் செட்டை அடித்து முன்னோக்கி நன்றாக பறக்குங்கள் என்னம்மா, ஆனால் இந்த பறவை இந்த பறவை பின்னோக்கி பறக்கும், பின்னோக்கியும் பறக்கும், முன்னோக்கியும் பறக்கும், பின்னோக்கியும் பறக்கும். ஆக பெருசில் சின்ன பாடல்கள் இருக்கின்றது, சின்ன குருவி பாடல்களும் இருக்கின்றது. நாங்கள் சின்ன குழந்தைகள், செல்ல குழந்தைகள், பெண் குழந்தைகளை கிள்ளி முத்தமிடும் பொழுது இந்த பதத்தை உபயோகிப்போம். இனிக்கும் இனிப்பை இனிப்புக்குரியவர்களும் முன்னடக்கி வரும். என்னமா தேன் சிட்டு, அதை தேன் குருவி என்றும் கூறப்படும். அது சின்ன சிறுசா இருக்குமா, சொண்டு நிலமா இருக்கும், முன்னுக்கும் பறக்கும், பின்னுக்கும் வரும், மலர்ல போய் இருந்து பின்னோக்கியும் பறக்கும். ஏனைய பறவைகள் பின்னோக்கி பறக்க மாட்டாது. தேன் சிட்டு பூஞ்சிட்டு கன்னங்கள் என்பது தேன் சிட்டு என்று சின்ன பிள்ளைகள் அப்படி தொட்டு முத்தமிடுவோம் அல்லவா, தேன் சிட்டு. தேன் சிட்டு என்ற பறவை, சிறிய பறவை, அது பின்னோக்கி பறக்கும் பெருந்தன்மை, ஒரு விசேஷ குணம் கொண்ட பறவை. உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் மேலும் கிடைக்கின்றது. சரி,
1: ஹம்மிங் பேர்டுக்கு இதுவும் ஒண்ணாப்பா?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, ஹம்மிங் பேர் இது வேற. ஹம்மிங் அம்மா கொஞ்சம் பெருசா இருக்கும், அது எப்படி பறக்கும். மற்ற பறவைகள் எல்லாம் முன்னோக்கி பறக்கும், இது மட்டும்தான் பின்னோக்கி பறக்கும். சரி, கழுகு இருக்கிறதா? கழுகு அதுலயும் என்ன சிறந்த அம்சம்?
1: அது மேல இருந்தாலும் அதனோட கூர்மையான பார்வையில கீழே இருக்கிறது என்ன?
0: அது மேல இருந்து இல்ல, அது மேல போனா பார்க்குங்கள் கண்கள், அது கூர்மையான கண். அதுக்கு அதுக்குள்ள சிறப்பு அம்சம், பறவைகளுக்குள்ளே அது உயரம் பறக்கக்கூடிய பறவை அதுதான். ஏனென்றால் காற்று அழுத்தம் அமுக்கம் இல்லாத இடத்துக்கு ஓடி சென்று விடும், அதன் பின்னர் அங்கு வட்டமிட்டு கொண்டே இருக்கும் சிறகடிக்காமல். சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம். வர வேண்டும், வர வேண்டும். சரி, அடுத்த பதத்தை தருவதற்காக வருகின்றார் அன்பு மகள் சியாமலா. வந்து விட்டால் சியாமலா, என்னுடைய குளப்படி சிங்கம் அழைத்து அழைத்து கலைத்து விட்டார். வந்து விட்டீர்கள் சியாமலா, வாருங்கள். சரி, உங்களுக்கு இப்பொழுது 19 20 ரெண்டு பட்டிகளும் உண்டு. 19 போவோமே. சரி, மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அண்ட காகசம் அபு காகசம் திறந்தது சிசி.
0: ஓ, திறந்து விட்டதம்மா, திறந்து விட்டது. எழுத்துக்கள் எத்தனை இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: 4.
0: சரியாக சொல்லிவிட்டீர்கள். கெட்டிக்காரி இல்லை இல்லை, அது 5 எழுத்தா இருக்கு. நாங்கள் எங்கு செல்வதென்றாலும் ஒரு இடத்துல நிக்க மாட்டோம், ஏதோ செய்ய வேண்டும், செய்தால் தான் போகலாம். இந்த பேருந்துகளிலே, மகளுந்திலே எல்லாம் நாங்கள் செய்கின்றோம், ஏதோ ஏதோ ஒன்றை செய்தால் தான் போகலாம். செய்யும் போது அதற்கு ஒரு பெயர் உண்டு எங்களுக்கு, அது என்ன பெயர்? நாங்கள், நீங்கள் உங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற இடத்திலிருந்து, வேதாரண்யத்திலிருந்து நீங்கள் இஞ்சிக்குடிக்கு போக வேண்டும். போகும்போது பேருந்தில் செல்வீர்கள் தானே, ஏனைய ஒரு மற்றவரோட சேர்ந்து, இவர்கள் எல்லோரையும் சேர்ந்து எப்படி கூறுவது?
1: சேர்ந்து போறதா?
0: எல்லோரும் சேர்ந்து போறீங்க, என்ன செய்ய, அதை அதை அதை எப்படி கூறுவது? போவார்கள் எல்லோரையும், ஒரு பேருந்தில் செல்பவர்கள் அத்தனை பேரையும் எப்படி அழைப்பார்கள்?
1: பயணிகள்.
0: பயணிகள், கேட்டுக்கிறேன், பயந்து வந்தவர்கள் பயணிகள். பயணிகள் கவனத்திற்கு, அடுத்தவர் பையில் இருக்கும் பொருளை திருடி அவதாரமாக வைத்திருங்கள் என்று. பயணிகளுக்கு அறிவித்தல் இல்லையா? பயணிகள் கவனத்திற்கு இன்னும் சில நிமிடங்களுக்கு, இன்னும் சில நிமிடங்களில் பாரிய பாலத்திலிருந்து கீழே விழ இருக்கின்றது, கவனிக்கவும் என்ற பயணிகள், அவர்கள் பயணிகள் தானே அம்மா, பயணிகள் என்ற சரியான பதத்தை தந்து மேலும் மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று கட்டிக்காரி என்ற பெயரையும் பெறுகின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்காக அடுத்தபட்டி, இறுதிப்பட்டி, கடைசிப்பட்டி காத்து கொண்டிருக்கிறது 20,000 இலக்கத்திலே. அது பெட்டி என்று நான் கூறுவது எங்கள் இந்த பொக்கிஷத்திலே மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, எங்கே வந்துடும்? திறந்து விட்டது மகளே, திறந்து விட்டது. இது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
1: மூன்றுப்பா.
0: மூன்று என்ற ஒரு மாதிரி எழுத்து சொல்றபடியால் கடினமாக இருக்குது போல் இருக்கு. ஒரு இரண்டை சேர்த்து,
1: நான் சொல்றது வரப்போறது இல்லை,
0: இரண்டை சேர்த்து ஐந்துல தருகிறேன். சாதாரண எடுங்க, ஐந்து தானே, இப்பொழுது கூறுனதும் ஐந்து தானே. சரி, இப்ப நாங்கள் நீங்களும் நானும்
1: ஒண்ணுமே வரலையா?
0: அதனால தான் ரெண்டு பேரும் ஒரு இதா போவோம், அப்படி போவோம், அப்படி போவோம், அப்படி போறது கூறுகின்ற பதம் தான் இந்த பதம். சும்மா சண்டை ஒன்றும் தேவையில்லை, ஐந்து எழுத்துக்களோட சேர்ந்தது, அப்படி போவோம். நீங்கள் இப்போ வீட்டிலே அக்காவும் தங்கையும் இல்லை அண்ணனும் தம்பியும் இல்லை அக்காவும் தம்பியும் ஏதோ ஒரு பொருளுக்காக சண்டை பிடிப்பீர்கள். நீங்கள் அதை கொண்டு வந்து பாதி பாதியாக பிரித்து ரெண்டு பேருக்கு கொடுத்துதா ஒற்றுமையாக போங்கன்னு சொல்லுவீர்கள் அல்லவா? அதை எப்படி சொல்வது? இந்த உலகத்தை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதைத்தான். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பாடலும் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சமாதானமா. நீங்கள் நான் மூன்றுகள், நான் ஐந்து அன்று சமாதானமா போமென்று சொல்லிவிட்டோம் இல்ல. சமாதானம் சமாதானமே பாடல் இருந்தது. சமாதானம் என்ற சரியான பதத்தை தந்து மேலும் ஒரு இரண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொண்டீர்கள். உங்கள் பெட்டியிலே சேர்த்து விடுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலே நீங்கள் வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக இயங்கி இணைந்து சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். இடையிலே மீண்டும் சந்திப்போம். என் அன்பு குளப்படி சிங்கம் 2-3 தடவை அழைத்து அவருக்கு இணைப்பு கிடைக்காமல் போய்விட்டது, பாவமாக இருக்கின்ற ஒரு தடவை நான் அழைத்து பார்ப்போம். ஆ, வாருங்கள் மகனே. அழைப்பு செல்கின்றது அவரிடம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே அவருக்கு அழைத்து பார்க்கிறது, அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. சரி, நீங்கள் சாட்சி, அவர் அழைத்து எனக்கு கிடைக்கவில்லை, நான் மீண்டும் அழைத்தேன் கிடைக்க. வணக்கம். இல்லை, அழைப்பு போகின்ற, மீண்டும் அவர் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வணக்கம்.
4: வணக்கம் அப்பா.
0: ஆஹா ஆஹா, குரலை கேட்டுவிட்டோம். குளப்படி சிங்கம், அப்படி இருக்கிறீர்கள்? குளப்படி சிங்கம் என்று நான் கூறியது பொருத்தம். பார், வந்து விட்டு ஓடிவிட்டார், அழைப்பு கிடைக்கவில்லை. மீண்டும் அழைக்கும் போது நான் நினைத்து எடுக்கவில்லை. எப்படி மகனே இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக இருக்கணும் ஐயா. நீங்கள்?
4: நானும் நலமாக, உங்க ஆசீர்வாதத்துடன் நலமாக இருக்கேன். அன்பு அம்மா மீரா,
0: அன்பு அம்மா, அன்பு அம்மா சலிப்புடன் அவருக்கு ஓய்வு தேவை, அவருக்கு ஒரு உற்சாக குறைவாக இருக்கின்றார். காற்றாளர் வந்து அமர்ந்து விட்டார்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உற்சாகத்தை கொடுப்பீர்கள். அவர் வருகிறார் இல்லை, அவர் இன்று நாங்கள் கனடா நாள் தானே, கனடா தினத்திலிருந்து மகள் வாக எல்லோரும் அழைத்து பேச மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். இன்று எங்களுடைய கனடாவினுடைய நாள், கனடா தினம். போய்விட்டார்கள் வந்தவர்கள் எல்லோரும். அன்றே பாடலை கேட்டீர்கள் அல்லவா? அந்த பாடலை கேட்டு உங்களுக்கு பதில் வந்ததா? சிறப்புகள், சிறப்புகள். சரி சரி, இன்று அங்க எப்படி இருக்குது காலநிலை?
4: அப்பா சரியான வேர்வைப்பா, வேர்வை கொட்டுது, தாங்க முடியல.
0: ஓ அப்படியா? வியர்வை கொட்டுதான். அவ்வளவு தூரம் உங்களுடைய உடம்பிலே துர்நீர்கள் இருக்கின்றன, மோசமா கொட்டுகிறது இல்லையா? நீங்கள் பயிற்சிக்கு சேர்ந்து உடற்பயிற்சி செய்தாலும் போவாது. அது போறது நல்லது.
4: நெதர்லாந்து அதிகமான 115 degrees நெதர்லாந்து.
0: ஆமா ஆமா, அங்க இல்ல உங்களுக்கு அப்படி இருக்கின்றது. அது இப்ப உலகமெங்கும் பாரதூரமா இருப்பா. அங்கே அங்கே ஐரோப்பிய நாடுகள் சொல்லனா துயரத்தில் இருக்கின்றார்கள். அநேகம் பேர் இறந்து விட்டார்கள் ஐயா. ஓ மோசம்.
4: நம்ம நாட்டுல மரங்கள் இருக்கனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிறோம்.
0: ஆமா ஆமா, நதிகள் மரங்கள் ஓடுவதனாலே நாங்கள் தப்பி விடுகிறோம். உங்களுக்கு அப்போ அவ்வளவு தூரம் பக்கிய வெப்பமா இருக்கின்றது. ஆனால் இது ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே மாறிவிடும் இல்லையா?
4: ரெண்டு நாள்ல மழை வானிலை அறிக்கை சொல்லி இருக்கிறாங்க,
0: மாறிவிடும் என்று. நல்லது. வேற என்ன, இன்று என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
4: எனக்கு கேள்விகள் இல்லாம பொக்கிஷன் இல்லாம பாடல் பொக்கிஷமா தரீங்க.
0: பொக்கிஷம் இல்லாட்டிலும் வந்தவர்கள் வருங்கையோட விடக்கூடாது. இது வியாபாரிகளின் தந்திரம் இல்லன்னா மறுபடி பெற மாட்டீர்கள். கடைக்கு போகும்போது நாங்கள் விரும்பிய பொருளை கேட்போம், அது கடை பூட்டுகிற எதையெல்லாம் தீர்ந்து விட்டது என்று இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஏதாவது ஒன்றை தருவார்கள் இல்லையா? நல்ல அது நல்ல வாடிக்கையாளர்களுக்கு. நீங்க நல்ல வாடிக்கையாளர் தான்.
4: அன்பு உறவுகள் அனைவருமே அருமையாக பதில் அளித்தார்கள். மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதுவே மகிழ்ச்சி.
0: இதை கூறிய இந்த நல்ல வார்த்தைக்கு உங்களுக்கு பாடல் தருத்தானே வேண்டும். நாங்கள்
4: அவர்கள் சொன்னாலும் எல்லாரும் ஒன்றுதான். அன்பு உறவுகள் அனைவரும் ஒன்றுதான்.
0: ஆமா ஆமா, அன்பு உறவுகள் அல்லவா. சரி, என்ன பாடல் கேட்போம்?
4: நினைத்ததை முடிப்பவன்.
0: நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்து பாடலா? நினைத்ததை முடிப்பவன் நான் என்ற பாடலா? அமைதியான பாடல், சந்தோஷமா நாங்கள் போவோமாப்பா என்று கூறுவதை போல ஒருவர் மீது ஒருவர் சேர்ந்து முடிந்து போக மாட்டார்களா?
4: தாங்கி பிடிச்சிடும்.
0: இப்ப என்பவர்கள் யாராவது சாய்ந்தால் நான் முடிந்து விடுவேன் ஐயா. அப்ப உங்களை போன்ற சம சம சம வலிமை உள்ளவர்களோடு சாய வேண்டும் என்ன? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. சரி, இந்த பாடல் இனியான பாடல் கேட்டு ஒருவரோடு ஒருவர் சாய்ந்து அன்பு பாராட்டி கொள்வோம். நன்றி,
4: மகிழ்ச்சி. அனைவருக்கும்
0: இடையிடையே இப்படி வந்து சர்க்கரை தேன் போட்டு கலந்து பருக வேண்டும் பாருங்களேன் இல்லையா? இனிப்போடு இடையிடையே வந்து. நன்றி மகனே. காலநிலை ஒரு பாதிப்பு. நீங்கள் அதிகம் வெயிலுக்கே போகக்கூடாது மகனே. நான் என்னை கவனித்துக் கொள்வது அப்படித்தான். எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு, எங்கள் வைத்தியர் எங்களுக்கு, நாங்கள் எல்லாம் இந்த என்ஜின் பிரிச்சு வேலை செய்த வாகனம் தானே சொல்லுவாங்க. என்ஜின் மாத்தினது என்ஜின் போர் அடிச்சு விட்டுருக்கு. அது ஒன்று எங்கள் இதயத்தை தொட்டு விட்டார்கள். இதயத்தை தொட்டவர்கள் இறுதியாக கூறியது என்ன? இறைவன் உனக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிற கவனம் அது உன் கையில் தான் இருக்கின்றது. வெயில் அதிகம் வெயில் படக்கூடாது ஐயா. நாங்கள் மருந்து மாத்திரைகள் எடுப்பவர்கள் தானே. அது கொதிநிலை அடைய விடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் நீங்கள் ஒரு 11 மணி அதுக்கு பின்பு ஒரு 5 மணி வரை 4 மணி வரையும் வெளியே செல்லாமல் இருந்தால் நன்றாக அதை கூட பிடித்து கொண்டு போகலாம். இருப்பினும் கவனமாக இருக்க வேண்டும். சரியா மகனே? இது அப்பா என்ற ரீதியில் ஒரு ஆறுதல் வார்த்தை, உங்களுக்கு ஒரு அறிவுரை. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வெற்றிகரமாக முடிந்தது. நன்றி மகனே. வெற்றிகரமாக முடிந்த பொக்கிஷ நிகழ்வை வெற்றிகரமாக முடித்து வைத்திருக்கின்றார் அன்பு மகன் என் குளப்படி சிங்கம் ஃபாரூக் அவர்கள். வாழ்த்துக்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அமைதி கொள்வோம். வாழ்த்துக்கள், சமாதானம். நன்றி நன்றி நன்றி. மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே மதியத்தை கடந்து நாங்கள் முற்பகல் 1:03 தொட்டுவிட்டோம். நீங்களும் 10:33 இருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் அழகாக 20 பதங்களை கண்டுபிடித்து புள்ளிகளை எல்லாம் பெற்றிருக்கீர்கள். கணக்கு பார்த்து தீர்த்து முடிவு கட்டுவதற்கு முன்பு ஒரு பாடலை உடனே இன்று வெற்றி என்று உணரக்கூடிய ஒரு மகிழ்வான பாடலை தந்திருக்கின்றார் எங்களுடைய ஷியாமலா அவர்கள். முதல் நேயராக வந்து இந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்ற பாடல், அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக இப்பொழுது ஆயத்தமாவோம். மகளே ஷியாமலா, இதோ உங்கள் பாடல்.

எங்கள் நாடு எங்கள் நாடு என்று நாங்கள் பெருமை கொள்வதற்கேற்ற வளம் கொண்ட நாடுகளில் வாழ்பவர்களுக்கு இது சிறந்த பாடல். அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் இந்த பூமியிலே பிரபஞ்சத்திலே பிறந்திருக்கிறோம். நாங்கள் பிறந்த பூமி சிறப்பாக இருக்கின்றது என்று நாங்கள் எண்ணும் வகையிலே இருக்கின்றது. இங்கே இடையிலே ஒரு சின்ன விளையாட்டு, அது கண்டுபிடித்து விட்டால் அன்பு மகள் எழுதியும் விட்டால் வளமை போலவா என்று அப்படித்தான். ஆனால் பாடல்கள் நீங்கள் கேட்டுவீர்கள், நான் பேசியது கேட்டிருக்க மாட்டீர்கள் என்று எண்ணுகிறேன். பேசியது வர முடியாததான். நான் எனக்கு சில எப்படி கூறுவது, சுகக்குறைவுகள் ஏற்படும் வேளையில் பரிகாரம் தேடுவதற்காக ஆளியை பதித்துவிடேன். அது இடது புறத்திலே தான் அந்த ஆளி இருக்கின்றது. அந்த ஆளியில் நான் இடது கையை வைத்தால் அதை மறந்தே விடுவேன், மன்னிக்க வேண்டும். சரி, இப்பொழுது சரியாக வருகின்றது என்று எண்ணுகின்றேன். ஆமாம், இப்பொழுது சரியாக வருகிறது என்று எழுதியிருக்கின்றீர்கள். பாடல் கேட்டது என்று கிருஷ்ணா நீங்களும் வாழ்த்து தந்திருக்கின்றீர்கள். சரி, இது முரியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நீங்கள் கேட்ட பாடல்கள் வந்தது, இடையிலே நான் கூறிய வரி கேட்காது போய்விட்டது. ஆனால் அது ஒன்றும் பெரிதில்லை. சிறந்த பாடல் என்ன திரைப்படம் என்று கூற வேண்டிய பாடல். இந்த பாடலும் அன்பு கிருஷ்ணா அவர்கள் நாங்கள் பேசிய வேளையிலே, சுதந்திரத்தை பற்றி பேசிய வேளையிலே உடனே எண்ணம் வந்து இந்த பாடலை தந்துவிட்டார். சிறந்த பொருத்தமான ஒரு பாடல். நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்று எண்ணக்கூடியது அல்லது எப்படி சிறந்தது எது என்று கூறும் வகையிலே பெருமைப்படக்கூடிய வகையில் நாங்கள் வாழ் நாட்டை பற்றி, நாங்கள் பிறந்த நாட்டை பற்றி பெருமையாக பேசுவது உண்டு. அந்த வகையில் தங்க சுரங்கம் திரைப்படத்தில் இந்த பாடலை அவர் தந்து சென்றார். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வந்து சிறப்பித்த உறவுகள் ஷியாமலா, கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா, ரேவதி இவர்களோடு கடை முடிந்தாலும் பூட்டர் நேரத்தில் வந்தாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது, சில வார்த்தைகள் பேசுவோம் என்று அன்பாக செலாவி சென்ற அன்பு ஃபாரூக் அவர்கள், இவர்களுக்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே என்னுடைய பாடல் வந்துவிட்டது, என் பாரியாரின் பாடல் வரவில்லை என்றும், அவருடைய பாடல் வந்ததே என்னுடைய பாடல் எங்கே அப்பா என்று கேட்பது போலவும் தெரிகின்றது. ஷியாமலா மறக்கவில்லை. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து நீங்களும் ஒரு பாடல் தந்தீர்கள். அந்த பாடல் இந்த உலகம் உலகம் அழகு பெண்களின் சுரங்கம் என்று, அழகு கலைகளின் சுரங்கம் என்று வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை அனுஷியா?

சிறப்பான அந்த பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து அனுஷியா உங்கள் விருப்பத்திற்காக போட்டியில் கலந்து விட்டு புள்ளிகளை பெற்று நீங்கள் கேட்ட வேளையில் ஒலித்தது அந்த பாடல். உறவுகளை நாங்கள் இன்று பொன்னியால் தமிழ் வானொலியின் பொக்கிஷத்தில் 20 பதங்களை கண்டோம். 20 பதங்களும் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டோம். மொழி, கவி, அன்பு இல்லை, அம்பு, அறுசுவை, ஏமாளி, திருக்குறள், பாவம், வீராப்பு, ஆத்திரம், சுதந்திர நாள், அடுப்படி, சாதனை 13 மணிக்கவும், கவலை, சிரிப்பு, ஓடம், காவிரி, தேன்குருவி, பயணிகள், சமாதானம் என்ற அற்புதமாக எங்கள் பழக்க வழக்கங்களிலே நாங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கும் பதங்கள். மாறிப்போகாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்கால சந்ததிக்கு கடத்தும் வகையிலும் தமிழ் அன்னைக்கு தொண்டு செய்து நாங்கள் தமிழோடு இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கும் வகையிலும் இந்த பதங்களை இன்று சிறிதளவில் நாங்கள் செய்வதற்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கும் பங்கு பற்றிய நன்றி கூறும் இந்த வேளையில் புள்ளிகள் 40 புள்ளிகள் 20 வெட்டிக்கும் உண்டு என்று கூறினேன். அதை பாடலே கேட்டுக்கொண்டிருக்கோம். இத்தனை புள்ளிகள் நாங்கள் பெற்றோம் என்று கூறவில்லையே இன்னும் என்று எண்ணக்கூடும். இப்பொழுது அதை பார்ப்போம். 40 புள்ளிகளையும் நால்வரும் பங்கு பற்றி நால்வரும் எடுத்திருக்கின்றீர்கள். அதிலே கணவன் மனைவியாக வந்து இணைந்த அன்பு கிருஷ்ணன் அனுசியா இவரும் 8-8 புள்ளிகளாக 16 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து 2 பெண்கள் தனித்து வந்தார்கள், ஷியாமலா, ரேவதி, அவர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று தலா 12 புள்ளிகள் 24 புள்ளிகளை பெற்று மொத்தம் 40 புள்ளிகளையும் பங்கிட்டுக் கொண்டீர்கள். முதலாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தையும் முதலாவது இடத்தை அனுஷியா ரேவதி நீங்களும் இரண்டாவது இடத்தை கே எஸ் கிருஷ்ணன் அனுஷியா நீங்களும் பெற்ற வேளை உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில இதற்கு தீர்ப்பாக வந்து அன்பு ஃபாரூக் அவர்கள் பங்கு பற்றிய அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக விளையாடினீர்கள் என்ற நற்பெயரையும் வாழ்த்துக்கள் என்ற செய்தியையும் தந்து சென்றார். நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷத்தின் அடுத்த பாடல் தருகின்றார் உலகம் என்ற வானத்தில் என்ற அந்த பாடலை நாம் மூவர் என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் ரேவதி இன்று எங்களுடைய கனடா தினத்துக்காக இந்த பாடலை தருவதாக கூறியவளை ஒலிக்கின்றது பாடல்.

எழுதிய காரியம் நான் உறவு என்ற

கவலை தோன்றும். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையிலே கலந்து நாங்கள் கேட்கும் பொழுதிலே கருத்தாலம் உள்ள சரணங்களோடு வந்த அந்த பாடல் இன்று பொருத்தமான பாடலாக காணப்படுகின்றது. வாழ்த்துக்கள் ரேவதி, உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்து வரும் பாடல் இறுதி பாடல். போட்டி முடிவடைந்து விட்டது என்று ஓடிவந்து மைதானத்தில் திரும்பிச் செல்லும் வேளையிலும் ஒலிகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் அல்லவா, அதே போன்று வருங்கையோடு செல்ல விடாமல் அவர் காதோரம் இனிக்கும் பாடலாக எங்கள் எல்லோரையும் மகள வைக்கும் பாடலாக நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்து பாடலை அன்பு குலப்படி சிங்கும் ஃபாரூக் நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா. இறுதி பாடலாக உங்களுக்காகவும் அந்த பாடலை இன்றைய நிகழ்ச்சி தருகின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், பொக்கிஷம்.
1: ஒருவர் மீது

சிறப்பான பாடல் மெல்லிசை மன்னரின் இசையோடு இன்று இறுதி பாடலாக தந்து இன்று நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்றார் எங்களுடைய அன்பு ஃபாரூக். அவரோடு இணைந்து ஷியமலா, கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா, ரேவதி இவர்களும் இணைந்து போட்டியிலே பங்கு பெற்று புள்ளிகளை சேர்த்து முழு பெட்டிகளையும் திறந்து அதனுடைய பதில்களை கண்டு எல்லோரும் தெரியும் வண்ணம் செய்தவர்களை இவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இன்றைய கனடா நாளில் இப்படியான ஒரு மகிழ்வான நிகழ்ச்சியை மகிழ்வாக வந்து எல்லோரும் கேட்டு மகிழ்ந்ததுக்காக நன்றியும் வணக்கமும் கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நான். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிய 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் முதல் நாள் கனடா தினத்திலே இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு கலந்து சிறப்பித்து செல்வதற்கு வலு சேர்த்து தந்த எல்லாம் வல்ல இறைவா ஓம் நமசிவாய என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்கள் தந்த அன்பு தமிழ் இவர்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி மீண்டும் நாங்கள் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும். உலகத்தில் நாங்கள் மட்டுமல்ல உலகளாக இருக்கின்ற உயிர்கள் அத்தனையும் சுதந்திரம் பெற்று வாழ வேண்டும். சமாதானம் நிலைக்க வேண்டும். அன்பு உறவுகளே, நாங்கள் அன்பு கருணை சாந்தம் கொண்டு மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்கின்றோம், வாழ்வோம் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் அர்ப்பணித்து ஓம் நம சிவாய என்ற மந்திரம் கூறி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் நாங்கள் இணைந்திடுவோம், வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என் உறவுகளே. அந்த வேளையிலே நான் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டும். இந்த வேளையிலே ஒரு தடவை அல்ல, நாங்கள் எங்களுடைய தேசிய கீதத்தை கேட்டுவிட்டோம், நீங்களும் கேட்டு மகிழ்ந்து விட்டீர்கள் தானே. மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பாமல் எங்கள் கண்டுபிடி பாடலின் ஓசையை கேட்டு நிறைவுக்கு கொண்டு வருவோம். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM ரேடியோ கனடா. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இவர்கள் தாழ் பணிந்து அன்பு தமிழ் அறிந்து உலகை அறிய வைத்த எல்லாம் வல்ல இறைவன் அவரை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து வணக்கமும் அன்பும் நன்றியும் கூறி முகம் தெரிந்த தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளை உங்களையும் அன்புடன் வருக வருகவென்று அழைத்துக் கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 2வது நாள் வியாழக்கிழமை கதம்பத்தில் இணைவோம் என்று அன்புடன் கூறி

இந்த இனிமையான நாளில் இப்பொழுது நேரம் கனடாவில் சரியாக 11:32 என்று காட்டும் இந்த நல்ல வேளையிலே ஈழமணி திருநாடு பாரதத்தின் தென்னகத்தில் இரவு வேளை 9:02 என்று காட்டிக் கொள்ளுகின்றது. இனிமையாக இங்கிதமான நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் இந்த வேளையிலே நீங்கள் நலம்தானா என்று உங்களிடம் கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளை எங்களுடைய காலநிலை இப்பொழுது 29 பாகையை காட்டிக்கொண்டிருக்கின்றது. வெப்பநிலை அவ்வளவு உயர்வு. இதோடு நிற்காமல் தொடர்ந்து 30, 31, 32, 33 தொடும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த 31 தொடும் வேளை அது அப்படியே 32, 33 என்று வருகின்றது மாலை 3 மணி வரை. அதன் பின்பு 32, 31 என்று குறைந்து குறைந்து சென்று 12, 21 பாகையே தொடும் இரவு நேரம் என்றும் அறியத்திருக்கின்றது. இந்த வேளையிலே பகிர நல்ல பளிச்சென்ற வெளிச்சமாக பகலவனின் ஒளி துல்லியமாக எங்களுக்கு தெரிகின்றது. ஏனென்றால் அவர் இப்பொழுது நீண்ட பகலில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்று மொத்தம் 15:34 வரை தோன்றுவேன் என்று கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் இரவு 8:49:50 வரைக்கும் எங்களுக்கு வெளிச்சமாகத்தான் இருக்க இருக்கின்றது. நேற்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்ற கனடா தினத்திலே பகல் களியாட்ட நிலவுகளெல்லாம் சிறப்பாக நடந்து இரவு நேரம் வான வேடிக்கை வரும் நேரத்தில் மழை வந்துவிட்டது. இருப்பினும் அடாது மழை பெய்தாலும் விடாது நிகழ்ச்சி நடத்தப்படும் என்பதற்கிணங்க அந்த நிர்வாகிகள் அந்த வான வேடிக்கை தந்தார்கள். எல்லோரும் வாகனத்துக்குள்ளிருந்தும் ஒதுங்கிய இடத்திலிருந்தும் மேலே தானே அந்த வான வேடிக்கை நடைபெறும், அண்ணாந்து பார்க்க முடியாமல் திண்டாடினார்கள். இருப்பினும் சிறார்கள் எல்லாம் சந்தோஷமாக குதூகலமாக நினைந்து ஓடி திரிந்தெல்லாம் சென்றார்கள். இனிமையான ஒரு நிகழ்வு. இன்று பகல் மிகவும் வெப்பமாக இருக்கும் என்று எங்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டிருக்கின்றது. நேற்று போல் இன்று இல்லை. நேற்று உயர் வெப்பநிலை இருந்தாலும் சுமூகமாக சுகமாக இருந்த அந்த வெப்பம் இன்று மிக கொடுமையாக இருக்கின்றது. எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கின்ற நகரங்கள் எல்லாம் தாங்கள் அல்லோல கல்லோலப்படுகின்றோம் வெப்பத்தினால் என்று செய்தி பகிர்வுகளை தந்திருக்கின்றார்கள் என்னோடு. இருப்பினும் வருவதெல்லாம் நமக்கு நன்மைக்கே என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு உலாவிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் வரும்பொழுது உங்கள் அயலில் எப்படி இருக்கின்றது, உங்கள் ஊரில் எப்படி இருக்கின்றது காலநிலை என்பதை தெரிவிப்பீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். இது மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அன்புடனே ஜெகபரசாதிக் அவர்கள் இன்று கதம்பம் நேரலை NTR வழங்கும் உனக்காக நான் இணைவுங்கள் இணைந்துடுவோம் என்றெல்லாம் கூறி ஒரு படம் போட்டு அழகாக வரைந்து அனுப்பியிருக்கின்றார். நன்றி ஜெகபரசாதிக் அவர்களே. உங்களுடைய உடல்நிலை உளநிலை நலமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே அநேக உறவினர்கள் இணைப்பிலே இருக்கின்றார்கள் என்பதை என்னால் கணனியிலே கணிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். 6478746415 என்ற எண்களோடு அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தமாக எழுதியிருக்கார் மகள் ஷியாமலா கூட. அவரும் வந்துவிட்டார். ஏனையரும் வருவார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக என்று தெரிந்து கொண்டு இன்று கதம்பம் கதம்பத்திலே நாங்கள் என்ன காணப் போகின்றோம், உனக்காக நான்.

அற்புதமான அந்த வார்த்தையை தாங்கி பாடலோடு வருகின்றது. ஆண்டுகள் பல கடந்தாலும் இனிப்பான இனிமையான சத்துள்ள கருத்துள்ள ஒரு தகுதி வாய்ந்த பாடலாக இருக்கின்றது. இந்த பாடல் 1957 ஆண்டு திரைக்கு வந்தது என்றால் இத்தனை ஆண்டுகள் என்று பார்த்து கொள்ளுங்களேன். இங்கே ஆனந்தத்தோடு அப்பா வந்தாச்சு என்று துள்ளி குதிக்கும் குழந்தை போல சியாமலா அனுப்பிவிட்டு பின்பு வணக்கம் அப்பா வருக வருக என்று மலர் கொடுத்து வரவேற்கின்றார். வாழ்த்துக்கள் மகளே, வந்துவிட்டேன், நீங்களும் வர வேண்டும், நிகழ்ச்சி சிறக்க வேண்டும். இந்த உனக்காக நான் என்ற பதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் உனக்காக நான் யாருக்காக யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் எல்லோருக்காகவும் என்றுதானே நாங்கள் அறிய கிடக்கின்றது. ஒருவருக்காக ஒருவர் மட்டுமல்ல, ஒருவருக்காக பலர், பலருக்காக ஒருவர் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. பலருக்காக ஒருவர் என்று கூறும்பொழுது வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை நாங்கள் நினைத்து கொள்வது உண்டு. ஒருவர் பலருக்காக என்று கூறும்பொழுது அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் அடுத்தவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அள்ளி கொடுத்து தொகையாக கொடுத்தோ அல்லது கிள்ளி கொடுத்தோ அல்லது அப்படி அல்ல, அடுத்தவர்களுக்கு நான் அவர்கள் எங்களை மதிக்கக்கூடிய வகையில், ஓ இவர் மனிதன், இவர் இன்னார், இவர் நல்லவர், இவர் இப்படி செய்கின்றார் என்று மற்றவர்கள் மதிக்கக்கூடிய வகையில் நாங்கள் நடக்கணும். அப்போ ஒருவருக்காக ஒருவர் ஒன்றி போவதன் தனித்து ஒருவர் வாழ முடியாது. மற்றவர்கள் எல்லாம் உறவுவே தேவையில்லை, எங்களுக்கு பந்தம் தேவையில்லை, சொந்தம் தேவையில்லை, அன்பு பரிமாற்றங்கள் தேவையில்லை என்றெல்லாம் வாழ முடியுமா? முடியாது. ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காக வாழ வேண்டும். அதே போன்று ஊர் மட்டுமல்ல, குடும்பம் மட்டுமல்ல, வெளியே அயல், அதை விட்டு அந்த கிராமம், நகரம், நாடு, நாட்டுக்கு நாடு என்றெல்லாம் இருக்கின்றது. அதுதான் பாரம்பரியம் காக்கும் பரஸ்பரம் என்று கூறப்படுகின்றது. இந்த வகையில் நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மனிதருக்கு மனிதன் மட்டும் அல்ல, உயிர்கள் அத்தனையும் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒருவராக நாங்கள் வாழ வேண்டும். அதனால் தான் என்னவோ கூறப்பட்டிருக்கின்றது, மனித நேயம் அங்கே அடக்கப்பட்டிருக்கின்றது. மனித நேயம் வருவதற்கு ஜீவகாருண்யம் என்ற எண்ணம் மனதிலே இருக்க வேண்டும். அந்த ஜீவகாருண்யமும் மனித நேயம் இருந்து நாங்கள் வழிநடக்கும் வேளையிலே அது அறவழியாகத்தான் இருக்கும், அது வேறு வழியாக இருக்க முடியாது. அதனால் அறம் என்ற மூன்று எழுத்துக்குள்ளே இவையெல்லாம் அடங்கிவிட்டது. இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பு உறவு அழைத்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருந்தால் நான் பேசுவது அவர் உள்வாங்க முடியாது, மீண்டும் வந்த பின்பு எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்கள் என்று கேட்கப் போகின்றார். நான் நலமெல்லாம் கூறிவிட்டேன், இப்பொழுது அவருக்காகத்தான் இதை நான் கூறுகிறேன். நான் கூறுவதை அவரால் கேட்க முடியாது, அவர் அழைத்து கொண்டு என் அழைப்பு முதலில் வந்துவிடும் என்று முந்திக் கொண்டு நிற்கின்றார். பார்ப்போம் எதுவரை நேரமும் காத்து கொண்டிருக்கின்றார் என்று. அதனால் அவருக்காக நான் இப்பொழுது இந்த நான் பேசுவதை நிறுத்திவிட்டு உங்களுடன் இணைய முடியாது. அதே நேரத்தில் அவரை தள்ளி வைத்துவிட்டு உங்களை இணைத்து கொள்ளவும் முடியாது. ஒருவருக்கொருவர் நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். சரி, துணையாக இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றோம். உதவி செய்து உறுதுணையாக ஒருவருக்கொருவர் இல்லாதுவிட்டாலும் உபத்திரவம் செய்யாதிருக்க வேண்டும். அதனால் தான் என்னவோ கூறப்பட்டிருக்கு, குறளிலும் இருக்கின்றது, நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாது விட்டாலும் தீமையை செய்யாதிரு. நாங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும், அந்த நன்மையை செய்யாத இடத்தில் நாங்கள் தீமையாவது செய்யாது இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. உறவுகளை இது முன்றியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி வியாழக்கிழமைகள் தோறும் நிகழும் கதம்பத்திலே வரும் உனக்காக நான் நிகழ்விலே இருக்கின்றோம். இந்த உனக்காக என்று எண்ணும் பொழுது எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். குடும்பத்திலே தந்தை, தாய், பிள்ளைகள் என்று ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் தந்தை யாருக்காக இருக்கின்றார், தனக்காக வாழுகின்றாரா? ஆம், தனக்காகவும், அதாவது தன் உடல் நலத்துக்காகவும், தன் மனநலத்துக்காகவும், தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் மனைவி மக்களை ஊம்பி காத்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு சீர் செய்ய வேண்டும், அவர்களுக்கு சகலதும் செய்து கொடுத்து அவர்களை ஓம்பி வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக உழைத்து கொண்டே இருக்கின்றார். அதே நேரத்தில் மனைவி அம்மா என்ன செய்கின்றார், தனது கணவர் தனது குடும்பத்தை பட்டினி இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற முதல் நினைவு அவருக்கு இருந்துவிடும். அதனால் அறுசுவையை தருகின்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் இருக்கும் இல்லம் சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் வந்தவுடன் குடும்பத்துக்கு கிடைத்த குத்து விளக்கு என்று கூறப்படுகின்றது. அந்த வேளையிலே பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அம்மாவும் அப்பாவும் இணைந்து சிறந்து கஷ்ட நஷ்டங்களை தாங்கி ஒருவருக்கொருவர் ஒத்தாசையுடன் ஆதரவுடன் நடந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், எங்களுக்காக எங்கள் தாய் தந்தையர் இப்படி செய்கின்றார்களே,
என்று எண்ண தேவையில்லை. அவர்கள் நல்ல பிள்ளைகளாக நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற பாடலின்படி அவர்கள் நல்ல பிள்ளைகளாக பண்பாடுள்ளவர்களாக வர வேண்டும். அவர்கள் இந்த சமூகத்திலே உறவாட வேண்டும், சமூகத்தால் போற்றப்பட வேண்டும் என்று சமூகத்தின் கணிப்புக்காக அவர்களும் வாழ வேண்டும். அவர்களை இவர்கள் தாய் தந்தையர் ஆக்கிவிட வேண்டும். தாய் தந்தவர் அவர்களை பக்குவப்படுத்தி இந்த சமுதாயத்தோடு அவர் ஈடுபாடு, நாளை அவர் சமுதாயத்தோடு தானே வாழப்போகின்றார், சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கப் போகின்றார். அதுக்கு பாரபட்சம் இல்லாமல் அதுக்கு அவர் பங்கு பெறக்கூடிய பண்புகளை பழக்கிவிட வேண்டும். அதை அவர்களால் முடியாத பட்சத்தில், அவர்களால் எட்டாத பட்சத்தில் குரு அதை செய்கின்றார். இந்த அன்னை தந்தை ஆசான் குரு செய்யறதுக்கு முடியாததை இறைவனிடம் ஓடி சென்று கேட்கின்றோம். இறைவனும் எங்களுக்காக இந்த பிரபஞ்சத்தை படைத்து விட்டு எல்லாவற்றையும் எங்களுக்காக தந்துவிட்டு ஆண்டு அனுபவித்து வா என்று விட்டிருக்கின்றார். ஆதலால் ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவியாக இருக்கும் வேளையிலே ஒருவருக்கொருவர் பாரமாக இருப்போமா, சுமையாக இருப்போமா என்றால் அல்ல, அல்ல. அன்பு என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அந்த சுமையெல்லாம் சுகமான சுமையாக இருக்கும். அதனால் நாங்கள் என்று உனக்காக நான் என்பதற்கு உங்கள் மனதிலே படுகின்ற கருத்திலே எதற்காக எது, யாருக்காக யார் என்பதையெல்லாம் மனதிலே கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் வந்து கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிப்போம். பாருங்கள், 6478746415 என்ற எண்களோடு இணைந்து கொள்வோம், பேசி மகிழ்வோம். நான் இப்பொழுது பேசியவற்றை ஆரம்பத்தில் வானொலி ஆரம்பித்தவுடன் அழைக்க தொடங்கியவர் அரவாசி பாதியைத்தான் கேட்டிருப்பார், அல்லது அவர் இங்கு கேட்கக்கூடாத முடியாத நிலையில் இருக்கின்றாரோ, தன்னுடைய நிலையை எனக்கு தெரிவிக்க அழைத்தாரோ தெரியாது. இப்பொழுது பாதிதான் கேட்டிருப்பார் என்று எண்ணுகின்றேன். ஓடி வாருங்கள் என்று அழைத்து இப்பொழுது எங்களுடைய தொலை தொடர்பை உங்களிடம் விடுகின்றேன். வாருங்கள், இணையுங்கள், மீண்டும் மீண்டும் வருக வருக உனக்காக நான் நிகழ்வுக்கு.

எட்டி இருக்க வேண்டாம், கிட்ட பாருங்கள், அலையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 இதுதானே எங்களுடைய எண்கள். எங்கே அலையுங்கள்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக என்று கூறும் வேளையிலே நான் தண்ணீர்களை குதிக்கவா உயிரை விடவா என்றெல்லாம் இவ்வளவு சிறப்பாக கூறுகின்றார்கள். அதனால் இந்த உலகம் எங்களுக்காகத்தான் இருக்கின்றது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது அத்தனையும் எங்களுக்காக. அது எங்களுக்காக இருக்கும் அந்த உலகத்திலே உலகந்தரம் அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்காக, நல்லவனாக வாழ்வதற்காக நாங்கள் இருக்க வேண்டாமா? கிடைத்ததெல்லாம் இன்பம் என்று எண்ணிக்கொள்வோம். இப்பொழுது அன்பு உறவு ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம். முதல் நேராக கை விசேஷமாக வருகின்றார். வணக்கம், வணக்கம் மகளே. வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
1: யாரோ அழைச்சி நான் முதல்ல
0: அது அவர் வந்து நாங்கள் பேசும்போது ஆரம்பத்தில் ஏதோ அவசரமாக அழைத்தாரோ எதும் தகவல் தர அழைத்தாரோ தெரியவில்லை. ஆனால் அவர் அழைக்காமல் இருந்து விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் வரவேற்பு தந்து வணக்கம் கூறியதோ துள்ளி குதித்து ஓடி வந்தது போல் வருவதை எண்ணி மகிழ்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: இப்பொழுதும் வேதாரண்யத்தில் தானே இருக்கின்ற, சனிக்கிழமை தானே செல்வீர்கள் இல்லையா? உங்களுடைய நியமனம், வைத்திய நியமனம் எப்பொழுதம்மா? சனிக்கிழமையா இல்லை வெள்ளிக்கிழமை?
1: சனிக்கிழமை.
0: சனிக்கிழமை காலையா? காலையில்
1: காலை 9 மணிக்கு
0: சுமூகமாக முடிய வேண்டும். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஒரே வெயில், ஆனால் இப்ப காத்து.
0: ஓ, அப்படி என்றால் நாச்சியார் கோவில் எப்படி இருக்கின்றது அறிந்தீர்களா? அனுபவிக்க முடியாமல் வேதாரண்யத்திலே மழை வந்ததுதானே?
1: இல்லப்பா, அன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா வந்துச்சு, அது கொஞ்சோண்டு தான்ப்பா வந்துச்சு.
0: அது கொஞ்சம் என்றாலும் வந்ததே என்று நன்றியை கூறிக்கொள்வோம் மகளே. கொஞ்சமாவது வந்ததே, இது கொஞ்சமும் இல்லாமல் தவிக்கிறார்கள் அல்லவா சிலர் சில நாடுகள். அதோடு ஒத்து பார்க்கும்போது கிடைத்தது பெரியது. அதுதான் அதுதான், எங்களுக்காக அந்த மழை வராது விட்டாலும் யாரோ ஒருவருக்காக பெய்திருக்கின்றது தானே. சரி, இந்த
1: உணவு தினமும் மொட்டை மாடியில் படுக்கிறேன், என்ன எழுப்பி விடும் அந்த மழைன்னு
0: இல்லையாம்மா? அது வந்து மொட்டை மாடியில் நீங்கள் தூங்கினால் மழை வந்து வருவதற்கு முன்பு வர அந்த கார் காலங்கள் எல்லாம் உங்களுக்கு எதுவும் கடினமாக வருத்தத்தை தந்து விடும்னா அது வரவில்லை. நீங்கள் உள்ளே படுத்திருந்தால் மழை வந்திருக்கு. அதற்காக இன்று கூறுங்கள்.
1: நான் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்ப்பா.
0: இன்னி
1: நான் காலையில ரசிச்ச ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லவாப்பா.
0: எங்க கூறுங்க, கூறு, நாங்களும் கேட்டு ரசிப்போம், கொண்டு வாருங்க.
1: காலையில நான் நடைப்பயிற்சி போனப்பா,
0: அஞ்சு
1: 6 மணி இருக்கும். அப்ப அது ரொம்ப கஷ்டம்ப்பா, நான் நார்மலா நடக்கும் போது வேக வேகமா நடப்பேன். ஆனா இப்ப மருத்துவர் வந்து நிதானமா போக சொல்லியிருக்காரு 40 நிமிஷம். அது கொடுமைப்பா.
0: அது கொடுமை இல்லையா அம்மா? அது கொடுமை. ஏனென்றால் எங்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. காரணம், வேகமாக விரைவாக அந்த நேரத்தை கணக்கிட்டு நாங்கள் செய்கிறோம், காலத்தை கணக்கிட்டு அடுத்து வரும் காரியத்தை மனதில் நினைத்து விட்டு அங்கே மனம் அமைதி இல்லையம்மா. காரணம், ஒரு விருண்டு நடந்து விட்டு நடந்து முடித்து விட்டு போய்விட போகணும். இதை கடமைக்காக நடப்பது போன்று இப்போ கையை வீசி நன்றாக சுவாசித்து ஆறுதலாக அமைதியாக வேறு சிந்தனை. ஒரு சிலர் காதலே பாடல்களை மாட்டிக்கொண்டு போவார், ஒரு சிலர் கைபேசியை வைத்து பேசிக்கொண்டு நடப்பார், அது ஒன்றுமே கூடாது. ஆறுதலாக அந்த இதயத்துக்கு நல்ல அமைதியை கொடுக்கும் வண்ணம் நீங்கள் சுவாசித்து கொண்டு கைவீசி மெதுவாக நடந்து சென்றால் உடற்பயிற்சி சிறப்பாக இருக்கும். இது 10 மணிக்கு 8 மணிக்கு வேலை, 6 மணிக்கு எழுந்து காலை கடன் முடித்து விட்டு 8 மணிக்கு வேலைக்கு போகணும், அதுக்கு இடையில ஒரு நடந்துட்டு வரணும், அதுக்கப்புறம் நேரம் கிடைக்காது, நடந்து விடுவோம். ஒரு சிலர் அலுவலகத்திலிருந்து தேநீர் அருந்தும் இடைவேளைக்கு நடப்பார்கள், அங்கே நடக்கும்போது மனதிலே விரைவாக நடந்து விட வேண்டும், பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு போவார்கள். அது மன அமைதி முக்கியம். பாட்டும் பதவும் நான்
1: செய்வேன்.
0: இப்போ வெறும் பாட்டும் பதவத்தில் நான் வெறும் பாட்டும் பதவும் ஒன்றுக்கு தயாரித்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதில் கூறப்படுகிற கருத்து இதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய ஊன்றுதல் சிறப்பாக இருக்குது. நான் ஒரு பாட்டும் பதவும் செய்து வருகின்றேன், அதிலே பாடல்களையும் சேர்த்து அதுதான் பாட்டும் பதமும். உங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விழிப்புணர்வான கருத்துக்களை தொகுத்து அதை ஒரு பதமாக்கி அதற்கு பாட்டுகளை சேர்த்து கொடுப்பது தான் பாட்டும் பதமும். எடுத்த வாக்கிலே பாட்டு பதத்துக்காக பாட்டையோ பாட்டுக்காக பதத்தையோ எடுப்பதில்லை, அங்கே கருத்து இருக்க வேண்டும். அதனால் மகளே, நடைப்பயிற்சி என்பது வைத்தியர் கூறுவது நிதானமாக நடக்கும். அந்த நிதானம் என்பது என்ன? மருந்து கால் மதி முக்கால் அவர் சொன்னது ஒரு மருந்து, உங்கள் உடற்பயிற்சி இதற்கு சுகம் நடவுங்கள் என்று. அதை நிதானமாக
1: எனக்கு வேகமா நடந்து பழக்கம் ஆயிட்டு,
0: அது நீங்கள் உங்கள்
1: அவசரமா வேலைக்காக போனது.
0: ஆமா, அது கடமைகளை செய்வதற்காக விரைவாக, நானும் விரைவாக நடப்பதற்கு கிடையாது. ஆனால் நடைப்பயிற்சி என்பது போட்டதை எடுத்துக்கொண்டு ஓடுவதோ அல்லது போட்டிக்கு ஓடுவதோ அப்படி என்ற இல்லம்மா. ஆறுதலாக ஒரு நீங்கள் ஒரு 100 யார் நடந்தாலும், ஒரு 2 மைல் நடக்கிறது, ஒரு 100 யார் நடந்தாலும் நல்ல காற்றோட்டம் உங்கள் சுவாசத்துக்கு உள் சென்று வெளியே வரக்கூடிய அளவில் ஆறுதலாக சுவாசித்து கொண்டு மனதை திடப்படுத்தி அந்த அந்த பாதையிலே கண் வைத்து கொண்டு என்னுடைய உடல்நலம் சிறக்க வேண்டும், நான் என்னை பாதுகாத்துக் கொண்டு கையை மெதுவாக வீசி உடற்பயிற்சியும் செய்ய தேவையில்லையம்மா. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், வாகனத்தை நிறுத்தி திறப்ப கையில் எடுத்துட்டு குடுக்குடுன்னு நடந்து குடுக்கணும்னு வந்து ஓடி திரும்பி கிளம்பிக்கு ஓடுகிறது, வீட்டுக்கு ஓடுவது, இப்படி எல்லாம் செய்யாது கூடாது. நடக்கணும்னா நான் அப்படித்தான் செய்வேன், நான் செய்ததான் சரியான கூடவில்லை, அதுதான் வழி. சின்ன வயதில் பாடசாலையில் நாங்கள் படிக்கும் பொழுது, எல்லா பாடங்களோடு உடற்பயிற்சி என்ற ஒரு பாடம் இருக்கின்றது அல்லவா, இப்பொழுது பாடசாலைகள் இப்பொழுதும் இருக்கு. அதற்கென்று ஒரு ஆசிரியர் இருப்பார், உடற்பயிற்சி ஆசிரியர். அவர் வெளியே கொண்டு சென்று விளையாட்டு மைதானத்தில் நிற்க விட்டு கை வீசி கால் வீசி ஆறுதலாக 1, 2, 3 சொல்லித்தான் ஜெயிக்கிறார். அது அந்த ஒரு மணி நேரத்துக்கு எல்லாம் திணிக்கவில்லையே அவர், ஒன்றொன்றாக தந்து எங்களை, அதுதான் பாடம். அதே போன்று செய்யுங்கள் மகளே, நாளை காலையில் நீங்கள் தூக்கத்தழும்பி, அது மட்டுமல்ல நீங்கள் அப்படி அமைதியாக அமைதிப்படுத்தி கொண்டு அங்குமங்கும் பார்த்தால் அழகான காட்சிகளை ரசிக்கலாம், எத்தனையோ உபயோகங்களை தெரிந்து கொள்ளலாம். என்ன ரசிச்சீங்க?
1: ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, காலையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ப்பா.
0: ஆ பாத்தீங்களா,
1: அதை பார்த்துட்டு
0: அதிக என்ன என்ன
1: இங்க பக்கத்துல தங்கச்சி வீட்டுக்கு எதிர்க்க ரோடு இருக்கும், அந்த சாலை இருக்கும், சின்னதா, ரொம்ப பெருசெல்லாம் இல்ல.
0: ஆமா,
1: ஒருக்கான வண்டி எல்லாம் நிறைய போகும், வாகனம் எல்லாம் நிறைய போகும், காலையில அவ்வளவா இருக்காது. அப்பதான் நடந்துட்டு இருந்தேன், அப்போ எதிர்க்க ஒரு கொஞ்சம் தள்ளிதான், அதான் பக்கத்திலே தான் எள்ளு வயல், எள்ளு அறுவடை அதுல, அதாவது இலைகள் வந்து கொஞ்சம் பழுத்தும் பசுமையா பச்சையாவும் இருந்துச்சா, அதுல கிளி உட்கார்ந்து இருந்துச்சுப்பா, எனக்கு ஒரு 2-3 கிளி தான் தெரிஞ்சது.
0: எள்ளுலே வந்திருந்ததா?
1: ஆமாப்பா, எள்ளு நான் இப்பதான் முதல் மாதிரியா பாக்குறேன், ஏன்னா எங்க வீட்டுல அங்க தென்னை மரத்துல உட்கார்ந்து இருக்கும், மாமரத்துல
0: எள்ளு வந்து சின்ன செடி,
1: எள்ளு செடி நான் பார்த்தது இல்ல.
0: ஒரு ஒரு கிளி வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த செடி அது இல்லையா? ஏன்னா அது காணல் பயிர்.
1: எனக்கு ஆச்சரியமா இருந்தது
0: இல்லையாமா, அது ஏனென்றால் அது வந்து பசும் பயிர் அல்ல, காணல் பயிர். மழையை நம்பியெல்லாம் அதை விதைப்பதில்லை, காணல் பயிர் என்றபடியால் அதில் இருக்கின்ற தண்டுகள் தடிகள் உறுதியாக இருக்கும், சரியா? அதிலே ஒரு கிளி வந்து கூட்டமாக வந்ததா?
1: 2 மைல் வந்துச்சுப்பா, 2 மைல் இருந்துச்சு, ஆனா அந்த கிளி பக்கத்துல அந்த 2 மைல் தான் வந்துச்சு, ஒரு ஆண் மயிலும் ஒரு பெண் மயிலும் வந்துச்சு, நல்ல நீளமா தோகை வச்சுட்டு வந்துச்சு.
0: நீளமாக தொகை விரித்தது எதுவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண் மயில், அழகுதானே. அப்ப பெண் மயிலுக்கு தொகை இல்லை, ஆண் மயில் ஆடுவதை பார்த்து ரசித்து மயில் கொண்டு விடுவோம். சரி, அது ஆடினதா அந்த மயில்?
1: ரொம்ப அழகா இருந்துச்சுப்பா, அதுவும் அது வந்து அந்த கிளிய விரட்ட வந்த மாதிரியும் தெரியல, ஆனா அதே சமயம் அதை பார்த்துட்டு அது பயந்துருச்சு போல, அந்த கிளி
0: எல்லாம் கூட்டமா பறந்திருப்பேன்
1: வந்துச்சு,
0: கூட்டமா பறந்திருப்பார்கள் சிறகடித்துக்
1: கொண்டு. இது வந்த வேகத்துக்கு ரெண்டும் விடுவிடுன்னு பறந்ததுப்பா, அப்பதான் பாக்குறேன் 25-30 கிளி இருக்கும்பா.
0: ஆமா, அவ்வளவு தொகை. அப்ப எள்ளு வயல் காரருக்கு நஷ்டம் தான். நீங்கள் அமைதியாக ஆறுதலாக பார்த்து பார்த்து நடந்தால் எவ்வளவு ரசனையா இருக்கும், இதயத்துக்கு எவ்வளவு மகிழ்வாக இருக்கும். நீங்கள் கைபேசி கொண்டு போகவில்லையா?
1: இல்லப்பா, நான் கைபேசி எடுத்துட்டு போலப்பா, நான் சும்மா தான் நடந்துட்டு போனேன், யோசிச்சு ஐயோ இது எடுத்துட்டு வந்துக்கலாமோ.
0: ஆனா நீங்கள் படம் பிடித்தது போன்று மனதிலே பதித்து எங்களுக்கு வந்து கூறுகிறீர்கள், நாங்கள் எல்லோரும் வாயை பிளந்து கேட்டு
1: கொண்டிருந்தோம். பார்த்து பார்த்து அவ்வளவு நேரம், அதாவது நான் எந்த சத்தமும் இல்லாம போயிட்டே இருந்தா, திரும்பவும் அது வந்து அந்த மயில் கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் அது வந்து உட்கார்ந்து, திரும்ப ஏதோ ஒரு சத்தம் ஏதோ ஒரு இது கேட்கும்,
0: அழகாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த மயில்கள் அந்த வேளை என்ன செய்தன, நின்று பார்த்தமா தலையாட்டி ஆட்டி, என்ன சத்தம் தலையாட்டி பார்த்தார்களா, அல்லது அவர்கள் பயந்தங்களை விலகி போனார்களா?
1: இல்ல, அதுல வந்து ஆண் மயில் எதுவும் பண்ணல, ஆனா பெண் மயில் மட்டும் அதை ஏதோ விரட்டின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, கொஞ்சம் வேகமா போச்சு அது, அதை பார்த்துதான் அது பறந்துச்சு. அதுக்கப்புறம் அதுங்க கொஞ்ச நேரம் இதுக்கு மேய ஆரம்பிச்சுட்டு
0: என்ன நினைக்கிறீர்கள், ஆண்கள் உறுதியானவர்கள். அது மட்டும் இல்லாம அந்த கிளிகள் வழக்கமாக பறக்கிறதை விட அப்படி உட்கார்ந்திருந்து விட கூட்டமாக எழுந்து பறக்கும் போது ஒரு காட்சியை பார்த்தீர்களா, ரெக்கைகள் ரெண்டும் படபடன்னு அடிக்கும், உதடுகள் வந்து சத்தத்தை தரும், இந்த வால் வந்து உள்ளே மடிஞ்சிருக்கும். கவனிச்சிருக்கீங்களா?
1: அப்படியா, பார்க்கல.
0: ஆமா, அதை எழுப்பி பறக்கும் பொழுதுமா வாழை

0: அதை நாங்கள் சுவாசிக்க வேண்டி வரும், அது எங்களுடைய உடல்நலத்துக்கு கேடு. அதெல்லாம் சின்ன சாலையாக இருக்கலாம், பெரிய சாலையாக கொஞ்சம் வெளியாக இருக்க வேண்டும், ஆபத்துகளும் குறைவு. அது நல்லதம்மா, சுத்தமான காற்று. அது மட்டுமல்ல, இந்த பறவைகளின் அழகான ஒலியையும் அழகான வடிவத்தையும் காட்டுகள், இந்த மயிலை பார்த்துகள், அண்மையில் அப்படியே நிற்கும் போது அந்த தோகை வந்து நிலத்திலே அரைவது போல இருக்கும், ஆனால் அரையாது. அதை
1: கூட காலையில தங்கச்சிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆண்மையில் வந்துச்சு, அது இன்னும் நீளமா வச்சிருந்தது.
0: அவர் பெரியவர்,
1: அப்புறம் சொல்லிட்டு இவ்வளவு பெருசா எப்படி தூக்கிட்டு தான் அது நடந்து போதோ தெரியல.
0: அவர் பெரிய, அதனால் வரைவு உள்ளவர், அதனால்தான் அவருக்கு கால்கள் உயரம் பார்த்தீர்களா?
1: அங்க நிறைய பார்த்திருக்கேன், ஆனா இங்க இன்னும் நல்லா தெரியுது.
0: இன்றைக்குதான் அழகாக அவதானித்திருக்கின்ற, அதுக்கு அமைதிதான் தேவை. சரியா, சிறப்பான காட்சியை நீங்கள் மட்டுமல்ல எங்களுக்காக இந்த உனக்காக நிகழ்விலிருந்து அதை வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்வது, அவர்கள் எங்களையும் மகிழ வேண்டும் என்பதற்காகவும், சில விவரங்களை நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காகவும் நாங்கள் பேசி மகிழ்ந்து கொண்டோம். சிறப்பான ஒரு செய்தியை தந்து இந்த உனக்காக நான் நிகழ்வை அலங்கரிக்கின்றீர்கள். அப்படியானால் இந்த வேளையில் இந்த காட்சியை கண்டு நடந்து வந்து இவ்வளவு பேசி உங்களுக்கு என்ன பாடல் எங்களோடு கேட்க வேண்டும் என்று
1: தோன்றும்?
0: ஆஹா, இருமலர்கள், மாலவி பொன்மயிலா, நினைத்து விட்டேன். இருமலர்கள் என்றவுடன் இதுதான் பாடல், மாதவி பொன்மயிலா. அது பொன்மயிலாளா பொன்மயிலாளா? பாட்டை கேட்கும் போது பார்ப்போம். எனக்கு விருப்பமான ஒரு பாடல், நல்ல பாடல், நல்ல நடிப்பு, நாட்டிய பேரொழி. அப்படியா, நாட்டிய பேரொழி பத்மினி அவர்கள் நடனம் ஆடி வந்து அவருடைய இறகு கட்டி இருக்கும், அந்த ஆமா மயில் இறகை அப்படியே கொண்டு வந்து அமர்ந்து போர்த்தி கொண்டு உட்கார்ந்து ஒரு அபிநயம் தருவார். என்ன அழகாக இருக்கும், என்ன அழகாக இருக்கும் அந்த காட்சியாக, நாட்டிய பேரொழி அல்லவா?
1: நேரா பார்த்தனா அதனாலதான் இந்த பாட்டி.
0: வாழ்த்துக்கள். அப்ப நேரே கண்ட காட்சியை எங்களோடு பகிர்ந்து மகிழ வேண்டும் என்று நீங்கள் கேட்டவர்கள், உங்களுக்காக நாங்கள் அந்த பாடலை தந்து எங்களுக்காக நீங்களும் இணைந்து கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். உனக்காக நீங்களே அலங்கரித்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்த உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம், அரசடி குப்பம் சரவணன்.
0: நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறுவேன். நலமாக இருக்கின்றீர்களா? வருக வருக ஒன்று வரவேற்கின்றோம் முந்தையால் தமிழ் வானொலிக்கு. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம், சிறப்பாக இருக்கின்றோம்.
0: சிறப்பாகவும் இருக்கதை கேட்டவுடன் மகிழ்வாக இருக்கின்றதற்கு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் முன்பே கூறிவிட்டேன். இப்பொழுதும் கூறுகிறேன், நீங்கள் கேட்டதற்காகவும் நீங்கள் எங்களுக்கு நலம் கூறினீர்கள், நாங்களும் கூறி நாங்களும் சிறப்பாக மகிழ்வாக இருக்கிறோம். நல்ல 28 பாகையிலே இருக்கிறோம். நீங்களத்தனை
2: பரவாயில்லையே, நீ 28 பாகை வரைக்கும் வந்துருக்கீங்க. பரவாயில்லை,
0: 28 அல்ல, 33 செல்ல இருக்கின்றது என்று பார்ப்போம். இப்பொழுது எப்படி என்று பார்ப்போம். அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எத்தனையில இருக்கின்றோம் என்று பார்த்தால், எங்களுக்கு 28 வந்த எங்களுக்கு 29 தொட்டு விட்டோம் என்று காட்டுகின்றது. அப்படியே 30, 31, 32, 33 தொடுவதற்கு எங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது. 3 மணியிலிருந்து 31 தொட்டு விடுவோம். இப்பொழுது நேரம் 12 மணி நண்பகல். இந்த நேரம் வெளியே செல்ல முடியாது, அவ்வளவு தூரம் வெப்பமாகத்தான் உணரக்கூடியதா இருக்கிறது என்றால் காற்றில் ஈரப்பதம் குறைவு என்று. அது மட்டுமல்லாமல் நீண்ட பகலாக இருக்கும். ஆனால் இந்த வெப்பத்தை எல்லோரும் ஓடி மகிழ்ந்து கழிப்பார்கள் இந்த வெப்பத்திலே. ஏனென்றால் எங்கள் நாட்டிலே இயற்கையாக வியர்வை பெறுகின்றது. எங்கள் மேனி வந்து தடித்த நிறம், கருத்த நிறம் என்றெல்லாம் கூறுவார்கள். அது தேக ஆரோக்கியம் நிறைந்தது. ஏனென்றால் சூரியனுடைய வைட்டமின் டி என்ற சத்து நேரடியாக எங்களுக்கு படுகின்றபடியா மேற்கே போக உயர உயர உயர சூரிய ஒளி குறைவாக கிடைக்கின்றதால் எங்களுக்கெல்லாம் இங்கே சூரியனிலிருந்து வருகின்ற வைட்டமின் டி இல்லை. நாங்கள் வைத்தியசாலையில் தான் மருந்தகங்களே அதை இல்லை மாத்திரையாக வாங்கித்தான் முழுங்க வேண்டும். வைட்டமின் டி உள்ள உணவுகள் கிடைக்குமோ என்றாலும் இப்பொழுது எனித்தான் பச்சையத்தோடு வருகின்ற பயிர்கள் விளைந்தால் அதில் வரும் வைட்டமின் டி, மற்றும்படி கிடைக்காது. உங்களுக்கு அது இயற்கையாக இருக்கின்றது. எவ்வளவு தூரம் சூரியன்

0: எரிக்கின்றது, அவ்வளவு தூரம் சத்துக்கள் நிறைய ஏற்படும் அந்த பயிர்கள்லே தானியங்கள்லே எல்லாம். நாங்கள் 33 தொலை இருக்கின்றோம் என்ற கெட்டித்தனமாக கூறிக்கொள்கிறேன் வீராபஸ்தோடு, ஆனால் தாங்க முடியாது ஐயா. உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: எங்களுக்கு அதிக அளவில் தான், 38-37 குடியதான் மாறி மாறி.
0: ஐரோப்பிய மண்டலத்திலே, ஐரோப்பிய நாடுகளிலே 40, 45, 46 இருக்கின்றது ஐயா.
1: ஆமா, ஜெர்மனில 48 பகை வரைக்கும் சொன்னாங்க.
0: ஐரோப்பிய நாடுன்னா அவையெல்லாம் அதற்குள்ளே அடக்கம். ஆங்கிலேய நாடுன்னா இங்கிலாந்து கூட அதுக்குள்ளே அடங்கும். ஏனென்றால் அதிகமாக நாங்கள் குளிருக்க இருந்தோடு திடீரென கொஞ்சம் வெப்பத்தை கண்டுவிட்டால் தாங்க முடியாது ஐயா. நான் உங்களை போன்ற மத்திய கிழக்கு மத்திய தரையிலே, அதாவது வந்து மத்திய ரேகை கிட்ட உள்ள ஈழ மணி திருநாட்டில் தான் நான் பிறந்திருந்தேன். ஈழத்திருநாட்டு வெப்பம் அப்பொழுது எனக்கு உகந்த கொஞ்சம் சிவந்த மீன் தான். சிவந்த மீன் தாங்க முடியாதுதான், நான் என்னை அப்படி வெளியே செல்ல விடவில்லை. அங்கே நாங்கள் குடைகள் பாவித்துக் கொள்வோம், ஒரு குடைக்குள்ளே போய் வருவோம். இங்கு குடையெல்லாம் பாவிப்பது அவ்வளவு தூரம் எல்லாம் வெப்பம் சுற்றி வந்து அந்த மெதுப்பகத்துக்குள்ளே புகுந்தது போல் இருக்கும். காற்றுவில்லை என்று, காற்றோட்டம் குறைவாக இருக்கின்றது. மெதுப்பகத்துக்குள் புகுந்து போவது வருவது போன்று இருக்கும். வெதும்பி போவோம், தெரியுதா? அவிச்சல், வெதுப்பல், கருக்கல் என்றெல்லாம் இருக்கின்றது அல்லவா தமிழிலே. இது வெதும்பி போவோம், புத்தி வெதும்பி போவோம். அப்ப வெளியே சென்றீர்களா என்று பகல் வேளையிலே?
1: பகல் வெளியில சென்றுதான் வந்தோம்.
0: ஆனா நீங்க செல்லும் பொழுது உந்துருளியிலே செல்வீர்கள் இல்லையா? குந்துருளியிலே செல்லும் பொழுது அது காற்றை எங்களுக்கு தந்து, நாங்கள் காற்றை கிழிச்சு கொண்டு போகும் பொழுது காற்றை எங்கள் மேனியில் படுவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும்.
1: வண்டியில போகும்போது மட்டும் காத்து அடிக்கும், அதனால ஒண்ணும் தெரியாது. ஒரு இடத்துல நிக்க முடியும், ஒரு இடத்துல
0: நிக்க முடியாது.
1: வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக தெரியும்.
0: அப்ப மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இயற்கை எப்படிப்பட்ட காலநிலையை தந்திருக்கின்றது? அது நல்லதா கெட்டதா இந்த வெப்பம்?
1: இந்த காலநிலை வந்து சூழல் சரியில்லாத சூழல் தான். பண்ணி வந்த சின்ன சின்ன செடிகள்லாம் அப்படி காஞ்சி போச்சு, தண்ணி இல்லாம நீர் இல்லாம காஞ்சி விட்டது.
0: அது வாடிவிட்டது, நீர் வைத்தால் வந்துவிடும். வாடிவிட்டது, நீர் வைத்தால் நிமிந்துவிடும். மனிதர்களுக்கு அப்படி இருக்கும்.
1: மனிதர்களுக்கு அந்த பயிர்களை போலதான மனிதர்களும்
0: அவரும் நல்ல நீர் ஆகாரத்தை பெற வேண்டும், குளிர்ந்த பானங்கள் வட்டுகள உணவுகளை அருந்த வேண்டும், சிறப்பு. அப்ப நாங்கள் வெயிலுக்காக குளிர்மையாக உணவுகளையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு நிழலை தேடி போக வேண்டும் இல்லையா? அதுக்காகத்தான் வீடுகளை அமைத்திருக்கின்றோம், பெரிய மரங்களை வளர்க்கின்றோம். மரத்தினுடைய நிழலங்களுக்கு ஆறுதல் தருகின்றது. நாங்கள் அந்த மரங்களை
1: காலநிலைக்கு பாத்தீங்கன்னா வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், இந்த மரத்தோட நிழல் வந்து நமக்கு ஏற்றதாக அமையும்.
0: அதனால் தான் நீங்கள் அன்று கூறுகிற அங்கே ஒரு குளம் இருக்கின்றது. என்ன குளம்? சிங்கர் குளமா?
1: சிங்களராஜன், சிங்களராஜன்,
0: சிங்களராஜன், சிங்களராஜன் என்று கூறப்படுற அந்த குளத்தருகே, அது காற்றிலே அந்த காற்று வந்து அந்த நீரிலே பட்டு வெளியே வந்து மரத்திலே பட்டு குளிர்மையை கொடுத்தர நீங்கள் நிழலில் இருக்கும் பொழுது ஆஹா, சொல்லவே இவ்வளவு சுகமாக சுகம் இருக்கின்றது இல்லையா? இப்படி சுகம் அனுபவிக்கக்கூடிய இந்த வேலையை இறைவன் எங்களுக்கு தந்து, நாங்களாக தரவில்லை. காற்றை அவர் கொடுத்திருக்கின்றார், மரங்களை வளர்ந்து நிழல் என்றதை அவர்கள் கொடுத்திருக்கின்றார், குளிர்மை என்பதை அவர் கொடுத்திருக்கின்றார். இதே எங்களுக்காக கொடுக்கப்பட்டது இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்ப நீங்கள் மட்டும் அனுபவிக்கால் எங்களுக்கும் கூறிய அந்த சுகந்தத்தை பறிச்சு. இப்பொழுது உங்கள் மனதில் என்ன பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது? யாருக்காக அந்த பாடல் வரும்போது என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்?
1: நாங்க வரும்போது கொண்டு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது, அந்த பாடல் கொண்டு வந்தோம்.
0: சும்மா இவ்வளவு குறும்புக்காரன் தானே ஐயா, ஏரியிலே இவ்வளவு விடியம் தாமரை போயிருக்கு, காஷ்மீர் ரோஜா ஏரிக்கு இருக்கு என்று அவளைத்தான் கேக்குறீர்கள். அவனை கேட்கப்படாது, ஏனடா நீராடுது.
1: பிறகு பார்த்தோம்னால இப்ப பேசிட்டு பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த மரத்துவ நிழல் கிடைக்கும் சுகம், மரத்தில் நிழல் நீள் கிடைக்கக்கூடிய சுகத்தை சொல்லும், அதை சொல்லும் போது சுகம் சுகமே அந்த பாடல்
0: கேட்டு விட்டீர்கள் போல் இருக்க. சுகம் சுகம் அது வேற என்ன பாடல் நினைவுக்கு வந்தது பாத்தீர்களா? எங்களுக்காக
1: இரண்டு பாடல் அந்த அது முன்னாடி இந்த பாடல் கேட்போம் நினைத்து வந்து அப்புறம் இது பேசிட்டு இருந்த வேலையிலே இந்த சுகம் சுகமே அந்த பாடல் நினைவு வந்தது.
0: அதான் காஷ்மீர் ரோஜா நல்லா தான் இருக்குது, நல்ல பாடல் அது. மதன மாளிகை
1: நல்ல பாடல் தான்.
0: அப்ப காஷ்மீர் ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது, அங்கால வரும் வார்த்தைகள் எல்லாம் அற்புதமான வார்த்தைகளா. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, அது மாலையிலே வரும் மன்னனுக்காக மன்மத ஆராதனை இல்லையா? அது பகலோடையே குளித்து விட்டாராம். குளித்து குளிமை யாருக்காக? மன்னனுக்காக. அந்த ஏரி குளம் குடைவு எல்லாம் அமைந்திருப்பது இயற்கை தான். அந்த இயற்கை எங்களுக்கு தருவது சுகம்தான் இல்லையா? அதனால் ஒருவருக்காக ஒருவர், மனிதருக்காக மனிதன் மட்டுமில்லை இயற்கை கூட மனிதனுக்காகவும், அந்த மனிதர்களும் அந்த அந்த இயற்கைக்காக அவை அழிக்காமல் அதை சீர்திருத்தி செப்பனிட்டு மக்கள் வந்து உட்கார்ந்து அமர்ந்து போகக்கூடிய வகையில் செய்கிறார்கள். இங்கு ஒருவருக்காக ஒருவர் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அவர்கள் ஒரு சிலர் அதை சென்று செப்பனிட்டு தூய்மையாக்கி செய்யும் பொழுது நாங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். எங்களால் செய்ய முடியவில்லை என்றால் ஒன்று செய்யலாம், அதை அசுத்தப்படுத்தாமல் இருக்கலாம் இல்லையா? அதனால்
1: தான் அப்படிதான் வந்து எங்கள் ஊரில் குளம், அது ஆரம்ப காலம் முதலே அந்த எந்த காலத்துல தோன்றியதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை கொஞ்சம் தூய்மையாக இருக்கு. ஆனால் மேலும் மேலும் சிலர் வந்து உள்ளூரில் வந்து அது தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் அசுத்தப்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க இன்றளவும். அது கொஞ்சம் நாங்கள் வந்து இப்போ அதை கையில் எடுத்து கொஞ்சம் தூய்மையான பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்காங்க. அது நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறாங்க.
0: அந்த விழிப்புணர்வை கொடுக்க நினைப்பதே பெருங்காரியம். நேற்றைய தினம் இரவு நேரம் நாங்கள் கனடா தினம் முடித்து வந்து ஒரு உறவினரிடம், ஒரு அன்பரிடம் செல்ல வேண்டியிருந்து சென்று நானும் மகளும் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இலேசான மலைத்தூரல். நாங்கள் சென்ற வீதியோரத்திலே ஒரு இயலாத மனிதன், ஒரு இயலாத, எங்களை போல திடகாத்திரமானவரும் அல்ல, குனிந்தால் நிமிர்வாரோ நடந்தால் அடுத்தடி வைப்பாரோ என்று எண்ணக்கூடிய நிலையிலே இருக்கிறது போல் எனக்கு தோன்றது. அவர் அந்த வீதியோரங்களில் வாகனத்தில் செல்பவர்கள் எல்லோரும், எல்லா நாடுகளிலும் அது இருக்கின்றது. இது அந்த பகுதியோட காட்டு பகுதி போகணும், கொஞ்சம் மரஞ்செடிகள் உள்ள வீதியோரம் துப்புரவு பண்ணி, வீதி துப்புரவாக இருக்கிறது. வீதியோரத்திலே இனிப்பு பைகள், இந்த தின்பண்ட பைகள், இந்த குளிர்பானங்களை அறிந்துவிட்டு அந்த அந்த போனி அந்த பேணி அதுகளை எறிந்திருக்கின்றார்கள். இவர் அந்த வெளிச்சத்தில், அந்த அந்த தெருவோர வெளிச்சத்திலே நின்று, அந்த நேரம் இரவு 10 மணி இருக்கும், கனடா தினம் என்றபடியால் அவருடைய மனதில் நினைத்தாரோ நாங்கள் என்னுடைய பணி செய்ய வேண்டும், அந்த அந்த கழிவுகளை பொறுக்கி பொறுக்கி போடுகின்றார்கள், அதை சேர்க்கின்றார்கள், கொண்டு எறிந்துவிடும். அதை நான் பகல் வேளையில் பலரை பார்த்திருக்கின்றேன். அதற்கு ஒன்று சட்டை, ஒன்று புள்ளடி போட்டு ஒரு சட்டை, ஒரு நிறமான சட்டையை அணிந்து கொண்டு எல்லோரும் மரியாதை கொடுத்து செல்வார்கள் அவர்களுக்கு. அந்த வீதியோரத்தில் அவர்கள் அந்த அந்த அந்த அந்த வீதியில் இருப்பவர்கள் வாழ்கிறவரும் அல்ல, அந்த வீதியில் விடுதிகள் இல்லை, வீடுகள் இல்லை, தொழிற்சாலைகள் தான். அப்படி ஒருவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் சிறிது நேரம் சிந்தித்தேன், இந்த வேளையில் இவர் எதற்காக செய்கிற பணி அல்ல, அவர் இயலாத ஒரு நிலை, இருப்பினும் தன்னால் இயன்ற அளவு கொஞ்சம் அந்த அதைகளை துப்புரவு செய்கின்றார். அது எவ்வளவு தூரம் ஒரு பண்பு! அப்ப எப்படிப்பட்ட இதயம்! அவர் யாருக்காக செய்கின்றார்? அவர் அதாலே நடந்து போக மாட்டார். யாரும் அப்ப மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். அதிலிருந்து துர்நாற்றங்கள் வரலாம், கிருமிகள் தொற்றலாம். சில இங்க வந்து எங்கள் நாடு மாதிரி பாதுகாப்பற்ற மிருகங்கள் யாரும் வளர்க்கவில்லை. அப்படி என்ன, இந்த காகம் போன்ற பறவைகள் தான் அதை வந்து, அல்லது காட்டு அணில் அப்போன்ற மிருகங்கள் வந்து அதை உபயோகிக்கலாம், சுத்தப்படுத்தலாம், அசுத்தப்படுத்தலாம். அந்த மனிதன் அதை செய்வது ஒரு திரகாத்திரமான மனிதனும் இல்லை, கவலையாக இருந்து பார்த்தோம். என்ன கவலை? அட, என்னால் அப்படி செய்ய முடியவில்லை, நான் அப்படி நினைக்கவில்லையே, இந்த மனுஷன் அப்படி செய்கிறாரே என்று எண்ணி மகளுக்கு அதை கூறினேன். பரவ, அது உண்மையிலே மனிதனேயம் தான், அது ஜீவகாருண்யம் தான், அறம் தான் அது. அதை கண்ணால் நாங்கள் காணக்கூடிய,
1: நீங்க சொல்வது போல இது எல்லாருக்கும் அமையாது,
0: எல்லோருக்கும்
1: எல்லாருக்கும் வர.
0: அதனால் தானே சொன்னார்கள், அதனால் தான் எல்லோரும் ஐந்து விரல்களும் ஒரு விதமான ஒரே மாதிரி இல்லை, ஆனால் அந்த ஐந்து விரல்களும் சேர்ந்தாத்தான் அழகான கரம் இருக்கும் இல்லையா? ஒன்று
1: சேர்ந்தாஸ்டிக் பொருள் நெகிழி பயன்படுத்தி விட்டு அதை கீழே போடும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்.
0: ஆமா,
1: கஷ்டமாக இருக்கும்.
0: நாங்கள் வாகனத்தில் செல்லும், நாங்கள் வாகனத்துக்குள்ளே ஒரு பை வைத்திருப்போம் நெகிழிப்பை, அதற்குள்ளே நாங்கள் வருகின்ற கழிவுகள் துடைக்கின்ற கடதாசுகள் எல்லாம் அதற்குள்ளே போட்டு விட்டு வீட்டுக்கு இறங்கி செல்லும் பொழுது எங்களுக்கு குப்பைகள் போடுகிற ஒரு இடம் இருக்குன்ற அதற்குள்ளே போட்டு விடுவோம்.
1: இப்போதைக்கு நாங்கள் அந்த தையல் தொழில் சம்பந்தமாக அந்த நூல் கண்டு இருக்கும், அதுல வந்து மேல் கவர்ல சின்ன சின்ன கவர் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் கவர் அதெல்லாம் எடுத்து கீழே போட்டா ஏகப்பத்து எங்கேயும் போயிடும் சொல்லிட்டு அதெல்லாம் சேகரிச்சு வெளியில போட மாட்டேன் நான், அதை பத்திரமா வச்சிருப்பேன் நான்.
0: அதை நீங்கள் செய்வதனால் ஒன்று பாதுகாப்பு, இரண்டாவது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு, மூன்றாவது உங்களுடைய சூழல் சுற்றாடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை
1: வெளியில கிடக்கும்.
0: நீங்கள் அதை
1: இருந்து அவர் எங்க குப்பைக்கு போவோம், குப்பையிலிருந்து எங்க வயலுக்கு போவோம், வயலில் வந்து
0: அது பயன் அடையும். நீங்கள் அதை செய்வது உங்களுக்காக அல்ல மற்றவர்களுக்காக என்று எண்ணினாலும், குறிப்பாக உங்களுடைய இளைய சந்ததிகள் அதை பாட்டு கற்றுக்கொள்ள வேண்டும், காட்டி கொடுக்கணும். பலபடியங்கள் இருக்கின்றது. சிறப்பு உங்களுடைய ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா காற்றலையில் வரும்போது உங்களோடு நாங்கள் முனைந்து கேட்போம். நன்றி
1: சார்.
0: வேற ஏதாவது கூற வேண்டுமா?
1: அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
0: சரி, அடுத்தவர் ஒருவர் வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். நன்றி, நன்றி. உங்களுடைய நண்பர் தான் வருகின்றார். வணக்கம், வணக்கம். இல்லை, இது வந்து எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். வணக்கம் தேவா.
2: வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. ஐயாவை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கியா?
0: கொஞ்சம் கடினம் தான். என்ன ஐயா, வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. நம்ம எல்லாம் ரெண்டு பேருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பண்ணாங்களே ரெண்டு பெண்கள்.
0: ஆமா ஆமா,
2: அனுஷி, அனுஷி, அனுஷியா,
0: அனுஷியா.
2: இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க பண்ணாங்கல்ல,
0: ஷியாமலாவா? பாடுவர் பாடலாம் அகிலா, அவருடைய மகன் சிவசங்கரன், மாதுஸ்ரீ அவர்களை குறிப்பிடுகிறேன். அந்த அவர்கள் இருவரும் எங்களுடைய சிறுவர் பூங்காவில் வந்து மலர்ந்த மலர்கள், அந்த இரு குழந்தைகள்.
2: அருமையான குரல், குரல் வளம் அப்படி இருந்துச்சு.
0: அவர் குடும்பத்துக்கு
2: யாராவது பார்த்தாங்கன்னா தூக்கிட்டு போடுவாங்க, பாடகி பாடகி யாராவது பார்த்தாங்கன்னா.
0: அவர்கள் சங்கீத குடும்பம் தான் அவங்கள் எல்லோரும். நன்றாக இருக்கும், எல்லோரும் பாடுவார்கள், எல்லோரும் பாடுவார்கள். ஏனெங்கள் தேவாவும் வந்து இப்பொழுது நன்றாகத்தானே பாடுகிறார். முன்பு அதெல்லாம் மன ஐயான்னு ஓடினவர் பாட்டுன்னு பாடுவார்.
2: எனக்கு லைனே கிடைக்கலையா, எனக்கு லைனே கிடைக்கலையா.
0: அன்று பார்த்தேன் நீங்கள் அழைத்து கொண்டிருந்தீர்கள், கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் அங்கே எப்படி
2: மாத்திரை 9:30 10:30 போட்டு?
0: அது கவனம், அது கவனம்.
2: அது மாத்திரை தான் போடுறதுக்காக தான் எனக்கு லைன் கிடையாது. 9:10 வரையும் பார்ப்பேன், அப்புறம் டக்குன்னு சென்னு வயதுவோ சென் பத்து.
0: ஓ, இப்பொழுது 10 மணி. நீங்கள் முழுமையாக கேள்வீர்கள், பங்கு பெற்றுவதற்கு உங்களுக்கு 10 மணிக்கு மேல் வர முடியாது. இப்பொழுது 9:45 ஆகிவிட்டது, 15 நிமிடங்கள் இருக்கின்றது. சரி, இந்த உனக்காக நிகழ்வு உங்களுக்கு இன்று என்ன படுகின்றது? என்ன மற்றவர்களுக்காக அல்லது உங்களுக்காக அல்லது யாருக்காகவோ என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மற்றவர்கள் எப்படி எங்களுக்காக வாழுகிறார்கள், நாங்கள் எப்படி அவர்களுக்காக வாழுகிறோம் என்றெல்லாம் எனக்கு தோன்றுறது. என்ன நினைக்கிறீர்கள், என்ன பாடல்கள் உங்களுக்கு தோன்றுறது?
2: ஐயா, இந்த வெயில் வந்து நீங்க சொன்னீங்கல்ல.
0: ஆமா,
2: நீங்க குளிர்ல பிரதேசத்துல இருக்கீங்க, வெயில் வந்து அடிச்சா டக்குன்னு இதா இருக்கும்னு. அதே மாதிரிதான் இங்கேயும் வெயில் வந்து வெப்பமா இருக்கும், இதா இருக்குது. அதை வந்து மக்கள் வந்து ஒரு பெருசுபடுத்திக்காம அதை அனுபவிக்கிறதா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த நீர் எல்லாம் வெளியாகும். ஆமா, அந்த உண்மையிலேயா அது டி சத்து நிறைய கிடைக்குதோ, மறுபடியும் 3 மாசத்துக்கு நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம்.
0: அதனால் தான்
2: உண்மையிலேயா
0: குழந்தைகள் பிறந்து சில நாட்களிலே குழந்தையை முற்றத்திலே கொண்டு வந்து இளம் வெயிலே கூட தூங்க வைப்பார்கள் எங்கள் தாய்மார்கள். வீட்டுக்கு வெளியே அப்ப அவர்களை சின்ன பாயை போட்டு அதுல எண்ணெய் எல்லாம் பூசி போட்டு கையாலாம் பிடித்து எல்லாம் இழுத்து விட்டு பாட்டி மாதிரி வளர்த்து விடுவார்கள். அது கையை காலை அடித்து கண்ணன் திருப்பி எல்லாம் பார்க்கணும், வெயில் லேசாக படும். அங்கே வைட்டமின் டி அங்கே எலும்புகளுக்கு மிகவும் முக்கியமானது.
2: முக்கியமானது அதுவே நிலாச்சோறுலாம் ஊட்டுவாங்க.
0: நிலாச்சோறு ஊட்டுவதோடு அந்த அம்புலியை பார்த்து அங்கே அவ்வையார் வடை சுடுகிறாருன்னு அப்படியெல்லாம் கூறுவார்கள். வாழ்த்துக்கள்.
2: வெயில கண்டு பயப்பட வேணாம் மக்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவரும் அந்த வெயில கண்டு பயப்பட வேணாம், நல்லதுக்கு தான் எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு நினைச்சோம்னா நமக்கு ஒன்னும் கெடுதல் கிடையாது.
0: நன்றி. மற்றவர்களுக்காக அறிவுரை விழிப்புணர்வு கூறுவீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நாங்கள் அதை பின்பற்றுவோம். ஆனால் இன்று நாங்கள் நான்மொழியே என்னை எனக்கு அதிலேயும் இந்த நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அதற்கேற்ற மாத்திரைகளை இந்த வைத்தியர்கள் தருகின்றார்கள். அந்த மாத்திரை உள்ள ரசாயனம் எங்களுக்கு சென்று உதவி செய்கின்றது. ஆனால் அவர்கள் வெளியே சென்று வெயிலிலே, கடுமையான வெயிலிலே சென்றால் உள்ளுக்கு கொதிப்படைந்து மாற்றமடைகின்றது, வருத்தம் இருப்பாக்கம். அதனால் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் கூடிய அளவு குடை பிடித்துக் கொண்டு நிழலுக்கே போக பார்க்க,
2: ஓய்வா இருந்தாலே போதும்.
0: அதனால் தான் கூறப்பட்டது மருந்து கால் மதி முக்கால்.
2: இந்த வெயிலுக்கு மாத்திரையே செரிச்சு குடியாட்டாலும்
0: எல்லா நோய்களுக்கு மாத்திரைகள் போடும் பொழுது மாத்திரை சென்று இயற்கை அல்ல செயற்கையான ரசாயனத்தை எங்கள் உள்ளே உடம்பில் சேர்த்து நோயை மாற்ற முயற்சிக்கின்றது. அந்த வகையில் சூரிய வெப்பம் அதிகமாகப்பட்டால், அதிகமான குளிர்பட்டால் அது ரீஆக்ஷன் என்று கூறப்படுது, அது பிரதி தாக்கங்கள் ஏற்பட பார்க்கும்.
2: சரி. அதே மாதிரியா நேற்று ஒரு வாத்தியார் வந்தார்ல, வாத்தியாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தாரு,
0: அவர் இணையவில்லை. அவர் நேற்று அவர் பிற நாளா பார்த்து அவருக்கு நேரம் இல்லையாம். இப்பொழுது அழைத்தவர் இன்னும் இணையவில்லை. ஒரு நாள் வந்து இணைந்திருந்தார். சிங்கப்பூர் சேர் தான் சிறந்த சொல்லிருப்பார். அவர் தான் அவருக்கு சிங்கப்பூர் சேலையை உடுத்தியவரை பார்த்தால் ரம்யமா இருக்கும், அழகா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும் கூறினார். ஆனா என்னை பொறுத்தவரை எங்கள் இந்திய நாட்டு புடவை தான் சிறப்பாக இருக்கும்.
2: நூல் புடவைக்கு அடக்கம் தான் எல்லாமே,
0: பட்டும் நூலுக்கும் அது சிங்கப்பூர் தான் ஐயா. அழகுக்கும் அதுக்கும் அது வேறு நாடாக இருந்தாலும் ஒட்டி கொண்டிருப்பது எங்களுடைய புடவை, புடவை தான் ஐயா. அதனால் தான் புடவை என்று கூறப்படுகின்றது. சரி, என்ன பாடலை கேட்போம் என்று
2: ஐயா? திருவிழாடல இருந்து பொதிகை மலை உச்சியிலே, ரொம்ப நாளா ஆச்சு கேட்டு அந்த பாட்டு போடுங்க.
0: அது என்ன பாடலே, அதிகாலையிலே பொதிகை மலை உச்சியிலே ராகம் செல்லுமே. பொதிகை மலை ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லவா? பொதிகை மலை உச்சியிலே என்ன பாடல்?
2: உச்சியிலே கூறப்படும் ஐயா.
0: வாழ்த்துக்கள். உச்சியிலே பிறந்து வருகின்றது எங்களை, இந்த உடம்பு எல்லாத்தையும் குளிர வச்சு கொண்டு செல்லும் எங்களுக்காகத்தான். முப்பத்தி மூன்றா? அப்படித்தான் சரவணன். உங்களுக்கு 27, நாங்கள் இன்று 3 மணிக்கு 33 கண்டுபிடுவோம். எங்களுடைய 3 மணிக்கு பகல் 3. அப்பொழுது உங்களுக்கு அங்கே வந்து 1-2.5 மணி இல்லை 1.5 மணி இல்லை 1 மணியாக இருக்கும், இல்லை 12.5 மணி ஆகிருக்கும் இரவு உங்களுக்கு.
2: 12 மணி ஆமாம்.
0: 9.5 மணி நேர இடைவெளியில் இருக்கின்றோம். எங்களை விட நீங்கள் 9.5 மணி நேரம் முந்திக் கொண்டு செல்கின்றீர்கள். நாங்கள் பின்னால் துரத்தி கொண்டு வருகின்றோம், பிடிக்க முடியாது. 10 மணியாக போகின்றது. இல்லை மாத்திரைகளை அருந்துங்கள், பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி சார்.
2: அதான் அதுக்குதான் அதுதான் வர முடியல, நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்.
0: அது எனக்கு தெரியல,
2: மாட்டேங்கிறீங்கம்மா. அந்த மாத்திரை போட்டா அப்படி மயக்கமா கேரியா இருக்கும்.
0: நீங்கள் உற்று கேட்பதனால் தானே சகலதையும் கூறுகிறீர்கள், நான் அறிந்து கொள்ளுகிறேன். நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றியா, நன்றியா, நன்றியா, நன்றியா, நன்றி, ரொம்ப நன்றி,
0: நன்றி. இப்பொழுது எங்களுடைய தில்லை சீனிவாசன் அவர்கள் ஒரு அழைப்பு தந்திருந்தார். அவருடைய அழைப்பு வரும்பொழுது ஏனையுடைய அழைப்பு வந்து, அதனால் தில்லை சீனிவாசன் முடிந்தால் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். எங்கே ஓடிவாரங்கள் 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற வளமையான எண்களோடு ஒரு பாடல் ஒன்று கேட்போமா? இந்த உலகில் இருப்பது எல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கத்தான் எல்லாம் இருந்திருந்தது, அதை நாங்கள் அனுபவித்துக் கொள்ளும் விதத்திலே தான் எங்களுடைய மனநிலை இருக்கின்றது. எங்கே பார்ப்போம் இந்த பாடலை?

சிறந்த இந்த பாடலை நீங்கள் எல்லோரும் அமைதியாக கேட்டிருக்கின்றீர்கள் என்பதை என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அழைப்பு மணி இதுவும் எனக்கு அழைக்கவில்லை. காரணம், நீங்கள் அழகாக சிறப்பாக கேட்டு மகிழ்ந்ததோடு அல்லாமல் இங்கே யார் பாடியது என்பதை கூட அன்புடன் ரசித்த மகள் ஜெயமலா எழுதியும் இருக்கின்றார். இனிமையான இது அமை இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் இன்பம்தான், எல்லாவற்றையும் இன்பமயமாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தான் தேடிச் செல்கின்றோம் துன்பத்தை. அதனால் அமைதி என்ற ஒன்றை நாங்கள் மனதிலே கண்டுகொண்டோமாக இருந்தால் இவை ஒன்றும் தோன்றாது. இந்த துன்பங்கள், மருந்துகள், சிகிச்சைகள் ஒன்றும் பெறாது, எங்களுக்கு தேவையில்லை. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொன்னேன், மருந்து கால் மதி முக்கால். மருந்து எங்களுக்கு ஒரு சிறு உதவிதான், ஒரு மன நிம்மதிக்கு தான் அது. ஆஹா, நான் மருந்து எடுத்து விட்டேன், வைத்தியரை பார்த்து விட்டேன், தொட்டு பார்த்தார், குத்தி பார்த்தார், தட்டி பார்த்தார், குழல் வச்சு பார்த்தார், எல்லாம் சுகம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அது மனம்தான் காரணம். இந்த உலகில் இருக்கிறது எல்லாம் எங்களுக்காக என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு அதை சரியான முறையிலே உபயோகித்தால் சிறப்பான வாழ்க்கையாகத்தான். அதுதான் சுவர்க்கம். இந்த உலகத்தில் தான் சுவர்க்கம், வேறங்கும் இல்லை. சுவர்க்கம் எங்கள் கரத்தில், நாங்கள் சுவர்க்கத்திலே தான் இருக்கின்றோம். அதை நாங்கள் புனியும் புரியும் கர்மங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளும் விதத்திலிருந்து நரகமாக மாற்றி நாங்கள் நரகத்தில் உழல்கின்றோம். சொர்க்கமும் நரகமும் இங்கே தான் உண்டு என்று நான் முன்பே கூறிவிட்டேன் உங்களுக்கு. சிறப்பான இந்த பாடல் ஆண்டுகள் எத்தனை இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். 1951 ஆண்டு திரைக்கு வந்த பாடல் இன்றும் அது பொருத்தப்படாகிறது. இன்று எங்களோ எல்லாம் உனக்காக என்ற நிகழ்ச்சியிலே வந்து இது பொருத்தமாக இருக்கின்றது. எல்லாம் எங்களுக்காகத்தான், இறைவனால் தரப்பட்டது. அவற்றை உபயோகிக்கும் விதம் எங்களுக்கு எங்கள் மனத்தை பொறுத்தது. மனசே இவற்றை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றேன், கூறுகின்றேன். ஒருவேளை இன்று காலை நான் வந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் வேளை அன்பு கிருஷ்ணன் எப்பொழுதும் நிகழ்ச்சிக்கு வருவார், செய்தியை தருவார். ஆனால் அவர் அழைப்பை விட்டு கொண்டிருந்தார், அவர் தான் நான் கூறியவர். நான் நினைக்கிறேன் அவர் வீட்டில் இல்லையோ அல்லது பயணத்தில் இருக்கின்றாரோ, வானொலிக்கு வர முடியாத நிலையை தெரிவித்து விடுவோம் என்று எடுத்தாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் நலமாக வளமாக இருக்க வேண்டும், அவர் எடுத்த காரியங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எண்ணுகிறேன். சில சமயம் அவர் திடீரென்று இருந்துவிட்டு மகளிடம் பேர குழந்தைகளிடம் சென்று விடுவார் குடும்பத்தோடு. அப்படி என்றால் அவர் தொடர் உந்துகள் பேர உந்துகளில் செல்வார். அப்படி போனால் கூட வசதி என்றால் எங்களோடு இணைந்து விடுவார். உடனே அவர் பாட்டுக்கு பதில் பாட்டு கூட தொடர் உந்திலிருந்து பங்கு பற்றியவர் மனிதன். அவர் சிறப்பாக இருக்க வேணும், அவருக்கு எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பாடலும் அவர் நன்றாக மகிழ்வார் என்று எண்ணுகிறேன். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து உனக்காக நான் நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே மழை பொழிகின்றது என்று ஒரு சிலரும், ஆங்காங்கே படு மோசமான மிகவும் கடினமான உஷ்ணம் இருக்கின்றது, வெப்பம் அதிகமாக இருக்கின்றது என்றும் எழுதுகிறார்கள். கனடாவை பொறுத்தவரை எங்கள் மாநிலத்தில் வெப்பம், அடுத்த மாநிலத்தில் பெருமழை, இன்னொரு மாநிலத்தில் நெருப்பு எரிகின்றது, பற்றி எரிகின்றது வனத்திலே. இப்படி இயற்கை மாறி மாறி தன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த எந்த காலத்தில் மழை பொழிய வேண்டும் அந்த காலத்தில் பொழியத்தான் வேண்டும். எந்த காலத்தில் வெப்பம் இருக்குமோ அந்த காலத்தில் வெப்பம் இருந்தே ஆக வேண்டும். நாள்களும் கோள்களும் நமக்காகத்தானே இருக்கின்றது. அதேவேளை அவர்களும் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த கடமையை செய்யும் பொழுது அந்த கடமையிலிருந்து கிடைக்கின்ற உபகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அதற்கு சகித்து கொள்ள வேண்டும். என் தந்தையார் அடிக்கடி கூறுவார், மலையே வருவது வரினும் தலையே சுமப்பது. இந்த தலையென்று ஒன்று இருந்தால் அது சுமை தாங்கத்தான் வேண்டும். அது வெளியே தலைக்கு வெளியே மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளே மூளைக்குள்ளே ஏற்படும் சிக்கலுக்கும் பெரிய சுமையாகத்தான் இருக்கின்றது. சுமை எவ்வளவு வந்தாலும் தாங்க கொள்ள வேண்டும் என்று இரு கருத்துப்பட எனக்கு குறைப்பார். சிறு வயதிலிருந்தே அவருடைய முதுமொழி எனக்கு பொன்மொழியாக தோன்றும். அவர் எதையும் விபரீதமாக எடுக்க மாட்டார், எதையும் ஆத்திரத்தோடு அவசரப்பட்டு எல்லாம் செய்ய மாட்டார். நிதானித்து நின்று கவனித்து செய்வார். ஆய்ந்து ஓய்ந்து பாராதவன் காரியம் நாசமாக போயிடணும், கெட்டுவிடும் என்று கூறுவார். இனிமையான இந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்து 1951 ஆண்டு எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவர்களும் பீலில் ஆமாம் பிரபல பின்னணி பாடகர் மணமகள் என்ற திரைப்படத்தில் தந்திருந்தார்கள். எனக்கு இந்த பாடல் அடிக்கடி கேட்கும் பொழுது எனக்கு ஏதோ புத்திமதி கூறுவது போல் இருக்கும். இந்த பாடல் கேட்கும் வேளையில்
அதனால் உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டேன் அந்த பாடலை என்ப அன்பு உறவுகளே. இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நண்பர் தில்லை சீனிவாசன், நீங்கள் ஒரு தடவை அழைத்தது போல் எனக்கு இருந்தது. உங்களுடைய அழைப்பு பெயரை பார்த்தேன். ஆனால் அந்த வழி அடுத்த உறவு வந்துவிட்டால் நீங்கள் முடி நீங்கள் தான் நேரம் இல்லாமல் ஓடி திரும்பி என்று கூறிவிட்டீர்கள் தானே. வானொலிக்கு வர வசதி இல்லை என்று கூறுவீர்கள். கிடைக்கும் வசதியை மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம், வந்தால் இணைந்து கொள்ளலாம். நன்றி உங்களுக்கு. எங்கே கிருஷ்ணா, நீங்கள் எங்கிருந்தாலும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி எனக்காக அல்ல, உங்களுக்காக, நாங்கள் எங்கள் எல்லோருக்காகவும்.

நாங்கள் எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டுவிட்டால் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக எது வேண்டுமானாலும் செய்வோம். ஆனால் எல்லோராலும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அதற்காக நாங்கள் அடுத்தவர்களுக்கு உதவியே செய்யணும். அவரால் அது செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று உதவி செய்வோம் நாங்களாக. அதேபோன்று நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது அதை அடைய முடியவில்லை என்றால் அதை அடைய முடியக்கூடிய வகையில் இன்னொருவர் எங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஒருவருக்கு ஒரு உபகாரத்தை செய்துவிட்டால் அது எங்களை எந்த வழியிலாவது தேடி வரும் என்று நம்பிக்கொள்ள வேண்டும். அதனால் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக நாங்கள் இருக்க வேண்டும். என்ன உறவுகளே, எங்கே வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 இவ்வளவுதான். இதுதானே எங்களுடைய எண். அலையுங்கள், வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை சிறப்பாக இருப்பது போல் உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். எங்கே அடுத்து அழைப்பது யாராக இருக்கும் என்று முந்திக் கொள்ளுங்கள். வரவேண்டும் காற்றலைக்கு.

சூரியன் இருப்பது, நிலவு ஒளிப்பது, காற்று வீசுவது, குளிர் வெயில் அத்தனையும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதுதான். வாழ்க்கை இன்பமாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எண்ணி மனசை திடமாக வைத்திருந்து இந்த மனசு தான் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க செய்கின்றது. மனதுக்குத்தான் அது தெரிகின்றது. ஒரு பார்க்க தெரியாத கேட்க முடியாத இன்பங்கள் எத்தனை இருக்கின்றது அத்தனையும் மனசுக்கு தெரியும் தானே அன்பு உறவுகளே. அந்த மனதுக்கு எப்படி வர வேண்டும் என்றால் இந்த இயற்கை மிகவும் உதவி செய்கின்றது. எங்களுக்காகத்தான் இந்த இயற்கை என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோமானால் இந்த பாடலும் பொருத்தமாக இருக்கும். இயற்கை எங்களுக்கு உதவி செய்கின்றது. நாங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த அதை ரசிக்கவும் இப்பொழுது அதிகாலையிலே நடந்து செல்லும் பொழுது தன்னுடைய உடற்பயிற்சியை மறந்து அங்கே கண்ட காட்சியை எவ்வளவு தூரம் ரசிக்கும் பொழுது அந்த இதயம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். அதனால் தானே அந்த பொங்கி பெறும் உள்ளத்தோடு ஓடி வந்து எங்களோடு சேர்ந்து மகிழ்ந்தார் மகிழ்ச்சிக்குரிய மகள் என்னுடைய சியாமலா. இப்பொழுது இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, அந்த வெண்ணிலா வீசும் பொழுது கூட இன்பத்தைத்தான் பொங்க வைக்கின்றது. காரணம் மனசு தானே காரணம். கற்போம் இந்த பாடலை.

சிறப்பான இந்த வரிகள் கொண்ட பாடல் இயற்கை எங்களை எப்படி மகள வைக்கின்றது என்று கூறுவதை, ஒரு உள்ளம் இரண்டு உள்ளங்கள் சேர்ந்து மகிழ்வதை காட்டிக்கொள்ளுகின்றது. அதற்கு காரணம் இயற்கை என்று கூறப்படுகின்றது. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த காதல் மன்னன் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஐயா அவர்களோடு நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா இணைந்து நடந்த ஒரு காட்சி. அங்கே நிலாவை கூறியிருந்தார், தென்றலை கூறியிருந்தார், சொந்தத்தை கூறியிருந்தார், தீபத்தை கூறியிருந்தார், வெள்ளத்தை கூறியிருந்தார், இதையெல்லாம் சேர்த்து காவிலே பூங்காவை கூறியிருந்தார். இவற்றையெல்லாம் அந்த நெஞ்சம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றது, இந்த பதங்கள் எல்லாம் இதற்குள்ளே வந்த பதங்களை நான் கிரகிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பதங்கள் அத்தனை இயற்கையானது. அந்த இயற்கை எப்படி அந்த நெஞ்சம் என்ற ஒன்று இருந்து கொண்டு ஏனையவற்றில் தந்த அந்த வீசிய தென்றல், கண்ட வெள்ளம், ஏற்றிய தீபம், மௌனமாக இருந்தது கூட இன்பத்தை தான் கொடுக்கின்றது. அதை ஒரு உள்ளத்துக்கு மகிழ்வாக இருக்கும் பொழுது அதை பார்த்தபோது இவையெல்லாம் உன்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்றேன் அடுத்த மனத்துக்கு கவலையாக இருக்கின்றது. அதை எண்ணி எண்ணி எந்த உள்ளம் என்று வருகின்றது ஒரு கருத்து ஒரு வரி. அதனால் ஒருவருக்காக ஒருவர் நான் அடைகின்ற இன்பம் மற்றவருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். ஐயோ, அவர் அடைந்து விட்டாரே, எனக்கு கிடைக்கவில்லை எண்ணம் இருக்கலாம். அடை இவர்களெல்லாம் அடைந்த இந்த உள்ளத்தை எனக்கு கிடைக்க, எனக்கு இல்லாமல் இப்படியெல்லாம் பலவாறாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இங்கே அமைவதும் நடக்க, அதனால் தான் என்னவோ கீதா உபதேசத்திலே கூறப்படுகின்றது, எது நடக்க வேண்டி இருந்ததோ அது நடந்தது, நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது. இனிமேல் இது நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே தான் நடக்கும். இதற்கு எல்லாம் மனம்தான், அந்த உள்ளம், அந்த நெஞ்சம் தான் காரணம். நாங்கள் எடுத்துக்கொள்ளும் வித வகையிலே தான் இது இருக்கின்றது. நாங்கள் இருக்கும், நான் இருக்கிற இதே இந்த இந்த நிலையிலே எனக்கு என்ன சந்தோஷம் என்று கூறுவார்கள் ஒரு சிலர் பொறுப்பின் தாக்கத்தினாலே. அது அல்ல, எப்பொழுதும் எங்களுக்கு துன்பம் துன்பமாகவோ இன்பம் இன்பமாகவும் நிலைக்கிறது. இன்பமும் துன்பமும் சகடை கால் ஒரு ஒரு வாகனத்தின் சக்கரம் போல சுற்றி கொண்டே இருக்கும். மேலிருந்த சக்கரம் கீழ் நிலத்திலும், நிலத்தில் பட்ட சக்கரம் மேலேயும் விழுந்து செல்லும். சுற்றி அதேபோன்று இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். ஆனால் இந்த இன்பமும் துன்பமும் இந்த இயற்கை சூழலுக்குள்ளே தான் அமைந்திருக்கின்றது, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கின்றது. சிறப்பான பாடல்கள் வரிகளை நாங்கள் உற்று நோக்கி பார்த்தால் எங்களுக்காகத்தான் இவை எல்லாம் வகுக்கப்பட்டது என்ற எண்ணம் வரும். வாழ்க்கைக்கு இந்த கருத்துக்கள் எங்களுக்கு எவ்வளோ பொருத்தப்பாடான கருத்தாக இருக்கும் என்று எண்ணலாம் அல்லவா? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடாவிலிருந்து ஒரு வானொலி, அந்த வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி இன்றைக்கு 30 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வானொலியை உலகளாவ தெரிய வைக்க உங்களை போன்ற உறவுகள், நேயர்கள் பலர் வந்து இணைந்தார்கள், இணைகின்றார்கள், இணைவார்கள். அதனால் இந்த வானொலி எனக்காகவோ இல்லை என் மகளுக்காகவோ அல்ல, உங்களுக்காகவோ அல்ல, நம் எல்லோருக்காகவும், ஒருவருக்காக ஒருவர். நீங்களும் வந்து உங்கள் அமைதியான நேரத்தை கண்டு கழித்து உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கூறிப்பா மகள வேண்டும் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி, ஒருவருக்கொருவர் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். சிறப்பான இந்த வேளையிலே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நினைத்தால் எப்படி வாழ வேண்டும், வாழ நினைத்தால் வாழலாம், வாழத்தானே இங்கே வந்தோம், வாழ நினைத்தால் நினைக்க வேண்டும், நான் வாழ வேண்டும். துன்பம் வந்து விட்டவுடன் துவண்டு விழுந்து விடக்கூடாது. யாருக்காக? எனக்காக நான் வாழ வேண்டும், எனக்காக நான் வாழ வேண்டும் என்ற இடத்தில் இரண்டு கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். எப்படியும் வாழலாமா, இப்படித்தான் வாழ வேண்டுமா என்று. இப்படித்தான் வாழ வேண்டும், ஏனென்றால் வாழ்க்கைக்கு பல நியதிகள், முறைகள், வழிமுறைகள், பண்பாடுகள், விழுமியங்கள் உண்டு. எப்படியும் வாழலாம் என்றால் அது மனித தத்துவம் அல்ல. எப்படியும் என்றால் எல்லா விதமான குணாம்சத்துடையும் வாழ முடியுமா? ஆனால் அப்படி வாழ்வது இந்த மனிதன் தான். அதனால் தான் துன்பத்தால் துயலப்படுகிறது. ஒரு புலியை எடுத்துக்கொள்வோம். புலி தன்னுடைய கொள்கை குறிக்கோளை விட்டு வேறு ஏதாவது செய்கின்றதா? இல்லை. இன்னொரு உயிரை அடித்து உண்டு வாழ வேண்டும் என்றால் அது நியதி, அப்படி செய்கின்றது. புல்லை தின்னுமா, மரத்தை தின்னுமா, பழங்களை தின்னுமா? இல்லை தானே. புலி புலியோடு தான் சேர்ந்து தங்களுடைய விதிவிலக்கெல்லாம் தங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். புலி சென்று மானோடு வாழுமா, புலி சென்று காக்கையோடு வாழுமா? இல்லை. ஆனால் மான் மான்களோடும் புலி புலிகளோடும் வாழுகின்றது. நாம் அப்படி இல்லையே.
எங்கள் மத்தியிலே எல்லா விதமான மிருகங்களும் எல்லா விதமான பறவைகளும் எல்லா விதமான குணங்களும் இருக்கின்றதல்லவா? அதை எங்கள் ஐதீகங்கள் எங்கள் புராணத்திலும் சரி இதிகாசத்திலும் சரி கண்டிருக்கின்றோம். ஐந்து பெரும் வகையாக பிரித்திருக்கின்றார்கள். அதுதான் பஞ்ச மா பாதகம், ஐந்து பெரும் பாதகமான செயல்கள் உண்டு. அந்த ஐந்து மாபெரும் பாதகத்தை செய்வதால் தான் எங்களுக்கு துன்பம் நிகழ்கின்றது, பிறவியும் கிடைக்கின்றது, மறுபிறவி. இதிலே செய்கின்ற பஞ்ச பாதகங்களிலே கிடைத்த புண்ணியங்களை கழித்து பாவத்தை கூட்டி ஆயுள் முடிந்துவிடும். அதனால் அடுத்த ஆயுள் இன்னொன்று ஒரு உயிரை பெற்று அந்த ஆன்மா அலைகின்றது. ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை. அதனால் வாழ நினைக்க வேண்டும். முதலிலே நாங்கள் எப்படியும் வாழ வேண்டும். துன்பம் வந்துவிட்டால் அதோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்வதில்லை. அதற்கு என்ன பரிகாரம்? மனதுக்கு என்ன நிம்மதி? துன்பம் நிறைந்து வரும். அதை தூக்கி சுமந்து கொண்டிருந்தால் துன்பம் துன்பமாகவே இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. அதனால் வாழ நினைத்தால் வாழலாம் என்ற வரியோடும் ஒரு பாடல் வந்தது, என் கரத்துக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பதத்தை படித்தவுடன் கருத்துக்களும் எனக்கு வந்தது. அந்த கருத்துக்களை எனக்காக மட்டுமல்ல எங்கள் எல்லோருக்காக தான் கூறப்படுகிற எண்ணி உங்களோடு அதை பகிர்ந்து கொள்வோம்.

சிறப்பான இந்த பாடல் கூட, வாழ நினைத்தால் வாழலாம், நினைக்க வேண்டுமே. அந்த நினைப்புக்கு ஒரு சிலருக்கு உந்துதல் வேண்டும், துணை வேண்டும். வந்த துணை அவருக்கு அழகாக சிறப்பாக வழித்துணையை காட்டி கொடுத்தால் அந்த வழித்துணையை பின்பற்றி சென்று அவரும் முன்னேறலாம் தானே. அதுதான் உலகத்தில் நடக்க வேண்டிய ஒன்று. அது தர்மம், அது அறம். வாழ முடியாமல் தவிப்பவர்களுக்கு சென்று அவர்கள் விழுந்து போவதற்கு மேலும் வழிகாட்டுவதும் மனிதம். இந்த மனிதம் தான் அந்த துரோகங்களையும் செய்கின்றது, நன்மையும் செய்கின்றது. சில மனிதங்கள் வாடுகிற பயிரை கண்டால் வாடுகினேன் என்று கூறுகின்ற மனமும் உண்டு. அடிமேல் அடியடித்தால் அம்மியை நகர, நாங்கள் அடித்து பறித்து திருடி எடுத்து விடவன் நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்றவரும் இருக்கின்றார். ஆனால் வாழ நினைத்தால் வாழலாம் என்ற கருத்திலே வாழ நினைக்க வேண்டும், முடியாதென்று துவண்டு போகக்கூடாது, வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போ வாழ்ந்து காட்டினால் வாழுகிறேன், வழியை காட்டினால் வாழுகிறேன் என்று வாழக்கூடிய அளவும் இருக்கின்றார்கள். தானாக வாழ்க்கையை தேடிச் சென்று சிறப்பாக வாழக்கூடியவர்களும் தெரியாமல் தவிப்பவர்களும் நாங்கள் வாழ்க்கையை காட்டி கொடுக்க வேண்டும். எப்படி போவதுன்னு சொல்லி இனிமையான பாடல். ஆனால் இது எல்லாம் எங்களுக்கு இந்த மனிதம்தான் எல்லாம், மனிதனுக்குள்ளே தான் இவை எல்லாம் இருக்கின்றன. நரியின் கதை கூட பஞ்சபுர தந்திர கதைகள் சொல்வது, அது எட்டு மட்டும் எட்டி பார்த்தது அந்த திராட்சை பழத்தை பறிக்க முடியவில்லை என்றவுடன் மறந்து விட்டு செல்லுகிறது, விட்டு விட்டு போய்விடும். அங்கே துவண்டு சத்தியாகிரகம் இருக்கவில்லை, உண்ணாவிரதம் இருக்கவில்லை, அடித்து முறித்து பறிக்கவும் இல்லை, எட்டி எட்டி பார்த்தது எட்டவில்லை. சிறு வயதில் நாங்கள் படிச்சிருப்போம் பஞ்சதந்திர கதைகள்லேயே. ஒரு நரி வந்தது, ஒரு திராட்சை செடி மரம் கொடி படர்ந்து பந்தல்லேருந்து மேலேருந்து அழகான திராட்சை பழங்கள் தொங்குகின்றது. அதை உண்ண வேண்டும் என்ற ஆசை அந்த நரிக்கு இருக்கின்றது. நரி எட்டி பார்த்தது அதுக்கு எட்டவில்லை, இன்னொரு கால் எட்டி பார்த்தது எட்டவில்லை. அப்படி தொங்கி பார்ப்போம் என்று தொங்கி பார்த்ததை விட தொங்கி தொங்கி தொங்கி பார்த்தது எட்டவில்லை. இறுதியிலே என்ன செய்ததுப்பா, இந்த பழம் புளிக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டது. அதிலே கிடந்து துவண்டு விடவில்லை. அது கிடைக்க வேண்டியது கிடைக்கும், கிடைக்காதது கிடைக்கவில்லை என்றால் எங்களை நாங்கள் அழித்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் வாழ பிறந்தவர்கள், எங்களுக்கு வாழ்க்கை கோடுகள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. இனிமையான பாடல்கள் கருத்தில் வந்து சிக்கின்றது, சிக்கிறது மட்டுமல்ல தேடியும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் வாழ்க்கையில் இவையெல்லாம் அறியவன் பாடலை மட்டும் கேட்டால் போதாது, எனக்கு பாடலை மட்டும் கேட்டால் பற்றாது. பாடலே வரும் வரிகள் பல விடயங்களை நான் அதிலே பார்ப்பேன். என்ன செய்வது, நடப்பது நடக்கட்டும். எதையும் நாங்கள் நினைத்து துவண்டு போகாமல் நடந்து போனவற்றை எண்ணி வருந்தாமல் நடக்க வேண்டியதை சீராக நடத்த வேண்டும் என்று எண்ணி துணிய வேண்டும் கர்மங்களிலே. புரிகிறதா? ஆனால் நாங்கள் வாழ்வதற்கு வழி பல உண்டு. அது வந்து எங்களுக்கு எட்டவில்லை என்றால் அடுத்தவர்கள் வாழ்ந்த வழியை பின்பற்றி பார்க்கலாம், இல்லை நல்லவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்டு பார்க்கலாம், இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், அதை மனதிலே வருத்தி துன்பப்படுத்தி எங்கள் மனதுக்கும் காயத்தை கொடுத்து உடலுக்கும் வருத்தத்தை கொடுத்து துன்பப்பட்டு பார்ப்பவர்களையும் வருத்தப்பட வைக்கக்கூடாது. நாங்கள் மற்றவர்களுடைய கண்ணுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவாவது வாழும் வல்லவர்களாக சாதனையாளர்களாக பெற வேண்டும் என்று இல்லை. அடுத்தது, செய்யக்கூடிய கர்மங்களை செய்யக்கூடிய காலத்தில் சரியாக செய்ய வேண்டும். அதை செய்யாமல் விட்டுவிட்டாலும் அது எங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். அந்த தோல்வி வரும் பொழுது நாங்கள் உணர்கின்றோம், இதை நான் செய்திருந்தால் வந்திருக்குமே, ஆனால் நடந்து விட்டதே, இனி என்ன செய்வது, போனால் போகட்டும் என்று கூறுவதோடு ஒரு பாடலை கேட்போம்.

மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்களின் இசையிலே, காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் மெரியிலே, ஏழிசை வேந்தன் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களின் நடிப்பிலே எங்களை கவர்ந்த பாடல்கள். பிரபல திரைப்பட இயக்குனர் பீம்சிங் ஐயா அவர்களுடைய பான வரிசையில் தயாரித்து த வெற்றி படங்களுக்கு இந்த திரைப்படமும் ஒன்று, பாலும் பழமும். இந்த திரைப்படத்தில் எவ்வளோ அற்புதமாக இந்த காட்சி அமைத்து எங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை நாங்கள் எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றது அந்த வரிகள் அத்தனையும். நடப்பது நடக்கட்டும், நடந்துவிட்டது நடந்தது தான், இனி அது கொண்டும் பண்ண முடியாது. நாங்கள் கோட்டிலே சென்று வழக்காடி வெல்ல முடியாது. அந்த செல்ல வேண்டிய கோட்டைக்குள்ளே இறந்துவிட்டு மேலே சென்று விட்டால் மீண்டும் தர முடியாது. இதையெல்லாம் ஆட்டு வைக்கும் அந்த இறைவனுடைய செயல்தான் என்று எண்ணி, நடப்பதை நடந்ததை எண்ணி கவலைப்படாமல் நடக்க வேண்டியதை சீராக செய்ய வேண்டும். அந்த மன உறுதி மக்களுக்கு வேண்டும். நான் வாழ வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழும்போது மற்றவர்கள் எங்களை பார்க்க வேண்டும், எங்களை பார்த்து மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருந்தால், நம் முன்னோர்கள் காட்டி சென்ற பின்வழியிலே நாங்கள் செல்லும் பொழுது அதை அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம். அதை விட்டுப்படுங்கள், வேறு வழியிலே வேறு திசையிலே நாங்கள் திரும்ப எத்தனை ஏதுக்கள் வந்தாலும், அதனால்தான் ஆமை என்ற ஒன்றை உலகத்தில் உயிர்கள் இனங்களுக்குள்ளே ஆமை என்ற ஒன்றை இறைவன் படைத்து அதற்கு தலை நான்கு கால்கள் என்று வெளியே நீட்டி ஊர்ந்து செல்லும் பொழுது ஒரு சிறு அரவம் கேட்டாலும் தன்னடக்கமாக அவற்றையெல்லாம் உள்ளே இழுத்து போட்டு எல்லாம் மூடி அமைதியாக கிடக்கும். அந்த ஐந்தும் வேறு ஒன்றுமில்லை, எங்களிடம் இருக்கின்ற பஞ்ச புலன்கள். அந்த புலன் வழி செல்லாமல், புலன் வழி செல்லும் பொழுது அதுக்கு அந்த இச்சைகளுக்கு நாங்கள் ஈடு கொடுக்காமல் தன்னடக்கத்தோடு வாழ்வோமாயிருந்தால், அடக்கத்தோடு வாழ்வோமாயிருந்தால், எங்களை அடக்கி வாழ்வோமாயிருந்தால் நிச்சயமாக வீடு பெற அடைய முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், சாதனைகளை புரிய முடியும் என்பவர்கள். இந்த பாடல்கள் எல்லாம் சாதாரணமானவை அல்ல. பாடல்களை தந்தவர்களெல்லாம் இன்று போல் பணத்துக்காக, புகழுக்காக, மாலைக்காக, மரியாதைக்காக, விருதுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் அல்ல. வாழ்க்கை தத்துவங்களாக இந்த கைதேர்ந்த கவிஞர்களால் தரப்பட்ட பாடல்கள் அத்தனையும், அத்தனையும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முதுகெலும்புன்னுதான் கூற வேண்டும். இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இனிமையான ஒரு சந்தர்ப்பம் உனக்காக நான் நிகழ்வேன், உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் எங்கள் எல்லோருக்காகவும் இப்படியான பாடல்களை தருவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். ஒலிப்பது கதம்பத்திலே உனக்காக நான்.

இனிமையான இந்த பாடல் கூட, ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டும், எனக்காக நாங்கள் இதை செய்ய போகின்றோம். இறந்த ஆன்மாவை சுமந்துள்ள ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது தன் ஆன்மா இறந்துவிட்டால் அந்த உடலை எரியுங்கள் புதையுங்கள் என்று சொல்வதற்கு முன்பு என் உடலிலிருந்து என்ன பாகத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ வைக்க முடியுமோ அதை செய்யுங்கள் என்று

எத்தனை பரோபகாரிகள் எங்கள் மனித இனத்திலே இருந்து செய்திருக்கின்றார்கள், செய்கின்றார்கள், செய்ய இருக்கின்றார்கள். அந்த எண்ணமே எங்களுக்கு வருவதில்லை. ஆரம்ப ஆடம்பரமாக அதை எடுத்து மற்றவர் பார்க்கத்தக்க என்னுடைய இறுதி விழா நடக்க வேண்டும், இறுதி ஊர்வலம் போகணும், என்னோட பணப்பெருமையை காட்ட வேண்டும், செல்வாக்கை காட்ட வேண்டும் என்று எத்தனை எத்தனை உள்ளங்கள் எதையெல்லாம் செய்கின்றது என்று அதைவிட மோசமாக ஒருவர் இறந்துவிட்டால் அவர் இறந்ததை பற்றி பேசுவதில்லை, அந்த இறந்ததை அப்படி நடக்க காட்சியை படுத்தி அதை பணமாக்குவதற்காக பலர் முயற்சிக்கின்றனர். எத்தனை ஒளிப்பட கருவிகள் அவரை சுற்றி அலைகின்றன. அனுதாபத்தால் இல்லை, தனக்காக அதை எடுத்து போட்டுவிட்டால் இது எடுப்பாக இருக்கும், விழிப்பாக இருக்கும், எத்தனை திறந்து பார்ப்பார்கள், அத்தனைக்கும் பணம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அந்த பரிதாபத்தோடு அல்ல என்று நடக்கின்ற விழாக்கள் அந்த நிகழ்ச்சிகள். எத்தனை உடல்கள் அப்படி இருக்கின்றார்கள், எத்தனை உள்ளங்கள் அப்படி இருந்திருக்கிறார், என்னிடம் எதை எடுக்க முடியுமோ அதை எடுங்கள் என்று கொடுக்கின்றார்கள். நான் அதை இப்பொழுதே செய்து வைத்திருக்கின்றேன். என்னிலிருந்து ஒரு எதை எடுத்து இன்னொரு உயிரை காக்க முடியும், எத்தனை பேர் வாழ முடியுமோ வாழுங்க. அந்த பரோபகார குணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டுமம்மா. அதுதான் மனிதம். மனிதன் என்பவன் சாதாரணமானவல்ல. அரிது அரிது மானுட பிறவி அரிது. எத்தனை பிறவிகளை எடுத்து வந்தோம், அத்தனையிலும் உற்று உணர்ந்து பார்த்து செய்து மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் வாழ்ந்து போவது தான் இந்த வாழ்க்கை. அதை தெரியாமல் நாங்கள் எத்தனையோ தவறான வழிகளில் செய்கின்றோம். இது தத்துவ நேரம் அல்ல, இது இனிமையான நேரம் என்று வந்து இணைந்து கொண்டீர்கள். குறைந்த உறவுகளாக இருந்தாலும் நிறைந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வதற்கு உங்களுடைய உதவு ஆதரவு பெருசாக இருக்கின்றது. இங்கே கேட்டுக்கொண்டிருந்து எழுதி கொண்டிருக்கார், கூட பயணித்து கொண்டிருக்கின்றார் அன்பு மகள் என்னுடைய சியாமலா, என்னோடு பயணிக்கின்றார், என்னை தட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருந்து நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்க்கும் பொழுது நிகழ்ச்சியை சிறப்பாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஏதாவது கிடைத்த நேரத்தில் நல்லதை செய்ய வேண்டும் நாங்கள். சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இன்றைய காலநிலையை பற்றி எல்லாம் பேசி மகிழ்ந்த வேளையிலே தங்களுடைய கர்மங்களை பற்றி பூசிவிட்டு முதலில் வந்து இணைந்த அன்பு மகள் சியாமலா ஒரு பாடலை தந்திருந்தார்கள். அந்த பாடலுக்கு அது ஏன் தோன்றியது, எதற்காக கேட்கின்றேன் என்ற காரணத்தையும் அழகாக விவரித்திருந்தார். அந்த பாடல் இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றேன், கேட்போம் அனைவரும். சியாமலா, உங்கள் பாடல்.